0: முதலிடத்தை பெறும் அனுதின பழக்கமாக மாற வேண்டும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ஜபத்தின் மூலம் பிரச்சனைக்கு எவ்விதம் தீர்வு காணலாம் என்பதை வேத சத்தியத்தின் அடிப்படையில் அறிந்து கொள்ளுங்கள்.
1: அன்பான நேயர்களுக்கு என் வாழ்த்துக்கள். உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் நலமாக இருக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறினவுடனே உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிட்டிவிடும் என்று நினைக்கிறீர்களோ? அது உண்மையல்ல. சிலர் அவ்வப்போது சொல்வது என்ன தெரியுமா? நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு இருந்ததைக் காட்டிலும் இப்பொழுது அதிகமான பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்வதுண்டு. உங்கள் வாழ்க்கை முறை புதிதாகவும் வித்தியாசமானதாகவும் புதிய அணுகுமுறையுடனும் இருப்பதினாலே முன்பை விட தற்போது எதிர்கொள்ளும் நிலைமைகள் அதிக சவால் நிறைந்ததாகத்தான் காணப்படும். நீங்கள் இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்களோ அல்லது பெறாதவர்களோ யாராக இருந்தாலும் வாழ்வில் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஆனால் கிறிஸ்துவின் அன்பை அனுபவமாக பெற்றவர்கள் வாழ்விலே இருக்கும் பிரச்சனையில் ஒரு வித்தியாசம் உண்டு. அது என்ன தெரியுமா? நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகிய மாறினவுடனே மிகப்பெரிய பாக்கியத்தை பெறுகிறீர்கள். அது என்னவென்றால், அன்பான பரலோக தகப்பன்தாமே உங்களை வழி நடத்துவார், உங்களை நிர்வகிப்பார், உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை பலப்படுத்துவார். ஆகவே வாழ்வின் எந்த ஒரு தனிப்பட்ட பிரச்சனைகளையும் உங்களால் எதிர்கொள்ள முடியும். ஆகவே இந்த நாள் நிகழ்ச்சியிலே ஜபத்தின் மூலம் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வது எப்படி என்பதை அறிந்து கொள்வோம். 2 நாளாகவும் 20 அதிகாரத்திற்கு உங்கள் வேத புத்தகத்தை சற்று திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த அதிகாரத்தின் காலத்திலே யோசபாத் யூதாவில் ஆட்சி செய்து வந்தான். தன் வாழ்நாளிலே தனது தேசத்தின் மக்களை தேவனை நோக்கும்படி செய்தான். திடீரென்று 3 தேசத்து மக்கள் தனக்கு எதிராக யுத்தம் செய்யும்படி வருகிறதை கேள்விப்படுகிறான். இந்த நிர்பந்தமான நிலைமையிலே அவன் செய்த செயலானது நம் வாழ்வில் எந்த ஒரு பிரச்சனையையும் எதிர்கொண்டாலும் அதை சவாலோடு சந்திப்பதற்கு உதவி செய்கிறதாய் இருக்கிறது. இப்பொழுது நான் 2 நாளாகவும் 20 அதிகாரம் முதல் 6 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கத்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவித்தான். அப்படியே யூத ஜனங்கள் கத்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கத்தரை தேட வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கத்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூத ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன். தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களெல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க முடியாது. நான் இப்பொழுது வாசித்த 6வது வசனத்தை பார்த்தால் அது முற்றுப்புள்ளி வைக்கப்படாத ஒரு நீண்ட தொடர் ஜபமாக இருப்பதை காணலாம். இந்த புத்தகத்தின் 19வது அதிகாரத்தை சற்று பார்ப்போம் என்றால் அங்கே யோசபாத் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இந்த அதிகாரத்தில் உள்ள 1 சில வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். 3-4 வசனங்கள், ஆகிலும் நீர் விக்கிர தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்திலே காணப்பட்டது உண்டு என்றான். யோசபாத் எருசலேமிலே வாசமாயிருந்து திரும்ப பெயர் செபா தொடங்கி எப்ராயிம் மலை தேசம் மட்டுமல்ல ஜனத்திற்குள்ளே பிரயாணமாய்ப்போய் அவர்களை தங்கள் பிதாக்களுடைய தேவனாய கர்த்தரிடத்திற்கு திரும்ப பண்ணினான். யோசபாத் நியாயாதிபதிகளை நோக்கி சொன்னது என்ன என்பதை 7வது வசனத்தில் பார்க்கலாம். ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுது. எச்சரிக்கையாயிருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அநியாயமும் முகத்தாட்சியமும் இல்லை, பரிதானமும் அவரிடத்தில் செல்லாது என்றான். தொடர்ந்து யூத தலைவர்களிடம் யோசபாத் சொன்னது என்ன என்பதை 9வது வசனமும் 11வது வசனத்தின் பின்பாகமும் கூறுகிறது. அந்த வசனங்களையும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். யோசபாத் யூத தலைவர்களுக்கு கட்டளையிட்டதாவது, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான். ஆம், இந்த வார்த்தைகளை கூறின அரசன் பயபக்தி உள்ளவனாய் தேவனுடைய மக்களை அரசாண்டு வந்தான். தனது பொறுப்பை நேர்த்தியாக நிறைவேற்றினான். மக்களை நீதியான பாதையிலே வழிநடத்தினான். இந்த நிலையிலே திடீரென்று அவனை நோக்கி பகைஞரின் படை வர ஆரம்பித்தது. இதுபோன்ற பிரச்சனையை நாம் எதிர்கொள்வோமானால் அதை தீர்ப்பதற்கு நாம் என்ன செய்வோம்? ஜெபிக்கிறோமா? நம்மில் பலர் உடனடியாக நண்பர்களையோ அல்லது தெரிந்த நபர்களையோ நாடிச் செல்வதுண்டு. ஆனால் தேவன் மாத்திரமே சிறந்த வழியை வைத்திருப்பார். உங்கள் பிரச்சனையின் தன்மை எதுவாக இருந்தாலும் சரி, அது சாதாரணமானதோ அல்லது சிக்கலானதோ, அது சிறியதோ அல்லது பெரியதோ, எப்படி இருப்பினும் உங்கள் வாழ்வில் இருக்கும் சில பிரச்சனைகளை எழுதிக் கொள்ளுங்கள். மேலும் நான் சொல்லப்போகும் நான்கு உண்மைகளையும் எழுதுங்கள். தேவனுடைய சத்தியத்தின் அடிப்படையில் பார்த்தால் நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகளின் அளவு உண்மையாகவே சுருங்கி போகும். முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால், தேவன் நம் பிரச்சனைகளை குறித்து அக்கறை உள்ளவராக இருக்கிறார். இந்த அடிப்படை உண்மை நம் வாழ்வில் முக்கியமற்றதாக இருக்குமானால் நாம் ஏன் ஒவ்வொரு நாளையும் ஜெபத்துடன் ஆரம்பிக்க வேண்டும்? தேவன் நம் பிரச்சனைகளில் அக்கறை காட்டவில்லை என்றால் ஏன் நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டும்? அன்புக்குரியவர்களே, நாம் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் தேவன் அக்கறை கொண்டுள்ளார். ஆகையால் நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகர் என்று நாம் நம்பும்போது தேவன் நம்மோடு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அதன்படி நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். தேவ அன்பாலான இந்த உறவிலிருந்து அல்லது தேவனிடமிருந்து எதுவும் நம்மை பிரிக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறினதன் நிமித்தம் அவர் நம்முடைய பிரச்சனைகளை குறித்து அக்கறை காட்டுவராக இருக்கிறார் என்பது நான் அறிந்து கொண்ட ஒரு உண்மையாகும். நம்மை நிபந்தனையற்ற முறையில் நேசிக்கும் நம் அன்பின் தகப்பன் தம்முடைய பிள்ளைகளாகிய நம் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளை கண்டு காணாமலும் அக்கறை காட்டாமலும் இருக்கவே மாட்டார். கர்த்தருடைய ஜெபத்தை குறித்து சற்று யோசித்து பாருங்கள். அனுதின ஆகாரத்திற்காகவும் நம்மை பாதுகாக்கும்படியாகவும் நாம் சோதனைக்குள் உட்படுத்தப்படாமல் தீமையை நின்று ரட்சிக்கும்படியாகவும் நாம் மன்றாட வேண்டும் என்று இந்த ஜெபத்திலே அவர் கூறியுள்ளார். நம்மை எதிர்கொள்ளும் பிரச்சனைகளில் தேவன் அக்கறை உள்ளவராக இராவிட்டால் நீ இந்த விதமாக ஜெபிக்க வேண்டும், உன் அனுதின ஆகாரத்திற்காக இந்த விதமாக மன்றாட வேண்டும், நீ தீமையிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டுதல் செய்ய வேண்டும், நீ மன்னிப்புக்காக தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி மற்றவர்களையும் மன்னிக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்க மாட்டாரே? நம் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியை குறித்தும் தேவன் அக்கறை கொண்டிராவிட்டால் தனிப்பட்ட குறிப்பிட்ட திட்டவட்டமான முறையிலே நாம் விண்ணப்பம் செய்யும்படியான ஜெபத்தை அவர் நமக்கு தந்திருப்பாரோ? நிச்சயம் தந்திருக்க மாட்டார். அப்படியானால் அவர் நம்மீது அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஆம் அன்பானவர்களே, தேவன் நம் பக்கத்தில் இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளின் ஒவ்வொரு பக்கத்திலும் அவர் இருக்கத்தான் செய்கிறார். நம்மை குறித்த அனைத்து காரியங்களிலும் தேவன் அக்கறை கொண்டவராக இருக்கிறார். மிக முக்கியமாக நாம் சிக்கியிருக்கிற பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுவிக்க அவர் ஆர்வம் கொண்டுள்ளார். சங்கீதம் 68:19 நாம் பார்ப்போமானால் அவர் சொல்வது என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த தேவன் சர்வ வல்லமையுள்ள அன்பின் தகப்பனாக இருக்கிறார் என்பதை நம் இருதயத்தில் அறிய வேண்டும். அவர் தம்மை குறித்து கூறும்போது அவரே பூமியின் ராஜ்யங்களையெல்லாம் ஆட்சி செய்கிறவர், வல்லமையும் கனமும் அவரது கையில் இருக்கிறது என்று கூறியுள்ளார். ஆகவே அவருக்கு முன்பாக எந்த ஒரு செயலும் மட்டுமல்ல எந்த ஒரு தனிநபரும் எதிர்த்து நிற்க முடியாது. அப்படியானால் நம் வாழ்வில் எந்த ஒரு பிரச்சனையை சந்தித்தாலும் சர்வ வல்லமையுள்ள அனைத்து மேன்மையுள்ள தேவனிடத்தில் நாம் வரலாமே? அன்பு நிறைந்த தகப்பனான அவர் நம் வாழ்வில் ஒவ்வொரு அம்சத்தை குறித்தும் அக்கறைப்படுகிறார். அது உங்கள் பள்ளிக்கூட பாடமானாலும் சரி, அல்லது உங்கள் பண தேவையானாலும், அல்லது உங்கள் வீட்டு மக்களுடன் நீங்கள் கொண்டிருக்கும் உறவானாலும், அல்லது நீங்கள் செய்யும் பணியானாலும், உங்கள் சரீர சுகமானாலும், எதுவானாலும் அன்பானவர்களே, அவற்றை குறித்த அக்கறையுடன் அவர் இருக்கத்தான் செய்கிறார். காரணம், அவ்வளவாய் அவர் நம்மீது பாசத்தோடு காணப்படுகிறார். இதுவரை நாம் முதல் பாடமான தேவன் நம் வாழ்வில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் அக்கறை கொண்டுள்ளார் என்பதை அறிந்து கொண்டோம். இரண்டாவதாக நாம் கற்றுக்கொள்ளப் போகும் பாடத்தை சற்று எழுதிக் கொள்ளுங்கள். நம் பிரச்சனைகளை காட்டிலும் தேவன் பெரியவர். இது எவ்வளவு பெரிய சத்தியம் பாருங்கள். ஒருவேளை தேவன் பிரச்சனையை காட்டிலும் பெரியவராக இராவிட்டால் எதற்காக நம் நேரத்தை ஜபத்திலே விரயம் செய்ய வேண்டும்? தேவன் பிரச்சனையை காட்டிலும் பெரியவராக இராவிட்டால் நம் அனைவரின் நிலைமையும் கேள்விக்குறியாகவே இருக்கும். இந்த உலகத்தில் வாழும் அனைவரின் வாழ்விலும் ஏதோ ஒன்றை சார்ந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. அது குடும்பத்தையோ, பணத்தையோ, தொழிலையோ, எதிர்காலத்தையோ, தங்கள் பாதுகாப்பையோ, சுய மதிப்பீட்டையோ, ஏதோ ஒன்றை சார்ந்ததாக இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் தேவன் நம்மை குறித்த அக்கறை மட்டும் கொண்டவராய் இராமல் நம்மிடம் இருக்கும் பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். எரேமியா 32:17 27 வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இந்த வசனம் எழுப்பும் கேள்விக்கு பதில் தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனபடியினாலே நீங்களும் நானும் தேவனிடத்தில் வந்து, ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. இது பார்ப்பதற்கு முடியாத செயலாகவே தெரிகிறது. எந்த பக்கம் திரும்ப வேண்டும் என்றும் குழப்பத்துடன் இருக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் நான் அறிவேன். அது என்னவென்றால், தேவன் என் தனிப்பட்ட வாழ்வில் உள்ள பிரச்சனைகளை அக்கறை உள்ளவராக காணப்படுகிறார். என் தேவன் எந்த பிரச்சனையை காட்டிலும் பெரியவராக இருக்கிறபடியால் அவற்றையெல்லாம் எங்களால் அவர் முன் நிச்சயம் கொண்டு வர முடியும். ஆனால் சில வேளைகளிலே நான் நினைப்பது என்ன தெரியுமா? ஆ தேவனே, நான் என்ன செய்யப் போகிறேனோ, இந்த இக்கட்டான நிலையை நான் எவ்விதம் சமாளிப்பேனோ என எண்ணுகிறேன். என் அன்பு நண்பனே, ஒன்று மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். நாம் பிரச்சனையில் சிக்கிக் கொள்ளும்போது அவர் என்றுமே தம்முடைய கைகளை கட்டிக்கொள்ள மாட்டார். சர்வ ஞானமும் கொண்ட அவர் நீங்களும் நானும் பிரச்சனைகளை கடந்து வருவதற்கு முன்பே அதை அவர் அறிவார். கடந்த காலங்களையும் நிகழ்காலங்களையும் வருங்காலங்களையும் அவர் தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அதன் முழு விவரங்களோடு அறிந்திருக்கிறார். இந்த பிரச்சனையை எவ்விதம் தீர்க்க முடியும் என்பதை அவர் தெளிவாக அறிந்திருக்கிறார். ஜபத்தின் மூலமாக என் பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு என்று நாம் நம்பும்போது, முதலாவது தேவன் என்மேல் அக்கறை கொண்டுள்ளார் என்றும், இரண்டாவதாக தேவன் பிரச்சனையை காட்டிலும் பெரியவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவதாக நீங்களும் நானும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும்போது தேவனுடைய சமூகத்தை நாட வேண்டும். இங்கே நாம் யோசபாத்தை சற்று பார்க்கப் போகிறோம். அவன் மிகவும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறான். தனக்கு எதிராக எதிராளி வருகிறான் என்பதை யோசபாத் கேள்விப்பட்டவுடனே அவன் என்ன செய்தான் என்பதை 2:20 கூறுகிறது. நீங்கள் பயப்படுகிற நேரங்களில் மட்டும் ஜெபிக்கலாமா? நிச்சயமாக ஜெபிக்கலாம். நீங்கள் பயப்படாத நேரங்களிலும் ஜெபிக்கலாமா? ஆம், அப்பொழுது கூட ஜெபிக்கலாமே. அப்படியானால் எப்போது ஜெபிக்காமல் இருப்பது? என்னை பொறுத்த மட்டும் எப்போதுமே நாம் ஜெபிக்காமல் இருக்க முடியாது. சிலர் நீங்கள் பயப்படுவதின் நிமித்தமாகத்தானே ஜெபிக்கிறீர்கள் என்று கேட்கலாம். அதற்கு பதில் ஆம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் வாழ்கின்ற எந்த ஒரு மனிதனும் நான் எந்த ஒரு பயமும் இல்லாமல் வாழ்கிறேன் என்று திட்டவட்டமாக சொல்லவே முடியாது. சில சமயங்களில் நமக்கு வரும் பயம் நம்மோடு நீடித்திருக்காது. ஒரு சில நிமிடங்களோ அல்லது நேரங்களோ மட்டும் இருக்கும். சில செய்தியை கேட்கும்போது நமக்கு ஏற்படும் பயங்கள் நமக்கு கவலையை உண்டு பண்ணும். ஆனால் அதுவும் பறந்து போக நேரிடலாம். ஆனால் எப்படியோ நாம் பயப்படுகிற சூழ்நிலையிலே தேவனுடைய சமூகத்தை தேட வேண்டும். இதைத்தான் யோசபாத் செய்தான். இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் தேவனுடைய பிரசன்னத்தை தேடுவது யோசபாத்தின் பழக்க வழக்கமாக இருந்தது என்பதை 2:19:3 கூறுகிறது. இந்த வசனத்தின்படி தேவனை தேடும் பழக்கம் துர்ச்செய்தியை கேட்பதற்கு முன்பே யோசபாத்திடம் இருந்தது என்பது தெளிவாகிறது. நாட்டு நடப்புகள் எல்லாம் சரியாக செயல்படும் போதே இந்த பண்பு அவரிடம் இருக்கத்தான் செய்தது. யோசபாத்தின் வாழ்விலே தேவன் செயல்பட்டார். அவனது ஆட்சியிலே மகிழ்ச்சியும் சமாதானமும் சந்தோஷமும் இருந்தது. அந்த சமயத்திலும் யோசபாத் தேவனுடைய சமூகத்தை தேடுவதில் தவறிப்போகவில்லை. அநேகர் ஒரு உண்மையை மறந்து போய்விட்டார்கள். அது என்ன தெரியுமா? உங்கள் வாழ்விலே நீங்கள் பிரச்சனையை எதிர்கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றால், பிரச்சனை இல்லாத சமயத்திலும் தேவனுடைய சமூகத்தை தேடுங்கள். எல்லாம் நலமாக நடைபெறும் போதும் தேவனுடைய முகத்தை நாடுங்கள். வாழ்விலே யாவும் கிரமமாக செல்லும் போது மகிழ்வோடும் மன ரம்யத்தோடும் இருந்து ஆராதியுங்கள், துதியுங்கள், தேவனுடைய வசனத்தை வாசியுங்கள், அவரை குறித்து தியானம் பண்ணுங்கள். இதை விட்டுவிட்டு பிரச்சனை வரும்போது மட்டும் நீங்கள் தேவனை தேடினால் நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய நிலை வரத்தான் செய்யும். உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் அல்லல் படுவீர்கள். உங்கள் பொறுமையில் தோற்றுப்போவீர்கள். சில பிரச்சனைகளை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு மேல் உங்களால் தாங்க முடியாமல் துவண்டுதான் போவீர்கள். கிறிஸ்துவின் அன்பை அறிந்தவர்கள் காலையில் எழுந்ததும் உடனடியாக தேவனை குறித்தே சிந்திக்க வேண்டும். இந்த நாள் மட்டும் அவர் நம் வாழ்வில் செய்த நன்மைகளை யோசித்து பாருங்களேன். நம் தேவன் அன்புள்ள தகப்பனாக இருக்கிறபடியால் ஒவ்வொரு நாளும் நம் வாழ்விலே சில நலமான செயல்களை செய்வார். சகோதரனே, நீங்கள் சொல்வதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் எனக்கு இருக்கும் பிரச்சனைகள் மனபாரங்கள் என்ன என்பது உங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க எவ்விதம் என் வாழ்விலே தேவன் நல்லவராக இருக்க முடியும் என்று நீங்கள் சொல்லலாம். இதை கேட்டுக் கொண்டிருக்கும் என் அன்பு நேயர்களே, பல சமயங்களில் தேவன் அப்படிப்பட்ட பிரச்சனைகளை உபயோகித்து நாம் இதுவரை கற்றுக்கொள்ளாத பெரிய உண்மைகளை நமக்கு சொல்லிக் கொடுப்பார். இங்கே தேவன் நம் வாழ்விலே சில நன்மைகளை செய்யவே தீர்மானித்திருக்கிறார். நம் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் அவர் ஏதோ ஒரு உண்மை செய்யவே ஆயத்தமாக உள்ளார். அப்படியானால் நம் வாழ்விலே எந்தவித வேதனையும் மனபாரமும் கஷ்டமும் குழப்பமும் வராது என்று சொல்லிவிட முடியுமா? முடியாது. இந்த அனுபவங்கள் ஒவ்வொன்றின் மூலமாக நம் வாழ்வில் நலமான செயல்களை தேவன் செய்ய உள்ளார். எப்பொழுதெல்லாம் நம் வாழ்வில் பிரச்சனைகளையோ எந்த ஒரு கஷ்டத்தையும் எதிர்கொள்வோமோ அச்சமயங்களில் முதலாவதாக நம் வாயிலிருந்து தேவனை அப்பா என்று அழைத்து நம் நிலைமைகளை அவரிடம் சொல்ல வேண்டும். தேவனை அப்பா என்று அழைப்பதன் மூலம் நாம் அவரை சார்ந்திருக்கிறோம் என்பதையும் அவரின் பிரசன்னத்தை நாம் அறிந்திருக்கிறோம் என்பதையும் ஒத்துக்கொள்கிறோம். மேலும் நாம் அவரிடம் வர ஆயத்தமாக இருக்கிறோம் என்றும் அவரும் நம்மிடம் வர ஆயத்தமாக இருக்கிறார் என்றும் ஏற்றுக்கொள்கிறோம். அப்பா என்று தேவனை அழைப்பதன் நிமித்தம் நாம் இருக்கின்ற நிலையில் அவரும் பங்கு கொள்கிறார் என்பதை அறிக்கை செய்கிறோம். நாம் தேவனை அப்பா என்று அழைப்பதை கேட்க அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். இந்த ஒரு வார்த்தையை கொண்டு நீங்கள் தேவனை அழைப்பதன் மூலம் நீங்கள் என்றுமே குறைந்து போகாத முடிவே இல்லாத தேவ ஞானத்துடனும் வல்லமையுடனும் தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள். அவரும் நம்முடைய பிரச்சனைகளில் ஈடுபட்டு அதிலிருந்து விடுவிக்கிறார். நான்காவதாக, நமக்கிருக்கும் பிரச்சனைகளுக்காக நாம் மற்றவர்களையும் ஜெபிக்க சொல்ல வேண்டும் என தேவன் விரும்புகிறார். நம் மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். 2 நாளாகமும் 20:3 கூறுவது என்ன என்பதை வாசிக்கிறேன். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவித்தான். தான் எதிர்கொள்கின்ற இந்த பிரச்சனைக்காக தான் மட்டும் ஜெபிப்பது என்பது போதுமான செயலாகாது என்பதை யோசபாத் அறிந்திருந்தான். என் வாழ்க்கையை நானே கையாள முடியும் என்று சில சமயங்களில் நாம் எண்ணுவதுண்டு. நானும் அவ்விதம் எண்ணியிருக்கிறேன். ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்ன தெரியுமா? நம்முடைய பிரச்சனைகளை நாமத்தான் கையாள வேண்டும் என்பதில் தேவனுக்கு விருப்பம் கிடையாது. நம் பிரச்சனையில் நாம் மற்றவர்களையும் ஈடுபட செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். என்னை சற்று கவனியுங்கள். உங்கள் உள்ளான இருதய வாஞ்சியை மனம் திறந்து ஒருவரிடமோ அல்லது இரண்டோ அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களிடமோ நீங்கள் பகிர்ந்து கொண்டு அதன் மூலம் ஜப பங்காளரை ஏற்படுத்த வேண்டும். அதுவே விசுவாசிகளாகிய நீங்கள் இந்த உலகத்தில் கொண்டிருக்கும் மிகப்பெரிய சொத்தாகும். அவர்களிடம் உங்கள் மனதை திறந்து தனிப்பட்ட ஜபக்குறிப்புகளை பகிர்ந்து கொள்ளலாம். அவர்கள் உங்களுடன் இணைந்து ஜபிப்பார்கள். ஆம், ஜப பங்காளரை காட்டிலும் மேன்மையான சொத்து எதுவும் கிடையாது. உங்கள் ஜப பங்காளர் உங்கள் வாழ்க்கை துணையாகவோ உங்கள் பிள்ளைகளாகவோ அல்லது உங்கள் நண்பராகவோ இருக்கலாம். ஊழியத்திலேயும் வாழ்விலேயும் நான் இந்த நிலையை எட்டுவதற்கு என் வாழ்க்கையில் அக்கறை கொண்ட மக்களுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நம் வாழ்க்கை பாரங்களையும் பரவசமாக

0: இங்கு வரச் செய்தான். அவன் முழு தேசத்தையும் திரண்டு வரச் செய்தான். அவர்கள் உபவாசித்து ஜெபித்தார்கள். தேவ மக்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் போதும், அவரிடத்தில் வேண்டுதல் செய்யும் போதும், அவருடைய முகத்தை தேடும் போதும் மிகவும் அற்புதமான செயல் நடைபெறும். என் அன்புக்குரியவர்களே, உங்கள் பிரச்சனையை பெரிதாக்காமல் தகப்பனான தேவனுடன் உள்ள உங்கள் உறவை பெரிதாக்குங்கள். அதனால் நிச்சயம் நன்மை உண்டாகும். நாம் தேவனை தகப்பனே என்று அழைக்கும் போது நாம் அவரது மகனாக மகளாக இருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்துகிறோம். எபிரேயர் 13:5 நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கூறியிருக்கிறார். நாம் தேவனை தகப்பனே என்று முணுமுணுப்புடன் சொன்னாலும் உறக்கச் சொன்னாலும் நாம் தேவனுடைய குமாரனாக குமாரத்தியாக இருக்கிறோம் என்பது தெளிவாகிறது. அந்த அன்பு தகப்பன் நம் வாழ்வின் தேவைகளை சந்திக்கவும் நமக்கு வழிகாட்டவும் உதவி செய்யவும் கடமைப்பட்டுள்ளார்.
1: உங்கள் பிரச்சினைக்கான தீர்வு தேவனிடத்தில் இருக்கிறது. ஆனால் நீங்கள் அவருடைய வழிகாட்டுதலை மிகவும் நேர்த்தியாக விருப்பத்தோடு பின்பற்றி செல்ல வேண்டும். உங்கள் கருத்துக்களை சற்று ஓரம் வைத்துவிட்டு தேவனுடைய வழிநடத்துதலுக்கு சரி என்று சொல்லுங்கள். நீங்கள் விருப்பத்தோடு தேவனை பின்பற்றினால் உங்கள் குழப்பத்துக்குரிய பதிலுக்கு நேராக அவர் உங்களை நடத்துவார். அநேக வேளைகளில் ஜெபத்தை நாம் கடைசி வாய்ப்பாக பயன்படுத்துகிறோம். நம்முடைய அனைத்து சொந்த முயற்சிகளும் கைகூடி வராத பட்சத்திலே ஜெபத்தை தப்பிச் செல்வதற்கான இறுதி வழியாக நினைத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் எல்லா நிலைமைகளிலும் ஜெபமே முதலிடம் பெற வேண்டும் என்பதை யாக்கோபு 5:13-16 நமக்கு கூறுகிறது. வாசிக்கிறேன். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாடக்கடவன், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது.
2: இந்த நிகழ்ச்சி பற்றி எங்களுக்கு தெரிவிக்க 0444-908-1231 கால் பண்ணுங்கள்.
3: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக்

உமக்கு நன்றி அப்பா. எங்கள் ஆரம்பங்களின் ஆரம்பமே, எங்கள் முகவரையே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு முகவரியை தருகிறவரே.

தரிசனத்தை பரிசா தந்தவர். ஒரு நாள் எங்களை தரிசா விட மாட்டேன்னு சொன்னீங்க, அதை நினைச்சு ஸ்தோத்திரம். தகப்பனே, தகப்பனே, இந்த புதிய ஆண்டில் நாங்கள் ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்கவில்லை, ஒரு புதிய ஆரம்பத்தை தாரும் என்று கேட்கிறோம் அப்பா. ஆரம்பங்களுக்குள், ஆரம்பங்களுக்குள் நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்கு அளவே இல்லை. அற்புதமாய் தொடர்ந்து ஓடுங்கள், விட்டுறாதீங்க, பணி செய்வதை நிறுத்தி விடாதீங்க என்று சொல்லி உம்முடைய ஊழியக்காரர்களை நீங்க திடப்படுத்தி பலப்படுத்தி, அப்பா நான் கூட இருக்கிறேன், செருபாபே கையில் இருக்கிற தூக்கு நூல நான் சந்தோஷமா பார்க்கறேன், செருபாபே கையில் இருக்கிற தூக்கு நூல நான் சந்தோஷமா பார்க்கறேன், நான் உன்னை முத்திரம் மோதிரமா வச்சிட்டேன். ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும் என்று சொல்லுகிறீர், நன்றி. ஆரம்பம் சின்ன ஆரம்பம் தானே, அற்பம் நினைக்காதீங்க, அந்த அற்பம் தான் கற்பம் தரிச்சு அற்புதமாக மாறும். அற்பம் இன்னைக்கு அந்த அற்பம் கற்பம் தரித்து அற்புதமாக மாறும். அற்பம் கற்பம் தரித்து அற்புதமாக மாறும். எந்த பகுதியிலும் உம்முடைய தேவ மனிதர்களை நீர் வைத்திருக்கிறீரோ அந்த அற்பம் கற்பம் தரித்து அற்புதமாய் மாறப்போகிற நாளுக்காக ஸ்தோத்திரம். அது வரைக்கும் அற்புதரை துதித்து கொண்டே, அற்புதர் பாதத்தில் ஜெபித்து கொண்டே. பவுல் சொன்னாரே அப்பா, பவுலுக்கு நீங்க சொன்னீங்களே, ராஜா ராஜா இந்த முள்ளி என்னை விட்டு நீங்காதா. மூன்று நேரம் ஜெபம் பண்ணும் போது நீங்க சொன்னீங்களே, ஏன் கிருபை உனக்கு போதும்பா. My grace is sufficient for you. In your race, my grace is sufficient for you. நீங்களும் நானும் ஓடுகிற ஓட்டத்தில் அவருடைய கிருபை நமக்கு போதும். பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னாரே. பலம் அவரே பலம் தருகிறார், அவரே பலன் தருகிறார். மகா பெரிய கேடகமும் பெரிய பலன் அவர்தான். பலமும் தருகிறார், பலனும் தருகிறார், பலனும் தருகிறார். இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? அவரை துதிக்க கூடி இருக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. அற்பமான ஆரம்பத்தின் நாளை அசட்டை பண்ணாதபடி தொடர்ந்து நாங்கள் ஓடிக்கொண்டே, நதியாய் பொங்கி பாய்ந்து கொண்டே, இதற்கில் அம்பு பாய்வது போல் பாய்ந்து கொண்டே இருக்க, ஐபிராத்தாய், பைசோனாய், கீகோனாய், அப்பா ஏதேனில் ஓடின நாலாறு நாலாறு நாலாறு சீதாலரபா நாலாறு நாலாறாக பிலிப்பியர் நாலாறு. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தனைகளையும் இருதயங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும், கொள்ளும், காத்து கொள்ளும். தீவிரமாய் நீர் செய்ய போகிற உம்முடைய கிரியைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி. தொடர்ந்து எங்களை பாட வச்சு, ஆராதிக்க வச்சு, ஜெபிக்க வச்சு, வார்த்தையை கேட்க வச்சு, உங்களுக்குள்ள ஒவ்வொரு நாளும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்க்கிற அன்பை நினைத்து ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. பாஸ்டர், உங்க கையில் இருக்கிற தூக்கு நூல்ல கர்த்தர் சந்தோஷமா பார்க்கிறாரு. ஊழியம் செய்கிற தேவ மனுஷரே, தேவ மனுஷியே, உங்கள் கையில் இருக்கிற தூக்கு நூலை கர்த்தர் சந்தோஷமாய் பார்க்கிறார். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? அற்பம் நினைக்காதீங்க, அற்பம் கற்பம் தரிக்கும், அது அற்புதமாக மாறும்.
ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தை அப்படியே உள்வாங்கிக் கொள்வோம். மகிமையான கிரியைகளை அவரே செய்வார். ஏனென்றால் His grace is sufficient for me in my race. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஓடு பாதையை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஓடா போகக்கூடாதுன்றதுக்காக ஒவ்வொருவருக்கும் ஓடு பாதையை வைத்திருக்கிறார். யாரோடையும் நம்ம கம்பேர் பண்ணி கம்பீட் பண்றதுக்காக இல்லை. We are not here to compete with each other, but complete with each other. நீ பெரியவனா, நான் பெரியவனா, உன் ஊழியம் பெருசா, என் ஊழியம் பெருசா, என் சர்ச்சில் 1000 பேர் வந்துட்டாங்க, உன் சர்ச்சில் 10 பேர் தானா, இதெல்லாம் இல்லை. எனக்குன்னு ஒரு ஓடுபாதை, உங்களுக்குன்னு ஒரு ஓடுபாதை. அந்த பாதையில் நீங்கள் மட்டும்தான் ஓட முடியும். அப்படி ஓடினாதான் உங்களுக்கு எனக்கும் பரிசு. அதை பார்த்து இதை பார்த்துட்டு ஓடிட்டேன் அப்படின்னா சொல்லவே பயமா இருக்கு. வார்த்தை வர்றதுனால தரிசு, வேற வழியே இல்லை. அதனால ஆண்டவரே, நாங்க தரிசு நலன் தரிசனம் பெற்ற நான், பரிசாய் தரிசனத்தை பெற்ற நான் ஒவ்வொரு நாளும் வளருவேன், மனம் பரப்புவேன், தேசத்தை பல நாள் நிரப்புவேன். ஓசியா 14:6 இந்த ஆண்டு முழுவதும் பணி செய்ய அவரே பணியாக வருகிறார். அதனால் அங்கே இங்கேயும் பார்த்து, அக்கம் பக்கத்தினரை பார்த்து, அடுத்தவன் என்ன சொன்னான் அதன்றதை பார்த்துல, அவர் என்ன சொன்னார் அதுதான் ஃபைனல். 1000 பேர் 1000 சொல்லட்டும், உங்களுக்குன்னு சொன்ன அந்த தீர்க்க தரிசன வார்த்தை, அந்த தீர்க்க தரிசன வார்த்தையிலேயே அந்த தீ இருக்குல்ல, நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல இருப்பேன்னு சொன்னார்ல, இந்த 6வது வசனத்தையும் போட்டுருங்க. நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும். இதுவரைக்கும் படர்ந்தீர்கள், இனி ஓங்கி படருவீர்கள். ஓங்கி அடிச்சிட்டான்ப்பா, ஓங்கி அடிச்சிட்டான், ஓங்கி பேசிட்டான் அப்படின்ற அந்த சூழ்நிலையில இனி நீங்கள் ஓங்கி படருவீர்கள். யாக்கோபே, நீ வேர் ஓன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். அதுக்கு அவர் கிருபை நமக்கு போதும்.

അറകുറയല്ല, പൂരണം, പൂരണം, സമ്പൂരണം, പരിപൂരണം, എല്ലാം പൂരണം, പൂരണം. പൂർണി അപ്പടின்னு பேர் வச்சிருப்பாங்க. பூர்ணிமா என பூரணம். அதுபோல கர்த்தர் நமக்குள்ளே பூரணம் தந்து நடத்துவார். சந்தோஷம்

அவரே உங்களை என்னையும் ஹிடன் ட்ரெஷர் மறைக்கப்பட்ட பொக்கிஷமா மறைவு கட்டப்பட்ட நீரோற்றாய் அவரே வேலையடை பாதுகாக்கிறார் நடத்துகிறார். எல்லாவற்றிற்காக நன்றி. நான் உங்களுக்கு சொந்தம்ப்பா, நீங்கள் எனக்கு சொந்தம். இதை கைவிட்டு

போராடுகிறார், மேற்கொள்ள முடியலை, உறவாடுகிறார். ஹூ ஆர் யூ? அப்பா கேட்டார், யாக்கோபு யாரு? நான் ஏசாப்பா, ஏசாப்பா. இப்ப தூதன் கேட்கிறார், ஹூ ஆர் யூ? ஐ எம் ஜேக்கப். அண்ட் நவ் ஆன்வர்ட்ஸ் ஐ எம் கோயிங் டு நேம் யூ ஆஸ் இஸ்ரேல். யூ ஆர் நோ மோர் ஜேக்கப், யூ ஆர் இஸ்ரேல். அப்படியே ஒத்துக்கிட்டு, அப்பா நான் இதுதான், என்னால் இவ்வளவுதான் செய்ய முடியும். Here I am, your servant is listening. அப்பா இவ்வளவுதான் என்னால் செய்ய முடியும், நான் நானாகவே வந்திருக்கிறேன், உறவாடுறேன் அப்படின்னு உறவாடினார். பாருங்களேன், இந்த நாள் வரைக்கும் யாக்கோபு இஸ்ரவேல் வாக்குத்தந்தம் பண்ணப்பட்ட யாக்கோபுக்கு

ஒரு அவயவத்துக்குள்ள மைண்டுக்குள்ள அப்பா கண்ணுக்குள்ள காதுக்குள்ள வாய்க்குள்ள இருதயத்துக்குள்ள ஒவ்வொரு அவயவத்துக்குள்ள அப்பா நீர் வேறு நான் வேற அல்ல நாம் ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டோம் அப்படின்னு உயர்ந்த நிலைமைக்குள் எங்க

புறப்பட்டு வரட்டும். இங்கே இருக்கிறான் ஒரு தீர்க்கதரிசி இல்லையா? இருக்கிறான். அவனுக்குள் இருக்கிறது, வார்த்தை இருக்கிறது. சுடர்களாய் பிரகாசிப்பார்களாக, ஆளுகை செய்வார்களாக, வித்தியாசமாய் வாழ்வார்களாக, விசேஷங்களை கொண்டு வருவார்களாக.

குறித்து கவலையை உண்டாக்குகிற எல்லா ஆண்டவரே மன அழுத்தத்தை கொடுக்கிற எல்லா பல்லாத கிரியைகள் அவுட் இன் ஜீசஸ், அவுட் இன் ஜீசஸ். அவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு ரணத்தோடு வாழ்கிற

இருக்கிறது இருக்கிறது இல்லையா இல்லை இருக்கிறது இருக்கிறது எல்லா ஆண்டவரே தடைகளை உடைக்கிற ராஜா தளக்கர்த்தர் முன்னே போகிறீர் மலைகளை வழிகளாக்குவார் கோணலானவைகளை செவ்வையாக்குவார் கோணலானதை எவன் திருப்ப முடியும் அவர் திரு

0: விலகுவதாக, ஆண்டவரே கடின இருதயம் உடைவதாக, ரண ஆண்டவரே ரணத்தால் பாதிக்கப்பட்ட மனது ஃப்ரீ ஆவதாக இயேசுவின் நாமத்தில்.
1: தியானத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு குடும்பத்தார் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். புதிய சீசனை குறிச்சோம். அந்த சீசன்ல ஆண்டவர் நம்ம கருளி செய்கிற புதிய தொடக்கத்தை குறிச்சோம், ஆரம்பத்தை குறிச்சோம். ஆண்டவர் டிசம்பர்லேருந்து நம்மோடு பேசுகிறார். நம்ம வீட்டில் ஆண்டவருடைய காரியம் உண்டும்.
0: ஆமென்.
1: அவர் எதை விரும்பினாரோ, அவர் விரும்பின காரியம் நம்ம வீட்டில் குளிர்க்கும், முளைவிடும், ஜெர்மினேட் ஆகும். இதுதான் நவம்பர்லேருந்து ஆண்டவர் நம்மோடு தொடர்ந்து பேசி கொண்டு வருகிற ஒரு மைய கரு. ஸோ நேற்று தினத்தில் நாம் தியானித்த ஒரு காரியம், ஆண்டவர் தருகிற ஆரம்பத்து மேலே தான் நம்முடைய முழு கவனம் இருக்கணுமே ஒழிய, ஆசீர்வாதத்து மேலே கண் என்ன செய்யக்கூடாது,
0: போகக்கூடாது.
1: ஸோ ஒரு தகப்பன் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லா சம்பாரித்து சொத்துக்களை கொடுத்துட்டு போனோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் ஆடா உழைச்சி ஓடாதுன்னே
0: செய்கிறாங்கண்ணா.
1: அது செக்குலர், செக்குலர் திங்கிங். ஸோ அவங்க அப்படி தான், தே வில் பி திங் லைக் தட். ஆனால் நம்ம ஸ்பிரிச்சுவலாக நம்ம பார்க்குறப்ப, ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு கொடுத்த ஆரம்பத்தை எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டு போக விரும்புகிறோம்.
0: எஸ்.
1: அதே மாதிரி பிள்ளைகளும் எதில் கவனமாக இருக்கணும்னா, டேடிக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்து மேலே இல்லை, பெற்றோருக்கு ஆண்டவர் கொடுத்த ஆரம்பத்தில். ஆசீர்வாதத்தை பிடிச்சா அவுட்டு, ஆரம்பத்தை பிடிச்சா
0: நாட் அவுட்டு,
1: எதிரி
0: நாக் அவுட்டு.
1: நாக் அவுட்டு. அருமையான மனதில் பதியக்கூடிய காரியத்தை ஆண்டவர் சொன்னார். அப்போ நேற்று ஒரு கேள்வியில் தான் ஆரம்பித்தோம். ஆனால் செய்தி இந்த ஆங்கிளில் போனதுனால நம்ம அந்த ஃப்ளோவில் போயாச்சு. என்ன கேள்வி? ஏன் ஆரம்பத்திலே ஆண்டவர் எனக்கு செய்யலை? இப்போ வந்து செய்கிற இதே காரியத்தை, அபிரகாமுக்கு 99 வயதில் செய்கிற காரியத்தை அவங்க திருமணமான புதுசுலேயே என்ன செஞ்சிருக்கலாமே, செஞ்சிருக்கலாமே. செஞ்சிருந்தா அது நேச்சுரலாக இருந்திருக்கும், சூப்பர் நேச்சுரலாக இருந்திருக்காது. எல்லா கல்யாணம் முடிச்சவங்களுக்கும் குழந்தை வந்து நியூலி மேரீடில் சில ஆண்டுகளில் என்ன செய்யுதுன்னா குழந்தை பிறக்கிறது. அது வந்து ஒரு, அதை யாராவது ஆச்சரியமா பார்ப்பாங்களா?
0: இல்லை.
1: கல்யாணம் முடிச்ச உடனே எதிர்பார்க்கிறோம்ல, புழுவோ பூச்சி என்னென்னா
0: இருக்கா
1: இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அக்கறை என்னென்ன விசாரிக்கிறாங்கல்ல. ஒரு வருஷம் தாக்கு பிடிக்கிறதே கஷ்டமா இருக்கா?
0: இருக்கு.
1: அதுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, அங்கே போனால் கேள்வி கேட்குறாங்க, வெளியே தலை காட்ட முடியல, எங்களுக்கு ஒரு பெரிய அவமானம், அப்படி இப்படின்னு சொல்லி படாதபாடு படுத்துறான்னா சொசைட்டி.
0: எஸ்.
1: அப்போ கல்யாணம் முடிஞ்ச உடனே பழகி பெறுகிறதுங்கிறது அது ஆண்டவர் எல்லாருக்கும் நியமித்த ஒரு பாதை. அது சம்திங் வெரி நேச்சுரல், நேச்சுரல். ஆனால் 99, ஒய்ஃபுக்கு 86 அப்படிதானையா? 89. இதில் வந்து ஒரு காரியம், கர்ப்பம் செத்த பிறகு, சரீரம் செத்து போன பிறகு ஒரு காரியம் நடக்குதுன்னா அது வந்து சம்திங்
0: சூப்பர்
1: நேச்சுரல்.
0: எஸ்.
1: இத ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதமா கொடுக்கல. பிசிக்கலை பார்த்தா அது ஒரு பிளெஸ்ஸிங், ஆனா ஸ்பிரிச்சுவலா பார்த்தா அது ஒரு பிகினிங்.
0: எஸ். ஹல்லேலூயா.
1: இந்த ஆரம்பத்தை கொடுக்கிறதுக்காக தான் ஆண்டவர் ஆரம்பத்துல என்ன செய்யல?
0: கொடுக்கல.
1: ஒரு முடிவில்லாத ஆரம்பத்தை, இன்று வரைக்கும் முடிவில்லாத ஒரு ஆரம்பத்தை ஆபிரகாமுக்கு தேவனாகிய கர்த்தர் அருளி செய்ய விரும்பினார். ஆபிரகாமுடைய காரியம் அடைஞ்சு போச்சு. அவருடைய சரீரம் செத்துருச்சு. ஒரு குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான தகுதி அவர் என்ன செய்கிறார்? இழந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுபோல அவருடைய மனைவி சாராளுடைய கற்பமும் செத்து போச்சு. அவங்களும் ஒரு குழந்தை பேருக்கான தகுதியை இழந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா இந்த காரியம் மடிஞ்சு போனாலும் ஆண்டவர் ஒரு முடிவில்லாத ஆரம்பத்தை அவர்களுக்கு அருளி செய்தார்.
0: ஆமென்.
1: கல்யாணம் முடிஞ்ச புதுசுல வந்திருந்தா அது ஒரு ஆசீர்வாதம். ஆனா எல்லாம் முடிஞ்சு போன பிறகு வந்த ஆரம்பம் இன்னைக்கு வரைக்கும் முடிவே
0: இல்லை.
1: யூதர்களை கொன்று குவிச்சாலும், தலைமுறை தலைமுறையா ஆண்டாண்டு காலமா கொன்று குவிச்சாலும், அந்த சந்ததியை இன்னும் அழிக்கவே
0: என்னன்னா,
1: அந்த சந்ததி எப்பவும் உச்சத்திலேயே இருக்கு.
0: ஆமென்.
1: சுத்தி சுத்தி வளைஞ்சுக்கிட்டு எல்லாரும் அடிச்சாலும் இந்த பிரஷரை வந்து ரெண்டு நாள் கூட மற்ற ஆட்களால் தாக்கு பிடிக்க முடியாது. ஆனா இத்தனை அடியையும் எதிர்த்து நின்று ஒரு தேசம் நிக்குதுன்னா அவங்க ராணுவ பலமா
0: இல்லையே?
1: தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆரம்பம்.
0: ஆமென்.
1: ஆரம்பிச்சு வச்சது ஆண்டவர். அதுக்கு மனுஷனால முடிவு கட்ட
0: முடியாது.
1: ஆண்டவர் சொல்லற பாருங்க, உங்க வாழ்க்கையில ஆரம்பிச்சு வச்சது ஆண்டவர்.
0: எஸ்.
1: உங்க ஊழியத்துக்கு முடிவு கட்ட முடியாது.
0: யாராலே முடியாது. அல்லேலூயா.
1: தேவன் ஆரம்பிச்ச காரியத்தை மனுஷனால் என்ன செய்ய முடியாது?
0: முடிவுக்கு கொண்டு
1: வர முடியாது. தேவன் முடிவுக்கு கொண்டு வந்த காரியத்தை மனுஷனால் ஆரம்பிக்கவும்
0: முடியாது. எஸ்.
1: மாறாத பிரமாணங்கள். ஒரு முடிவில்லாத ஆரம்பத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியான ஒரு காலம் கனிந்து வந்தது.
0: எஸ்.
1: 99 வயதுல ஒரு ஆரம்பத்தை கொடுக்க விரும்பினதுனாலதான் ஆரம்பத்திலே எதை கொடுக்கல ஆண்டவர்? ஒரு குழந்தைய
0: கொடுக்கல.
1: கொடுத்திருந்த ஐசக் யாரா இருந்திருப்பான்? கற்பத்தின் கனியா இருந்திருப்பான். ஒரு பிள்ளை செல்வமாக இருந்திருப்பார். பிள்ளை செல்வம். மழலை செல்வம். செல்வமா இருந்திருப்பாரு. செல்வ மகனா இருந்திருப்பாரு. செல்வ மகனுக்கு ஏராளமான செல்வமும் இருந்திருக்கும். அப்ரகாம் கேட்டதான, செல்வத்தை கொடுத்தீங்க, செல்வம் செல்லத்தை கொடுக்கலையே. செல்வத்தை கொடுத்துட்டு
0: செல்வ மகனை செல்லத்தை கொடுக்கலையே.
1: செல்லத்தை கொடுக்கலையே. இது வந்து நானும் நீங்களும் இருந்தா கூட இப்படிதான் நம்ம என்ன செஞ்சிருப்போம்? நம்ம அப்படிதான் ஜோம் பண்ணிருப்போம். நம்ம ஆபிரகாமுக்கு தேவன் காண்பிச்ச பிரம்மாண்டத்தினுடைய முழு வீச்சையும் ஆபிரகாமால் என்ன செய்ய முடியல? துவக்கத்துல கிராஸ் பண்ண
0: உள்வாங்க முடியல.
1: ரீக்க முடியாத காரியங்களை ரொம்ப பெருசு. ஒரு மனுஷனை பிடிச்சி, ஒரு மனுஷியை பிடிச்சி உட்கார வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய காரியங்களை கத்தர் பேசுறப்ப எவ்வளவுதான் அவன் தாங்குவான்? எதையுமே பார்க்காம. பெருசா உன்னை கண்ணு முன்னாடி நிறுத்தி இதை விசுவாசி, இதை பாடுற, இது உனக்குன்னா மனுஷன் என்ன செய்ய முடியும்? நம்ப
0: முடியும்.
1: ஆனா இப்படிலாம் உனக்கு இருக்கும் இருக்கும் இருக்கும் இருக்கும்னே சொல்றார். உன் சந்ததி இவனமாய்
0: இருக்கும்
1: இருக்கும் இருக்கும் இருக்கும். இத விசுவாசிக்கிறதுக்குள்ள அவர் பட்ட பாடு என்னன்னா,
0: பார்த்து
1: தேவன் ஆபிரகாமுக்கு பிள்ளை செல்வத்தை கொடுக்க விரும்பல, ஒரு செல்லத்தை கொடுக்க விரும்பல. செல்வத்துக்கு ஒரு செல்லம் இல்லை. அவருடைய அழைப்பை நிறைவேற்ற அந்த அழைப்பின் பாதையில ஆபிரகாமுக்கு தேவைப்பட்ட ஒரு ஆரம்பமாக ஐசக் இருந்தார்.
0: ஆமென்.
1: ஐசக் was given to Abraham as a beginning.
0: Yes.
1: Hallelujah. அடுத்து என்ன நீங்க கேட்கலாம், ஏன் 99 வயசுல அப்படின்னா, எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டது 22 அதிகாரத்துல வருகிற பரீட்சையை பாஸ் பண்ணணும்னா 21 அதிகாரம் வரைக்கும் வந்தாகணும்.
0: எஸ்.
1: 21வது அதிகாரத்துல அவருக்கு நடந்த அற்புதத்தை கண்ட ஆபிரகாம் எதை விசுவாசிச்சிருப்பாரு? கர்ப்பம் செத்து போச்சு,
0: சரீரம்
1: செத்து போச்சு, செத்து போன சரீரத்தை உயிர்ப்பிச்சு, செத்து போன கற்பத்தை உயிர்ப்பிச்சு ஒரு மகன் என்ன செஞ்சிருக்கிறான், வந்திருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஃபெய்த் வந்து பவர்ஃபுல்லா ஆபிரகாமுக்குள்ள போயிடுச்சு. இப்பதான் 21 வந்த பின்னாடி 22 ஆண்டவர் டெஸ்டுக்கு தூக்கிட்டு போறாரு. யார் என்ன ஆபிரகாம், எப்பா நீ என்னை நம்பின, அதனால உனக்கு ஒரு மகனை உனக்கு நான் தந்துட்டேன், இப்ப உன்னை நான் நம்ப முடியுமான்னு செக் பண்ண வேண்டியிருக்கு.
0: அடுக்குகளை கொடுத்து
1: 12வது அதிகாரத்துல பேசி, 13வது அதிகாரத்துல பேசி, 15ல பேசி, 17ல பேசி, 18ல பேசி,
0: அப்புறம் அவர் வந்து
1: இவ்வளவு செஞ்சுதான் நீ என்னை நம்பின, கடைசி அவர் வழியா நம்பிட்டானே. ஐசக் யாரு, என்னை நம்பினதுனால நீ பெற்றுக்கொண்ட ஒரு பெரிய ஒரு பிளஸிங் மட்டும் இல்ல, உனக்கு நான் தந்திருக்கிற ஒரு
0: பிகினிங். ஹல்லேலூயா.
1: ஆனா நான் உனக்கு ஒரு பெரிய காரியத்தை நான் செய்யறதுக்கு உன்னை நான் நம்பலாமான்னு செக் பண்ணணும்.
0: எஸ்
1: அதுக்குதான் மோரியாவுக்கு தூக்கிட்டு போறாரு. 21வது அதிகாரத்துல நாம பார்க்கிறது, அதிகம் 21ல பார்க்கிறது, கர்த்தர் சாராள் பேரில்
0: கடாட்சமானார், கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார்.
1: வாசிங்களா,
0: ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதி ஆக்கி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள்.
1: தேவன் குறித்திருந்த காலத்திலே
0: அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள்.
1: At the very time God had set.
0: Hallelujah.
1: At the very time God has set.
0: Hallelujah.
1: When God said, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது, when God said his promises to you and me, உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் தம்முடைய வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுது, not only he is just giving his promises to you and me, verumana ungalku enakkum vaakruthigal aandavar alli arali seigiravar mattumalla, he also set his time.
0: Amen.
1: When God said, he will also set.
0: Yes.
1: Hallelujah. Devan solvare aanal oru kaalathiyum enna seigirar, set pandrar.
0: Set
1: set pandrathu vera, SAID said vera.
0: Yes,
1: said na solradhu, set na oru time fix pandrathu.
0: Amen.
1: At the very time God had set.
0: Hallelujah.
1: Innum parunga, Sarah became pregnant and bore Abraham a son in his old age at the set time God had told him. At the set time, it means at the appointed time. Anointed words undana, appointed time und.
0: Amen.
1: Hallelujah. Rema word undana, abhishekapatta vaarthai undana. Vishwasam kelvinal evarum kelvi devanudaiya
0: vasanathinal
1: vaarthai. Anointed ones spoke.
0: Yes.
1: அபிஷேகப்பட்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், நமக்கு பேசி இருக்கிறார். He has spoken.
0: Yes.
1: ஆண்டவர் பேசி இருக்கிறார். Anointed words உண்டன, appointed time உண்டு.
0: Amen.
1: அந்த செட்டயத்துல வந்து ஆண்டவர் எல்லாத்தையும் செட் பண்றார்.
0: Amen.
1: எல்லாத்தையும் fix பண்றார்.
0: Yes.
1: இந்த சூழ்நிலையில தாத்தாவும் பாட்டியும் அப்படியே பிரமிச்சு போய் உட்கார்ந்துருப்பாங்க. நாடா சாத்தியமே இல்லாத காரியம் என்ன செஞ்சிருச்சுன்னா
0: சாத்தியமாயிருச்சுங்கிறப்ப
1: ஆண்டவர் மேல நம்ம வச்ச நம்பிக்கை நம்மளை வெக்கப்படுத்தவே என்னன்னா
0: இல்லையே.
1: இவர்ல இனிமே அவர் என்ன சொன்னாலும் கண்ணை மூடிட்டு கீழ்ப்பிடிஞ்ச வேண்டியதான்.
0: எஸ்
1: கேள்வி என்ன செய்யப்படாது,
0: கேட்கவே கூடாது.
1: ஏக்கவே கூடாது பிள்ள அப்படின்னு கண்டிப்பா ரெண்டு பேரும் அந்த வயசான காலத்துல நினைச்சிருப்பாங்க பேசியிருப்பாங்க. 21 அது டெஸ்டிமனி. அதே 21 ஐசக் பிறந்தது ஒரு டெஸ்டிமனி. ஆனா ஆதியாம 22 ஆபிரகாமுக்கு வைக்கப்பட்டது பரீட்சை.
0: எஸ்,
1: இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாம் என்ன செய்தார்?
0: சோதித்தார்.
1: எப்படியும் ஐசக்கு 17 இருக்கணும்ன்றாங்க, 16 இருக்கணும்ன்றாங்க. இந்த காரியம்லாம் நடக்கிறப்ப இந்த இடத்துக்கு வர்றப்ப ஆபிரகாம் எங்க வந்துட்டார்னா, தேவன் என்ன சொன்னாலும் நான் என்ன செய்வேன்னா
0: கீழ்ப்படிவேன்.
1: பரீட்சை என்ன பரீட்சை? அவருடைய விசுவாசத்துக்கு தேவன் வச்ச பரீட்சை. விசுவாசித்த ஆபிரகாமின் விசுவாசம் சோதிக்கப்பட்டது.
0: எஸ்,
1: ஆபிரகாமினுடைய
0: விசுவாசம் சோதிக்கப்பட்டது.
1: விசுவாசம் என்ன செய்யப்பட்டது? சோதிக்கப்பட்டது. இங்கதான் ஆண்டவர் ஆபிரகாம் என்ன செய்கிறார்? நம்புறாரு.
0: எஸ்,
1: அந்த பரீட்சையில ஆபிரகாம் எப்படி பாஸ் பண்றாரு? செத்து போன சரீரத்துல இருந்தும், செத்து போன கற்பத்துல இருந்து வந்தவன், செத்து போனாலும் கர்த்தர் உயிர்ப்பிப்பார்.
0: ஆமென்.
1: செத்து போன பாடிய, செத்து போன உங்க அம்மாவோட கற்பத்தை உயிர்ப்பிச்சதுனால வந்தவன்டா நீ. நீ செத்தாலும் உன்னை உயிர்ப்பிப்பாரா? உங்க அப்பன் சொல்றேன், படுறான் போல
0: படுறா, படுத்துறப்பா, கட்டுங்கப்பா கைய.
1: அவனும் சொல்றான், படுத்துறேன்ப்பான்ட்டா.
0: எஸ்,
1: கட்டுங்கப்பா கைய.
0: எஸ்,
1: எவ்வளவு பெரிய அற்புதம் வீட்டுல நடந்திருக்கு. இனிமேலும் அவரை நம்பலன்னா அசிங்கம்ப்பா இது. முதல்ல
0: எஸ்
1: குத்துங்கப்பா, நீ கத்தி எடுத்து வைத்து பாருங்க என்ன வேலை பண்ணுதுன்னு சொல்லி.
0: ஆமென்.
1: அங்கதான் ஆண்டவர் ஆபிரகாமே ஆபிரகாமே பிள்ளையாண்டன் மேல கைய என்ன செய்ய, நான்
0: ஓடாத,
1: நான் உன்னை நம்புறேன்,
0: நம்புறேன்,
1: நான் உன்னை நம்புறேன். அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: ஐசக் வந்து ஆபிரகாமும் சாராளும் ஆண்டவரை நம்பினதின் விளைவு அந்த மோரிய மலையில ஆண்டவர் கொடுத்த பிகினிங் இருக்கு பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் முடிவில்லாத பிகினிங்.
0: எஸ்,
1: அது ஆபிரகாம கத்த நம்பினதின் விளைவு.
0: ஆமென்.
1: நான் ஆரம்பத்துல சொல்லுவேன், நம்ம அவரை நம்பினா நன்மை, அவர் நம்மளை நம்பிட்டார்னா
0: மகிமை. மகிமை.
1: இந்த டெஸ்டுக்காக தான் அந்த டெஸ்டிமனி.
0: எஸ்,
1: இந்த டெஸ்டிமனி இல்லாம அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ண முடியாது.
0: எஸ்,
1: திஸ் ஆர் வெரி ப்ரொஃபவுண்ட். என்னன்னா, திரும்ப நீங்க ஒரு நேரம் அமைதி உட்காந்து இதை ரீமைண்ட் பண்ணி உட்காந்து கேளுங்க. நிறைய கண்ணை திறப்பற ஆண்டவர். 21 இல்லைன்னா 22 ஆபிரகாம் ஃபெயில் ஆயிருப்பார். அதனாலதான் டெஸ்ட் மணியை கொடுத்து ஆண்டவர் டெஸ்ட் குத்திக்கிட்டு போறாரு.
0: ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம
1: பவர்ஃபுல் டெஸ்ட் மணி வருதுன்னா டெஸ்ட் வருதுன்னு அர்த்தம்.
0: டெஸ்ட் வருது.
1: தீர்க்க தரிசனம் உங்களுக்கு.
0: ஆமென்.
1: ஒரு தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றி இன்னொரு தீர்க்க தரிசனத்தினுடைய நிலைக்கு ஆண்டவர் தூக்கிட்டு போறாரு.
0: ஹல்லேலூயா.
1: அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட பேசுறேன். இப்ப எல்லாம் பேசினா நீங்க தாங்க மாட்டீங்க. அதனால இதை மட்டும் நீங்க கேட்டுட்டு வாங்க. முதல்ல இந்த சப்ஜெக்ட் முடிச்சிருந்தா அந்த சப்ஜெக்டுக்கே போகணும்.
0: ஆமென்.
1: எங்களுக்கு வழங்கிருச்சு.
0: 21 கத்தர் பேசிக்கிட்டே இருக்காரு.
1: 21 கத்திக்கிட்டு கிடக்குறோம் இந்த தீவுல, குட்டி தீவுல. என்ன கத்துறோம், எதுக்காக கத்துறோம், எதை மனசு வச்சு கத்துறோம்னு யாருக்கு என்ன செய்யல
0: புரியல.
1: ஆனா புரியும்.
0: ஆமென்.
1: புரியுற சீசனுக்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார்.
0: ஆமென்.
1: உட்காந்து கேட்பாங்க எல்லாத்தையும் அப்படி.
0: எஸ், ஹல்லேலூயா.
1: அப்ப 21 அதிகாரத்துல ஒரு டெஸ்டிமனியை ஏன் கொடுத்தாருனா, 22 ஒரு டெஸ்ட் வருது. டெஸ்ட குறிச்சு பயப்படாதீங்க. அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து குவெஸ்டினே வராது.
0: எஸ்,
1: உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த சப்ஜெக்ட்ல இருந்து ஈஸியா எழுதி முடிப்பீங்க.
0: ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
1: மோரியா மலையில 21 பாத்தீங்கன்னா, ஐசக் வந்து ஒரு ஆசீர்வாதமா கொடுக்கப்படுறாரு. ஆதியாம 21. ஆனா ஆதியாம 22 ஆசீர்வாதமா கொடுக்கப்பட்ட அதே ஐசக் யாராயிடுறாருன்னா ஆரம்பம் ஆயிடுறாரு.
0: ஆமேன்.
1: 22 தாங்க ஆரம்பிக்குது. ஆதியாம 22 தான்
0: ஆரம்பிக்குது.
1: ஆரம்பிக்குது.
0: எஸ்,
1: எங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்தாரு. 25 தான் எங்களுக்கு ஆரம்பிக்குது.
0: எஸ், ஆமென்.
1: இந்த தரிசனத்துல ஆசீர்வாதமும் 25 தான் வருது, ஆரம்பமும் 25 தான் வருது.
0: ஆமென்.
1: புரியாது, கேட்டு வச்சுக்கோங்க.
0: அப்புறம் உங்களுக்கு ரீவைண்ட் பண்ணி போட்டு காட்டுறோம்.
1: எதுக்கு இந்த வார்த்தையை சொன்னோங்கிறத இப்போ வேணா நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. டேட்டு போட்டு
0: January 4, 2025, 6:34
1: மேனிஃபெஸ்ட் ஆகிறப்போ உங்களோட நான் பேசுகிறேன். ஸோ ஐசக் வந்து வெறுமன ஒரு குழந்தை இல்லை, அழைக்கப்பட்ட அப்ரஹாமுக்கு தேவன் தந்த ஒரு ஆரம்பம். அருமையான பாஸ்டர் டேவிட் சாம் வந்தப்போ சொன்னாங்க, ஒரு குழந்தைக்காக காத்திருந்த நாட்களில் கத்தர் அவங்களிடத்துல சொன்னாராம், இது குழந்தை இல்லைங்கிறத தெய்வம் ஒரு மனுஷனுக்கு கொடுத்த தண்டனையாக உலகம் சொல்லுது, ஆனால் இது தண்டனை இல்லை டேவிட், இது வந்து ஒரு தரிசனம் அப்படின்னாராம்.
0: ஆமென்.
1: ஹல்லேலூயா. ஒரு குழந்தைக்கே எங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்க, ஆனால் இன்னைக்கு மூணு குழந்தைங்க
0: எஸ்
1: கத்தர் கொடுத்தாருன்னு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஒருவேளை காலத்தில் நடக்கலை அப்படின்னா அதை நம்ம கால தாமதம் நினச்சிக்கிறோம். காலத்தில் நடந்திருக்க வேண்டிய காரியம் காலத்தில் நடக்கலைன்னா
0: கால தாமதம்
1: காலத்தில் நடக்கணுங்கிறதுக்காகவே அது காலத்தில் நடக்காமல் இருந்திருக்கலாம் இல்லை.
0: எஸ்.
1: அவருடைய காலத்தில் நடக்கணுங்கிறதுக்காகவே நம்முடைய காலத்தில் நடக்காமல் இருந்திருக்கலாம் இல்லை.
0: எஸ்.
1: ஏன் அப்படி சிந்திக்கல? நம்ம காலத்தில் நடந்தா பாசிபிள், அவர் காலத்தில் நடந்தா இம்பாசிபிள்.
0: எஸ்.
1: நத்திங் இஸ் இம்பாசிபிள்.
0: எஸ்.
1: ஃபார் காட்.
0: ஆமென்.
1: என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம்
0: ஒன்றுமில்லை.
1: அப்ப காலத்துல நடக்கலன்னா அதை ஏன் நான் காலதாமதமா நினைக்கணும்? ஏன் காலம் இன்னும் வரலன்னு நினைக்கலாம்ல?
0: எஸ்.
1: தேவன் எனக்கு குறிச்சிருக்கிற காலத்துல காரியம் நடக்கணுங்கிறதுக்காக தான் நான் விரும்புற காலத்துல தேவன் செய்யல. என்ன ப்ரோ கொஞ்சம் வித்தியாசமா சிந்திங்க ப்ரோ. உங்க ஜெனரேஷன்ல நானும் நின்று பேசுறேன் ப்ரோ. அப்படித்தானே சொல்றாங்க ப்ரோ?
0: என்ன
1: சிசி, என்ன சிசி, சிசி தானே கரெக்ட் தானே? என்ன சிசி, நீங்க இப்படி போய் அழுறீங்களே சிசி. என்ன ப்ரோ, கண்ணை தொடச்சுக்கங்க ப்ரோ. தரிசனம், ஐசக் ஒரு தரிசனம், சாமுவேல் ஒரு
0: தரிசனம்,
1: தரிசனம் சாம்சன் ஒரு
0: தரிசனம்,
1: தரிசனம் மோசே ஒரு
0: தரிசனம்,
1: தரிசனம் ஜான் தி பாப்டிஸ்ட் ஒரு
0: தரிசனம்.

0: ஆதியாகமம் மன்னிக்கணும், ஏசாயா 40வது அதிகாரத்துல உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறினப்ப பிறந்தவன் தீர்க்க தரிசி. ஆண்டவர் இன்னும் சொல்றாரு, உங்களுக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொழுது பிறக்கிறவன் தீர்க்க தரிசி.
1: ஆமென்.
0: உங்களுக்கு பிறக்க போறவன் தீர்க்க தரிசி.
1: தீர்க்க தரிசி.
0: அன்னாளுக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறின பொழுது பிறந்தவன் தீர்க்க தரிசி.
1: ஆமென்.
0: ஐசாயா 40ல உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறின பொழுது பிறந்தவன் தீர்க்க தரிசி.
1: ஆமென்.
0: உங்களுக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொழுது பிறக்கிற நபர் தீர்க்க தரிசி.
1: தீர்க்க தரிசி.
0: மரியாளுக்கு நிகழ போகிற அற்புதத்தை ஊர்ஜிதப்படுத்தின அடையாளம் நினைச்சு உங்களுக்குள்ள சஞ்சலப்படுவீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்றார், நீங்க உங்களை ஒரு ஆசீர்வாதத்துக்காக நான் காத்திருக்க வைக்கல, உங்களுக்கு ஒரு நான் கொடுக்க போற ஆரம்பத்துக்காக நான் உங்களை காத்திருக்க வச்சேன்.
1: ஆமென்.
0: நீங்க ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிற நபர் அல்ல, உங்களுக்கு நான் அருளி செய்ய விரும்புகிற ஆரம்பத்துக்காக காத்திருக்கிற நபர்.
1: எஸ்.
0: ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறவன் வேணா சோர்ந்து போயிடலாம், ஆனா தேவன் வாக்கு பண்ண ஆரம்பத்துக்கு காத்திருக்கிற மனுஷன் எத்தனை வயசானாலும் சோர்ந்து போறதே இல்லை.
1: எஸ். அல்லேலூயா.
0: லூக்கா 5வது அதிகாரத்துல பேதுருவோட படகுல ஏறி நின்னு போதகம் பண்ணின ஆண்டவர் போதகத்தை முடிச்சு பின்னாடி அவங்களிடத்துல கேட்டுக்கொண்டது என்னன்னா, நீங்கள் மீன் பிடிக்கும்படி ஆழத்துல தள்ளி கொண்டு போய்
1: உங்கள் வலைகளை போடுங்கள்,
0: உங்கள் வலைகளை
1: போடுங்கள் என்ற
0: 5:4. அந்த மாதிரி வலைகளை போட்ட பொழுது உடனே அற்புதம் நடந்துச்சா?
1: உடனே நடந்துச்சு.
0: நினைச்சதை விட அதிகமா நடந்துச்சா?
1: நினைச்சதை விட அதிகமா நடந்து,
0: விசுவாசிச்சதை விட அதிகமா நடந்துச்சா?
1: விசுவாசிச்சதை விட அதிகமா நடந்து.
0: எப்பவுமே நாம நினைக்கிறப்ப நினைச்சதை விட அதிகமா நடக்காது, ஆனா விசுவாசிக்கிறப்ப விசுவாசிச்சதை விட அதிகமா நடக்கும்.
1: ஆமென்.
0: எழுதி வச்சுக்க. ஐயோ, நான் நினைச்சது நடக்கலையே, என்ன செய்வேன்னு புலம்புறப்ப நீங்க விசுவாசிச்சதை விட அதிகமா உங்களுக்கு நடக்க போகுது.
1: ஆமென்.
0: எதிரு ராத்திரி மீன் பிடிக்கிறப்ப பெருமையான போட்டை கொண்டாந்து கட்டுறப்ப என்ன மனநிலை கட்டிருப்பாரு? என்னையா கொஞ்சம் மீனை பிடிக்கலான்னு நினைச்சேன், நினைச்சது எதுவுமே என்ன செய்யலன்னா
1: நடக்கல,
0: நடக்கல. நினைச்ச மாதிரி ஒண்ணுமே என்னன்னா
1: நடக்கல,
0: நடக்கல. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் விசுவாசிச்சப்ப விசுவாசிச்சதோட அதிகமா நடந்துச்சு.
1: ஆமென்.
0: நீங்க நினைச்சது நடக்கல அப்படிங்கிற நேரத்துல நீங்க விசுவாசிக்கிறீங்க பாருங்க, நீங்க விசுவாசிச்சதோட அதிகமா நடக்க போகுது.
1: ஆமென்.
0: ஒருவேளை காலையில அந்த அங்கலாய் போட நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, நினைச்சேன் பாஸ்டர் எங்க நம்ம நினைக்கிறெல்லாம் எங்க நடக்குது, அதான் நடக்கலன்னு தெரியுதுல்ல, ஏன் நினைக்கிறீங்க? நான் நினைக்கிற மாதிரி எதுவுமே என்ன செய்யறது இல்ல,
1: நடக்கிறதே இல்ல.
0: ஏன் சாமி நினைக்கிறீங்க? அப்பனா நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணு நடக்கல, அப்பனா நினைக்காதீங்க. வேற என்ன பாஸ்டர் நீங்க செய்ய சொல்றீங்க? காலையில வந்து நீங்க வேற என்ன, நானே நொந்து போய் உட்கார்ந்து செய்தியை கேட்டுட்டு இருக்கிறப்ப புரியாம பேசாதீங்க பாஸ்டர். கவனிங்க, தேவனுடைய ஆலோசனை கவனிங்க. நீங்க நினைச்ச மாதிரி ஒண்ணு நடக்கல, அதனால நினைக்காதீங்க.
1: Yes.
0: உங்களுக்கு தேவன் தந்த வாக்கு விசுவாசிங்க, நீங்க விசுவாசிச்சதோட அதிகமா தேவன் செய்வார்.
1: ஆமென்.
0: இவ்வளவு செய்வாங்கன்னு நினைச்சேன், ஒண்ணும் செய்ய முட்டாங்க, கடைசியில ஏமாற்றம் தான் எனக்கு. ஏமாற்றம் இருக்குல்ல,
1: இருக்கு.
0: இந்த சமயத்துல தேவன் வந்து விசுவாசிக்க சொல்றாரா?

0: அவர் வார்த்தையை தந்து அந்த வார்த்தை விசுவாசிக்கிறப்ப நினைச்சதை விட தேவன் அதிகமா.
1: ஆமென்.
0: ரெண்டு படவுகள் அமிழத்தக்கதாக, வலைகள் கிழியத்தக்கதாக.
1: எஸ்
0: அந்த ஆண்டவர் டிசம்பர்ல தீர்க்க தரிசனம் சொன்னார், நீ ஒரு காரியத்துக்காக ஆயத்தமாகற, ஆனா உனக்காக நான் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறது ரெண்டே.
1: ஆமென். ரெண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா.
0: அண்ணால் நான் நினைச்ச மாதிரி ஒண்ணு நடக்கல ஆண்டவரே, நீங்க என்ன நினைந்தருளுங்கன்னு ஜெபம் பண்ணா அதானே ஜெபம் பண்ணது.
1: எஸ்
0: கர்த்தர் நினைந்தருளி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரா?
1: கொடுத்தார்.
0: விசுவாசிச்சாளா?
1: விசுவாசித்த.
0: விசுவாசிச்சபடி மட்டுமா நடந்துச்சு?
1: இல்லையே,
0: கூட போனஸ் 5 கிடைச்சுச்சே.
1: எஸ்
0: ஐயோ, நான் ஒண்ணுக்கு தானே விசுவாசிச்சேன், ஆனா அதோட
1: அதிகமா
0: இவ்வளவு அதிகத்தை கர்த்தர் எனக்கு கிடைச்சிருக்கிறாரு.
1: இவ்வளவு அதிகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு.
0: நீங்க விசுவாசிக்க தொடங்குறப்ப நீங்க விசுவாசிச்சதோட அதிகமா தான் செய்வார். இது பிரமாணம், மாறாத பிரமாணம்.
1: ஆமென்.
0: நீங்க ஃபெய்த்ல இருப்பீங்கன்னா, ஆண்டவர் கொடுத்த வேர்டை கெட்டியா பிடிப்பீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸும் உண்டு, உங்களுக்கு சர்ப்ளஸும் உண்டு.
1: ஆமென்.
0: பாஸ்டர் டேவிட் சாமா தான் சொன்னாங்க, முதல் குழந்தை பிறக்கிறப்போ அவங்களுக்கு என்ன மாதிரிதான் ஜொகானன்கிற நேம் கொடுத்தாராம். அதனால அவங்க
1: ஆண்டவரே
0: ஜொகானன் ஜொகானன் எய்ம் பண்றப்ப முதல் குழந்தை பிறந்ததே பையன்.
1: அம்மா சொன்னாங்களாம் இல்லடா ஐசக் அப்படின்னாங்க.
0: அம்மா சொன்னாங்களா இல்லடா ஐசக் அப்படின்னாங்களாம். அன்னைக்கு போறப்ப அண்ணனுடைய செய்தி, அவங்க அண்ணன் ஜாய் சாம், அவங்களுடைய ஜான் சாமோட செய்தியும் வந்துட்டு
1: ஐசக்
0: ஐசக்னு இருந்துச்சான். உடனே முதல் குழந்தைக்கு என்ன வச்சுட்டாங்க?
1: ஐசக்.
0: ஆண்டவரே நாங்க ஒண்ணுக்கே வழி இல்லை, சரி கிடைச்சது ஆண்டோட லீடிங் இருக்கு, அம்மாவுடைய வேர்டும் அண்ணனுடைய வேர்டும் அதை கன்ஃபார்ம் பண்றதுனால சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐசக்குன்னு பேர் வச்சுட்டாங்க. பார்த்தா அடுத்த சர்ப்ரைஸ் என்னன்னா, ரெண்டாவது ஒரு பேபி, அது என்னன்னா பெண் குழந்தை.
1: ரேமா.
0: பெண் குழந்தைக்கு என்ன பேரு?
1: ரேமா.
0: ரேமான்னு பேர் வச்சுட்டாங்க. சரி, இதோட நமக்கு போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க முத முதல்ல அந்த குழந்தைக்கு ஆண்டவர் பேர் கொடுத்தப்ப எழுதி வச்ச ஒரு குறிப்பு அதானே, ஜொகானன்னு எழுதி வச்ச டைரியில் எழுதி வச்ச ஒரு குறிப்பு பார்த்துருக்குறான். ஆனால் நம்ம ஜொகானன்னு நினைச்சிருக்கிறோம், எழுதி வச்சது உள்ள என்னன்னா
1: இருக்கே
0: இருக்கேன்னு பார்த்தா அன்எக்ஸ்பெக்டடாக மூணாவது ஆளும் கன்சீவ் ஆகிறான். கடைசியில் அவனுக்கு பேர் என்னன்னா
1: விசுவாசிக்கிற
0: பொழுது நாம விசுவாசிச்சதை விட அதிகமா தேவன் செஞ்சார்.
1: ஆமென்.
0: வாழ்க்கையில நான் என்ன புலம்புறேன், நான் நினைச்ச மாதிரி எதுவுமே என்னன்னா, நீங்க நினைச்ச மாதிரி ஒண்ணுமே நடக்கல. உண்மைதான். ஏன் நினைச்ச மாதிரி தேவன் ஒண்ணுமே நடக்க அனுமதிக்கலன்னா, நீங்க அவரை விசுவாசிக்கிறங்கிறதுக்காக.
1: சில
0: நேரம் நாம நினைச்ச மாதிரி தேவன் ஏன் காரியங்களை செய்யாம நம்மளை வந்து தவிக்க விடுறாருன்னா, டேய் நான் ஒன்னு பெருசா வச்சிருக்கிறேன், நான் லட்டு வச்சிருக்கிறப்ப ஏண்டா பூந்திக்கு அலையிறேன்ற.
1: எஸ்
0: நான் லட்டு வச்சிருக்கிறேன்,
1: ஏண்டா பூந்திக்கு அலையிற,
0: ஒத்த பூந்திக்கு அலையறியாடா, ஒத்த சீனிக்கு அலையறியாடா நீ முதல்ல.
1: எஸ்
0: புரியாப்ப இல்ல.
1: ஆமென்.
0: உன்னை ஏமாத்தனா தாண்டா நீ என்னை நம்புவன்றார். ஏமாத்தனா இல்ல, உனக்கு நான் வந்து ஒரு காரியத்துல நீ நினைச்சத நான் உனக்கு நினைச்சே மாட்டேன், நீ ஏங்கிறது உனக்கு இல்ல போ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒரு அதிசயத்தை செஞ்சு அற்புதத்தை செஞ்சு உனக்கு ஒரு காரியத்தை செய்ய போறேன்னு சொல்றப்ப நாம அவர் விசுவாசிக்க தேவையான வேர்ட் அங்கதான் தர்றாரு.
1: ஆமென்.
0: ஏமாற்றத்துக்கு மேல ஏமாற்றம் வர்றப்ப தேவன் தர்ற வேர்டை ஒருத்தன் கெட்டியா புடிச்சுக்கிட்டு விசுவாசிக்க ஆரம்பிச்சிடறான்.
1: எஸ்
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அப்படி விசுவாசிக்க தொடங்கும் பொழுது அவன் விசுவாசிச்சதோட அதிகத்தை கத்தர் செஞ்சிடறாரு.
1: ஆமென்.
0: உங்களுக்கு ஒரு ஏராளம் இருக்குன்றார் ஆண்டவர்.
1: ஆமென்.
0: உங்களுக்கு ஒரு
1: ஏராளம் இருக்கு.
0: ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்றீங்களா, வதவதன்னு இருக்கும். பாய்ஸ் ஹாஸ்டல் மாதிரி வீடு என்ன செய்யும்
1: இருக்கும்.
0: ஆமா, உமன்ஸ் ஹாஸ்டல் மாதிரி உங்க வீடு இருக்கத்தக்க அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்வாருன்னா நிரப்புவாராக,
1: நிரப்புவார்.

0: ஓ, நீங்க நினைச்சபடி நடக்கலங்கிற விரக்தியில பேதர் இருந்தப்ப பேதர் மீனை பிடிக்கிறாரு. அவரே சொல்லியிருப்பாரு, இவ்வளவுக்கு நான் விசுவாசிக்கல.
1: எஸ்,
0: அந்த வேடிக்கை அதை வியாக்கியானம் பண்ணுவாங்க, வலைகளை போடுன்னு சொன்னாரு. இவர் வலையத்தான் போட்டிருக்கிற, அஞ்சு வலை இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அஞ்சு வலையும் மொத்தமா போடுறான் இருப்பாரு. ஆனா இவர் வந்து என்னத்த வரப்போகுது, சரி சொல்றாரேன்னு போடுவோன்னு ஒரு வலையை போட்டிருந்திருப்பார்.
1: எஸ்,
0: ஆனா ஒரு வலையிலே பாருங்க, ரெண்டு போட்டுக்கான மீன். ஒரு வலையிலேயே
1: ரெண்டு போட்டுக்கான,
0: விசுவாசிச்சதோட அதிகமா தேவன் செய்யறாரா?
1: செய்கிறார்.
0: அப்ப நினைச்சதோட உங்களுக்கு நினைச்சது எதுவுமே நடக்கலன்னா, அந்த ஏமாற்றத்துக்குள்ள ஏன் ஆண்டவர் நம்மளுக்கு அலோ பண்றாருன்னா, இப்பதான் நம்ம சொல்றது என்ன செய்வான்,
1: கேப்பான்
0: கேப்பான். உடஞ்ச நிலைமையில, திக்கற்ற நிலைமையில, நாதியற்ற நிலைமையில ஆண்டோடைய வேர்டு கடந்து வந்து இதை நான் உனக்கு செய்ய போறேன்னு சொல்றப்ப, அந்த உடஞ்சு போன மனசு என்ன செய்யுதுன்னா, ஆண்டவர் தந்த வார்த்தையை உறுதியா பற்றி கொள்ளுது. உடஞ்சு போன மனசு மாதிரி தேவன் தர்ற வார்த்தையை உறுதியா பற்றி கொள்ள மத்த மனசால முடியாது. நீங்க ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா வேர்டை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, உங்க மனசு உடஞ்ச மனசு.
1: அதனாலதான்
0: உடஞ்ச மனசோட வர்றவங்களுக்கு ஊழியம் செய்யறது ரொம்ப அப்படி உழுது போட்ட நிலை மாதிரி, என்ன போட்டாலும் ரிசீவ் பண்ணுவாங்க,
1: ரிசீவ் பண்ணுவாங்க.
0: நீங்க வசனத்தை இந்த அளவு உறுதியா பிடிச்சுக்கிட்டதுக்கு காரணமே உடஞ்ச மனசு. சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு
1: கட்டளை இடுவாராக.
0: கெட்டியா பிடிச்சுக்கிட்டாலே,
1: எஸ்,
0: உடஞ்சு நொறுங்கின மனசு. எவ்வளவு பெரிய வார்த்தை இந்த வார்த்தை எனக்கு,
1: அல்லேலூயா.
0: கெட்டியா பிடிச்சுக்கிட்டா, விசுவாசிச்சதோட அதிகமா தேவன் செய்தார்.
1: எஸ், அல்லேலூயா, அல்லேலூயா.
0: ஆண்டவர் கொடுத்த வாக்கின்படியே மீனை உடனே பிடிச்சாங்களா?
1: உடனே பிடிச்சாங்க.
0: ரெண்டு படவுகள் அமிழத்தக்க, வலைகள்
1: கிழியத்தக்க,
0: கிழியத்தக்க கூட்டாளிக்கு
1: கொடுக்கத்தக்க,
0: மற்றவங்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு மீதமாகுது.
1: எஸ்,
0: உங்க தேவை சந்திக்கப்பட்டு.
1: ஆமென், அல்லேலூயா.
0: எவ்வளவு பெரிய அபரிமிதம், அபரிமிதமான ஆசீர்வாதம் இது. என்னது அபரிமிதமான
1: ஆசீர்வாதம்?
0: ஆசீர்வாதம் தானே ஒழிய இது ஆரம்பம் இல்ல,
1: ஆரம்பம் இல்ல.
0: வாசிக்கலாமா? அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள்.
1: லூக்கா 5:6.
0: அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள்.
1: அவர்கள் வந்து இரண்டு படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: எதுக்கு ஹெல்ப் பாருங்க, ஐயோ ஆபத்துல மூழ்கிட்டு இருக்கோம், எங்களை காப்பாத்துங்கன்றதுக்கான உதவி இல்ல. ஆசீர்வாதம் அமோகமா இருக்கு, வாங்க உதவி செய்யுங்க, கொஞ்சம் பணத்தை எண்ணுங்கயா, கொஞ்சம்
1: நீங்க கொஞ்சம் வச்சுக்கோங்க,
0: நீங்க கொஞ்சம் என்ன செய்யுங்க,
1: வச்சுக்கோங்க
0: வச்சுக்கோங்க. எங்க பாத்திரம் வழிஞ்சு என்ன செய்யுதுன்னா,
1: ஓடுது
0: ஓடுது,
1: நிரம்பி வழிஞ்சு ஓடுது.
0: சீமான் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து,
1: ஆண்டவரே,
0: நான் பாவியான மனுஷன்,
1: நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார்.
0: அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம்
1: அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியால் அப்படி சொன்னான்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இது வந்து ஆசீர்வாதம், அவர்களுக்கு ஆண்டவர் அருளி செய்த
1: ஆசீர்வாதம்,
0: ஆசீர்வாதம், அபரிமிதமான ஆசீர்வாதமே ஒழிய அது ஆரம்பம் அல்ல.
1: எஸ், அல்லேலூயா.
0: எப்பவுமே ஒரு பிளெஸிங் வந்து பர்பஸோட கனெக்ட் ஆகிறப்பதான் அது ஆரம்பமா மாறுது.
1: ஆமென்.
0: நோக்கத்தோட கனெக்ட் ஆகாத பிளெஸிங் அது வந்து வெறுமன ஆகாரம் தான்.
1: எஸ்,
0: ஆனா நோக்கத்தோட ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க கனெக்ட் பண்றப்ப அது சீடா மாறிடுது.
1: ஆமென், அல்லேலூயா.
0: நல்லா புரிஞ்சுக்கங்க, தேவனுடைய திட்டத்தோடு இணைக்கப்படாத ஆசீர்வாதம் வெறுமனே நம்ம புசிக்கிற ஆகாரம். ஆனா தேவனோடு இணைக்கப்பட்ட, தேவனுடைய திட்டத்தோடு இணைக்கப்பட்ட ஒரு ஒரு பிளஸிங் தான் என்னவா மாறுதுன்னா, சீடா மாறுது.
1: எஸ், அல்லேலூயா.
0: அதே 21 திட்டத்தின்படி பிறந்தார் ஐசக், தேவனுடைய
1: திட்டத்தின்படி,
0: திட்டத்தின்படி பிறந்தார். ஆனா ஆதியாகமம் 22 திட்டத்தின்படி பிறந்த அந்த ஆசீர்வாதம், அந்த கற்பத்தின் கனி, ஆதியாகமம் 22 பர்பஸோட கனெக்ட் ஆகுது. அங்கதான் அந்த ஃப்ரூட் பிள்ளை செல்வம் என்னவா மாறுதுன்னா சீடா மாறுது.
1: ஆமென்.
0: எத்தனை பேரு தங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தை தேவனுடைய தரிசனத்தோட கனெக்ட் பண்ணாததுனால, தேவனுடைய திட்டத்தோட கனெக்ட் பண்ணாததுனால அது வெறுமனை என்னவாதான் இருக்குன்னா உங்கள்கிட்ட பிளஸ்ஸிங்கா இருக்கு, தேவன் கொடுத்த ஆசீர்வாதமா இருக்கு. ஆனா தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை தேவனுடைய நோக்கத்துல நாம இணைக்கும் பொழுதுதான் அது நம்ம ராஜ்யத்துக்காக விதைக்கிற விதையா மாறுது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: சீடா மாறுது.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: அபரிமிதமான ஆசீர்வாதம் இது, வெறுமனே ஆசீர்வாதம். அவ்வளவுதான். அந்த ரெண்டு போட்டு மீனை பிடிச்சு எத்தனை ஒரு ஒரு வாரம் சாப்பிட்டுருப்பாங்களா, இல்ல கடன் எல்லாம் கொஞ்சம் அடைச்சிருப்பாங்களா?
1: எஸ்.
0: அவ்வளவுதான் ஆசீர்வாதத்தோட லட்சணமே, அவ்வளவுதான். குந்தி தின்றால்
1: குன்றும் மாளும்,
0: குன்றும் மாளும் அப்படின்வாங்க.
1: உட்கார்ந்து சாப்பிட்டா மலையும் குன்றும் கரைஞ்சிரும்.
0: நாலு தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கலாம் சாமி, உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா. நாலு தலைமுறை இல்லப்பா, என் தலைமுறையிலே பாரு, 5 வருஷத்துல அழிச்சு காட்டுறா இல்லையான்னு பாருன்னு
1: நானே சாப்பிட்டு அழிச்சிடறேன்.
0: ஒரு அடங்காத எலும்புனா நாலு தலைமுறை சொத்தை வந்து 5 வருஷத்துல அழிச்சு முடிச்சிருவான்.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: ஓ, பிளஸ்ஸிங் வந்து எதோட கனெக்ட் ஆகணும், தேவனுடைய
1: நோக்கத்தோடு.
0: நோக்கத்தோடு கனெக்ட் ஆகிறப்பதான் அந்த பிளஸ்ஸிங் என்ன ஆகுதுன்னா சீடா மாறுது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஐசக் அப்படிதான் ஆண்டவர் எதோட கனெக்ட் பண்ணார்னா தேவனுடைய தேவன் திட்டத்தின்படி தந்த பிளஸ்ஸிங்க தேவ திட்டத்தோடு கனெக்ட் பண்ணுங்க.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: ஒன்னும் ஒரு செய்தி எடுக்கலாம் அதெல்லாம் வந்து. நிறைய பேரு இதை செய்யாம வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க. கத்தர் கொடுக்கறத கொடுக்கறதுக்கே விருப்பம் இல்லாதவங்க இருக்கிறாங்க. கொடுக்கறதுக்காக தான் கொடுத்திருக்கிறாரு.
1: ஆமென்.
0: கொடுக்கறதுக்காக கொடுத்தத கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை.
1: எஸ்.
0: அப்ப எதை சாப்பிட்றோம்? ஆசீர்வாதத்தை சாப்பிட்றோம். அந்த ஆசீர்வாதத்தை தேவ திட்டத்தோட கனெக்ட் பண்றப்ப தானே அது சீடா மாறுது.
1: எஸ்.
0: அது இன்னொரு டாபிக் விட்டுலாம். அப்ப இவ்வளவு பெரிய அபரிமிதமான ஆசீர்வாதம் வெறுமன பிளஸ்ஸிங் தான். இவ்வளவு காரியத்தை செஞ்ச ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, 10வது வசனம். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும்
1: அந்தபடியே பிரமித்தார்கள்.
0: அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி,
1: பயப்படாதே,
0: இது முதல் நீ
1: மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: இது ஆசீர்வாதமா ஆரம்பமா?
1: ஆரம்பம்.
0: ஒரு அப்போஸ்தலிக் மினிஸ்ட்ரிக்கு தேவன் கொடுத்த பிகினிங்.
1: அல்லேலூயா.
0: மீனை பிடிக்கிற பேதுரு, மீனை பிடிச்சது ஆசீர்வாதம், ஆனா நீ மனுஷங்களை பிடிப்ப, அதுவும் வாழ்க்கையில நான் உனக்கு அருளி செய்கிற ஆரம்பம்.
1: எஸ்.
0: பெந்த கோஸ்தையில அது நடந்துச்சா?
1: நடந்துச்சு.
0: அல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்கு அடுத்த தீர்க்க தரிசனம் உடனே நடந்துச்சாயா?
1: உடனே நடந்துச்சு.
0: வலைய போட்டவன்னு அள்ளிட்டாங்க. முதல் பிரசங்கத்திலேயே
1: 3000
0: அடுத்து ஒரு அற்புதம் பண்ணி பேதரும் யோவானும் சேர்ந்து பண்ண ஊழியத்துல
1: 5000 விசுவாசித்தார்கள்.
0: 5000 ஆரம்பிச்சு வச்சதே பீட்டர் வச்சுதான்.
1: ஆமென்.
0: ஆரம்பமே 12 அப்போஸ்தலர்கள் வச்சான்.
1: எஸ்.
0: அப்போ ஒரு காரியம் ஏன் உங்களுக்கு ஆரம்பத்திலே நடக்கலன்னா, ஒரு ஆரம்பத்தை கொடுக்கிறதுக்காக ஆரம்பத்திலே கர்த்தர் செய்யல.
1: எஸ்.
0: இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற ஆசீர்வாதத்துக்கு எடுத்த தீர்க்க தரிசனம் அந்த வருஷமே நடந்துருச்சு. நம்ம வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு காரியத்தை குறிச்சும் தேவன் பேசினது அப்பப்ப நடந்து முடிஞ்சிருதா?
1: முடிஞ்சிருது.
0: ஆனா தேவன் ஒரு ஆரம்பத்தை வச்சிருக்கிறாரு, அதை குறிச்ச தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சா உங்களுக்கு? அப்பாயிண்டட் டைத்துக்காக காத்திருக்கிறோம்ல நம்ம.
1: எஸ்.
0: நீங்க காத்திருக்கிறது வேஸ்ட் இல்லை, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க.
1: Amen.
0: You are not waiting for a blessing. You are waiting to see a beginning from God.
1: Yes.
0: ஆண்டவருடைய ஆரம்பத்தை உங்க வாழ்க்கையில காண்பதற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள். And you will see it in 2025.
1: Yes.
0: 25ல நீங்க அதை என்ன செய்வீர்கள்? காண்பீர்கள்.
1: காண்பீர்கள்.
0: உங்களுக்கு காண்பிச்சது சரியே.
1: சரியே.
0: என் வார்த்தைகளை தீவிரமாய் நிறைவேற்றுவேன்.
1: ஆமென்.
0: ஒவ்வொரு நாளும் பாருங்க என்ன நடக்குதுன்னு. பேதுருவுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தவர் ஒரு ஆரம்பத்தையும் கொடுத்த வாக்கு தத்துவத்தை கொடுத்தாரா? இது முதல் நீ மனுஷரை
1: பிடிக்கிறவனாய் இருப்பாய்.
0: இருப்பாய். இது எப்படி ஆண்டவர் நம்புறது? மீனை பிடிக்கிறவன் மனுஷனை பிடிக்கிறதா அப்படிங்கிற டவுட் பேதருக்கு வந்திருக்கும்.
1: இருக்காது.
0: ஏன் வந்திருக்காது?
1: ஏற்கனவே அதான்
0: பிடிச்சிருக்கிறானே மீன. நாடா ராத்திரி ஃபுல்லா நான் தட்டு தடுமாறியும் முட்டி மோதி கொண்டு வந்து போட்டை கரையில கட்டினான். எந்த இடத்துல நான் திணறனோ அந்த இடத்துல கொண்டு போய் இன்னைக்கு மறுபடியும் வலையை போட்டுன்னு சொல்லி எத்தனை வருஷம் மீன் பிடிச்சிருக்கிறேன். இப்படி
1: நான்
0: மீன் என்ன செஞ்சது
1: என்னையா?
0: அது என்ன
1: நடக்கும்?
0: இது அடுத்த ஆழம். ஆழத்துல கொண்டு போய் சில ஆழத்தை கத்து கொடுக்கிறார்.
1: ஆமென்.
0: என்ன ஆச்சரியம் பாரு, சொன்னாரேன்னு சொல்லி திரும்ப வந்து போட்டா இவ்வளவு மீனா, ரெண்டு படகு நிரம்ப. என்ன விசுவாசிக்கிற? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். நீ மனுஷனை பிடிக்கிறவனா இருப்பாய்.
1: நான்
0: அடிச்சு விடுறேன். ஒரு டெஸ்டிமனியை கொடுத்து தாங்க ஆண்டவர் அவர் தருகிற ஆரம்பத்தை விசுவாசிக்க தேவையான இருதயத்தை தர்றாரு.
1: ஆமென்.
0: இன்னும் சொல்ல போனா ஒரு பிளஸிங் கொடுக்கிறது எதுக்குன்னா தேவன் உங்களுக்கு தருகிற பிகினிங் நீங்க விசுவாசிக்கணுங்கிறதுக்காக.
1: எஸ்.
0: ஐசக்க கொடுத்தது எதுக்குன்னா 21ல ஐசக்க பிளஸிங் கொடுத்தார். 22ல தேவன் தரப்போகிற ஆரம்பத்தை ஆபிரகாம் விசுவாசிக்கணுங்கிறதுக்காக தான் 21ல ஆண்டவர் தம்முடைய வாக்கின்படியே நடக்க வாய்ப்பே இல்லாத ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணினார். 21ல ஐசக் ஒரு பிளஸிங், 22ல ஐசக் ஒரு ஆரம்பம்.
1: ஆமென்.
0: ரெண்டு படகுகள் நிறைய பிடிச்சது ஒரு பிளஸிங், ஆனா மனுஷனை பிடிக்கிறவனா இருப்பேங்கிறது ஒரு ஆரம்பம். இந்த ஆரம்பத்தை விசுவாசிக்கணும்னு சொல்லி சொன்னா ஒரு ஆசீர்வாதத்தை பார்த்தா தான்.
1: எஸ்.
0: தேவன் உரைத்த வாக்கின்படியே இதை செஞ்சிட்டாரே.
1: எஸ்.
0: தேவன் சொன்னபடி என்னன்னா
1: செஞ்சிட்டாரே.
0: மீனை பிடிச்சிட்டனே. தேவன் சொன்னபடியே எனக்கு வயசான காலத்துல குழந்தை என்ன செஞ்சிருச்சே?
1: பிறந்திருச்சே.
0: பிறந்திருச்சே. அப்ப இது நிஜம்னா என்ன குறிச்சு தேவன் சொல்ற இந்த நோக்கத்தோட ஊழியத்தோட அழைப்போட தொடர்புடைய தீர்க்க தரிசனமும் நிஜம்.
1: நிஜம்.
0: ஒரு நிஜத்தை தந்து இன்னொரு நிஜத்தை விசுவாசிக்க தேவையான இருதயத்தை ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார்.
1: ஆமென்.
0: உங்களுக்கு அவர் தரப்போகிற பிளஸிங் அதை பார்த்து நீங்க பிரமிப்பீங்க. எதுக்கு அந்த பிரமிப்பு ஆண்டவர் தர்றாருனா ஆச்சரியப்பட்டு ஏன் அதை பார்த்து நீங்க பிரமிக்க போறீங்கன்னா உங்க ஊழியத்தை குறிச்சு, நீங்க நிறைவேற்றி முடிக்க போகிற காரியத்தை குறிச்ச ஒரு பெரிய திட்டத்துக்கு எடுத்த காரியத்துல தேவன் உங்களிடத்துல சொல்லி இருக்கிற காரியங்களை நீங்க எந்த சந்தேகமும் இல்லாம எந்த குழப்பமும் இல்லாம 100% அதை நீங்க விசுவாசிக்கணுங்கிறதுக்காகவே இந்த ஆசீர்வாதத்துக்கு எடுத்த காரியத்தை நிறைவேற்றினார்.
1: ஆமென்.
0: புரியுது, ரொம்ப அருமையா பியூட்டிஃபுல்லா சிங்க் ஆகுது எல்லாமே வந்துட்டு வேர்டு. கிரகிக்க முடியாத காரியங்களை நம்ம திணறுவோங்கிறதுனாலதான் ஆண்டவர் ஒரு பிளஸிங் தந்து பிகினிங் தர்றாரு.
1: வாக்கின்படியே
0: சாமியல பெற்றெடுத்துட்டு திரும்ப ஏலியிட்டு போய் சந்திக்கிறப்ப அடுத்த தீர்க்க தரிசனம் எல்கானாக்கு வருது. அவளாலே உனக்கு நான் சந்தானம் உண்டாக முடி செய்வேன் சொன்னாரா, வாசிக்கலாம். அத முதல்ல வந்து அண்ணாளுக்கு தீர்க்க தரிசனம், அதன்படி யாரு பிறந்தாச்சு? சாமுவேல் பிறந்தாச்சு. திரும்ப அந்த குழந்தைய விட்டுட்டு ஒரு சட்டையை தச்சு கொண்டு போய் குழந்தைய பார்த்துட்டு வர்றப்ப எத்தனை வருஷம் போயிட்டு வந்தாங்கன்னு தெரியல. அப்ப திடீர்னு ஏழு எல்கானா பார்த்து பேசுறார். 2 அதிகாரத்துல வசனம் 20, ஏழு எல்கானாவையும் அவள் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக
1: கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்று.
0: அவர்கள் தங்கள் ஸ்தானத்துக்கு திரும்ப
1: போய்விட்டார்கள்.
0: எப்ப ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு அது தூக்கி ஆண்டர் ஊழியக்காரன் நினைச்சிட்ட
1: கொடுத்துட்ட.
0: இனிமே அவளால உனக்கு ஒரு சந்தானம் இருக்குன்ற.
1: ஆமே.
0: இத பிலீவ் பண்றதுக்கு தயங்கி இருப்பாங்க. நீங்க வேற ஒன்ன பெத்தெடுக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகி போச்சு. இதுவே என்னத்தையும் நல்லவேளை நாங்க ஒரு குழந்தைய பத்திட்டுமே நினைச்சிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்துல ஏதேது நீங்க வாட்டில என்னன்னு தெரிஞ்சு செய்யாதீங்க,
1: சொல்லாதீங்க
0: அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்காது. ஏன் வந்திருக்காதுன்னா
1: சாமுவேல் நிஜம். எஸ், நிஜம்.
0: ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்றார், இந்த 25வது ஆண்டுல அவர் உங்களுக்கு உரைத்தபடியே ஒரு பிளஸ்ஸிங்க நீங்க பாப்பீங்க. உங்க கண் என்ன செய்யும்
1: பார்க்கும்.
0: எதுக்கு அந்த பிளஸ்ஸிங் உங்க கையில தர்றாருன்னா, உங்களுக்கு குறிச்ச பிரம்மாண்டமான ஒரு திட்டம் இருக்கு பாருங்களேன், அந்த திட்டத்தை நீங்க அப்படியே 100% விசுவாசிச்சு தேவனுக்கு நீங்க கீழ்ப்படியும்படியான ஃபெய்த்த அந்த பிளஸ்ஸிங் தான் உங்களுக்குள்ள ட்ரிகர் பண்ணும்.
1: ஆமென்.
0: நான் ரொம்ப அற்புதமான ஒரு காரியம், ஆழமான விஷயம் புரிஞ்சுக்கங்க. விசுவாசிச்சதுனால ஒரு ஆசீர்வாதம் வருது. ஆண்டவர் விசுவாசிச்சதுனால
1: ஒரு ஆசீர்வாதம் வருது.
0: ஆண்டவர் விசுவாசிச்சதுனால ஐசக் வந்தான். ஆண்டவர் விசுவாசிச்சதுனால திரளான மீன்களை பிடிச்சாங்க. ஆண்டவர் தந்த வேர்டை விசுவாசிச்சதுனால இந்த காரியம் என்ன செஞ்சுச்சுன்னா நடந்தது. இந்த ஃபெய்த் என்ன செய்யுதுன்னா ஆண்டவர் நமக்கு காண்பிச்ச பிரம்மாண்டமான காரியத்தை விசுவாசிக்க தேவையான விசுவாசத்தை ட்ரிகர் பண்ணுது.
1: ஆமென்.
0: விசுவாசத்தினால விசுவாசம் பிறக்குது.
1: ஆமென்.
0: விசுவாசத்தினால ஐசக் பிறந்தான். ஐசக் பிறந்ததனால ஆபிரகாமுக்குள்ள விசுவாசம் பிறக்குது.
1: ஆமென்.
0: குழப்பறீங்க அப்படின்றீங்களா? இதுக்கு மேல எனக்கு எப்படி பிரசங்கம் பண்ணேன்னு தெரியல. ஆனா நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் உங்களுக்கு ஒரு டெஸ்டிமனியை கொடுக்கிறாருன்னா, அவருடைய வாக்கின்படியான ஒரு பிளஸ்ஸிங்கை ஏன் கொடுக்கிறாருன்னா, உங்களுக்கு அவர் தரப்போற பிகினிங்கை நீங்க விசுவாசிக்கணுங்கிறதுக்காக. மீனை பிடிச்சதை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பே சொல்றாரு, நீ மனுஷனை பிடிப்பேங்கிறாரு. எனக்கு டவுட்டே வரலையா நீங்க சொல்றதுல, நம்புறியா பேதுரு, நம்புறையா அப்படியே நம்புறையா, எப்படி நம்புற, இந்தா இந்தா இந்தா இந்தா நீங்க சொன்ன மாதிரி எதை பிடிச்சிட்டேன் பாருங்க, இதுக்கு மேல நீங்க சொல்றத நம்பல,
1: உங்களுக்கு
0: சம்பந்தமே இல்லாத ஒரு சூப்பர் நேச்சுரலான ஒரு இம்பாசிபிளான காரியத்தை நீங்க பிலீவ் பண்றதுக்காகவே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பிளஸிங் தர்றாரு.
1: ஆமென்.
0: எங்களுக்குள்ள இருந்து வர வாய்ப்பு இல்லாத ஒரு குழந்தை வந்திருக்கு. வானத்து நட்சத்திரங்களுக்கு ஒப்பா என் சந்ததி இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன்.
1: ஆமென்.
0: பூமியின் தூளுக்கு ஒப்பா என் சந்ததி இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். நிலத்தோட ஒரு ஜன உண்டு நான் விசுவாசிக்கிறேன்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: தேசத்தின் எழுப்புதல் உண்டு நான் விசுவாசிக்கிறேன்.
1: விசுவாசிக்கிறேன்.
0: தீவில ஒரு தீ பறக்கும் நான் விசுவாசிக்கிறேன்.
1: விசுவாசிக்கிறேன்.
0: ஏன்னா தீர்க்கதரிசி பிறந்தா தீ பறந்ததாக.
1: ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
0: இல்ல நம்ம ரொம்ப ஸ்பெஷலான மெசேஜ் இது.
1: ஆமென்.
0: நான் எதிர்பார்க்கல. அல்லேலூயா.
1: ஆண்டவர் சர்ப்ரைஸ் கொடுத்துட்டேன். அல்லேலூயா.
0: அதனால அப்படியே ரஷ்ஷா வர்றதுனால நான் காம்ப்ரிகண்ட் பண்றேன், அதோட நான் நிறுத்திக்கிறேன். நாளைக்கு நம்ம போலாம். வாக்கின்படியே உங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங் தர்றாரு. அந்த பிளஸ்ஸிங் நீங்க ஆண்டவர் விசுவாசிச்சதுனால நீங்க ரிசீவ் பண்ண போற பிளஸ்ஸிங். அந்த பிளஸ்ஸிங் வந்து உங்களுக்கு தேவன் ஒரு ஆரம்பத்தை தருவேன்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. அதை நீங்க விசுவாசிக்க தேவையான ஃபெய்த்தை உங்களுக்குள்ள ட்ரிகர் பண்ணும். அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஆபிரகாமுக்குள்ள அந்த ஃபெய்த் ட்ரிகர் ஆச்சு. பேதுருக்குள்ள அந்த ஃபெய்த் என்னன்னா ட்ரிகர் ஆச்சு. அப்ப சும்மா செய்யறதை விட ஒரு பிளஸ்ஸிங் இது விசுவாசிச்சல நடந்துச்சுல. அதே மாதிரி நான் இப்ப சொல்றேன் பாரு, இது உனக்கு என்ன செய்ய போகுது,
1: நடக்க போகுது,
0: நடக்க போகுது. உங்களுக்கு நிகழ போகிற, உங்களுக்கு கொண்டு தேவன் செய்ய போற காரியத்தை நீங்க நம்புவதற்காக உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் அடையாளமாவே இருக்க போகுது. ஒரு பக்கம் அது பிளஸ்ஸிங்காக இருக்கும், இன்னொரு பக்கம் தேவன் செய்ய போற காரியத்தை நீங்க நம்புவதற்கு ஏதுவான ஒரு அடையாளமாவும் அது இருக்கும். ஐசக் ஒரு பக்கம் ஆசீர்வாதம், இன்னொரு பக்கம் தேவனுடைய காரியத்தை ஆபிரகாம் அப்படியே நம்புவதற்காக தேவன் கொடுத்த அடையாளம்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: மீனை பிடிச்சது ஒரு ஆசீர்வாதம், இன்னொரு பக்கம் நீ மனுஷனை பிடிக்கிறவர்களா இருப்பாய் என்று சொன்ன தீர்க்க தரிசனத்தை அப்படி நம்புவதற்கு பேதருக்கு ஆண்டவர் கொடுத்த அடையாளம்.
1: அடையாளம்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: உங்களுக்கு இந்த வருஷம் ஒரு அடையாளமும் வருது, அற்புதமும் வருது.
1: ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
0: பிளஸிங் அடையாளமா வருது.
1: ஆமென்.
0: பிளஸ்ஸிங் என்னவா வருது,
1: அடையாளமாக.
0: நீங்க இந்த வார்த்தைக்கே இந்த துள்ளு துள்றீங்களே,
1: ரியல்
0: ஐசக்க பெத்ததுக்கே இந்த துள்ளுனா ஐசக் உங்களுக்குள்ள ஒரு ஃபெய்த்த ட்ரிகர் பண்ணுவானே, நீங்க என்ன துள்ளு துள்ளுவீங்க.
1: ஆமென்.
0: 22ல் ஆபிரகாம் துள்ளுன மாதிரி நீங்களும் துள்ளுவீங்க.
1: ஆமென். எஸ்.
0: அங்க ஐயோ என் பிள்ளைய கொல்றாரேன்னு சொல்லல, துள்ளுதியா உள்ளம்,
1: துள்ளுது
0: என் உள்ள, என்ன செய்யுது,
1: துள்ளுது.
0: என் பிள்ளைய நான் கொல்ல வரலையா, நானும் என் பிள்ளையாண்டான இங்க வந்து உங்களை தொழுது கொள்ள வந்திருக்கிறேன் சொல்லி பாடி பாருங்க ஒரு பாட்டு.
1: ஆமென்.
0: இதையா

0: என் பிள்ளைய நான் கொல்றதுக்கு வரல, என் மனசு அப்படி துள்ளுதியா
1: துள்ளுதியா.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: அற்புதம் யா எனக்கு நீங்க தந்த அற்புதம், எனக்கு நீங்க செஞ்ச அற்புதம் தான். என் மகன் பீடத்தில் படுத்திருக்கேன், செத்து போன பாடியில், செத்து போன கற்பத்துல இருந்து வந்த மகன். இது எப்படியா சாமா? விதையா? விதை மடியுதியா? கோதுமை மணியா? இது மடிஞ்ச தாயா வானத்து நட்சத்திரங்களுக்கு ஒப்பான சந்ததி வெளியில என்னன்னா
1: வரும்.
0: பீடத்துல வச்சு மடியிற விதையை நீங்க திரும்ப முளைச்சு வெளியே வர வைப்பீங்கய்யா. நான் என்ன குழிக்குழியா போடுறேன்? பயிர்குழியா? விதைய நடுறேன்யா, நட்டா திரும்ப முளைக்கும்யா.
1: இன்னொரு
0: லெவல். உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை பைத்தியமா பார்ப்பாங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை வந்து என்னடா ஒரு மஞ்சை வேணுவாங்க. ஆனா நீங்க கிரகிச்சது, நீங்க புரிஞ்சது தேவனுடைய ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க.
1: ஆமென்.
0: ஆழத்தை புரிஞ்சதுனாலதான் மோரியா மலையில ஆபிரகாமுக்கு அழ முடியல. ஆழத்தை விளங்கினவனுக்கு அழுக வராது.
1: ஆமென்.
0: தொழுகதான் வரும்.
1: ஆமென்.
0: செய்தி வளர்ந்து கொண்டே போகிறது.
1: எஸ்.
0: நானே நிறுத்திக்கிறேன், இதோட கண்ட்ரோல் பண்ணிக்கிறேனே. தேங்க்யூப்பா, நன்றியோடு துதிக்கிறேன். ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டவனுக்கு அழுக வரல, தொழுகதான் வருது.
1: ஆமென்.
0: உம்முடைய ஆழங்கள் எங்களுக்கு நீர் காண்பிக்கிறீரப்பா. ஆவியானவரை எங்களுக்குள்ள உலாவி நுணுக்கமான நுட்பமான இந்த சத்தியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு நீங்க பாராட்டுகிற அனுகிரகத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. விசுவாசம் விசுவாசத்தை கூர்மையாக்குது. நாங்க விசுவாசிச்ச வாக்கின்படி எங்களுக்கு தந்த பிளஸிங் அது எங்க கையில வந்த உடனே நீங்க எங்களுக்கு தரப்போற ஆரம்பத்து மேல எங்களுக்கு எந்த டவுட்டும் எல்லாம் போயிருந்த ஆண்டவரே, எவ்வளவு பவர்ஃபுல்லா எவ்வளவு அற்புமா வேதத்துல இந்த காரியங்கள் ஒன்னோட ஒண்ணு பின்னி பணிஞ்சிருக்கு. இந்த காரியங்களை நாங்க விளங்கிக் கொள்ள இதனால எங்களுக்கு போதிச்ச இந்த சத்தியங்களுக்காக நன்றி. இதை திரும்பவும் கேட்டு இதுல சொல்லப்பட்ட காரியங்களை உள்வாங்க அன்றைய ஒவ்வொரு மகனுக்கும் ஒவ்வொரு மகளுக்கும் நீங்க கிருபை செய்யுங்க. தொடர்ந்து நாளைக்கும் எங்களுக்கு இந்த காரியங்களை குறித்து நீங்க பேசுங்க. இந்த வருஷம் எங்களுக்கு ஒரு ஆரம்பமும் ஒரு ஆசீர்வாதமும் ஒரு ஆரம்பமும் உண்டு அப்படிங்கிறீங்க, அதுக்காக உமக்கு நன்றி. ஆசீர்வாதம் எங்களுக்கு தரப்போற ஆரம்பத்தை நாங்கள் விசுவாசிப்பதற்கு கொடுக்கப்படுகிற அடையாளம்னு சொல்லி தெளிவாக எங்களுக்கு எல்லாத்தையும் அன்றுவரை நீங்க கற்றுக் கொடுக்குறீங்களே, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்துங்க, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்.
2: கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13 நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும் தவறாக குற்றம் சாட்டுவதும் துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1 எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும், அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும், அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.
3: இயேசுவே, இந்த கடைசி காலத்திலே எங்கள் ஒவ்வொருவருடைய ஆவியும் சோர்ந்து போகாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா. உம்முடைய ஆவியை எங்கள் மீது ஊற்றும். ஆவியின் வரங்களை எங்களுக்கு தாங்க. அதை கொண்டு நாங்கள் உம்முடைய ராஜ்யத்திற்காக பெரிய காரியங்களை செய்ய இன்றைக்கே ஒரு எழுப்புதலை நீங்கள் தாங்க.

நினைப்பதை விட அவர் மிகவும் சீக்கிரமாய் வரப்போகிறார். நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அவர் வரும் நாளிலே நீங்களும் நானும் பரிசுத்தர்களாய் காணப்பட வேண்டும்.

இந்த உலகம் என்னை ஆக்கினை தீர்ப்புக்கும் நியாய தீர்ப்புக்கும் ஆலோசனை சங்கத்திற்கும் தள்ளின பொழுது அப்பா உம்முடைய கிருபை வந்து என்னை பாதுகாத்ததே. உம்முடைய கிருபை வரவில்லை என்றால்

மறித்திருந்த என் கோலை என் சத்துருக்களுக்கு முன்பதாக துளிர்க்க செய்தவரே உம்மை எப்பொழுதும் ஸ்தோத்தரிப்பேன் அப்பா. Oh yes, Lord, what a glorious presence.

0: கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்றெல்லாம் யோபு சொன்னான் அல்லவா. இன்னொரு காரியத்தை சொல்லுகிறான். யோபு 2 அதிகாரத்துக்கு திருப்போம், 10 வசனம். யோபு 2 அதிகாரம் 10 வசனம். அவன், நீ பைத்தியகாரி பேசுகிறது போல் பேசுகிறான், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. நான் ஏற்கனவே சொன்னவா, யோபு ஒரு உத்தமமான மனுஷன், நல்ல மனுஷன். அவன் பாவி அல்ல, அவன் ஒரு பெரிய அக்கிரமக்காரன் அல்ல, அவன் கொள்ளக்காரன் அல்ல, அவன் ஒழுங்கா வாழ்ந்த ஒரு மனுஷன், நல்ல மனுஷன். சொன்னேன், நல்லவர்களா இருந்தா போதாது, ஞானிகளா இருக்க வேண்டும், அறிவுள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று. அநேக நல்ல கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு நல்ல கிறிஸ்தவர்களுக்கு பஞ்சம் இல்ல, அறிவுள்ள கிறிஸ்தவர்களுக்கு தான் இன்றைக்கு பஞ்சமா இருக்கிறது. யோபுடைய பிரச்சனை அதுதான். அவன் சொல்லுகிறான் பாருங்கள், கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம், அந்த மனைவி இடத்துல சொல்றான், என்ன பைத்தியகாரி மாதிரி பேசுற, கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்கிறான். இதெல்லாம் ஜனங்க இன்னைக்கு பிடிச்சு வச்சுக்கிறாங்க பாருங்க. அவங்க சொல்றாங்க, ஐயா யோபு 2 அதிகாரம் 10 வசனத்துல சொல்லி இருக்குது, கர்த்தரிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமா. கர்த்தர் நமக்கு சுகத்தை கொடுக்கிறார், யா ஸ்தோத்திரம். ஆனா சில நேரத்தில் வியாதியும் கொடுக்கிறார். சுகத்தை பெற்ற நாம் வியாதியும் பெற வேண்டாமா? ஜீவனை பெற நாம் மரணத்தையும் பெற வேண்டாமா? ஆசீர்வாதத்தை பெற நாம் தரித்திரத்தையும் பெற வேண்டாமா? நல்லதை பெற நாம் கெட்டதையும் பெற வேறாமா? இப்படி பாருங்க, யோபுடைய பிரச்சனை வந்து திடீர்னு வந்து அவனுக்கு நேரிட்ட ஒரு காரியம் இல்ல. திடீர்னு சூறாவளி அடிச்சு காத்து அடிச்சு எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடல. அவனுடைய வாழ்க்கையில திடீர்னு நடந்த அசம்பாவம் இல்ல, திடீர்னு நடந்த ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடக்கல அவனுடைய சம்பவம். அப்படி ஒருவேளை தெரியல அவங்களுக்கு வாசிக்கும் போது, திடீர்னு ஒரு நாள் அவன் உட்கார்ந்துட்டு இருக்கான், திடீர்னு எல்லாம் போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அப்படி அல்ல, அதை ஆராய்ந்து பார்த்தால் அவனுடைய சரித்திரத்தை, அவன் சில எண்ணங்களால் நிறைந்திருந்தான். அவனுடைய பிலாசபியை பார்க்கணும், அவனுடைய எப்படிப்பட்ட தத்துவங்களை அவன் உள்ள வைத்திருந்தான் என்று. கடவுளை பற்றிய எண்ணம், கர்த்தரை பற்றி எப்படிப்பட்ட எண்ணங்கள் அவனுடைய உள்ளத்துல இருந்தது என்பதை பார்க்க. நல்ல மனுஷன், தப்பு செய்யற மனுஷன் இல்ல, நல்ல மனுஷன் தான். ஆனா தவறான காரியங்கள், சத்தியத்தை செய்ய அறியாத ஒரு நிலை, தவறான நம்பிக்கைகள், தவறான காரியங்களை விசுவாசித்து தவறான காரியங்களை பின்பற்றி வந்தான் அவன். நல்ல மனுஷன், ஆனால் கர்த்தரை குறித்த எண்ணம் சரியில்லை. நல்ல மனுஷன், பிரகாசமான மனக்கண்கள் இல்லை அவனுக்கு. நல்ல மனுஷன், ஆனால் கர்த்தருடைய கர்த்தரை அறிகிற அறிவு அவனுக்குள்ள அவ்வளவு அதிகமா கிடையாது. அவனுக்கு உத்தமமான மனுஷன், ஆனால் கர்த்தர் யார் என்பதை அவன் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அவன் வாழ்க்கை பூரா என்ன நினைச்சிட்டு இருந்தான், கர்த்தர் நன்மையும் செய்யறார் தீமையும் செய்யறார். நன்மையை பெறுகிறோம், தீமையும் பெற்றுக் கொள்ள வேண்டும். நன்மையை மட்டுமல்ல, தீமையும் பெற்றுக் கொள்ள வேண்டும். ஒரே நாள்ல நடந்த காரியம் இல்ல, அவனுடைய வாழ்க்கையில் நடந்தது. அவனுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் பல நாட்களாக, பல மாதங்களாக, அநேகமாக பல வருஷங்களாக அவனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு தத்துவத்திலே வாழ்ந்து வந்தான். கர்த்தர் நன்மையும் செய்கிறார் தீமையும் செய்கிறார். அவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லியிருப்பான், என்ன சொல்லியிருப்பான், எப்பாரு தப்பு செஞ்சேன்னா கர்த்தர் அடிச்சு நொறுக்கிடுவார். ஒண்ணு கர்த்தரும் காலை ஒரு நாள் உடைக்க போகிறார். கர்த்தர் எத்தனை குடும்பத்தில் சொல்றாங்க பாருங்க, பெற்றோர் இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க கர்த்தரை பற்றி அவங்களுக்கு அப்படி ஒரு தத்துவம். எப்படி கர்த்தர் நன்மை செய்வார் தீமை செய்வார்? இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா கர்த்தர் அடிச்சார்னா நீ என்ன ஆகுது தெரியுமா? கர்த்தர் ஒன்னு நொறுக்க போறாரு, ஒரு நாளைக்கு அடிக்க போறாரு, ஒன்னு எப்படி பண்ண போறாரு, அப்படி பண்ணி இப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தான் பாருங்க. யோபு அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், அவனுடைய சரித்திரத்தை வாசிக்கும் போது அப்படிதான் தெரியுது. அவனுக்குள்ள ஒரு பையன், பிள்ளைகள் தப்பு பண்ணுவாங்களோ, அவன் பேசுறது என்ன பேசுறான், கர்த்தர் ஒன்னு அடிக்க போறாரு, நொறுக்க போகிறாரு. நான் பார்த்தோம், பாவிகளை கூட கர்த்தர் அப்படி பண்றது கிடையாது. பாவிகளை கூட எப்படி பண்றாராம் கர்த்தர்? நீடிய பொறுமையோட காத்திருக்கிறார், மணந்துட மாட்டானா என்று. காத்திருந்து காத்திருந்து, சரி இன்னைக்கு மணந்துருவியா, சரி நீ நான் அக்கிரமம் தான் பண்ணிட்டு இருப்பேன்னு பாவி சொல்றான். கர்த்தர் சொல்ல, சரி பரவாயில்ல, நாளைக்காவது நீ மணந்துருப்பு, இன்னொரு நாள் தர்றேன் உனக்கு. நாளைக்கும் மணந்திரும்புறது இல்ல. கர்த்தர் சொல்ல, பரவாயில்ல, அடுத்த நாளாவது மணந்திரும்பு. கர்த்தருடைய தயவு மணந்திரும்புதல உண்டாக்குகிறதாம். The goodness of the Lord leadeth to repentance என்று எழுதி இருக்கிறது. பாவிய கூட மனந்திரும்புதல் உள்ள கர்த்தர் எப்படி நடத்துறாரு? அடிச்சு நொறுக்கி அவனை நாசமாக்கி நீ பாடத்தை கத்துக்க அப்படின்னு சொல்லி நடத்துறது இல்ல. அப்படி நடத்தினா எவனும் வரவே மாட்டான். பாவிய கூட அக்கிரமக்காரனை கூட அவனுக்கு தயவை கவித்து, அவனுக்கு அருமையா அவனை தேவையில சந்தித்து, அவனை சுகமாக்கி, அவனை எந்த மாதிரி பண்ணி அவனுக்கு நன்மை செய்கிறவராக இருந்து அப்படி அவனை மனந்திரும்புதல் உள்ள கர்த்தர் நடத்துகிறாராம். ஆனா யோபுக்குள்ள என்ன எண்ணம்,
1: காத்திருந்து நன்மையும் செய்வார் தீமையும் செய்வார். இதை அவன் வாழ்க்கையிலே அவனுடைய குடும்பத்தில பிரசங்கித்து வந்தான், பிள்ளைகளுக்கு பிரசங்கித்து வந்தான், உள்ளத்தில நம்பி வந்தான், மனைவிக்கு சொல்லி வந்தான், மனைவிட்டு சொல்றான். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கர்த்தர் கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்று சொல்லி இப்படி பல வருஷங்களாக இப்படி கர்த்தரிடத்திலிருந்து தீமையும் பெற வேண்டும் என்கிற தத்துவத்திலே அவன் வாழ்ந்து வந்தான். ஆகவேதான் அருமையானவர்களே, நாம் பிரகாசம் உள்ள மனங்களை உடையவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட எண்ணங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு வாழ்ந்து இப்படிப்பட்ட காரியங்களை பேசி வந்தால் இந்த வாழ்க்கையில பிசாசுக்கு நாம் கதவு திறக்கிறவர்களா இருக்கிறோம். அநேகர் இந்த வசனத்திலையும் ஒரு பெரிய குழப்பம் பாருங்க. அந்த வசனத்தின் கடைசியில சொல்லி இருக்குது, இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அப்படின்னு என்ன சொல்றாங்க பாத்தீங்களா, அது ரொம்ப நூத்துக்கு நூறு உண்மையா. அவன் ஒண்ணு தப்பு செய்யலையா, கர்த்தர் நன்மையும் செய்யறா தீயும் செய்யறான்னு சொன்னது பாவம் அல்ல, அது ரொம்ப கரெக்ட்னு வேதமே சொல்லி இருக்குது. அவன் பாவம் செய்யலன்னு சொல்லி இருக்குது. அவன் அவர் நன்மையும் செய்யறார் தீமையும் செய்கிறார் என்பது கரெக்ட், அவன் சொல்றது ரொம்ப சரின்னு சொல்லி வேதம் சொல்லி இருக்கு. அப்படி கிடையாது, அப்படி சொல்லல. நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று கேட்கிறான் அவன். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை என்று சொன்னால் என்ன கர்த்தாவ இப்படி பண்ணிட்டீரு, நீர் மோசமானவர், நீர் நல்லவர் அல்ல, நீர் பொல்லாதவர் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவன் வாயை திறந்து அது வரைக்கும் குற்றம் சாட்டவில்லை. அதன் பிறகு குற்றம் சாட்டினான்னு பார்த்தோம். நாம டேக்ஸ் பைபிள் 74 குற்றஞ்சாட்டுகள் லிஸ்ட் பண்றாரு அவர். இங்க ஏன் அப்படி சொல்லி இருக்குது, அவன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இவள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளால் பாவம் செய்யவில்லை என்று சொன்னால் அவன் ஒரு நல்ல மனுஷன், கர்த்தரை நேசித்த மனுஷன், கர்த்தரிடத்திலிருந்து நன்மையும் வரும் தீமையும் வரும் அப்படிதான் சொல்றான். ஒழிய கர்த்தரை பெரிய குற்றம் சாட்டி கர்த்தர் மேல குறையவில்லை அவன். அந்த விதத்துலதான் அவன் பாவம் செய்யவில்லை என்று சொல்லி இருக்கிறது. கர்த்தரை குறை சொல்லவில்லை, கர்த்தர் மேல குற்றம் சாட்டவில்லை. அவன் சில குற்றங்களை கர்த்தர் மீது சொல்லுகிறான், பல குற்றங்களை சொல்லுகிறான். அதற்காக தான் பிறகு மனம் திரும்புகிறான். ஆகவே பிரகாசம் உள்ள மனக்கண்களை உடையவர்களா இருப்பது அவசியம். ஏனென்றால் கர்த்தர் தான் அப்படிதான் செய்கிறாருன்னு சொன்னா அதை நாம் பேசிக் கொண்டிருப்போம், அப்படிதான் பேசுவோம். அப்பொழுது அதை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம், அதை எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வாசல் திறக்கப்படுகிறது. பிசாசானவன் உள்ளே நுழைந்து நாசம் பண்ணுவதற்கென்று நம்முடைய வாழ்க்கையில வாசல் திறக்கப்படுகிறது. ஆகவேதான் எபேசியர் 1 வாசிக்கிறோம். எபேசியர் 1 திருப்போம், 17 வசனம். எபேசியர் 1:17, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையும் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று பெரிய ஜபத்தை அப்போஸ்தலன் பவுல் ஜெபிக்கிறார் விசுவாசிகளுக்கு. என்று என்ன ஜபம், நீங்கள் அவரை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று. அநேகருக்கு இன்றைக்கு தெளிவு கிடையாது. கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை சரியாக அறிந்து அந்த தெளிவோடு நடக்கிறது கிடையாது. நல்லவர்னு சொல்லுவாங்க சில நேரத்தில், சில நேரத்தில் அவங்க சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டா இருக்கும், நல்லவர்ன்ற மாதிரி இருக்காது, தெளிவு இருக்காது. நல்ல பாட்டை பாடுவாங்க ஒரு நாள், அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஃபுல்லா சந்தேக நிறைந்த பாடல்களை, அவநம்பிக்கை உள்ள பாடல்களை, நெகட்டிவ் பாடல்களை பாடிக்கிட்டு இருப்பார்கள். தெளிவு கிடையாது. இன்னைக்கு ஒரு சில நல்ல போதனைகளை கேட்டு இது சரிம்பாங்க, ஆமா ஆமா அது ரொம்ப கரெக்ட்பாங்க, நாளைக்கு வேற மாதிரி போதனையும் கேட்டு அதுவும் சரிதான்பாங்க, இதுக்கும் ஆமேன் போடுவாங்க, அதுக்கும் ஆமன் போடுவாங்க. அதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் அவரை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும். எல்லாரும் சொல்லுவோம் தெளிவு, தெளிவு மனதை உண்டாக வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்கிற தெளிவு, அதை குறித்த சந்தேகங்கள் நீங்க வேண்டும், தெளிவு மனதிலே உண்டாக வேண்டும். அதற்காக அப்போஸ்தலன் பவுல் ஜெபிக்கிறார். பாருங்க அவனுடைய வியாதி குறித்தெல்லாம் வாசிக்கிறோம். 2 நாம் வாசிக்கிறோம், 7 வசனத்திலாம் வாசிக்கிறோம் எப்படி அவன் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அவன் வாதிக்கப்பட்டான், ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான் என்றெல்லாம் வாசிக்கிறோம். இதெல்லாம் கர்த்தர் அனுப்பின வியாதி என்றுதான் அவன் சொல்றான். 10 சொல்லும் போது அவன் என்ன சொல்றான், கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா. அதனால கர்த்தரை வெறுக்கல அவன், கர்த்தர் மேல கோவப்படல, கர்த்தர் மேல பெரிய குற்றம் சாட்டல. கர்த்தர் இப்படிதான், கர்த்தர் நன்மையும் செய்வார் தீமையும் செய்வார். அவன் எவ்வளவு பெரிய நல்ல மனுஷனா இருப்பான் பாருங்க. நிறைய நல்ல விசுவாசிகள் இப்படி இருக்காங்க. ஹலோ, இன்றைக்கும் நிறைய நல்ல விசுவாசிகள் இப்படி இருக்கிறாங்க. அவங்களுக்கு கோபம் இல்ல கர்த்தர் மேல, கர்த்தர் நன்மையும் செய்வார் தீமையும் செய்வார், அவர் செஞ்சுட்டு போட்டோம் என்ன வேணா செய்யட்டும், அவர் கர்த்தர்.
0: அவர் இப்படியும் செய்வார் அப்படியும் செய்வார். அவருக்கு நன்மையை பெற்றனா தீமையும் பெற்றுக் கொள்ள வேண்டும். இவங்க ரொம்ப நல்லவங்க. இன்னும் கேட்டா கர்த்தரை விட மகாயோகியர்கள் இவர்கள். கர்த்தர் தான் இப்படியும் செய்யறார் அப்படியும் செய்யறார். இவங்க வந்து கர்த்தர் மேல கோபமும் படுறது இல்ல, கர்த்தரை குறை சொல்றதும் இல்ல, கர்த்தரை திட்டுறதும் இல்ல, கர்த்தர் கொடுக்கறத சந்தோஷமா ஏத்துக்கொண்டு கர்த்தர் நன்மையும் செய்வார் தீமையும் செய்யறார். நல்ல கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு உலகம் பொறுக்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட எண்ணங்களை வைத்துக் கொண்டு. ஆகவேதான் அப்போஸ்தலன் பவுல் ஜெபிக்கிறார், பிரகாசம் உள்ள மனக்கண்கள் நமக்கு தர வேண்டும், கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ள தெளிவு உண்டாக, பிரகாசமான மனக்கண்கள் நமக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறார். ஆகவே இன்றைக்கு பார்ப்போம், கர்த்தர் தான் யோபுவை வியாதிப்படுத்தினாரா, கர்த்தர் தான் வியாதி தந்தாரா? அநேகர் இந்த வசனங்களை வாசித்து விட்டு கர்த்தர் தான் இந்த வியாதிக்கெல்லாம் காரணம், நம்முடைய வியாதிக்கெல்லாம் பலவீனத்துக்கெல்லாம் கர்த்தர் தான் காரணம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறதே அவளுடைய வியாதி இருந்து அவள் சுமாவதற்கு தடையா இருக்கிறது. இன்றைக்கு அநேக பாருங்க, பெந்தகோஸ்த சபையில தான் வியாதியிலிருந்து குணமாகிறது பெரிய கம்பசூத்திரமா இருக்கும். அவிசுவாசி அங்க கிராமத்துல போய் சுவிசேஷ பிரசங்கம் பண்ணா அவனுக்கு தீராத நோய் இருக்கும், வந்து பட்டுனு சோகமாயிட்டு போயிடுவான். ஆனா பெந்தகோஸ்த சபையில் இருக்கிற விசுவாசி சோகமாகிறதுனா அவன் இங்க அலைஞ்சு அங்க அலைஞ்சு அங்க எழுதி போட்டு இங்க எழுதி போட்டு என்னென்னமோ பண்ணாலும் தலைகீழ நின்னாலும் இவர்கள் சோமாகிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன் என்று சொன்னால் இவர் தத்துவம் ஒண்ணு புடிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன, கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமா? இந்த காரியம் அவருடைய சுகத்துக்கு தடையா இருக்கிறது. கர்த்தர் அனுப்பிச்சிட்டாருன்ற காரியம் அவருடைய சுகத்துக்கு தடையா இருக்கிறது. ஆனால் நான் இன்றைக்கு உங்களுக்கு காண்பிக்க போகிறேன், கர்த்தர் நீங்கள் எப்படியாவது சுகமாகணும்ன்ற விரும்புறவர் தான் கர்த்தர். நான் அதை முழுமையாக விசுவாசிக்கிறேன். நீங்க எப்படி சுகம் பெற்றாலும் சரி, நீங்க டாக்டர்கிட்ட போய் சுகமானாலும் சரி, சந்தோஷப்படுற. ஹலோ, என்னையா டாக்டர் மருந்து கொடுத்தா சோமா கத்தத்தை எப்படியா சோமாயிட்டு போ, நல்லா இருந்துட்டு போகிற இருக்கீங்களா? நீ நல்லா இருந்தா சந்தோஷம் இல்லையா? மருந்து சாப்பிட்டு தானே சோமாச்சு, பரவாயில்ல சாப்பிட்டு சோமாது இருக்கீங்களா? எல்லாம் நல்லதான் ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தருடைய சுகத்தை விரும்புகிறவர். அதனாலதான் கர்த்தரே வார்த்தையை மருந்தா வச்சிருக்கிறார். இந்த டாக்டருங்கெல்லாம் அவர்கிட்ட இருந்து கண்டுபிடிச்சாங்க மருந்து. சரி, இவர் மருந்து எல்லாம் உபயோகப்படுத்துறாரு, நம்மளும் ஏதாவது கண்டுபிடிப்போம். அவங்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு கர்த்தர் உபயோகப்படுத்திருக்காரு, மருந்து எல்லாம் இங்கே வச்சிருக்கிறார். கர்த்தர் சொல்றார், நீ சுகமாவதுதான் என்னுடைய விருப்பம், அதுதான் என்னுடைய வாஞ்சை, நீ நல்லா இருக்க வேண்டும் தான் நான் விரும்புறேன். ஆகையால் எப்படி சுகம் அனுபவம், என்னென்ன மருந்து, நாட்டு மருந்து சாப்பிடுறியா, ஆயுர்வேதம் சாப்பிடுறியா, இல்ல அலோபதி சாப்பிடுறியா, என்ன சாப்பிடுற பிரச்சனை இல்லை, என்னத்தையாவது சாப்பிட்டு நல்லாரு. அது மட்டுமல்ல, ஆவிக்குரியத்துல சுகத்தை பெறது கூட 1008 வழியில கர்த்தர் வைத்திருக்கிற சில வழிகள் சொல்றேன் பாருங்க. ஏன் சொல்றேன்னா, இந்த வசனத்தெல்லாம் வாசிட்டு கர்த்தர் தான் வியாதியை தர்றாருன்னு சொல்றாங்களே, நான் சொல்றேன் வேதம் முழுக்க நமக்கு போதிக்கப்படுகிறது கர்த்தர் எப்படியாவது நாம் சுகம் பெற வேண்டும் என்று பல வழியில வச்சிருக்கிறாரு, ஏதாவது ஒரு வழியில சுகமாயிட்டு போன்றாரு. அதுதான் கர்த்தருடைய சித்தம் நம்மை குறித்து. நன்றாய் கவனிப்போம். இன்றைக்கு பழைய ஏற்பாட்டுல வாசித்தீங்கன்னா, யாத்திரம் 15:26 வசனத்துல முதல் வாக்கு தத்தம் பாருங்க. அவர் அந்த இஸ்ரேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்த முதல் வாக்கு தத்தம் என்ன சொல்றாரு, நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர். அந்த டிபார்ட்மெண்ட் நான் கவனிச்சுக்கிறேன், இனி உனக்கு இந்த வியாதிகள் உன் மேல வராது, நான் உன் பரிகாரி ஆகிய கர்த்தர் உன்னை பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்கிறார். புதிய ஏற்பாட்டை போனால் இயேசுவை காண்கிறோம். அங்கே இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். தேவன் எப்படிப்பட்டவர் தெரிந்து கொள்ள வேண்டுமா, இயேசுவை பார்க்க வேண்டும். இயேசு எப்படிப்பட்டவரா இருந்தார் நாம் பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38 அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும், எல்லாரும் சொல்லுவோம் நன்மை செய்கிறவராயும், நல்லா சொல்லுவோம் நன்மை செய்கிறவராயும், பிசாசின் உடமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறாயும் சுற்றி திரிந்தார். அங்க பாருங்க, இயேசுவை தேவன் பரிசுத்தாவினால் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே அவர் நன்மையும் செய்கிறார், சில நேரத்தில் தீமையும் செய்கிறார் சொல்லி இல்ல. அவரிடத்துல நன்மையை பெற்றனாம் தீமையை பெற வரலாம் சொல்ல, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இங்க பேதுரு ஒண்ணும் விளக்கம் தரல. பேதுரு ஃபேக்ட் சொல்றார், என்ன செய்தார் இயேசு, நன்மை செய்தார். நன்மையை மறந்தான் செய்யறேன், யாரையும் வியாதி ஆக்குனது கிடையாது, யாரையும் துன்பப்படுத்தினது கிடையாது, யாருக்கும் கஷ்டத்தை கொடுத்தது கிடையாது, நன்மையை மாத்திரமே செய்தார். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். எங்க போனாலும் நன்மை நன்மை நன்மை உண்டாகும்படியாக அவர் சுற்றி திரிந்தார். அதன் பிறகு நாம் அப்போஸ்தலர்களை குறித்து வாசிக்கிறோம். இயேசுவின் அப்போஸ்தலர்கள், இயேசுவால் அனுப்பப்பட்டவர்கள், அவர்களும் பாத்தீங்கன்னா அவர்களும் சொஸ்தமாக்குகிறார்கள்.
1: பிற்பாடு சில வசனங்களை காண்பிக்க போகிறேன். இப்ப சும்மா சொல்றேன், அருள் சுத்தமாக்குகிறார்கள், தேவன் சுகமாக்குகிறவர், இயேசு சுகமாக்குகிறவர், இயேசுவின் அப்போஸ்தலர்கள் சுகமாக்குகிறவர்கள், சபை பார்த்தா சுகமாக்குகிற சபை. இப்படி சுகம் தான் வேதத்திலே பூர்ணமா சொல்லப்பட்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் ஏ தேவன் சுகமாக்குகிறவர், சுகமாக்க விரும்புகிறவர் என்பதை நிச்சயமாய் வேத வசனம் அறிவிக்கிறது. எத்தனை வழிகள் சுகமாக்குகிறது கொஞ்சம் பார்ப்போம். முதலாவது வழியை பார்ப்போம், யாக்கோபு 5 ஆரம்பம். சுகமாக்குறதுக்கு பல வழிகள் இருக்குது. அதுல யாக்கோபு 5 14 வசனம் 15 வசனத்தை பார்ப்போம். யாக்கோபு 5:14-15. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பாருங்கள், கர்த்தர் எப்படியாவது நாம் சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகையால் என்ன சொல்றார், விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட ஒரு காரியம் இது. விசுவாசிகிட்ட என்ன சொல்றார், ஒரு வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பாங்க. ஏன் வரவழைக்கணும், 11 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. நேர சபையின் மூப்பரை வரவழைச்சது கிடையாது, அதுக்கு முன்னால என்ன பண்ணுமா. 13 வசனம் சொல்லுது, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கவன். அதான் முதல்ல நீங்க ஜபம் பண்ணுங்க, சுகம் இல்லன்னு வயிற்று வலியனும் நேரம் போன் பண்ணினும் இல்ல, முதல்ல ஜெபம் பண்ண கடவன். 13 பார்த்த பிறகுதான் 14 வரணும். 13 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். நிறைய பேர் 14 தான் ஆரம்பிக்கிறாங்க. ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பொருளை அழைப்பானாக, இல்ல 13 வாரம். ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஏன் ஜெபம் பண்ண கடவன், கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், கர்த்தர் நமக்கு பதில் அளிக்கிறார், ஆகவே ஜெபம் பண்ண கடவன். அப்படி ஜெபம் பண்ணி ஏதோ ஒரு தடை இருக்கிறது, சுகமாகவில்லை என்று சொன்னால், ஒரு தடை இருக்கிறது போல தெரிஞ்சால் என்ன பண்ணலாமா, மூப்பரை அழைக்கலாம், சபையின் மூப்பர்கள் ஏதாவது போதகரை அழைக்கலாம். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். எண்ணெய்னா என்ன, எண்ணெய் சுகம் அளிக்கிறது இல்ல. நிறைய பேர் சொல்றாங்க அந்த எண்ணெயில ஏதோ இருக்குது, மருந்து இருக்குது, அதனாலதான் எண்ணெய் பூசி சொல்றாங்க. எண்ணெயில் ஒண்ணும் கிடையாது, எண்ணெய் சுகமாக்குறது இல்ல, அங்க வர்ற மூப்புறம் சுகமாக்குறது இல்ல. என்ன சுகமாக்குறது, விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசம் தான் சுகத்தை தர்றது, பாருங்க, வேற எதுவும் சுகத்தை தர்றது இல்ல. சுகம் எப்படி வருது, விசுவாசத்தினால வருது. அப்புறம் எதுக்கு என்ன, அதுக்கப்புறம் எதுக்கு மூப்பர், ஏன்னா இந்த ஆள்கிட்ட கொஞ்சம் வீக்னஸ், அதாவது இவருக்கு விசுவாசிக்க முடியல, அந்த விசுவாசத்துக்கு கொஞ்சம் உதவி செய்யணும். ஆண்டவர் வந்து உனக்கு விசுவாசிக்க முடியலையா, போ, அவ்வளவுதான், நீ அவுட் அப்படின்னு சொல்லல. விசுவாசிக்க முடியலையா, அது கொஞ்சம் உனக்கு ஹெல்ப் அனுப்புறேன், ஊழியக்காரரை கூப்பிடு. ஏன் அவர் வரணும், அவர் வல்லமையுள்ள தேவதாசனுங்க, அவர் வந்தா சோகமாயிடும், அவர் கை வச்சாலே சோகமாயிடும், அவர் வீட்டுக்குள்ள கால் வச்சாலே எல்லாம் ஓடி போயிடும். கிடையாது கிடையாது, உங்களுடைய விசுவாசம் உங்களை சோமாக்குகிறது, விசுவாசம் தான் சோமாக்குகிறது. அவர் வந்து ஜெபம் பண்ணும் போது அவரும் விசுவாசிக்கிறார், நீங்களும் விசுவாசிக்கிற சோகமாகுது, என்ன சுகமாக்கல. ஆகவே கர்த்தர் என்ன சொல்றாரு, உனக்கு விசுவாசிக்கிறது கஷ்டமா இருக்குதா, காணப்படாத காரியங்களை விசுவாசிக்கிறது கஷ்டமா இருக்குது. ஏனென்றால் விசுவாசம்ங்கிறது காணப்படாதவர்களோடு சம்பந்தப்பட்டதா இருக்கிறது. விசுவாசித்து சுகமாகிறது ஒரு மனுஷனுக்கு கஷ்டமா இருக்குது, அவன் கஷ்டப்படுகிறான், செய்ய முடியல, விசுவாசிக்க முடியல. கர்த்தர் சொல்றாரு, ஊழியக்காரரை கூப்பிடு, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எண்ணெயை பூசுவாங்க. எண்ணெய், அந்த எண்ணெய் என்கிறது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்று அழைக்கிறார். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னா, பார்த்து விசுவாசிக்க முடியாத ஆளுக்கு கர்த்தர் கொஞ்சம் இறங்கி வர்றார். என்ன சொல்ற, சரி, நீ பார்க்காத விசுவாசிக்க முடியாத ஆளுக்கு கர்த்தர் கொஞ்சம் இறங்கி வர்றாரு. என்ன சொல்றாரு, நீ பார்க்காத விசுவாசிக்க முடியல, அதனால பாக்குற மாதிரி ஏதாவது தர்றேன். இந்த எண்ணெய் இருக்குதுல, இதை போடும் போது நீ சுகமாவேன், விசுவாசி நீ சுகமாவேன். என்ன போடுறது சுகமாக மாட்டேன், நான் சொல்றேன், எண்ணெய் பூசுவார்கள், நீ சுகமாவேன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் எண்ணெய் போடும் போது ஸ்தோத்திரம், சுகமாயிடுச்சுன்னு விசுவாசி சுகமாவேன். எவ்வளவு கர்த்தர் இறக்கம் உள்ளவர் பாருங்க. உனக்கு பார்க்காம விசுவாசிக்க முடியலையா, உனக்கு பாக்குறதுக்கு ஏதாவது தர்றேன், ஈஸியா சுகமாறதுக்கு. கொஞ்சம் வீக்கா, நீ விசுவாசத்துல கொஞ்சம் வீக்கா, கஷ்டப்படுறியா, உனக்கு ஒரு மெத்தட் தர்றேன். ஒருத்தர் வந்து எண்ணெயை பூசுவார், எண்ணெயை பூசுமா, அந்த ஊழியக்காரரை பாரு, அந்த எண்ணெயை பாரு, அப்புறம் வேதத்தை பாரு. வேதத்துல என்ன சொல்லியிருக்குது, எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவார்கள். எண்ணெய் பூசின உடனே என்ன நினைக்கணும், நீ கர்த்தருடைய வசனம் சொல்லுது, எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவார்கள், விசுவாசம் உள்ள ஜெபம்
0: பிணியாளியை வியாதிப்படுக்கையில் எழுப்போன்னு சொல்லி இருக்குது. அத விசுவாசி, ஊழியக்காரர் அல்ல, எண்ணெய் அல்ல, அத விசுவாசி. விசுவாசிக்கும் போது உனக்கு சுகமாகும் என்று சொல்லி கர்த்தர் இப்படி ஒரு மெத்தட கொடுக்கிறாரு பாருங்க. அது ஏன்னா பலவீனமா இருக்கிற விசுவாசிக்கு கொஞ்சம் உதவுகிறதுக்காக கொடுக்கிறார். எப்படியாவது அவன் சுகமாகட்டுமே, அவ்வளவு விசுவாசம் இல்லாம இருக்கலாம், இருந்தாலும் எண்ணெய் எண்ணெய் பூசி ஊழியக்காரர் வந்து அவனுக்கு ஜெபம் பண்ணி ஏதாவது ஒண்ணு சொல்லி அவனை கொஞ்சம் உற்சாகப்படுத்தி விசுவாசம் வர வச்சு அவனுக்கு சுகத்தை கொடுக்கணுமே சொல்லிதான் இந்த மெத்தட். இது ரொம்ப சிறந்த மெத்தட்னு சொல்ல முடியாது, இது இருக்கிறதுலே கொஞ்சம் மட்டமான மெத்தட். இருந்தாலும் பரவாயில்ல, சுகமாயிட்டு போட்டோம். ஆமீன், ஆமீன் சொல்லுங்க. இருக்கீங்களா அங்கதான்? கத்தருக்கு மட்டமான மெத்தடா ஹையஸ்ட் மெத்தடான்றது முக்கியம் இல்ல, அது அப்புறம் தான். நீங்க சுகமாகணுன்றதுதான் முக்கியம் கத்தருக்கு. அதனாலதான் கத்தர் என்ன சொல்ற, சரிப்பா உன்னால் முடியலையா கூப்பிடு வரட்டும். அவரு அவர் வந்து எண்ணெயை பூசும்போது டக்குன்னு நினைச்சுக்கோ, கத்தர் சொல்லியிருக்காரு எண்ணெய் பூசினா சுகமாகணும், சுகமாக. அந்த காலத்துல எனக்கு ஒருத்தர் தெரியும் பாருங்க, மீட்டிங் நடத்துவார், மீட்டிங் நடத்து கொஞ்ச நாள் என்ன பண்ணாரு, எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணார். எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண உடனே ஜனங்களுக்கு சுத்தமாச்சு பாருங்க. ஏன்னா வேதத்துல சொல்லி இருக்குது, நிறைய பேர் அங்க வர்றவங்க எல்லாம் பாவம் சாதாரண ஆட்கள், அவ்வளவு பெரிய விசுவாசம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அவர் என்ன பண்றாரு, எண்ணெய் பூசுறாருன்னா கத்தருடைய வார்த்தையில சொல்லி இருக்கிறத செய்ய, ரயில் லைன் பெருசா நிக்கும், அவர் பாட்டுக்கு எண்ணெயை பூசுவார், ஒரு ஒருத்தரா பூசி பூசி ஜெபம் பண்ணுவார். டால் புக்குன்னு ஒரு நாலு பேருக்கு சுகமாச்சுன்னா பெரிய கூட்டம் கூடிடுது, சரி இங்க போனா ஏதோ நடக்குது அப்படின்னு. உடனே என்ன பண்ணாரு, எண்ணெயை பேக்கேஜ் பண்ண ஆரம்பிச்சாரு. சின்ன சின்ன பாட்டிலா வாங்கி, சின்ன பாருங்க ஒரு அவுன்ஸ் கூட இருக்காது, அது 5 ரூபா 10 ரூபான்னு பின்னால நூத்துக்கணக்கான பாட்டில் பின்னால வச்சு வியாபாரம் நடக்கும் பாருங்க. எல்லாம் வந்து இங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவி ஜெபம் பண்ணுவாரு, போறப்ப அப்படியே எண்ணெயை வாங்கிட்டு. இதனாலதான் எண்ணெய் விலை எல்லாம் ஏறி போச்சு. இந்த மாதிரி ஊழியக்காரெல்லாம் வாங்கி எண்ணெய் எப்படி விநியோகம் பண்றதுனால எண்ணெயே கிடைக்க மாட்டேன் சில நேரத்தில், ஏன்னா இப்படி போய்கிட்டு இருக்குது. அந்த எண்ணெய் மேல ஜனங்களுக்கு அவ்வளவு பெரிய அபார நம்பிக்கை, அது தவறா உபயோகப்படுத்துறாங்க பாருங்க. எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண சொல்லி இருக்குது, அது அவர் அவிசுவாசமா இருக்கிற ஆளுக்கு அல்லது விசுவாசிக்க கஷ்டப்படுற ஆளுக்கு உதவுறதுக்காக தான். இதை வச்சு ஒரு பெரிய வியாபாரமே ஆரம்பிச்சாச்சு. அவருக்கு பேருக்கு முன்னாலே எண்ணெய்னு போட்டுட்டாங்க, அதையும் சேர்த்துக்கிட்டாங்க. ஏன்னா அவருடைய ஊழியத்திலே பிரபலமான ஒரு காரியம் என்னன்னா எண்ணெய் வியாபாரம் பண்றது. கத்தர் எண்ணெய் வியாபாரம் பண்ண சொல்லல, எண்ணெயை விற்க சொல்லல, பாட்டில் பண்ணி பேக்கேஜ் பண்ணி அனுப்ப சொல்லிட்டு இல்ல. கத்தர் வந்து நாம் சுகமாவதை விரும்புகிறார், அதுக்காக என்ன சொல்றாரு, சிலருக்கு விசுவாசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அவங்களுக்கு உதவி செய். ஊழியக்காரர் எதுக்கு இருக்காங்க, அவங்களுக்கு உதவி செய்ய இருக்கிறாங்க. சபைக்கு போன் பண்ணி எனக்கு சுகம் இல்லைன்னு சொன்னா என்ன பண்றாங்க, அவங்க உடனே வர்றாங்க, யாராவது ஒருத்தர் வர்றாங்க, வசனத்திலிருந்து ரெண்டு காரியத்தை வாசிக்கிறாங்க, வாசித்து நீங்க பயப்படாதீங்க, கத்தருடைய வார்த்தை சொல்லுது, வார்த்தை விசுவாசிங்க, சரி எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணும் போது நீங்க வந்து நேத்து விசுவாசிக்க முடியாத ஆள் இன்னைக்கு வந்து கொஞ்சம் சொன்னதுனால ஒரு ஆள் வந்து உங்களுக்கு முன்னால வேதத்தை வசனத்தை எடுத்து உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபிக்கிறதுனால உங்களுக்கு சுகமாவதற்கு ஏது உண்டாகிறது. ஆகவேதான் கத்தர் அப்படி வைத்திருக்கிறார் பாருங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிப்போம் அங்கே 15வது வசனம், நீதிமான் 16வது வசனம், நீதிமான் நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. சில நேரத்தில் சொஸ்தம் அடைவதற்கு தடை ஏன் என்று சொன்னால், ஏதோ குற்றங்கள் குறைகள் ஒரு மனுஷன் இருக்கலாம், அந்த குற்றங்கள் குறைகள் போக்கப்பட வேண்டும், அது ஒருவேளை அவனுடைய சுகத்துக்கு தடையா இருக்கலாம். ஊழியக்காரர் வந்து ஜெபம் பண்ணும்போது அவங்க ஏதோ என்கிட்ட வல்லம் இருக்குது நீ சுகமாயிட வேண்டும் அப்படி வரல, அவங்க வந்து அவனுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறாங்க. அவனுக்கு ஏதாவது தடை இருந்தா, அந்த குற்றங்கள் குறைகள் அவனுடைய வாழ்க்கையில் இருந்தால் அதை சரிப்படுத்துறதுக்கு அவனுக்கு உதவி, சில காரியங்களை சொல்லி, இதெல்லாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் நீ கலைந்து எரிய வேணும், தூக்கி எரிய வேணும், நீ இந்த பாவத்தை எல்லாம் அனுமதிக்க கூடாது, இந்த குற்றங்கள் குறைகளுடைய வாழ்க்கையில காணப்படக்கூடாது, நீ சுகத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு தடையா இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு போதித்து அவனை சுகத்துக்கு நேராக நடத்துகிறார்கள். பாருங்க எவ்வளவு கத்தர் உதவி செய்ய விரும்புகிறாருன்னு. எந்த மனுஷனையும் அவன் பாவம் செய்துட்டாலே, குற்றம் செய்துட்டாலே, நீ குற்றம் செய்த போ ஒளி அப்படின்றது இல்ல கர்த்தர். நீ பாவமா செய்த போ கடை படுக்கையிலே அப்படின்னு சொல்லல கர்த்தர். நீ பாவம் செய்தியா, குற்றம் செய்தியா, சுகமாக முடியலையா, ஒருவேளை பாவம் அதுக்கு தடையா இருக்குதா, ஊழியக்கார் வரட்டும், அவர்கள் வந்து கொஞ்சம் விளக்கி உங்களுக்கு சொல்லட்டும், கொஞ்சம் உதவி செய்யட்டும், அப்போ உடைய குற்றங்கள் பாவங்கள் எல்லாம் நீங்கும், நீ அதை அறிக்கையிட்டு நீ அதுல இருந்து விடுதலை ஆகலாம். அப்பொழுது பிறகு சொல்லியிருக்கு, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதா இருக்கிறது. ஊக்கமான, ஏன் ஊக்கமா ஜெபிக்கிறோம், சுகத்துக்காக ஜெபிக்கும் போது ஊக்கமா ஏன் ஜெபிக்கிறோம், ஏனென்றால் சுகம் அளிப்பது என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. தேவன் சுகமளிக்க விரும்புகிறார். ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதா இருக்கிறது, மிகவும் பலன் உள்ளதா இருக்கிறது என்று சொன்னால், சுகத்துக்காக நாம் ஜெபிக்கிற ஜெபம் அதுல அவ்வளவு வல்லமை இருக்குதான். நிச்சயமா சுகம் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிச்சயமா சுகம் கிடைக்கும், ஊக்கமாய் ஜெபியுங்கள், நிச்சயமாய் சுகம் உண்டு. கர்த்தர் நம்மை சுகமாக்குவதிலே குறிக்கோளா இருக்கிறார். எல்லாரும் கையில ஊத்தி சொல்லுவோம், கர்த்தர் நான் சுகமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். இது ஒரு வழி கொடுத்திருக்காரு பாருங்க. இது ரொம்ப சாதாரண ஆள், இன்னைக்கு விசுவாசிக்கவே முடியாத ஆள் கூட ஊழிக்காரரை கூப்பிட்டு எண்ணெயை பூசி சொல்லி ஜெபம் பண்ண சொல்லி ஒரு சிம்பிள் விசுவாசத்துல அவன் அங்கே சுகமாகலாம். அவனுக்கு உதவி காத்துக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது திருப்போம் அப்போஸ்தலர் நடபடிகள் 19 திருப்போம், 12 அப்போஸ்தலர் நடபடிகள் 19:12. இன்னொரு மெத்தட், அப்போஸ்தலர் நடபடிகள் 19:12. அவன் சரீரத்திலிருந்து உருமாள்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர்கள் மேல் போட, வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அதாவது 11 சொல்லுகிறது, பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். அவனுடைய சரீரத்திலிருந்து பவுலுடைய சரீரத்திலிருந்து உருமாள்களையும் கச்சைகளையும் துண்டுகளையும் கைக்குட்டைகளையும் கொண்டு வந்து என்ன பண்ணாங்களாம், வியாதியஸ்தர் மேல் போட்டார்களாம். வியாதியஸ்தர் மேல் போட்டால் வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கினது, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு ஓடினது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எண்ணி பார்க்க வேண்டும். கர்த்தர் இன்னொரு மெத்தடையும் வச்சிருக்காரு. எப்படியாவது சுகமாட்டோம், தூரத்தில் இருக்கிறார் ஆளு, ஊழியக்காரர் அங்க போக முடியல. யோக்கோபு 5:14-15 சொல்லி இருக்குது, ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர் அழைப்பானாக. அழைக்கணும்னா அங்க அவர் ரொம்ப தூரத்தில் இருக்காரு, போக முடியல. அவர் வியாதிப்பட்டிருக்கிறார், அவர் வர முடியல. எப்படி அசோகமாகிறது, அவருக்கு உதவி தேவை, ஏதாவது ஒண்ணு அவருக்கு அவ்வளவு விசுவாசம் பத்தாது, சரியில்லை. அப்ப பவுலுடைய சரீரத்திலிருந்து கச்சைகளையும் உருமாளையும் எடுத்து கொண்டு போய் போட்டாங்களாம். அப்படி வர முடியாத ஆட்கள், ஊழிகார் போய் ஜெபிக்க முடியாத ஆட்கள்கிட்ட இவருடைய சரீரத்திலிருந்து இருக்கிற துண்டுகளையும் கைக்குட்டைகளையும் எடுத்து கொண்டு போட்ட போது அங்கே அவர்கள் சொஸ்தமானார்கள் என்று எழுதியிருக்குது. என்ன ஆச்சரியம் பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது குழப்பம் அடைய கூடாது. ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேணும், கர்த்தருடைய சித்தம் வந்து எப்படியாவது மனுஷன் சுகமாட்டான், கைக்குட்டை அனுப்பிச்சியாவது சுகமாட்டான். எனக்கு தெரியும் சிலர்லாம் அதை வச்சு கைக்குட்டை வியாபாரம் நடக்குது. சில நேரத்தில் இந்த வசனத்தை வச்சு ஒரே ஆயிரக்கணக்கான பேருக்கு கைக்குட்டை அனுப்பிச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதன் மூலமா யாராவது சுகமானார்கள் சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா கர்த்தரும் அவர்கள் சுகமாக வேணும் என்றுதான் விரும்புகிறார். இருக்கீங்களா? ஒரு மனுஷன் சில நேரத்தில் அது தப்பான நோக்கத்துக்காக தவறான காரியங்களை செய்யலாம். ஆனா என்ன பொறுத்தவரையில கைக்குட்ட வந்ததுங்க வச்சு ஜாமிச்சு சோமாச்சுன்னு சொன்னா நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், உங்களுக்காக நான் சந்தோஷப்படுறேன். சரி, கைக்குட்டையினாலேயாவது சோமானீங்களே, கர்த்தர் சொல்ல அட கைக்குட்டையினாலே சோமான நீ அப்படின்னு சொல்ல, கர்த்தர் சொல்ல அதுக்குதான் உனக்கு அனுப்பிச்சேன். சரி, எப்படியோ சோமாகுது, உனக்கு ஒண்ணு வேற எதுவும் சோமாறதுக்கு உனக்கு வசதி இல்லனா கைக்குட்ட கிடைச்சாது சுகமாகு என்று கர்த்தர் சொல்றார். கர்த்தர் வந்து சுகமாக்குறதுல விருப்பமா இருக்கிறார். யோபு கர்த்தர் வியாதிப்படுத்தல, அவனை சுகமா ஆரோக்கியமா நல்லா இருக்கிறது கர்த்தர் அவனை விரும்புகிறார். ஒழிய அவனை வியாதிப்படுத்துகிறது கர்த்தர் இல்ல, வேதம் முழுக்க இது போதிக்கப்படுறாங்க. எப்படியாவது சுகமாட்ட மனுஷன், விசுவாசமே இல்லாதவன் கூட அவனுக்கு உதவ முடியா ஊழியக்காரர்கள் இப்படிப்பட்ட சில காரியங்களையும் அவர் செய்கிறார். ஏன் என்று சொன்னால் எப்படியாவது மனுஷன் சுகமாக வேணும் என்றுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஒரு கூட்டத்தில் ஒரு ஊழியக்காரர் ரொம்ப அபிஷேகத்தில் நிறைஞ்சு அப்படியே வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது தன்னுடைய கோட்டை தூக்கி சட்டையை கழட்டி தூக்கி எரிஞ்சாராம். இதுல அபிஷேகம் இருக்கு போ. இத 10 உளுந்து அடிச்சு கிழிச்சு ஆளுக்கு ஒரு சின்ன துண்டுன்னு எடுத்துட்டு பாக்கெட்ல வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா, வல்லமை எனக்கு இருக்குது, நான் பிடிச்சிக்கிட்டேன், இந்த துண்டுல வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு துண்டையாவது எடுத்துட்டு போனேன், அதுல வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போனாங்களா பாருங்க. அதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனம் பாருங்க. விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய சட்டையில வல்லமை இருக்குது, இன்னொரு சட்டையை போய் கிழிச்சிட்டு இருக்க வேண்டியது இல்லை. இருக்கீங்களா? உங்களுடைய சட்டையில வல்லமை இருக்குது. கர்த்தர் அவ்வளவு பெரியவர், அவர் சொல்றார் ஜனங்கள் உங்கள் மூலமாய் சுகமாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், சுகமாவது என்னுடைய நோக்கமாயிருக்கிறது. ஜனங்கள் சுகமாவதற்காக தான் கல்வாரி சிலுவையில் நான் ரத்தத்தை சிந்தினேன், சரீரம் பிற்கப்பட்டது. எப்படியாவது அவர்கள் சுகமாகட்டும், அவங்க சுகமாகணும்னு சில நேரத்தில் நம்முடைய சட்டையின் மேல கூட அபிஷேகத்தை வைக்கிறார் கர்த்தர். எப்படியோ சுகமாக வேண்டும் என்று கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. ஆகையால் கர்த்தர் இப்படி பல வழிமுறைகளை உபயோகப்படுத்துகிறார். சிலர் அதை தவறா எடுத்துக்கொண்டு தவறான விதத்தில் உபயோகப்படுத்துகிறார்கள். இருந்தால் கர்த்தருடைய நோக்கத்தை அதில் நாம் பார்க்க வேண்டும். கர்த்தர் சுகமாக்குவதே நோக்கத்தை நோக்கமாக கொண்டிருக்கிறார். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய நோக்கம் வந்து நாம் எப்படியாவது சுகமாவது. இன்றைக்கு நீங்கள் வியாதிப்பட்டிருந்தால் விசுவாசியுங்கள், அதை கர்த்தர் நீங்கள் சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறார். ஹையஸ்ட் மெத்தட்ல இருந்து லோவஸ்ட் மெத்தட் வரைக்கும் பல வழியில வச்சிருக்காரு. ஏதாவது ஒண்ணு பிடிச்சிட்டு சுகமாகுங்க என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அடுத்தது திருப்போம் மார்க் எழுதின சுவிசேஷம் 5:6. மார்க் எழுதின சுவிசேஷம் 6:6. மார்க் 6:56. அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் இவைகளோ அவைகளின் சந்த வெளியிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகியும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். பாருங்க, ஒரு 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து நாம் வாசிக்கிறோம் இன்னொரு இடத்துல இல்லையா. அது எல்லாருக்கும் தெரியும் அந்த சம்பவம். எப்படி அந்த ஸ்திரீ ஒரு பெரும் வியாதியினால பாதிக்கப்பட்டு வர வர பலவீனம் அடைந்து மரண தருவாயில் அவர் இருக்கிறார். ரொம்ப தன்னுடைய தனக்குள்ள எல்லா ஆஸ்திகளையும் அவர் மருத்துவர்களுக்கு செலவழித்து ஒரு சோமும் கிடைக்கவில்லை. பெரிய கஷ்டத்தில் இருக்கும்போது இயேசு அந்த வழியை வருகிறார் என்று கேள்விப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாத இவள் அந்த கூட்டத்தில் நெரிச்சல்ல போய் எப்படியாவது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சொஸ்தமாவேன் சொல்லி போய் ஓரத்தை போய் தொடுகிறாள், சொஸ்தமாகிறாள். அந்த கதையை வாசிக்கிறோம். என்ன நினைத்து விடுகிறாள் ஜனங்கள், இந்த ஒரு ஸ்திரீ தான் கர்த்தருடைய வஸ்திரத்தை தொட்டு சொஸ்தமானாள் என்று. வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நிறைய பேர் சந்தை வழியில் வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அவங்க என்ன சொல்றாங்க, சந்தையில உட்கார்ந்துட்டு ஒரே மார்க்கெட் பிளேஸ், ஒரே கூட்டம், எங்களுக்கு எல்லாம் ஜபிக்க வேணாம், ஏன் நாங்களாவது அவரை தொட்டுக்கிறோம். இருக்கீங்களா? எல்லாருக்கும் ஜபிக்க முடியாது, நேரம் இல்லை, அவர் பாவம் அவசரத்தில் போறாரு, நாங்களாவது அவரை தொட்டுக்கிறோம் என்று வேண்டிக் கொண்டாரலாம். நாங்களாவது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொடும்படி உத்தரவாக வேண்டும். ஒரு உத்தரவு வாங்கி கொடுங்க, நாங்க தொட்டுக்கலாம். வஸ்திரத்தின் எந்த பகுதி உன் கையில மாட்டுதோ அங்க தொட்டுக்கோ. சுகமாகணுமா? சுகமாய்கொள். வேதத்தில் போட்டிருக்கு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு காட்சி. சுகம் அடைவதற்கு எவ்வளவு கர்த்தர் பிரியமானவராக்கிறார். ஏன் இந்த இயேசுவினுடைய உதாரணங்களை வாசிக்கிறேன்னு சொன்னா, இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். தேவன் எப்படிப்பட்டவன் தெரிய வேணுமா? இங்க பாருங்க, இயேசு வந்து எல்லாம் கண்டவங்களை வந்து தொட்டுக்கிட்டு இருக்காதிங்கன்னு சொல்லல. அவர் சொல்ற தொட்டுக்க, வஸ்திரத்தை தொட்டுக்க, போ சுகமாக. இப்படிதான் சுகமானமா? சுகமாயிக்கும். தொட்டா சுகமான விசுவாசிக்கிறியா? வந்து தொடு, சுகமாக. அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள் என்று எழுதி இருக்கிறது. ஆகவே அந்த ஒரு ஸ்திரீ மட்டும் சுகமாகல, நிறைய பேர் வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு அந்த காலத்திலே சொஸ்தமானார்கள் என்று வேத வசனம் கூறுகிறது. எப்படியாவது சுகமாக வேண்டும். விசுவாசத்துல குறை உள்ளவன், விசுவாசம் நிறைய இருக்கிறவன், எல்லாரும் சிலரை பார்த்து சொன்னார் விசுவாசம் பெரியதுன்னு சொன்னார், நீ சுகமாக. சிலருக்கு விசுவாசம் பார்த்து இல்ல, அப்பவும் சொல்றாரு, உனக்கு உதவி இருக்குவா, சுகமாகிறதுக்கு நான் உனக்கு வழி பண்ணி இருக்கிறேன்னு சொல்றி அப்படி சுஸ்தமாக்குகிறார். இன்னொரு மெத்தட் பார்ப்போம். 1 கொரிந்தியர் 11:11. எல்லாரும் சொல்லுவோம், எல்லாரும் வாயை திறந்து கையில உயர்த்தி சொல்லும், நான் சுகமாவது, நான் ஆரோக்கியமா இருப்பது கர்த்தருடைய சித்தம். எப்படியாகிலும் நான் சுஸ்தமாக வேண்டும். இதுவே தேவனுடைய விருப்பம். 11:29 எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னது என்று நிதானத்தை அறியாதனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனமானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உள்ள அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இது இந்த கர்த்தருடைய பந்தியை குறித்து இங்கே நாம் வாசிக்கிறோம். பாருங்க, முதல் மெத்தட் வந்து எண்ணெய் பூசுகிறது.
1: கர்த்தர் சொல்ற விசுவாசம் குறைவா இருக்கா, எண்ணெய் பூசியாவது ஊழியக்காரர் வந்தாவது உனக்கு உதவி செய்ய சோகமாகட்டும். ரெண்டாவது ஹேண்ட்கர்ச்சீஃப். சரி நீ வர முடியல, நான் உனக்கு அங்க வர முடியல, ஹேண்ட்கர்ச்சீஃபாவது வரட்டும், நீ அதை தொட்டுக்கோ சோகமாயிக்க. சரி வந்துட்ட, ஓரத்தையாவது தொட்டு சோகமாறன்ற, சரி தொட்டு சோகமாக. அது மூணாவது மெத்தட். நாலாவது மெத்தட் கர்த்தர் சொல்றாரு சபையில விசுவாசிகளுக்கு. விசுவாசிகள் சோகமாக வேணுமா, சோகமானு கர்த்தர் விரும்புகிறாரா, என்ன நினைக்கிறீங்க நீங்க? சிலர் சொல்றாங்க கர்த்தர் இடத்துல தீமையை, நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமான். கர்த்தர் சொல்றாரு இல்ல இல்ல, நீ தீமையை பெற வேண்டாம், உனக்கு சுகமாக வேண்டும், நீ சுகமாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உனக்கு சபையில மாசந்தோறும் ஒரு வழியை வச்சிருக்கிறேன். இது வாரந்தோறும் செஞ்சாலும் நல்லா இருக்கும், நமக்கு அவ்வளவு நேரம் இல்லாதனால செய்ய முடியல சில நேரத்துல. ஒவ்வொரு மாசமும் செய்யறோம் நாம, நம்மால் முடிஞ்ச வரைக்கும் அடிக்கடி அதை அனுசரிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. As often as you can. எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு. நாம் சாதாரணமா சபைகளில் இன்றைக்கு ஒரு மாசத்துக்கு ஒருக்க கர்த்தருடைய பந்தி இங்கே பரிமாறப்படுகிறது. அது சிலர் வந்து எப்படி நினைக்கிறாங்கன்னு சொன்னா, இது மோட்சம் போறதுக்கு இதை செய்யணும் போல இருக்கு. அவங்களுடைய எண்ணம் பாருங்க அப்படி, இது மோட்சம் கம்யூனியன் எடுத்து எந்த மாசம் கம்யூனியன் எடுக்காம செத்துக்கிட்டு போனா அப்புறம் மோட்சம் போகுமா நம்ம அப்படின்னு அவங்களுக்கு. அதுக்கு வைக்கல, மோட்சம் போறதுக்கு இயேசுவின் ரத்தம் நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவுகிறது, நம்ம சுத்தமாக்குறது, நம்ம மோட்சம் போறோம். கம்யூனியன் எடுக்கிறதுனால மோட்சம் போகல. தப்பா எண்ண கூடாது பாருங்க. இந்த கம்யூனிக்கு எதுக்காக வருகிறோம், கர்த்தருடைய பந்தியிலே எதற்காக பங்கெடுக்கிறோம், அங்க கர்த்தர் விசுவாசிகளுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தருகிறார். அநேகர் வியாதியா இருக்கலாம், பலவீனரா இருக்கலாம், சுகம் பெறாத நிலையில இருக்கலாம், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றார் வா, உனக்கு இது ஒரு மெத்தட். நீ ஒருவேளை கட்சி புண்ணு கிடைக்கலையா பரவாயில்ல, எண்ணெய் வாங்க முடியலையா பரவாயில்ல, ஊழியக்காரர் வந்து பார்க்கலையா சரி பரவாயில்ல, நீ அதுவா இந்த கம்யூனியன் டைம்ல வந்து அங்கே வந்து ஒரு காரியத்தை நீ நிதானித்து அறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். நிதானித்து அறிய வேண்டும், அதுதான் வாஸ்தவம் 29 வசனத்தில். கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் அநேகர் பலவீனராய் வியாதி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரை, அநேகர் சீக்கிரம் இறந்தும் போயிடுறாங்க, அநேகர் வியாதி உள்ளவர்களாவே இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். ஏன் நிதானித்து அறியவில்லையெல்லாம், அதாவது கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதனால். என்ன கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று என்ன நிதானித்து அறியிறது பாருங்க, கம்யூனியன்ல இதெல்லாம் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. அவங்க நினைக்கிறாங்க இது ஒரு பெரிய சடங்கு, இப்ப கடகடன அப்பத்தை வாங்கி வாயில போட வேண்டியது, ரசத்தை வாங்கி குடிக்க வேண்டியது, மடக்குன்னு குடிச்சிட்டு கடகடன்னு போயிட்டே இருக்க வேண்டியது, முடிஞ்சிருச்சு என் சடங்கு முடிஞ்சிருச்சு. சிலர் பாருங்க அதுக்குன்னு வருவாங்க, இதை மிஸ் பண்ண கூடாது, அது முடிஞ்சனும் ஓடிடுவாங்க. அப்படிப்பட்டதெல்லாம் நடக்குது பாருங்க. பாரம்பரிய சபைகள்ல ஜனங்க வந்து வெறும் அதே அதே அதுல என்னமோ இருக்குது அப்படின்ற இது அவங்களுக்கு. ஆனா அங்க வரும்போது நிதானித்து அறிய சொல்லுகிறது. இதை நிதானித்து அறியாதனால் அநேகர் வியாதியா இருக்கிறார்கள், அநேகர் தங்கள் காலத்துக்கு முன்பே மறித்து போகிறார்கள். ஏனென்றால் இதை நிதானித்து அறிந்து இதை பெற்று இதில் இதில் ஆசீர்வாதங்களை அறிந்து இதை பெற்று இதுல வாழுகிறது கிடையாது என்று இங்க வேத வசனம் சொல்லுகிறது. என்னத்தை நிதானிக்கிறது? ரெண்டு காரியத்தை நாம் நிதானிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த சடங்கு, இந்த கர்த்தருடைய பந்தி என்கிற சடங்கு வெறும் சடங்கு அல்ல, ஒரு அர்த்தமுள்ள சடங்கு. நம்மை சுகமாக்குவதற்கென்று, நமக்கு சுகமாகும் வாய்ப்பை உண்டு பண்ணுவதற்கென்று கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு சடங்கு. அப்ப அங்க நிறைய வேலை நடக்க வேண்டியது, அதனால தான் நாம் சும்மா அதை பண்றது கிடையாது. அந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறோமே என்று சொன்னால் நிதானித்து அறிய வேண்டும். சரீரத்தை நிதானிக்க வேண்டும். என்ன நிதானிக்கிறது? ரெண்டு காரியத்தை நிதானிக்க வேண்டும். ஒன்று கல்வாரியிலே சிந்தப்பட்ட ரத்தம், இன்னொன்று பிட்கப்பட்ட சரீரம். சிந்தப்பட்ட ரத்தம் என்ன பண்ணுகிறது? நாம் சாதாரணமா என்ன கேட்டிருக்கிறோம், பிட்கப்பட்ட சரீரம் வந்து சரீர சுகத்துக்காக, ரத்தம் வந்து பாவம் மன்னிப்புக்காக சொல்லி. கரெக்ட் தான், ஆனால் ரெண்டுமே சரீர சுகத்துக்கு கிரியை செய்து. நான் சொல்றேன் காமிக்கிறேன் பாருங்க. ரத்தம் எப்படி சரீர சுகத்துல கிரியை செய்கிறது? எப்படி கிரியை செய்கிறதுன்னு சொன்னால், நம்முடைய பாவங்கள் சில நேரத்திலே நம்முடைய சுகத்துக்கு தடையா இருக்கிறது, ஆரோக்கியத்துக்கு தடையா இருக்கிறது. அநேக நேரத்திலே வியாதி சுகமாக வேண்டும் என்றால் நம்மிடத்தில் இருக்கிற குற்றங்கள் குறைகள் நீங்க வேண்டும். யாக்கோபு 5:15 அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழியக்காரர்கள் வந்து அந்த குற்றங்கள் குறைகளை குறித்து நமக்கு போதித்து, அதிலிருந்து எப்படி நாம் கழுவப்பட வேண்டும், சுத்தமாக வேண்டும் என்று நமக்கு காண்பித்து, வழியை காண்பித்து, அதில் ஊக்குவித்து, நாம் அந்த குறைகளை குற்றங்களை நீக்கும் போது சுகத்திற்கு உண்டாயிருக்கிற தடைகள் நீங்குகிறது, சுகம் உண்டாகிறது. ஏன் ரத்தத்தை நிதானிக்க வேண்டும்? கல்வாரியில் சிந்தப்பட்ட ரத்தத்தை ஏன் நாம் நிதானித்து அறிய வேண்டும் என்று சொன்னால்,
0: இந்த ரத்தம் தான் நம்மை கழுவுகிறது, நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்தமாக்குகிற ரத்தம் இது, இயேசுவின் விலையேறப்பட்ட ரத்தம். ஆகவே கம்யூனியனுக்கு வரும்போது, கர்த்தருடைய பந்திக்கு வரும்போது இந்த ரத்தத்தை நிதானிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், சிலர் வியாதிப்பட்டிருக்கலாம், சிலர் மிகவும் வியாதியில ரொம்ப நாளா வியாதியா இருக்கலாம், ஏதோ ஒரு பெரிய தடை சில நேரத்தில் இருக்கலாம் அந்த சுகத்திற்கு, ஒருவேளை பாவம் தடையா இருக்கலாம், சில குற்றங்கள் குறைகள் தடையா இருக்கலாம். கர்த்தருடைய ரத்தத்தை நாம் நிதானித்து அறியும் போது அந்த ரத்தம் என்ன செய்கிறது, இன்றைக்கு என்ன எப்படி கழுவுகிறது என்பதை நாம் விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது அந்த ரத்தத்தின் மூலமான சுத்திகரிப்பை நாம் பெற்றுக்கொள்ள ஏதுவா இருக்கிறது. அதை பற்றி எண்ணாமலே இருந்திருப்போம், அதை பற்றி நினைக்காமலே இருந்திருப்போம், ஏதோ தெரியல கர்த்தர் சோமாக்காம இருக்கிறார் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ ரத்தத்தை நிதானித்துப்பார், ரத்தம் உனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், உடைய பாவங்களை கழுவுகிற ரத்தம், உடைய பாவம் உனக்கு தடையா இருக்குது, உன்னுடைய ஆரோக்கியத்துக்கு தடையா இருக்கு, சுகத்துக்கு தடையா இருக்கிறது, அதை எண்ணிப்பார், அதை நிதானித்துப்பார், இந்த ரத்தம் உன்னை கழுவிட்டு இருக்கின்றார். அப்ப கர்த்தருடைய பந்தியில வந்து உட்கார்ந்து அதை நிதானிக்கும் போது நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்கிறோம். அறிக்கை செய்யும் போது 1 யோவான் 1:9 சொல்லுகிறபடி அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரித்து நம்மை கழுவுகிறது, சுத்தமாக்குகிறது, அதன் பிறகு தடை இல்லை. ஆகவே ரத்தத்துக்கும் சரீர சுகத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஏனென்றால் பாவம், பாவத்தின் மூலமாக உண்டாகிற கேடுபாடுகள், தடைகள் எல்லாவற்றையும் இந்த ரத்தம் போக்குகிறது. ஆகவேதான் ரத்தத்தை நிதானித்து அறிய வேண்டும். ஆகவேதான் இந்த கம்யூனியன் டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைம். கர்த்தர் அதை நீங்க சுகமாக்கணும்னு வைத்திருக்காருங்க, சும்மா வந்து சடங்குல பங்கு பெற்று போக வேண்டும் வைக்கல, நீங்கள் சுகமாக வேண்டும் என்று கர்த்தர் வைத்திருக்கிறார். அது விசுவாசியுங்கள், ஒவ்வொரு தரையும் அதை நிதானியுங்கள். ரத்தத்தை மட்டுமல்ல சரீரம், பிட்கப்பட்ட சரீரம், சரீரம் எதற்காக பிட்கப்பட்டது என்பதை நிதானிக்க வேண்டும். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது வாரநாள் அவர்கள் அடித்தாரலாம், 39 அடித்தார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. 39 முறை சாதாரண வாரில் சும்மா பெல்ட்ல அடிக்கிறது இல்ல, வாரில் பல ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும், அந்த வாரில் அங்கங்க பல பிரிவா அப்படி தொங்கிட்டு இருக்கும் பாருங்க. அதுல ஈயம், கூர்மையான பகுதிகள்லாம் இருக்கும், கொக்கி மாதிரி இருக்கும். அடிச்சா அந்த சரீரத்துல போய் அப்படியே கொக்கி மாதிரி மாட்டி அந்த சதைய பித்து, பிட்கப்பட்ட சரீரம் என்று சொல்றது லிட்ரல், சரீரத்தில் இருக்கிற அந்த சதைய பித்து அப்படியே செவுத்துல அடிக்குமா. இதை அடிக்கிறவன் வந்து டயர்ட் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணாரலாம், 20 ஒரு ஆள் அடிக்கிட்டு, அடுத்த 20 19 இன்னொரு ஆள், அடுத்த ஆள் அடி, ஏன்னா 20 ஃபுல் போர்ஸ்ல வராது, அடுத்த 20 ஒரே ஆள் அடிச்சா. இதுக்கு சரியான வாட்டர் சாட்டமான போர்ச்சேவர்களை கொண்டு வந்து நிறுத்தி அவர்களை அடிக்க சொல்றது. 20 அடி நாம முழு பலத்தோட ஃபுல் போர்ஸ்ல அடிக்கிறான், அடிக்க அடிக்க அந்த கொக்கி போய் அப்படி மாட்டி சரீரத்தை பித்து அந்த சதைகள் அப்படியே செதறி செவரெல்லாம் அடிக்கும். கொடூரமான ஒரு சம்பவம் அது, அடிக்கிறதுனா சாதாரண காரியம் அல்ல. இயேசு அடித்தார்கள் என்றால் அவருடைய சதையெல்லாம், அவருடைய முதுகெல்லாம் உழுத நிலம் போல ஆயிற்று, அப்படியே எலும்பு தெரியற மாதிரி சதை பிக்கப்பட்டது. இயேசுடைய சரீரம் பிக்கப்பட்டது, உங்களுக்காகவும் எனக்காகவும் பிக்கப்பட்டது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம், அதை எண்ணி பார்க்க வேண்டும். ஏன் அந்த அடி, ஏன் இப்பேற்பட்ட ஒரு அடியை வாங்கி அவருடைய சரீரம் அப்படி பிக்கப்பட்டது என்று சொன்னால், அந்த பிட்கப்பட்ட சரீரம் நமக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அளிக்கக்கூடிய சரீரமாய் இருக்கிறது, அது நமக்கு சுகமாக்குகிற சரீரமாயிருக்கிறது, தழும்புகளால் நாம் குணமானோம் என்று வேத வசனம் கூறுகிறது. ஆகவே இதை நிதானிக்க வேண்டும். யாத்ராமத்துக்கு திருப்போம், ஒரு நிமிஷம் போயிட்டு வருவோம். இங்கே பஸ்கா பண்டிகை பற்றி வாசிக்கிறோம். அந்த பஸ்கா வந்து இயேசுனுடைய, இயேசு நமக்கு பஸ்காவாயிருக்கிறார் என்று பவுல அப்போஸ்தலன் கொரிந்தியர்ல சொல்லுகிறார். அந்த பஸ்காவில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இயேசு அடிக்கப்பட்ட அந்த காரியத்தை, சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த காரியத்தை நமக்கு நிழலாட்டமாய் காட்டுகிறது. யாத்ராமும் 12:5 அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும், செம்மறியாடுகளாவது வெள்ளாடுகளாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14 வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினாலே சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையும் அதன் தொடைகளையும் அதில் யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. பல காரியங்கள் அருமையா இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இந்த பஸ்கா, இயேசு நம்முடைய பஸ்காவா இருக்கிறார். இந்த பஸ்கா என்கிற இந்த காரியம் அங்கே யாத்ராமத்தில் முதல் முறையாய் நடப்பதை அங்க பார்க்கிறோம். என்ன சொல்றாங்க, ரத்தத்தை சிந்து, ஒரு ஆட்டை அடித்தது ரத்தத்தை சிந்து முதலாவது என்ன பண்ண வேண்டுமாம், அதை நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற் சட்டத்திலும் தெளித்து, நிலைக்கால்கள் இரண்டுனா டோர் போஸ்ட், அப்புறம் மேல கீழே போடுறதில்ல, தரையில போடுறதில்ல, தரையில இருக்க போஸ்ட்ல போடுறதில்ல, மேலையும் சைட்லயும். ஏன் மேலையும் சைட்ல மட்டும் போடுறது, தரையில ஏன் போடுறது இல்லைன்னு சொன்னா, இந்த கால் காலால மிதிக்கப்பட வேண்டிய ரத்தம் இல்ல, இது மரியாதைக்குரிய ரத்தம், கனத்துக்குரிய ரத்தம், நம்முடைய பாவங்களை போக்குகிற ரத்தம், இயேசுடைய ரத்தம். அதனாலதான் மேல் சட்டத்திலையும் சைட்லயும் போட சொல்லி இருக்கு. அதை கனம் பண்ண வேண்டும், மரியாதை கொடுக்கணும், அது காலில் போட்டு மிதிக்கிறது இல்ல, அது மரியாதை கொடுக்கணும். நம்முடைய உள்ளமாகிய இந்த டோர் போஸ்ட்ல போட்டு இந்த ரத்தத்தை நாம் கனம் பண்ணும் போது, இந்த வெளியேறப்பெற்ற இயேசுடைய ரத்தத்தை நாம் நிதானித்து அறிந்து அதை கனம் பண்ணும் போது, அதை எதற்காக சிந்தப்பட்டது என்பதை அறிந்து அதை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு அப்படியாய் நாம் கனம் பண்ணும் போது, அந்த ரத்தம் நம்மை சுத்திகரித்து நம்மை கழுவுகிறது. ரத்தம் மட்டுமல்ல, அதன் பிறகு சொல்லி இருக்கிறது, அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் புசிக்க கிடவர்கள். அதான் சுட்டுதான் புசிக்கணும், சும்மா அவிச்சு இல்ல அப்படி இல்லைன்னு கரெக்டா போட்டிருக்காங்க. ஏன் சுட்டு புசி, நெருப்பினால் சுட்டு புசிக்க வேண்டுமா? நெருப்பினால் சுட்டு ஏன் புசிக்க வேண்டுமா? கல்வாரி சிலுவையில் இயேசு அங்கே அவருடைய சரீரம் பிட்கப்பட்டவராய் அங்கே தொங்கின போது தேவனுடைய கோபாக்கினை ஆகிய நெருப்பு அவர் மீது வந்து விழுந்தது. அவர் இங்க ஆட்டினுடைய மாம்சம் எப்படி சுடப்பட்டதோ அதுபோல தேவ கோபாக்கினியாவது கல்வாரி சிலுவையில் இயேசு மேல் விழுந்து அவரை பட்சித்து போட்டது. அதான் அங்க நடந்தது பாருங்க, கோபாக்கினின் அக்னி அவர் மீது வந்து விழுந்தது. இந்த சுடப்பட்ட இந்த ஆட்டின் மாம்சத்தை பூசித்து அவர்கள் நீண்ட தூரம் பயணமானார்கள், அவர்களுக்கு ஆரோக்கியம் சுகம் அதன் மூலமாய் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பந்திக்கு வரும்போது ஒரு பெரிய வாய்ப்பு. கர்த்தரை சும்மா சடங்கா செஞ்சு நீ மோட்சம் போறது உனக்கு ஒரு சடங்கு வச்சிருக்கேன்னு சொல்லல கர்த்தர். கர்த்தர் சொல்றார், நீ எப்போதெல்லாம் செய்ய முடியுமோ செய், செய்யும் போது நிதானிக்கிறவனா செய், நிதானிக்கிறவனா செய்யாதனாலதான் அநேகர் வியாதிப்பட்டவர்களா இருக்கா, அதே செத்தே போயிருக்காங்க, வியாதிப்பட்டவர்களா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிதானி என்று சொல்லுகிறார், உனக்கு சுகமாவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பை நான் ஏற்படுத்தி தருகிறேன், உன்னுடைய வாழ்க்கை குறித்து சிந்திப்பதற்கு, பாவம் என்கிற தடையை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றி போடுவதற்கு, சுகத்துக்கு ஆரோக்கியத்துக்கு எதெல்லாம் தடையா இருக்குதோ அதெல்லாம் நீக்கி போடுவதற்கு, சுகமாய் ஆரோக்கியமாய் வாழ்வதற்கு, பாவங்கள் கழுவப்படுவதற்கு, இந்த சரீரம் ஆரோக்கியம் அடைவதற்கு ஒரு பெரிய ஒரு அடையாளமாய் நான் இதை வைத்திருக்கிறாங்க. வரும்போதெல்லாம் இதை நிதானித்து பார், ரத்தம் எதற்காக சிந்தப்பட்டது, சரீரம் எதற்காக பிட்கப்பட்டது, நிதானித்து பார்த்து அது எனக்காக பிட்கப்பட்டது, எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், என்னுடைய பாவங்களை போக்குகிற ரத்தம், என்னை ஆரோக்கியமாக்குகிற அவருடைய சரீரம். ஆகியதான் இயேசு சொன்னார் ஆறாம் அதிகாரத்தில், யோவான் ஆறாம் அதிகாரத்தில், என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவன் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறான். மாம்சத்தை புசித்து ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவன், இதுதான் இந்த மாம்சம் இந்த ரத்தம். லிட்டரலா நாம் வந்து இங்க கம்யூனியில் பங்கெடுக்கும் போது அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவர்கள் நாம் என்பதை நாம் நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். இது என்ன செய்யுது நமக்கு, அவருடைய பிட்கப்பட்ட சரீரம் நம்ம எப்படி சுகமாக்குகிறது, அவருடைய ரத்தம் எப்படி பாவம் என்கிற தடையை போக்கி ஆரோக்கியத்தை நமக்கு எப்படி கொண்டு வருகிறது என்பதை நிதானித்து அறிய வேண்டும். கர்த்தர் சொல்கிறார், நிதானித்து அறிந்து கொள்ளுங்கள், சுகமாகுங்கள். ஐந்தாவது, மார்க் 16 அதிகாரம், மார்க் 16 அதிகாரத்துக்கு திருப்போம், 17வது வசனம். ஒவ்வொரு மெத்தடை பார்த்து கொண்டே போனால் கர்த்தர் சுகம் அளிக்கிறவர் தான் ஒழிய அவர் வியாதி படுத்துகிறவர் அல்ல என்பது நிச்சயமாய் விளங்கும். இயேசுவை பார்த்தா போதும், புதிய ஏற்பாட்டை பார்த்தா போதும், பழைய ஏற்பாட்டை பார்த்தா போதும், வேதத்தை பார்த்தால் போதும், நிச்சயமா இது விளங்கும். 16:17 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவனை, என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷையில பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள்.
1: வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். குறிப்பா இது வந்து அவிசுவாசிகளுக்காக இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது வியாதியஸ்தர் மேல கை வையுங்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்று அவிசுவாசிகளுக்காக சொல்லப்பட்டது. மெத்தட் முக்கியமா அவிசுவாசிகளுக்காக. அதனால விசுவாசி சுகமுடியும் ஆக முடியாதுன்னு இல்லை, கைகளை வைக்கிறதுனால நிச்சயமா சுகமாக முடியும். ஏனென்றால் கத்தர் எப்படியாவது நாம் சுகமாகணும்னு தான் விரும்புகிறார் இல்லையா. கத்த சொல்ல சரி விசுவாசிக்கின்னு இது கொடுத்துருக்க, பரவாயில்ல நீயும் சுகமாயிக்கும், கைகளை வைக்கிறது மூலமாக நீங்களும் சுகமாகலாம். கைகளை வைக்கிறதுனால சுகமாகல, மறுபடியும் பாருங்க, இது ஒரு இதுதான் தலைசிறந்த மெத்தட்னு சொல்ல முடியாது. சுகம் கைகளை வைக்கிறதுனால சுகம் அல்ல, விசுவாசம் தான் சுகத்தை கொண்டு வருகிறது. கைகளை வைக்கிறது என்பது ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், அவ்வளவுதான். அந்த ஆயில் மாதிரி, அல்லது அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொடர்றது மாதிரி, அல்லது அந்த கைக்குட்டைய கொண்டு போய் ஒரு மனுஷன் மேல போடுவது போல, அது ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டாக. விசுவாச இல்லாதவர்கள், விசுவாசத்துல பலவீனப்பட்டவர்கள், விசுவாசத்து சுகமாக முடியாதவர்களுக்கு அவருடைய விசுவாசத்தை ஊக்குவிக்கத்தக்கதாக, விசுவாசத்தை அவர்களுக்கு உண்டு பண்ணுங்க, அவர் விசுவாசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும்படியாக. அப்ப கையில வைக்கும்போது என்ன நடக்குது? ஒரு மேல கையை வைக்கும் போது அவன் என்ன என்ன வேண்டும்? வசனம் சொல்லுது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். அப்ப கைகளை வைக்கும் போது அந்த விசுவாசி என்ன யோசிக்க வேண்டும்? சரி வசனம் சொல்லுது கைகளை வைத்தா சுகமாவன், இப்ப சுகமாற சான்ஸ் எனக்கு, இப்ப போய் நான் சுகத்தை

கைய வைக்கிறதுனால அல்ல சுகம், கர்த்தருடைய வார்த்தை சொல்றதுனால சுகம். கையில அல்ல சுகம், கர்த்தருடைய வார்த்தையில சுகம். கர்த்தருடைய வார்த்தை சொல்றது கையில வைப்பார்கள் அப்பொழுது சொஸ்தமாவார்கள், அதனால சுகம் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, என் நாமத்தினாலே கைகளை வைப்பார்கள். இங்க ஜெபம் பண்ணுவார்கள் கூட சொல்லி இல்ல, கொஞ்சம் கவனிக்கணும். கைகளை வைத்துட்டு பெரிய ஜெபம் பண்ணுவாங்கன்னு சொல்லி இல்ல, கைகளை வைப்பார்கள். இயேசுவின் நாமத்தில கைகளை வைப்பார்கள் அவர்கள் சொஸ்தமாவார்கள் சொல்லி இருக்குது. சொஸ்தமாவார் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் ரிக்கவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது, அதுதான் மூல பாஷையிலும் அப்படிதான் வருகிறது. ரிக்கவர் என்று சொன்னால் மருத்துவர்கிட்ட போறோம், அவர் சொல்றாரு மூணு நாளைக்கு இந்த டேப்லெட் எடு, போய் ஒரு நாள் எடுக்கிறீங்க, ஒரு நாள் கொஞ்சம் எப்படி இருக்குன்னு தேவலாம், பரவாயில்லன்றோம் இல்லையா, தேவலாங்க. சில நேரத்தில் இந்த ஹீலிங் மீட்டிங்ஸ்ல எல்லாம் போய் பார்த்தா, நாங்க நடத்துற இந்த கூட்டணங்கள்ல பார்த்தா நிறைய பேர் உடனே சோகம் ஆகிறாங்க, இன்னும் சில பேர் வந்து இப்ப கொஞ்சம் தேவலாங்கம்பாங்க. இந்த கிராமத்துல எல்லாம் தேவலான்னா சோகமாயிடுச்சுன்னு அர்த்தம். சில நேரத்தில் சரியா கேட்கணும் அது, சிலர் உண்மையாவே தேவலான்றாங்க. பரவாயில்ல, நேத்து இருந்ததுக்கு இன்னைக்கு பரவாயில்லங்க, ஜெபம் பண்ண பிறகு இப்ப பரவாயில்ல, சரி நாளைக்கு வாங்க இப்படி எப்படி இருக்கு, இப்ப ரொம்ப தேவலாங்க, மூணாவது நாள் எப்படி இருக்கு, இப்ப ரொம்பவே தேவலாங்க, நாலாவது நாள் எப்படி நல்லா ஆயிடுச்சுங்க. அதுதான் ரிக்கவர். ரிக்கவர்னு சொன்னா படிப்படியாக டாக்டர் மருந்து கொடுத்து ஒரு நாள் எடுத்தோடனே கொஞ்சம் நல்லா ஆகுது, ரெண்டாவது நாள் எடுத்தோடனே இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகுது, மூணாவது நாள் எடுத்தோடனே இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகுது இல்லையா. அது போல ரிக்கவர் ஆகிறார்கள், வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். கைகளை வச்ச உடனே உடனே ஒன்னும் வித்தியாசம் தெரியாம இருக்கலாம், ஆனால் டாக்டருடைய மருந்து மூணு நாள் சாப்பிட்டு அப்படி சுகமாகும்னு விசுவாசிக்கிறோமோ அது போல விசுவாசிக்கணும். கையை வச்சாச்சு, மாத்திரை எடுத்தது மாதிரி அது, கையை வச்சாச்சே ஒண்ணும் ஆகலி அப்படின்னு நினைக்கூடாது. கையை வச்சோன்னு போன வீட்டுக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த மருந்துக்காக ஸ்தோத்திரம், என்ன சோமாக்குறதுக்காக ஸ்தோத்திரம், பலத்துக்காக ஸ்தோத்திரம், ஆரோக்கியத்துக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி போக வேண்டியதான். போனா முதல் நாள் கொஞ்சம் லேசா சோகமா இருக்கும், ரெண்டாவது நாள் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், மூணாவது நாள் இன்னும் நாலாவது நாள் நல்லா ஆயிடும். இப்படி ரிக்கவர் ஆவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எப்படியாவது மனுஷன் சோகமாகணும்னு கர்த்தர் விரும்புகிறார், அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோபுக்கு கர்த்தர் வியாதியை தரல, கர்த்தர் சுகமாக்குகிற கர்த்தர், எத்தனை வழியை வச்சிருக்கிறார், ஏதாவது ஒரு வழியில் சுகமா, இந்த உத்தமமான மனுஷன் சுகமாகிறதுக்கு கர்த்தர் எவ்வளவு வழிகளை வைத்திருந்தார். யோபு சுகமில்லாமல் இருந்தது, அவன் தத்துவம் பேசினதெல்லாம் அது அவனுடைய பிரச்சனை, அவனுடைய பயம், அவனுடைய காரியங்கள், அதற்கெல்லாம் வழிவகுத்தது. கர்த்தர் அவனை சுகமாவதற்கு, அவன் சுகமாவதற்கு, அவனுடைய விடுதலை, அவனை விடுதலை ஆக்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறார். அவன் மனம் திரும்பி நான் பேசினதெல்லாம் தப்புன்னு சொன்ன அவனுடைய சிறை இருப்பை திருப்பி அவனுக்கு ரெண்டத்தனை ஆசீர்வாதத்தை அவனுக்கு உண்டு பண்ணினார். அவனுடைய விசுவாசத்தில் அவன் சரியா நிற்கும் போது அவனுக்கு வாழ்க்கையில வெற்றி உண்டானது, ஜெயம் உண்டானது என்று பார்க்கிறோம். பார்ப்போம் அஞ்சா ஆறாவது யோவான் 14 அதிகாரம், யோவான் 14, இது கொஞ்சம் ஹை மெத்தட் பாருங்க. யோவான் 14 அதிகாரம் 13-14 வசனங்கள். இப்ப சொன்னதெல்லாம் கொஞ்சம் லோ மெத்தட்ஸ், ஆயில், எண்ணெய், பிறகு கர்ச்சீஃப், பிறகு வஸ்திரத்தின் ஓரத்தை தொடர்றது, அதன் பிறகு இந்த பந்தியில வந்து பங்கெடுக்கும் போது நிதானித்து, அது கூட கொஞ்சம் ஹை மெத்தட் தான். ஏன்னா அது வந்து ஆவிக்குரிய அறிவை உபயோகப்படுத்தணும், எதுக்காக சிலுவையில மரணம் ஏற்பட்டது, ரத்தத்தை குறித்து பிற்கப்பட்ட சரீரத்தை பற்றி சிந்திக்கணும், வெளிப்பாடு பெறணும், அது கொஞ்சம் ஹை மெத்தட். கைகளை வைக்கிறது அது ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சாதாரண மெத்தட் தான். எப்படியா சோமா, ஹையோ லோவோ, சுகமாக வேண்டும், அதுதான் கர்த்தருடைய விருப்பம். ஆறாவது யோவான் 14:13-14, நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன். இதில் ஒரு பெரிய பிரசங்கியார் ஒருவர் பல வருஷம் முன்பாக ஒரு அருமையான சத்தியத்தை இதிலே சுட்டி காட்டினார். எதை கேட்டாலும் என்று சொன்னால் ஜெபத்தை குறித்து இங்க சொல்லவில்லையாம், ஜெபத்தை குறித்து மற்ற இடங்களில் பேசுகிறது. இங்க வந்து நீங்கள் எதை கேட்டாலும் என்று சொன்னால் அந்த மூல பாஷையில் வருகிற அந்த வார்த்தையை பார்த்தால், நீங்கள் எதை டிமாண்ட் பண்ணாலும், எதை டிமாண்ட் பண்ணாலும், எதை டிமாண்ட் பண்ணாலும் நான் செய்வேன் சொன்னா ஆண்டவரத்தில் போய் நாம் டிமாண்ட் பண்றது இல்ல. ஏன்னா ஆண்டவர் ஒன்னும் சுகத்தை பிடிச்சு வச்சுட்டு தரமாட்டேன்னு சொல்ல, நம்ம டிமாண்ட் பண்றதுக்கு அவரிடத்துல, அவர் நம்ம பிரச்சனை இல்ல, அவரிடத்துல நான் டிமாண்ட் பண்ண வேண்டியது இல்ல. சில நேரத்தில் பிசாசானவன் கட்டி போடுகிறான் ஜனங்களை, வியாதியின் மூலமாக, நோய்கள் மூலமாக கட்டி வைத்திருக்கிறான். 13 வருஷமா, 18 வருஷமா கூனியா இருந்த ஸ்திரீயை இயேசு பார்க்கிறார் தேவாலயத்திலே.

ஆபிரகாமு குமாரத்தி பிசாசனால் கட்டப்பட்டிருக்கிறார்கள், விடுதலை ஆக வேண்டாமா என்று சொல்கிறார். பாருங்க, உடன்படிக்கையின் பிள்ளை அவள், ஆபிரகாமின் சந்ததியில வந்தவள், ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரி, 18 வருஷமாய் கட்டப்பட்ட நிலையில கூனியா இருக்கிறாள். இயேசு சொல்றாரு, இவள் விடுதலை ஆக வேணாமா, இவளை நிமிர வைக்க வேணாமா, நானு 18 வருஷமா பிசாசான இப்படி கட்டி போட்டிருக்கான இவளை என்று சொல்லுகிறார். அநேக நேரத்தில் வியாதி ஒரு பிசாசு கட்டா இருக்கிறது, பிசாசு அவனுடைய அதிகாரத்தை ஜனங்கள் மீது செலுத்தி வருகிறான். இவர்களுக்கு ஆவிக்குரிய அறிவு இல்லாதனால சில நேரத்தில் அப்படியே அந்த கட்டுக்குள்ளே இருக்கிறார்கள், சத்தியத்தை அறியாதனாலே. என்ன சொல்றார், டிமாண்ட். சத்தியத்தை அறிஞ்ச உடனே என்ன பண்ண, டிமாண்ட் பண்ண. என்ன டிமாண்ட் பண்ணுவோம்? ஓரல் ராபர்ட்ஸ் அந்த காலத்தில் ஜெபம் சொல்லி கொடுத்தாரு பாருங்க ஜனங்களுக்கு, ஜெபத்தை குறித்து போதிக்கும் போது சொல்றாரு, பிசாசே என்னுடைய சரீரத்திலிருந்து உன்னுடைய கரத்தை எடுத்து போடு, இப்படிதான் ஜெபம் பண்ண சொல்றாரு. இது வந்து ஆண்டவரத்தில் பண்ற ஜெபம் இல்ல, பிசாசு கிட்ட டிமாண்ட் பண்றது. என்னுடைய சரீரத்திலிருந்து உன்னுடைய கரத்தை எடுத்து போடு, உனக்கு அதிகாரம் கிடையாது. Take your hands off of my body. Take your hand off of my body. அதே மாதிரிதான் எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தார். அந்த காலத்தில் எனக்கு ஞாபகம் இருக்கு, பொருளாதாரத்தை குறித்து அப்படிதான் ஜெபம் பண்ண சொல்றாரு, பிசாசே என்னுடைய வியாபாரத்திலிருந்து, என்னுடைய குடும்பத்திலிருந்து, என்னுடைய எல்லாவற்றிலிருந்து உன்னுடைய கரத்தை எடுத்து போடு, டிமாண்ட். சத்தியத்தை அறிந்தவர்கள் சத்தியத்தில் நிற்கவன. பிசாசு நேரத்தில் போய் டிமாண்ட் எடு, வேணாம் கையை வைக்காத, எடுத்து போடு கையை, அப்படி டிமாண்ட் பண்ணும் போது அது நடக்கிறது. இது கொஞ்சம் ஹை மெத்தட் ஏன்னு சொன்னால், இதுக்கு சத்தியத்தை அறிந்து சத்தியத்தில் நின்று அந்த விசுவாசத்தை அப்படி பயன்படுத்த வேண்டும். டிமாண்ட் பரலோக பிதாவினத்தில் டிமாண்ட் பண்றது இல்ல, டிமாண்ட் ஃப்ரம் த டெவில் டு டேக் ஹிஸ் ஹேண்ட்ஸ் ஆஃப், கையை எடுத்து போடு என்று டிமாண்ட் பண்ண வேண்டும். நீங்க டிமாண்ட் பண்ணலாம், எல்லாரும் கையில ஊத்தி சொல்லுங்க, பிசாசே என்னுடைய சரீரத்தில் உனக்கு அதிகாரம் இல்லை, உன்னுடைய கையை எடுத்து போடு, என்னுடைய பொருளாதாரத்திலே உனக்கு அதிகாரம் இல்லை, கையை எடுத்து போடு, என்னுடைய குடும்பத்திலே உனக்கு அதிகாரம் இல்லை, கையை எடுத்து போடு, என்னுடைய மனதின் மேலே உனக்கு அதிகாரம் இல்லை, உன்னுடைய கையை எடுத்து போடு, என்னுடைய எது என்னுடைய வாழ்க்கையிலே ஒன்றின் பேரிலும் உனக்கு அதிகாரமே கிடையாது, கையை எடுத்து போடு. டிமாண்ட் பண்ணிருக்கீங்களா? அப்படி டிமாண்ட் பண்ணுங்க, எடுத்து போடு. டேக் யுவர் ஹேண்ட்ஸ் ஆஃப், டோன்ட் புட் யுவர் ஹேண்ட்ஸ் ஆன், டிமாண்ட். அது கொஞ்சம் ஹை மெத்தட். கடைசியா வாசிப்போம் 107வது சங்கீதம், இதை சொல்லி முடித்து விடுகிறேன். 107வது சங்கீதம், கர்த்தர் பாருங்க சோமாறுதுக்கு சுத்தி சுத்தி அத்தனை வழி வச்சிருக்காரு, பெரிய விசுவாசிகளுக்கும் வச்சிருக்காரு, சாதாரண விசுவாசிக்க முடியாத ஆட்களுக்கும் வச்சிருக்காரு. எப்படியாவது சோமாங்க, எப்படியாவது நல்லா இருங்க, எப்படியாவது செழித்திருங்கள் என்று விரும்புகிறார். 107வது சங்கீதம் 20வது வசனம், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். 17வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், நிர்மூடர் அதாவது மூடர்கள் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள், அவர்கள் ஆத்துமா சகல போஜனத்தையும் ஆரோசிக்கிறது, அவர்கள் மரண வாசல் மரியந்தம் சமீபித்திருக்கிறார்கள், தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர் லிக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். மூடர்கள் என்று சொல்லுகிறோம், மூடர்னா கொஞ்சம் ஹார்ஷான வார்த்தை தான் அது, பைபிள்ல யூஸ் பண்ணிருக்கு. மூடர்னா தப்பா நினைக்கூடாது, அதான் மூடர்னா சரியான ஒரு ஆவிக்குரிய அறிவு இல்லாதவர்கள், வெளிச்சம் இல்லாதவர்கள், பிரகாசம் உள்ள மனக்கண்கள் இல்லாதவர்கள், காரியத்தை செய்தியா பகுத்தறியாதவர்கள். கர்த்தர் தான் தீமையும் செய்கிறார் நன்மையும் செய்கிறார் என்று எண்ணுகிறவர்கள், இப்படிப்பட்ட ஆட்கள் நோய் கொண்டு ஒடுங்கி போயிருக்கிறார்கள், போஜன பதார்த்தங்களை ஆரோசிக்கிறார்கள், மரண வாசல் பறி மரண வாசலுக்கு வந்துட்டாங்க, they are at the gates of death, மரிக்கும் தருவாய்க்கு வந்துட்டாங்க, அவ்வளவு வியாதி. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார், கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று. இதுதான் ரொம்ப ஹையஸ்ட் மெத்தட் பாருங்க, வசனத்தை அனுப்பி சுஸ்தமாக்குகிறது. இந்த லெவலுக்கு தான் விசுவாசி வளரணும். கையை வச்சு ஜெபிச்சுக்கலாம், ஓகே தப்பே கிடையாது, ஜெபிச்சுங்க, அதுதான் முடியுமா செஞ்சுக்க, நான் கையை வச்சு ஜெபம் பண்றேன் பண்ணிக்கலாம், சரி என்னைய பூசி ஜெபம் அதுவும் பண்ணிக்கலாம், ம் ரெடி, நானும் ரெடி, நீங்க சோமாகிறதுக்கு நானும் ரெடி, கர்த்தரும் ரெடி,
என்ன பூசை சொல்றீங்களா, பூசி ஜெபம் பண்றேன். இல்ல கைக்குட்டை ஒன்னு கொடுத்துருங்க, நான் வச்சுக்கிறேன். சரி கைக்குட்டையாவது கொடுக்குறேன், கைக்குட்டை வியாபாரம் பண்ண போறது இல்ல. ஆனா உங்களுக்கு வேணா தர்றேன் நான், அதுல உங்களுக்கு நம்பிக்கையா. நீங்க சுகமாறது உங்களுக்கு என்ன தேவை, இல்ல வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு தொட்டிக்கு போக தொட்டுங்க, அப்படியா சுகமாகட்டும். எப்படி வேணா சுகமாகலாம் பாருங்க. ஆனா ஹையஸ்ட் மெத்தட் வந்து கர்த்தருடைய வார்த்தை, அவர் வார்த்தை அனுப்பி சுகமாக்கினார், அவர்களை அழிவுக்கு தப்பி வித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் கிரேட்டஸ்ட் மெத்தட். எல்லாரும் அதுக்கு வளரணும் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை, அதை விசுவாசித்து அதில் நின்று ஜெயத்தை எடுக்கணும். வியாதியின் மேல ஜெயத்தை எடுக்க வேண்டும், அதற்கு கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். நீதிமொழிகளுக்கு தீர்ப்போம் 4:22 21 20 என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். வசனத்தை பற்றி சொல்லியிருக்கு பாருங்க, வார்த்தைகளை பற்றி. செவி கொடு, கண்களை விட்டு பிரியக்கூடாது, இருதயத்துள்ள காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். எப்படி சொல்லியிருக்கு பாருங்க, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும். எது? இந்த வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை ஜீவனா இருக்கிறது. அது என்னவா இருக்குது? உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லியிருக்குது, அவளுடைய உடலுக்கெல்லாம் அது மருந்தா இருக்கிறதாம். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய உடலுக்கெல்லாம் மருந்தா இருக்கிறது. மருந்து கண்டுபிடிச்சவரே கர்த்தர் தான். பெஸ்ட் மருந்து கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் சொல்றார், கர்த்தருடைய வார்த்தையை கண்டுபிடி, அது மேல உன் கண்களை வை, அது உன் இருதயத்தை விட்டு பிரியக்கூடாது, காத்துக்கொள், அதை செவி கொடு, அதை கேள். அது ஜீவ வார்த்தைகள். அதை கேட்கும் போது அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறது. உனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் அவைகள். கர்த்தருடைய வார்த்தை அப்படி பார்க்க வேண்டும் அருமையானவர்களே. கடைசியா ஏசாயா 55 இந்த வார்த்தையை பற்றி. ஏசாயா 55:10-11 ஆகிய வசனங்கள். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். எப்படி இருக்கும்? மழை வந்து பூமியை நனைச்சு அதுல முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரம் எப்படி உண்டாகிறதோ, அது போல அப்படியே என் வசனம் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல், பாருங்க, வசனத்தை பேசும்போது, அதை கேட்கும் போது, அது இருதயத்தில் வைக்கும் போது, அது ஒரு வேலையை செய்யாம விடாது. அது வெறுமையாய் திரும்பாமல், வெறுமையாய் திரும்பாமல், அது நான் விரும்புவதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். கர்த்தர் சொல்றார், நான் விரும்புறதை செய்யும்படியா வசனம் அனுப்பப்படுகிறது. நான் நீங்கள் சுகமாகும்படியா விரும்புகிறேன், சொஸ்தமாகும்படியா விரும்புகிறேன், விடுதலையாகும்படியா விரும்புகிறேன். நான் விரும்புறதை செய்யறதுக்காக வார்த்தை அனுப்புகிறேன். அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுக்கு செவி கொடுங்கள், உள்ளத்துல வையுங்க, கண்ணுக்கு முன்னால் அதை வையுங்க, இருதயத்தில் வைத்தது தியானியுங்கள். அது உங்களுக்கு உள்ளச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரை மருந்தா இருக்கட்டும். யோபுக்கு உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரை நோய், கர்த்தர் அற்புதமான மருந்தை கொடுக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, இத கண்ணனை விட்டு விலக கூடாது, இருதயத்தை விட்டு விலக கூடாது, வை, உனக்கு மருந்து. இது நான் உனக்கு மருந்து கொடுக்கிற தேவன், உபத்திரவத்தை கொடுக்கிற தேவன் இல்ல. நான் உனக்கு மருந்து கொடுக்கிற தேவன், வியாதியை கொடுக்கிற தேவன் அல்ல. உன்னை சுகமாக்குகிற தேவன், உன்னை வியாதி ஆக்குகிற தேவன் அல்ல. உன்னை வாழ வைக்கிற தேவன், உன்னை அழிக்கிற தேவன் அல்ல. கர்த்தர் சொல்றார், நான் மருந்து கொடுத்திருக்கிறேன், உனக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வர வேலை செய்யுது இந்த மருந்து. இந்த மருந்து கவனி, இருதயத்தில் வைத்துக்கொள். ஜீவனுள்ள வார்த்தைகள், உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். எல்லாம் சொல்லுங்க, உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். நல்லா

கடைசி நாட்களில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை மறுபடியும் எருசலேமில் சேர்த்துக் கொள்வார் என்று வசனம் சொல்லுகிறது. நீங்கள் இழந்த ஸ்தானங்களையும் நீங்கள் இழந்த பட்டணங்களையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அலியா என்றால் ஏறி வா, திரும்பி வா, வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்கு திரும்பி வா என்று அர்த்தம். இனி புலம்புகிற காலம் அல்ல. ஆனந்த சத்தத்துடன் தேவன்

ಪರಿಶುದ್ಧ ಆವಿಯೇ ಹೋಲಿ ಬೆಕ್ಕ.

கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன, நம்ம ஆராதனை பண்ணுறது, ஜெபம் பண்ணுறது, கோயிலுக்கு போகிறது, காணிக்கை கொடுக்கறது, பைபிள் படிக்கிறது, இல்லை கொஞ்சம் பயபக்தியாக வாழ்கிறது, இப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறோம். இது பக்தி வாழ்க்கை, இது எல்லா மதத்துலேயும் இருக்குது. வாட் இஸ் கிறிஸ்டியன் லைஃப்? வாட்ஸ் அ ஸ்பெஷாலிட்டி அபவுட் த கிறிஸ்டியன் லைஃப்? கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்த விசேஷத்தன்மை என்ன? நாம் இப்போ ஒரு சாப்டர் வாஸ்தவம் இல்லையா, 1 வசனத்திலிருந்து யோவான் 15:1-11 வரலாம் வாஸ்தவம். இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் மெய்யான திராட்சை செடியாக இருக்கிறேன், நீங்களும் அதில், யூ ஆர் த பிரான்ச்சஸ். நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? நீங்கள் அங்கே இருக்கணும், நான் இங்கே இருக்கணும். நான் செடி, நான் இங்கே இருப்பேன், நீங்கள் கொடியெல்லாம் அங்கே இருக்கணும். அங்கே இருந்து என்ன செய்யணும்? தரிசித்து கொண்டே இருக்கணும். அப்படி தானே ஒரு பெரிய ஒரு நபர்னால் அப்படி தானே எல்லோரையும் ஒன்றோட ஒன்று உட்கார வைக்க முடியுமா? நீங்கள் இப்போ பல மதங்களில் இருக்கிற மிகப்பெரிய ஆன்மீக தலைவர்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி சீட்டு போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு ட்ரெஸ் கோட் ரொம்ப டிஃப்ரெண்ட். அவங்களை பார்த்தாலே தெரியும் இவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் டீச்சர்னு. நான் கூட நிறைய இந்த யூடியூப்லாம் ஒரு சில அதாவது அதர் ரிலீஜியன்ஸில் உள்ள ப்ரீச்சர்ஸை பார்ப்பேன். இந்த மாதிரிலாம் ட்ரெஸ்ஸு நாம் போட்டால் கூட ஒரு கூட்டம் வரும். சும்மா சாதாரணமாக ஒரு பேன்சின் சட்டிங்க கிடச்சதுன்னு தூக்கி போட்டு வந்துட்டுனா மக்கள் மத்தியில் ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் இல்லை, அப்படி தானே? அந்த மத தலைவர்களுடைய, அந்த ஆன்மீக தலைவர்களுடைய அந்த தோற்றம், அவங்க போட்டிருக்க உடை, அதற்கென்று ஒரு உடை உருவாக்கிறாங்க. உருவாக்கி அதை அதுக்கு ஒரு ஜம்முன்னு ஒரு சீட்டில் உட்காந்து அது அது அவங்களுடைய டிசைபிள்ஸ் எல்லாம் தூரமாக தான் இருப்பாங்க, ரொம்ப க்ளோஸாக வர முடியாது. ஏடா அப்போ இவருக்கு அவருக்கு வித்தியாசமெல்லாம் போடணும்ல. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லணும்னா, தம்முடைய சீடலை பார்த்து நான் கொடி, நீங்களாம் செடி. சரிதானே? மாற்றி சொன்னா கவனிக்கிறார பாருங்க. நான் மெய்யான திராட்சை செடியாக இருக்கிற, நீங்கள்லாம் யுவர் த பிரான்சஸ். நாம் எப்படி இருக்கணும்? வி மஸ்ட் பி டுகெதர், யூ மஸ்ட் அபைட் இன் மீ, யூ மஸ்ட் பி வெல் அட்டாச் வித் மீ. ஒன்றா இருக்கணுங்க நீங்கள், நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் இருக்கணும். அப்போ தான் என்ன நடக்கும்? 4 வசனம் 5 வசனம் வாஸ்தவம் பார்க்கும் பொழுது, தென் யூ வில் கிவ் மச் ஃப்ரூட். நீங்களும் நான் ஒன்றாக இருந்தால் கனி கொடுப்போம். நல்லா கவனிஞ்ச கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்னங்க? இன்றைக்கு அநேகருடைய கிறிஸ்து எங்கே இருக்கிறாரு? கோயிலில் இருக்கிறாருங்க. அவரை பார்க்கணும்னா கோயில் திறக்கணும், நம்ம போகணும் இல்லையா? ஃபாதர் வந்து என்ன பண்ணுவார்? ப்ரீஸ்ட் வந்து இல்லை பாஸ்டர் வந்து என்ன பண்ணுவார்? அவர் இருக்கிறத நமக்கு அறிவிப்பார். ஆனால் அதுவல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவை நான் பெற்றுக்கொண்டேன். அதைத்தான் யோவான் 1:1 சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை வணங்குகிறவர்கள், இல்லைன்னா அவரை நம்புகிறவர்கள் இல்லை, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை பெற்றுக்கொள்ள, தோஸ் ஹூ ஆர் ரிசீவ்ட், தோஸ் ஹூ ஆர் அக்செப்டட், பெற்றுக்கொண்டோம். அப்போது கிறிஸ்தவ வாழ்க்கைனா வெரி சிம்பிள், நானும் கர்த்தரும் ஒன்றாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, வி ஹேவ் டு பி க்ளோஸ்லி கனெக்டட் வித் கிரைஸ்ட். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அவர் எங்கே இருக்கார், நான் இங்கே இருக்கிறேன், அப்படி இல்லை. அதனால் கூட்டங்கள்லாம் பார்க்கும் பொழுது பெரும்பாலும் இறங்கி வாரோம், இறங்கி வாரோம், அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதான். அங்கே இருந்தால் தானே வெளிப்படுவார், இறங்கி தான் வர வேண்டியிருக்குது. அதனால் ஒவ்வொரு கூட்டத்திலும் இறங்குன்னு என்ன பண்ணுறாங்க, இறங்க சொல்கிறாங்க. ஏணி வச்சா தானே இறங்க முடியும். அப்போது கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் நாமும் இயேசுநாதரும் ஒன்றாக இருக்கிறோம். இப்போது நீங்கள் கிறிஸ்தவல் என்றால் உங்களுக்கு ஒரு கேள்வி, இஃப் யூ ஆர் ஸ்பிரிச்சுவல், இஃப் யூ ஆர் கிறிஸ்டியன், டூ யூ ஹாவ் திஸ் கன்விக்ஷன்? இயேசுநாதரோடு இருக்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா? டூ யூ ஹாவ் தட் ஃபெய்த்? அது இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறோங்கிறது வந்து முழுமையான ஒரு உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லை. சரி, அவரும் நாம் ஒன்றாக இருந்தால் அதுக்கு எப்படிங்க அடையாளம்? இப்போ வந்து இயேசுநாதர் உங்களோட இருக்கிறான்னு கேட்டால் ஒரு கிறிஸ்தவர் என்ன சொல்லுவோம்? ஆமாம் இருக்கிறாரு. அப்போ அது எங்கே இருக்கிற காம்பிங்கன்னு சொன்னால் காம்பிப்பாங்களா? காம்பிக்க முடியுமா? இதெல்லாம் விசுவாசம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ இயேசுநாதர் இருந்தால் வேறு விதமான மேனிஃபெஸ்டேஷன்ஸ் உண்டு, வேறு விதமான எக்ஸ்பிரஷன்ஸ் உண்டு. இயேசுநாதர் ஒரு மனிதனோட ஒன்றாக இருந்தால், இப்போ நம்ம குறைந்தபட்ச சில அடையாளங்களை பார்க்க போகிறோம், ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பட் டீப் ட்ரூத் அப்படிலாம் பார்க்க போகிறதில்ல. முதலாவது, நீங்கள் கிறிஸ்தவர் என்றால் கிறிஸ்துவை உடையவர் என்ற அர்த்தம், நீங்கள் கிறிஸ்துவோடு இருக்கிறோம் என்ற அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இல்லை என்றால் இன்னும் நீங்கள் யாராக மாறல, நாட் அட் யூ ஹவ் பிகம் கிறிஸ்டியன், கிறிஸ்தவ மாறலை. மாறி இருந்தால் உங்களோடு ஆண்டவர் இருப்பார். ஆண்டவர் இருந்தால் என்ன பண்ணுவார்? காலையில் எழுப்பி ஜெபம் பண்ண வைப்பார், பைபிள் படிக்க வைப்பார், வசனங்கள்லாம் நம்ப வைப்பார். அப்புறம் என்ன பண்ணுவார்? டெய்லி நீ யூடியூப்பை பார்த்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வாக்குத்தத்தம் தருவாங்க, அதெல்லாம் கரெக்டாக போய் வாங்கிக்கேன்னு சொல்லுவார். அவங்க வழியாக நான் அற்புதம் செய்வேன், அதை போய் பெற்றுக்கேன்னு சொல்லுவார். அப்படியா? இயேசு கிறிஸ்து ஒரு மனிதரோடு இருந்தால்
அப்போஸ்தலர்கள் 10:32 வாசித்து பார்க்கும் பொழுது அவர் பரிசுத்தாவினால் வல்லமை நிறைந்தவராக இருந்த பொழுது அவரே அந்த காலத்தில் என்னதான் பண்ணிட்டு இருந்தார், எப்பவும் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார் இருக்கிறது மட்டும் இல்லை, நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்து நன்மை செய்தவர் நம்ம கூட வந்து செட்டில் ஆயிட்டாருன்னா நமக்கு என்ன பண்ணியிருக்கணும் சொல்லுங்க, நன்மை செஞ்சிருக்கணுங்க. நான் வந்து உங்களுக்கு சிம்பிள் அதாவது எவிடன்ஸாக சொல்ல போகிறேன், ரொம்ப கண்டுபிடிக்கிற கடமை. இயேசுநாதரோடு நீங்கள் இணைந்திருந்தால் அதுக்கு பிறகு கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்றைய கிறிஸ்தவ உலகம் கிறிஸ்தவ சபைகளும் கிறிஸ்தவ போதர்களும் நம்மை இயேசுநாதரையும் பிரிக்கும் விதமாக ஊழிய செய்கிறாங்க. ஒருபோதும் அவர் நம்ம ஒன்றாக இருக்க முடியாது, ஏன்னா அவங்க இடையில் வந்து நிற்கிறாங்கல்ல. உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணுவோம், உங்களுக்கு நாங்கள் வாக்குத்தத்தம் பெற்றுத்தருவோம், நாங்கள் ஜெபிச்சு உங்களுக்கு நன்மை வரும், நாங்கள் கட்டின கட்டடத்துக்குள்ளே இயேசுநாதர் தங்கியிருப்பார், நீங்கள் வந்து என்ன செய்யலாம், அவர் பக்கத்திலே போக விட மாட்டேங்கிறார். இது மறைமுகமான ஒரு பிசாசனுடைய வேலை. உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு இந்த மாதம் நன்மை செய்வார்கள் நம்பிக்கை வேணுமா, நான் வரேன் வாக்குத்தத்தோடு வரேன், இன்றைய உங்களுக்கு அற்புதம் நடக்குமா, நான் வந்து என்ன செய்கிறது அனௌன்ஸ் பண்ணுறேன், உங்களுக்கு ஜெபம்னா நான் ஜெபம் பண்ணுறேன், அப்புறம் நாங்கள் வந்து ஜெப கோபுரம் கட்டி வச்சுருக்கிறோம், அப்புறம் நாங்கள் ஜெப வாசலை திறந்து வச்சுருக்கிறோம், ஜெப மலையை வாங்கி வச்சுருக்கிறோம், ஜெப கோபுரத்தை எழுப்பி வச்சுருக்கிறோம். அங்கே யார் இருக்கிறார், அவர் இருக்கிறார், யார், இயேசுநாதர். ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார் சமீபத்தில், இது உங்களுடைய தாய் வீடு போல், நான் ஒரு பெரிய கட்டடத்தை கட்டி அதுக்கு ப்ரேயர் டவர்னு பேர் வச்சுருக்கிறேன், அது உங்களுடைய வந்து என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு. அது அவருடைய வீட்டை சொல்லியிருக்கணும், ப்ரேயர் டவரில் வந்து என்னத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு இருக்கும், தாய் வீடுனா என் வீட்டுக்கு வாங்க, என் வீட்டெல்லாம் எடுத்துகிட்டு போங்க, ஒன்றும் மிச்சம் இருக்காது, அப்புறம் அள்ளிட்டு போடுவாங்க. அவன் என்ன பார்க்குறோன்னு சொன்னால், நான் ஒரு ப்ரேயர் டவரை கட்டியிருக்கிறேன், நீங்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ எடுப்பீங்க, அங்கே என்ன இருக்குது, அபிஷேகம் இருக்குது, இவர் ஷாப்பிங் பண்ணி வாங்கினதில்லை, அபிஷேகம் இருக்குது, வல்லமை இருக்குது, அப்புறம் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் வரன் இருக்குது, ஏதாவது மாப்பிள்ளை வேணால் வாங்க, பொண்ணு வேணும்னா வாங்க, இதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க. இது என்ன இயேசுநாதருடைய அற்புதம் வல்லமை, இதெல்லாம் என்ன க்ரோசரி கடையில் வாங்குறது மாதிரியா, லெஷா மாலில் போய் வாங்குற மாதிரியா, அங்கே வச்சிருக்கோம், நீங்கள் எடுத்துக்க வேண்டியதான், ஆளுக்கு ஒரு பாஸ்கெட் எடுத்து என்ன பண்ண வேண்டியதான், வந்து எடுத்துகிட்டு போங்க. தாய் வீடுன்னு சொன்னால் எதை சொல்லிவிடணும், நம்ம வீட்டை சொல்லிவிடணும், வாங்க எடுத்துகிட்டு போங்க. ஆக இன்றை அப்போ என்ன மக்கள் என்ன நினைப்பாங்க, ஓ அங்கே போனால் நமக்கு அபிஷேகம் கிடச்சிரும், அங்கே போனால் வல்லமை கிடச்சிரும், அங்கே போனால் அற்புதம் கிடச்சிரும், அங்கே போனால் அதிசயம் கிடச்சிரும், அங்கே போனால் நம்ம பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை கிடச்சிரும், பொண்ணு கிடச்சிரும், அப்புறம் என்ன என்ன கிடைக்காம இருக்கும், வேலை வேணுமோ அங்கே கிடைக்கும். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னு ஒரு இடத்த காட்டுறாரு, இந்த இடத்துல அவர் இருக்கிறார். அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், பிசாசம் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளை இயேசுநாதர் பக்கம் போக விட மாட்டேங்கிறான். இயேசுநாதர் இடத்துல போய் நாம் பெற வேண்டியதெல்லாம் இவர் வழியாக தான் பிற போக வேண்டியிருக்கு. இவர் கட்டின ஜப கோபுரம், இவர் கட்டின ஜப பேளை, அது இதுன்னு ஊர்பட பேர் வச்சுருக்கிறாங்க, மலை கதை கலை தலை அப்படின்ட்டு. அதனால் என்ன பண்ணணும், பிசாசார் நீ போயிடாத, போய் இயேசுநாதர் பக்கம் போகிற, உனக்கு என்ன வேணாலும் அவர்கிட்ட போ, அவர் உனக்கு என்ன செய்யார், எல்லாம் வாங்கி தருவார். நீ என்ன செய்யார், நம்ம பெரிய பெரிய அமைச்சர்கள்ட்டலாம் என்ன செய்யணும், பெருசெல்லாம் போக முடியாது இல்லையா. இப்போ நாளைக்கு நானே நினச்சி எனக்கு ஒரு தேவைன்னு சொன்னால், நரேந்திர மோடி பிரதமர் இருக்கிறார், அவரை போய் நேரடியாக சந்திக்க முடியுமா, முடியாது. அவர் கட்சி ஆள்கள் எல்லாம் கொஞ்சம் பிடிச்சி கீழ்மட்டத்துலேருந்து மேல்மட்டத்துக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன செய்ய முடியும், பண்ண முடியும். ஆக கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம், அங்கே தான் அந்த தட்ஸ் அ பிகினிங், அங்கே தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். ஆரம்பித்தா என்ன நடக்கும், அன்னைக்கு நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தவர் நம்ம வாழ்க்கையில் வந்து நன்மை செய்வாரா செய்ய மாட்டாரா, செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகளை நீங்கள் சொல்ல முடியும், இன்னைக்கு சில சபைகளில் கெஞ்சோ கொஞ்சம் கெஞ்சுவாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார், கடந்து போன வாரத்தை நினைத்துப்பார், கடந்த மாதத்தை நினைத்துப்பார், கடந்த வருஷத்தை எத்தனை எத்தனை கர்த்தருக்கு நன்மை, நான் உங்களுக்கு நன்றி செலுத்தி என்ன பண்ணுங்கள், சாட்சி சொல்லி யாரும் மகிமைப்படுத்த, இவ்வளோ வரவே வராது சொல்கிறது, இருந்தால் தானே வரும். அப்புறம் யாராவது ஒருத்தர் ஆறுதல் பரிசு கொடுக்கறது மாதிரி என்ன பண்ணுவார், யோசி யோசி யோசித்து வந்து என்ன பண்ணுவார், என்னையோ நடந்த ஒரு விஷயத்தை ஆண்டவர் எனக்கு செய்த நன்மை நினைவு. சிலர் வந்து ரொம்ப அவங்க ரொம்ப ஸ்மார்ட், ஆண்டவர்லாம் எனக்கு சொன்ன செய்தவைகள்லாம் சொன்னால் நேரம் பத்தாது அப்படின்னு போயிடுவாங்க. நான் சொல்ல ஆரம்பித்தா அப்புறம் வந்து உங்களுக்கு வேறு ஒரு இதுவும் பண்ண முடியாது, அதனால் நான் என்ன செய்யணும், கப்பிச்சு பண்ணி அடங்கி உட்காந்துடுறேன் அப்படின்னு. இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவர், இன்றைக்கு நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருந்தால் அந்த இணைப்பினுடைய விளைவு என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் வி வில் ஹாவ் த ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்ஸ். நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒரு ஆண்டவர் இருக்கிறதுக்கு அடையாளம் இருக்கணுங்க, ஃபிசிக்கலாக இருக்கணும், ஸ்பிரிச்சுவலாக இருக்கணும், என் வாழ்க்கை நன்மை செய்திருக்கிறார். அதனால தான் பழைய பழைய என்ன படிக்கிறோம், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் என்ன செய்வேன்,
அவரை பாடுவேன், கர்த்தர் செய்த உபகாரங்களுக்கெல்லாம் நான் என்ன செய்வேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து என்ன பண்ணுவேன், அவரை தொழுது கொள்வேன். சங்கீதம் 103 வாசிக்கும் பொழுது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவரை ஸ்தோத்தரி. ஒரு 15 வருஷத்துக்கு முன்பாக அவர் செய்த நன்மையை நீ மறவாதே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. சொல்ல இருந்ததில்ல, இன்றைக்கி கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கிறோமே, அவர்களெல்லாம் தூரத்தில் தான் கர்த்தரை பார்த்தாங்க, நாம் வந்து க்ளோஸாக பார்க்குறது வாய்ப்புட்டிருக்கோம். இப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகள் என்ன? டக்குனு கூட எழுப்பி நீ கிறிஸ்தவர் சொல்கிறீங்களே, இல்லை ஒரு 10 நன்மை சொல்லுங்கள் இயேசுநாதர் செஞ்சதை. சரி, ஸ்பிரிச்சுவலாக சொல்ல வேண்டாம், ஃபிசிக்கலாக தான் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணார், உங்கள் குடும்பத்தில் என்ன பண்ணார், உங்கள் வியாபாரத்தில் என்ன பண்ணார், உங்களுடைய தொழில் என்ன பண்ணார், உங்களுடைய வேலையில் என்ன பண்ணார், சொல்கிறதுக்கு இருக்கணுங்க. அவர் இருந்தால் செஞ்சிருப்பார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், என் வாழ்விலே தேவைப்படுகிற அத்தனையும் அவர் செய்வார்னு நான் சொல்ல மாட்டேன். நான் கேட்டதெல்லாம் அவர் தந்துருவான்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நிச்சயமாக அவர் நம்முடைய வாழ்க்கையில் வந்தால் சொல்லும்படியாக பல நன்மைகள் இருக்கும். அப்படி இல்லை என்றால் இன்னும் நாம் என்ன செய்யல, வி ஹேவ் நாட் பீன் கனெக்டட் வித் கிரைஸ்ட். அவர் வந்து என்னுடைய வாழ்விலே எனக்கென்று இருக்கிற சில தேவைகளுக்கு மத்தியில் சைலண்டாக இருக்கிறார்னா அது என்னங்க வாழ்க்கை? செய்ய முடிந்த ஒருவர் நமக்கு தேவையான ஒரு சிறுநன்மை கூட செய்யலனா, அப்போ நல்லா கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் இருந்தால் சொல்லுவதற்கு சில நன்மைகளுடைய பின்னணி இருக்கும். ஆவிக்குரிய ரீதியாக எவ்வளோ சொல்லலாம், என்னை ரட்சித்தார், எனக்கு மனதிருப்புதலை கொடுத்த, வாழ்க்கையை மாற, என் சுபாவத்தை மாற, எண்ணத்தை மாற, நினைவை மாற்றினார், எவ்வளோ சொல்லலாம், அது ஸ்பிரிச்சுவல். ஃபிசிக்கலாகவும் சொல்லலாம். ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே செய்த நன்மைகளை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ளும்படியாக நிறைய நடக்கும். செலவெல்லாம் அது ஒரு பெருசாக வெறிபிக்கார்கள். ஒரு காலகட்டத்தில் பார்த்தா எனக்கு ஆண்டவர் 10 ரூபாய் நன்மை செஞ்சாருங்க, ஆனால் அது 10 ரூபாய் அவர் தான் செய்தார். எனக்கு தெரியும், எனக்கு சொன்னாலும் சொன்னீங்க, கொஞ்சம் வெயிட்டாக சொல்ல வேண்டாமல், இது ஆண்டவருக்கே கிட்ட பேர் இல்லை, 10 ரூபாய் கொடுத்தாருன்னு. அந்த நிலைமையில் அது பெரிய விஷயங்க. ஒரு நாள் ஒரு காலகட்டத்தில் ஒரு சைக்கிளுக்கு காற்றடைக்கிற எனக்கு காசு இல்லைங்க, சைக்கிள் எடுத்து வெளியே வர ஒரு 20 காசு கிடக்குது. இப்போ 20 காசு நீங்கள் யாரையும் பார்த்துருக்க மாட்டீங்க, நான் சொல்லுவேன் அந்த காலம். ஆனால் நான் சொல்கிறேன், அந்த 20 காசு கிடைப்பது கர்த்தர் காரணம் சொல்கிறேன். எனக்கு அந்த 20 காசு கூட வழி இல்லையே, நான் அந்த சைக்கிளுக்கு காற்றடைக்கலாம் நான் போக முடியாது. அப்போது இவ்வளோ பெரிய கடவுள் ஒரு அப்படியே ஒரு பெரிய காரையை வாங்கி கொடுக்கலாமே, போயும் போயும் காற்றடைக்க 20 காசு கொடுத்தாரு, சொல்கிறது வெக்கமில்லை நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது 20 காசாக இருந்தாலும் தெர் இஸ் கம் ஃப்ரம் காட். நான் ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் சாப்பாடு இல்லாத வேலையில் என்ன ஒரு தக்க ஜப கொடுத்து கூப்பிட்டாங்க. கூப்பிட்டாலும் கூப்பிட்ட வசதி உள்ளவங்க கூப்பிட்டா கூட பரவாயில்ல, அவங்களே வாழ்க்கையில் போராடிட்டு கிடக்கிறவங்க, அவங்க என்ன கூப்பிட்டு பிரசங்க பண்ணுற கூப்பிட்டாங்க. நான் பசியோடு பசின்னா அது அதாவது கம்பல்டு ஃபாஸ்டிங், வேற வழி இல்லை, அதனால் ஃபாஸ்டிங். அந்த பின்னணியில் போய் நல்லா வல்லமையாக ஜெபம் பண்ணியாச்சு, பிரசங்க பண்ணி முடித்த உடனே எனக்கு எதாவது தரணும்னு அந்த வீட்டில் இருக்கிற சகோதரர் அந்த பக்கத்தில் தேர அவர் 5 ரூபாய் கண்டுபிடிச்சிட்டு வர்றார். காணாமல் போன காசக பைபிளில் ஒரு அம்மா கண்டுபிடிச்சாங்களா, இந்த அம்மா இந்த பக்கம் தேடினா அவங்க 2 ரூபாய் கண்டுபிடிச்சாங்க, எனக்கோ 7 ரூபாய் எனக்கு கிடச்சி போச்சு. 7 ரூபாய்க்குள்ளே தான் அன்றைக்கி நைட்டில் எனக்கு சாப்பாடு. அந்த காலத்தில் நான் சொல்கிறேன், இந்த காலத்தில் 7 ரூபாய்க்கு ஒன்றுமே ஒரு பரோட்டா கூட ஒரு இட்லி கூட கிடைக்கும். அன்றைக்கு அந்த 7 ரூபாய் வாங்கிட்டு நான் ஒரு கடையில் போய் கொஞ்சம் கொஞ்சம் பொருள் வாங்கி அந்த இரவில் 10 மணிக்கு மேலே சமைச்சு சாப்பிட்டேன். ஆண்டவரே நீ இந்த 7 ரூபாய் கொடுத்துருங்க உங்களுக்கு நன்றின்னு சொன்னேன். கொடுத்தாலும் கொடுத்தாரு, ஒரு மூட்டை அரிசியை கொடுத்துருக்கோம்ல, அவ்வளோ பெரிய தேவர் ஒரு லாரி ஃபுல் லோடை கொண்டு இறக்கியிருக்கலாம். இல்லை அது ஒரு சின்ன விஷயமான அன்னைக்கு எனக்கு அவ்வளோதான், நீ வனாந்திரத்தில் நடந்து கொள்ளும் பொழுது உனக்கு மண்ணா மட்டும்தான், அவ்வளோதான். பிரியாணி கிரியாணி நூடுல்ஸ் கில்ஸு ஷவர்மெல்லாம் கிடைக்காது. ஆனால் அது ஆண்டு விடத்தில் வந்தது. அல்லேலூயா. அப்போது கர்த்தர் நம்முடைய வாழ்வில் இருந்தால் நன்மை செய்கிறவர். எத்தனையோ காலகட்டங்களில் அவர் செய்த நன்மைகள் சின்னவைகளாக இருந்தாலும் நிச்சயமாக இது அவர்தான் செய்தார். பல சூழல்களை கடந்து போவதற்கு தேவன் செய்த உதவிகளை நினைத்து பார்க்கும் பொழுது இது அவர் தான் செய்தார். திஸ் திங் ஹேஸ் ப்ரொசீடட் ஃப்ரம் காட் அப்படி சொல்ல முடிஞ்சது. அப்போ ஆண்டவர் நம்மோடு இணைந்திருந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே நன்மைகள் உண்டு. எப்போ பார்த்தாலும் நான் விசுவாசத்தில் வாழ்ந்துட்டே இருக்கிறேன், என்னையாவது நாள் ஆண்டவர் செய்வார். எதென்னங்க என்னையாவது நாள் ஆண்டவர் செய்கிறது? எல்லாரையும் ஆபிரகாமை போல் காக்க வச்சு 100 வயசில் நன்மை செய்தால் அது எப்படிங்க சரியாக இருக்கும்? வாழ்கிற அந்த காலத்தில் என்ன செய்யணும்? அப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, நான் இயேசுவோடு இணைந்திருக்கிறேனா? இணைந்திருந்தால் என்னுடைய வாழ்வு தொடர்பான காரியம் அவர் நன்மை செய்ய மாட்டார். நான் சொல்ல நிச்சயமாக செய்வார், ஆனால் எல்லாம் எனக்கு செஞ்சிருவார், நான் கேட்டதெல்லாம் கொடுத்துருவார், நான் அப்படியே ஆசைப்பட்டு அப்படியே கேட்பேன், அவர் தான் பெரிய ஆளாச்சே அப்படிங்கிறத எல்லாம் தருவார்னு சொல்ல. ஆனால் எனக்கு சொல்லுவதற்கு சாட்சி உண்டு. அல்லேலூயா. ஐ ஹவ் கிளியர் எவிடன்சஸ் டு சே தட் காட் ஹஸ் டன் குட் பெனிஃபிட்ஸ் டு மீ, எனக்கு நிறைய நன்மைகளை செஞ்சிருக்கிறார். அப்போது
முதலாவதாக நன்மை பெற்ற ஒரு அடையாளம் இருக்கும். என் ஆத்மாவை பார்த்து நான் சொல்லுவேன், ஆத்மாவை இவரை மறந்துடாத, இந்த நன்மையை உங்கள் சித்தப்பா செய்யலை, உங்கள் பெரியப்பா செய்யலை, உங்கள் அண்ணன் செய்யலை, உங்கள் தம்பி செய்யலை, உங்களுடைய தாத்தா செய்யலை, உங்கள் பாட்டி செய்யலை, இது யார் செய்தாங்க? கர்த்தர் செய்தார். இரண்டாவதாக வாழ்க்கையில் வந்து இந்த உலக வாழ்க்கையில் நாம் கேட்டதெல்லாம் கிடைச்சிடாது. இந்த உலக வாழ்க்கையில் கர்த்தரோடு நாம் இருந்தாலும் எல்லாமே நமக்கு சாதகமாக இராது. சில சூழல்களுக்காக, சில தேவ நோக்கை நிறைவேறுவதற்காக நாம் சில எதிர்மறை சூழல் வழியாகவும் போக நேரிடும். இல்லாமைகள் வழியாக, ஏழாமைகள் வழியாக, தாழ்ச்சியல் வழியாக செல்ல நேரிடும். ஆனால் அங்கேயும் ஒரு விஷயம் இருக்குது, என்ன தெரியுமா? இவர்கள் எல்லாம் இருந்தாலும் இவைகளை சந்திக்க எனக்கு ஆற்றல் உண்டு. ஐ ஹாவ் த பவர் டு ஃபேஸ் ஆல் தீஸ் திங்ஸ் இன் த அட்வர்ஸ் சிச்சுவேஷன்ஸ். நான் கேட்டது நிறைய காலம் ஆண்டவர் தரவே இல்லை, ஆனால் தராமல் போனதனுடைய விளைவாக ஏற்பட்ட சூழல்களை ஹீ இஸ் டூயிங் சம்திங், தட் இஸ் வாட் இஸ் கால்ட் த கிரேஸ். நான் கேட்டதெல்லாம் அவர் தரலை. என் வாழ்க்கையில் எவ்வளோ நிறைய விஷயங்கள் ஆசைப்பட்டிருக்கேன், கனவு கண்டிருக்கேன், அதெல்லாம் எனக்கு ஆண்டவர் தரலை. எல்லாம் நிறைய தந்திருக்கிறாரு. நீங்கள் கேட்கலாம், தந்திருக்கிறாருன்னு சொல்கிறீங்க, தரலைன்னு சொல்கிறீங்க. ஆமாம், தரவும் செய்கிறாரு, தராமலும் இருக்கிறாரு. எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொள்ள முடியாது. இதன் மத்தியில் காட்ஸ் ப்ரெசன்ஸ் நம்மோட இருக்குது. தராமல் இருந்தாலும் ஏதாவது ஒன்று தருவாருங்க. அப்போ சரி போகணும், எப்பக்கத்திலே நெருக்கப்பட்டாலும் ஏங்க நெருக்கப்பட விட்டார், எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒட்டிக்கி போகிறதில்லை, யூ ஆர் பி கிரஸ்ட் ஈவன் தோ வி ஆர் ப்ரெஷர் ஆன் ஆல் சைட்ஸ். அப்போ நெருக்கப்படுகிற சூழல் வருகிறது, ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அவைகளை எதிர்கொள்ளுகிறோம், தாங்குகிற சக்தி இருக்கிறது. எனவே தான் 2 கொரிந்தியர் 4:7 ஏழாம் வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது இந்த மகத்துவ வல்லமைன்னு பார்க்குறோம். வாழ்க்கையில் சில காரியங்கள் நாம் கேட்ட விதமாக கிடைப்பதில்லை, சில சூழல்கள் நாம் எதிர்பார்த்த விதமாக அமைவதில்லை, சில நேரங்களில் வாழ்க்கை என்பது அவ்வளோ அமைதியாக போய்கொண்டிருப்பதும் இல்லை. லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ், லாட் ஆஃப் ட்ரகிள்ஸ். ஆனால் இவர்கள் எல்லாவற்றையும் சந்திக்க ஆற்றல் உண்டு, எல்லாவற்றையும் சந்திக்க ஆற்றல் உண்டு. அந்த வல்லமை எனக்கு உண்டு, என்னிடத்துல குறைவுபட்டு விட்டது. அப்போ சரி போகலிப்போல போதுமென்ற மனதுடனே கூட, இனி எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை நல்ல நல்ல ருசியாக சாப்பிட்றாங்க, எனக்கு அதெல்லாம் கிடைக்கல, சாதாரணமான தயிர் சாதம் கிடச்சிருக்குது, ஆனால் அவன் பிரியாணி சாப்பிட்றதோட நான் சந்தோஷமாக இதை சாப்பிட்றேன் என்றால் போதுமென்ற மனதை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். கர்த்தர் என்னோடு இருக்கிறபடினாலே எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த தயிர் சாதம் கூட சோ டேஸ்டி, அது என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். அப்போ சொல்லி போக சொல்கிறார், நாங்கள் ஒன்றுமில்லாதவள் என்று எண்ணப்பட்டாலும் எல்லாம் உடையவளாக இருக்கிறோம், நாங்கள் தருத்தல் என்று எண்ணப்பட்டாலும் அநேகர் ஐஸ்வர்யவான்களாகிறவளாக இருக்கிறோம். சில விஷயங்களை புரிஞ்சிக்க முடியாது. அவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்க வேண்டியதானே. நிறைய நேரங்களில் கேட்டவர்கள்லாம் கொடுக்கப்படுவதில்லை. ஆனால் கொடுக்கப்படாத சூழல்களிலும் அவைகள் ஏற்படுகிற வருத்தங்களையும், அவைகள் ஏற்படுத்துகிற சோர்வுகளையும், அவைகள் ஏற்படுகிற சஞ்சலங்களையும், அவைகள் ஏற்படுத்துகிற குறைவுகளையும் ஏற்றுக்கொள்வதற்கும் தாங்கிக் கொள்வதற்கும் அவற்றோடும் நாம் வந்து மன ரம்யத்தில் வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். மூன்றாவது அடையாளம் என்னவென்றால், அப்போஸ்தலன் பவுல் வந்து பிலிப்பியர் 4:12 சொல்லும் பொழுது வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், நிறைவடையவும் குறைவடையும் எனக்கு பக்குவம் இருக்குது, ஆனால் இந்த எல்லாவற்றுக்கும் மத்தியில் இந்த மிட்ஸ் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் ஐ கேன் சே ஐ எம் வித் மை லார்ட். நான் வாழ்ந்திருந்தாலும் கர்த்தரோடு தான் இருக்கிறேன், நான் தாழ்ந்திருந்தாலும் கர்த்தரோடு தான் இருக்கிறேன். வாழ்ந்திருக்கிற வேளையிலும் ஐ ஃபீல் தட் மை லார்ட் இஸ் வித் மீ. ஆனால் இப்போ நான் வாழ்ந்திருக்கல, தாழ்ந்து போயிட்டேன், ஐ எம் இன் வான்ஸ், ஐ எம் லேக்கிங் மெனி திங்ஸ், ஈவன் தன் ஐ சே மை லார்ட் இஸ் வித் மீ. வாழ்ந்திருந்தாலும் ஆண்டவரோடு வாழ்கிறேன், தாழ்ந்திருந்தாலும் ஆண்டவரோடு வாழ்கிறேன். வாழ்ந்திருந்தாலும் அவரோடு வாழ்வுதான் எனக்கு வாழ்வாக இருக்கிறது, தாழ்ந்து போனாலும் அவரோடு வாழ்கிற வாழ்வு எனக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. இதுதான் முக்கியமான அடையாளங்கள். கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்வு நமக்கு இருக்கும் என்றால் அந்த வாழ்க்கையில் வந்து ஒன்றுமே இல்லை, டெசர்ட் டெசர்ட் டெசர்ட் இல்லை, உண்டு. கானகத்திலே நீ சென்று கொண்டிருந்தாலும் கூட அங்கே உனக்கு தண்ணீர் உண்டு, கற்பாறையில் தண்ணீர் வரும், வானத்திலிருந்து மண்ணா வரும், அது நீ எதிர்பார்க்கிற விதமான உணவாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த நேரத்துக்கு அந்த சூழலுக்கு உன்னை நேசித்ததினால்தான் உண்மையில் அக்கறை உள்ளவராக இருந்த அப்படின்னா அது உனக்கு கிடைக்கிறது. அவ்வளோ பெரிய ஆண்டவர் நினைச்சா எல்லாம் கொடுக்க முடியுமே, ஏன் கொடுத்தார் மண்ணாவை? அதுதான் தேவனுடைய ஞானம், புரிகிறதா? அப்போ நன்மைகளை செய்கிற ஆண்டவரை என்னுடைய வாழ்வில் பார்க்கிறேன். இரண்டாவதாக
வாழ்விலே நான் எதிர்பார்த்த விதமாக எனக்கு சூழல் அமையாவிட்டாலும் அந்த சூழலை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தையும் அவைகளுக்கும் மத்தியிலும் மனரம்யமாக வாழ்கிற கிருபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனவேதான் பிலிப்பியர் 4:11 வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் பவுல் சொல்வார், எந்த நிலைமையிலும் இன் எனி கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ் நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். அப்படின்னா மனசை நல்லா வச்சு கற்றுக்கொண்டேன், அப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்துட மாட்டேன், எல்லாவற்றையும் இழந்தது போல் எங்கேயோ போய் என்ன செய்வேன், பஞ்சம் பண்டார பரதேசி மாதிரி மாறிட மாட்டேன். மூன்றாவதாக, வாழ்ந்திருக்கும் பொழுதும் என்னோட கர்த்தர் இருக்கிறார், தாழ்ந்திருக்கும் பொழுதும். யோபு எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழலில் கூட ஒரு வார்த்தை சொன்னார், என் மீட்பர் இப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார், ஒரு நாள் நான் அவரை என்ன செய்வேன் பார்ப்பேன். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போது இந்த கிறிஸ்தவ அனுபவம் நம்முடைய வாழ்வில் இருக்கிறதா? இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கேயோ போய் ஆசீர்வாதத்தை வாங்குறது, யார் கொடுக்குற வாக்குத்தத்தை நம்பி இந்த மாதம் ஆசீர்வாதமாக இருக்க நம்புறது, யார் மூலமாகவோ தகடைய நன்மையை தேடுகிறது, இந்த விதமான அனுபவங்களுக்குள்ளே போய் கொண்டு. ஆனால் வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது, ஹவு கேன் வி ஹாவ் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் காட், ஆண்டோடைய நன்மைகளை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? யோவா நாம் இன்றைக்கு வாசித்த வேத பகுதி 15:7 சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆசீர்வாதம் எப்படிங்க வருது? நான் இயேசுவோடு இருக்க வேண்டும், இயேசு என்னோடு இருக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகள் என்னோடு இருக்க வேண்டும். அவரை குறித்த விளம்பரங்கள் அல்ல, அவருடைய வல்லமைகளை குறித்த இன்ஃபர்மேஷன்ஸ் அல்ல, அவருடைய டீச்சிங்ஸ், அவருடைய வார்த்தைகள், த வேர்ட்ஸ். ஏன்னா மனிதன் 34 மாத்திரமல்ல, தேவனுடைய வாழ்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்க யூ வில் பி பிளஸ்டட் எப்பொழுது, வென் நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்களில் இருக்கும் பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது. இப்போ ஒரு கேள்வி, அவர் நம்மளும் நாம் அவர்களும் கேட்டதெல்லாம் கிடைச்சிருமா? கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னீங்க நிறைய கிடைக்குது, நிறைய கிடைக்காமலும்

0: பண்ணேன், இந்த மாதிரி இருக்கிற வேளை நம்ம கேட்குறதெல்லாம் கிடச்சிருமா? நாம் வந்து வாடகை வீட்டில் இருந்தால் ஒரு சொந்த வீடு, சாதாரணமான வீட்டில் இருந்தால் வீட்டில் இருந்தால் ஒரு கேஸ்டில் மாதிரி ஒரு வீடு, ஒரு சாதாரண வாகனம் ஓட்டிட்டு இருந்தால் ரொம்ப பிராண்டட் கார், ஒரு வாகனம், நல்ல வசதி, இப்படிலாம் கேட்டால் கொடுத்துருவாரா அப்படின்னு. இதில் ஒரு உண்மை என்னவென்றால், நீங்கள் கர்த்தரிலும் கர்த்தர் உங்களிலும் அவருடைய வார்த்தைகள் உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்குற பேட்டர்னே மாறிடும். எப்போ பார்த்தாலும் காசைத்தாரும் பணத்தைத்தாரும் ஆசையத்தாரும் அந்தஸ்தாரும் ஐஸ்வர்யத்தாரும் கேட்க மாட்டீங்க. அவருடைய சித்தம் உங்களுக்கு விளங்கிடும், கேட்டு பெற வேண்டிய இவைகள் புரிஞ்சுக்கிடும். அப்போ என்ன பண்ணுவீங்க, ஆண்டவரை உங்களுடைய உறவை தாரும், உங்களுடைய ஐக்கியத்தை தாரும், அனுதினமும் என் வாழ்வை வாழ வைக்கிற உடைய வார்த்தைகளை தாரும், எந்த சூழலில் இருந்தாலும் நீர் என்னோடு இருக்கிறீர்கள் நிச்சயத்தை தாரும், உம் சித்தம் செய்கிற ஒரு மனதை தாரும், உமக்கு பிரியமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறையை தாரும், உமை பிரதிபலிக்கிற ஒரு எண்ணத்தை தாரும். இதுதான் வர எப்போ நம்ம பிரேயர்லாம் எப்படி அதை தாரும் இதை தாரும் அப்படி செய்யும் இப்படி செய்யும் என்று கேட்டு கேட்டு கிடைக்கிறதும் இல்லை, சோறு வருகிறது இல்லையா. ஆண்டவரோடு நெருங்கி வந்துட்டீங்கன்னு சொன்னால் நாம் மேன்மையானதை கேட்க ஆரம்பிச்சிருவோம், புரிகிறதா? நான் ஒரு காலத்தில் லிஸ்ட்டு போட்டேவே ஜெபம் பண்ணேங்க, மணிக்கடங்கில் 4 மணி நேரம் 5 மணி நேரம்லாம் ப்ரேயர் பண்ணுவேன், பெரிய லிஸ்ட் இருக்கும். அதை வேறு ஒரு முறை சொன்னால் ஒருவேளை அவர் சரியாக கேட்காம விட்டால் என்ன பண்ணுறேன்னு திரும்ப திரும்ப சொல்லுவேன். கொஞ்சம் சவுண்டு கம்மியாக இருந்தால் ஒருவேளை அவர் கேட்காம இருந்தால், நிறைய பேர் கேட்குறாங்கல்ல அந்த சத்தத்தின் மத்தியில் நம்ம சத்தம் அமுங்கி போய் கேட்காம இருந்தால் என்ன பண்ணுறது, கொஞ்சம் உரத்த சத்தமாக கேட்குறது. அந்த காலத்தில் வந்து சாதாரண சத்தத்தில் ஜெபம் பண்ணால் ஆண்டவர் கேட்காது, வானம் வர போகணும் இல்லாது. அப்போ ரொம்ப உரத்த சத்தம் தொண்டை கிளிய, நீ நிறைய பேர் அப்படியே தொண்டை கிளியனா. இன்றைக்கி மரவில் கூட ஒரு வீடியோ பார்த்த ஒரு அம்மா, அவங்களுக்கு நல்ல தொண்டைங்க, பிளஸ்ஸட் த்ரோட், வேறு யாருக்கும்னா நோயே வந்துடும்.
1: ஆண்டவர் உங்கள் மத்தியிலே ஆசை ஓடுகிறா, பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ.
0: சமயத்தில் ஒரு போதகர் வந்து நம்ம தமிழ்நாட்டு அபிஷேகம் ஜெபிச்சு ஜெயிச்சிருக்கு, உங்களுக்கு தெரியுமா? எப்போவுமே ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான், இங்கிலாந்து அப்படின்னு கிரிக்கெட்டெல்லாம் விளையாடுறவில்லை, நம்ம இந்தியா ஜெயிக்குதான்னு பார்ப்போம்ல, இந்தியா விளையாடுறவில்லை. சமீபத்தில் கேரளாவில் இருந்து ஒரு பாஸ்டர் தமிழ்நாட்டுக்கு வந்தார், கொஞ்சம் ஊடால் அதையும் சொல்கிறேன். அவர் வந்து அவரை ரொம்ப பந்தாவாக இந்த தமிழ்நாட்டு பாஸ்டர் என்ன செய்கிறார், இவரும் அபிஷேகத்தில் ரொம்ப ஃபேமஸ், அவரும் அபிஷேகம் ரொம்ப ஃபேமஸ், இவரும் அற்புதத்துக்கு ஃபேமஸ், அவரும் அற்புதத்துக்கு ஃபேமஸ், இவரும் பிசாசு விரட்டுவார், அவரும் பிசாசு விரட்டுவார், இவரும் பேர் சொல்லி கூப்பிடுவார், அவரும் பேர் சொல்லி கூப்பிடுவார், அவரும் அபிஷேகத்தை இறக்குவார், இவரும் அபிஷேகத்தை இறக்குவார். அப்போ ஒரு அபிஷேகம் இறக்குற பாஸ்டர் தமிழ்நாட்டு தமிழ் அபிஷேக பாஸ்டர் என்ன பண்ணார், கேரள அபிஷேக பாஸ்டர் வரைஞ்சார். நல்ல பந்தாவாக வரவேற்பெல்லாம் நடந்தது. நானும் நினச்சேன் பரவாயில்ல, பிரம்மாண்டமான ஒரு ஆள் கேரளத்து வந்திருக்கார், இவரை விட அவர் சூப்பராக இருப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரும் மேற்கும் கிழக்கும் வடக்கும் தெற்கும் ஓடி, நிர்மலா யார் அந்த நிர்மலா, செல்லப்பா, ராயப்பா, அரளப்பா, பையப்பான்னு சொல்லிட்டு 5-6 பேருக்கு பேரெல்லாம் கூப்பிட்டு தூள் கிளப்பிட்டே இருந்தார். ஆனாலும் நம்ம தமிழ்நாட்டு பாச அளவு வரலை, அந்த அபிஷேகம் அளவில் இல்லை. நான் கொஞ்சம் கவனித்தேன், ரொம்ப நேரம் அவரும் வாட்ச் பண்ணிட்டே இருந்தார். இந்த கேரளா பாஸ்டருக்கு நம்ம அபிஷேகத்துடைய வல்லமை என்ன செய்யணும்? அப்புறம் அவர் திடீர்னு அங்கே போனார், அவருடைய தலைமையில் கை வச்சு இது பண்ணார். அது எளிதாக அசைகிற கேஸ் மாதிரி இல்லை, ஒரு ஆவிக்குரியவன் சொன்னால் கையை வச்சோடனே விழணும், பக்கத்தில் போடணும் விழணும், அதுதான் பவர், அது அப்படி நின்றுக்கிட்டு இருக்குது. இவரும் தலையில் அழுத்தி அழுத்தி அழுத்தி, சாதாரணமானவனுக்குன்னா தலைவதனை உடனே வந்திருக்கும், அவரை பாரு அப்படி அழுத்தி இருந்தால் அவரும் பார்த்தீங்கன்னா 2-3 ரவுண்ட் அடிக்கிறார் வேறு வழி இல்லாமல். இவர் பார்த்துக்கிட்டே இருந்தார், இப்போ தான் நம்ம தமிழ் அபிஷேகத்தை வெளிப்படுத்தணும், தமிழ்நாட்டுக்காரனுடைய அபிஷேகம். அவர் வந்தார், இவர் கையை பிடிச்சிக்கிட்டார், அவ்வளோதான், டச், வா வா வா, வந்து விழு வந்து விழு அப்படின்னு. அத்தனை க்ரௌடும் என்ன பண்ணிட்டு எல்லாம் எலும்பு ஆரஞ்சு ஆட ஆரம்பிச்சு உருள் ஆரம்பிச்சு பொருள் ஆரம்பிச்சு எல்லாம் ஊர்பட்ட விசாசு பிடிச்செல்லாம் வந்து விழ ஆரம்பிச்சு, கேரளா பா அபிஷேகம் பார்த்து நிற்குது. இவர் கையை வர பிடிச்சி வச்சிருக்கிறார். அவர் என்ன இருந்தாலும் ஒரு ஸ்பெஷல் ஸ்பீக்கரை கூப்பிட்டு வந்தால் அவர் ஏதாவது பண்ணிட்டு போகிறான்னு நம்ம அமைதியாக இருக்கணும்ல. அதுக்கு அடுத்த வாரம் நம்ம தான் ஒவ்வொரு வாரம் மகிமையை காட்டிகிட்டு இருக்கிறோம், ஆனால் அவருக்கு இவருடைய மகிமையை காட்டுறா கொஞ்ச நேரம் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா பாவம் மனுஷன், எனக்கு பரிதாபமாக இருந்துங்க, நான் உண்மையாக தான் சொல்கிறேன். இவருக்கு கையை அவர் பிடிச்சி வச்சுட்டு அவர் எல்லாமே வேலை செய்கிறார். அவர் அப்படியே கையை வச்சோடனே இவர்கிட்ட இருந்த மகிமையோட அதிக மகிமை அவட்ட தான், எல்லோரும் எழும்பி வந்துட்டாங்க, எல்லோரும் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லோரும் விழ ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம் அந்த மனுஷன் கேரளா தூத்து போச்சு, தமிழக அபிஷேகம் என்ன செய்து விட்டது, ஜெபித்து ஜெயித்து விட்டது. அப்போ இன்றைக்கு நாம் வந்து பார்க்க நிறைய விஷயங்கள் என்ன செய்கிறது, இப்படித்தான் இருக்கிறது. எதுக்கு சொல்ல வந்தேன்,

0: அங்கே தானே கோட்டை விட்டுருவீங்க. கதையை கேட்டுட்டு கதை எதுக்கு சொன்னமோ, ஆ இப்போ யோசனை பண்ணி பாருங்கள் எதுக்கு சொல்ல வந்தேன். அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டிருந்தால் அந்த இணைப்பினுடைய விளைவாகத்தான் என்ன நடக்கிறது, ஆசீர்வாதம் பைபிள் சொல்லுது. ஆனால் இன்றைக்கு மக்கள் யார் வழியாக பெற விரும்புகிறாங்க, போதர் வழியாக. அப்போது நம்ம வந்து அதனுடைய விளைவாக தொடர்ந்து ஆண்டவரோடு இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது, அவருக்கு சித்தமானது இன்னதென்று என்ன செய்கிறோம், அறிகிறோம். அதை தான் அந்த வசனத்தில் யோவான் 15:7, நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் என் வார்த்தை உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவான கேட்கறது எது. இப்போ எப்போ பார்த்தாலும் மக்கள் அபிஷேகம் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, வல்லமை கேட்டுக்கொண்டிருக்காங்க. கேட்கறது என்ன, தேவ சித்தம் இல்லையா. ஆண்டவர் என்னிடத்தில் என்ன அது என்ன கேட்கணும்னு எதிர்பார்க்குறார் அது புரிஞ்சிக்கும். ஒன்று யோவான் 5:14-15 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த 14 வசனத்தை வாசிக்கலாம். எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். நாம எப்பவுமே இயேசுநாதர்னா காசு பணம் ஆஸ்தி அந்தஸ்து ஐஸ்வர்யம் என்ன வந்து ஈசாக்க மாதிரி ஆசீர்வதியும் ஆபிரகம் ஆசீர்வதியும் அப்படி கேட்டுட்டு இருந்தா அது நமக்கு ஆண்டவருடைய சித்தத்தை என்ன செய்யாது, வெளிப்படுத்த. அப்போ உண்மையாக ஆண்டவரை தேடுகிறவங்க வாழ்க்கையுடைய எல்லா சூழல்களிலும் ஆண்டவரை உம்முடைய உறவில வாழணும், உம்முடைய ஐக்கியத்தில் வாழணும், உமக்கேற்ற பரிசுத்தத்தில் வாழணும், உண்மையோடு வாழணும், உண்மை பிரியப்படுத்தி வாழணும், நீர் என்னோடு இருக்கிற நிச்சயத்தோடு வாழணும். இதை கேட்போம், அது நமக்கு கிடைச்சிரும். அல்லேலூயா. உம்முடைய உறவுடன் வாழ வேண்டும் என்று நான் ஜெபிக்கும் பொழுது நான் யோசு பதில் சொல்கிறேன். ஆண்டவர் என்ன செய்வார், சைலண்டாக இருக்க மாட்டார். நான் வீட்டை கேட்டால், காசை கேட்டால், பணத்தை கேட்டால் அவர் சைலண்டாக இருக்கலாம், ஆனால் அவருடைய உறவை கேட்டால் அவர் சைலண்டாக இருக்க முடியும். ஏனென்றால் இவை எனக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா. ஏனென்றால் அவருடைய நாமத்தின் விசுவாசம் உள்ள அவரை ஏற்றுக்கொள்ள இத்தனை பேரும் அவர்கள் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்ம ஆண்டவரும் நாமும் இணைந்திருக்கும் பொழுது அந்த இணைப்பை நாம் எப்படி அறிந்து கொள்கிறோம், இணைப்பை எப்படி அறிந்து கொள்கிறோம். ஆண்டவர் நம்மிடத்தில் இணைந்திருந்தால் மிக முக்கியமாக நான் ஏற்கனவே சொன்னேன், இணைந்திருந்தால் அவர் நன்மை செய்கிறவரை பார்த்துருப்போம். இரண்டாவது, வாழ்க்கையுடைய எந்த சூழலையும் சந்திக்கிற ஆற்றல் உள்ளவர்களாக இருப்போம்னு பார்த்தோம். மூன்றாவது, வாழ்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும் அவரோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை உடையவளாக இருப்போம். இப்போ ஆண்டவரோடு நம்ம இணைந்திருக்கிறது உண்மைன்னு சொன்னேன். நிறைய பேர் வந்து அபிஷேகங்கிறோம், வல்லமைங்கிறோம், அந்நிய பாஷைங்கிறோம், நிறைய விஷயங்களை செய்து நாம் என்ன சொல்லுவோம், வி ஆர் சோ ஸ்பிரிச்சுவல். போதகர்கள் வந்து நம்மை வந்து அபிஷேகத்தில் வழி நடத்துகிறாங்க, அந்நிய பாஷையில் பேச வழி நடத்துகிறாங்க, சத்தமிட்டு பல்வேறு காலேஜில் இந்த மாதிரி செய்கிற பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், வி ஃபீல் தட் வி ஆர் சோ ஸ்பிரிட் ஃபீல்டு. ஒரு பெரிய அபிஷேகம் நமக்கு வந்திருக்கிறது. ஆனால் அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே வந்தால் என்ன நடக்கும், அபிஷேகம் வந்தேன்னு என்னங்க அர்த்தம், இன்றைக்கி அபிஷேகம்னா மக்கள் எந்த விதமாக ஒரு சிந்தையை வச்சுக்கலாம், ஏதோ ஒரு ஃபோர்ஸ் போல் இருக்குது, ஏதோ ஒரு பவர். அந்த ஸ்டஃப்பை வந்து என்னாலே கூட எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இந்த அபிஷேகம்னா என்ன ஃபீல் பண்ணுறாங்க, என்ன மீன் பண்ணுறாங்க, என்ன அதுக்கு இன்டர்பிரிட்டேஷன் என்ன கொடுக்குறாங்க, விளங்கலை. அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகம் ஊர்பட்ட பேர் வச்சுக்கலாம் அபிஷேகத்துக்கு. இருந்தால் எழுந்தால் எல்லாத்துக்கும் என்ன, உனக்கு இருப்பதற்கு அபிஷேகத்தை கருத்தர் கொடுத்துருக்கிறார். இருக்காதபடி நின்று கொண்டு தான் நிற்கிற அபிஷேகம், இல்லைன்னா ஓடுகிற அபிஷேகம், இல்லை உருளுகிற அபிஷேகம், பொருளுகிற அபிஷேகம், சத்தம் போடுகிற அபிஷேகம். ஆனால் அபிஷேகம் இருந்தால் என்னங்க நடக்கும் சொல்லுங்க, அமைதியாக உட்காந்துருக்குறீங்க. அபிஷேகம் இருந்தால் நம்மால் இப்படி உட்காந்துருக்க முடியாது. அபிஷேகம் இருந்தால் உட்காந்துருக்க முடியாது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறேன்னா, அபிஷேகம் இருந்தால் நடக்கும். 2 Corinthians 3:17 வாசிங்க. 2 Corinthians 3:17, கர்த்தரே ஆவியானவர்
1: ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு.
0: கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே என்ன உண்டு, எதில் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, தவறான பழக்க வழக்கங்கள்ந்து விடுதலை, தவறான மைண்ட் செட்லேருந்து விடுதலை, தவறான சிந்தனைகள்ந்து விடுதலை, தவறான சுபாவங்களிலிருந்து விடுதலை, தவறான ஆசைகளிலிருந்து விடுதலை, உலகத்திற்கேற்ற வாழ்க்கை முறையிலிருந்து விடுதலை. இதுதான் அந்த ஃப்ரீடம். சத்தியத்தை அறிவினால் சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலையாக்கும். அப்போ இயேசுவோடு இணைந்திருந்தால் மிக முக்கியமாக என்னுடைய வாழ்வில் என்ன நடந்திருக்கும், நான் விடுவிக்கப்பட்டிருப்பேன் இல்லையா. இன்றைக்கு விடுதலையின் வாழ்க்கை இருக்கிறதா, இந்த உலகம் எளிதாக நம்மை ஆளுகிறது அல்லவா, பழக்க வழக்கங்கள் நம்ம எளிதாக ஆளுகிறதே, சுபாவங்கள் நம்ம எளிதாக ஆளுகிறதே, நம்முடைய தவறான மனலை எளிதாக ஆளுகிறதே, நம்முடைய மன நிலையை தாண்டி போக முடியலையே, வெறுப்பு, கசப்பு, கோபம், வைராக்கியம், ஆசை, அது இதுன்னு சொல்லிட்டு நம்முடைய மனம் எவ்வளவு ஒரு அடிமைத்தனத்துக்குள் இருக்கிறது. ஆனா கிறிஸ்துவோடு இருந்தா நம்ம என்ன செய்வோம்? கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ, இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே ஆடுவார்கள், பாடுவார்கள், விழுவார்கள், எழுவார்கள், கூச்சலிடுவார்கள், சத்தம் போடுவார்கள். இதுதான் கிறிஸ்தவ அடையாளங்களா இருக்கிறது. ஆனா கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே என்ன இருக்கும்? விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. என்னால் பாவம் செய்யாமல் வாழ முடியும். தவறான சுபாவங்களுக்கு நான் அடிமை அல்ல, தவறான ஆசைகளுக்கு நான் அடிமை அல்ல, பண ஆசைக்கு நான் அடிமை இல்லை, பொருளாசைக்கு அடிமை இல்லை, இந்த உலகத்தினுடைய நாகரிகளுக்கு நான் அடிமை இல்லை, உலகத்தினுடைய மாய காட்சிகளுக்கு நான் அடிமை இல்லை, உலகத்தினுடைய தவறான உறவுகளுக்கு நான் அடிமை இல்லை, உலகம் போக போகக்களே நான் போக வேண்டிய கட்டாயம் இல்லை. ஏன்னா ஐ எம் எ ரிடீம்டு பர்சன், ஐ ஹவ் பீன் செட் ஃப்ரீ ஃப்ரம் மை காட். அந்த அனுபவம் தான் உண்மையான அபிஷேகம். இரண்டாவதாக, கர்த்தர் நம்மோட இருந்தா, இப்போ உங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்துட்டாருன்னா, நீங்கள் முந்தின நாள் வரைக்கும் என்ன சமையல் பண்ணீங்களோ அது வேறு விஷயம். சாம்பார் செஞ்சு போட்டுக்கலாம், கார குழம்பு செஞ்சு போட்டுக்கலாம், ரசத்தை செஞ்சு போட்டுக்கலாம், ஒரு நாள் மீன் குழம்பை செஞ்சு வச்சு மூணு நாள் சுட வச்சு போட்டுருக்கலாம். இல்லைன்னு சொன்னால் என்னால் சமைக்க மட்டும்தான் முடியும், மிச்ச சோறை மட்டும்தான் வடிக்கிற மிச்சத்தில் நீ ஹோட்டலே வாங்கிட்டுவான்னு சொல்லலாம், இல்லை ஸ்விக்கி சொமோட்டோ பண்ணியிருக்கலாம். ஆனால் நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்துட்டால் என்ன பண்ணுவோம்? அந்த காலத்தில் கெஸ்ட்டு வந்தால் அவரை ப்ளீஸ் பண்ணி நல்ல சாப்பாடு செஞ்சு போடுவோம். இப்போ என்ன பண்ணுறோம்? ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிடுறோம். ஏன்னா அவர் வயிறை கெடுத்துட்டு போகட்டும். ஆமாம், நான் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறேன். எங்கேயாவது நீ வீடுகளுக்கு போனால் செஞ்சு போட்டால் நீ செஞ்சு போடு. ஆ, நல்லா செஞ்சு போடுங்க பிரதர். உங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும்னு நினச்சோம், அப்போ என்ன பண்ணீங்க? நல்ல சாப்பாடு எங்கே கிடைக்குது? ஹோட்டலில் தான் கிடைக்குது. ஏன்னா நாங்களும் அதை அங்கே இருந்து வாங்கி சாப்பிட்றோம். ஆக வந்தவன் என்ன செய்கிறான்? வயிற்றுக்கு பிரச்சனையை வாங்கிட்டு போகிறான். இவங்க எங்கேயாவது இருக்கிறத வாங்கி போட்டு என்ன பண்ணுறாங்க? நம்ம வயிறை கெடுத்து விடுறாங்க. எனக்கு சரி விடுவோம், பசி வேலையாக வர இருக்குது. நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு அவருக்கு ஒரு நல்ல சாப்பாடு கொடுக்கணும். ஏன்ற வரைக்கும் நம்முடைய தப்பு தவறுலாம் அவர் பார்க்காதபடி வாழ்வு. அன்னைக்கு ஒரு நாள் தான் என்ன செய்யணும்? நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும். நம்ம வழக்கமாக போடுற சண்டை என்ன செய்ய மாட்டோம்? அன்னைக்கு போட மாட்டோம். வழக்கமாக திட்டுறதா அன்றைக்கி திட்ட மாட்டோம். வழக்கமாக யூஸ் பண்ணுற ஹார்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். வழக்கமாக பார்த்து கொண்டிருக்கிறதா நிறைய சினிமா அது இதெல்லாம் என்ன செய்ய மாட்டோம்? பார்க்க மாட்டோம். ஏன்னா ஒருத்தர் வந்திருக்க ஒரு சீஃப் கெஸ்ட் ரொம்ப முக்கியமான ஆள். அப்போ அவர் வந்தவுடனே அவரை பிரியப்படுத்தும்படியே எல்லா விஷயம் நடக்குது. அதே போல தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வந்து விட்டால் நமக்கு என்ன வந்துவிடும்? வி வில் ஹாவ் எ டிசைர் டு ப்ளீஸ் ஹிம். யோவான் எட்டாம் அத்தியாயத்தினுடைய 29வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்வார், நான் என் பிதாவுக்கு பிரியமானவளை செய்கிறபடியினால் அவர் ஒருபோதும் என்னை தனித்திருக்க விடுவதில்லை. வி ஆர் டுகெதர், ஹி இஸ் நாட் லீவிங் மீ அலோன் என் ஆல்வேஸ் ஐ எம் டூயிங் வாட் இஸ் ப்ளீஸிங் டு ஹிம். அவருக்கு என்ன பிரியமோ அதை நான் செய்கிறேன். அருமையாவளை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால் உங்கள் ஆசைகளை திருப்திப்படுத்துறதுக்கும் உங்களை உலக பிரகாரம் இது எதிர்பார்ப்புகளை திருப்திப்படுத்துறதுக்குமே உங்கள் மைண்டு வேலை செஞ்சுட்ருக்கா. இன்றைய தின வாழ்வில் ஆண்டவர் எப்படி பிரியப்படுத்துகிறோம், எப்படி நான் வாழணும், எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி செய்யணும், எப்படி விரும்பணும், அந்த பிரியப்படுத்துகிற மனநிலை வந்துவிடும். மூன்றாவதாக, கர்த்தர் உங்களுடைய வாழ்வில் இருக்கும் பொழுது சமாதானமற்ற சூழல்களிலும் நீங்கள் சமாதானமாக வாழ்வீர்கள், சந்தோஷமற்ற சூழலில் நீங்கள் சந்தோஷமாக வாழ்வீர்கள். மட்டுமல்லாதபடி எதிர்மறை சூழல்களை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஏற்றுக்கொள்கிறீர்கள், தாங்கிக் கொள்கிறீர்கள், பொறுத்துக்கொள்கிறீர்கள். நான் ஏற்கனவே சொன்னபடி அதற்கென்று உங்களுக்கு ஒரு விசேஷமான ஆற்றல் இருக்கிறது. இதுதான் கர்த்தர் நம்மோடு இருக்கிறவருடைய விளைவு. ஆனால் இதன் மத்தியில் கடைசியாக ஒன்று நம்ம பார்க்கணும். இன்னைக்கு என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால், தேவ கர்த்தரோடு இணைய முடியாதபடிக்கு சில விஷயங்கள் இருக்குது. கர்த்தரோடு நம்ம இணைய முடியாது. கிறிஸ்தவனா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹேவ் டு பி கனெக்டட் வித் கிரைஸ்ட். முதலாவது கிறிஸ்தவோடு இணையணும். ஆனால் இணைய முடியாதபடி சில விஷயங்கள் இருக்கிறது. அதில் முதல் விஷயம் என்ன தெரியுமா? அவர் ஓன் காட்லி லைஃப், டிவோஷனல் லைஃப். நம்முடைய பக்தி வாழ்க்கை கிறிஸ்துவோடு நம்ம இணைய தடை செய்கிறது. பக்தி வாழ்க்கை என்ன? கோயிலுக்கு போகிறது, ஆராதனை பண்ணுறது, பயபக்தியாக வாழ்கிறது, பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, காணிக்க கொடுக்கறது, வாய்ப்பு கிடைச்சா ஏசுநாதரை பற்றி பிரசங்கம் பண்ணுறது. இவ்வளவு பண்ண உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? வி ஆர் லீடிங் எ வெரி குட் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஆனால் வி டோன்ட் ஹேவ் எனி கனெக்ஷன் வித் கிரைஸ்ட். இந்த பக்தி வாழ்க்கை என்ன பண்ணுது? நீ தான் நல்லா ஜெபம் பண்ணுறிய, நல்லா பைபிள் படிக்கிறிய, பயபக்தியாக வர இருக்கிறிய, கோயிலுக்கு போகிறிய, அப்புறம் என்ன வேணும்? இதுவல்ல, இது உங்களை கிறிஸ்துவோடு இணைக்கலையே. Do you experience God's presence in your life? இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, பைபிள் படிக்கிறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, கோயிலுக்கு போகிறீங்க, வரீங்க, பொது ஒரு ஆன்மீக ஃபீலிங் இருக்கிறது. நமக்கு ஜஸ்ட் ஒரு ரிலீஜியஸ் ஃபீலிங் இல்லை, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங் வரணும். அப்படி என்ன ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங் என்ன? ஐ நோ தட் மை லார்ட் இஸ் வித் மீ, நான் விசுவாசிக்கிறோம் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த பக்தி வாழ்க்கை என்ன பண்ணுதுன்னா கிறிஸ்துவோடு இணைய விடாமல் நம்மை தடை செய்கிறது. இரண்டாவது, இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் பார்த்தீங்கன்னா பரவச வாழ்க்கை. நீ நிறைய சபைகள் வந்து கிறிஸ்தவ மக்களுக்கு விசேஷமாக கொடுப்பது என்னவென்றால் பக்தி கூட கிடையாது, பரவசம். ஜபத்தில் பரவசம், ஆராதனையில் பரவசம், பாடல்களில் பரவசம். எப்படியாகிலும் அவங்களை இமோஷனலைஸ் பண்ணுறது, அவங்களை உணர்ச்சி வசப்பட வைக்கிறது, ஆராதனைகள் மூலமாக, பாடல் மூலமாக, வார்த்தைகள் மூலமாக, பரவசமான பல்வேறு விதமான அணுகுமுறைகள் மூலமாக அவங்கள வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஒரு இமோஷனல் லெவலுக்கு கொண்டு வந்துடுறாங்க, ஒரு இமோஷனல் எக்ஸைட்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு திஸ் இஸ் வாட் இஸ் கால் த ஸ்பிரிச்சுவாலிட்டி. நீ என்ன ஆகிட்ட இப்போ, எனக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்பொழுது நல்ல ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆனால் அந்த ஃபீலிங்கை கொண்டு என்ன பண்ணுற நீ, அது உனக்கு என்ன செய்யுது, அதை கொண்டு நீ எப்படிப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் லைஃப் வாழ்கிற, அதுதான் முக்கியம். அப்போது கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால் ஒரு பரவசம் அல்ல. இன்றைக்கு பரவசம் மக்களை கிறிஸ்துவிட்டு பிரிக்கிறது. இன்றைக்கு ஏராளமான பெந்தகோச திருச்சபைகள் இந்த வேலையை தான் பண்ணிகிட்ருக்குது, கிறிஸ்துவை விட்டு அவர்களை பிரிக்கிறாள், அவளுக்கே தெரியாது நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஏன்னா அவளை பரவசப்பட வைத்து அவர்கள் தங்களுடைய பாவத்தை அறிய விடாமல் போய் செய்து விடுகிறார்கள். அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவோடு இல்லை என்பதை உணரவிடாமல் செய்து விடுகிறார்கள். ஆராதனை நேரங்களிலே இசைகள் மூலமாக, நடனங்கள் மூலமாக, பாடல் மூலமாக, பரவசமான வார்த்தைகள் மூலமாக அவர்களுக்குள்ளே ஒரு போலியான ஆன்மீக உணர்வை கொடுத்து இதுதான் கிறிஸ்துவ நினைக்கும்படி ஏவி விடுகிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவோடு இணைக்கப்படவில்லை. அவர்கள் இணைத்தது பரவசம் கொஞ்ச நேரம் இருக்கும், போயிடும். ஆராதிக்கிற நேரம் இருக்கும், ஜபக்கிற நேரம் இருக்கும், கோயிலுக்கு போன நேரத்தில் இருக்கும், அதர் டைம்ஸில் அது இருப்பதில்லை. மூன்றாவதாக நிறைய பேரை சுயநீதி பிரித்து வைத்திருக்கிறது. தே ஆர் நாட் கனெக்டட் வித் கிரைஸ்ட், தே ஆர் நாட் வித் கிரைஸ்ட். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் சரியாக வாழணும், நான் உண்மையை பேசணும், நான் ஒழுங்காக இருக்கணும், யாரை ஏமாற்றக்கூடாது, அநியாயம் பண்ணக்கூடாது, அக்ரம் பண்ணக்கூடாது, மற்றவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது, இந்த மாதிரி ஒரு டிசிப்ளினேரியன் லைஃப், சில மாரல் கோட்ஸை வச்சுருக்கிறாங்க. வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணக்கூடாது, சரியாக வாழணும், யாருக்கும் தீங்கு தீவனம் செய்யக்கூடாது. இதுவும் ஒரு பிசாசனுடைய தந்திரம், புரிஞ்சிட்டிங்களா? அதாவது ஒரு நல்ல வாழ்க்கை முறையை நானே என்னுடைய சொந்த ஆற்றலை கொண்டு வாழ்ந்து இது கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு நினைத்து விடுகிறேன். ஆனால் இதுவல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்கள் கிறிஸ்தவனுடைய பிரசன்னத்தில் வாழ்வதாக கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவனுடைய ஐக்கியத்தில் வாழ்வதாக கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னோட தொடர்புடையவராக இருக்கிறார், நான் அவரோட தொடர்புடையவனாக இருக்கிறேன், அவருடைய பிரசன்னத்தை நான் உணர்கிறேன், அந்த பிரசன்ன விளைவில் அனுபவிக்க இருக்க வேண்டும். நான் கரெக்டாக வாழ்கிறேங்க, நீங்கள் சொல்லுங்கள், எங்கிட்ட ஏதாவது தப்பு தவறு இருக்குதுன்னா சொல்லுங்கள். இது ஒரு என்ன வாழ்க்கை, ஒரு டிசிப்ளினரி லைஃப். இந்த உலகத்தில் அப்படி வாழ்கிறோம், எல்லா மதத்துலேயும் இருக்கிறாங்க. கிறிஸ்தவத்தில் இருக்கிறத விட மத ரிலீஜியன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்லா வாழ்கிறாங்க. நல்லா வாழ்கிறதில்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்துவோடு வாழ்கிறதா கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. ஐ மே பி ஏபிள் டு லீட் எ வெரி குட் லைஃப், தட்ஸ் நாட் கிறிஸ்டியன் லைஃப். ஐ மஸ்ட் லிவ் வித் கிரைஸ்ட். கிறிஸ்துவோடு வாழ வேண்டும், கிறிஸ்துவோட ஐக்கியத்தில் வாழ வேண்டும். அப்போது சுயநீதி வாழ்க்கை என்னை பிரித்து விடுகிறது. நான் வாழ்கிற நல்ல ஒரு வாழ்க்கை, அநேகர் வாழாத வாழ்க்கை, அக்கிரமக்காரன் அநியாயக்காரன் ஏமாத்திரம் இருக்கிற உலகத்தில் நான் உண்மையாக இருக்கிறேன், நேர்மையாக இருக்கிறேன், நாணயமாக இருக்கிறேன். நான் லஞ்சம் வாங்குறது கிடையாது, நான் காசு கொடுத்து காசு காரியம் சாதிக்கிறது கிடையாது. என் பையனுக்கு இந்த சீட்டு வாங்கணும்னு அவன் எவ்வளோ ஆசைப்பட்ட கூட நான் முடியாண்டேன், காசு கொடுக்க மாட்டேன்னு. நல்ல வாழ்க்கை தான், ஆனால் அவ்வளவு தியாகம் பண்ணி கர்த்தர் இல்லையே. எனக்கு அந்த வியாபாரம் நஷ்டப்பட்டு போகிறாலும் பரவாயில்ல, நான் என்ன பண்ண மாட்டேன், அதிகாரிகள் லஞ்சம் கொடுக்க மாட்டேன், நீ செய்த நல்ல காரியம் ஆனாலும் ஆசீர்வாதம் இல்லையே. ஏ, யூ ஆர் லீடிங் த செல்ஃப் ரைச்சஸ் லைஃப். நீயே உன்னை நீதிமானாக்கி, நீயே உன்னை பரிசுத்தவனாக்கி ஆண்டவர் பிரசன்ட் பண்ணுற போதும். ஆண்டவரே, நான் எவ்வளோ நல்லா வாழ்கிறேன், டெய்லி காலைல ஜெபம் பண்ணுறேன், பைபிள் படிக்கிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், ஒழுங்காக இருக்கிறேன், நாலு பேருக்கு நன்மை செய்கிறேன், யார் காசையும் நான் திருடுறதில்லை, ஏமாத்துறதில்ல, அணிய பண்ணுறதில்ல, கரெக்ட் டைமுக்கு போகிற வேலை கரெக்டாக செய்கிறேன், லஞ்சம் கொடுக்குறதில்ல வாங்குறதில்ல, ஐ எம் ஏ பர்ஃபெக்ட் பர்சன். பார்த்தால் என்னை பார்த்தா தெரியுதா ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் இல்லை, அப்படியெல்லாம் ஆசீர்வாதம் ஆண்டவர் சொல்லலை. You have to live with Christ. You must be very sure that you are the presence of Christ. கிறிஸ்துவின் பிரசன்னத்தை அனுபவிக்கணும். அடுத்தது நம்மளை பிரிக்கிறது மிக முக்கியமான வேலையை தான் இந்த கிறிஸ்தவ போதல் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆசீர்வாதத்திற்கு நாம் கிறிஸ்துவிடத்தில் போகணும், அவங்க ஜபக்கோபுரத்துக்கு வர சொல்கிறாங்க, பிரிச்சிட்டாங்க. ஆசீர்வாதங்களை பெற வேண்டுமென கிறிஸ்துவோடு இணைய வேண்டும். அவர்கள் சொல்கிறார், நீங்கள் எங்களுடைய ஜபக்கூட்டத்துக்கு வாங்க, எங்களுக்கு நீங்கள் ஜபக்கூடத்தை அனுப்புங்க. பிரிக்கிறாங்க. காலையில் வந்து பைபிளை கையில் வச்சுக்கிட்டு இன்றைக்கு ஆண்டவர் விதமாக சொல்கிறார், இன்றைக்கே உன்னுடைய கஷ்டம் கவலை எல்லாம் நீங்கிவிட்டது. அதை எங்கிட்ட எல்லாம் ஆண்டவர் சொல்லணும், நல்லா யோசிங்க. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு செய்ய போகிற நன்மை உண்டன்றா, அந்த தகப்பன் என்ன பண்ணும், பிள்ளைக்கு சொல்லணும். ரெண்டு பேருக்கு அப்பால் இருக்கிற ஒருவரை கூப்பிட்டு வந்து, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன் அப்பா இன்றைக்கு உனக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை செய்ய போகிறார், பி ஹாப்பி. அப்போ அது என்ன அர்த்தம், அப்பனுக்கும் பையனுக்கும் என்ன இல்லை, பிரிச்சிட்டீங்களா? அப்ப இன்றைய கிறிஸ்தவ பெரும்பாலான 98.5% போதகர்கள், 1.5% கூட மிச்சம் இருக்குமாங்க, ஒரு கேள்விதான். கிறிஸ்து மக்களை கிறிஸ்துவோடு பிரிக்கிறார்கள். பிசாசனுடைய தந்திரம், ஜப கோபுரத்துக்கு வாங்க, திறப்பின் வாசலுக்கு வாங்க, ஜப மையத்துக்கு வாங்க, ஜப அரங்கத்துக்கு வாங்க, மலைக்கு வாங்க, மடுவுக்கு வாங்க, பள்ளத்துக்கு வாங்க, மேட்டுக்கு வாங்க, அப்படி அழைச்சி எல்லாம் அங்கெல்லாம் போயிட்டோம். நம்ம எங்கே வரல? இயேசுநாத இடத்துல வரல. ஐ டு நாட் நோ கிரைஸ்ட். எல்லா ஜப கோபுரமும் தெரியும், எல்லா போதகருடைய ஃபோன் நம்பரும் தெரியும், அற்புத நம்பர்கள் தெரியும். மக்கள் பாருங்கள், லைவ் பார்க்குறவெல்லாம் அனுப்பிட்டே இருப்பாங்க ஜப விண்ணப்பம். நீ இந்த ஜப விண்ணப்பத்தை யாருக்கு அனுப்பணும் ஐயா? ஒரு ஊழியக்காரர் 8000 பேருக்கு ஜெபம் பண்ண முடியும். வாங்க ஜெபிக்கலாம் வாங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? ஒரு ப்ரேயர் ப்ரோக்ராம் வைக்கிறாங்க, இவன் என்ன பண்ணுறான், அவர் என்ன பேசுகிறார் அதை கேட்கறதில்ல. கேட்கலாம் வாங்க ப்ரோக்ராம் இல்லையே, சத்தியத்தை கேட்கலாம் வாங்க ப்ரோக்ராம் இல்லையே, ஜெபிக்கலாம் வாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, இவருங்கிறது இதுக்கா ஜெபிங்க, அதுக்கா ஜெபிங்க, அதுக்கா ஜெபிங்க, இதுக்கா ஜெபிங்க. இது மக்கள் அப்பாவிகள், யார் வழியாவது நமக்கு ஒரு நன்மை கிடைக்கான்னு பார்ப்பாங்க. நீ என்ன சொல்லிக் கொடுக்கணும்? நீ எங்களுக்கு ஜெப குறிப்பு அனுப்புகிற நேரத்துக்கு யாருக்கு அனுப்பு? எங்களுக்கு வரத விட ஃபாஸ்ட்டாக எங்கே போய் சேரும்? நாங்களும் மனுஷங்க தானே. 5 பேருக்குனா ஜெபம் பண்ணலாம், 10 பேருக்குனா ஜெபம் பண்ணலாம். நீங்கள் 10,000 பேர் இருக்கிறீங்க, நான் எங்கே ஜெபம் பண்ணுறது? வயிறு கிழிஞ்சிடாது. ஆனால் எல்லாம் எங்களுக்கு ஜெபக்களை அனுப்புங்கள், எங்களிடத்துல ஜெபித்தோம், கட்டுக்கட்டாக ஜெப குறிப்பாக வச்சுருக்கிறோம். அனுப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, எங்களுடைய வல்லமையை பாருங்கள், ஏன் இந்த கட்டுக்கட்டை அங்கே போகணும், அதை ஸ்ட்ரெயிட்டாக ஆண்டோருக்கு அனுப்பலாமே. ஆண்டோர் நமக்கு ரொம்ப தடவியாகலும் கண்டுபிடிக்கத்தக்க அளவில் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். ஆம் அருமையானவர்களே, இன்றைய போதகர்கள் நம்மை கிறிஸ்து விட்டு பிரிக்கிறார்கள். இன்றைக்கு பிரபலமான பெரும்பாலான போதகர்கள், பெரும்பாலான பாஸ்டர்கள், பெரும்பாலான சுவிசேஷர்கள் மக்களை கிறிஸ்துவை வரவிடாதபடிக்கு இட்டல் நின்று கொண்டிருக்கிற பழைய ஏற்பாடு போல. எங்கள் வழியாக தான் அங்கே போகணும். தேட்ஸ் நாட் த பிளான் ஆஃப் காட், தேட்ஸ் நாட் த வில் ஆஃப் காட். எனவே கிறிஸ்துவோடு இணைந்த ஒரு வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த இணைந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு. அந்த இணைந்த வாழ்க்கையில் எவ்வளவு மேடுபள்ளங்கள் இருந்தாலும் யூ வில் அக்செப்ட் வித் ஆல் யுவர் ஹார்ட். ஏன்னா உங்களோட ஆண்டவர் இருக்கிறார். இந்த உலகத்துடைய எல்லா மேடுபள்ளங்கள் மத்தியிலும் உங்களோட இருப்பார், உங்களை நடத்துவார், உங்களை அழிந்து போக விடவே மாட்டார். தண்ணீரில் நடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுது மூழ்குவதில்லை. மூழ்குவது போல வரும், கழுத்து வர வருங்க, ஆனால் உயிர் போகாது, கொண்டு சேர்த்துரும், அதுக்குள்ளே கரை வந்துடும். கழுத்து வர வந்துச்சு, இன்னும் கொஞ்சம் தான் மிச்சம், அதுக்குள்ளே கரையேறிடுவோமே, கரை வந்துடும், பக்கத்தில் வந்துச்சு. ஆனால் என்ன, வி மஸ்ட் பி வெரி ஷியூர் தட் வி ஆர் வித் கிரைஸ்ட், வி ஹவ் பின் கனெக்டட் வித் கிரைஸ்ட். எனவே அந்த நல்ல உறவில் இணைந்திருக்க நம்மை ஒப்பு கொடுப்போம், கிறிஸ்துவோடு இணைந்திருப்போம். வேறு எவைகளோடு நம்ம இணைக்காதபடிக்கு நேரடியாக கிறிஸ்துவோடு இணைவோம். பக்தி வாழ்க்கையோடு இணைவதல்ல, பரவச வாழ்க்கையோடு இணைவதல்ல, தேவ ஊழியருடைய ஜபங்களோடு இணைவதல்ல, கிறிஸ்துவோடு இணைவது. அந்த இணைப்பிலே ஆசீர்வாதங்கள் உண்டு, நன்மைகள் உண்டு. அவர் உண்மை உள்ளவர், அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். இறுதி வரையந்தம் அவர் நம்மோடு நடத்துவார். அந்த நாளில் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம்.
2: அன்பானவர்களே, ஜீவ நீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்தவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

ஒரு நாள் இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து இறங்கின போது திரளான மக்கள் கூட்டம் அவரை பின்தொடர்ந்து செல்ல ஆரம்பித்தனர். எல்லோரும் தேவிகளோடு இருந்தனர். எத்தனை பேர் அன்று கண்ணீரோடும் பிரச்சனைகளோடும் அவருக்கு பின் சென்று கொண்டிருந்தனர் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த கூட்டத்திலே ஒரு குஷ்டரோகி மிகுந்த வேதனையோடும் கண்ணீரோடும் வந்திருந்தான். வியாதியின் கொடூரம் ஒரு புறம், குடும்பத்தினரால் கைவிடப்பட்ட நிலை, சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட நிலை, மிகுந்த கலக்கத்தோடு இந்த சபிக்கப்பட்ட நிலையிலிருந்து எனக்கு ஒரு விடுவு உண்டாகாதா என்ற ஏக்கத்தோடு அன்று இயேசுவை காண வந்திருந்தான். எல்லா நம்பிக்கையும் அற்று போன நிலையிலும் இந்த இயேசுவால் எனக்கு ஒரு புது வாழ்வை அளிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு அவன் ஆண்டவர் இயேசுவுக்கு முன் வந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று கூறினான். அவனுக்கு இருந்த விசுவாசத்தை பாருங்கள். உம்மால் ஆகும் என்று சொல்லுகிறான். உடனே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? அவர் மனதுருகி தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று சொல்லி அவனை சுகமாக்கி அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பித்து கொடுத்தார். பலவித கஷ்டங்களாலும் வியாதியினாலும் கடன் தொல்லையாலும் குடும்ப சூழ்நிலைகளாலும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நீ கண்ணீரோடு இருந்து கொண்டிருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. இதோ அவர் உங்களுக்கு என்று ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். ஆண்டவரே, என்னை தொட்டு சுகமாக்கும் ஐயா, என் குடும்பத்தை தொட்டு ஒரு மாற்றத்தை கட்டளையிடும் ஐயா என்று உங்கள் வாய்களை திறந்து கேளுங்கள். அவர் தமது கைகளை நீட்டினால் போதும், நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீர்கள். அவர் கைகளை நீட்டிய மாத்திரத்தில் உங்கள் சூழ்நிலைகள் தலைகீழாக மாற ஆரம்பிக்கும். மலையாக நின்று கொண்டிருக்கிற பிரச்சனைகள் அப்படியே மறைவதையும், சீறி கொண்டிருக்கும் மலைகள் அப்படியே அடங்குவதையும் பார்ப்பீர்கள். அவர் இப்பொழுதே தமது கரங்களை நீட்டி ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். என்னை நீ தொட்டு நீ சுகமாக்கும் ஐயா என்று சொல்லி

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: ஏசாயா 30:18-22 வசனங்களில் தேவனுடைய மனதுருக்கம் எவ்வாறு நம்மை பாதுகாக்கின்றது என்பதை பாடலாக பாடுவோம்.

0: மகனே மகளே, உலக பாரங்கள் கவலைகள் உன்னை அழுத்துகிறதா?
1: Fix your eyes on Jesus.
0: உனக்கு முன் ஓடி ஜெயமெடுத்தவர்கள் கோடி கோடி பேர்.
1: எபிரேயர் 12:1-3 வசனங்களை பாடலாய் பாடுவோம்.

0: కర్తుడే పరిశుద్ధ నామతికి స్తోత్రం.
1: ప్రైజ్ బి అంటూ హిస్ హోలీ నేమ్.
0: ప్రియమైన దేవుని పిల్లగలే, ధర్మమైన కాలవెళిలే கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த ஆராதனையிலே நாம் இப்பொழுது ஜெபித்த பிரகாரமாக சமாதானத்தின் தேவன் நம்முடனே கூட எப்பொழுதும் இருக்கிறார்.
1: As we pray, the God of peace is with us all the time.
0: அவருடைய சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானமா இருக்குதால எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம்.
1: The peace which is beyond our understanding.
0: Hallelujah. எல்லா புத்தி என்று சொல்லும் பொழுது மனுஷர்கள் இன்றைக்கு பல விதங்களிலே யோசிப்பார்கள்.
1: People may think in different ways.
0: பல கேள்விகள் கேட்பார்கள்.
1: They may ask lot of questions.
0: ஆகவே மனுஷனுடைய புத்திசாலித்தனத்துக்கும் மனுஷனுடைய அறிவுக்கும் மனுஷனுடைய இந்த உலக ஞானத்துக்கும் மேலான ஒன்றுதான் இந்த தேவ சமாதானம்.
1: The God of peace is beyond all our intellectual, all our things.
0: அந்த சமாதானத்தை தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
1: The Lord has given such peace in our
0: lives. Hallelujah. ஆனால் இந்த உலகத்திலே மனிதர்கள் நிம்மதி தேடி அலைகிறார்கள்.
1: The people are wandering for peace.
0: ஆனால் அவர்களுக்கு நிம்மதி கிடைக்கவில்லை.
1: They don't have peace at all.
0: கோவில்கள் ஏராளமாய் உண்டு.
1: There are lot of temples.
0: ஆனால் நிம்மதி அங்கே கிடைப்பதில்லை.
1: But there is no peace there.
0: குளங்கள் உண்டு.
1: There are
0: ஏரிகள் உண்டு. குட்டைகள் உண்டு. மலைகள் உண்டு.
1: Mountains.
0: ஆனால் எல்லா இடத்திலும் போய் எங்க போய் சுத்தி வந்தாலும் சரி,
1: Wherever they go,
0: அங்கே நிம்மதி கிடைக்காது.
1: No peace at all.
0: மனிதன் சமாதானம் தேடி அலைந்து கொண்டிருக்கிறான்.
1: And man is wandering.
0: ஆண்டவர் நமக்கு இலவசமாக அந்த சமாதானத்தை கொடுத்திருக்கிறார்.
1: Freely the Lord has given the peace.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அது பணத்தினால் வருகிற சமாதானம் அல்ல.
1: Not by money.
0: அல்லது இந்த உலக மாயையினால் சிற்றின்பங்களினால் வருகிற சமாதானம் அல்ல.
1: The peace is not because of the worldly pleasures.
0: இந்த உலக பிரகாரமான மேன்மையினால் வருகிற சமாதானம் அல்ல.
1: The peace is not because of the greatness of this world.
0: ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சமாதானம்,
1: the Lord's peace,
0: நம்முடைய வெறுமையிலே,
1: in the emptiness,
0: நம்முடைய கண்ணீரின் மத்தியிலே,
1: in the midst of tears,
0: நம்முடைய பாடுகளின் மத்தியிலே,
1: in the midst of suffering,
0: ஏமாற்றங்களின் மத்தியிலே,
1: in the midst of disappointment,
0: வெட்கத்தின் மத்தியிலே,
1: in the midst of shame,
0: அவமானத்தின் மத்தியிலே,
1: in the midst of shame,
0: நிந்தைகளின் மத்தியிலே,
1: in the midst of reproach,
0: கஷ்டங்களின் மத்தியிலே,
1: in the midst of trouble,
0: பாடுகளின் மத்தியிலே,
1: in the midst of suffering,
0: உபத்திரவங்களின் மத்தியிலே,
1: in the midst of tribulation,
0: தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார்.
1: God has given the peace.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God.
0: ஆம்.
1: Yes.
0: ஏதாவது ஒரு விதத்திலே மனிதர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள்.
1: People are suffering in different matters.
0: பல விதங்களிலே அவர்கள் பல இன்னல்களிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
1: They are struggling with a lot of problems.
0: இந்த உலகத்திலே மனிதர்கள் செய்கிற ஒரு பெரிய கேடான ஒரு காரியம் என்னவென்றால் ஒருவரை ஒருவர் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
1: And they are killing others.
0: சக மனிதர்களோடு யுத்தம் பண்ணிக்கொண்டு நாட்டை இன்னொரு நாடு அழித்துக் கொண்டிருக்கிறது.
1: They are fighting each other. One country is
0: அவர்கள் மனிதர்கள் தானே என்று நினைப்பதில்லை.
1: They don't consider they are also people.
0: ஆனால் கர்த்தர் சொன்னார்.
1: But the Lord said,
0: கடைசி நாட்களிலே யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள்.
1: You will hear the wars and rumors of wars.
0: ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும் என்று ஆண்டவர் சொன்னார்.
1: Nation against nation.
0: பஞ்சங்கள் வரும் என்று சொன்னார்.
1: There will be famine.
0: உங்களை காட்டி கொடுப்பார்கள் என்று சொன்னார்.
1: They will point out you.
0: ஆம், உங்களை துன்பப்படுத்துவார்கள் என்று சொன்னார்.
1: They will make you to suffer.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God.
0: ஆகவே இந்த கடைசி நாட்களிலே மனிதர்கள் ஒருவரையொருவர் அழித்துக் கொண்டிருக்கிறார், ஒருவரையொருவர் பகைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
1: People are getting enmity with each other.
0: ஆகவேதான் நீதிமன்றம் இன்றைக்கு பல கோடி வழக்குகளால் நிரம்பி இருக்கிறது.
1: The court is filled with the millions of cases.
0: அதை இன்னும் அவங்களால் தீர்த்து வைக்கவே முடியல.
1: They could not solve it.
0: சிறைச்சாலையிலே குற்றவாளிகள் நிரம்பி வடிந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: In prison and the people are overflowing.
0: ஆஸ்பத்திரிகளிலே வியாதியஸ்தர்கள் நிரம்பி கொண்டிருக்கிறார்.
1: In hospitals the patients are overflowing.
0: இதெல்லாம் எதை காட்டுகிறது?
1: What it shows?
0: மனிதனுடைய இயல்பு வாழ்க்கையிலே அவன் நன்றாய் வாழவில்லை என்பதை காட்டுகிறது.
1: In man's life they are not having proper comfort.
0: அவனுடைய வாழ்க்கை ஒரு குறைவுள்ள ஒரு வாழ்க்கையாகவே இருக்கிறது.
1: The life is having lackings.
0: அருமையானவர்களே,
1: ஆண்டவராக
0: வந்தார்.
1: What for he came?
0: நான் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான்.
1: Thief is coming to steal and destroy.
0: அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும்
1: I have come to give life.
0: ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன்.
1: The life should become abundant.
0: நான் என் ஆடுகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன்.
1: I give eternal life for my
0: sheep. ஜீவன் கொடுக்கிறார்.
1: He gives life.
0: பரிபூர்ண ஜீவன் கொடுக்கிறார்.
1: Abundance of life.
0: நித்திய ஜீவன் கொடுக்கிறார்.
1: Eternal life.
0: இந்த மூன்று விதமான ஜீவனை இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் கொடுக்க முடியும்.
1: Only the Lord Jesus can give all these lives.
0: ஆகவே ஜீவன் என்றால் வாழ்வு.
1: Life means
0: நல்வாழ்வு.
1: Good life.
0: பரிபூர்ண ஜீவன் என்றால் நிறைவான வாழ்வு.
1: Abundance life means it's a fullness of
0: life. நித்திய ஜீவன் என்றால்
1: eternal life.
0: நித்தியமான வாழ்வு.
1: Eternal everlasting life.
0: ஆகவே தேவன் தந்த வாழ்வு
1: God's life.
0: அது அநித்தியமான வாழ்வு அல்ல.
1: It's not temporary one.
0: அது நித்தியமான வாழ்வு.
1: It is eternal.
0: இந்த உலகத்தோடு முடிந்து போகிற வாழ்வு அல்ல.
1: It will not get over in this world.
0: நிலையான வாழ்வு, நித்தியமான வாழ்வு.
1: It is the permanent life.
0: எவ்வளவு ஒரு மேலான ஒரு தரிசனம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
1: What a great vision the Lord has given to us.
0: அதற்காக தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம்.
1: That's why we are running.
0: Hallelujah. ஆனால் அதை விட்டு இன்றைக்கு உலகத்தில் பாருங்க என்ன சொல்றாங்க.
1: Look at the world.
0: The கிறிஸ்தவர்கள் எல்லாம் மதத்தை பரப்புறாங்க.
1: The Christians are spreading the religion.
0: இவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க.
1: They are earning money.
0: இந்தியா தேசத்தை தான் தேசமா மாத்த பாக்குறாங்க.
1: They want to change India into Christian country.
0: இப்படி அநேகர் தவறான விதங்களிலே வேதத்தையும் இயேசுவையும் தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: They are not understanding properly the Lord Jesus and the Bible.
0: வேதத்தினுடைய மகத்துவத்தை அவர் அறியாதபடியினாலே தூஷிக்கிறார்கள்.
1: Since they are not understanding the greatness of the
0: truth, they are தூஷிக்கிறார்கள்.
1: They are blaspheming against the minister of God.
0: தூஷிக்கிறார்கள்.
1: They are telling blasphemy against the
0: தூஷிக்கிறார்கள்.
1: They are telling blasphemy against
0: the church. நம்முடைய விசுவாசத்தை தூஷிக்கிறார்கள்.
1: They are blaspheming about the faith.
0: யாராவது குற்றம் கண்டுபிடிப்பாமா பார்க்கிறார்கள்.
1: They want to find a fault.
0: உடனே தூஷிக்கிறார்கள்.
1: Again, immediately they blaspheme us.
0: இந்த கிறிஸ்தவர்கள் இப்படிதான்.
1: The Christians are like this.
0: ஆகவே தான் வேதம் சொல்கிறது.
1: That's why the Bible says.
0: பிரியமானவர்களே, அவர்களுக்குள்ளே நீங்கள் நல்லடக்கை உள்ளவளாய் நடந்து கொள்ளுங்கள்.
1: Beloved, you walk upright.
0: நல் மனசாட்சியுடைய நடந்து கொள்ளுங்கள்.
1: Have good consciousness.
0: அவர்கள் உங்களை குற்றம் கண்டுபிடிக்காத அளவுக்கு.
1: They should not find fault.
0: ஆனாலும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்.
1: But then the Lord said,
0: உலகம் உங்களை பகைக்கும்.
1: World will get enemies.
0: ஏனென்றால் என்னை அது முதலாவது பகைத்தது.
1: First of all, it had enmity with me.
0: என்னை அது பகைத்தபடினால அது உங்களையும் பகைக்கும்.
1: Because of that, it will.
0: ஆகவே நாம் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க முடியாது.
1: We should not be friend to the world.
0: உலகம் நம்மை பகைக்கிறது.
1: World will get enmity.
0: சத்தியத்தின் நிமித்தம் பகைக்கிறது.
1: Because of the truth.
0: நாம் அவர்கள் செய்கிற காரியங்களை நாம் செய்யாதபடினாலே நம்மை பகைக்கிறது.
1: Since we are not doing their works.
0: அவர்களோடு சேர்ந்து கொண்டு குடித்து வெறித்து விபச்சாரம் பாவம் இவர்களை செய்து கொண்டுதான் நம்மை பகைக்க மாட்டார்.
1: If we commit with sins with them, they will not get
0: enmity. அந்த பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறபடினாலே பகைக்கிறார்.
1: Since we resist the sin, they get enmity.
0: Hallelujah. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே,
1: Children of God,
0: இதற்கு நடுவிலே ஒரு பக்கம் பிரஜாதி மக்கள் மத்தியிலே நிந்தைகள்,
1: In the midst of Gentiles,
0: அவமானங்கள்,
1: Shame,
0: நமக்கு பெருகிக் கொண்டிருக்கிறது.
1: It is increasing.
0: தூஷணங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது.
1: The blasphemy is increasing.
0: கடைசி காலத்தில் தூஷிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
1: The last days they will blaspheme against
0: you. இது ஒரு பக்கம் இருக்க.
1: One side this.
0: கர்த்தருடைய பிள்ளைகளில் அநேகர்,
1: God's people,
0: கிறிஸ்தவர்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிக்கொண்டு அவர்கள் இன்றைக்கு தவறான காரியங்களை பேசிக்கொண்டு,
1: Christians are blaming each other.
0: பல பிரிவினைகளினாலே அவர்கள் சாட்சி கெட்ட ஒரு ஜீவியம் செய்து கொண்டு,
1: because of separation and they don't have proper witness.
0: ஆகவே அது பிரஜாதி மக்களுக்கு முன்பாக சாட்சி கேடாக காணப்படுகிறது.
1: Before the Gentiles and it is not having good witness.
0: ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்?
1: What we supposed to do?
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: இந்த உலகத்துக்கு,
1: For this world,
0: அவர்கள் கண்கள் திறக்கப்படுவதற்கு, அந்த குருட்டு கண்கள் திறக்கப்படுவதற்கு,
1: The blind eyes should be open.
0: சாத்தான் குருடாக்கி வைத்திருக்கிற அந்த கண்களை திறப்பதற்கு,
1: Satan blinded them.
0: நாம் இந்த சுவிசேஷமாகிய ஒளி, இதுதான் ஒளி,
1: the light of gospel,
0: the ஜீவ ஒளி,
1: it is the living
0: இந்த
1: light.
0: இந்த சுவிசேஷமாகிய இந்த ஒளியின் மூலமாக,
1: through the light of this gospel,
0: அவருடைய கண்கள் பிரகாசிக்க வேண்டும்.
1: The eyes should be shine forth.
0: அவர்கள் இந்த சுவிசேஷத்தின் ஒளியை பார்க்க கூடாது என்பதற்காகத்தான் சாத்தானோட மனதை குருடாக்கி
1: வைத்திருக்கிறார்.
0: யாரும் நரகத்துக்கு போகாம ஆத்மா ஆதாயம் பண்ணி பரலோகத்துக்கு கொண்டு வாங்கன்னு சொன்னார்.
1: The Lord said he gained the souls and bring them.
0: அவங்க என்ன சொல்றாங்க?
1: In the heaven.
0: இவங்க ஆட்களை திருடுறாங்க.
1: They are stealing
0: எங்க மதத்தை மாத்துறாங்க.
1: Changing the religion.
0: அப்படி தவறான காரியங்களை சொல்றாங்க.
1: They misunderstand.
0: நம்ம மதம் மாற்றவில்லை.
1: We are not changing the religion.
0: ஆத்மாக்களை நித்திய ஜீவனுக்கு நேராக வழி நடத்தி கொண்டிருக்கிறோம்.
1: We lead the souls to eternal life.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: எப்படி தவறான காரியங்கள் வருவதற்கு காரணம் என்னவென்றால், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் இன்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய மகத்துவத்தை அவர்கள் காண முடியாமல் தவிக்கிறார்கள்.
1: They are not seeing the greatness of Jesus and they are struggling.
0: லாசர் வியாதிப்பட்டு அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு 4 நாள் பொறுத்து இயேசு வருகிறார்.
1: And Lazarus died and after 4 days Jesus came.
0: அப்போ மரியாளே இயேசுவை சந்திப்பதற்கு அவள் சற்று வருத்தம் அடைந்து இயேசுவை சந்திக்காமல் போய் உட்கார்ந்து கொள்கிறாள்.
1: Mary was sitting without meeting the Lord Jesus.
0: என் சகோதரன் குணமாக்க இவர் வரல.
1: He didn't come to heal my brother.
0: அவள் குறை சொல்கிறாள் ஆண்டவரை.
1: And she is blaming the Lord.
0: அங்க இருக்கிற மக்கள் என்ன குறை சொல்றாங்க?
1: What people are saying?
0: குருடருடைய கண்களை திறந்த இவர் இந்த லாசருவை சுகமாக்கி இருக்க கூடாதா?
1: He opened the blind eyes and could he not raise the Lazarus also?
0: Hallelujah. என்று சொல்கிறார்கள்.
1: They are telling so.
0: ஆகவே அங்கே சுற்றி இருக்கிற மக்கள் ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து என்ன சொல்கிறார்கள்? இதோ நீங்கள் போதித்த போதனைகள் சத்தியங்களை கேட்டுதானே இவர்கள் இருந்தார்கள். இந்த குடும்பம்,
1: this family was listening to the truth.
0: Yen inge inda Lazarus kallarile podirukkar.
1: Why did Lazarus in the tomb now?
0: Hallelujah,
1: hallelujah.
0: Andor Marthaal ku ore or kaaryam da sonnar.
1: And Jesus said to Martha only one thing.
0: Adu enna vendral nee viswasithaal
1: if you believe
0: devanudaiya magimaiyai kaanbai.
1: You will see the glory of God. He said to the disciples
0: inda vyadhi இது எப்படிப்பட்ட வியாதி என்றால்,
1: what kind of sickness?
0: தேவனுடைய மகிமைக்காக வந்திருக்கிற ஒரு வியாதி.
1: It is for the glory of God. It has
0: மரணத்தின் மூலமாகவும்
1: through the death
0: அந்த வியாதியின் மூலமாகவும் கூட
1: through the sickness
0: ஆண்டவர் மகிமைப்பட முடியும்.
1: The Lord can be glorified.
0: ஏனென்றால்
1: because
0: அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவனாய் அங்கே நிற்கிறார்.
1: The Lord is standing as the Almighty God.
0: அதனால்தான் பவுல் சொல்கிறார் பிலிப்பியருக்கு நிருபத்தில், ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்தியன் சரீரத்தில் என்ன செய்வார்? மகிமைப்படுவார்.
1: Christ will be glorified through my body.
0: கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்.
1: Christ is my life and death is my gain.
0: ஜீவனாய் இருந்த மாத்திரம்தான் இல்ல,
1: not only with
0: ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும்
1: with the life or death
0: கிறிஸ்தியன் சரீரத்திலே மகிமைப்படுவார்.
1: Christ will be magnified in my body.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆகவே தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக
1: for the glory of God.
0: ஆமென்,
1: ஆமென்.
0: அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்லறைக்கு முன்பதாக நின்று லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தத்தோடு சொல்லும் பொழுது,
1: when Jesus called Lazarus come out,
0: நான்கு நாள் அழுகி போன பிணமே வெளியே வா என்று சொல்லவில்லை, லாசருவே வெளியே வா.
1: He said Lazarus you come out, not the defiled body you come.
0: Hallelujah. உலகம் அழுகி போன பிணமாக தான் பார்க்கிறது.
1: The world is looking at the defiled
0: ஆனால் இயேசு
1: body.
0: அவனை லாசருவாகவே பார்க்கிறார்.
1: But Jesus looking at
0: Lazarus. வெளியே வருகிறார்.
1: Lazarus came out.
0: கட்டை விடுத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார்.
1: He removed the bandages.
0: அங்கே இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட்டது.
1: The name of Jesus was glorified.
0: அநேகர் இயேசுவை விசுவாசித்தார்கள்.
1: Many started believing the Lord Jesus.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: கர்த்தருடைய நாமம்,
1: the name of the Lord,
0: வல்லமையுள்ள நாமம்,
1: it is powerful.
0: Hallelujah. இந்த கடைசி நாட்களிலே,
1: in these last days,
0: ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமைப்பட விரும்புகிறார்.
1: The Lord wants to be glorified in our lives.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எத்தனை பேர் சொல்ல முடியும்?
1: How many can say that?
0: என் வாழ்க்கையிலே இயேசு மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறார்.
1: Jesus is glorified in my
0: Hallelujah.
1: life. Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என்னென்னமோ நடக்கிறது ஆனால் ஆண்டவர் மகிமைப்படுகிறார்.
1: And Jesus
0: சொல்ல முடியுமா?
1: getting glorified. Can you
0: say தரிசனம் அதுவா இருக்கிறதா?
1: Do you have that vision?
0: இயேசு மகிமைப்படணும்.
1: Jesus has to be glorified.
0: நான் கஷ்டப்பட்டாலும் இயேசு மகிமைப்படணும்.
1: Though I suffer, he has to be glorified.
0: Amen. அந்த நிச்சயம் எத்தனை பேருக்கு இருக்கிறது?
1: How many of you having that assurance?
0: அதற்காக தான் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார்.
1: That's why the Lord keeps us.
0: Hallelujah.
1: With the life.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.

0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகிமைப்பட வேண்டுமானால்,
1: the Lord has to be glorified in our lives,
0: நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக நாம் கடந்து போகும் பொழுது,
1: when we go through a lot of tribulations,
0: அந்த பாதைகளின் மத்தியில், அது இருள் சூழ்ந்த பாதையா இருக்கலாம்,
1: in the midst of the darkness,
0: நெருக்கமான பாதையா இருக்கலாம்,
1: in the midst of oppression,
0: கரண்டு முரடான பாதையா இருக்கலாம்,
1: in the midst of rotten roads,
0: அது எப்படிப்பட்ட பாதையா இருந்தாலும் சரி,
1: whatever may be,
0: பள்ளத்தாக்கில் நடுவே போகலாம்.
1: When we may go to valleys.
0: நீ பள்ளத்தாக்கில் நடுவே போகும்பொழுது அவர் உன்னை தோளின் மேலே தூக்கிக் கொள்வார்.
1: Though we walk in valleys and he will take,
0: hallelujah,
1: take us in upon his shoulder.
0: கரடுமுரடான பாதைகளிலே உன்னை அவர் கரம் பிடித்து நடத்துவார்.
1: The Lord will hold your hand and walk with you.
0: இருள் சூழ்ந்த பாதைகளிலே வெளிச்சம் வீசும்.
1: In the midst of the darkness there will be light.
0: உம்முடைய வேதம் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது.
1: The word is the light for my path.
0: கர்த்தர் வழி காட்டுவார்.
1: The Lord will show the way.
0: நமக்கு முன்னால் ஒருவர் போய் கொண்டிருக்கிறார்.
1: He is going before us.
0: நாம் அறியாத பாதையில் அவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார்.
1: He leads us.
0: ஒரு குருடனை அவர் எப்படி நடத்துவாரோ அதுபோல தான் நடத்தி கொண்டிருக்கிறார்.
1: And he is leading us as the
0: கவலை இல்ல.
1: No.
0: என்றால் அவர் முன்னாலே போய் கொண்டிருக்கிறார்.
1: Because he is going forward.
0: நான் உனக்கு முன்னாலே போய் கோணலானவர்களை சபையாக்கி கொண்டிருக்கிறேன்.
1: I go forward and set right the path.
0: கர்த்தர் சொல்கிறார்.
1: The Lord says so.
0: கர்த்தர் நமக்கு முன்னாலே போய் கொண்டிருக்கிறார்.
1: The Lord is going forward.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: இப்படிப்பட்டதான் இந்த நாட்களில் நாம் ஒன்றை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும்.
1: In these days we should understand,
0: நம்முடைய விசுவாசம்,
1: our faith,
0: திடனாய் இருக்க வேண்டுமானால்,
1: if it has to be strong,
0: நாம் அதை ஜெயிக்க வேண்டும்.
1: We have to overcome.
0: அதை மேற்கொள்ள வேண்டும்.
1: We have to overcome.
0: சோதனைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும்.
1: We have to overcome the temptation.
0: பலவிதமான இடுக்கமான சூழ்நிலைகள் வரும் பொழுது போராடி நாம் ஜெயிக்க வேண்டும்.
1: We have to overcome.
0: யாக்கோபு மனிதரோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டார்.
1: Jacob, he struggled with the man and God and he overcame.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: நம்முடைய போராட்டத்திலே எப்பொழுதும் ஒரு வெற்றி காத்துக் கொண்டிருக்கிறது.
1: The victory is waiting in the midst of our tribulation.
0: Hallelujah. அது சோதனையா இருந்தாலும் சரி,
1: it may be trial.
0: அது வெட்கமான ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி,
1: it may be shameful condition.
0: அல்லது அவமானமான ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி,
1: it may be shame.
0: இல்ல ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் காணப்பட்டாலும் சரி,
1: though it is oppression.
0: ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் காணப்பட்டாலும் சரி,
1: it may be a great trouble.
0: அதன் மத்தியிலே நீங்கள் நிச்சயமாகவே அதை ஜெயிக்க முடியும்.
1: In the midst of that you can take the victory.
0: ஆண்டவர் மிக தெளிவாய் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன்.
1: Jesus said, and you have the tribulation in this world, I have, hallelujah, overcome the world.
0: கர்த்தனமே அதற்காக தான் அழைத்து இருக்கிறார்.
1: That's why the Lord has called us.
0: அப்படி அதை ஜெயிக்கும் பொழுது,
1: when we take victory,
0: அதிலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
1: The Lord's name is glorified.
0: நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது,
1: when you have different kinds of trials,
0: அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள்.
1: Consider that it is joy.
0: ஏன் தெரியுமா?
1: Because
0: அதிலே தான் விசுவாசத்தின் பரீட்சை காணப்படுகிறது.
1: The test of faith is there.
0: அதிலே தான் உங்களுடைய விசுவாசம் வளர்ந்து கொண்டிருக்கிறது.
1: The faith is growing in that.
0: உங்களுடைய விசுவாசம் அங்கே பலப்பட்டு கொண்டிருக்கிறது.
1: The faith is strengthened.
0: அதற்காக உங்க விசுவாசத்துக்காக ஆண்டவர் உங்களை போட்டு கஷ்டப்படுத்துவார் என்று தவறாய் நினைக்க வேண்டாம்.
1: Don't misunderstand because of
0: அப்படி நினைக்கிறாங்க.
1: Many think,
0: ஓஹோ ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துறதுக்காக தண்டிக்கிறாரு.
1: He is punishing to become holy.
0: தண்டிக்கிறது வேறு,
1: punishing is different.
0: சிட்சிக்கிறது வேறு,
1: chastisement is different.
0: அருமையானவர்களே,
1: dear children of God.

0: கேட்டீங்கன்னா,
1: when it is going to come,
0: இந்த உலகத்தின் முடிவுக்கு பிறகு தான் தண்டனையே காத்துட்டு இருக்கு.
1: At the end of the world the punishment,
0: அப்பதான் நியாய தீர்ப்பு வரும்.
1: The judgment will come.
0: நியாய தீர்ப்பு வந்த பிறகு தான் தண்டனை.
1: After the judgment there is the punishment. நியாய
0: தீர்ப்பு வரல.
1: The judgment hasn't come.
0: கொரோனா வந்த உடனே ஆண்டவர் தண்டிக்கிறார்.
1: When the corona comes, people
0: அதெல்லாம்
1: say
0: தண்டனை கிடையாது.
1: That is not punishment.
0: ஆண்டவர் கொரோனாவை குறித்து தண்டிக்கிறவர் இல்ல.
1: Not by corona.
0: உன்னை போட்டு துன்புறுத்தி தண்டிக்கிறவர் இல்ல.
1: Not he will not make you suffer.
0: எல்லாவற்றுக்கும் பின்னால ஒரு காரணம் இருக்கிறது.
1: There is a reason for everything.
0: அதை கண்டுபிடிக்கணும்.
1: We have to find out.
0: ஏன் தோல்வி?
1: Why the failure?
0: ஏன் என் வாழ்க்கையிலே இன்னும் என் ஆசீர்வாதம் நிறைவாயில்லை?
1: Why the blessings are not yet full?
0: அதை நாம் கண்டுபிடிக்கணும்.
1: We have to find out.
0: ஆகவே பிரியமான இந்த காலவேளையிலே,
1: in this morning,
0: கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தும் காரியம் என்னவென்றால்,
1: what the Lord is revealing,
0: எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி,
1: whatever may be your situation,
0: அது சோதனையா இருந்தாலும் சரி,
1: it may be trial,
0: அது ஏமாற்றமா இருந்தாலும் சரி,
1: it may be a deception,
0: அது வெட்கமான காரியமா இருந்தாலும் சரி,
1: it may be shameful condition,
0: நெருக்கமான பாதையா இருந்தாலும் சரி,
1: it may be oppressed path.
0: Hallelujah. பவுல் அப்போஸ்தலன் சொல்றது போல நம்ம சொல்லலாம்.
1: As
0: நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் என்ன செய்யறதுல ஒடுங்கி போயிட மாட்டோம். மனமுறிவு அடையறதில்ல. உன்னை மனமுறிவு அடையிறதுக்காகத்தான் அநேக காரியங்கள் வருது.
1: Many things are coming to make you
0: despair. உன்னை ஒடுக்கிறதுக்காக தான் அநேக காரியங்கள் வருது.
1: In order to oppress you, many things are coming.
0: ஒடுக்க முடியாது, எங்களை மனமுறிவு ஆக்காது.
1: It cannot despair us and it cannot perplex us.
0: எப்படி அது நடக்கும்? அது எப்படி சாத்தியமாகும்?
1: How is it possible?
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: Dear children of God,
0: இந்த ரகசியம் உன் வாழ்க்கையிலே இருக்குமானால் பிசாசு உன்னை வஞ்சிக்க முடியாது.
1: If you have the secret, the devil cannot deceive you.
0: உன்னை சிலர் நிந்திக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளும்.
1: Just think that somebody is criticizing.
0: அந்த நிந்தனையை உன்னால் தாங்க முடியவில்லை.
1: You could not bear that reproach.
0: நீ உடனே கோபப்படுகிறாய்.
1: You get angry.
0: எரிச்சல் அடைகிறாய்.
1: You get angry.
0: திருப்பி அவர்களை வகை வசைப்பாடுகிறாய்.
1: Again you are repeating it.
0: உடனே அது பாவமாய் மாறிவிடுகிறது.
1: It becomes sin.
0: பதிலுக்கு பதில் செய்கிறாய்.
1: You do.
0: ஆனால் நிந்தை வந்தா ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்யணும்?
1: When the reproaches come, what do you do?
0: இயேசுவுக்கு நிந்தை வந்தது.
1: The reproach came to Jesus.
0: அவர் சிலுவையில போனது ஒரு பெரிய நிந்தை.
1: That is the reproach.
0: எபிரேயர்ல வாசிக்கிறோம், அந்த நிந்தையை அவர் எப்படி சுமந்தாரோ அதுபோல நாமும் அந்த நிந்தையை சுமந்து கொண்டு எங்க போறோமா? பட்டணத்துக்கு வெளியில போறோம்.
1: We have to bear the reproach and we have to go to the
0: யாராவது வாசிக்கலாம்.
1: Outside the city.
0: எபிரேயர்கள் நிருபத்தில
1: Hebrews.
0: நிந்தையை சுமந்து கொண்டு என்ன செய்யணும்? நாம போறோம்.
1: We have to bear the reproach.
0: அந்த வசனத்தை யாரா படிங்க?
1: உடனே
0: நீ கோபம் அடைவதோ எரிச்சல் அடைவதோ பதிலுக்கு பதில் ஏதாவது செய்யறதோ அல்லது பழி வாங்குவதோ அல்லது அவங்களை தீத்து கட்ட நினைப்பதோ இதெல்லாம் உலகத்தான் செய்யற வேலை. நம்முடைய வேலை என்ன தெரியுங்களா? நிந்தையை சுமக்கணும்.
1: Our job is we have to
0: bear. ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கு பைபிள்ல.
1: Two things said.
0: ஒன்னு நிந்தையை சுமக்கணும்.
1: You have to bear the reproach.
0: இல்லனா நிந்தையை சகிக்கணும்.
1: You have to endure the reproach.
0: சங்கீத புத்தகத்துல
1: Psalm
0: யாராவது எடுத்து வாசிக்கலாம். 69வது சங்கீதம்
1: 16
0: ஐந்தாவது வசனத்துல இருந்து யாரா படிங்க சீக்கிரமாக.
1: From 5 onwards.
0: 69வது சங்கீதம். உமது நிமித்தம் நிந்தையை நான் என்ன செய்த? எத்தனை பேர் சொல்ல முடியுங்க? இப்போ
1: how many can say I have
0: சந்தோஷமா சொல்றவங்க இங்க இருக்கீங்களா?
1: Anybody can say that?
0: என்ன மிக கேவலமாக பேசுறாங்க.
1: They reproached me.

0: நான் சகித்து
1: கொண்டிருந்தேன்.
0: உன்னை தூஷிக்கலாம், சீமேயு தாவீதை தூஷித்தது போல.
1: உன்னை
0: தவறான வார்த்தைகளினாலே உன்னை காயப்படுத்தலாம். சகித்து கொள்ள முடிகிறதா?
1: Do you endure that?
0: அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: நல்லா கவனித்துக் கொள்ளுங்க.
1: Listen carefully.
0: கிறிஸ்தவ ஜீவியம் என்பது,
1: Christian life means,
0: இந்த சங்கீதம் 69ல சொல்லப்பட்டிருக்கிறது சிலுவை பாதை.
1: The path of cross, it is said.
0: நிறைய பாதைகளை இப்பொழுது பார்த்தோம்.
1: There are a lot of paths.
0: நாம் கடந்து போக வேண்டியது நெருக்கமான பாதை மட்டுமல்ல.
1: Not only the path of oppression.
0: இருளான பாதைகள் மட்டுமல்ல.
1: Not only path of darkness.
0: Hallelujah. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு எத்தனையோ பாதைகள் நாம் கடந்து போக வேண்டியதா இருக்கு.
1: We have to cross lots of valleys.
0: மலை ஏற வேண்டியதா இருக்கிறது.
1: We have to climb the mountain.
0: கற்களின் நடுவே நடக்க வேண்டியதா இருக்கிறது.
1: In the midst of rocky places.
0: சிங்கங்களின் நடுவே நடக்க வேண்டியதா இருக்கிறது.
1: In the midst of lions.
0: எதுவா இருந்தாலும் சரி.
1: Whatever it may be.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
1: Dear children of God.
0: உன் பாதை.
1: Your path.
0: எப்படிப்பட்ட பாதையா இருந்தாலும் சரி,
1: whatever may be,
0: நீ கவலைப்பட வேண்டியதில்லை.
1: Need not worry about it.
0: அந்த பாதையிலே உனக்கு முன்னால ஒருவர் நடந்து கொண்டிருக்கிறார்.
1: And the one is going forward.
0: Hallelujah. அவர் உன்னை இடராமல் உன்னை வழிநடத்துகிற தேவனாய்.
1: He will not make you to be
0: சபையாய் வழிநடத்துகிற தேவனாய்.
1: Right way.
0: உன்னை கரம் பிடித்து நடத்துகிற தேவனாய்.
1: Hold your hands and lead
0: you. ஒரு மந்தையை எப்படி இடராமல் செம்மையாய் நடத்துவார், அப்படி உன்னை நடத்துவார்.
1: And he will lead you and guide you.
0: Hallelujah. Thank you Jesus.
1: Thank you Lord.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: ஆகவே நிந்தையை நாம் சகிக்கலாம்,
1: we may endure the reproach,
0: நாம் சுமக்கலாம்,
1: we may bear the reproach.
0: இப்படி நம்முடைய வாழ்க்கையில எது வந்தாலும் சரி,
1: whatever may be in our lives,
0: hallelujah, சோதனை வருகிறது, அதை சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று யாக்கோபு சொல்லுகிறார்.
1: James says we have to consider that it is joy.
0: ஏன் சந்தோஷமா எண்ணணும் தெரியுமா உங்களுக்கு?
1: Why should we consider that it is joy?
0: எதுக்காக?
1: What for?
0: சந்தோஷமா அதை நாம் என்றதுனால அதுக்கு பின்னால ஒரு பெரிய சத்தியம் இருக்குது.
1: When we consider that it is joy, behind that there is that big
0: அது என்னன்னு கேட்டீங்களா?
1: What is it?
0: எபிரேயருக்கு நிருபத்தில்
1: Hebrews
0: 4வது அதிகாரத்தில்
1: 4
0: நாம் வாசிக்கிறோம்.
1: We read that.
0: என்ன வாசிக்கிறோம் கேட்டீங்களா?
1: What we read?
0: அங்கே நமக்காக பரிந்து பேசுவதற்காக, ஹல்லேலூயா,
1: not to intercede for us.
0: 15வது வசனத்தில்
1: Verse 15.
0: நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் ஆமென் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவளா இருக்கிற, அல்லேலூயா.
1: In all points he was tempted.
0: ஒருத்தர் சொன்னார்,
1: one said,
0: நாங்க எங்களுக்கும் கஷ்டம் இது, உங்களுக்கும் கஷ்டம் இது, நீங்க என்ன கிறிஸ்தவங்க என்ன என்ன?
1: You have problems, I have problems, what is the difference?
0: எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது.
1: For everyone it is same.
0: அப்ப நான் சொன்னேன்,
1: then I said,
0: யோ எனக்கு இருக்கிற சப்போர்ட் உனக்கு இல்லையாப்பா.
1: You don't have support. But
0: யார் சொன்னது? எனக்கு கோர்ட் இருக்குது, எனக்கு ஜட்ஜ் இருக்கிறாரு, எனக்கு பிரைம் இருக்கிறாரு, சீஃப் இருக்கிறாரு, அவர் இருக்கிறாரு, எல்லாம் சொன்னாரு.
1: I have chief, court and judge, so many things.
0: நான் அவரோட பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கிறார்ப்பா அப்படின்னு
1: சொன்னேன். More than everyone I have.
0: Hallelujah.
1: Person.
0: யாருங்க?
1: Who is that?
0: World president-ஆ?
1: Is it world president?
0: அதோட பெரிய ஆள் ஒருத்தர்.
1: More than everything.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: யார் அவரு?
1: Who is that?
0: இந்த உலகத்தெல்லாம் உண்டாக்கினவர்.
1: The one who created the entire universe.
0: Hallelujah. அவர் என் கூட இருக்கிறார்.
1: He is with me.
0: அவர் யாரு?
1: Who is he?
0: இரவும் பகலும் எனக்காக பரிந்து பேசுகிறவர்.
1: Night and day he is interceding.
0: பாவம் இல்லாதவர்.
1: No sin.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் நம்மள வேடிக்கை பார்க்கிறவர் இல்ல.
1: He is not just looking.
0: Hallelujah. ஏனென்றால் நீ என்ன சோதனை இப்ப அனுபவிக்கிறாய், அதே சோதனை அவர் ஏற்கனவே அனுபவிச்சார்.
1: Whatever trial you are undergoing, he already faced it.
0: எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும்,
1: in all points he was tempted like us.
0: என்ன இல்ல? பாவம் செய். Hallelujah.
1: Yet without sin.
0: பாவம் இல்லாத ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார்.
1: And without sin there is the chief priest before us.
0: Hallelujah. என்ன இவங்க கிட்ட ரொம்ப தொல்லையாவே இருக்குது அப்படின்னு சொல்றவர் இல்ல.
1: It's not, we will not say a lot of,
0: என்ன ரொம்ப டிஸ்டர்ப பண்றீங்களேன்னு சொல்றவர் இல்ல.
1: We will not say you are disturbing me.
0: 24 மணி நேரத்துல எந்த நேரத்துல நீ இயேசுவே கூப்பிடும் பொழுதும் சரி.
1: Before I was, when you call Jesus.
0: Hallelujah. இதோ இருக்கிறேன்.
1: I am here.
0: உனக்காக தான் பரிந்து பேசுகிறேன்.
1: I will intercede for you.
0: கவலைப்படாத, தைரியமாயிரு.
1: Be bold.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த சோதனையிலே
1: உதவி
0: செய்யறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன்.
1: I have come to help you.
0: அந்த ஒன்று முதலாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது,
1: the first chapter,
0: என்ன வாசிக்கிறோம்? கடைசி வசனத்தில் எபிரேயர் 2:18 அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு எப்படி செய்யறாராம்? உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா.
1: He is able to succor them that
0: அவர் வல்லவர்.
1: He is able.
0: அவர் என் கூடவே இருக்கிறார்.
1: He is with me.
0: நான் பலவீனம்.
1: I am weak.
0: அல்லேலூயா. ஆனால் என் கூட இருக்கிற ஒரு பலவீனர் இல்ல.
1: But he is not weak at all.
0: அவர் வல்லவர்.
1: He is able.
0: வல்லவர், வல்லவர், கர்த்தர் மகா வல்லவர்,
1: கடைசி மட்டும் காக்க வல்லவர்.
0: அவர்
1: வல்லவர், வல்லவர், கர்த்தர் மகா வல்லவர், கடைசி மட்டும் காக்க வல்லவர்.
0: அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: நீங்கள் சோதிக்கப்படும் பொழுது,
1: when you are tempted,
0: நீங்கள் நிந்திக்கப்படும் பொழுது,
1: when you are reproached,
0: நீங்கள் ஒரு சிறுமையான பாதையில் போய் கொண்டிருக்கும் பொழுது,
1: when you are afflicted,
0: நீங்கள் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
1: You need not be ashamed.
0: ஐயோ, தலகுனிய வேண்டிய அவசியம்
1: இல்லை. You need not put your head down.
0: Hallelujah. கர்த்தர் சொல்ல, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை.
1: The Lord says, my people will never be ashamed.
0: ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை.
1: My people will never be ashamed.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை.
1: He will never be ashamed.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஏன் வெட்கப்பட்டு போவதில்லை?
1: Why he will not be ashamed?
0: Hallelujah. என் கூட ஒருவர் இருக்கிறார்.
1: There is one with me all the
0: time. Amen. எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்குது?
1: How many of you having that
0: assurance? நாம் என்ன செய்றோம்?
1: What we do?
0: நமக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது,
1: when we get a problem,
0: நாம் உடனே அதை நம்முடைய கையில எடுக்கிறோம்.
1: We take that problem in our hands.
0: ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு?
1: What the Lord says.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் உன் கூட எப்பொழுதும் இருக்கும்படியாக,
1: in order to be with you all the time,
0: ஒரு தேற்றரவாளன் உனக்கு கொடுத்திருக்கிறேன்.
1: I have given the comforter.
0: அவர் என்ன செய்றாரு?
1: What he does.
0: ரோமர் கடிதம் 8:26 வாசிக்கும் பொழுது,
1: Romans 8:26
0: என்ன வாசிக்கிறோம்? அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா.
1: He makes intercession for us with groanings.
0: நம்ம என்ன சொல்றோம் அடிக்கடி சாட்சி?
1: What we say?
0: நான் 10 வருஷமா ஜெபம் பண்ணையா,
1: I prayed for 10 years.
0: 20 வருஷமா ஜெபம் பண்ணேன.
1: 20 years I prayed.
0: ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன்.
1: I say a secret.
0: நீங்க ஜெபம் பண்றதுனால எல்லாம் ஒண்ணும் கிடையாது.
1: Not because of your
0: ஜெபம் பண்ணாத விட்டுறாதீங்க. பாஸ்டர் சொன்னாரு ஜெபம் பண்ண
1: வேண்டாம்னு. Don't quit your prayer.
0: நீங்க பண்ணுங்க.
1: You do your prayer.
0: நாம பண்ற ஜெபத்தினால இல்ல.
1: Not because of our prayers.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவர் ஜெபம் பண்ண சொன்னது எதுக்காகனா,
1: வாட் ஃபார் ஹி ஆஸ்க்ட்,
0: நீ கேட்டு கேட்டு வாங்கிக்கணும்னு சொல்றதுக்காக இல்ல.
1: நாட் ஆஸ்கிங் அண்ட் கெட்டிங்.
0: ஜெபம் பண்ணாதான் கொஞ்சம் ஆவியில இருக்க முடியும்.
1: When you pray,
0: ஜெபம் பண்ணாதான் உன் சிந்தை கொஞ்சம் பரிசுத்தமா இருக்கும்.
1: When you pray, you have
0: ஜெபம் பண்ணாதான் கொஞ்சம் ஆண்டவரை நெருங்கி ஜீவிப்பேன்.
1: When you pray, you come to the Lord.
0: உன்னுடைய பரிசுத்தத்துக்காக தான் ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறார்.
1: And for your holiness.
0: ஆனா நம்முடைய தேவைகளை சந்திக்க பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார்.
1: The Holy Spirit is with us to meet all our needs.
0: அவருக்கு தேவை அவருக்கு தெரியும்.
1: He knows what we need.
0: அவர் அந்த நேரத்துல என்ன செய்யணும்னு அவருக்கு தான் தெரியும்.
1: He knows what he
0: நமக்கு தெரியாது.
1: We may not be knowing.
0: அவர் எல்லாம் அறிந்து
1: He knows everything.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீ ஒடுக்க அதனால தான் சொல்றோம்.
1: That's why.
0: நாங்கள் ஒடுக்கப்பட்டும் என்ன செய்வதில்லை? மனமுறிவு அடைந்து
1: Though we are oppressed,
0: போவதில்லை.
1: We will not be crushed.
0: நெருக்கத்தில் இருந்தாலும் சரி,
1: Though we are in oppression,
0: எங்களுக்கு தெரியும். யோபு சொல்றாரு 36:16
1: Job says in
0: 36:16 என்ன சொல்றாரு?
1: What he says in
0: 36? அவர் உம்மை நெருக்கத்தில் நின்று விடுவித்து ஒடுக்கமில்லாத விசாலத்தில் என்ன செய்வார்? வைப்பார். உன் போஜன பந்தி கொழுமையான பதார்த்தத்தால் நிரப்பி இருக்கும். ஒரு விசாலத்தில் உன்னை கொண்டு வருவார்.
1: He will bring to the broad place.
0: Hallelujah. நீ ஒடுக்கப்பட்டிருக்கும் பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் இந்த ஒடுக்கத்திலிருந்து உடனே உன்னை விடுதலையாக்கி உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி உன்னை ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக உன்னை நிலைநிறுத்த அவர்
1: The Lord will deliver you from all kind of operations and he will give the gladness and he will glorify his name.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: எல்லா அதான் ஒடுக்கமில்லாத அவர் உம்மை நெருக்கத்திலிருந்து விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்தில் என்ன செய்வார்? வைப்பார்.
1: He will Alleluia. Bring to the broad place.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: நீங்க தைரியமா இருக்கலாம்.
1: You can be bold.
0: என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை.
1: My people will never be ashamed.
0: ஏசாயா புத்தகம் 45 அதிகாரம் 7 வசனம் தேடுங்க.
1: In Isaiah. அங்க
0: என்ன வாசிக்கிறோம்?
1: What we read.
0: இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். ஏசாயா 45:17 இருக்கா?
1: Isaiah 45:17.
0: Amen.
1: Never be ashamed.
0: என்றென்றைக்கும் உள்ள எல்லாம் சொல்லுங்க. இன்னைக்கு என்ன?
1: Everlasting.
0: என்றென்றைக்கும் உள்ள.
1: And everlasting.
0: சதா காலங்களிலும்.
1: All the time.
0: Hallelujah. உங்க ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இவ்வளவுதான்.
1: Your retirement age is this.
0: உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு லிமிடேஷன் இருக்கு.
1: There is limitation in this world.
0: ஆனா நமக்கு என்ன கிடையாது தெரியுமா?
1: For us.
0: அவர் நித்தமும் உன்னை நடத்தி.
1: Everlastingly
0: he
1: guides you. Daily.
0: மரண பரியந்தமும்.
1: Till your death.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் உன்னை நடத்துவார்.
1: He will guide you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நடத்துவார்.
1: He will lead you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஏசாயா 50:7 வாசிக்கும் பொழுது
1: Isaiah 50:7
0: கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார்.
1: Lord is
0: ஆகையால் leading. நான் வெட்கப்படேன்.
1: I never be
0: நான்
1: ashamed.
0: வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன்.
1: I know I am not ashamed.
0: என் முகத்தை நான் என்ன செய்யறேன்? கற்பாரை போல் ஆக்குறேன். Hallelujah.
1: I make my face.
0: ஆகவே நம்முடைய எடுக்கமான சூழ்நிலைகளிலே
1: at the time of oppression
0: நாம் என்ன செய்யணும்னு சொன்னா
1: what we supposed
0: நம்மை திடப்படுத்தி கொண்டு
1: we have to strengthen ourselves.
0: ஒரு பக்கம் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொண்டு
1: leaning upon the Holy Spirit.
0: இன்னொரு பக்கம் நம்பிக்கை
1: the hope.
0: பரிசுத்த ஆவியானவரிடத்திலே நான் வைத்திருக்கிற நம்பிக்கை
1: the hope in the Holy Spirit.
0: அது எப்படிப்பட்ட நம்பிக்கையா இருக்கிறது?
1: What kind of hope it
0: அந்த
1: is.
0: அந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது என்று ரோமர்கள் என்ற 5 வாசிக்கிறோம்.
1: Romans 5 we read it will never make you ashamed.
0: அந்த நம்பிக்கை உன்னுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிற அந்த நம்பிக்கை உன்னை என்ன செய்யாது? வெட்கப்படுத்தாது.
1: The hope will never make you ashamed.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆகவே தான் நீ வெட்கப்பட்டு போவதில்லை.
1: You never be ashamed.
0: ஓராபாலா சந்தரபா. Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: How many of you believing?
0: ரோமர் 10:11 வசனத்தில் வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்?
1: Romans 10
0: அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன்
1: believes
0: தேவ பிள்ளையே
1: children of god
0: நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்ல.
1: You never be ashamed.
0: வெட்கப்பட்டு போவதே இல்ல.
1: You never be ashamed.
0: வெட்கப்பட்டு போவதே இல்ல.
1: You never be ashamed.
0: வெட்கப்பட்டு போவதே இல்ல.
1: Never be ashamed.
0: Amen.
1: Amen.
0: நாம் என்ன செய்யணும்?
1: What we supposed to
0: நம்முடைய நாம் நிற்க வேண்டிய அஸ்திபாரம் எங்க இருக்கு?
1: Where is our foundation?
0: 1 பேதுரு 2:6 வசனத்துல இருக்கு.
1: 1 Peter 2 and
0: 1 பேதுரு 2:6 என்ன வாசிக்கிறோம்?
1: 2 and 6
0: அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாய் இருக்கிற மூலைக்கல்லை எங்க வைக்கிறேன்? சியோனில் வைக்கிறேன். அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் நீங்க எது மேலங்க விசுவாசமா இருக்கிறீங்க? உங்க ஜெபத்திலயா?
1: Where are you having your faith?
0: Hallelujah.
1: In your prayers.
0: நீங்க ஜெபம் பண்ணாம கூட இருக்கலாம்.
1: You may not be praying.
0: Hallelujah. ஆனால்
1: but
0: உங்களுடைய நம்பிக்கை
1: your hope.
0: Hallelujah. உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அஸ்திபாரம்
1: the foundation.
0: Hallelujah. அந்த ஜீவனுள்ள கல்
1: the living stone.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆமென். அது உங்களை வெட்கப்பட்டு போக விடாது.
1: It will never make you to be ashamed.
0: ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிற வரைக்கும்
1: Still the Lord is with you.
0: நீ வெட்கப்பட்டு போவதில்லை.
1: You never be ashamed.
0: கர்த்தர் உனக்காக பரிந்து பேசிக்
1: கொண்டிருக்கிறார். The Lord is interceding for you.
0: ஆகவே மாம்ச சிந்தை மரணம்
1: The mind of
0: ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாய் இருக்கிறது.
1: The mind of spirit is
0: ஆகவே நீங்கள் பரிசுத்த ஆவியினால் வரக்கூடிய அந்த ஆறுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும்.
1: You have to receive the comfort from the Holy Spirit.
0: Hallelujah. ரோமர் கீழ 15:4 வசனத்தை பாருங்க.
1: ரோமன்ஸ் 15 and
0: 4 ரோமர் 15:4 என்ன வாசிக்கிறோம்?
1: 15 and 4
0: தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்கும்படி போதனையா இருக்கிறது. 6 வசனம் பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவின் மாதிரியின்படியே
1: பேசலாம்
0: தப்பான
1: talk against you.
0: உன்னுடைய விசுவாசத்தை கெடுக்கும்படி சில காரியங்களை சொல்லலாம்.
1: They may disturb your faith.
0: ஆனால் நீ உறுதியா இருக்கணும்.
1: But you have to be firm.
0: என்னை என் ஆண்டவர் அறியாம ஒன்றும் நடக்கல.
1: Without God's knowledge nothing will happen. God knows it.
0: ஆதி விசுவாசிகள் ஆதி அப்போஸ்தல சபையானது அப்படிதான் காணப்பட்டது.
1: Apostle church it was like that.
0: அப்போஸ்தலருக்கு நிருபம் 9 அதிகாரம் 31வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது
1: Acts 9 and 31
0: அவர்கள் எப்படி இருந்தார்களாம்?
1: How they were.
0: யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளிலிருந்து சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயந்து பரிசுத்த ஆவியின் என்ன ஆறுதல்?
1: The comfort of the Holy Ghost.
0: சொல்லுங்க. Hallelujah.
1: Comfort of the Holy Ghost.
0: யாரும் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது.
1: Nobody can comfort you.
0: வேற எங்க இருந்து உங்களுக்கு ஆறுதல் வராது.
1: Nowhere the
0: comfort. ஆறுதல் படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர்.
1: For Holy Priest.
0: இந்த சபையார் என்ன செய்தார்கள்?
1: What they did.
0: பரிசுத்த ஆவியினுடைய ஆறுதலிலே அவர்கள் பெருகினார்கள்.
1: They were increasing.
0: சபை பரிசுத்த ஆவியினுடைய ஆறுதலிலே வளர்ந்தது.
1: The church was growing in the comfort.
0: தேவனுடைய பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: நம்முடைய தேவன் சகல ஆறுதலின் தேவனாய் இருக்கிறார்.
1: Our God is God of comfort.
0: Hallelujah. அவர் ஆறுதல் அளிக்கிறார்.
1: He gives comfort.
0: நம்மை ஆற்றி தேற்றுகிறார்.
1: He encourages.
0: நம்மை கர்த்தர் பாதுகாக்கிறார்.
1: He protects us.
0: நாம் ஒருபோதும் உன்னை தொடுகிறவனின் கண்மணியை தொடுகிறான். அவர் எப்பொழுதும் நம்ம மேல நோக்கமாக இருக்கிறார்.
1: Always he is looking upon us.
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be to his holy name.
0: கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பாதையில நடத்தி கொண்டிருக்கிறார்.
1: The Lord is guiding in different
0: ways. ஒவ்வொருவரையும் குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்.
1: He has planned for everyone.
0: என்ன திட்டம் வேற, இவருடைய திட்டம் வேற.
1: My plan is different. ஒவ்வொருவரும்
0: ஒரு திட்டம் வச்சிருக்கிறார்.
1: The Lord is keeping different plans.
0: ஒவ்வொருவரும் ஒரு விதமா நடத்துவார்.
1: The Lord will guide you.
0: ஹalleluya. அவருக்கு இப்படி நடக்கிற மாதிரி எனக்கும் நடக்கும் அப்படி இல்ல.
1: Not like that.
0: ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமா நடத்துவார்.
1: He has planned for everyone.
0: என்ன அவருக்கு தெரியும் யாருன்னு? ஒரு வீட்ல ஏழு பிள்ளைங்க இருக்கானே, நாங்க ஏழு பிள்ளைங்க எங்க குடும்பத்துல.
1: We were seven children.
0: எங்க அம்மாவுக்கு தெரியும்.
1: My mother knows.
0: எனக்கு என்ன
1: what to
0: சாப்பாடு பிடிக்கும்.
1: What I like.
0: எதை கொடுத்தா இவன் நல்லா சாப்பிடுவான்.
1: What he will like and
0: அந்த பெண் பிள்ளைக்கு எதை கொடுத்தா அது சாப்பிடும்.
1: The daughter wants.
0: இப்படி ஏழு பேரும் ஏழு விதமா சாப்பிட்டா கூட
1: though we have different ways.
0: ஏழு பேருக்கு ஏழு விதமா சமைச்சு கொடுக்கறாங்க.
1: She makes seven types of food.
0: அந்த காலத்துல எல்லாம்
1: in those days
0: இப்ப இருக்கிற இந்த ஸ்விக்கி அது இது ஆர்டர் பண்ணிலாம் சாப்பிட முடியாது.
1: No Swiggy you cannot give
0: இந்த காலத்துல சரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுங்க ஒழிஞ்சு போங்கன்னு சொல்லி விட்டுறாங்க.
1: And in these days
0: ஆனா எங்க அம்மாலாம் அப்படி இல்ல.
1: My mother is not.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவங்க ஏழு பேருக்கும் ஏழு விதமா சமைச்சு தான் கொடுப்பா.
1: She makes seven types of food.
0: சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா
1: what I'm trying to say.

0: உன் தாயும் இப்ப என் தாயும் கூட இல்ல, எங்க அப்பாவும் கூட இல்ல.
1: மை மதர் அண்ட் ஃபாதர் நாட் வித் மீ.
0: அப்போ ஆண்டவர் சொல்றாரு,
1: the Lord says,
0: தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும்
1: தோ த மதர் அண்ட் ஃபாதர் லீவ் யூ,
0: கைவிட மாட்டேன்.
1: I will never
0: leave. Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எவ்வளவு அற்புதமான ஒரு தேவன்.
1: What a miraculous God.
0: எவ்வளவு ஆச்சரியமான நம்மை நடத்தி.
1: What an amazing God.
0: நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த ஏழு பேருக்கும் ஏழு விதமான காரியங்களை அறிந்திருக்கிற அந்த தாய்க்கு இருக்கிற
1: மதர் நோஸ் ஃபார் 7 பீப்பிள் மோர் தென் தட் காட்டிலும் மோர் தென் தட் லவ்.
0: நம்முடைய தேவனுக்கு தெரியும்.
1: The Lord knows.
0: என் தலையில எவ்வளவு முடி இருக்குது, இவர் தலையில எத்தனை முடி இருக்குதுன்னு எண்ணி வச்சிருக்கிறாரா?
1: He counted the hairs.
0: இது நினைச்சு கூட பார்க்க முடியல.
1: He cannot even imagine.
0: உன் தலையில இருக்கிற முடி எண்ணி வச்சிருக்கிறாரு.
1: He counted the hairs of your head.
0: இவ்வளவு செய்தவர் உன்னை போஷிக்க மாட்டாரா?
1: Will he not feed you?
0: கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார்.
1: The Lord feeds the church.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எத்தனை பேருக்கு வருமானம் கிடையாது?
1: Many they don't have income.
0: கையில காசு கிடையாது.
1: No money.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: children of God,
0: நீ ஏன் மனம் தளர்ந்து போகிறாய்?
1: Why are you disturbed?
0: எனக்கு ஆண்டவர் போதும்.
1: The Lord is enough.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய ஜனமே,
1: dear children of God,
0: இந்த காலவேளையிலே,
1: in this morning,
0: நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி,
1: whatever may be your situation,
0: கர்த்தரை உறுதியா கெட்டியா பற்றி பிடி,
1: catch the Lord firmly.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் என்ன வேண்டுமோ, என்ன செய்யணுமோ, அதை சரியான நேரத்தில் அவர் செய்து முடிப்பார்.
1: He does at the right time for you.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு.
1: There are reasons for everything.
0: Hallelujah. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய்,
1: those who call by
0: அவருடைய அன்பு கூறுகிறவர்களுக்கு,
1: those who love
0: சகலமும்
1: all things
0: நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறும் என்று
1: work together for good.
0: We know
1: that.
0: Hallelujah.
1: We know that.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: தீமைக்கு அல்ல,
1: not for evil.
0: தீமைக்கு அல்ல,
1: not for the evil.
0: உன்னை குறித்த ஆண்டவர் வைத்திருக்கிற அவருடைய நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள்.
1: All thoughts are good.
0: தீமைக்கு ஏதுவானது அல்ல,
1: not for evil.
0: நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை உனக்கு கொடுப்பார்.
1: He will give whatever you expect.
0: எத்தனை பேர் எதிர்பார்த்திருக்கீங்க?
1: How many of you expecting?
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: எல்லாரும் எழும்பி நில்லுங்க.
1: Shall we all stand up?
0: இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு அநேக காரியங்களை நான் சொல்லணும் விரும்புறேன்.
1: I wanted to say many things. கர்த்தர்
0: விசுத்தமான அடுத்த கூட்டத்தில் உங்களோடு நான் தொடர்ந்து இதை பற்றி பேசுறேன்.
1: The next meeting I can continue.
0: ஒரு காரியத்தை மட்டும் மனதில் வைத்துக்கொள்.
1: You understand one thing.
0: நாம் துன்பத்தின் அப்பத்தை புசித்தாலும்,
1: though we eat
0: துன்பத்தின் பாதையில் நடந்தாலும்,
1: though we walk in the path of
0: hallelujah
1: suffering,

0: துன்ப நேரம் தான்.
1: The time of
0: ஆனா நம்முடைய கீதம் இன்ப கீதம்.
1: But the song.
0: Hallelujah. Hallelujah. ஏன் தெரியுமா?
1: We know why.
0: நம்முடைய ஆண்டவர் நம்முடைய துன்பத்தை கொடுத்து உன்னை துவைப்பவர் அல்ல.
1: The Lord will not give trouble.
0: நம்முடைய ஆண்டவர் விரும்புறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான்.
1: The Lord is interested in one.
0: உன் ஆத்துமா வாழ்ந்து சுகமா இருக்கிறது போல.
1: As your soul.
0: நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து.
1: You live in everything.
0: நீ சுகமா இருக்க போகிறாய்.
1: You are going to be.
0: உன் குடும்பம் செழிப்பா இருக்கும்.
1: Your family will be.
0: உன் பிள்ளைகள் செழிப்பா இருப்பார்.
1: Your children.
0: எதிர்காலம் செழிப்பா இருக்கும்.
1: Your future.
0: நினைக்காத ஆண்டவர் உன்னை வெட்கப்பட்டு போக விடுவார் என்று.
1: Don't
0: ஒரு பெரிய வெற்றி உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய உயர்வு உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாகவே கர்த்தர் அநேகருடைய கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உன்னை சாட்சியாக நிறுத்த போகிறார். எல்லாரும் கர்த்தரை வாயில திறந்து சோத்ரி சோத்ரி சோத்ரிங்க எல்லா கர்த்தரை சோத்ரிப்போம். ஷபாரபாரபாலபா உரகபாலபாரபா சந்தரபாரபாலபா ஓரியாந்தரபா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா ஹாலேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் கர்த்தாவே துதிக்கிற கர்த்தாவே ஹாலேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஆண்டவர் சகல ஆறுதலின் தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன் கர்த்தாவே. நீர் எங்களை சமாதானத்தின் தேவன். ஹாலேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் கர்த்தாவே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களை ஒருபோதும் கைவிடுகிறது இல்லை கர்த்தாவே. ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ தாய் தகப்பன் கைவிட்டாலும் நீர் எங்களை கைவிடாத தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்ரம். இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா அவமானங்களின் மத்தியில ஆண்டவரே, நிந்தையின் மத்தியில கர்த்தாவே, போராட்டங்களின் மத்தியில பிரச்சனைகளின் மத்தியில கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறீர். நீர் எங்களை தாங்குகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தாவே நீர் எங்களை நடத்துகிற தேவன் ஆண்டவரே. நித்தமும் எங்களை வழிநடத்துகிறீர் கர்த்தாவே. நாங்கள் ஒருபோதும் கர்த்தால் வெட்கப்பட்டு போக நீர் எங்களை விடுவதில்லை. நீர் எங்களை அனுதினமும் நீர் போஷித்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தரே மெய்ப்பராயிருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொன்னது போல கர்த்தாவே, எந்த தாழ்ச்சியும் இல்லாதபடி நீர் எங்களை வழி நடத்துகிற தேவன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். நீர் எங்களுடைய தகப்பனாக இருந்து தாயாக இருந்து நீர் எங்களை தேற்றுகிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் நீர் எங்கள் மீது நீர் நேசம் வைத்திருக்கிறீர், அன்பு வைத்திருக்கிறீர். எங்களுக்காக நீர் ஜீவனையே கொடுத்தீர். அந்த ஜீவன் பரிபூர்ண அடிபடியாய் நீர் வந்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே நித்திய ஜீவனை நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்ரம்ப்பா. நாங்கள் நிந்திக்கப்படும் பொழுது, அவமானப்படுத்தப்படும் பொழுது கர்த்தாவே ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போகாதபடி கர்த்தாவே, நாங்கள் உமக்குள்ளே திடப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக உம்மேல் நம்பிக்கையும் விசுவாசமும் உள்ளவர்களாய் காணப்பட்டு கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் மேற்கொள்ள நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறப்பா. அதோ கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அவமானத்தை சுமக்க கர்த்தாவே ஆண்டவர் நீர் கற்றுத் தருவீராக கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நிந்தையை சுமக்க நீர் எங்களை கற்றுத் தருவீராக. அல்லேலூயா. எல்லாவற்றையும் சகிக்க நீர் எங்களை கற்றுத் தருவீராக கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா விதமான அவமானங்களையும் நிந்தைகளையும் போராட்டங்களையும் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் சகித்து கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எப்படியாய் கர்த்தாவே நீர் சிலவேளை எல்லாவற்றையும் எங்களுக்காக சகித்தீரோ, அப்படியாய் நாங்கள் சகித்து எல்லாவற்றையும் மேற்கொள்ள நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாய். நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எந்த நிலையில் நாங்கள் சோர்ந்து போகாதபடி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உமக்குள்ளே நாங்கள் திடப்படுத்திக் கொள்ள நீர் அனுக்கிரகம் பண்ணும் ஆண்டவரே. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். எங்களோடு கூட இருப்பீராக. தொடர்ந்து எங்களை நீர் வழி நடத்துவீராக. எல்லா துதி கனமையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ
3: ரேடியோ. உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

பல ஆண்டுகளுக்கு முன்பாக நானும் என் மனைவியும் விளையாட்டுத் துறையில் அதிக ஈடுபாடு இருந்ததினால் பல பரிசுகளை நாங்கள் பெற்றோம். ஆனால் அந்த பரிசுகள் எவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் இப்பொழுது யோசித்து பார்க்கும் பொழுது அது நிரந்தரமானதல்ல, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குரியது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆம் பிரியமானவர்களே, உலகத்தின் பின்பாக ஓடும் பொழுது நமக்கு கிடைக்கிற அந்த மதிப்பு, மற்ற காரியங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம், இட் இஸ் டெம்பரரி. ஆனால் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் நிரந்தரமாய் நம்மோடு கூட இருக்கிறதா இருக்கிறது. இயேசுவண்டை ஓடி வரும் பொழுது அவர் நம்முடைய பாவங்களை நீக்குவார், பயத்தை எடுத்து போடுவார், தரித்திரத்தை எடுத்து போட்டு ஆசீர்வதிப்பார். நம் சரித்திரத்தையே அவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். இயேசுவண்டை ஓடி வருவீர்களா? நிச்சயமாகவே ஆண்டவர் உங்கள் சரித்திரத்தை அவர் மாற்றுவார்.

0: கிறிஸ்தவர்கள் மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்தியர் 6:3 முதல் 5 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே பாவ பாரம் மனிதனால் சுமக்க முடியாத ஒன்று என்று கற்றுக்கொண்டோம். மேலும் பாவ பாரத்தை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரே இடம் இயேசுவின் சிலுவை அண்டைதான் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று கலாத்தியர் 6:6 முதல் 10 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே நம்முடைய பாவ பாரத்தை யார் எடுத்து போட முடியும், நித்திய ஜீவனை அறுப்பான் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன, நன்மை செய்வது நல்ல காரியமா, நான் நன்மை செய்வதற்கான அடிப்படை என்ன, ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள்.
1: பிரியமானவர்களே, இன்றைக்கும் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்பதற்காக நீங்கள் ஆவலோடு காத்திருப்பதற்காக கர்த்தரை துதிக்கிறோம். 1977 முதல் இந்திய தேசத்திலே செய்யப்பட்டு வரும் டிரான்ஸ்வல் ரேடியோவின் ஊழியங்களுக்காக ஜெபிக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்தியர் 6:5 சிந்தித்துக் கொண்டிருந்தோம். அதாவது அவனவன் தன் பாரத்தை சுமப்பானேன் என்பதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தோம். அந்த வரிசையிலேதான் பாவ பாரம் மனிதனால் சுமக்க முடியாத ஒன்று என்பதை சிந்தித்தோம். பாவ பாரம் நாம் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு பாரம். எனவேதான் தாவீதும் சங்கீதம் 38:4 சொல்லும் பொழுது, என் அக்கிரமங்கள் தலைக்கு மேலாக பெருகிட்டு அவைகள் பார சுமையைப் போல என்னால் தாங்க கூடாத பாரமாயிற்று என்று கூறியிருக்கிறார். மட்டுமல்லாமல் சங்கீதம் 55:6 பார்க்கும் பொழுது, எனக்கு பிராவை போல் சிறகுகள் இருந்தால் பறந்து போய் இளைப்பார்வேனே என்றும் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, மனிதன் தன் சொந்த பாரத்தை விட்டு எங்கேயும் ஒளிந்து கொள்ள முடியாது. மனோதத்துவ ரீதியாக பாவ பாரத்திலிருந்து மனிதன் விடுதலை பெற எவ்வளவோ முயன்றிருக்கிறார்கள், ஆனால் முடியவில்லை. பாவ பாரத்தை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரே இடம் கிறிஸ்துவின் சிலுவை அண்டைதான். சங்கீதம் 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11:28 இயேசு கூறும் பொழுதும், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறியிருக்கிறார். இன்று பாவ பாரத்தை அவர் ஒருவரே நம்மை விட்டு தூக்கி எடுக்க முடியும். ஏனென்றால் இந்த பாவத்திற்கான தண்டனையை அவர் ஏற்றுக் கொண்டு விட்டார். எனவே அவர் மட்டுமே இந்த பாவ பாரத்தை நம்மை விட்டு எடுத்து போட முடியும். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான ஐயா, அம்மா, வாலிப சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு பாவ பாரத்தினாலே நீங்கள் அழுத்தப்பட்டு சோர்ந்து போயிருக்கிறீர்களா? உங்கள் பாவத்திற்கான தண்டனையையும் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்தபடினாலே அவர் உங்களையும் உங்கள் பாவ பாரத்திலிருந்து விடுவிக்க முடியும். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? பாவ பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நித்திய அழிவுக்கு நேராக போய்க் கொண்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. அதே வேளையிலே லூக்காளின் சுவிசேஷம் 19:10 வாசிக்கும் பொழுது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றும் வாசிக்கிறோம். மட்டுமல்ல, மார்க்கெழுதின சுவிசேஷம் 10:45 மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாகவும் தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய பாவத்திற்காகவும் உங்களுடைய பாவத்திற்காகவும் தண்டனையை இயேசு பெற்றுக் கொண்டு விட்டார். இன்றும் நாம் அவரை நோக்கி பார்த்து வாழ்வு பெற முடியும், ரட்சிக்கப்பட முடியும். நம்முடைய பாவமானது நித்திய அழிவுக்கு நேராக நம்மை எடுத்துச் செல்கிறதா இருக்கிறது. இன்று நீங்கள் உங்கள் பாவ பாரத்தை என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பாரங்கள் உண்டு, நீங்கள் மட்டுமே தனியாக சுமக்கக்கூடிய பாரங்களும் உண்டு. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் செய்த பாவத்திற்கான பாரம் நம்மால் சுமக்கப்பட முடியாதது. 2000 முன்னதாகவே இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்தையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். இன்று உங்களுடைய பாரமானது ஒன்று உங்கள் மேலேயே இருக்க வேண்டும், அல்லது இயேசு கிறிஸ்துவை நீங்கள் இரட்சகராக விசுவாசித்தபடினாலே உங்கள் பாரம் எல்லாம் அவர் மேலே வைக்கப்பட்டிருக்கிறதா இருக்கலாம். ஒரே நேரத்திலே இரண்டு இடங்களிலேயும் இந்த பாரம் இருக்க முடியாது. ஒன்று உங்கள் பாவ பாரம் உங்கள் மேலே இருக்கும், அல்லது கிறிஸ்துவின் மேலே வைக்கப்பட்டிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அதை வேறு யாருடனும் பகிர்ந்து கொள்ளவில்லை, தானே அவர் அதை சுமந்து தீர்த்தார். கலாத்தியர் 6:6 மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். அப்போஸ்தலன் பவுல் மிக தெளிவாக சுருக்கமாக பெரிய ஒரு சத்தியத்தை சொல்லிவிடுகிறார். உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களுக்கு நீங்கள் செலுத்த வேண்டியதை செலுத்துங்கள் என்கிறார். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக யார் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு உலக பொருட்களினாலே நீங்கள் மறு உத்தரவு கொடுங்கள் என்கிறார். உலக பிரகாரமாக தேவன் உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்றால், அதே நேரம் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் ஒரு ஊழியத்தின் மூலமாக அல்லது ஒரு ஊழியக்காரர் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்றால், உங்களுக்கு தேவன் உலகத்திலே கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் அந்த ஊழியத்தோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். உலகத்திலே எந்த கடையிலே போய் எந்த பொருளை நாம் பெற்றுக்கொண்டாலும் பணம் கொடுக்க வேண்டியவர்களுடைய வரிசையிலே நின்று நாம் பணம் செலுத்தி வருகிறோம். இன்று பலர் அநேகருக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொடுக்கிறவர்களாயிருக்கிறார்கள். ஆனால் அதை பெற்றுக்கொள்பவர்கள் பணம் செலுத்தினால்தான் அந்த இடத்திலிருந்து கடந்து போக முடியும் என்ற எந்த அமைப்பும் இல்லை. அதை குறித்து யாருமே சிந்திக்கிறதில்லை. ஆனால் வேதவசனம் மிக தெளிவாக சொல்கிறது என்ன? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கும் ஊழியங்களை தாங்க வேண்டியது நம்முடைய கடமை. கலாத்தியர் 6:7, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். வேத புத்தகத்திலே இது ஒரு குறிப்பிடத்தக்க வசனம். இந்த உலகத்திலே நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13 சொல்லும் பொழுது விதைக்கிறவன் ஒருவனை குறித்து குறிப்பிட்டார். மட்டுமல்ல, அறுக்கிறவன் ஒருவனை குறித்தும் அவர் சேர்த்து சொன்னார். இந்த வசனத்திலே சொல்லப்படும் கொள்கையானது அமைதிப்படுத்தப்பட முடியாத ஒன்று, அதாவது மாற்றப்பட முடியாத ஒன்று, அது முறிக்கப்படக்கூடாத ஒன்று. இந்த வாக்கியத்திலே ஒரு சிறு எழுத்தையும் கூட மாற்ற முடியாது. வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிக்கும் பூரணமானதாய் பொருத்தமானதாய் இது இருக்கிறது. நெல்லை விதைப்பீர்கள் என்றால் நெல்லைத்தான் அறுப்பீர்கள். பூசணி செடி ஒன்று படர்ந்து நீளமாக தரையிலே தூரமாக செல்லும் என்றாலும் அதன் முடிவிலே மற்றொரு பூசணிக்காய்தான் காய்க்கும். எகிப்திலே கண்டுபிடிக்கப்பட்ட சில கல்லறைகளிலே 5000 முன்னதாக வைக்கப்பட்ட கோதுமையை கண்டெடுத்தார்களாம். அதை நட்டபொழுது கோதுமைதான் விளைந்தது. 5000 கடந்து சென்றாலும் கோதுமை விதையானது தான் ஒரு கோதுமை விதை என்பதை மறந்து போகவில்லை. நீங்களும் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுப்பீர்கள். எந்த மாற்றமும் இருக்காது. இந்த கொள்கை உண்மை என்பதை நிரூபிக்கும் அநேக மனிதர்களுடைய வாழ்க்கையை வேத புஸ்தகத்திலே நாம் பார்க்கலாம். அவர்களிலே ஒருவர் தான் யாக்கோபு. இவருடைய வாழ்க்கையை ஆதியாகமம் 27:29 வரை நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு தனது தகப்பனாகிய ஈசாக்கை ஏமாற்றினார். தனது கரங்களின் மேலே ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு தனது சகோதரனாகிய ஏசாவை போல நடித்தார். ஏசாவினுடைய சரீரத்திலேதான் ரோமம் உண்டு. இவ்வாறாக தகப்பனை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றார். தகப்பனை ஏமாற்றிய பின்னர் தனது ஜீவன் தப்பும்படியாக ஓடிப்போய் மாமனாகிய லாபானோடு கூட வாழ்ந்தார். தனது தகப்பனாரை ஏமாற்றியதிலிருந்து தப்பிக்கொண்டோம் என்று எண்ணினார். ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அதை போல ஒன்றை அல்ல, அதையே அறுப்பான் என்கிறார். யாக்கோபுடைய வாழ்க்கையிலே நடந்தது என்ன? ராகேல் என்னும் தனது மாமாவின் மகளை நேசித்தான். அவள் இளைய மகள். 7 அவளுக்காக கஷ்டப்பட்டு பணி செய்தான். திருமணமும் ஒழுங்கு செய்யப்பட்டது. ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பெண் ராகேல் அல்ல, லேயாள். தான் இளைய குமாரனாக இருந்தாலும் மூத்த குமாரன் என்று தகப்பனை ஏமாற்றினான். இங்கே இளைய மகளை திருமணம் செய்ய விரும்பியவனுக்கு மூத்த மகளைத்தான் அவனுடைய மாமா முதலாவது கொடுத்தார். அது மட்டுமல்ல, 1 புத்தகம் 21 ஆகாப் ஏசவேல் இவர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆகாப் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை இச்சித்தான். ஆனால் நாபோத்தோ அதை விற்க மறுத்துவிட்டான். ஆகாபும் ஏசவேலும் அரசனும் அரசியுமாக இருந்தபடியினாலே அவர்கள் விரும்பியதை எடுத்துக்கொண்டார்கள். ஆகாப் அந்த திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொள்ளும்படியாக ஏசபேல் நாபோத்தை கொலை செய்தாள். தாங்கள் செய்த இந்த தவற்றிலிருந்து தப்பிக்கொள்ளலாம் என்று அவர்கள் எண்ணினார்கள். தேவன் எலியாவினிடத்திலே ஒரு செய்தியை சொல்லி அனுப்பினார். கவனியங்கள், வாசிக்கிறேன். 1 Kings 21:19. நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல் என்றார். நடந்தது என்ன? யுத்தத்திற்கு சென்ற ஆகாப் காயப்பட்டான். தனது ரதத்தை ஓட்டி வந்த மனிதனை பார்த்து, யுத்தம் நடக்கும் இடத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு போ என்று கேட்டுக்கொண்டான். அவனுடைய ரத்தம் ரதத்திலே வடிந்து கொண்டிருந்தது. யுத்தத்திற்கு பின்னர் அவன் சமாரியாவிற்கு கொண்டு வரப்பட்டான். சமாரியாவிலே குளத்திலே இரத்தத்தை கழுவினார்கள். அங்கேயே நாய்கள் அவனுடைய இரத்தத்தையும் நக்கிற்று. மற்றும் ஒரு உதாரணமும் உங்களுக்கு சொல்ல வேண்டுமா? பவுல் அப்போஸ்தலன் ஸ்தேவானை கல்லெறியும் காரியத்திலே தலைவராக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருந்தார். அவருடைய மனமாற்றத்திற்கு பிறகு கலாத்தியா நாட்டிற்கு வந்தபொழுது பவுல் அப்போஸ்தலன் மேலேயும் கல்லெறிந்தார்கள். பவுல் அப்போஸ்தலன் மனம் திரும்பியபடியினாலே அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று நீங்கள் நினைக்கலாம். விளைவை அவர் அறுக்கப் போவதில்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, தேவனுடைய பிரமாணம் என்ன சொல்கிறது? மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஒரு திருச்சபையிலே சிறப்பு ஆவிக்குரிய கூட்டம் ஒன்று நடைபெற்றது. கூட்டம் முடிந்த பிறகு செய்தி கொடுக்க வந்தவரும் அந்த பணியிலே முன்னாலே நின்று வேலை செய்த எல்லாரும் இரவிலே உணவு அருந்தும்படியாக ஒரு சிறப்பான உணவு விடுதிக்கு கடந்து சென்றார்கள். ஒவ்வொருவரும் மிக அருமையான உணவு பதார்த்தங்களை தங்களுக்கென்று வாங்கி உட்கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆனால் அந்த செய்தியாளரோ ஒரு சோடாவை மட்டும் கேட்டு வாங்கி குடித்து கொண்டிருந்தார். அதை குறித்து அவரிடத்திலே கேட்டபொழுது, நான் மனம் திரும்பிய பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு புதிய வயிறை தரவில்லை, புதிய சுபாவத்தை கொடுத்தார். எனவே நான் குடித்து குடித்து என் வயிற்றை கெடுத்து கொண்டதற்கு இப்பொழுது நான் அதை அறுக்கிறேன் என்றாராம். அருமையானவர்களே, இந்த வசனத்தை ஒருமுறை கூட நாம் கவனிப்போமா? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அந்த வசனத்தின் ஆரம்பத்திலே அது எப்படி ஆரம்பமாகிறது? மோசம் போகாதிருங்கள், தேவன் தன்னை பரியாசம் பண்ண ஒட்டார். எனவே யாராயிருந்தாலும் சரி, தப்பிக்கொள்ள முடியாது. இள வயதிலே இருக்கிறவர்கள், சிறியவர்கள், வாலிபர்கள் இந்த வசனத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வார்கள் என்று நான் வாஞ்சிக்கிறேன். இன்றைக்கு பல வாலிபர்கள் போதைப் பொருட்களை உட்கொள்கிறார்கள். இள வயதிலேயே சுதந்திரமாக பாலுறவு பழக்க வழக்கங்களிலே ஈடுபடுகிறார்கள். அவர்களிலே சிலர் ஏற்கனவே தாங்கள் விதைத்ததை அறுக்க தொடங்கிவிட்டார்கள். இன்று இப்படிப்பட்ட பாவங்களின் விளைவாக எண்ணற்ற மக்கள் எய்ட்ஸ் வியாதியினாலேயும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எவ்வளவு மாத்திரைகள் மருந்துகள் சாப்பிட்டாலும் தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். நெல்லை விதைத்தவர்கள் நெல்லையே அறுக்க வேண்டும், பாவத்தை விதைத்தவர்கள் பாவத்தின் விளைவை அறுக்க வேண்டும். நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், நான் மனம் திரும்பிவிட்டேனே என்று சொல்லலாம். ஆம் பிரியமானவர்களே, அது அற்புதமானது. என்றாலும் சில விளைவுகள் தவிர்க்க முடியாதவை.

கலாத்தியர் 6:8 தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நித்திய ஜீவனை அறுப்பான் என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்திலே அவனுக்கு கிடைக்க பெறுகிற ஆவியின் கனியும் மகிமையான எதிர்கால நித்திய வாழ்க்கையுமாகும். கிறிஸ்துவின் வருகையை குறித்து எண்ணும் சில கிறிஸ்தவர்கள் அதை குறித்து பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். ஏனென்றால் தமக்கு சொந்தமானவர்களை அவர் கூட்டி சேர்க்கும் பொழுதும் மாம்சத்திலே நாம் செய்த ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அருமையானவர்களே, நீங்கள் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், என்றாலும் நீங்கள் கணக்கு கொடுக்கும் நாளிலே சில காரியங்களை குறித்து வெட்கப்பட வேண்டியது இருக்குமா? சற்றே எண்ணி பாருங்கள். 1 யோவான் 2:28 பாருங்கள். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள். நீங்கள் மாம்சத்திலே வாழுகிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் மாம்சத்தின் கிரியைகள் தான் உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படும். இவ்வாறு கூறுவதனாலே நீங்கள் உங்கள் ரட்சிப்பை இழந்து போகப் போவதில்லை, உங்களுடைய வெகுமதியை நீங்கள் இழந்து போவீர்கள். எனவேதான் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் தங்கள் அனுதின வாழ்க்கையை குறித்து மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப சத்தியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவன் நம் முன்னாலே ஒரு சிவப்பு விளக்கை வைத்தார், இப்பொழுது ஒரு பச்சை விளக்கை வைக்கிறார். ஆறுதல் தரும், நம்மை உற்சாகப்படுத்தும் ஒரு வாக்கியத்தை கவனியுங்கள். கலாத்தியர் 6:9 நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஒரு டாக்டர் ஒருமுறை தனது போதகரிடத்திலே வந்து, ஐயா, என்னுடைய குமாரர்களை குறித்து நான் அக்கறை உள்ளவனாயிருக்கிறேன், ஆனால் எல்லாரும் எனக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். பள்ளி எனக்கு எதிர்த்து நிற்கிறது, மற்ற பெற்றோர்களும் எனக்கு எதிராயிருக்கிறார்கள், என்னுடைய நண்பர்களிலேயும் சிலர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள், ஆனால் என்னுடைய பையன்கள் இருவரையும் நான் சிறப்பாக வளர்க்க விரும்புகிறேன் என்று கூறினார். அருமையானவர்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை குறித்து அக்கறையோடும் கரிசனையோடும் கண்டித்து வளர்ப்பதை மற்றவர்கள் எதிர்த்தாலும் நல்ல விளைவை பெற்றுக் கொள்ளும்படியாக நீங்கள் பொறுமையோடு செயல்படுங்கள். நிச்சயமாக அதற்குரிய பலன் உண்டே. உங்கள் பிள்ளைகளை ஒழுக்கப்படுத்தி நடத்துவதிலே இப்பொழுது உங்களுக்கு கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாகவே நல்ல முடிவு உண்டு. ஏசாயா 55:10-11 வாசிக்கிறேன். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஞாபகம் இருக்கிறதா? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், தேவனோடு கூட கானான் தேசத்திலே நடந்து தெரிந்தான். அந்த நாட்களிலே அங்கே இருந்த கானானியர்கள் துன்மார்க்கமானவர்களாகவும் விக்கிரகாராதனைக்காரர்களாயும் இருந்தார்கள். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு என்னும் குமாரன் பிறந்தான். ஈசாக்கு இளைஞனான போது மோரியா மலையின் மேலே ஆபிரகாம் அவனை கூட்டிச் சென்றான். தேவனுக்கு கீழ்ப்படியும்படியாக தனது ஒரே குமாரனாகிய ஈசாக்கை பலி செலுத்தும்படியாக அத்தனையையும் ஆயத்தம் செய்தான். என்றாலும் அந்த பலியை செலுத்தாமல் தேவன் தடுத்தார். ஆபிரகாம் ஆவிக்கென்று விதைத்தான், ஆவிக்கென்று நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டான். மோசையின் தாயான யோசபேத் ஆபத்தான அந்த நாட்களிலேயும் மோசையின் ஜீவனை காக்க ஒரு திட்டம் வகுத்தாள். மோசே பார்வோனின் மகளுடைய வளர்ப்பு மகனானான். தேவனுடைய அற்புதமான திட்டத்தின்படி மோசேயின் தாயே மோசேயை வளர்க்கும்படியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினார். நிச்சயமாகவே அவள் மோசேக்கு தேவனை குறித்தும் ஆபிரகாமை தேவன் அழைத்த அழைப்பை குறித்தும் தேவன் இஸ்ரவேலை குறித்து வைத்திருந்த திட்டத்தை குறித்தும் கூறியிருப்பார்கள். ஒரு எகிப்தியனை போலவும் அவன் வளர்கிறதை அவள் கண்டாள். எகிப்து தேசமே அவளுக்கு எதிராக இருந்தது. எகிப்தின் கலாச்சாரம், எகிப்தின் சிற்றின்பங்கள், எகிப்தின் தத்துவங்கள், எகிப்தின் சமயம் அத்தனையும் அவளுக்கு எதிராயிருந்தன. ஆனால் ஒரு நாள் வந்தது. மோசே அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோடு கூட தன்னுடைய இடத்தை எடுத்துக் கொண்டார். மோசேயின் தாய் விதைத்ததை அறுத்தார்கள். தாவீதின் வாழ்க்கையிலேயும் இதே கொள்கை எப்படி நிறைவேறியது என்று நாம் பார்க்க வேண்டும். பொதுவாக தாவீது என்ற உடனேயே தாவீதனுடைய பாவம் பலருக்கு நினைவிற்கு வருகிறது. ஏனென்றால் ஒரு பெரிய வெள்ளை துணியிலே ஒரு சிறிய கருப்பு புள்ளி இருந்தாலும் அது உடனே தெளிவாக தெரிந்து விடுகிறது.
ஆனால் தாவீதினுடைய வாழ்க்கை முழுவதிலும் பாவம் இருந்தது என்று நாம் சொல்ல முடியாது. ஒரு பெரிய கருப்பு நிற தாளிலே சிறிய வெள்ளை புள்ளி இருந்தால் அது தூரத்திலிருந்து பார்க்க தெரியாது. தாவீதின் காலத்தில் வாழ்ந்த மற்ற அரசர்கள் எல்லாரும் மிக கேடானவர்களாக இருந்தார்கள். தாவீது செய்ததை போன்ற ஒரு காரியத்தை அவர்கள் எல்லாரும் செய்யும் பொழுது அதை குறித்து யாரும் பெரிதாக எண்ணுகிறதில்லை. ஆனால் தாவீதினுடைய வாழ்க்கையிலே அது மிகவும் தெளிவாக தெரியும் ஒரு காரியமாய் இருக்கிறது. தாவீது தேவனுக்கு ஏற்ற ஒரு இருதயத்தை உடையவராய் இருந்தார். தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது கூட தேவன் மேலே தனக்கு இருந்த வாஞ்சையை அவர் வெளிப்படுத்துகிறார். என்றாலும் தாவீதின் பாவத்தின் விளைவையும் தாவீது அறுத்தார். பிரியமானவர்களே, நாமும் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். எனவே நாம் நன்மை செய்யும்படியாக ஆண்டவர் நம்மை

0: நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். பவுல் என்ன சொல்கிறார், நாம் ஒவ்வொருவருமே நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு பல சமயங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. நன்மை செய்வது நல்ல ஒரு காரியம், ஆனால் நன்மை செய்வதற்கான அடிப்படை அஸ்திவாரம் சரியான ஒன்றாய் இருக்க வேண்டும். நாம் நன்மை செய்வதற்கான அடிப்படை என்ன? தேவனுடைய கிருபையினாலே நாம் பெற்றிருக்கிற நற்செய்தியே சரியான ஒரு அஸ்திவாரம். தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களாக, தேவனுடைய ஆவியினாலே நடக்கும் பொழுது ஆவியின் கனி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். அப்பொழுது நீங்கள் நிச்சயமாகவே நன்மை செய்கிறவர்களாக சுற்றி தெரிவீர்கள். உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் நீங்கள் நன்மை செய்கிற ஒருவராய் இருப்பீர்கள். குறிப்பாக மற்ற விசுவாசிகளுக்கு நீங்கள் நன்மை செய்கிறவர்களாய் இருப்பீர்கள். நிகழ்ச்சியை கேட்ட அருமையான சகோதரனை சகோதரியே, இன்று ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்தும் சத்தியங்களை குறித்து நாம் செயல்பட வேண்டிய விதமாய் செயல்படுவோமாக. சுமக்க முடியாத பாவமான பாரத்தை இயேசு கிறிஸ்துவண்டை கொண்டு வந்து அவரை இரட்சகராக விசுவாசித்து அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்ததை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வோமா? நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம் என்ற சத்தியத்தை மனதிலே கொண்டவர்களாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலேயும் செயல்பட கவனமாயிருப்போம். நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல், பலனில்லையே என்று கவலை கொள்ளாமல், நிச்சயமாக பலன் உண்டு என்ற விசுவாசத்தோடு முன்னோக்கி செல்வோம். ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற இடங்களிலே சக விசுவாசிகளுக்கு நன்மை செய்கிறவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் தாமே இப்படிப்பட்ட கிருபைகளை நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமேன்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் இவர்களில் யார் தனது பாவத்திற்கான விளைவை அறுத்ததாக கூறப்பட்டுள்ளது? இன்றைய நிகழ்ச்சியில் இவர்களில் யார் தனது பாவத்திற்கான விளைவை அறுத்ததாக கூறப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ ஆபிரகாம், ஆப்ஷன் பி மோசே, ஆப்ஷன் சி தாவீது.
2: அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கும் ஊழியங்களை தாங்க வேண்டியது நம்முடைய கடமை. நன்மை செய்தால் என்ன பயன்? நன்மை செய்தால் பிரச்சனைகள் தானே வருகிறது என்று நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் நன்மை செய்வீர்கள் என்றால் நிச்சயமாக ஏற்ற காலத்திலே அதற்கான விளைவை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் தேவனுடைய ஆவியினாலே நடக்கும்போது ஆவியின் கனி உங்கள் வாழ்க்கையிலே காணப்படும். அப்பொழுது நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக சுற்றித் திரிவீர்கள். நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல், பலம் இல்லையே என்று கவலை கொள்ளாமல், நிச்சயமாக பலன் உண்டு என்ற நம்பிக்கையோடு முன்னோக்கி செல்வோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.
4: மகளே, திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. மத்தேயு 9:22.

எங்களோடு எங்களுக்குள்ளே இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு நாளும் குறைவு என்பது இல்லை. நரகமோ பேயோ நாசமோ மோசமோ நிர்வாணமோ பசியோ சிருஷ்டியோ எதுவும் உங்க அன்பை விட்டு பிரிக்க மாட்டாதுன்னு நான் நிச்சயித்திருக்கிறேன்னு பவுல் சொன்னார். எங்க வாழ்க்கை ஒவ்வொரு நாள் உங்களோடு இசைந்த வாழ்க்கையாய், எங்க ஹார்ட் என்னால சாஃப்டான ஹார்ட், உங்க சமூகத்தில் வரும்போது வேதத்தை வாசிக்கிற போது ஜெபிக்கும் போது ஆத்மாக்களுக்காக மன்றாடும் போது கண்ணில் தண்ணி வரக்கூடிய அளவுக்கு எங்க ஹார்ட் ரொம்ப சாஃப்டா இருக்க உதவி செய்யப்பா. எங்க ஹார்ட் கடினமான ஹார்ட்டா இருக்க கூடாதப்பா, அவளையினால நிறைஞ்ச ஹார்ட்டா இருக்க கூடாது, பயத்தினால நிறைஞ்ச ஹார்ட்டா இருக்க கூடாது, இச்சையினால நிறைஞ்ச ஹார்ட்டா இருக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் கம்பாஷனேட் ஹார்ட்டா, ஒவ்வொரு நாளும் ஆத்மாக்களுக்காக பாரப்படுகிற ஹார்ட்டா. உங்க ஹார்ட் எங்க ஹார்ட்டா மாறிட்டோம். பிஸ்கட் எல்லாம் சாப்பிடுவாங்க லிட்டில் ஹார்ட் குட்டி பசங்க, அது மாதிரி எங்க இருதயம் உங்க இருதயமாயா, எவ்வளவு பெரியவங்களானாலும் உங்க இருதயத்தை தரிச்சு லிட்டில் ஹார்ட். அப்பா ஒவ்வொரு நாளும் உங்களோடு இணைந்து ஜெபிக்கிறவர்களா, உங்க மோடுக்கு நாங்களும் வந்துரு, எங்களுக்கு கொடுத்த குரோனோஸ்ல டைம் வேஸ்ட் பண்ணாம உங்க சமூகத்தில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ராஜா கைரோஸ்க்காக அங்க காத்திருக்கிற அன்பு மக்களாய் காணப்படும் ராஜா உதவி செய்ய. குரோனோஸ்ல கால அளவின்படி இருக்கிற கடிகாரத்துல டைமை விரயமாக்காம முதலீடு செய்ய செய்ய செய்ய உங்க கைரோஸ் வரும்னு சொன்னீங்களே, உங்க சித்தப்படியே எங்களை கைரோஸ்க்கு கொண்டு வந்து விட்ட அன்புக்காக ஸ்தோத்திரம். காத்திருக்கிற அன்பு மக்கள் ஒவ்வொருவரும் ஓடு பாதையில் எத்தனை இன்னல் வந்தாலும் நீங்க எந்த இடத்துல இருக்க சொன்னீங்களோ அந்த இடத்துல நிக்கிற ஒவ்வொரு தேவ மனிதர்களையும் நீங்க உயர்த்துகிற ஆண்டுக்காக ஸ்தோத்திரம். அவங்க பட்டணத்துல இருந்திருக்கலாம், அவங்க படிச்சவங்க, ஆனாலும் நீங்க சொல்லிட்டீங்கன்றதுனால கிராமத்துல இருந்து ஆத்மாக்கள் வராங்களோ வரலையோ, நீங்க சொன்ன இடத்துல காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவ மனிதருக்கும் மனுஷிக்கும் உயர்வை கட்டளையிடுகிற இந்த கைரோஸ் ஆண்டுக்காக ஸ்தோத்திரம். மனதார ஆசீர்வதிக்கிறோம், சித்தம் போல நடத்துகிறீர், நன்றி சொல்லுகிறப்பா நன்றி. மனதார ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து உம் நாமத்தை உயர்த்தி கொள்ள போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. சந்தோஷம் உங்கள் யாவரையும் இந்த காணொளி வாயிலாக சந்திப்பதில், ஒவ்வொரு நாளும் சந்திக்க வைக்கிற அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவருக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள, சதா காலம் நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன், உங்களோடு இருக்கிறேன், உங்களுக்குள் இருக்கிறேன். பக்கத்துல பசங்க உயிரோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார், உங்களுக்குள்ளேயே வாழ்கிறார். அப்புறம் எதுக்கு கவல? அதனால் இதை நினைக்கும் போது உள்ளமானந்த கீதத்திலே உள்ளம் வெள்ளமாக பாய வேண்டும். இல்லம் ஒவ்வொருவருடைய இல்லமும் அடிதடி நடக்கிற இல்லமா, கசட பேசுகிற இல்லமா, சண்டை பிடிக்கிற இல்லமா இருக்கக்கூடாது. ஒரு அருமையான என்னுடைய நண்பர் சமீபத்தில் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப, ஐயா என்னுடைய வேலை என் மனைவி பிள்ளைகளுடைய வேலையே என்னன்னு கேட்டால், துதிக்கிறது ஜெபிக்கிறது வேத வசனம் வாசிக்கிறது இதுதான் செய்வோம். இந்த சத்தமாக கூட நாங்கள் பேச மாட்டோம், சந்தடியாக நாங்கள் பேச மாட்டோம், சண்டை போடுற மாதிரி அதை கத்த மாட்டோம். ஏன்னா அவர் சொன்னார், ஹோலி ஸ்பிரிட் ஒரு புறாவை போல போன்றவர், ரொம்ப சத்தம் போட்டால் புறா பறந்துருந்தானயா அப்படின்னாரு.
எனக்கு அப்படியே அவர் சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அது மனசுல நான் அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். வீட்டுல என்ன பண்ற அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு பேசுறப்ப ஹோலி ஸ்பிரிட் நம் மத்தியில தானே இருக்கிறாரு. மென்மையான புறாவை போன்ற ஹோலி ஸ்பிரிட் அவர் துக்கப்படாதபடி நம்முடைய ஹார்ட் ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்தில் அப்பா உங்களோடு பழகிற ஹார்ட்டாக, உங்களை துக்கப்படுத்தாத ஹார்ட்டாக, ஆண்டவரே என் ஹார்ட் இருக்கட்டும்ப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அப்பா சமூகத்தில். நேற்று காலையில் டிவோஷன் முடிச்சுட்டு நான் கீழே இறங்குறேன். இந்த பாட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி சின்ன பையனாக இருக்கிறப்ப கேட்ட பாடு. உள்ளம் ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே. எங்கள் பாஸ்டர் பென்னி பாஸ்டர், நாங்கள் ட்ரினிட்டி சர்ச்சில் இருக்கிறப்ப எங்கள் பாஸ்டர் அவ்வளோ அழகாக அந்த பாடலை பாடுவார்கள். சந்தோஷமாய் இந்த காலை நேரத்தில் அப்பா சமூகத்தில் அப்பா உங்களை உயர்த்தி உயர்த்தி பாடுறோம்.

மார்த்தாள் ஓடி வருகிறாள், மரியாள் ஓடி வருகிறாள். ரெண்டு பேருமே இயேசுவின் பாதத்தில் விழுந்து, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான், மரித்திருக்க மாட்டானே. நீங்க ஏன் சொன்ன உடனே

விசுவாசிக்கிறியா? இப்ப நான் அவனை எழுப்புவேன் விசுவாசிக்கிறியா? ஆமா, உயிர்த்தெழுதல எழுப்புவீங்க, அதுல என்ன சந்தேகம்? உயிர்த்தெழுதல எழுந்துக்கும், அது வேற. இப்ப நான் எழுப்புவேன். ஐயோ, நாலு நாள் ஆயிட்டு. நாருமே அப்பா, குரோனோஸ், மார்த்தா குரோனோஸை யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஆண்டவர் சொன்னார், If you believe, you can see, you shall see the glory of God. அப்படின்னு சொல்றார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்.

குரோனோஸ்ல யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப கைரோஸ்ல வந்து லாசரு கம் அவுட் அப்படின்னாரு. பாருங்க, கைரோஸ்னு முடிச்சு நேத்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ராஜன் சொன்னாங்க, உங்க கையில எல்லாரு கையிலும் ஒரு ரோஸை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார்கள்.

0: நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கடந்து வந்து கிரியை செய்கிற அந்த கைரோஸ், அந்த சீசனை குறித்தும் அந்த டயத்தை குறித்தும் நாம் கடந்த நாட்களில் தொடர்ந்து தியானிக்க தேவன் பாராட்டுகிற கிருபைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். பூமியில் நாம் ஆண்டவரோடு சஞ்சரிக்கவும் அவர் நமக்கு காண்பிக்கிற பாதையில் தொய்வில்லாமல் நாம் நடப்பதற்கும் தேவையான ஆலோசனைகளை, அதிசயமான ஆலோசனைகளை ஒவ்வொரு நாளும் நமக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே இல்லாமல் வாரி வழங்குகிற கிறிஸ்துவின் ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
1: ஆமென்.
0: எல்லாமே இருக்கு. எங்க ஸ்கூல்ல எல்லாம் போய் படிக்கணுங்கிற அவசியம் என்னன்னா இல்லை. ஆனா இந்த உலகத்துல படிச்சாக வேண்டி இருக்கு.
1: ஒரு பாஸ்போர்ட் மாதிரி.
0: ஆனா ஸ்கூல் நமக்கு கற்றுத்தர முடியாததை, இந்த உலகத்துல நாம நம்மை குறித்த ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்க தேவையான பாடங்களை, ஆலோசனைகளை, எச்சரிப்புகளை, வழிநடத்தல்களை இந்த வேதாகமத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அப்படி வாரி வழங்குறார்.
1: ஆமென்.
0: பஞ்சமே இல்லாம.
1: எஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஆச்சரியமா இருக்கு இந்த ஆலோசனைகள், சத்தியங்கள் எல்லாம் நாம தியானிக்கும் பொழுது எல்லா காரியத்துக்கும் ஆண்டவர் எங்கதான் வச்சிருக்கிறார்னா பைபிள்ல இருந்து நமக்கு தேவைப்படுற கைடன்ஸ் கடந்து வருகிறது. அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அப்படி வர்றப்பதான் இந்த க்ரோனோஸ், இந்த
1: கைரோஸ்.
0: கைரோஸ், கைரோஸ்னா நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய காலத்துக்குள்ள காலத்தின் தேவன் கடந்து வந்து தீவிரமா காரியங்களை செஞ்சு முடிக்கிற ஒரு காட்ஸ் டைம், காட்ஸ் அப்பாயிண்டட் டைம், காட்ஸ் டைம் டு ஆக்ட். தேவன் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்கிற தருணம், கிரியை செய்கிற நேரம். அக்ரோனோஸ்ங்கிறது நம்முடைய வாழ்நாள், நம்ம ஆண்டவர் கொடுத்துருக்கிற காலம், வாட்ச் டைம், மாதம், வருஷம், நாள், நேரம், நிமிஷம், நொடி. இது எல்லாம் நேரம் நமக்காக என்ன செய்வதில்லை, ஒருபோதும் காத்திருப்பதே
1: இல்லை.
0: இல்லை, நேரத்துக்காக நாம காத்திருக்க முடியும், ஆனா நேரம் நம்ம யாருக்காகவும் காத்திருக்காது.
1: அல்லேலூயா.
0: ஆஃப்லான வேர்ட் பாத்தீங்களா, டைம் வந்து யாருக்காக என்ன செய்யறது இல்லை,
1: காத்திருக்கிறதே இல்லை.
0: காத்திருக்கிறதே இல்லை. காலத்துக்காக தான் நாம என்ன செய்யறோம், காத்திருக்கிறோம். ரொம்ப யூனிக்கான இயல்பு டயத்து கொண்டு. ஸோ நீங்களும் நானும் தேவன் நமக்கு குறித்திருக்கிற காலத்துக்காக காத்திருக்கிற நபர்கள். அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நம்முடைய கைரோஸ்க்காக, கைரோஸ் மொமெண்ட்டுக்காக தேவன் குறித்திருக்கிற அந்த நேரத்தில், அந்த காலத்தில் நம்ம வாழ்க்கையில் அதிதீவிரமாக நடந்து முடிய போகிற தேவனுடைய பலத்த கிரியைகளை தரிசிப்பதற்காக நாம கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்கிறோம்.
1: அல்லேலூயா.
0: அப்ப நீங்க கைரோஸ்க்காக என்ன செய்யலாம், காத்திருக்கலாம். ஆனா க்ரோனோஸ் வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் காத்திருக்காது. க்ரோனோஸ் வந்தா டைம் வந்து நமக்காக என்ன செய்யறது இல்லை,
1: காத்திருக்கிறது இல்லை,
0: காத்திருக்கிறதே இல்லை. ஏப்பா நீ வர்ற வரைக்கும் நான் 2 நிமிஷம் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி வாட்ச் நமக்காக நிக்கிதா?
1: நிக்கலையே,
0: ஓடிக்கிட்டே இருக்கு.
1: அதோட சேர்ந்து நம்ம ஓடணும்.
0: ஓடுறவன் தான் நேரத்தோட சேர்ந்து ஓட முடியும். நடக்கிறவன் தான் நேரத்தோட சேர்ந்து நடக்க முடியும். வந்தா நேரம் நமக்காக காத்திருக்கிறது என்னன்னா
1: இல்லை.
0: இல்ல, தேவன் நமக்கு தந்த நேரத்தோட நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். தேவன் நமக்கு தந்திருக்கிற நேரத்தோட நாம ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு, நமக்காக தேவன் குறிச்சிருக்கிற நேரத்துக்காக நாம என்ன செய்யறோம், காத்திருக்கிறோம். அப்ப குரோனோஸ் நேரம் யாருக்காகவும் என்ன செய்யறது இல்ல,
1: காத்திருக்கிறதே
0: இல்ல. வாட்ச் வந்து டிக் டிக் டிக் டிக் டிக் டிக் டிக் டிக் என்ன செய்யுதுனா அப்படியே
1: ரொட்டேட் ஆகிட்டே
0: ஓடிட்டே இருக்கு. 24 மணி நேரம் ஒரு நொடி கூட யாருக்காகவும் வெயிட் பண்றது என்னன்னா
1: இல்லை
0: இல்ல. அது பிரதம மந்திரியா இருந்தாலும் சரி, அல்லது தமிழ்நாட்டின் முதலமைச்சரா இருந்தாலும் சரி,
1: பிரசிடென்டா இருந்தாலும் சரி,
0: அல்லது ஜனாதிபதியா இருந்தாலும் சரி, யாருக்காகவும் நேரம் என்ன செய்வதில்லை,
1: காத்திருப்பதில்லை.
0: அதுதான் குரோனோஸ். குரோனோஸோட இயல்பு அது.
1: அல்லேலூயா.
0: ஒரு செகண்ட் நிறுத்துங்க பாப்போம். ஏ இரியா வர்றேயா,
1: ஓடிக்கிட்டே இருக்க
0: இவ்வளவு நேரம் அவசரமா டக்கு டக்குன்னு ஓடிட்டே இருக்க, உனக்கும் கொஞ்சம் ஓய்வு வேண்டாம். ஒரு 2 செகண்ட் நின்ன என்ன, நான் வந்து சேர்ந்துக்கிற போறேன் அப்படின்னு சொல்லி இந்த குரோனோஸை பார்த்து எனக்காக ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவியா, ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணுவியான்னு குரோனோஸை பார்த்து யாரும் கேட்க முடியாது.
1: எஸ்
0: குரோனோஸ் என்ன சொல்லும், தேவன் நம்ம கொடுத்த நேரம் என்ன சொல்லும், என் கூட சேர்ந்து ஓடிவா.
1: எஸ்
0: என் கூட சேர்ந்து என்ன செய்யணும்,
1: ஓடிவா
0: நீ நட. அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: அந்த கைரோஸ் இருக்கு பாருங்க, காட்ஸ் டைம். அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: என்ன டைம்,
1: காட்ஸ் டைம்.
0: காட்ஸ் டைத்துக்காக நான் என்ன செய்ய முடியும், காத்திருக்க முடியும்.
1: அல்லேலூயா அல்லேலூயா.
0: குரோனோஸ் நமக்காக காத்திருக்காது, அது ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா குரோனோஸ்ல ஓடிக்கிட்டே இருக்கிறேன்னா எதுக்காக காத்திருக்கிறேன் அப்படின்னா, என்னோட கைரோஸுக்காக.
1: ஆமென்.
0: எனக்காக தேவன் குறித்திருக்கிற அந்த அப்பாயிண்டட்
1: சீசன்
0: சீசனுக்காக டயத்துக்காக.
1: அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.
0: புரியுதா உங்களுக்கு?
1: எஸ்.
0: எனக்கு பலனா இருக்கு, திரும்பவும் தெளிவுபடுத்துறேன். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நேரம் நம்ம யாருக்காகவும் காத்திருக்கிறது
1: என்னன்னா
0: டைம் ஓடிட்டு இருக்கு. இந்த டயத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக்கிறோம்.
1: எஸ்.
0: இந்த டயத்துல நாம தேவன் சொன்ன காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிறோம்.
1: அல்லேலூயா.
0: அப்ப இந்த குரோனோஸ் வந்து 5:30 மணிக்குன்னா 5:30 மணிக்கு டிவோஷன் ஆரம்பிச்சாகணும்.
1: எஸ்.
0: 6:10, 6:00, 6:12 மெசேஜ் என்ன செஞ்சாகணும்,
1: ஆரம்பிச்சாகணும். அல்லேலூயா.
0: இத ஆரம்பிக்க முடியலன்னா இந்த டிவோஷன் ஆரம்பிக்க கூடாது.
1: எஸ்.
0: அதனாலதான் ஒன்னு ஆரம்பிக்கிறது ஈஸி, ஒன்னு ஆரம்பிக்கிறது
1: ஈஸி.
0: ஆரம்பிச்ச பின்னாடி அதோட ஓடிடலாமா? நாங்களும் இந்த 5 வருஷம் முடிஞ்ச 6வது வருஷம் என்ன செய்யறோம், டிவோஷன்ல
1: ஓடிக்கொண்டே
0: இருக்கிறோம். 5 வருஷத்தை நம்ம வேஸ்ட் பண்ணல.
1: எஸ்.
0: 5 ஆண்டுகள் விரயம் என்னன்னா ஆகல. கால நேரம் அற்புதமான விதத்துல நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதம் என்னன்னா
1: இருக்கிறது
0: இருக்கிறது.
1: எஸ்.
0: இந்த ஆண்டவர் நமக்கு தந்த குரோனோஸ், தேவன் நமக்கு தந்த நேரம் நமக்காக காத்திருக்கிறது இல்ல. எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற நேரத்தோட இணைஞ்சு நானும் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற நேரத்துல தேவன் எனக்கு செய்ய சொன்ன காரியங்களை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்படி தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற காலத்துல தேவன் எனக்கு சொன்ன காரியங்களை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப எனக்கான தேவனுடைய நேரத்துக்காக நான் காத்திருக்கிறேன்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: புரிஞ்சுக்கங்க, குரோனோஸ் தேவன் நமக்கு தந்திருக்கிற நேரம் நம்ம யாருக்காகவும் காத்திருப்பது
1: இல்லை.
0: அதே நேரத்துல நமக்கான தேவனுடைய நேரம் கைரோஸ், அதற்காக நாம அனைவரும் என்ன செய்கிறோம்,
1: காத்திருக்கிறோம்
0: காத்திருக்கிறோம். இந்த நாட்கள் என்ன செய்தனா, that time has come in our life.
1: Amen.
0: அந்த தேவன் உங்க வாழ்க்கையில எழுந்தருளி கிரியை செய்கிற காலமும் நேரமும் வந்திருக்கிறது
1: வந்திருக்கிறது.
0: You are in your kairos.
1: Yes. அதற்கு தயை செய்யும் காலமும்
0: அதற்காக குறித்த நேரமும்
1: வந்தது
0: வந்தது. எஸ். The appointed time, the moment designated has come.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: The appointed time, Devan kurichirukkira andha neram, the moment designated. ஆண்டவர் தம்முடைய ஆதினத்துல இதெல்லாம் நிகழணும்னு சொல்லி முன்னாடியே திட்டம் பண்ணிருப்பாரு. பாருங்க, அந்த நிகழ்வு உங்க வாழ்க்கையில நிகழுகிற நேரம் வந்தது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: தேவன் குறிச்சிருக்கிற காலமும் நேரமும் வர்றப்ப தேவன் தீர்மானிச்சிருக்கிற காரியங்கள் நிகழ்ந்தே
1: தீரும்.
0: தீரும்.
1: ஹல்லேலூயா.

0: யெகோவா சம்மாவோடு இருக்கிறவனால சும்மா இருக்கவே முடியாது.
1: ஆமென்.
0: நீங்க சும்மா இருக்க கூடாது நினைச்சீங்கன்னா கொஞ்ச நேரம் யெகோவா சம்மாவோடு இருந்து பாருங்க.
1: எஸ்
0: அம்மா நம்மளோட தானே இருக்கிறாரு,
1: இருக்கிறாரு,
0: கூடவே இருக்கிறாருல,
1: கூடவே இருக்கிறார்.
0: அதனாலதான அவருக்கு நாம என்ன நாமோ, யெகோவா
1: சம்மா.
0: சம்மா யெகோவா சம்மா, தேவரீர், என் கூடவே
1: இருக்கிறீர்,
0: இருக்கிறீர்,
1: இருக்கிறீர்.
0: அவர் கூட நம்ம இருக்கிறப்ப யெகோவா சம்மா
1: நம்மளோடு
0: கூடவே இருக்கிறாரு. அந்த சம்மாவோட நாமளும் கூடவே இருக்கிறப்ப நம்மளால சும்மா இருக்கவே முடியாது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அதனாலதான் ஆண்டவரோடு தன்னுடைய நேரத்தை முதலீடு செய்கிறமே ஒருபோதும்
1: சும்மாவே
0: இருக்கிறது இல்ல.
1: எஸ்
0: சுறுசுறுன்னு இருப்பான்.
1: ஆமென்.
0: இப்ப பார்த்தாலும்
1: சுறுசுறு
0: சுறுசுறுன்னு இருப்பான், எறும்பு மாதிரி.
1: எஸ் ஹல்லேலூயா.
0: தேவனோட பழகிட்டு இருப்பான். நீங்க ஏதாவது செய்யணும்னா முதல்ல தேவனோடு பழக கற்றுக்கொள்ளணும்.
1: ஆமென்.
0: சொல்லுவாங்க, ஆண்டவர் என்னுடைய பலத்துக்கேற்ற பணியை கொடுக்கல, பணிக்கேற்ற பலனை கொடுக்கிறாரு.
1: ஆமென்.
0: இவ்வளவுதான் உனக்கு ஸ்ட்ரென்தா, சரி இவ்வளவுதான் உன்னால செய்ய முடியும், போ. இதுக்கு மேல ஒரு ஒரு பணியை உன் கையில கொடுத்தா நீ நசுங்கி போயிருவ, அதனால உனக்கு லிமிட் இவ்வளவுதான்டா, இவ்வளவுதான்டா உன்னால சுமக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பலனுக்கேற்ற பணிய ஆண்டவர் நமக்கு
1: கொடுக்கல,
0: கொடுக்கறது இல்ல, அசைன் பண்றது இல்ல. ஆண்டவர் பெரிய டாஸ்க நம்ம கையில கொடுத்து அந்த பணியை செய்து முடிக்க தேவையான பலத்தினால நம்மை இடை கட்டுகிறார்.
1: ஆமென்.
0: இதான் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு கோட், அதனுடைய நான் பாராஃப்ரைஸ் பண்ணி உங்களுக்கு நான் சொல்றேன்.
1: ஹல்லேலூயா.
0: அதனால ஆண்டவரே என் பணிச்சுமையை குறைங்க, எனக்கு ஓவர் லோட் ஆகுது அப்படின்னு சொன்ன சிரிப்பார் ஆண்டவர். என்னடா என்னடா நீ என்னடா வேலை பண்ணி எடுத்துற, நீ உனக்கு அவ்வளோ டயர்டாயிடுச்சோ, உன்னால நான் சொன்ன வேலையை செய்ய முடியாத அளவுக்கு நீங்க வந்து அவ்வளவு தூரம் என்ன செட்டீங்கன்னா
1: பிஸி ஆயிட்டு,
0: பிஸி இல்ல ஒவ்வொரு அவ்வளவு தூரம் உங்களுக்கு வந்து திராணி இல்லைன்னு சொல்ற,
1: ராணி இல்லைன்ற,
0: எங்க எங்க இருந்து நடிக்கிற, யார ஏமாத்துற, நீ முதல்ல போடா போய் கொஞ்ச நேரம் உறவாடுறா போய் என் கூட.
1: எஸ் ஹல்லேலூயா.
0: அங்கதான் பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்லுகிறான்,
1: சொல்லுவான். ஹல்லேலூயா.
0: இன்னைக்கு ஒர்க் லோட் அதிகமா இருக்கா, பேசாம கொஞ்ச நேரம் ஜோம் பண்ண போயிட வேண்டியதான்.
1: எஸ் ஹல்லேலூயா.
0: பாஸ்டர் நான் ஜோம் பண்ண முடியாத அளவுக்கு நான் களைப்பா இருக்கேன்,
1: பைபிள் படிக்க முடியாத அளவுக்கு அப்பா
0: டூ மச் ரெஸ்ட். எதை குறிக்குதுன்னா நான் ப்ராப்பரா ஆண்டவரோட உறவாடல.
1: எஸ்
0: உறவாடாதவனுக்கு தான் அதிகமான ஓய்வு தேவைப்படுது. ஆனா ஆண்டவருக்குள்ள ஓய்ந்து இருக்கிறவன் பிஸியா இருக்கிறான்.
1: ஆமென்.
0: ஆக்டிவா இருக்கிறான்.
1: எஸ்
0: அவன் பாசிவா இருக்கிறது என்னன்னா இல்ல, அவனோட லைஃப்ல ஒரு ப்ரொடக்ஷன் காணப்பட்டுகிட்டே இருக்கும்.
1: எஸ்
0: ஒவ்வொரு நாளும் அவன் ப்ரொடக்டிவா இருப்பான், சும்மா இருந்தா செடக்டிவ் ஆயிடுறான்.
1: எஸ்
0: செடண்டரி, செடக்டிவ், தேக்க நில, மந்த நில.
1: எஸ் நீர் தேக்கமா இருங்கப்பான்னா தேங்கிட்டீங்களேப்பா.
0: அதான் நேற்று ஒரு மெசேஜ் நான் கேட்டுட்டு இருந்தப்ப அவர் சொல்றாரு, நீங்க ஏதாவது ஒரு ஏடிஎம் சர்வீஸ்ல போய் நீங்க பணம் எடுக்கலான்னு போறப்போ அந்த ஏடிஎம் சர்வீஸ் மெஷின் முன்னாடி அவுட் ஆஃப் சர்வீஸ் போட்டிருந்தா நீங்க அங்க போய் நிப்பீங்களா?
1: நிக்க மாட்டோம்.
0: அவுட் ஆஃப் சர்வீஸ் என்ன என்ன என்ன என்ன அர்த்தம்? ஏற்கனவே சர்வீஸ்ல இருந்தது, இப்ப சர்வீஸ்ல இல்ல.
1: எஸ்
0: ரொம்ப ஓய்வு எடுக்கிறோம் அப்படித்தான் இருக்கிறேன், அவுட் ஆஃப் சர்வீஸ். ஒரு காலத்துல சர்வீஸ்ல இருந்தடா, என்னடா பண்ணிட்டு இல்ல, ஓய்வு எனக்கு தேவைப்படுது. ஒரு மாதிரி எனக்கு கிருகிருன்னு என்னன்னா
1: வருது.
0: அப்ப என்ன காரியம் அப்படின்னா, நான் ஆண்டவரோட பிஸியா இல்ல, நான் உறவாடல, நான் ஜோமன்ல, ஜோமன் இருந்தா எனக்கு இந்த நாள்ல நான் நிறைவேற்றி முடிக்க வேண்டிய பணியை செய்ய தேவையான பலன் எனக்கு ஆண்டவர் தந்துருவாரு.
1: ஆமென்.
0: என்ன செய்யல, உறவாடல, அதனாலதான் கொடுத்த பல ஊழியங்கள் தேங்கி போச்சு.
1: என்ன
0: அவுட் ஆஃப் சர்வீஸ், நீங்க கடையை திறங்க சாமி. உங்க கடை என்ன செய்யுங்க,
1: திறங்க சாமி. சும்மா நான் இருக்க மாட்டேன்.
0: சும்மாவோட இருந்தா

0: ஏன் சும்மா நல்ல இருக்க முடியலன்னா, நான் யெகோவா
1: சம்மாவோட
0: இருக்கிறேன்.
1: Hallelujah. Hallelujah. Hallelujah.
0: Don't say I will do. Do it now.
1: Yes. If not, when? If not you, who?
0: சொல்லிக்கிட்டே தெரியாது. செய் முதல்ல, இன்னைக்கு செய். நான் எழுதுவேன். எழுதுறா முதல்ல,
1: எழுது. ஆமென்.
0: நீங்க பாருங்க, நான் பாடுவேன். பாடுறா முதல்ல.
1: ஆமென்.
0: நான் ஓடுவேன். ஓடுறா முதல்ல.
1: Hallelujah.
0: If you want to see the move of God in your life, move now.
1: Yes.
0: ஆண்டவருடைய நடத்துதல உடனடியா உணரணும்னா இப்பவே நட.
1: ஆமென்.
0: Arise and walk.
1: Yes. Hallelujah.
0: நமக்கு நிறைய பேருக்கு என்னன்னா தெரியல. ரெனட் போங்கே தளபதி, ஜெனரல், கத்தருக்குள்ள நித்திரையடைஞ்ச அற்புதமான பாத்திரம், என்னோட ஃபேவரேட்ல அவர் ஒருத்தர். அவர் சொல்லாரு, ஜீசஸ் வில் நாட் சிட் வித் த சிட்டர்ஸ், ஹி வில் நாட் ஸ்லீப் வித் த ஸ்லீப்பர்ஸ். உட்கார்ந்திருக்கிறவனோட சேர்ந்து ஆண்டவர் உட்கார்ந்திருக்க மாட்டாராம். தூங்குறவனோட சேர்ந்து ஆண்டவர் தூங்க மாட்டாராம். He will walk with the walkers. He will run with the runners.
1: Yes.
0: நடக்கிறவனோட சேர்ந்து அவரும் நடப்பாராம். ஓடுறவனோட சேர்ந்து அவரும் ஓடுவாராம்.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: So don't deceive yourself by simply sitting and wasting your time. Do something.
1: Yes.
0: Do it now.
1: Yes.
0: சும்மா உட்காந்து வெட்டி பொழுது போக்குறத நிறுத்திட்டு
1: ஆக்கப்பூர்வம்
0: ஏதாவது செய்வேன் செய்வேன் வாய்ச்ச விடால் விடாம செய்ய ஆரம்பிச்சாமி.
1: செய்ய ஆரம்பிச்சாமி.
0: உன்னோட குரோனோஸ்ல ஆண்டவருக்காக எதையாவது செஞ்சுக்கிட்டு இருக்காமி.
1: ஆமென்.
0: அதான் சாமி கைரோஸ்ல மிகப்பெரிய வேலை பண்ண போகுது.
1: ஆமென்.
0: பவர்ஃபுல் சீக்ரெட் அது.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: நடத்தினா நான் என்ன நடக்க மாட்டேன் என்ன சொல்றேன், நீ நடந்தா நான் என்ன நடத்த மாட்டேன் என்ன சொல்றேன்.
1: ஆமென்.
0: எனக்கு எனக்கு எனக்கு அந்த அந்த சுறுசுறுப்பாக அந்த விஷயத்தை என்ன செய்யணும்னா எழுதணும். ஏன்னா இதெல்லாம் கேட்டு திரும்ப அதை டைப் பண்ணி வரி வரியாக நான் பண்ண மெசேஜை நானே கேட்டு நானே டைப் பண்ணி அது ஒரு செட்டு கொண்டு வர்றதுக்குள்ளே அவ்வளோ டைம். அதில் மற்ற மினிஸ்ட்ரி அங்கே இங்கே எல்லாம் போகிறப்ப எனக்கு வான் பண்ண டே, எழுத்துங்கிறது நான் கொடுத்த ஊழியம், எழுத்துங்கிறது நான் உனக்கு கொடுத்த
1: ஊழியம்,
0: கொடுத்த ஊழியத்தை செஞ்சுக்கிட்டுறா.
1: எஸ்.
0: திரும்ப நம்மளை கட்டி எழுப்பி அந்த இதில் நம்மளுடைய நம்முடைய கீஸில் வந்து நம்முடைய விரல்கள் படும் பொழுது அன்றைய மூவ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஃப்ளோ ஆகுது. இந்த ஃப்ளோவை கண்டு பிசாசு பயப்படுறான். அதனால நீ ஸ்லோ. ஏன் நிறைய பேர் லைஃப்பில் ஃப்ளோ இல்லைன்னா அவங்க ஸ்லோவானது தான் காரணம்.
1: எஸ். அல்லேலூயா. Hallelujah.
0: அப்புறம் பொருத்தனை பண்ண, ஆண்டவரே மொத்த பணியை வச்சுக்கிட்டு நான் வந்து இப்படி எழுதுறதெல்லாம் எனக்கு கஷ்டம், அதனால டெய்லி ஒரு பக்கம் எழுதுறேன். தினசரி என்ன செய்யறேன்,
1: ஒரு பக்கம்
0: ஒரு பக்கம். இந்த மெசேஜ் கடகடன்னு எழுதுறோம், இங்க வந்து நின்னா மடமடான்னு பேசுறாரு, கடகடன் எழுதுனதை பேசுறதா, மடமடன்னு சொன்னதை பண்றதா? வர்றேன் நேரம் உனக்காக காத்திருக்காது, நீ தான் நேரத்துக்காக காத்திருக்கணும். நான் அதை இன்னும் மெசேஜுக்குள்ளே போல, அதுக்குள்ள இவ்வளவு நேரம் நிக்குது. நீ இதெல்லாம் உட்காந்து கேட்டு வரி வரியா என்ன செய்யணும்? நான்
1: டைப் பண்ணணும்.
0: அப்புறம் எங்க இருக்கிற எங்களோட பணி செய்யற தம்பிட்ட நேத்து கொடுத்தேன், ஐயா ராஜா நீ இதை வந்து மொழி நடையா இருக்கு, எனக்கு இது உரை நடையில என்ன செஞ்சு கொடு, நீ எழுதி கொடு, முதல்ல ஆர்டரை எழுதி கொடு, அதுக்கப்புறம் நான் அதில் கை வைக்கிறேன்னு சொல்லி நேற்று ஒரு பொறுப்பை நான் வந்து அசைன் பண்ணி, அப்புறம் நானா ஒரு ஆர்டிக்கல் உட்காந்து என்னன்னா எழுதின பின்னாடி தான் மனசுக்கு அப்பாடான் இருக்கு. ஆனா இதை செய்யறதுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா உட்காந்து வேலை செய்ய வேண்டியிருக்கு.
1: ஆமென்.
0: நீங்க நடக்கலைன்னா அவரால் உங்களை நடத்த முடியாது. கிரானோஸ் வந்து உங்களுக்காக ஒருபோதும் என்ன செய்யாது,
1: காத்திருக்காது.
0: காத்திருக்காது. தேவன் கொடுத்த நேரத்தோட சேர்ந்து நாமளும் என்ன செய்யணும், ஓடிக்கிட்டே இருக்கணும்,
1: ஓடிக்கிட்டே.
0: அப்ப ஓய்வே எடுக்க கூடாதா பாஸ்டர்? யார் அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. We need some rest. அதுக்காக ரெஸ்ட்லயே இருந்துட கூடாது. எப்ப பார்த்தாலும் ரெஸ்ட் மோடு. என்ன மோடு?
1: ரெஸ்ட் மோடு.
0: ஃப்ளைட் மோடு மாதிரி
1: ரெஸ்ட் மோடு.
0: ரெஸ்ட் மோடு. அப்ப இந்த க்ரோனோஸ்ல நாம சும்மா இருக்கிறதுக்காக இந்த நான் கத்திற்காக வெயிட் பண்றேன், கத்திற்காக என்ன செய்யறேன், நான்
1: வெயிட் பண்றேன்,
0: வெயிட் பண்றேன், என்னோட ஹைரோஸ் மொமெண்ட்டுக்காக நான் என்ன செய்யறேன், நான்
1: வெயிட் பண்றேன்,
0: காத்திருக்கிறேன், வரும் வரும்னு உட்கார்ந்து இருக்கிறேன், உட்கார்ந்துகிட்டே இருக்கிறேன். அப்படி இல்லை, ஆண்டவர் சொல்றார் நேரத்தோடு ஓடிக்கிட்டே நேரத்துக்காக காத்துரு.
1: ஆமென்.
0: உனக்கு நான் கொடுத்திருக்கிற நேரத்தோட சேர்ந்து ஓடிக்கிட்டே உன் வாழ்க்கையில கடந்து வரப்போகிற என்னுடைய நேரத்துக்காக, என்னுடைய கைரோஸுக்காக காத்துரு.
1: ஆமென்.
0: ஓடுறதுக்கு,
1: ஓடுறதுக்கு.
0: கைரோஸ் எதுக்கு?
1: காத்திருக்க,
0: காத்திருக்கிறதுக்கு,
1: காத்திருக்க.
0: அப்ப நான் யாரு? ஓடுறதுக்காக காத்திருக்கிறவன் இல்ல, ஓடிக்கிட்டே காத்திருக்கிறேன்,
1: ஓடிக்கிட்டே காத்திருக்கிறேன்.
0: நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன், நான் காத்திருக்கிறேன். எதற்காக காத்திருக்கிறாய்? ஓடுவதற்காக காத்திருக்கிறேன். ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில கத்தர் வருவார், வந்து விசிலை ஊதுவார், ஊதும் பொழுது நான் ரன் என்று சொல்லுவார், நான் உடனே என்ன செய்வேன், தடதடவென்று என்ன செய்வேன்,
1: ஓடுவேன்,
0: ஓடுவேன். அப்படி இல்லை, நீ ஓடுறதுக்காக காத்திருக்கிறவன் இல்ல, ஓடிக்கிட்டே காத்திருக்கிறேன்,
1: ஓடிக்கிட்டே காத்திருக்கிறேன்.
0: இதான் விசிட்டம்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: So don't say I will do something, I will sing one day. No.
1: Sing it now.
0: Sing it now. Sing today. Do it now.
1: Yes.
0: கடைய தரங்க சாமி திரும்ப.
1: ஆமென்.
0: ரொம்ப நாள் அடைச்சு போட்டிருக்கீங்க நீங்க.
1: ஹல்லேலூயா.
0: எனக்கு பயங்கர குற்றம் ஒன்று சேர்ச்சு, நவம்பர் டிசம்பர்ல மேகசின் எழுதாது, அதனால கடையை திறந்துட்டேன், பயந்துகிட்டே திறந்துட்டேன். ஆண்டவரே அவுட் ஆஃப் சர்வீஸ் இல்ல, திரும்ப சர்வீஸ்க்கு என்ன செய்றேன், நான் அந்த அங்க ஒர்க் இருக்கு, இங்க மினிஸ்ட்ரி இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சாக்கு போக்கெல்லாம் நான் என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன். என் கையில கொடுத்த ஊழியத்தை நான் செய்யறதுக்கு எனக்கு என்ன செய்யப்பா, நீங்க
1: கிருபை செய்யுங்கப்பா,
0: செய்யுங்கப்பான்னு சொல்லிட்டு நேத்தெல்லாம் ரெண்டு நாள் உட்காந்து கீஸ்ல கை வைக்கிறேன், ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த அந்த ஃப்ளோ, அந்த மூவ் ஆஃப் காட் எல்லாம். அப்பா நம்ம கிளைமேட்ல இருக்கிறோங்கிற ஒரு மனசுக்கு அப்படி ஒரு நிறைவு.
1: ஆமென்.
0: இன்னைக்கு நம்ம ப்ரொடக்டிவா இருந்தோம், நம்ம சும்மா இல்ல, நம்ம வெறுமனை டிவோஷனை மட்டும் முடிச்சுட்டு மற்ற காரியத்தில் மட்டும் இல்லை, நம்ம ஏதாவது ஒரு காரியம் நம்ம செஞ்சோம், சுறுசுறுப்பாக இருந்தோம், நாம் ஆண்டவருக்கான காரியத்தில் ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சோம் அப்படிங்கிற அந்த ஒரு மன நிறைவு, பணி நிறைவு.
1: ஆமென்.
0: பீ ப்ரொடக்டிவ்.
1: எஸ்.
0: டோன்ட் பீ பாசிவ்.
1: எஸ்.
0: சும்மா இருக்காதீங்க.
1: ஆமென்.
0: இந்த சோம்பேறித்தனத்தை மேற்கொள்ளணும்னா ஷம்மாவோட உறவாடணும்.
1: ஆமென்.
0: மார்ட்டின் லூத்தர் சொல்லுவாரா, இன்னைக்கு கடுமையான வேலை இருக்கு, அதனால மடமட நான் வேலை செய்ய போறது இல்ல, என்னைக்கு எனக்கு அதிகமான வர்க் இருக்கோ அன்னைக்கு தான் நான் அதிகமா ஜோம்
1: பண்ணுவேன்.
0: Pray more to work more.
1: Yes.
0: அதிகமா பணி செய்யணும்னா அதிகமா ஜோம் பண்ணணும்.
1: Amen.
0: ஜெபம்தான் நம்முடைய பணி செய்ய தேவையான பலனை நமக்குள்ள சிருஷ்டிக்கிறது.
1: Yes. Hallelujah. Hallelujah.
0: தேவன் தந்த குரோனோஸ்ல நாம தேவனுக்காக ஓடிக்கிட்டே தேவன் நம்ம வாழ்க்கையில கடந்து வந்து கிரியை செய்ய போகிற நம்முடைய கைரோஸுக்காக
1: காத்திருக்கணும்,
0: காத்திருக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்க?
1: எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: கையில் ஏதோ ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்கிறார்ல, சின்ன சபையா இருக்கலாம், அல்லது ஒரு எழுத்து பணியா இருக்கலாம், அல்லது ஒரு அல்லது விசாரிப்பு பணியா இருக்கலாம், அல்லது ஒரு பிரேசல் மினிஸ்ட்ரியா இருக்கலாம், அல்லது ஒரு வர்ஷிப் பண்றதா இருக்கலாம், அல்லது ஒரு டீச்சிங்கா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. ஆண்டவர் என்னை சும்மா இருக்கல, என் கையில ஒரு காரியத்தை செய்யும்படி ஒரு பொறுப்புல என்ன செஞ்சிருக்கிறாரு,
1: வச்சிருக்கிறார்.
0: அதை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். என்னுடைய குரோனோஸ்ல நான் என்ன செய்வேன், நான்
1: செஞ்சுக்கிட்டே
0: இருப்பேன். அப்ப தேவன் நம்முடைய கரத்துல கொடுத்த ஊழியத்தை நாம செஞ்சிட்டு இருக்கிறப்ப, தேவன் எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் செய்யறதுல சுறுசுறுப்பா இருக்கிறப்ப, எப்படி இருக்கிறப்போ
1: சுறுசுறுப்பா இருக்கிறப்ப,
0: நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் எழுந்தருளி தீவிரமா கிரியை செய்கிற விறுவிறுப்பான நேரம் வந்தே தீரும்.
1: ஆமென்.
0: நீங்க உங்க குரோனோஸ்ல சுறுசுறுப்பா இருந்தா விறுவிறுங்கிற கைரோஸ் உங்க லைஃப்ல வந்தே தீரும்.
1: ஆமென்.
0: தேவன் உங்களுக்கு கொடுத்த நேரத்துல நீங்க சுறுசுறுப்பா இருந்தா தேவன் குறித்த நேரத்துல விறுவிறுன்னு வந்து வேலையை செய்வார்.
1: ஆமென்.
0: சொல்லுங்க, கொடுத்த நேரம்,
1: கொடுத்த நேரம்,
0: குறித்த நேரம்,
1: குறித்த நேரம்,
0: கொடுத்த நேரம் குரோனோஸ், குறித்த நேரம் கைரோஸ்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: நாமளே இவ்வளவு சுறுசுறுப்பா வேலை செஞ்சா அவர் எவ்வளவு விறுவிறுன்னு வேலை செய்வார்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஒரு பக்கம் ஏன் சுறுசுறுப்பு, இன்னொரு பக்கம் ஆண்டவருடைய விறுவிறுப்பு,
1: விறுவிறுப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: இந்த ட்ரூத் வந்து நீங்க பைபிள்ல வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற சில தேவன் பயன்படுத்தின பாத்திரங்களோட லைஃப்ல அப்ளை பண்ணோம்னா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இது அன்ஃபோல்ட் ஆகுது பாருங்களேன். ஆதியாகமத்துல ஜோசப்போட லைஃப்ல 40வது அதிகாரம் வசனம் 1-8 முடிய வாசிக்கலாமா?
1: இந்த நடபடிகளுக்கு பின்பு
0: எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திர காரணம்
1: சுயம்பாகியும்
0: எகிப்து ராஜாவாகிய தங்கள் ஆண்டவனுக்கு குற்றம் செய்தார்கள்.
1: பார்வோன் தன் பானபாத்திர

0: சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டார்கள்.
1: காலமே யோசேப்பு அவர்களிடத்தில் போய்
0: அவர்களை பார்க்கும்போது
1: அவர்கள்
0: கலங்கி இருந்தார்கள். அப்பொழுது
1: சரி, நானே கலங்கி போயிருந்தா இருக்கேன், என்னை சுத்தி எத்தனை பேர் கலங்கி போயிருந்தா எனக்கு என்ன? நானே ஒரு தப்பு பண்ணாதன புடிச்சு கொண்டாந்து ஜெயில அடைச்சு போட்டான்னு வேதனையில இருக்கிறப்ப அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஆர்வமற்ற நிலைமையில தேவன் தனக்கு கொடுத்த பொறுப்புல யோசேப்பு இல்ல.
0: எஸ்,
1: வார்னிங், நல்லா கவனிச்சுக்கங்க. தேவன் பொறுப்பை கொடுப்பார், தேவன் நம்ம கையில
0: பொறுப்பு கொடுப்பார்,
1: ஆனா அந்த பொறுப்புல நம்மளால ஆர்வம் இல்லாம இருக்க முடியும்.
0: எஸ்,
1: இங்கதான் இங்கதான் குரோனோஸ்ல இருக்கிறவங்க மிஸ்டேக் பண்றோம். தேவன் எந்த பொறுப்பு கொடுத்தாலும் சரி, அதுல நான் ஆர்வம் இல்லாம இருக்கிறது தப்பு.
0: அல்லேலூயா.
1: இவர் வாழ்க்கையில ஏகப்பட்ட டேமேஜ். யார் வாழ்க்கையில?
0: யோசேப்பு.
1: யோசேப்போட லைஃப்ல நிறைய டேமேஜ் பண்ணிட்டாங்க. அதனால அவரே விரக்தியில தான் ஜெயில என்ன செய்யறாருன்னா இருக்கிறாரு. ஜெயில இருக்கிற யாவரையும் விசாரிக்கிற பொறுப்புல யார வச்சிருக்கிறாங்கன்னா யோசேப்பு வச்சிருக்கிறாங்க. யோசேப்பு வந்து, ஆமாமா, நான் ஏற்கனவே விசாரிப்புல உண்மையா இருந்து என்னத்தை கண்டேன், என்ன தூக்கி ஜெயிலான்னு போட்டிருக்காங்க. இந்த சிறைச்சாலையில விசாரிக்கிறதுல உண்மையா இருக்கிறதுனால பெருசா என்ன நடந்திருப்போது? அதனால எனக்கு ஒரு நன்மை என்னன்னா இல்லைன்னு லாஜிக்கலா திங்க் பண்ணி ரீசனிங் பண்ணி அவர் டல்லாவே இல்ல. ஏன்னா அவர் எப்பவுமே யெகோவா ஷம்மாவோட இருந்தார்.
0: ஆமென்.
1: அதனால ஜோசேப்பால சும்மாவே என்ன செய்ய முடியாதுனா
0: இருக்க முடியாது.
1: இருக்க முடியாது. He was very active and productive.
0: Yes. Hallelujah.
1: அவர் போய் அவருடைய பணியை செய்றார். அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில்
0: தன்னோட காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி,
1: உங்கள் முகங்கள் என்று துக்கமா இருக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள்,
0: சொப்பனம் கண்டோம்,
1: அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள்.
0: அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா? அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான்.
1: அடைச்சு போட்டாலும் ஒருத்தன் ஆக்டிவா இருக்கிறான்.
0: ஆமென்.
1: ஜெயில
0: அடைச்சு போட்டாலும்,
1: அடைச்சு போட்டாலும் அவனுடைய
0: ஆர்வத்தை அடைக்க முடியல.
1: அந்த மாதிரியான ஒரு நபர் தான் யாருன்னா
0: யோசேப்பு.
1: யோசேப்பு His daily walk with God was awesome. அன்றாடம் தேவனோடு நடக்கிற விஷயத்துல ஜோசப்க்கு வந்து எந்த காம்ப்ரமைஸுமே இல்ல.
0: எஸ், ஹல்லேலூயா.
1: எப்பவும் பிரிஸ்க், எப்பவும் பிரைட். வாழ்க்கை டார்க்கா இருந்தாலும்,
0: எஸ்,
1: இதான் ஜோசப்போட குரோனோஸ் மொமெண்ட்ல, குரோனோஸ் டேஸ்ல தேவன் யோசேப்புக்கு கொடுத்திருந்த நாட்கள்ல யோசேப்பு கத்திருக்கா என்ன செஞ்சாருன்னா ஓடிட்டே இருந்தார்.
0: ஆமென். Hallelujah.
1: இந்த சம்பவம் எதுக்கு நடக்குது, ஏன் நடக்குதுன்னு அவருக்கு என்னன்னா தெரியல. ஆனா இவர் சொன்ன அர்த்தத்தின்படியே சம்பவிச்சிருச்சு. ஆனா அவர் ஃபெய்த்ல சொல்றார், எப்ப நான் வந்து குருட்டு பூனை விட்டத்துல பாஞ்ச மாதிரி நான் உன்ட்ட என்ன செய்யல, சொல்லல. 100% உனக்கு இது சம்பவிக்க போறதுல நான் ரொம்ப ஷியூரா இருக்கிறேன். நான் சொல்றேன், கவனமா கேளு. இதான் அவனுக்கு என்ன செய்ய
0: போகுது,
1: நடக்க போகுது அப்படின்னு தேவனுடைய ஆவியானவருடைய நிறைவினால தெள்ள தெளிவா ஜோசப் பிரெடிக்ட் பண்றார். அவர் சொன்ன அர்த்தத்தின்படியே, நான் சொன்ன அர்த்தத்தின்படியே உனக்கு என்ன செய்யணும்னா நடக்கும். 14வது வசனம் வாசிப்போமா. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி,
0: நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து

0: எடுத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும்.
1: If things are going அப்படினு சொல்லல, when things are well with you again. ஒருவேளை நான் சொன்னபடி நடந்தால் இல்ல, நான் சொன்னபடி நடக்கும்போது,
0: நடக்கும்போது,
1: not if, when.
2: Hallelujah.
0: Hallelujah.
1: But think on me when it shall be well with thee. KJV ல message ல only remember me when things are going well with you again. Tell about me to Pharaoh and get me out of this place.
2: Yes.
0: Hallelujah.
1: என்ன மாதிரியான ஒரு boldness பாருங்க.
2: Yes.
1: Crystal clarity. நீங்க குரோனஸ்ல இருந்தாலும் குழப்பமா இல்ல, தெளிவா இருக்க முடியும்.
0: ஆமென்.
1: என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, என்ன நடக்க போதோ, ஏது நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு டல் ஹார்ட்டடா இல்ல. நீங்க எதை பேசினாலும், ஐயா சிறையில் அடைச்சாலும், கெடங்களை போட்டாலும், கத்தருக்குள்ளான என்னுடைய ஷார்ப்னஸ் ஒருபோதும் குறையாது,
0: குறையாது.
2: அல்லேலூயா.
1: தகதகன் இருந்தான் ஜோசப்.
0: ஆமென்.
1: He was very active.
0: Yes.
1: During his Kronos period.
0: Amen.
1: Kronos la nam active a irukirade nammale bless panniruom Kairos la.
0: Amen.
1: Kronos ku Kairos ku or direct link irukku.
0: Amen.
1: Devan namakku koduthirukkira nerathila nam seigira kaaryangalukku namakku kurichirukkira kaalathila devan seiyapora kaaryathukku or direct link irukku saame.
0: நேரடி தொடர்பு சாமி.
1: வெரி பவர்ஃபுல். திரும்பவும் நான் வலியுறுத்துறேன், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற காலத்துல நாம தேவனுக்காக செய்யற காரியத்துக்கும் தேவன் நமக்கு குறிச்சிருக்கிற காரியத்துல காலத்துல அவர் நமக்கு செய்ய போற காரியத்துக்கு இடையில நேரடி தொடர்பு இருக்கு.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: 40வது அதிகாரத்துல ஜோசப்போட குரோனோஸ்ல தேவன் அவருக்கு கொடுத்திருந்த நேரத்துல அவர் சுறுசுறுப்பா இருந்ததை பார்க்கிறோம். ஆனா ஆதியாகம 41ல யோசேப்புக்கான தேவனுடைய செட் டைம் வருது.
2: எஸ்.
1: தேவன் யோசேப்புக்காக குறிச்சிருந்த காலம் வருது. ஜோசப்போட கைரோஸ் வருது.
0: ஆமென்.
2: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: 41ல யோசேப்புக்குள்ள சுறுசுறுப்ப பார்த்தோம். 40ல 41ல தேவன் விறுவிறுப்பா களத்துக்கு வர்றத பாக்குறோம்.
0: ஆமென்.
1: 40ல சுறுசுறு யோசேப்பு, 41வது அதிகாரத்துல விறுவிறுன்னு தேவன் செஞ்ச காரியம்.
0: ஆமென்.
1: தீவிரமாய் காவல் கிடங்கில் இருந்து
0: அவனை கொண்டு வந்து
1: Hallelujah. 40வது அதிகாரத்துல we saw Joseph's daily walk with God. தேவனோட யோசேப்பு நடந்ததை பார்க்கிறோம். ஆனா 41வது அதிகாரத்துல தேவனோட நடந்த யோசேப்புக்கு நடக்கிறத பார்க்கிறோம்.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: Now God has walked into his life.
0: Yes. அதான் ஆண்டவர் யுத்த குதிரையில சொன்னாரு, இன்றைக்குடைய வாக்கு தான் நாளைக்கு அவருடைய மார்ச்சா மாற போகுது.
1: Your daily walk with God will transform into a powerful march in the days of evil.
0: Yes.
1: Are in your season.
0: Amen.
1: Are in your set time.
0: Amen.
1: Are in your appointed time. தேவனோடு நடக்கிற உன்னுடைய அனுதின நடனா ஆண்டவர் உனக்காக குறிச்சிருக்கிற காலத்துல யுத்த நடையாய் டிரான்ஸ்ஃபார்ம்
0: நடையாய்
1: மறுரூபமாகிறது.
0: ஆமென்.
1: அதான் யுத்த குதிரை செய்தியினுடைய சாராம்சமே.
0: ஆமென்.
1: மைய கருவே அதான்.
0: எஸ்.
1: என்ன யூடியூப்ல பார்க்காதவங்க சர்ச் பண்ணி பாருங்க யுத்த குதிரை.
0: ஹல்லேலூயா.
1: உங்க இருதயம் உடைக்கப்பட்டிருந்தாலும் தேவனோட நாம தொடர்ந்து நடக்கிறதுல கவனமா இருக்கணும்.
0: ஆமென்.
1: என்ன உடைச்சாலும் நான் அவரோட நடந்துகிட்டு தான் இருப்பேன்.
0: எஸ்.
1: தேவன் உங்க வாழ்க்கையில கடந்து வருகிற தருணம் வரும்.
2: வந்திருக்கிறது.
0: வந்திருக்கிறது.
1: Now is your time.
0: Amen. Hallelujah.
1: This is God's time for your life.
0: Amen.
1: This is your season.
0: Yes.
1: This is God's season for you.
0: Yes.
1: இது உங்களுக்கான தேவனுடைய நேரம், உங்களுக்கான தேவனுடைய காலம்.
0: Amen.
1: ஜெயில ஒரு பக்கம் வாடி போன முகத்துல யாருதான் இருந்திருக்கணும்னா யோசேப்பு தான் இருந்திருக்கணும்.
0: அல்லேலூயா.
1: வாடி போன முகம் யாருக்கு தான் இருந்திருக்கணும்?
0: யோசேப்புக்கு தான் இருந்திருக்கணும்.
1: துக்க முகம் யாருக்கு தான் இருக்கணும்?
0: யோசேப்புக்கு தான் இருந்திருக்கணும்.
1: கலங்கி போன முகம் யாருக்கு தான் இருந்திருக்கணும்?
0: யோசேப்புக்கு தான் இருந்திருக்கணும்.
1: இப்ப துக்கமா இருக்கிற ஒருத்தன், நானும் துக்கமா இருக்கிறேன், இவன் அவன் துக்கமா இருக்கிறாப்ல, ஏதாவது வித்தியாசம் தெரியுமா?
0: தெரியாது.
1: என்ன, ரெண்டு பேரும் ஒரே முகத்துல தான் இருக்கிறோம். ஆனா நான் சந்தோஷமா இருக்கிறப்பதான் என்ன என் கூட இருக்கிற நபர் துக்கமா இருக்கிறது எனக்கு உடனே தெரியுது.
0: அல்லேலூயா.
1: அப்ப ஏயா நீ கலக்கமா இருக்கிற அப்படின்னு வந்து யோசேப் போய் அவங்களை விசாரிச்சிருக்கிறார்னா யோசேப் எப்படி இருந்திருக்கிறாரு? தெளிவா இருந்திருக்கிறார்.
0: ஆமென்.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: விசாரிப்புல உண்மையா இருந்த யோசேப்பு அவரை தான் பிடிச்சி எங்க போட்டிருக்காங்கன்னா
0: ஜெயில
1: ஜெயில போட்டிருக்காங்க. ஒரே ஒரு ஆறுதல், இங்கேயும் விசாரிப்புல விசாரிப்புல உண்மை அல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டு. ஆனா குற்றச்சாட்டுக்கும் இங்கே கொடுத்திருக்கிற பொறுப்புக்கும் சம்பந்தமே இல்லை. எந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டதோ அந்த பொறுப்புலையும் தூக்கி திரும்ப என்ன செய்யறாங்கன்னா யார வைக்கிறாங்க? தொடர்ந்து உண்மையா இருந்தார்.
0: உண்மையா
1: இருந்து என்னையா கண்ட வாழ்க்கையில கத்தரிச்சு சித்தரிக்கிறான். உண்மையா இருந்தவனுக்கு துரோகி பட்டம் கட்டுறான். துரோகம் பண்ணவனுக்கு உண்மை விளம்பின்னு சொல்றான். இந்த உலகத்துல நல்லதுக்கு என்னன்னா
0: காலமே இல்ல.
1: அதனால நல்லது செய்யற மாதிரி ஐடியாவே எனக்கு என்னன்னா
0: இல்ல.
1: இல்லன்னு சொல்லி தனக்கு தேவன் தந்த தாளந்த, தேவன் தனக்கு தந்த கிருபைய, தேவன் தனக்கு தந்த வரத்தை புதைச்சு போடல.
0: எஸ்,
1: தேவன் உங்களுக்குள்ள விதைச்சிருக்கிற காரியத்தை புதைச்சு போட்டுறாதீங்க. இதையும் அதையும் காரணம் சொல்லி
0: Yes.
1: தொடர்ந்து உண்மையா இருந்தார். சிறையில தள்ளப்பட்டாலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல எப்படி இருந்தாருன்னா உண்மையா இருந்தார். யோசேப்புனாலே பொறுப்புல நெருப்பா
0: இருக்கிறவன்
1: எப்பரா இருக்க, எனக்கு கொடுத்த பொறுப்புல நெருப்பா இருக்க,
0: நெருப்பா இருக்க,
1: அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இல்ல, குரோனஸ்ல எப்படி இருக்கிறேன்,
0: நெருப்பா
1: இருக்கிறேன்,
0: நெருப்பா இருக்க.
1: குரோனோஸ்ல நெருப்பா இருந்தவன்லாம் கைரோஸ்ல பயங்கரமா இருக்கும்,
0: எரிமலையாகி விடுவான்.
1: எரிமலை தான் அவன். நீ குரோனோஸ்ல நெருப்புனா குரோனோஸ்ல நீ பற்றி எரிக்கிற ஒரு விறகுல வச்ச நெருப்பு. ஆனா உன்னோட கைரோஸ் வர்றப்ப நீ வெடிச்சு சிதறுகிற எரிமலை.
0: எரிமலை, எரிமலை. ஹல்லேலூயா. இந்த ஜோபல் எங்க கேட்டான்னு தெரியல. அந்த டயலாக் அடிக்கடி எங்கிட்ட சொல்றோம், சூடா நெருப்பு கொண்டு வரவா?
1: நீங்க உங்க குரோனஸ்ல விறகுல பிடிச்ச நெருப்பு நீங்க.
0: எஸ்,
1: நீங்க ஒரு அக்னி தழல்.
0: ஆமென்.
1: ஆனா உங்களுக்கான கைரோஸ் வர்றப்போ
0: அல்லேலூயா
1: வெடிச்சு சிதற எரிமலை எப்படி இருக்கும்? அந்த மாதிரி உங்களுக்குள்ள இருந்த தேவனுடைய காரியம் அப்படி கொப்பளிக்கும்,
0: கொப்பளிக்கும். எஸ்,
1: விறகுல பிடிச்ச நெருப்பா இருந்தான், திடீர்னு எரிமலையா வெடிக்கிறான், என்னடா ஆச்சு?
0: தீப்பிழம்பாக,
1: தீப்பிழம்பு, தீ சுவாலையை, தீப்பிழம்பு, அக்கினி குழம்பு,
0: குழம்பு,
1: பிழம்பு, அக்னி குழம்பாய்,
0: குழம்பாயிற்று.
1: உங்க குரோனோஸ்ல நீங்க ஒரு தீ பிழம்பு.
0: எஸ்,
1: ஆனா உங்க கைரோஸ் நேரம் வருகிற போது நீங்க அக்னி குழம்பு,
0: குழம்பு. குழம்புறதுக்கு வேலையே இல்லை.
1: இந்த எரிமலைக்குள்ள இருந்து வெளியில வருது, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, லாரா லார்வாவா என்ன சொல்லுவாங்க, லாவா லாவா
0: லாவா,
1: அந்த அந்த எரிமலை குழம்பு.
0: எஸ்,
1: ஆனா தீல விறகுல பிடிச்ச நெருப்பு அக்கினி பிளம்பு
0: பிளம்பு,
1: ஆனா எரிமலையில இருந்து ரிலீஸ் ஆகிறது அக்கினி குழம்பு
0: குழம்பு
1: பிளம்பு
0: குழம்பு.
1: குரோனோஸ்ல பிளம்பா இருந்தது, கைரோஸ்ல
0: குழம்பா
1: குழம்பாய் மாறும்.
0: ஆமென், ஹல்லேலூயா.
1: தமிழை புரிந்து கொள்ளுங்க. இருக்கையா அந்த படம் இருக்கையா?
0: எஸ், ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா
0: ஹல்லேலூயா.
1: அந்த எரிமலையிலிருந்து வெடிச்சு அப்படி செதறி வருது பாருங்களேன்.
0: எஸ்,
1: அப்படி
0: குளக்குளன்னு ஒரு மாதிரி குளம்,
1: அப்படி தங்கத்தை உருக்குன மாதிரி அந்த மாதிரியான ஒரு குளகுளான்னு வரும் வெளியில.
0: எஸ்,
1: தீ வந்து குளகுளான்னு வருது பாருங்க. அதான் என்னன்னா அக்னி குழம்பு
0: குழம்பு.
1: அல்லேலூயா
0: அல்லேலூயா.
1: இந்த மாதிரி இது வெடிச்சு வர்றது தீ ஜுவாலை இல்ல, அக்னி
0: குழம்பு
1: குழம்பு பாருங்க. அப்படின்னா வலு வலியுது பாருங்க.
0: எஸ்,
1: சிறைச்சாலையில யோசேப்பு நெருப்புல விறகுல பிடிச்ச நெருப்பு மாதிரி இருந்தான்,
0: தீ பிளம்பாக இருந்தான்.
1: அதான் உங்க குரோனோஸ்ல நீங்க விறகுல பிடிச்ச நெருப்பு, பவர்ஃபுல்லான வேர்டு ஃப்ளோல எனக்கு வருது. குரோனோஸ்ல நீங்க விறகுல பிடிச்ச நெருப்பு, ஆனா இது உங்க சீசன், திஸ் இஸ் யுவர் கைரோஸ் மொமெண்ட். இந்த செட்டாயத்துல நீங்க எரிமலையில் இடிஞ்சு வெடிச்சு சிதறுகிற அக்னி
0: குழம்பு
1: தீ பிளம்பு அக்னி குழம்பாய் மாறுகிற தருணத்துக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார்.
0: ஆமென்.
1: இந்த மாதிரி நீங்களும் வெடிச்சு இந்த வருஷத்துல என்ன செய்வீங்கன்னா சிதறி உள்ள இருக்கிற அக்னி குழம்பை கக்குவீர்.
0: ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
1: ஆண்டவருடைய குளோரி இப்படிதான் ரிலீஸ் ஆகப்போ.
0: ஆமென்.
1: இதைத்தான் நீங்க இத்தனை ஆண்டு கற்பம் தரிச்சிருந்தீங்க, இதைத்தான் நீங்க இத்தனை வருஷங்கள் உங்களுக்குள்ள சுமந்தீங்க. தேவனுடைய மகத்துவத்தையும் தேவனுடைய மகிமையையும் நீங்க உங்களுக்குள்ள உங்க ஆவியில சுமந்தத ஆண்டவர் உங்களுடைய கைரோஸ் மொமெண்ட் வருகிற பொழுது இது போல வெடிச்சு செதறி வெளியில கொண்டு வருவார். யூ வில் பிகம் அ குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ். விறகுல பிடிச்ச நெருப்பா இருக்கிறப்ப நீங்க லோக்கல், ஆனா கைரோஸ்ல நீங்க
0: குளோபல்
1: குளோபல்
0: குளோபல்.
1: எப்படியா எப்படியா குரோனோஸ்ல இருந்தவன், எப்படியா விறகுல பிடிச்ச நெருப்பா இருந்தவன், எப்படியா வந்து அக்னி குழம்பா மாறினான் அப்படின்னா, உங்களுக்குன்னு தேவன் செட் பண்ண டயத்துல தேவன் சுறுசுறுப்பா ஏங்கன உங்க வாழ்க்கையில விறுவிறுப்பா வருவார்.
0: ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
1: யோசேப் உண்மையா இருந்தார், கர்த்தர் தனக்கு கொடுத்த நேரத்துல
0: உண்மையா இருந்தார்,
1: உண்மையா இருந்தார். சிறையில தள்ளப்பட்டாலும்
0: உண்மையா
1: அந்த விறகுல பத்த வச்சு நெருப்பு அணையவே இல்லை, அவிஞ்சு போவே இல்லை. எப்பவும் தக தக.
0: ஆமென்.
1: எப்பவும் தக தக
0: தக தக.
1: பாடி வதங்கி போன நிலைமை என்னன்னா, இல்லவே
0: கத கத இல்ல, தக தக தான்.
1: இல்லைன்னா யோசேப்ப பார்வன் முன்னாடி போய் நிறுத்துறப்ப அவன் எலும்பும் தோலுமா இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்க
0: நீங்க?
1: அப்படி ஷேவ் பண்ண உடனே மாப்பிள கலை சொட்டுது. ஜெயில கடங்கல கிடந்தவன் எப்படி இருப்பான்?
0: தொத்தலும்
1: தொத்தலுமா சாப்பிடாம வயிறு ஒட்டி போய் எலும்பும் தோலுமா இருப்பான். இந்த பைய அப்படி இந்த காணா செலு செலுன்னு இருந்திருக்கான், அப்படி ஜொலிச்சிருக்கான் தக தகன்னு சொல்லிட்டு. குரோனோஸ்ல வந்து ஆக்டிவா இருக்கிற பூரா தக தகன்தான் இருப்பான்.
0: ஆமென்.
1: அவன் பொலிவு மாறாது
0: மாறாது.
1: ஓடிக்கிட்டே காத்திருக்கிற மாதிரி பிரிஸ்கா இருக்க யாராலும் முடியாது.
0: ஆமென்.
1: ஓட காத்திருக்கிறவங்க கூட படுத்து கிடப்பான், ஆனா ஓடிக்கிட்டே காத்திருக்கிறவன் ஓடுனாலும் இலைப்படையிறது இல்ல, நடந்தாலும் களைப்படைந்து
0: போறது இல்ல. அல்ல இல்லையா,
1: நீங்க ஓடுறதுக்கு காத்திருக்கிறேன்னு படுத்து கிடக்காதீங்க, நீங்க ஓடிக்கிட்டே காத்துருங்க. உங்க பொலிவு, உங்க குளோரி, உங்க ஃப்ரெஷ்னஸ் எவ்ரிடே
0: ஃப்ரெஷ்
1: ஃப்ரெஷ் எவர் கிரீன்
0: எவர்
1: கிரீன்.
0: ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
1: இந்த டிவோஷன்லாம் வர்றப்ப ஓடுறதுக்கு காத்திருக்கிற மாதிரியா இருக்கு?
0: இல்லையே,
1: ஓடிக்கிட்டே காத்திருக்கிறோம்,
0: ஓடிக்கிட்டே காத்திருக்கிறோம்.
1: கத்தர் ஒரு நாள் வருவார்,
0: எங்களை எழுப்புவார்,
1: எங்களை எழுப்புவார். அந்த நாளிலே நாங்களும் எழுந்து கிரி என்ன செய்யணும்,
0: நடப்பிப்போம்
1: அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம்னா இந்த 5 வருஷத்து ஒப்பை தெரிஞ்சிருக்கும். 5 வருஷத்துல எத்தனை செய்திகள், ஏய் காத்திருக்கிறவங்க பண்ற வேலையாடா நீங்க பண்ணிட்டு தரீங்க, புரியுதா உங்களுக்கு? இட்ஸ் எ பவர்ஃபுல் ட்ரூத்.
0: எஸ்,
1: வை காட் ஹஸ் கிவன் யுவர் க்ரோனோஸ் டைம்.
0: எஸ்,
1: காத்திருப்பின் காலத்தை தேவன் ஏன் உங்களுக்கு தந்தார், ஏன் நமக்குன்னு ஒரு டயத்தை தந்திருக்கிறார்னா, நாட் டு வேஸ்ட் அவர் டைம்.
0: எஸ்,
1: வெயிட்டிங்கிற பேர்ல நாம வேஸ்ட் பண்றதுக்காக கொடுக்கல. Be active during your waiting period.
0: Amen.
1: Don't be a passive leader.
0: Amen.
1: Be productive. சும்மா சோம்பேறித்தனமா அதை இதையும் செய்யாம உட்கார்ந்துருக்கிறார், இதையாவது செஞ்சுக்கிட்டே இரு,
0: செஞ்சுக்கிட்டே இரு. எசேக்கியா என்ன சொல்லுவாங்க, நீ எழும்பி பிரகாசி, அப்பொழுது கர்த்தர் மகிமை மேல உதிக்கும். நீ படுத்துக்கிட்டு எழுப்புவாருன்னு சொல்லாது, எழும்பு.
1: ஓடுறதுக்காக காத்திருக்கிறேன்னு சொல்லாதீங்க, ஓடிக்கிட்டே காத்திருக்கிறேன்.
0: காத்திருங்க.
1: யோசேப்பு ஓடிக்கிட்டே காத்திருந்த பாத்திரம்.
0: எஸ், அல்லேலூயா, அல்லேலூயா.
1: இந்த மாதிரி நாம ஓடிக்கிட்டே காத்திருக்கிறப்பதான் அக்கினி பிளம்பு அக்கினி குழம்பாய் மாறுகிற ஒரு தருணம் லைஃபுக்குள்ள
0: வரும். ஆமென்.
1: இந்த மாதிரி வளைஞ்சு ஓடுவீங்க.
0: எஸ்,

அக்கினி குழம்பதா நீங்க கற்பம் தரிச்சிருந்தீங்க. இதைத்தான் நீங்க இத்தனை ஆண்டுகள் சுமந்துட்டு இருந்தீங்க. இத இத இத வெளியில நீங்க கொப்பளிக்கிற ஆண்டு இது. இதை நீங்க அடக்கி கொள்ள முடியாது, இதை அடைச்சு வைக்கவும் முடியாது. இது வெடிச்சு வெளியே வருகிற அதிசயம். உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணின காரியம் இந்த ஆண்டு வெடிச்சு வெளியில வ

அடைச்சு போட்டாங்க, ஆனா நீங்க வெடிச்சு வெளியில வர்றீங்க. உங்களை அடைச்சு போட்டாங்க, உங்களை ஒட்டச்சு அடைச்சு போட்டாங்க, ஆனா நீங்க வெடிச்சு வெளியில இது போல வருகிற ஆண்டு இது. This is your Kairos moment.

0: இதை நீங்க உங்களுக்குள்ள சுமந்தீங்க.
1: Yes.
0: நீங்க அக்கினியை சுமந்து கொண்டிருக்கிற நபர் என்பது உங்களை சுத்தி இருக்கிற யாருக்கும் தெரியல.
1: Yes.
0: ஏதோ கட்டையில பிடிச்ச நெருப்பு அவங்களை பார்த்தாங்க, ஆனா கட்டையில பிடிச்ச நெருப்பு நீங்க இல்ல.
1: Yes.
0: உங்களுக்குள்ள இருக்கிற நெருப்பு எரிமலை குழம்பு போல, அது வெடிச்சு வெளியில வரும்,
1: வெடிச்சு வெளியே வரும்.
0: உங்களுக்கு விரோதமா நடிச்சாங்க, உங்க உண்மையை கத்தரிச்சு சித்தரிச்சு உங்களுக்கு முன்னாடி நடிச்சு உங்களை உடைச்சாங்க, ஆனாலும் நீங்க வெடிச்சு வெளியில வருவீங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: எப்படி பாஸ்டர் இவ்வளவு தெளிவா சொல்றீங்கன்னா, உங்க கைரோஸ்ல நீங்க தேவனோடு இருந்தீங்க,
1: குரோனோஸ்ல
0: உங்க குரோனோஸ்ல உங்க கைரோஸ் மொமெண்ட்ல தேவன் உங்களோட உங்களோட இருக்கிறாருங்கிறத தேசம் அறியக்கூடிய இடத்துக்கு நீங்க வர்றீங்க.
1: ஆமென்.
0: உங்களோட கர்த்தர் இருக்கிறாருங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, உங்களை அறிஞ்சவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனா உங்களோட கர்த்தர் இருக்கிறாருங்கிறது ஒரு நேஷனல் லெவல் டிக்ளரேஷனா வரும்.
1: ஆமென். We believe.
0: ஒரு இன்டர்நேஷனல் அங்கீகாரம் உங்களுக்கு வருது.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Regional level la, national level mattum illa, international level varaikkum.
1: Amen.
0: Or global impact.
1: Yes.
0: Unga Kairos moment la ஆண்டவர் வந்து உங்களோட உங்க வாழ்க்கையில செய்கிற காரியத்தை யாரும் மறைச்சு வைக்க முடியாது. அந்த பகுதி முழுவதும் பேசப்படும்.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஏனா ஜெயில்ல ஜோசப் வந்து தேவனோட செலவிட்ட நேரம் தான் பாரோவோட அரண்மனையில அவரே ஆசீர்வதிக்கிற தருணமா ரிவர்ஸ் ஆகுது.
1: ஆமென்.
0: அதான் நான் நேத்து சொன்னேன், நீங்க தேவனோட செலவிட்ட நேரத்துக்குள்ளதான், உங்க குரோனோஸ்க்குள்ளதான் உங்களுக்கான தேவனுடைய நேரம் இருக்கு, உங்களுடைய கைரோஸ் இருக்கு.
1: ஆமென்.
0: நாற்பதாவது அதிகாரத்துல குரோனோஸ்ல ஜோசப் தேவனோடு செலவிட்ட நேரம், ஆனா 41வது அதிகாரத்துல ஜோசப்போட குரோனோஸ் சாரி கைரோஸ் அங்க தேவன் கடந்து வந்து கிரியை செய்கிற நேரம். இந்த நேரம் எந்த நேரத்துக்குள்ள வந்துச்சு?
1: குரோனோஸ்க்குள்ள இருந்து,
0: குரோனோஸ்க்குள்ள இருந்து தான்
1: கைரோஸ் வந்து,
0: கைரோஸ் வந்துச்சு. இப்பதான் நான் சொல்ல வர்றேன், முடியுது டைம்.
1: ஹல்லேலூயா.
0: உங்களுக்கான தேவனுடைய நேரம் இருக்கு. இத புரிஞ்சுக்கிட்டாம தேவனோடு செலவிடுகிற தன்னுடைய குரோனஸ் கவனமா
1: பயன்படுத்துவான்.
0: இருக்கா உங்களுக்கு? இனிமே நான் ஏதாவது சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்ல
1: மாட்டீங்களா?
0: சும்மா
1: இருப்பீங்களா?
0: போகுதுங்கிறது உங்களுடைய கைரோஸ் மொமெண்ட் வர்றப்பதான் தெரியும்.
1: ஆமென். எஸ். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: நாளைக்கு இதை லிங்க் பண்ணி நம்ம தியானிக்கலாம்.
1: ஆமென்.
0: இன்னும் உள்ள டீப்பா டைவ் பண்ணலாம்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஆனா இன்னைக்கு என்னன்னா, ரெண்டு செய்தி உள்ள வந்து சொல்ல வந்த செய்தியை வந்து அடுத்த நாள் கொண்டு போயிச்சு. நம்பர் ஒன் என்னன்னா, குரோனோஸ் நமக்காக என்ன செய்யறது இல்ல,
1: காத்திருக்கிறது இல்ல,
0: காத்திருக்கிறது இல்ல. ஆனா கைரோஸுக்காக நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்?
1: காத்திருக்கிறேன்,
0: காத்திருக்கிறேன். அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நேரத்தோட ஓடிக்கிட்டே இருக்கிறேன்னா நேரத்துக்காக என்ன செய்யறேன்?
1: காத்திருக்கிறேன்,
0: காத்திருக்கிறேன். தேவன் தந்த நேரத்துல தேவனுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறேன் குரோனோஸ்ல. ஆனா ஓடிக்கிட்டே இருக்கிறப்ப நான் எதுக்காக காத்திருக்கிறேன்னா, என்னோட வாழ்க்கையில தேவனுடைய நேரம் அந்த கைரோஸ் மொமெண்ட் என்ன செய்யும் வரும் என்று நான் விசுவாசிச்சு காத்திருக்கிறேன். ஏதாவது செய்வேன்னு சொல்லல, செய்யறேன் இன்னைக்கு.
1: எஸ்.
0: நான் ஓடுறதுக்காக காத்திருக்கிறேன் இல்ல,
1: ஓடிக்கிட்டே
0: காத்திருக்கிறேன்,
1: ஓடிக்கிட்டே காத்திருக்கிறேன்.
0: இன்னைக்கு கட்டையில பிடிச்ச நெருப்பு,
1: நாளைக்கு பிளம்பு,
0: அக்னி குழம்பு,
1: குழம்பு.
0: இன்னைக்கு நீங்க பிளம்பு, ஜெயில நீங்க அக்னி,
1: பிளம்பு.
0: போத்திபார் வீட்டுல நீங்க அக்னி,
1: பிளம்பு,
0: பிளம்பு. ஆனா ஃபாரோ கோர்ட்ல நீங்க அக்னி பிளம்பு இல்ல, அக்னி குழம்பு,
1: குழம்பு. Hallelujah.
0: Your season
1: has come
0: and your stage. God has prepared both of them already.
1: Amen. Yes.

0: See, your season and your stage. உங்களுடைய காலமோ உங்களுக்கான மேடையும்.
1: Yes. இன்றைக்கு ஓடையில் இருக்கிற நீங்கள் நாளைக்கு மேடைக்கு வருவீர்கள்.
0: இணைஞ்சு வந்திருக்கு.
1: Yes.
0: Have come together.
1: Yes.
0: Your season and your stage have come together.
1: Amen.
0: This year is your Kairos moment.
1: Amen.
0: Believe it.
1: I believe, Lord.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உங்க குரோனோஸ்ல நீங்க சுறுசுறுப்பா இருந்திருப்பீங்கன்னா, உங்க குரோனோஸ்ல நீங்க ஆக்டிவா இருந்திருப்பீங்கன்னா, கைரோஸ்ல உங்களை ஆனர் பண்ண ஆண்டவர் வந்திருக்கிறார்.
1: Amen.
0: He is here already. Hallelujah.
1: Hallelujah.
0: This is your moment.
1: Amen.
0: இதுக்கு தான் நீங்க பிறந்தீங்க.
1: Yes.
0: இதுக்காக தான் உங்க கையில் ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்தார். இது எந்த அளவு நீங்க கிரகிக்கிறீங்கன்னு தெரியல. ஆனா குரோனோஸ்ல ஒரு திட்டத்துக்காக, ஒரு தரிசனத்துக்காக ஆண்டவர் தங்களுக்குள்ள விதைச்ச ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ மனுஷனுக்கும், ஒவ்வொரு தேவ மனுஷிக்கும் இந்த செய்தி புரியும்.
1: Yes.
0: ஆண்டவர் என்ன சொல்றாருங்கிறது விளங்கும். இந்த மொமெண்ட தவற விட்டுறாதீங்க. இதுக்காக தான் இத்தனை வருஷமா காத்திருந்தீங்க. 15 வருஷமா, 20 வருஷமா, 22 வருஷமா, 25 வருஷமா நீங்க காத்திருந்தது இந்த மொமெண்ட்காக தான்.
1: ஆமென்.
0: This is your moment. This is your season. This is your time.
1: ஆமென்.
0: Don't miss it. இதுக்காக தான் இத்தனை வருஷமா நீங்க ஆக்டிவா இருந்தீங்க. இதுக்காக தான் இத்தனை வருஷம் தேவன் உங்களுக்குள்ள பத்த வச்சு நெருப்ப நீங்க காத்துக்கிட்டு இருந்தீங்க.
1: வல்லமை
0: வெளிப்படும் ஆண்டில், வல்லமை வெடித்து சிதறுகிற. Hallelujah.
1: Hallelujah.
0: This is what we call it, dunamis.
1: Dunamis. Yes, dunamis.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: God's power.
1: Yes.
0: Dunamis. He's going to manifest in your life in a wonderful and powerful way.
1: Amen.
0: You are going to experience the dunamis of God in your ministry, in your personal life soon.
1: Amen.
0: It's already happening.
1: Yes.
0: பிணைஞ்சிருக்கு, எப்படி ரெண்டுக்கு இடையில இருக்கு நேரடி தொடர்பு, ஒரு சின்ன டீடைல்டா அடுத்த நாளை தினத்துல நாம தியானிக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: தேங்க்யூப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இறக்கமுள்ளவரே, எவ்வளவு அற்புதமா பைபிள்ல இருந்து நாங்க துவக்கத்துல ஜெபிச்சதை போல, நாங்க அறிக்கை செய்ததை போல, ஒரு ரோட் மேப் போல எங்க கையில ஒரு விஷனை தந்து, அந்த விஷன்ல நாங்க இதை ஏனதான நடக்காம, ஆகாயத்தை அடிக்கிறத போல நாங்க சிலம்பம் பண்ணாம, ஆண்டவரே நாங்க நாங்க நாங்க திட்டமும் தெளிவுமா இலக்குக்கு நேரா ஓடக்கூடிய ஆண்டவரே காரியங்களை எங்களுக்கு நீங்க வெளிப்படுத்தி கொடுக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி.
1: எஸ்.
0: நேற்று நாங்க சொன்னது போல எங்க குரோனோஸ் மொமெண்ட்ல, எங்க குரோனோஸ் டேஸ்ல ஆண்டவரே நாங்க முழுசா நாங்க எங்க நேரத்தை நாங்க பயன்படுத்தணும்னு சொல்ல முடியாது, முடிஞ்ச அளவு நாங்க பயன்படுத்தி இருக்கிறோம். எங்க கைரோஸ் மொமெண்ட்ல ஆண்டவரே நீங்க நீங்க விறுவிறுப்பா செய்ய போற, தீவிரமா செஞ்சு முடிக்க போற காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ.
3: உன் நாவை பொல்லாப்புக்கும், உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

சமாதானத்தோடே உலகத்துக்குள் புறப்பட்டு போங்கள். திட மனதாயிருங்கள். நன்மையானவைகளை பற்றி கொள்ளுங்கள். யாருக்காயிலும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். சோர்ந்து போனவர்களை பலப்படுத்துங்கள். பலவீனரை தாங்குங்கள். துன்பப்படுகிறவர்களுக்கு உதவி புரியுங்கள். எல்லா மனிதரையும் கனம் பண்ணுங்கள். பரிசுத்த ஆவியின் வல்லமையில் சந்தோஷித்து ஆண்டவரில் அன்பு கூர்ந்து அவரையே சேவிப்பீர்களாக. பிதா, குமாரன், பரிசுத்தாவியுமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்கி என்றென்றைக்கும் உங்களோடே நிலைத்திருக்க கடவது.

சுபாகமம் 7:14. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் எல்லாவற்றிலும் உன்னை மேன்மையாக வைப்பார்.

பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அருமையான மகன் ஜோசப்பை உம்முடைய கரத்தில் எடுத்து இந்த பாடல்களை ஏற்றி பாடும்படி அவருக்கு கிருபை செய்தபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உலகமெங்கிலும் இப்பாடல்களை கேட்கிற பாடுகிற யாவரும் கர்த்தரை மகிமைப்படுத்த ஆசீர்வதிக்கப்பட, இந்த இசைத்தொகுப்பு பயன்பட கிருபை செய்யும். இந்த இசைத்தொகுப்பு வெளிவர காரணமாயிருந்து உதவி செய்த அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மகன் ஜோசப்பை உலகமெங்கிலும் இன்னும் வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.

0: particularly about the keys to growing in faith.
1: குறிப்பாக விசுவாசத்திலே வளர்வதற்கான முக்கியமான காரியங்களை நாம் போதிக்கிறோம்.
0: And faith comes by hearing.
1: விசுவாசம் கேள்விப்படுகிறது மூலமாக வருகிறது.
0: Hearing the word of God.
1: தேவனுடைய வசனத்தை கேள்விப்படுகிறது மூலமாக வருகிறது.
0: Faith is based upon knowledge.
1: விசுவாசம் அறிவை சார்ந்திருக்கிறது.
0: I'm teaching some of that on Sunday mornings now.
1: ஞாயிற்றுக்கிழமை காலையிலே அதை குறித்து தான் பேசி வருகிறேன்.
0: The faith is based upon knowledge.
1: விசுவாசம் அறிவை சார்ந்திருக்கிறது.
0: Knowledge of certain truths.
1: ஒரு சில சத்தியங்களை குறித்த அறிவு.
0: If a man needs to get saved,
1: ஒரு மனிதன் இரட்சிக்கப்பட வேண்டும் என்றால்,
0: he has to have a particular set of very specific knowledge about certain things.
1: சில காரியங்களை குறித்த குறிப்பான அறிவு அவருக்கு தேவையா இருக்கிறது.
0: That is what brings faith.
1: அதுதான் விசுவாசத்தை கொண்டு வருகிறது.
0: So in order to grow in faith,
1: ஆகவே விசுவாசத்திலே வளர்வதற்கு,
0: in order to be strong in faith,
1: விசுவாசத்திலே பலத்திருப்பதற்கு,
0: there are certain vital truths that must be known to the believer.
1: ஒரு சில மிக முக்கியமான சத்தியங்கள் இருக்கிறது விசுவாசியாக அறிந்து கொள்ள வேண்டும்.

0: And after that we have talked about the name of Jesus.
1: அதன் கீழாக இயேசுவின் நாமத்தை குறித்து நாம் போதித்தோம்.
0: That is one of the great truths.
1: அது மிகப்பெரிய சத்தியங்களில் ஒன்று.
0: The power and authority that is in the name of Jesus.
1: இயேசுவின் நாமத்துள்ள அதிகாரமும் வல்லமையும்.
0: Now we are teaching about the blood of Jesus.
1: இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தை குறித்து நாம் போதித்து வருகிறோம்.
0: Peter refers to it in the way that it ought to be referred. With some reverence he refers to it as the precious blood of Jesus.
1: அது எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படியே பேதுரு சொல்கிறார். மிகுந்த பயபக்தியோடு கூட இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தம் என்று அவர் சொல்கிறார்.
0: Because it is precious.
1: ஏனென்றால் அது விலையேற பெற்றதாக இருக்கிறது.
0: It is precious because his blood does what no other blood can do.
1: வேறு எந்த இரத்தமும் செய்ய முடியாதது அது செய்கிறபடியான அது விலையேற பெற்றது.
0: It is precious because you cannot get any other blood to do what this blood does.
1: இந்த இரத்தம் செய்கிறது வேறு எந்த இரத்தமும் செய்ய முடியாது. ஆகவேதான் அது விலையேற பெற்றது.
0: So let us refer to it in that manner.
1: ஆகவே அப்படியாகவே நாம் அதை சொல்லுவோம்.
0: Now last Sunday when we began this subject,
1: கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த தலைப்பிலே நாம் ஆரம்பிக்கும்போது,
0: I began to show you the importance that was given in the church, in the early church, to this teaching about the precious blood of Jesus.
1: ஆதி திருச்சபையிலே இந்த இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்துக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன்.
0: I showed to you that it was not some stray references that are made here and there to the precious blood of Jesus, but it was a consistent teaching of the church about what this precious blood has done for us.
1: ஏதோ இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து இங்கும் அங்குமாக சில காரியங்களை சொல்லாமல் தொடர்ச்சியாக தொடர்ந்து இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து அவர் போதித்தார்கள் என்று காண்பித்தேன்.
0: The great apostle Paul,
1: மாபெரும் அப்போஸ்தலனாகிய பவுல்,
0: பீட்டர்,
1: பேதுரு,
0: and John,
1: யோவான்,
0: and all of the major writers of the New Testament refer to this aspect of the New Testament teaching.
1: புதிய ஏற்பாட்டை எழுதிய மற்ற பெரிய ஆசிரியர்களும் குறிப்பாக இந்த இரத்தத்தை குறித்த போதனையை குறித்து எழுதி இருக்கிறார்கள்.
0: Jesus himself spoke about his own blood that will be shed.
1: இயேசு கிறிஸ்துவும் சிந்தப்பட போகிற தன்னுடைய சொந்த இரத்தத்தை குறித்து பேசி இருக்கிறார்.
0: One time as he was eating with the disciples, he took the cup and said to them, "This is the cup of the New Testament."
1: ஒரு முறை சீஷரோடு போஜனம் பண்ணி கொண்டிருந்த போது திடீரென்று பாத்திரத்தை எடுத்து, இது புது உடன்படிக்கையின் ரத்தமா இருக்கிறது என்று சொன்னார்.
0: So the blood, the teaching about the precious blood of Jesus that was shed held a very important place in the New Testament church.
1: ஆகவே சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்த போதனை புதிய ஏற்பாடு சபையிலே மிகவும் மையமாக இருந்தது.
0: Last week the final thing we saw was how in Revelation it is mentioned that the saints took victory over the devil by the blood of the lamb and the word of their testimony.
1: கடந்த வாரம் கடைசியாக வெளிப்படுத்தலிருந்து நாம் பார்த்தோம் எப்படி பரிசுத்தவான்கள் ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை மேற்கொண்டார்கள் என்று நாம் படித்தோம்.
0: There are many references in the book of Revelation about the blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து வெளிப்படுத்தலே பல வசனங்கள் இருக்கிறது.
0: And when it says that they took the victory by the blood of the lamb and the word of their testimony,
1: ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவர்களை மேற்கொண்டார்கள் என்று சொல்லும்போது,
0: I showed you three things.
1: மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு
0: காண்பித்தேன். The blood, the word and their testimony was there.
1: இரத்தம், வசனம், பிறகு அவருடைய சாட்சியும் அங்கே இருந்தது.
0: The word and their testimony work together.
1: ரத்தம், வசனம், பிறகு அவருடைய சாட்சியம் மூன்றும் ஒன்றாக வேலை செய்தது.
0: How does it work together?
1: அது எப்படி ஒன்றாக வேலை செய்கிறது?
0: The word declares what the blood of Jesus has done and the people must take it and testify of it according to what the word declares.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை வசனம் நமக்கு கூறுகிறது. வசனம் என்ன கூறுகிறதோ அதை நாம் எடுத்து நம்முடைய வாயினாலே சொல்ல வேண்டும்.
0: The blood and the word and the testimony works like this.
1: இரத்தமும் வசனமும் சாட்சியும் இப்படி தான் கிரியை செய்கிறது.
0: We testify about what the Bible says that the blood of Jesus has done for us.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை நாம் சாட்சியாய் சொல்லுகிறோம்.
0: In that one statement we have all three.
1: பாருங்க அந்த ஒரு வசனத்திலே இந்த மூன்று மடங்கு இருக்கிறது.
0: I testify.
1: நான் சாட்சியிடுகிறேன்.
0: My testimony.
1: என்னுடைய சாட்சி.
0: I testify what the word says that the blood of Jesus has done.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறதோ அதை நான் சாட்சியாக அறிவிக்கிறேன்.
0: And victory over the devil is there.
1: பிசாசின் மீது வெற்றி அப்பொழுதுதான் எனக்கு உண்டாகிறது.
0: Later on in the teaching we are going to show about the great things that this blood does for us.
1: போதனைகளின் பிற்பகுதியிலே இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறது அதை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன்.
0: But let's go on tonight a little more.
1: இன்றைக்கு இரவு மேலும் சில காரியங்களை நாம் பார்ப்போம்.
0: I want to talk tonight about the atonement that is made through the blood.
1: இன்றைக்கு இந்த இரத்தத்தின் மூலமா உண்டாகிற பாவ நிவாரணத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன்.
0: Let me ask you to turn to Leviticus chapter 17 and verse 11.
1: லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம்.
0: And we will begin here.
1: இங்கே நாம் ஆரம்பிப்போம்.
0: Leviticus 11 I mean 17:11.
1: லேவியராகமம் 17:11.
0: This is a very important verse when it comes to the teaching on the blood of on the blood.
1: இரத்தத்தை குறித்த போதனையிலே இது மிகவும் முக்கியமான ஒரு வசனமா இருக்கிறது.
0: For the life of the flesh is in the blood. And I have given it to you upon the altar to make an atonement for your souls. For it is a blood that makes atonement for the soul.
1: மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவிர்த்தி செய்கிறது இரத்தமே.
0: Here it says that the life of the flesh is in the blood.
1: இங்கே வசனம் சொல்லுகிறது மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது.
0: Somehow God has put life in the blood.
1: எப்படியோ தேவன் இரத்தத்திலே உயிரை வைத்திருக்கிறார்.
0: That is why the blood is such an important thing.
1: ஆகவே தான் இரத்தம் அவ்வளவு முக்கியமான ஒன்றாக
0: இருக்கு. Turn with me to Genesis chapter 2.
1: திருப்போம் ஆதியாகமம் 2 அதிகாரம்
0: verse 7.
1: 7 வசனம்.
0: And here we read about what happened when God created man.
1: தேவன் மனிதனை சிருஷ்டித்த போது என்ன நடந்தது என்பதை இங்கே நாம் வாசிக்கிறோம்.
0: Says and the Lord God formed man out of the dust of the ground and breathed into his nostrils the breath of life and man became a living being.
1: தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான்.
0: Here we are told about how man became a living being.
1: இங்கே மனிதன் எப்படி ஜீவாத்மாவானான் அதை பத்தி நமக்கு சொல்லப்படுகிறது.
0: Leviticus says that God put life in the blood.
1: லேவியராகமம் சொல்கிறது தேவன் இரத்தத்திலே தான் உயிரை வைத்திருக்கிறார் என்று.
0: Now when God created man,
1: தேவன் மனிதனை உண்டாக்கினபோது
0: out of the dust,
1: பூமியின் மண்ணிலிருந்து
0: he breathed into the man that he had made out of the dust.
1: மண்ணிலிருந்து மனிதனை உண்டாக்கினாரே அவனுக்குள்ளே ஊதினார்.
0: He breathed his life into him.
1: ஜீவனை அவனுக்குள்ளே ஊதினார்.
0: And the man became a living being.
1: அந்த மனுஷன் ஜீவாத்மாவானான்.
0: The life that God breathed into man was carried by the blood.
1: தேவன் மனுஷனுக்குள்ளே ஜீவனை ஊதினாரே அது இரத்தத்தின் மூலமாக அவனுக்குள்ளே சென்றது.
0: This is something wonderful to think about.
1: இது அற்புதமான ஒரு காரியம் சிந்தி.
0: The life that God breathed into man was carried by the blood.
1: மனுஷனுக்குள்ளே தேவன் ஊதிய அந்த ஜீவன் இரத்தத்தின் மூலமாக சென்றது.
0: Blood is a carrier of God's life.
1: தேவனுடைய ஜீவனை சுமந்து செல்வது இந்த இரத்தமே.
0: So the contact between the divine and the human rests in the bloodstream.
1: ஆகவே தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கிற தொடர்பு இந்த இரத்தத்திலே இரத்தத்தின் மூலமாக தான் உண்டாயிருக்கிறது.
0: So the blood contains something that even scientists find it difficult to explain.
1: ஆகவே இரத்தத்திலே சில காரியங்கள் அடங்கி இருக்கிறது அதை விளக்க விஞ்ஞானிகள் கூட கஷ்டப்படுகிறார்கள்.
0: It contains the very life of God.
1: தேவனுடைய ஜீவனே அதிலே அடங்கி இருக்கிறது.
0: The Bible says that it contains the very life of God.
1: வேதம் சொல்லுகிறது அதில் தேவனுடைய ஜீவனே அடங்கி இருக்கிறது என்று.
0: Well, the scientists would not listen to that.
1: இது சொன்னா விஞ்ஞானிகள் கேட்க மாட்டார்கள்.
0: But this is an aspect that you have to take into consideration.
1: என்றாலும் இதையும் நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
0: This is what gives us an explanation about the blood.
1: இதுதான் இரத்தத்தை குறித்த விளக்கத்தை நமக்கு கொடுக்கிறது.
0: It contains the very life of God.
1: தேவனுடைய ஜீவனே அதில் அடங்கி இருக்கிறது.
0: You can bottle it and freeze it, but the life it contains remains unaffected.
1: அத பாட்டில போட்டு அப்படியே நாம் வைத்தாலும் அதில் இருக்கிற ஜீவன் அப்படியே இருக்கிறது பாதிக்கப்படாமல்.
0: You know, the blood is the carrier of that life that comes from God.
1: தேவனிடத்திலிருந்து வருகிற ஜீவனை சுமந்திருப்பது இந்த இரத்தமே.
0: And a person can bleed to death when the blood comes out and when the blood comes out of his system.
1: ஒரு மனிதனுடைய உடம்பில இருந்து இரத்தம் எல்லாம் வெளியே வந்து விட்டால் அந்த மனிதன் இரத்தம் வெளியே போய் சாகத்தான்.
0: Because when the blood comes out, the life comes out.
1: ஏனென்றால் இரத்தம் வெளியே வரும்போது உயிரும் வெளியே வந்து விடுகிறது.
0: When Adam sinned,
1: ஆதாம் பாவம் செய்தபோது
0: something happened to man.
1: ஏதோ ஒன்று மனிதனுக்கு நடந்தது.
0: The Bible says about it in Romans chapter 5 verse 12.
1: ரோமர் 5:12 வேதம் அதை குறித்து பேசுகிறது.
0: Through one man sin entered into the world.
1: ஒரு மனிதன் மூலமாக பாவம் உலகத்தில் பிரவேசித்தது.
0: And death through sin.
1: பாவத்தின் மூலமாய் மரணம் பிரவேசித்தது.
0: And that sin and death passed upon all men so that all men were sinners and all died.
1: பிறகு எல்லாரும் பாவிகளாக இருந்து எல்லாரும் சாகும்படியாக பாவமும் மரணமும் அவன் மூலமாய் உலகத்திலே பிரவேசித்தது.
0: Now that is a very important verse.
1: இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் பாருங்க.
0: Sin came into the world through one man.
1: ஒரு மனிதன் மூலமாக பாவம் உலகத்திலே வந்ததுன்னு வசனம் சொல்லுது.
0: Through sin death came.
1: பாவத்தின் மூலமாக மரணம் வந்தது.
0: Death passed upon all men.
1: மரணம் எல்லாருக்கும் வந்தது.
0: So that all men died.
1: இப்போ எல்லாரும் மரிக்கிறார்கள் வசனம் சொல்லுகிறது.
0: So when man sinned in the garden of Eden.
1: ஆகவே ஏதென் தோட்டத்திலே மனிதன் பாவம் செய்தபோது
0: the first man sinned.
1: முதலாவது மனிதன் பாவம் செய்தபோது
0: something happened to man.
1: மனிதனுக்கு ஏதோ ஒன்று நடந்தது.
0: In some way man was affected.
1: ஏதோ ஒரு விதத்திலே மனிதன் பாதிக்கப்பட்டான்.
0: Sin entered into man.
1: பாவம் மனிதனுக்குள்ளாய் பிரவேசித்தது.
0: Entered into man and affected the kind of life that he was enjoying.
1: மனிதனுக்குள்ளாய் பிரவேசித்து அவன் அனுபவித்து வந்த வாழ்க்கையை அது பாதித்தது.
0: The life that he carried or he possessed was something that had never seen death.
1: அவனிடம் இருந்த ஜீவன் இருக்கிறதே அந்த ஜீவன் மரணத்தையே காணாத ஒரு ஜீவனா இருந்தது.
0: There was no death in it.
1: அதிலே மரணமே இல்லை.
0: There was no sickness in it.
1: அதிலே வியாதியே இல்லை.
0: There was none of the deterioration and corruption in it.
1: கெட்டு அழிந்து போகக்கூடிய எந்த ஒரு காரியமும் அதுல இல்லை.
0: But on the day when man sinned,
1: என்றாலும் மனிதன் பாவம் செய்த அந்த நாளிலே,
0: the very blood of man became infused with sin.
1: மனிதனுடைய இரத்தத்திலே பாவம் வந்து சேர்ந்து கொண்டது.
0: He became corrupt and sinful by nature.
1: அவன் இப்போ சுவாபத்தின்படி கெட்டு பாவம் நிறைந்தவனாகி விட்டான்.
0: And the blood that carries life the life that he had and possessed was corrupt.
1: இப்பொழுது ஜீவனை உடையனாக அந்த இரத்தம் அவனுக்குள்ளே இருந்த அந்த ஜீவன் கெட்டு நாசமாய் போய் விட்டது.
0: Now this gives us a story about how everything started.
1: எல்லாமே எப்படி துவங்கியது என்பது என்ற காரணத்தை இது நமக்கு கொடுக்கிறது.
0: Blood is a carrier of life.
1: இரத்தம் தான் ஜீவனை சுமந்து கொண்டிருக்கிறது.
0: God breathed into man.
1: தேவன் மனிதனுக்குள்ளாய் ஊதினார்.
0: He breathed his life into man.
1: அவருடைய ஜீவனை அவனுக்குள்ளாய் ஊதினார்.
0: This life that God breathed was somehow contained in the blood of man.
1: தேவன் ஊதிய அந்த ஜீவன் அதற்குள்ளே மனிதனுடைய இரத்தமும் அடங்கி இருக்கிறது.
0: When he sinned somehow it became corrupt.
1: அவன் பாவம் செய்தபோது எப்படியோ அது கெட்டு போய் விட்டது.
0: Now you have to understand the unique nature of the blood of Jesus also.
1: இப்போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் தனித்தன்மையை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
0: Now when Jesus was born as a man.
1: இயேசு ஒரு மனிதனாக பிறந்தபோது.
0: When Jesus was manifest in the flesh.
1: இயேசு மாம்சத்திலே வெளிப்பட்டபோது.
0: What kind of blood did he carry?
1: என்ன விதமான இரத்தத்தை அவர் கொண்டிருந்தார்?
0: What kind of blood did he have?
1: என்ன விதமான இரத்தம் அவருக்கு இருந்தது?
0: You know, we realize that Jesus was born of a virgin.
1: அவர் இயேசு ஒரு கன்னிக்கு பிறந்தவர் என்பது நமக்கு தெரியும்.
0: He was not born as a result of a union between a man and a woman.
1: ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்ததனாலே அவர் பிறக்கவில்லை.
0: And somehow miraculously God planted the life of his already existent son in the womb of Mary.
1: எப்படியோ ஏற்கனவே இருந்த தம்முடைய குமாரனுடைய ஜீவனை மரியாளுடைய கர்ப்பத்துக்குள்ளாக தேவன் வைத்தார்.
0: Even though Jesus was born through this woman, this virgin,
1: இந்த கன்னியின் மூலமாக இயேசு பிறந்திருந்தாலும்,
0: even though he took on his human nature from this woman,
1: தன்னுடைய மனித சுபாவத்தை இந்த பெண்ணின் மூலமாக அவர் பெற்றிருந்தாலும்,
0: he was not corrupt.
1: அவர் கெட்டு போகவில்லை.
0: He was not stained with the sin of mankind.
1: மனுக்குலத்தின் பாவக்காரை என்னவித்தும் அவரை பாதிக்கவில்லை.
0: He was not stained with the sin of mankind because God somehow processed him through the womb of Mary.
1: மனுக்குலத்தின் பாவத்தினாலே அவர் எந்த விதத்திலும் கரைபடவில்லை. ஏனென்றால் தேவன் ஏதோ ஒரு விதத்திலே மரியாளுடைய கர்ப்பத்திலே அவரை கொண்டு வந்தார்.
0: The Bible says in the book of Hebrews chapter 10 verse 5.
1: எபிரேயர் 10:5 இலே வேதம் சொல்கிறது.
0: That he has prepared a body for him.
1: அவருக்கென்று தேவன் ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணி இருந்தார் என்று.
0: God had prepared the body.
1: தேவனே அந்த சரீரத்தை ஆயத்தம் பண்ணி இருந்தார்.
0: Yes, he was not going to take the Adamic blood, the spotless son of God, the sinless son of God was not going to take the corrupt blood of mankind.
1: கரைதிரையற்ற ஒரு பாவமும் இல்லாத தேவனுடைய குமாரன் மனிதனுடைய பாவம் நிறைந்த இரத்தத்தை அவர் பெற்றிருக்க போவது இல்லை.
0: God was going to provide it for him.
1: தேவனே அந்த இரத்தத்தை அவர் கொடுக்க போகிறார்.
0: He was going to be born with a sinless blood.
1: பாவமற்ற இரத்தத்தோடு அவர் பிறக்க போகிறார்.
0: Blood that is not corrupted and infused with sin and corruption.
1: எந்த விதத்திலும் பாவத்தினால கரைப்பட்டு கெட்டு போன ரத்தமா அல்லாது.
0: So the life that flowed in the veins of Jesus came from God himself.
1: ஆகவே இயேசுவின் நரம்புகளிலே ஓடின ரத்தம் தேவனிடத்திலிருந்து வந்த ரத்தம்.
0: That is why Mary said about this one that was growing in her, said he is God my savior, he said.
1: ஆகவே தான் தனக்குள்ளே வளர்ந்த ஒரு குறித்து மரியான் சொல்கிறார், என் இரட்சகராகிய தேவன் என்று.
0: There was no sin, no corruption there.
1: அவரிடத்தில் எந்த பாவமும் கிடையாது, கெட்டு போறதும் கிடையாது.
0: And it was pure, he was pure and sinless.
1: அவர் முற்றிலும் புனிதமானவராக பாவமற்றவராக இருந்தார்.
0: That is why Peter calls it the precious blood of Jesus.
1: அவர்தான் பேதுரு இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தம் என்று அழைக்கிறார்.
0: And now when the blood of Jesus was shed,
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்டபோது,
0: on the cross of Calvary,
1: கல்வாரி சிலுவையிலே,
0: a cleansing takes place in our human soul.
1: நம்முடைய மனித ஆத்மாக்களிலே ஒரு சுத்திகரிப்பு நடைபெறுகிறது.
0: The Bible says that our hearts are cleansed, our conscience is cleansed.
1: வேதம் சொல்லுது நம்முடைய உள்ளங்கள், நம்முடைய மனசாட்சி சுத்தமானபடுகிறது.
0: All filth of our sin is washed away by the blood of Jesus.
1: நம்முடைய பாவ கரைகள் அழுக்குகள் அனைத்தும் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்படுகிறது.
0: Somehow we are infused with the life of God.
1: எப்படியோ தேவனுடைய ஜீவன் நமக்குள்ளாக அருளப்படுகிறது.
0: Now we saw from the beginning how the life was given.
1: ஆரம்பத்திலே நாம் பார்த்தோம் எப்படி ஜீவன் நமக்கு அருளப்படுகிறது.
0: How the blood carried life.
1: எப்படி இந்த இரத்தத்திலே ஜீவன் இருக்கிறது.
0: How when man sinned somehow it became corrupt and sinful.
1: எப்படி மனிதன் பாவம் செய்தபோது இது எப்படி கெட்டு நாசமாய் பாவத்துக்குள்ளாகி விட்டது என்று.
0: When Jesus was born.
1: இயேசு பிறந்தபோது.
0: God provided a body for him.
1: தேவன் அவருக்கு ஒரு சரீரத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்.
0: Even though he took on his human nature from Mary.
1: மரியாளுடத்திலிருந்து அந்த மனித சுபாவத்தை அவர் பெற்றிருந்தாலும்,
0: still he was not corrupt with sin.
1: இன்னமும் பாவத்தினாலே அவர் கரைபடவில்லை.
0: Not stained by sin.
1: பாவ கரை அவரில் இல்லை.
0: He was a specially born person.
1: அவர் விசேஷமாய் பிறந்த ஒருவர்.
0: Even though he had human nature, it was sinless nature.
1: மனித சுபாவம் அவருக்கு இருந்தாலும் அது பாவமே இல்லாத சுபாவமாக இருந்தது.
0: And when his blood was shed on the cross,
1: அவருடைய இரத்தம் சிலுவையிலே சிந்தப்பட்டது.
0: That is the blood that atones for our sin.
1: அந்த இரத்தம் தான் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிறதா
0: இருக்கிறது. Let us think about the blood that was shed on the cross of Calvary.
1: கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தை குறித்து நாம் பார்ப்போம்.
0: Now when we look at the so many pictures that we see in the world about Jesus hanging in the cross.
1: இயேசு சிலுவையிலே தொங்குகிறது பற்றி தூங்குறதை பற்றிய படத்தை பல பலதை நான் பார்த்திருக்கேன்.
0: Now they have improved upon it so much that it looks actually very fancy and nice.
1: இப்போ அந்த படத்தை ரொம்ப நல்லா வரையறாங்க, பார்க்க ரொம்ப அழகா இருக்கு.
0: Now you look at it and you admire its beauty and look at it and you can, you're not horrified by it but you look at it with some admiration.
1: இப்போ அந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு பயம் உண்டாவதில்லை, இவ்வளவு அழகா வரையிருக்காங்களா, அதிசயத்தோடு பார்க்கிறோம்.
0: What I mean to say is the things that are portrayed today about the crucifixion of Jesus are nowhere near what it actually was.
1: என்ன சொல்ல வருகிறேன், இயேசு சிலுவையில் அறையப்பட்டதற்கும் இன்றைக்கு அந்த காட்சியை படத்துல வரவதற்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறது.
0: They show it in movies and they show it in pictures, they draw it in pictures and so on, but it is nothing like what it actually was.
1: சினிமா படங்களை காண்பிக்கிறார்கள் அல்லது படம் வரைந்து வைக்கிறார்கள், என்றாலும் என்ன நடந்ததோ அதற்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறது.
0: It looks like it is kind of beautified.
1: ஏதோ கொஞ்சம் அழகாக அதை சித்தரிக்கிறார்கள்.
0: Made to look nice.
1: பார்க்க நன்றாய் வைக்கிறார்கள்.
0: It is commercialized.
1: வியாபார ரீதியாக காண்பித்து விடுகிறார்.
0: But really when Jesus was crucified,
1: என்னால இயேசு உண்மையாகவே சிலுவையில் அறையப்பட்டபோது,
0: they say that he was crucified in the most shameful condition.
1: என்ன சொல்றா, மிகவும் அவமான நிறைந்த ஒரு விதத்திலே அவர் அறையப்பட்டார்.
0: There are some who really say that he was crucified almost naked.
1: சிலர் சொல்றார்கள் ஏறக்குறைய நிர்வாணமாக அவர் சிலுவையில் அறையப்பட்டார்.
0: There are others who say that even the last piece of clothing that he would have was removed from him.
1: வேறு சிலர் சொல்றார்கள் அவர் கட்டியிருந்த கடைசி துணியையும் கழற்றி விட்டார்கள் என்று.
0: It was, the purpose was to completely put him to shame.
1: அதனுடைய நோக்கம் என்ன, முற்றிலும் அவரை அவமானப்படுத்த வேண்டும் என்பதே.
0: So that by what we read we can understand that it is possible that he hung there without even a piece of cloth.
1: ஆகவே இதெல்லாம் வாசித்து பார்க்கும்போது கொஞ்சம் கூட துணியே இல்லாமல் ஒருவேளை அவர் தொங்கி இருப்பதும் சாத்தியம் என்பது நாம் விளங்கிக்கொள்ளலாம்.
0: After shame and nakedness he was hanging there.
1: அந்த அளவு அவமானத்தோட நிர்வாணத்தோட அவர் தொங்கிக் கொண்டிருந்தார்.
0: And as he was hanging there,
1: அவர் அங்கே தொங்கிக் கொண்டிருந்த போது,
0: a crown of thorns was laid upon his head.
1: முள் முடி ஒன்று அவருடைய தலையின் மீது வைக்கப்பட்டது.
0: The crown of thorns contained long nails about 1.5 inches long and it pierced into his head.
1: முள்முடியிலே ஏறக்குறைய 1.5 இன்ச் நீளத்துக்கு அந்த முள் இருக்கும், அப்படியே தலை கிழித்து கொண்டு அது உள்ளே சென்றது.
0: Because it ran into his head, blood pierced out of his head.
1: அவருடைய தலைக்குள்ளாய் சென்றபடியால் அங்கிருந்து ரத்தம் பீரிட்டு வந்தது.
0: It was flowing down his beard and through his face and through his body.
1: அவருடைய முகத்திலே, தாடியிலே, சரீரத்தில் அப்படியே வழிந்து கொண்டிருந்தது.
0: Terrible picture.
1: பயங்கரமான கோர காட்சி.
0: Coming down all from his head, he was drenched with blood.
1: தலையிலிருந்து ரத்தம் ஒழுகி அப்படியே நனைந்து விட்டிருந்தார்.
0: And then his hands and legs were nailed.
1: அன்பர்களுடைய கால்களும் கரங்களும் கூட ஆணிகளால் கடாவப்பட்டது.
0: Spikes were driven through his hands and nails.
1: நீளமான ஆணிகள், கரங்கள், கால்கள் கூட அடிக்கப்பட்டது.
0: Not just a small little nail, a big nail and it was nailed through his
1: ஆணி என்றால் சின்ன ஆணி கிடையாது, மிகப்பெரிய ஆணிகள் கடாவப்பட்டது.
0: And blood was flowing through his hands.
1: ரத்தமுடைய கரங்களிலிருந்து வடிந்தது.
0: And the spear was thrust into his side.
1: ஒரு ஈட்டி குண்டு விலாவில குத்தினார்கள்.
0: Blood and water came out.
1: ரத்தமும் தண்ணீரும் வெளியே வந்தது.
0: His back was whipped until it became like a plowed field.
1: அவருடைய முதுகு உழுகுறவனுடைய நிலம் போல ஆகும் வரைக்கும் அடித்தார்கள்.
0: 39 stripes was given.
1: 39 அடிகள் அடித்தார்கள்.
0: A full complete beating.
1: முழுமையாய் அடித்து முடித்தார்கள்.
0: Now the stripes was not just given by just a whip.
1: பாருங்கள், இந்த அடி என்று சொல்லும்போது இது சும்மா ஒரு குச்சியில் எடுத்து அடித்தான்னு கிடையாது.
0: It was given with a whip that had some iron material in it.
1: ஒரு வாரினால் அடித்தார்கள், அந்த வார் நுனியிலே இரும்பு துண்டுகள் இருக்கும்.
0: There were sharp edges in it.
1: அதிலே கூர்மையான முனைகள் இருக்கும்.
0: And it literally tore into his body and tore his flesh out.
1: எழுத்தின்படி அந்த ஆணிகள் அவருடைய முதுகிலே, சதையிலே பதிந்து சதை கிழித்து கொண்டு வந்தது.
0: As they beat him every time some part of his flesh came with it.
1: ஒவ்வொரு அவரை அடித்த போது சதை பீத்துக் கொண்டு வந்தது.
0: So the crown of thorns brought out blood.
1: ஆகவே முள் முடி ரத்தத்தை வெளியே கொண்டு வந்தது.
0: Nails in his hands and feet brought some blood.
1: கைகளில் கால்களில் அடிக்கப்பட்ட ஆணிகள் ரத்தத்தை வெளியே
0: His sides were pierced and blood came out.
1: விலாவில குத்தினார்கள், ரத்தம் வந்தது.
0: And wounds all over his body were giving out blood.
1: சரீரம் முழுவதும் காயங்களும் ரத்தத்தை வெளியே தள்ளி கொண்டிருந்தது.
0: He was completely drenched with blood.
1: முற்றிலும் ரத்தத்தால் அப்படியே நனைந்திருந்தார்.
0: You never see a picture like that now.
1: இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு படத்தை நீங்க பார்க்கறீங்க.
0: If they ever showed you a picture like that you'll turn your face away because you cannot stand to look at it.
1: இப்படி ஒரு படத்தை காண்பித்தால் உங்களால் சகிக்க முடியாத முகத்தை திருப்பி கொள்வீர்கள்.
0: From head to toe, from the top of his head to the bottom of his feet, he was drenched, covered completely with blood that was flowing.
1: உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை வழிந்து ஓடுகிற அந்த ரத்தத்தினால் அப்படியே அவர் நனைந்திருந்தார்.
0: The very earth was soaked with blood.
1: பூமியே ரத்தத்தினால் அப்படியே நிறைந்திருந்தது.
0: The earth, you know, was soaked with blood because the blood was falling from him.
1: அவர் மீது இருந்து ரத்தம் கீழே வழிந்தபடியாலே பூமி ரத்தத்தினால் நனைந்திருந்தது.
0: So the crucifixion was a spectacle of blood. Blood, blood, blood. Everywhere it was blood.
1: ஆகவே சிலுவை என்று சொன்ன உடனே எங்கு பார்த்தாலும் ரத்தம் தான், எல்லா இடத்திலும் ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது.
0: His whole body was covered with blood.
1: அவருடைய சரீரம் முழுவதும் ரத்தத்தினால் நிறைந்திருந்தது.
0: His face, his body was covered with it.
1: அவருடைய முகம், அவருடைய சரீரம் எல்லாமே ரத்தத்தினால் மூடப்பட்டிருந்தது.
0: There is a wonderful picture there.
1: அற்புதமான ஒரு காட்சி அங்க இருக்கு.
0: It's a horrible thing to look at.
1: பார்க்காத கோரமான காட்சி தான்.
0: But it meant something.
1: இன்றாலும் அதிலும் ஒரு அர்த்தம்
0: இருக்கு. Which is what I want to talk about tonight.
1: அதை குறித்து தான் இன்றைக்கு இரவு நான் பேச
0: விரும்புகிறேன். He was covered with blood.
1: இரத்தத்தினாலே அவர் மூடப்பட்டிருந்தார்.
0: Hanging there almost naked or completely naked.
1: ஏறக்குறைய முற்றிலும் நிர்மாணமாய் தொங்கிக் கொண்டிருந்தார்.
0: In shame.
1: அவமானத்திலே.
0: But then he was covered with blood.
1: இன்றாலும் இரத்தத்தினாலே அவர் மூடப்பட்டிருந்தார்.
0: There are some Bible teachers that write about it.
1: சில வேத போதகர்கள் இதை குறித்து எழுதுகிறார்கள்.
0: They say that he hung there in that nakedness and shame. Because that is what happened to man when he sinned.
1: என்ன சொல்றா அவர் நிர்வாணத்திலே தொங்கினார் என்று சொன்னால் மனிதன் பாவம் செய்தபோது அதுதான் அவனுக்கு நடந்தது என்று சொல்றார்.
0: One of the immediate consequences of man's sin was that his nakedness was exposed.
1: மனிதன் பாவம் செய்த உடனே ஏற்பட்ட ஒரு விளைவு என்ன அவருடைய நிர்வாணம் வெளியாக்கப்பட்டது.
0: And immediately man tried to go and make clothing out of fig leaves.
1: உடனே மனிதன் போகிறான் அத்திலை கொண்டு துணிகளை உண்டாக்க நினைக்கிறான்.
0: And he made it for him and his wife and they covered themselves with it.
1: தனக்கு தன் மனைவிக்காக ஏற்படுத்தி அதனாலே தங்களை மூடிக்கொள்கிறார்கள்.
0: God comes and finds them.
1: தேவன் வருகிறான் அவர்களை கண்டுபிடிக்கிறார்.
0: Says this will not do.
1: இது சரிபட்டு வராது.
0: This is going to tear up when you sit down and get up.
1: உட்கார்ந்து எழுந்திருக்கும் போது இது கிழிஞ்சு போடும்
0: அப்படின்றாரே. He told Adam, Adam this won't do.
1: ஆதாம் பார்த்தா ஆதாமே இது போதாது.
0: See the man never knew about clothing before.
1: பாருங்க அதுக்கு முன்னாலே இந்த துணியை பற்றி மனிதனுக்கு தெரியவே தெரியாது.
0: He never knew what it is to clothe himself. That is why he didn't know how to make it.
1: உடை உடுத்துவது என்றால் என்னவென்று அவனுக்கு தெரியாது. ஆகவே தான் எப்படி செய்வது என்று அவனுக்கு தெரியவில்லை.
0: God came and said this is not going to do.
1: தேவன் வந்தார் இது சரிபடாது என்றார்.
0: He said this fig leaf clothing has to go.
1: அவர் சொன்னார் இந்த அத்திமரை இந்த அத்தியிலை உடை போக வேண்டும்.
0: He killed an animal there.
1: ஒரு மிருகத்தை அங்கே கொன்றார்.
0: And took the skin of that animal.
1: அந்த மிருகத்தின் தோலை எடுத்தார்.
0: And clothed man with the skin of that animal.
1: அந்த மிருகத்தின் தோலினாலே மனிதனுக்கு உடையை கொடுத்தார்.
0: The first killing happened. The first death took place in the garden.
1: ஏதேன் தோட்டத்தில் முதலாவது மரணம் உண்டானது.
0: God carried it out.
1: தேவன் தான் அதை நிறைவேற்றினார்.
0: God killed that animal.
1: தேவன் அந்த மிருகத்தை கொன்று.
0: God took the skin of that animal.
1: தேவன் அந்த மிருகத்தின் தோலை எடுத்தார்.
0: And covered man with that skin that was drenched with blood of that animal.
1: இரத்தத்தினாலே தோய்ந்திருந்த அந்த தோலை கொண்டுதான் மனிதனை தேவன் மூடினார்.
0: A more permanent clothing it was.
1: இது ஏறக்குறைய நிரந்தரமான ஒரு துணி போன்றது.
0: This is not going to tear up so easily.
1: இது அவ்வளவு சீக்கிரமாக கிழிந்து போவதில்லை.
0: The fig leaf clothing that man made for himself.
1: மனிதன் தனக்காக ஏற்படுத்திக் கொண்ட அந்த அத்தியிலை உடை இருக்கிறது.
0: It is like the man-made religions of today.
1: அது இன்றைக்கு மனிதனே ஏற்படுத்திக் கொண்ட மதம் போல இருக்கிறது.
0: Man is naked because of his sin.
1: மனிதன் தன் பாவத்தினாலே நிர்வாணமாக இருக்கிறான்.
0: He realizes his shame.
1: தன்னுடைய அவமானத்தை உணர்கிறான்.
0: He wants to cover his sin.
1: தன்னுடைய பாவத்தை அவன் மூட விரும்புகிறான்.
0: He goes and looks about and sees how he can do it.
1: எப்படி அந்த பாவத்தை மூடலாம் என்று இங்குமுகமாய் தேடுகிறான்.
0: And he does his best when he picks up the leaves and puts them together and covers his body with it.
1: இலையில எடுத்து ஒன்றாய் தைத்து சரீரத்தில் போட்டுக்கொள்ளும்போது தன்னால் முடிந்த காரியத்தை அவன் முயற்சி செய்து முடிக்கிறான்.
0: All of man's religion is a feeble attempt of man to cover his own sin and sinfulness.
1: மனிதனுடைய மதங்கள் அனைத்துமே அவருடைய சொந்த பாவத்தையும் பாவ நிலைமையையும் மூடிக்கொள்ள அவன் எடுக்கிற பலவீனமான முயற்சிகள் தான்.
0: A very really a weak and unworthy attempt.
1: அது பலவீனமான கொஞ்சம் கூட தகுதி இல்லாத ஒரு முயற்சி.
0: This is not really going to do.
1: இது எதுவும் செய்ய போவதில்லை.
0: Human religions are like that.
1: மனிதனுடைய மதம் எல்லாம் அப்படிதான்
0: இருக்கு. Rituals and ceremonies are like that.
1: அவருடைய சடங்குகள் சம்பிரதாயங்கள் அனைத்தும் அப்படிதான் இருக்கு.
0: All his worship is like that.
1: அவருடைய ஆராதனை எல்லாம் அப்படிதான் இருக்கு.
0: All the things that he goes through to take care of his sin problem is like that.
1: தன்னுடைய பாவ பிரச்சனையை பரிகரிக்க அவன் செய்கிற எல்லாமே அப்படிதான் இருக்கிறது.
0: It is like the fig leaves clothing.
1: அது அத்தியிலை உடைய போல இருக்கிறது.
0: It will not stand the test.
1: அது நிற்காது.
0: It is not strong.
1: அது அவ்வளவு பலமானது இல்லை.
0: It is no good.
1: அது நல்லதே இல்லை.
0: And God does not approve of it.
1: தேவனும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை.
0: God says I will provide.
1: தேவன் சொல்றார் நான் அதை உங்களுக்கு கொடுக்கிறேன்.
0: I am going to provide a covering.
1: நான் உங்களுக்கு ஒரு மூடுதலை கொடுக்க போகிறேன்.
0: I am going to cover your nakedness.
1: நான் உங்களுடைய நிர்வாணத்தை மூட போகிறேன்.
0: I am going to cover your shame. உங்களுடைய
1: அவமானத்தை நான் மூட போகிறேன்.
0: It's my job.
1: அது என்னுடைய வேலை.
0: You can't do it.
1: நீங்கள் அதை செய்ய முடியாது.
0: You have no understanding to do it yourself.
1: அதை நீங்களே செய்து கொள்ளுகிற அளவுக்கு உங்களுக்கு அறிவு கிடையாது.
0: You are not wise enough to do it.
1: நீங்கள் அந்த அளவுக்கு ஞானிகள் அல்ல.
0: Only God can do it.
1: தேவன் மட்டுமே அதை செய்ய முடியும்.
0: This is the picture that was given in the Garden of Eden.
1: ஏதேன் தோட்டத்திலே இந்த படம் தான் நமக்கு காண்பிக்கப்படுகிறது.
0: God was telling man.
1: தேவன் மனிதனை பார்த்து சொல்கிறார்.
0: Look at the shameful attempt you have made.
1: என்ன ஒரு வெட்கக்காரமான முயற்சியை நீ செய்திருக்கிறாய்?
0: Take off that clothing.
1: அந்த உடை எடுத்து போடு.
0: Take on what I gave you.
1: நான் கொடுக்கிறது உடுத்திக்கொள்.
0: Take on the covering that I gave you.
1: நான் கொடுக்கிற இந்த மூடுதலை அணிந்துகொள்.
0: I only can make that for you.
1: நான் தான் அதை உனக்கு செய்ய முடியும்.
0: This is what happened in the Garden of Eden.
1: ஏதேன் தோட்டத்திலே இதுதான் நடந்தது.
0: And in the cross the same thing took place.
1: சிலுவையிலும் அதே காரியம் தான் சம்பவித்தது.
0: The Bible says.
1: வேதம் சொல்கிறது.
0: Jesus became sin for us.
1: இயேசு நமக்காக பாவமானார்.
0: Literally hanging there in shame.
1: எழுத்தின்படி அவமானத்தில் தொங்கிக்கொண்டிருந்தார்.
0: And the God who clothed man with that blood drenched skin coat in the Garden of Eden.
1: ஏதேன் தோட்டத்திலே இரத்தத்தினால் தோய்ந்த அந்த தோலை எடுத்து தேவன் மனிதனுக்கு உடுத்தினது போல.
0: That was only a picture.
1: அது வெறும் ஒரு காட்சிதான்.
0: That was only a picture of this atonement.
1: இந்த பாவ நிவிர்த்தியினுடைய வெறும் படம் மட்டுமே அது.
0: The word atonement literally means a covering.
1: பாவ நிவிர்த்தி என்று சொன்னால் அதன் அர்த்தம் மூடுதல் என்று வருகிறது.
0: And God was going to do it through Jesus Christ.
1: இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் அதை செய்ய போகிறார்.
0: He is going to cover man's sins.
1: மனிதனுடைய பாவங்களை அவர் மூட போகிறார்.
0: He is going to wash away man's sins.
1: மனிதனுடைய பாவங்களை கழுவ போகிறார்.
0: He is going to remove man's sins.
1: மனிதனுடைய பாவங்களை அகற்ற போகிறார்.
0: He is going to provide a complete covering, a perfect covering for man's sin and shame.
1: மனுடைய பாவம் அவமானம் இவைகளுக்கு பூரணமான முழுமையான ஒரு மூடுதலை அளிக்க போகிறார்.
0: The animal that was killed there in the garden and the coat that was blood drenched that he wore that day was only a picture.
1: ஏதேன் தோட்டத்திலே அன்னைக்கு கொல்லப்பட்ட அந்த மிருகமும் இரத்தத்திலே தோய்ந்த அந்த தோலையும் உடுத்திக்கொண்டன அதுவும் வெறும் ஒரு காட்சியாக படமாக மட்டுமே இருக்கிறது.
0: It's a picture of the blood of Jesus covering us and our shame.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மையும் நம்முடைய அவமானத்தையும் மூடுகிறதே அதனுடைய ஒரு படமாக இருக்கிறது.
0: And on the cross when Jesus hung.
1: சிலுவையிலே இயேசு தொங்கிய போது.
0: He hung there in shame.
1: அங்கே அவமானத்திலே தொங்கினார்.
0: He became like us.
1: நம்மை போல அவர் மாறினார்.
0: Just imagine we should have been there.
1: கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் நாம் தான் அங்கே இருந்திருக்க வேண்டும்.
0: Paul literally says I have been crucified with Christ.
1: பவுல் எழுத்தின்படியே சொல்கிறார் கிறிஸ்துவோடு நான் சிலுவையிலே அறையப்பட்டேன்.
0: I tell you my friend that was me that was you that
1: நான் உங்களுக்கு சொல்லட்டும் நண்பர்களே அங்கே அறையப்பட்டது நான் நீங்கள் தான்.
0: The nakedness was not his nakedness. He is the son of God, sinless son of God. It was your nakedness and my nakedness.
1: அந்த நிர்வாணம் அவருடைய நிர்வாணம் இல்ல ஏனென்றால் அவர் பாவம் இல்லாத தேவகுமாரன். அந்த நிர்வாணம் உங்களுடைய நிர்வாணம் என்னுடைய நிர்வாணம்.
0: That shame was not his shame, it was my shame and your shame.
1: அந்த அவமானம் அவருடையதல்ல உங்களுடைய அவமானம் என்னுடைய அவமானம்.
0: So Jesus hung there in utter shame.
1: அவர் இயேசுவானவர் முழுமையான வெட்கத்தோடு அங்கே தொங்கிக் கொண்டிருந்தார்.
0: The blood flowed from the top of his head to the bottom of his feet.
1: உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இரத்தம் அப்படியே வழிந்து கொண்டிருந்த போது.
0: God was covering us with his blood.
1: தேவன் அவருடைய இரத்தத்தினாலே நம்மை மூடி கொண்டிருந்தார்.
0: Covering our sin and our shame.
1: நம்முடைய பாவங்களையும் அவமானங்களையும் மூடினார்.
0: The son of God did not need a covering, my friend.
1: தேவ குமாரனுக்கு ஒரு மறைவு தேவையில்லை நண்பர்களே.
0: No, he could have gotten off of the cross.
1: கிடையாது சிலுவையை அவர் தூக்கி எறிந்திருக்கலாம்.
0: He could have put the men that hung him there and under his feet and literally stomp them to nothing.
1: சிலுவையிலே அவர் அரைந்த மக்களை காலின் கீழே போட்டு மிதித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கலாம்.
0: The son of God did not need a covering.
1: தேவ குமாரனுக்கு ஒரு மறைவு தேவையே இல்லை.
0: It was the covering that was given for us.
1: அந்த மறைவு மூடுதல் நமக்காக கொடுக்கப்பட்டது.
0: Jesus was covered with blood.
1: இயேசுவோட இரத்தத்தினாலே மூடப்பட்டிருந்தார்.
0: And when I say that he was literally covered from head to toe.
1: அவர் எழுத்தின்படியே தலைமுதல் கால் வரை மூடப்பட்டிருந்தார் என்று நான் சொல்லும்போது.
0: Part of his body was covered.
1: அவருடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயமும் மூடப்பட்டிருந்தது.
0: God showing to the world this covering that he has brought about for man.
1: இந்த மறைவு மூடுதல் மனிதனுக்காக நான் உண்டாக்கின மறைவு என்பதை தேவன் உலகத்துக்கு அப்போது காண்பித்தார்.
0: Covering for our sin and shame.
1: நம்முடைய பாவமும் அவமானமும் அங்கே மூடப்பட்டது.
0: That is why it happened there on the cross of
1: Calvary. அதான் சிலுவையிலே அது அப்படி நடந்தது.
0: You see, that is why God turned his face away, the Bible says.
1: அதுதான் பாருங்கள் வேதம் சொல்லுகிறது தேவன் தம்முடைய முகத்தை திருப்பிக் கொண்டார் என்று.
0: God turned his face away.
1: தேவன் தம்முடைய முகத்தை திருப்பிக் கொண்டார்.
0: Why did he turn his face away?
1: ஏன் அவர் முகத்தை திருப்பிக் கொண்டார்?
0: He could not see the son of God because the son of God became sin for us.
1: தேவன் குமாரன் நமக்காக பாவமானபடியினாலே அவரை தேவனால் பார்க்க முடியவில்லை.
0: And there God provided the perfect atonement for man. To cover his sin and shame.
1: அங்கிதானே தேவன் மனிதனுடைய பாவத்தை அவமானத்தை மூடும்படி பூரணமான பாவ நிவிர்த்தியை உண்டாக்கினார்.
0: This is something that is wonderful that took place on the cross of Calvary.
1: இதுதான் சிலுவையிலே நடந்த அற்புதமான ஒரு காரியம்.
0: Took place for you and me.
1: உங்களுக்காக எனக்காக அது சம்பவித்தது.
0: It was our covering.
1: அது நம்முடைய மூடுதல்.
0: It was not that Jesus was covered, it was we who were crucified with him and covered with that blood.
1: இதோ இயேசு மூடப்பட்டார் என்று கிடையாது அவரோடு கூட அறையப்பட்டிருந்த நாம்தான் அவருடைய இரத்தத்தினால் அங்கே மூடப்பட்டோம்.
0: When God sees us today.
1: Yes, தேவன் இன்றைக்கு நம்மை காணும்போது.
0: He sees us in Christ.
1: கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை காண்கிறார்.
0: He sees us under that covering.
1: அந்த மூடுதலுக்கு கீழாய் நம்மை காண்கிறார்.
0: He sees us not in our shame and sinfulness.
1: நம்முடைய பாவ நிலைமையோடு அவமானத்தோடு அவர் நம்மை பார்ப்பதில்லை.
0: Those of us who have put our faith in Jesus Christ.
1: இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்திருக்கிற நாம் எல்லாரும்.
0: Those of us who have been born again.
1: மறுபடியும் பிறந்திருக்கிற ஒவ்வொருவரும்.
0: Those of us who have believed and put our faith in the shed blood of the cross.
1: சிலுவையிலே சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தை விசுவாசித்து அதன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற ஒவ்வொருவரும்.
0: God looks upon us as acceptable people because his blood has covered our sin and shame.
1: அப்படிப்பட்டவர்களை தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏனென்று சொன்னால் அவருடைய ரத்தம் தான் நம்முடைய பாவத்தையும் அவமானத்தையும் மூடிவிட்டது.
0: கம்ப்ளீட் கவரிங்,
1: முழுமையான ஒரு மூடுதல்.
0: பெர்ஃபெக்ட் கவரிங்,
1: பூரணமான ஒரு மூடுதல்.
0: த்ரூ தி ப்ளட் ஆஃப் தி கிராஸ்,
1: சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலம்.
0: மீட் 1 ஜான் நவ.
1: இப்போது 1 யோவானுக்கு நாம் திருப்புவோம்.
0: 1 ஜான் சாப்டர் 5.
1: 1 யோவான் 5 ஆம் அதிகாரம்
0: and verse 8.
1: 8 ஆம் வசனம்.
0: 1 ஜான் 5:8.
1: 1 யோவான் 5:8
0: says, and there are three that bear witness on the earth.
1: பூலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூன்று.
0: The spirit, the water, the water and the blood.
1: ஆவி, ஜலம், ரத்தம்.
0: And these three agree as one.
1: இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது.
0: The spirit, the water and the blood, these three agree as one.
1: ஆவி, ஜலம், ரத்தம் மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்.
0: When it is talking about the water,
1: ஜலம் என்றது சொல்லும்போது,
0: it is referring to the water of the washing of the word.
1: நம்மை கழுவுகிற வசனமாகிய ஜலத்தை குறித்து அது பேசுகிறது.
0: It is the word of God.
1: அது தேவனுடைய வார்த்தை.
0: And it says the blood and the water and the spirit, these three are one.
1: ஆவி, ஜலம், ரத்தம் இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்.
0: What is he saying?
1: என்ன சொல்கிறார்?
0: Says the blood has done something for us.
1: ரத்தம் ஏதோ ஒன்றை நமக்காக செய்திருக்கிறது.
0: The shed blood of Jesus has done something for us.
1: சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம் நமக்காக ஏதோ ஒன்றை செய்திருக்கிறது.
0: And the word of God declares what the blood has done.
1: ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை தேவனுடைய வசனம் நமக்கு அறிவிக்கிறது.
0: And the spirit of God ministers that knowledge, that revelation to us.
1: பிறகு தேவ ஆவியானவர் அந்த அறிவை, அந்த வெளிப்பாட்டை நமக்கு அருளுகிறார்.
0: In this way the three are one.
1: இந்த விதத்திலே தான் மூன்றும் ஒன்றாக இருக்கிறது.
0: The blood covers our sin.
1: ரத்தம் நம்முடைய பாவங்களை மறைக்கிறது.
0: The blood covers our shame.
1: ரத்தம் நம்முடைய அவமானத்தை மூடுகிறது.
0: The blood has made atonement for us.
1: ரத்தம் தான் நமக்கு பாவம் நிவர்த்தி செய்தது.
0: The blood was shed for us.
1: ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது.
0: The blood brings forgiveness of sins.
1: ரத்தம் பாவ மன்னிப்பை கொண்டு வருகிறது.
0: The blood gives us access into the presence of
1: God.
0: ரத்தம்
1: தான் தேவனுடைய சமூகத்திலே செல்லக்கூடிய சாட்சியத்தை நமக்கு கொடுக்கிறது.
0: The Bible declares so many things about what the blood has done.
1: ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று பல காரியங்களை வேதம் நமக்கு கூறுகிறது.
0: Bible says the blood speaks in the throne room of God.
1: வேறு சொல்லு தேவனுடைய கிருபாசனத்தினிலே ரத்தம் பேசுகிறது என்று.
0: The Bible says that blood is our protection.
1: ரத்தம் நம்முடைய பாதுகாப்பு என்று வேதம் கூறுகிறது.
0: The Bible says through the blood we have forgiveness of sins.
1: ரத்தத்தின் மூலமாய் பாவமன்னிப்பு உண்டாயிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது.
0: The Bible says we have redemption through the shed blood.
1: சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமாய் நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது என்று வேதம் கூறுகிறது.
0: All of these things the Bible declares and teaches.
1: இவை அனைத்துமே வேதம் தான் கூறுகிறது, போதிக்கிறது.
0: And the spirit of God takes what the Bible says about the word of God and ministers it to us.
1: தேவனுடைய ரத்தத்தை குறித்து வேதம் என்ன சொல்கிறதோ, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ, அதை தேவ ஆவியானவர் எடுத்து நமக்கு போதிக்கிறார்.
0: This way they three are one.
1: இந்த விதத்திலே தான் மூன்றும் ஒன்றாக இருக்கிறது.
0: Praise God.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: When Jesus was covered with the blood on that day.
1: இயேசுவானவர் அந்த நாளிலே இரத்தத்தினாலே மூடப்பட்டிருந்தபோது.
0: It is a picture of you and I covered with the blood.
1: அது நீங்களும் நானும் இரத்தத்தினாலே மூடப்பட்டோம் என்பதற்கு ஒரு படமாக இருக்கிறது.
0: Completely contained in him.
1: முழுமையாக அதற்குள்ளாய் நாம் அடங்கி இருக்கிறோம்.
0: Completely in Christ.
1: முழுமையாய் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம்.
0: Do you see yourself in Christ?
1: கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் உங்களை பார்க்கிறீர்களா?
0: You see, that is why Paul again and again says, I am crucified with Christ.
1: ஆகவேதான் பவுல் திரும்ப திரும்ப சொல்கிறார், கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன்.
0: He says it in Galatians.
1: கலாத்தியர்களே அதை சொல்கிறார்.
0: Then in Romans he says.
1: பிறகு ரோமர்களே அதை சொல்கிறார்.
0: We are dead with him, buried with him, risen with him.
1: அவரோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தோம் என்று.
0: He sees himself there.
1: தன்னையே அவர் அங்கே பார்க்கிறார்.
0: He sees himself on the cross.
1: சிலுவையில் அவர் தன்னை பார்க்கிறார்.
0: He sees himself in that death.
1: அந்த மரணத்திலே அவர் தன்னை காண்கிறார்.
0: He sees himself covered with that blood.
1: அந்த இரத்தத்தினாலே தான் மூடப்பட்டிருக்கிறதை அவர் பார்க்கிறார்.
0: He sees the blood as his covering.
1: அந்த இரத்தத்தை தன்னுடைய மூடுதலாக அவர் பார்க்கிறார்.
0: There is a wonderful thing that happened in the Old Testament time.
1: பழைய ஏற்பாட்டு நாட்களிலே அற்புதமான ஒரு காரியம் நடந்தது பாருங்க.
0: You know the people of God were marching through the wilderness as you know.
1: உங்களுக்கு தெரிந்திருக்க பிரகாரம் தேவ ஜனங்கள் வனாந்திர பாதையிலே சென்று கொண்டிருந்தார்கள்.
0: People of Israel.
1: இஸ்ரவேல் ஜனங்கள்.
0: And you know there were many enemies on the way that they had to encounter.
1: போகிற பாதையிலே பல எதிரிகளை அவர்கள் சந்திக்க நேர்ந்தது.
0: At one time a prophet was brought to curse the people of God on their way.
1: ஒருமுறை தேவ ஜனங்கள் போய் கொண்டிருந்தபோது அவர்களை சபிக்கும்படி ஒரு தீர்க்கதரிசி அழைத்து வரப்பட்டார்.
0: So that they may be cursed and their journey will not work out and they will not have any success.
1: அவர்களை சபிக்க வேண்டும், அவர்கள் பிரயாணம் வாய்க்க கூடாது, அவர்கள் வெற்றி பெற கூடாது என்பதற்காக கொண்டு வந்தார்கள்.
0: So the king brought this man and stood him up on a great mountain as the people of God were camped. He showed them and said, curse these people.
1: தேவஜனங்கள் முகாமிட்டிருந்த இடத்தின் பக்கத்துல ஒரு மலைக்கு அந்த ராஜா அவனை கொண்டு போய் இந்த ஜனங்களை எல்லாம் காண்பித்து இவளை எல்லாம் நீ சபிக்க வேண்டும் என்றான்.
0: You know, this man looked up.
1: பாருங்க இந்த மனுஷன் அப்படியே பார்த்தான் அவங்களே.
0: She saw something there.
1: அவன் ஏதோ ஒன்றை அங்கே கண்டான்.
0: There are many Bible teachers that say this.
1: பல வேத போதகர்கள் இது சொல்றாங்க.
0: And it is true. The Old Testament also declares it and many give a lot of explanation about it.
1: பழைய ஏற்பாடும் அதை சொல்லுகிறது. நிறைய பேர் அதுக்குரிய விளக்கத்தை கொடுக்காது. உண்மைதான்.
0: You see, the people of God camped in a very particular way.
1: பாருங்க தேவ ஜனங்கள் ஒரு குறிப்பிட்ட விதத்திலே முகாமிட்டிருந்தார்கள்.
0: The 12 tribes of Israel were camped in the order that God told them to camp.
1: இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களும் அவர்கள் எப்படி முகாமிட வேண்டும் என்று தேவன் சொன்னாரோ அப்படிதான் முகாமிட்டார்கள்.
0: And each side there was 3 tribes.
1: ஒவ்வொரு பக்கத்திலும் 3 கோத்திரங்கள் முகாமிட்டது.
0: And in the middle was the tabernacle of God.
1: நடுவிலே தான் தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் இருந்தது.
0: And these Bible teachers say that when you look up from a high mountain down where they are camped, the picture is like a cross.
1: வேதபோதகர் என்ன சொல்லுகிறார்கள், ஒரு உயரமான மலையிலிருந்து அந்த முகாமை பார்க்கும்போது ஒரு சிலுவையை பார்க்கிறது போல அது இருந்ததாம்.
0: This is their explanation.
1: இதுதான் அவர்கள் கொடுக்கிற விளக்கம்.
0: If they camped according to the order that God prescribed and God prescribed a specific order, if they camped according to it, it'll look like a cross.
1: தேவன் குறிப்பா எப்படி முகாமிட வேண்டும் என்று சொன்னாரோ அப்படி அவர்கள் முகாமிட்டிருந்தால் மேலே இருந்து பார்க்கும்போது ஒரு சிலுவையை போல தான் அது தோன்றியது.
0: And when the man saw from the top of the mountain,
1: மலை உச்சியிலிருந்து அந்த மனிதன் அதை பார்த்தபோது,
0: they say that is what he saw.
1: அவர் சொல்லுகிறார் அதைதான் அவன் கண்டான்.
0: And a revelation of the cross was given to him.
1: சிலுவை குறித்த ஒரு வெளிப்பாடு அவனுக்கு கொடுக்கப்பட்டது.
0: And he saw this nation of Israel in the cross.
1: இஸ்ரவேல் தேசத்தை சிலுவையிலே அவன் கண்டான்.
0: He saw the nation of Israel covered completely by the blood.
1: இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய இரத்தத்தால் மூடப்பட்டிருக்கிறதை அவன் கண்டான்.
0: He saw the nation of Israel completely protected from all this harm.
1: இஸ்ரவேல் தேசம் இந்த எல்லா தீங்கிலிருந்து முற்றிலுமாய் பாதுகாக்கப்பட்டிருந்ததை அவன் கண்டான்.
0: You remember as they left the nation of Egypt.
1: அவர்கள் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு வந்தபோது,
0: the last plague was the plague of where the eldest child died.
1: கடைசி வாதை தலைச்சின் பிள்ளை மரித்த அந்த வாதை.
0: You see, in that God provided a protection for them.
1: அதிலே தேவன் இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்தார்.
0: God said, you shed the blood of a lamb and smear it on your doorposts and stay behind those doors.
1: தேவன் சொன்னார், ஆட்டுக்குட்டியை கொண்டு அந்த இரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களை பூசிவிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே இருங்கள்.
0: And if you stay behind it, there is protection.
1: வீட்டுக்குள்ளே இருந்தால், இரத்தத்துக்கு பின்னாலே இருந்தால் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும்.
0: Protection is in the blood.
1: பாருங்க பாதுகாப்பு அந்த இரத்தத்திலே தான் இருக்கு.
0: The blood covers in many ways.
1: இரத்தம் பல விதங்களிலே நம்மை மூடுகிறது.
0: He said, smear it, don't stand outside, stand inside.
1: அதை பூசிவிட்டு இரத்தத்துக்கு அந்த பக்கம் இருக்கவேண்டாம், உள்ளே இருங்கள் என்கிறார்.
0: And the angel of death will pass over.
1: சங்கார தூதன் உங்களை கடந்து போவார்.
0: There was death everywhere.
1: எல்லா இடத்திலும் மரணம் இருந்தது.
0: But here they were saved.
1: ஆனால் இங்கே இவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள்.
0: Complete protection.
1: முழுமையான பாதுகாப்பு.
0: By the blood.
1: இரத்தத்தின் மூலமாக.
0: It was a simple picture.
1: பாருங்க அது நல்ல ஒரு காட்சி அது.
0: It was a picture of what the blood of Jesus does.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்கிறது என்பதை குறித்த காட்சி அது.
0: So when the man looked from the high mountain and looked at the people of God.
1: ஆகவே அந்த மனிதன் உயரமான மலையிலிருந்து தேவ ஜனங்களை பார்த்தபோது,
0: he saw a revelation of the cross.
1: சிலுவை குறித்த ஒரு வெளிப்பாட்டை அவன் கண்டான்.
0: Some people say, well, it is too much to say that he saw the shape of the cross and immediately he knew about the cross.
1: சிலர் என்ன சொல்றாங்க, அவன் சிலுவின் வடிவத்தை தான் கண்டான், உடனே சிலுவை பத்தி அவன் தெரிஞ்சின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப அதிகம் அப்படிங்க.
0: Very unlikely he would have known about the cross.
1: சிலுவை பத்தி எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸே இல்லங்க அப்படிங்க.
0: What they say is the shape was given like the cross and he had been given a revelation concerning the cross.
1: ஆனா என்ன சொல்றாங்க, சிலுவை குறித்த ஒரு வடிவத்தை அவன் கண்டான், உடனே அது குறித்த ஒரு வெளிப்பாடு அவனுக்கு கொடுக்கப்பட்டது.
0: And then he said this.
1: அதன் பிறகு அவன் இதை சொன்னான்,
0: how can I curse the people whom God has blessed?
1: தேவன் ஆசீர்வதித்த மக்களை நான் சபிப்பது எப்படி?
0: I can't bless them.
1: நான் அவளை
0: I cannot curse them.
1: நான் அவளை ஆசீர்வதிக்க முடியாது.
0: God has blessed them. தேவன்
1: அவளை ஆசீர்வதித்திருக்கிறார்.
0: He has put a protection around them.
1: அவளை சுற்றி பாதுகாப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்.
0: They are covered by the blood.
1: அவர் இரத்தத்தினாலே மூடப்பட்டிருக்கிறார்.
0: In the tabernacle the blood sacrifices were offered.
1: ஆசரிப்பு கூடாரத்திலே தான் இரத்த பலிகள் எல்லாம் செலுத்தப்பட்டது.
0: It was speaking about the blood that was shed on the cross.
1: சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தத்தை குறித்து அது பேசியது.
0: They were covered by it.
1: அவர் அதனாலே மூடப்பட்டிருந்தார்.
0: God has provided complete protection and provision for them.
1: தேவன் முழுமையான பாதுகாப்பை அவர்களுக்கு அங்கே அருளியிருந்தார்.
0: They were living under that shadow of God Almighty.
1: அந்த சர்வவல்லமுள்ள தேவனின் நிழலின் கீழாக அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள்.
0: This is what Moses writes in Psalm 91.
1: 91 சங்கீதத்திலே மோசே இதைதான்
0: எழுதுகிறார். He that dwelleth in the secret place of the Most High shall abide under the shadow of the Almighty.
1: உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவருடைய நிழலில் தங்குவான்.
0: Where is that shadow?
1: அந்த நிழல் எங்க இருக்கிறது?
0: Where is the place of rest and protection?
1: அந்த மறைவு பாதுகாப்பான இடம் எங்க இருக்கிறது?
0: Where is the place where you are not attacked by the enemy.
1: பிசாசு உங்களை தாக்க முடியாத இடம் அது எங்க இருக்கிறது?
0: Where is the place of complete protection?
1: முழுமையான பாதுகாப்பு நிறைந்த இடம் எங்க இருக்கிறது?
0: Dwelling in Christ.
1: கிறிஸ்துவுக்குள்ளாக வாழும்போது.
0: Being in Christ.
1: கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும்போது.
0: Being found in him.
1: அவருக்குள்ளாக இருக்கும்போது.
0: Psalm 91 is about that.
1: 91 சங்கீதம் அதை பற்றியதுதான்.
0: It is not just about some promises.
1: ஏதோ சில வாக்குத்தத்தங்களை பற்றி மட்டும் அது சொல்லவில்லை.
0: That is why in the New Testament we read all the promises of God are yea and amen in him.
1: ஆவிதன் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய வாக்குத்தத்தங்களும் ஆமென்றும் ஆமென்றும் இருக்கிறது.
0: Without Christ there are no promises.
1: கிறிஸ்து இல்லாமல் வாக்குத்தத்தங்களே கிடையாது.
0: You leave Christ out and you look at the Psalm 91 promises, it will not apply to you.
1: கிறிஸ்துவை வெளியே விட்டுவிட்டு 91 சங்கீதத்தில் வாக்குத்தத்தங்களை பாருங்க, அது உங்களுக்கு ஒத்து வராது.
0: All the promises of God are yea and amen in Christ.
1: தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் கிறிஸ்துவுக்குள் தான் ஆமென்றும் ஆமென்றும் இருக்கிறது.
0: Without Christ there is no promises.
1: கிறிஸ்து இல்லாமல் வாக்குத்தத்தங்கள் கிடையாது.
0: That is why we read in Ephesians chapter 2.
1: ஆவிதன் எபேசியர் 2 அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
0: That the Gentiles were a people without God.
1: புறஜாதிகள் தேவன் இல்லாதவர்களாக இருந்தார்கள்.
0: And without promises.
1: வாக்குத்தத்தங்கள் இல்லாதவர்களாக இருந்தார்கள்.
0: And without hope.
1: நம்பிக்கையும் இல்லாமல் இருந்தார்கள்.
0: What a terrible description.
1: என்ன ஒரு பயங்கரமான வர்ணனை பாருங்க.
0: Without God, without promises, without hope.
1: தேவன் இல்லை, வாக்குத்தத்தமும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை.
0: Nothing there.
1: எதுவுமே இல்லை.
0: What is the people of God?
1: தேவ ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்?
0: They have God, they have the promises, they have hope.
1: அவளுக்கு தேவன் இருக்கிறார், வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, நம்பிக்கையும் இருக்கிறது.
0: See, it is all in Christ.
1: அவர்கள் எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ள தான் இருக்கிறது.
0: That is why Moses is the one that wrote Psalm 91.
1: ஆகவே தான் 91 ஆம் சங்கீதத்தை மோசே எழுதி வைத்தான்.
0: He knows that complete protection.
1: அவனுக்கு தெரியும் அந்த முழுமையான பாதுகாப்பை குறித்து.
0: He has experienced it.
1: அதை அவன் அனுபவித்திருக்கிறான்.
0: It was not his imagination.
1: அது அவனுடைய கற்பனை அல்ல.
0: He was not writing like a poet in a moment of inspiration.
1: ஏதோ ஒரு கவிஞன் மாதிரி அந்த நேரத்தில் அவன் ஏவப்பட்டு எழுதவில்லை.
0: He was not writing the impossible.
1: அவன் முடியாத காரியங்களை எழுதவில்லை.
0: He is not writing something that is inconceivable, that something that never could happen.
1: கற்பனை செய்ய கூடாத ஒரு நாள் நடக்காத காரியங்களை அவன் எழுதவில்லை.
0: He was not writing out of imagination.
1: அல்லது கற்பனை செய்து அவன் எழுதவில்லை.
0: I am telling you that he wrote out of experience.
1: நான் உங்களுக்கு சொல்லட்டும், அனுபவபூர்வமாய் அவன் எழுதினான்.
0: He wrote out of experience because he said the curses have bounced off of the people of God. It could not touch the people of God.
1: அனுபவத்திலிருந்து எழுதின என்ன சொன்னால் அவன் சொல்லுகிறான், சாபங்கள் தேவ ஜனங்களை தொட முடியவில்லை, அவளாம் தூரமாய் விலகி போயிட்டு.
0: They were under the shadow of this cross.
1: அவர்கள் இந்த சிலுவையின் நிழலிலே இருந்தார்கள்.
0: He used to sing a Tamil song in the old days.
1: அந்த நாட்கள்ல நல்ல தமிழ் பாட்டு பாடுவோம்.
0: It went like this.
1: அந்த பாடல் எப்படி இருக்கு?
0: சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாறிடுவேன். That is very true.
1: அது உண்மையான ஒரு காரியம் பாருங்க.
0: It is very true my friend.
1: அது மிகவும் நிஜமான ஒன்று.
0: This is what the saints knew about.
1: பரிசுத்தவான்கள் இதை தான் அறிந்து வைத்திருந்தார்கள்.
0: They knew about what the cross meant.
1: சிலுவையினால் என்ன அது அவர்களுக்கு தெரியும்.
0: They knew what the atonement meant.
1: பாவ நிவிர்த்தி என்றால் என்ன அதுவும் தெரியும்.
0: They knew what the shed blood meant.
1: சிந்தப்பட்ட ரத்தத்துக்கு அர்த்தம் என்ன அதுவும் தெரியும்.
0: They knew what the covering meant.
1: மூடப்படுதல் என்றால் என்ன அதன் அர்த்தமும் தெரியும்.
0: They knew what the whole thing that happened on the cross meant.
1: சிலுவையில் நடந்த அத்தனை காரியங்களுக்கும் அர்த்தம் என்ன எல்லாம் அவர்களுக்கு தெரியும்.
0: That is why they sang saying that is where I stay.
1: ஆகவே தான் அவர் சொன்னார்கள், அங்கே தான் நான் இளைப்பாறுவேன்.
0: That is my place of rest.
1: அதுதான்
0: That is my place of protection.
1: அதுதானுடைய பாதுகாப்பின் இடம்.
0: Is that your place of protection today?
1: இன்றைக்கு அது உங்கள் பாதுகாப்பின் இடமா இருக்கிறதா?
0: The one who came to curse came. சபிக்க வந்தவன் சபிக்கும்படியாகவே வந்தான். But he could not curse.
1: ஆனால் அவனால் சபிக்க முடியவில்லை.
0: He took gold and silver.
1: பொன்னையும் வெள்ளியும் வாங்கி கொண்டான்.
0: He wanted to curse.
1: சபிக்க விரும்பினார்.
0: He wanted to do his best.
1: தன்னால் முடிந்ததை செய்ய விரும்பினார்.
0: He was paid for it.
1: அதற்காக கூலி கொடுக்கப்பட்டது.
0: But he could not curse.
1: என்னால் அவனால் சபிக்க முடியவில்லை.
0: He testifies.
1: அவன் சாட்சி சொல்கிறான்.
0: Says, how can I curse the one whom God has blessed?
1: தேவன் ஆசீர்வதித்திருக்கிறவளை நான் எப்படி சபிப்பது?
0: Lot of people today are complaining about witchcraft.
1: இன்னைக்கு நிறைய பேர் இந்த பில்லி சூனிங்ல பத்தி எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்காங்க.
0: Go and ask the witchcraft doctor, he will tell you how can I curse the blessed.
1: மந்திரவாதியை போய் கேளுங்க, அவன் சொல்வான், தேவன் ஆசீர்வதித்திருக்கிறவளை நான் எப்படி சபிக்க முடியும்?
0: The witchcraft doctor will tell you who you are.
1: மந்திரவாதி சொல்வான், நீங்க யாரேன்னு.
0: That you are protected.
1: நீங்க பாதுகாக்கப்பட்டீங்க.
0: That you are under the blood of Jesus.
1: நீங்க இயேசுவின் ரத்தத்தின் கீழ் இருக்கிறீங்க.
0: That you are covered.
1: நீங்கள் மூடப்பட்டிருக்கிறீர்கள்.
0: No evil can come near you.
1: எந்த தீங்கும் உங்களை அணுக முடியாது.
0: No evil shall befall you.
1: எந்த தீங்கும் உங்களை அணுக முடியாது.
0: The words of Moses says this.
1: மோசேயின் வார்த்தையில இது சொல்றது.
0: No evil shall befall you.
1: எந்த தீங்கும் உன்னை அணுகாது.
0: It will not touch you.
1: அது உன்னை தொடாது.
0: He saw us in Christ in the cross. Under the shadow of the cross.
1: கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த சிலுவைக்குள்ளாக சிலுவை நேரிலே அவனை கண்டான்.
0: The witchcraft doctor will tell you.
1: மந்திரவாதி சொல்லுவான்.
0: This man says.
1: இந்த மனுஷன் சொல்றான்.
0: I'm trying to do my best, O king, but I'm not able to curse.
1: ராஜாவே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சிக்கிறேன், ஆனால் என்ன சபிக்க முடியலையே.
0: I'm not able to curse these people.
1: மக்களை என்னால் சபிக்க முடியவில்லை.
0: He declares that these people are blessed.
1: இந்த மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அவனே அறிவிக்கிறான்.
0: Balaam, this wicked person, describes these people are blessed.
1: துன்மார்க்கமான அந்த பிளையாம் சொன்னா இவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
0: Are you there my friend?
1: இருக்கிறீங்களா நண்பர்களே?
0: The problem today is that the people of God don't know about the cross.
1: இந்த பிரச்சனை இதுதான். சிலுவை குறித்து தேவ ஜனங்களுக்கு தெரியவில்லை.
0: They don't know about the blood.
1: இரத்தத்தை குறித்து அவங்களுக்கு தெரியும்.
0: They don't know how it covers.
1: அது எப்படி மூடுகிறது அது தெரியும்.
0: They don't know how God sees us.
1: எப்படி தேவன் நம்மை பார்க்கறாரு அதுவும் தெரியவில்லை.
0: Has covered with the blood of Jesus.
1: இயேசுவின் இரத்தத்தால் மூடப்பட்ட மக்களாக.
0: God doesn't see our sin.
1: தேவனுடைய பாவங்களை பார்ப்பதில்லை.
0: God sees us in Christ.
1: கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் நம்மை காண்கிறார்.
0: People don't realize that.
1: மக்கள் இதை உணர்வதில்லை.
0: That is why they pray their useless prayers.
1: ஆகவே தான் ஒன்னு உதவாத ஜெபத்தை பண்ணிட்டு இருக்காங்க.
0: They pray their unworthy prayers.
1: தகுதியில்லாத ஜெபங்களை செய்கிறார்கள்.
0: They pray their doubtful prayers.
1: சந்தேகமான ஜெபங்களை செய்கிறார்கள்.
0: They pray their prayers which indicate that they have no idea of where they stand before God.
1: தேவனுக்கு முன்பாக எங்கே நிற்கிறோம் என்று கொஞ்சம் கூட தெரியாது என்று காண்பிக்கிற ஜெபத்தை எல்லாம் செய்கிறார்கள்.
0: They don't understand what God sees.
1: தேவன் என்ன பார்க்கிறார் அதை அவர்கள் புரிந்துகொள்வதில்லை.
0: They don't understand what the devil sees.
1: பிசாசு என்ன பார்க்கிறான் அதுவும் அவர்களுக்கு தெரியவில்லை.
0: Are you there my friend?
1: இருக்கீங்களா நண்பர்களே?
0: The devil sees you this way.
1: பிசாசு உங்களை இப்படியாக பார்க்கிறான்.
0: The devil sees you in the shadow of the cross.
1: சிலுவை நேரிலே தான் பிசாசு உங்களை பார்க்கிறார்.
0: The devil sees you with God's protection.
1: தேவனுடைய பாதுகாப்போடு பிசாசு உங்களை
0: பார்க்கிறார். God the devil sees you covered with the blood.
1: நீங்க இரத்தத்தினாலே மூடப்பட்டிருக்கீங்க என்று பிசாசு உங்களை
0: பார்க்கிறார். The devil sees you and says that he cannot come and touch you.
1: பிசாசு உங்களை பார்த்து சொல்கிறான் நான் இந்த மனிதனை தொட முடியாது என்று.
0: Because you are the redeemed.
1: ஏனென்றால் நீங்கள் மீட்கப்பட்டவர்கள்.
0: What with the blood.
1: இரத்தத்தினாலே வாங்கப்பட்டவர்கள்.
0: What with his own blood.
1: அவருடைய சொந்த இரத்தத்தினாலே வாங்கப்பட்டவர்கள்.
0: God's own blood.
1: தேவனுடைய சொந்த இரத்தத்தினாலே.
0: That is why the devil says I cannot touch them.
1: ஆகவே தான் பிசாசு சொல்லுகிறான் நான் அவளை தொட முடியாது
0: என்று. That is why you should stand against the devil.
1: ஆகவே தான் நீங்கள் பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும்.
0: You must say devil you cannot touch me.
1: பிசாசே நீ என்னை தொட முடியாது என்று நீங்கள்
0: சொல்ல வேண்டும். You have no right over me.
1: என் மீது உனக்கு உரிமை இல்லை.
0: You have no power over me.
1: என் மீது உனக்கு வல்லமை இல்லை.
0: You have no authority over me.
1: என் மீது உனக்கு அதிகாரம் இல்லை.
0: I am under the blood.
1: நான் இரத்தத்தின் கீழாக இருக்கிறேன்.
0: I am protected by the blood of Jesus.
1: இயேசுவின் இரத்தத்தினாலே நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன்.
0: You see this is what this atonement means.
1: பாருங்கள் பாவ நிவர்த்தி இதைதான் செய்கிறது.
0: Atonement means a covering.
1: பாவ நிவர்த்தி என்றால் மூடப்படுதல் மறைவு என்றால்
0: covering is provided through the blood.
1: அந்த மூடப்படுதல் இரத்தத்தின் மூலமாய் நமக்கு
0: covering from sin and shame.
1: பாவம் அவமானம் வேயிலிருந்து
0: covering from the wrath of God.
1: தேவ கோபாக்கினிலிருந்து மூடுதல்
0: covering from every evil that can come from Satan.
1: பிசாசிலிருந்து வரக்கூடிய எல்லா தீமையிலிருந்தும் நமக்கு மூடுதல்
0: complete and perfect protection.
1: முழுமையான பூரணமான பாதுகாப்பு.
0: I always say
1: நான் எப்பொழுதும் சொல்வேன்
0: that if God's people knew half as much as the devil knew
1: பிசாசுக்கு தெரிஞ்சிருக்கிறதுல பாதி அளவாவது விசுவாசிகளுக்கு தெரியும்னா
0: they will have great victory.
1: அவர்கள் மாபெரும் வெற்றி பெறுவார்.
0: The devil knows that he can't touch you.
1: பிசாசுக்கு தெரியும் உங்களை தொட முடியாதுன்னு.
0: That is why he is seeking whom he may devour.
1: அவர் தான் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறார்.
0: Why he has to search and seek and try so hard?
1: ஏன் வகை
0: தேடி and that he cannot swallow anybody and everybody?
1: ஏன் வகை தேடி சுற்றி திரிகிறான்? ஏன் அவனுக்கு தெரியும் யாரை வேணாலும் எல்லாரையும் விழுங்க முடியாதுன்னு.
0: He cannot.
1: அவனால முடியாது.
0: He can only do that to people that don't know where they stand.
1: எங்க நிற்கிறோம் என்று அறியாத மக்களை மட்டும் தான் அவன் தொட முடியும்.
0: He can only do that to people that are ignorant of these truths.
1: இந்த சத்தியங்களை அறியாமல் இருக்கனாலே அந்த மக்களை மட்டும் தான் அவன் தொட முடியும்.
0: They cannot claim the protection through the blood.
1: இரத்தத்தின் மூலமா வரும் பாதுகாப்பை அவர்களால் கோர முடியாது.
0: They do not believe in it.
1: அதை அவர்களால் விசுவாசிக்க
0: முடியாது. They have not been
1: taught in it. அது போதிக்கப்படவில்லை.
0: Therefore they cannot have victory over the devil.
1: ஆகவேதான் பிசாசின் மீது வெற்றி பெற முடியவில்லை.
0: Thank God we have victory over the devil through the blood.
1: ஸ்தோத்திரம். இரத்தத்தின் மூலமாய் பிசாசின் மீது நாம் வெற்றி பெற்றோம்.
0: And at the same time through the blood we can stand before God.
1: அதே நேரத்திலே இரத்தத்தின் மூலமாய் தேவனுக்கு முன்பாக நாம் நிற்க முடியும்.
0: We have access through the blood the Bible says.
1: இரத்தத்தின் மூலமாய் தேவனுடைய சமூகத்தில் நாம் செல்ல முடியும் என்று வேதம்
0: சொல்கிறது. Into the very presence of God.
1: தேவனுடைய சமூகத்துக்குள்ளாகவே நாம் செல்லலாம்.
0: That is why Jesus said.
1: ஆகவேதான் இயேசு சொல்கிறார்.
0: I give you authority and power.
1: நான் உங்களுக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுக்கிறேன்.
0: I give you power and authority.
1: நான் உங்களுக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுக்கிறேன்.
0: Trample upon serpents.
1: சர்ப்பங்களை மிதிக்கவும்.
0: I give you power.
1: நான் உங்களுக்கு அதிகாரத்தை
0: கொடுக்கிறேன். You have the power my friend.
1: நண்பர்களே உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது.
0: And the devil is on the run.
1: பிசாசு ஓடுகிறான்.
0: And you are marching forward.
1: நீங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்.
0: Because of the blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நிமித்தம்.
0: Amen.
1: Amen.
0: Claim that blood.
1: அந்த இரத்தத்தை சொந்தமாக
0: claim that protection and provision through the blood.
1: இரத்தத்தினால் வரக்கூடிய அந்த பாதுகாப்பை பராமரிப்பை சொந்தமாக
0: see yourself covered by the blood.
1: இரத்தத்தினாலே மூடப்பட்டவர்களாக உங்களை பாருங்கள்.
0: See yourself under that protection of the blood.
1: அந்த பாதுகாப்பின் கீழாக நீங்கள் இருக்கிறது போல நீங்கள் உங்களை காணுங்கள்.
0: Live in that with that sense.
1: அந்த அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு வாழுங்கள்.
0: Shall we all stand up together?
1: நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம்.
0: We'll continue next week.
1: அடுத்த வாரம் நாம் தொடருவோம்.
0: We'll start talking about the various things that the blood does.
1: இரத்தம் செய்கிற பல்வேறு காரியங்களை குறித்து நாம் அப்பொழுது பேசுவோம்.
0: All the various things that the blood of Jesus has done.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் செய்திருக்கிற பல்வேறு காரியங்கள்.
0: The Bible declares that so many things have been accomplished through the blood of Jesus.
1: பல்வேறு காரியங்கள் இயேசுவின் இரத்தத்து மூலமாய் நடந்து முடிந்திருக்கிறது என்று வேதம் கூறுகிறது.
0: And we'll begin to study them one by one.
1: அவைகளை ஒவ்வொன்றாக நாம் படிக்க போவோம்.
0: Now let us give thanks to God.
1: இப்பொழுது தேவனுக்கு நன்றிகளை எடுப்போம்.
0: Lift up your hearts to God.
1: உள்ளங்களை தேவனுக்கு முன்பாக
0: எடுங்கள். Thank him tonight my friend.
1: இன்றைக்கு அவருக்கு நன்றி சொல்லுங்கள்.
0: Thank him for the blood.
1: இரத்தத்துக்காக அவரை துதியுங்கள்.
0: Thank him for the covering.
1: மூடுதலுக்காக அவரை ஸ்தோத்திரியுங்கள்.
0: Thank him for the protection.
1: பாதுகாப்புக்காக அவருக்கு நன்றி சொல்லுங்கள்.
0: Thank him for the provision of forgiveness of sin.
1: பாவ மன்னிப்பு என்ற அந்த பராமரிப்புக்காக அவரை ஸ்தோத்திரியுங்கள்.
0: Thank him for the access into the presence of God.
1: தேவனுடைய சமூகத்திலே செல்ல முடிகிறதே அதற்காக அவரை ஸ்தோத்திரியுங்கள்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Oh thank him for the victory.
1: வெற்றிக்காக அவரை ஸ்தோத்திரியுங்கள்.
0: No evil shall befall you.
1: எந்த தீங்கு உங்கள் மீது வராது.
0: Hallelujah.
1: Hallelujah.

ஒரு நாள் இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து இறங்கின போது திரளான மக்கள் கூட்டம் அவரை பின்தொடர்ந்து செல்ல ஆரம்பித்தனர். எல்லோரும் தேவைகளோடு இருந்தனர். எத்தனை பேர் அன்று கண்ணீரோடும் பிரச்சனைகளோடும் அவருக்கு பின் சென்று கொண்டிருந்தனர் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த கூட்டத்திலே ஒரு குஷ்டரோகி மிகுந்த வேதனையோடும் கண்ணீரோடும் வந்திருந்தான். வியாதியின் கொடூரம் ஒரு புறம், குடும்பத்தினரால் கைவிடப்பட்ட நிலை, சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட நிலை, மிகுந்த கலக்கத்தோடு இந்த சபிக்கப்பட்ட நிலையிலிருந்து எனக்கு ஒரு விடுவு உண்டாகாதா என்ற ஏக்கத்தோடு அன்று இயேசுவை காண வந்திருந்தான். எல்லா நம்பிக்கையும் மற்று போன நிலையிலும் இந்த இயேசுவால் எனக்கு ஒரு புது வாழ்வை அளிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு அவன் ஆண்டவர் இயேசுவுக்கு முன் வந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று கூறினான். அவனுக்கு இருந்த விசுவாசத்தை பாருங்கள். உம்மால் ஆகும் என்று சொல்லுகிறான். உடனே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? அவர் மனதுருகி தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று சொல்லி அவனை சுகமாக்கி அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பித்து கொடுத்தார். பலவித கஷ்டங்களாலும் வியாதியினாலும் கடன் தொல்லையாலும் குடும்ப சூழ்நிலைகளாலும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நீ கண்ணீரோடு இருந்து கொண்டிருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. இதோ அவர் உங்களுக்கு என்று ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். ஆண்டவரே, என்னை தொட்டு சுகமாக்கும் ஐயா, என் குடும்பத்தை தொட்டு ஒரு மாற்றத்தை கட்டளையிடும் ஐயா என்று உங்கள் வாய்களை திறந்து கேளுங்கள். அவர் தமது கைகளை நீட்டினால் போதும், நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீர்கள். அவர் கைகளை நீட்டிய மாத்திரத்தில் உங்கள் சூழ்நிலைகள் தலைகீழாக மாற ஆரம்பிக்கும். மலையாக நின்று கொண்டிருக்கிற பிரச்சனைகள் அப்படியே மறைவதையும், சீறிக் கொண்டிருக்கும் மலைகள் அப்படியே அடங்குவதையும் பார்ப்பீர்கள். அவர் இப்பொழுதே தமது கரங்களை நீட்டி ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். என்னை நீ தொட்டு நீ சுகமாக்கும் ஐயா என்று

0: இயேசு ராஜா என்னை ஆளும் இயேசா என்கிற பாடலை பாடுனீங்க. முதல் பாடல் வரவேணும் எனதரசி, அவரை அரசனாக சாஸ்திரியார் போற்றி பாடினார். இந்த பாடலை கேட்கும் பொழுதும் அவரை ராஜாவாக அவரை பார்க்கிறார், அவரை போற்றுகிறார். பெர்ல்மா, இது நம்முடைய கமாஸ் குழுவில் எல்லாருக்கும் விருப்பமான பாடல்.
1: ஆமாண்ணே,
0: எல்லாரும் இதை ரொம்ப விரும்பி இசைப்பாங்க, நீங்களும் விரும்பி பாடுறீங்க. பாடலை குறித்து நீங்க என்ன சொல்றீங்க பெரில்?
1: இந்த பாடல் வந்து காபி என்ற ராகத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது.
0: சரி,
1: இந்த பாடல் வந்து தமிழ் தெரிந்தவர்களுக்கு இது ரொம்ப கடினமான பாடல் கிடையாது, கொஞ்சம் சுலபமா புரிந்து கொள்கிற வரிகள் தான்.
0: பரவாயில்ல, சாஸ்திரியார் கொஞ்சம் சுலபமா புரிந்து கொள்ளுகிற பாடலையும் அவர் ஏற்றி இருக்கிறார் இல்லையா?
1: இட்ஸ் ஒன் ஆஃப் தி ரேர் நினைக்கிறேன் ரேர் சாங்ஸ்.
0: என்ன சொல்றார் மா பாடல்ல, என்ன சொல்றார்?
1: அண்ணா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா,
0: என்னை ஆளும் நீர்தான், என்னை ஆளணும் ஐயா, எனக்கு ஆள தெரியாது, எனக்கு வாழ தெரியாது, நீர்தான் ஒவ்வொரு கட்டத்திலும் நான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதை எனக்கு சொல்லி கொடுத்து என்னை நீ ஆள வேணும், யூ ஷுட் கவர்ன் மீ என்று சொல்லுகிறார்.
1: சரணம் எப்படி போகுது என்றால், மாசில்லாமணியான முச்சுடர் மேசியா அரசே.
0: மாசில்லாமணியான முச்சுடர் மேசியா அரசே என்று பாடுகிறார். மாசு என்றால் எல்லாருக்கும் தெரியும், அழுக்கு, அழுக்கு இல்லாதவர், பாவ அழுக்கு இல்லாதவர் மணியே என்று பாடுகிறார். முச்சுடர் என்று சொல்லும் பொழுது திருத்துவத்துக்கு ஒப்பிடலாம், யுதாகுமாரன் பரிசுத்தாவியானவருக்கு ஒப்பிடலாம். முச்சுடர் மேசியா அரசே, அரசே என்று பாடுகிறார். அடுத்து என்ன சொல்லுகிறார்?
1: மனுவேலே மாமரை நூலே தேவ செங்கோலே இங்கனின் மேலே அன்பு செய்.
0: மனுவேலே இம்மானுவேலே தெரியும், மாமரை நூலே அகைன் மாமரை திருவசனம், சும்மா சாதாரண மரை இல்ல, மாமரை எல்லா மரைகளுக்கும் எல்லா வேதங்களுக்கும் மேற்பட்ட வேதம் மாமரை. தேவ செங்கோல், செங்கோல் என்று சொன்னால் அரசர்கள் வைத்திருப்பாங்க இல்லையா,
1: செப்டர்.
0: அவர் அரசன் இல்லையா, அவருக்கும் ஒண்ணும் தேவ செங்கோலே எங்களின் மேலே அன்பு செய்,
1: அன்பு செய்,
0: இப்படிப்பட்டவரே என் பேர்ல கொஞ்சம் அன்பு செய்யப்பா.
1: போற்றுதலுக்குரிய
0: ஒரு வார்த்தை சரணம். சதானந்தா என்று சொன்னால் சச்சிதானத்தினுடைய சுருக்கம் தான், சத்து சித்து ஆனந்தம் சதானந்தம். சதானந்தா வானத்திலிருந்து வந்தவர் வானந்தா,
1: ஊவந்தாள்
0: என்று சொன்னால் விருப்பத்தோடு நமக்கு உதவுகிறவர்.
1: மிக வந்தனம் வந்தனம்
0: வந்தனம் அகைன் போற்றுதலுக்குரிய வார்த்தை தான், மிக வந்தனம் வந்தனம்
1: இயேசு ராஜா என. ஓகே, மூன்றாவது சரணம் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சரணம். ஐயா என் மனம் மாற்றி,
0: என் மனதை மாற்றும் ஐயா,
1: உனது அடிமை என்றனை தேற்றி.
0: ஆமா, நான் சோகமா இருக்கும் பொழுது என்னை தேற்ற வேண்டும் நீ.
1: குணமாக்கி வினை நீக்கி கை தூக்கி மெய் பாக்கியம் கொடு.
0: ரொம்ப கஷ்டமா கீர்த்தனை பாடு. நீங்க குணமாக்கின உடனே அடுத்தது வினை நீக்கி,
1: வினை
0: நீக்கி குணத்துக்கு மூன்று சொல்லி வினைக்கு ரெண்டு சொல்லி,
1: ரெண்டு சொல்லி. ஓகே, கஷ்டமாவே
0: குணமாக்கி வினை நீக்கி
1: கை தூக்கி.
0: என்னை குணமாக்கும் சரீரத்திலும் ஆன்மீகத்திலும் என்னை குணமாக்க வேண்டும், வினை நீக்கி என்னுடைய பாவ வினைகளை எல்லாம் நீ நீக்க வேண்டும். நான் விழுந்து போயிட்டேயா, என்ன என்ன செய்யணும்? கை தூக்கி
1: மெய் பாக்கி
0: பாக்கியத்தை கொடு. இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா என்று அவரிடத்திலே மன்றாடுகிறார்.
1: பியூட்டிஃபுல் சாங் என்ன. தேங்க் யூ.
2: கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நமோ பாகம் இரண்டை நீங்கள் கண்டீர்கள், கேட்டீர்கள். உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதை நீங்கள் மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளணும். அது மாத்திரமல்ல, மறக்காமல் மியூசிக் மைண்ட்ஸ் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.

வாழ்க்கையில் நான் சென்ற அநேக பாதைகளை என் தேவன் அறிவார். இக்கட்டு நேரத்திலும் வேதனையின் மத்தியிலும் தனிமையின் நாட்களிலும் நான் சென்ற பாதைகளை நான் பார்க்கும் பொழுது தேவனுடைய தயவால் தான் நான் வாழ்ந்து கொண்டு வருகிறேன். இவ்வளவு பெரிய ஒரு சபையை இக்கட்டின் மத்தியில் நடத்துவதற்கும் தூக்கமில்லாத நேரங்களில் என் கையை பிடித்து தாங்குவதற்கும் ஆண்டவர் கிருபை செய்தார். அவருடைய தயவுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். என்ன நடந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை மாத்திரம் மறக்க வேண்டாம், நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் தயவால் எங்களை தாங்கிக் கொள்வார், எங்களை வழி நடத்துவார். ஆபரேஷனுக்கு போவதற்கு முன்பதாக நான் என் வாழ்க்கையை குறித்து யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவரிடம் நான் சொன்னேன், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை உம்முடைய கரத்தில் இருக்கிறது. 36 வருஷம் உமக்காக நான் ஊழியம் செய்து இந்த 20,000 பேருள்ள சபையை கட்ட நீர் கிருபை தந்தீர் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் தர்மியான பாடலை எனக்கு தந்தார். என்னுடைய தயவு உன்னோடு கூட எப்பொழுதும் இருக்கும்.

ஆம், இந்த உலகத்தில எல்லா மனிதர்களும் வாழ்வதற்காக தான் பிறக்கிறார்கள். ஆனால் என் தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் மரிப்பதற்காக பிறந்தவர். அவர் மரித்து கல்லறையில் அடைக்கப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து இந்நாள் மட்டும் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த தெய்வத்தை ஒன்று சேர்ந்து அவரை துதிப்போம். வாருங்கள்.

0: நம்ம இந்த சபையை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல்ல சபை எதற்காக, சபையை எதற்காக ஆண்டவர் நிறுவினார், அந்த சபையினுடைய தலைவர் யார், அது எப்படி வந்து அந்த சபைக்கு வந்து ஒரு தலை இருக்கிறது, அந்த தலை யார், அந்த கிறிஸ்து தலையாக இருந்து அவரே அஸ்திவார கல்லாக இருந்து அந்த மூளைக்கல்லின் மேல் கட்டப்பட்டதாக இருக்கிற அந்த சபைக்கு நம்மளை ஒரு சிலரை தெரிந்து கொண்டு தலைவர்களாக வைத்திருக்கிறார். அப்படி வைத்த போதகர் இல்லை ஊழியக்காரருடைய அழைப்பு என்னவாக இருக்கணும், அவருடைய ஒரே அடையாளம் என்னவாக இருக்கணும், தேவனுடைய மனுஷன் என்று சொல்லக்கூடியதாக இருக்கணும். அவருடைய பிரதான அழைப்பு என்ன, தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்க வேண்டும், அதுதான் அவருடைய பிரதான அழைப்பு என்பதை குறித்து போன வாரம் பார்த்தோம். இந்த வாரத்தில் நம்ம அதனுடைய இன்னொரு பகுதி, அதாவது அப்படி அழைக்கப்பட்ட ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி வழிநடத்த வேண்டும், தன்னுடைய சபையை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்ய போகிறாரு, தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ள ஒரு சபைக்கு கடிதம் எழுதுகிறார். இதை கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். தெசலோனிக்கே பட்டணம் வந்து அத்தேனே பட்டணம், ஏத்தேன்ஸ் என்று சொல்லக்கூடிய பட்டணத்திலிருந்து ஏறக்குறைய ஒரு 500 மைல், இன்றைக்கும் அந்த பட்டணம் பேர் இருக்குது தெசலோனிக்கேன்னே இருக்குது, சரியா. கொரிந்துக்கு வந்து நீங்கள் ஏத்தேன்ஸ்லேருந்து ட்ரெயினில் போனீங்கன்னா ஒரு 1 ஹவரில் போயிடலாம் கொரிந்துக்கு. கொரிந்துலேருந்து இன்னும் ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் போனீங்கன்னா நீங்கள் தெசலோனிக்கே போயிடலாம். இதுவும் வந்து ஒரு கடற்கரை இல்லை ஒரு துறைமுக பட்டணமாக இருக்கக்கூடிய ஒரு பட்டணம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்தது 3 வாரம் தான் இருந்தார். 3 வாரம் இருந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவர்களை ஆண்டவருடைய வார்த்தையில் நல்ல தகுதிப்படுத்தினவங்களை படுத்திட்டு அவர்களுக்கு ஆண்டவருடைய வருகையை முதற்கொண்டு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அந்த சபை வந்து தேவனுடைய வார்த்தையிலும் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்துலேயும் நற்கிரியிலையும் அன்புலையும் எப்படி அவர்கள் வளர்ந்தவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது இது ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியான ஒரு சபை. ஏன்னா நீங்கள் அது புரிஞ்சுக்கணும், எந்த சபைக்கு எழுதுறாருன்னு, ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியான சபை நம்ம சபையை போல. அல்லையா, கொஞ்சம் பேருக்கு இப்போ தான் சந்தோஷம் வருது. ஏன்னா விசுவாசத்தில் தேர்னவங்க, அன்பில் தேர்னவங்க, அவங்களுடைய நற்கிரியில் தெரியக்கூடியதா, அப்படி உள்ள ஒரு சபைக்கு கடிதம் எழுதுகிறார். அப்படி எழுதும்போது என்ன எழுதுகிறாரு, தான் யார் என்பதை அவங்களுக்கு எழுதுகிறார். நான் எப்படி உங்களுக்கு ஒரு மூப்பனாக, ஒரு தலைவனாக, ஒரு போதகராக, ஒரு வழிநடத்துபவராக இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது 2 படங்கள் போல, பிக்சர் இமேஜ், 2 படங்களாக ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறாரு. அதிலிருந்து இன்றைக்கு 1 பார்க்க போகிறோம், அடுத்த வாரம் இன்னொன்று பார்ப்போம், சரியா. இது 1 தெசலோனிக்கே 2:7-12 உள்ள வசனங்கள். தெசலோனிக்கர் எழுதின கடிதம், முதலாவது கடிதம், முதலாவது நிருபத்தில் 2 அதிகாரத்தில் 7-12 உள்ள வசனங்கள் வாசிக்கிறேன் பாருங்கள். உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம், பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாயிருக்கும், உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையுமின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டுமென்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். என்னன்னா, புதிய ஏற்பாட்டில் வந்து பேதுரு தன்னுடைய நிருபம் எழுதும்போது பேதுரு 1 பேதுரு 5:4 முதல் 4 வசனங்களில் என்ன எழுதுறாருனா, எப்படி ஒரு மேய்ப்பனை போல இருக்க வேண்டும், தேவனுடைய மந்தையை எப்படி மேய்க்க வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பிரதான மேய்ப்பராக இருக்கிறாரு, அதனால் ஒரு தலைவன் என்பவன் மேய்ப்பனை போல இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது 1 கொரிந்தியர் 4 முதல் 3 வசனங்களை சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, ஒரு ஊழியக்காரன் என்பவன் நல்ல உக்கிரானக்காரன், நல்ல ஒரு ஸ்டூவர்டா, என தனக்கு சொந்தம் இல்லை ஆனால் அவர்களை ஒரு பொறுப்போடு வழிநடத்தக்கூடிய ஒரு உண்மையுள்ள ஒரு உக்கிரானக்காரனாக இருக்கணும் அப்படிங்கிறத குறித்து சொல்கிறாரு. திமோத்தேய்க்கு எழுதும்போது போன முறை பார்த்தது போல 1 தீமோத்தேயு 2:7 சொல்லும்போது ஒரு நல்ல ஒரு ஆசிரியனாக இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 2 சொல்லும்போது எப்படி ஒரு நல்ல ஒரு தேவனுடைய செய்தியை சொல்லக்கூடியவனாம். போன முறை பார்க்கும்போது பார்த்தோம் எப்படி வந்து ஒரு மல்யுத்த வீரன், ஒரு போர் சேவகன், அப்புறம் ஒரு ஆசிரியர், அப்புறம் ஒரு விவசாயி, ஒரு 4 விதமான படங்களை சொல்லி எப்படி தேவனுடைய வசனத்தை நம்ம ஆழமாக கற்றுக்கொள்ளுங்கிற 4 படம் சொல்லி கொடுத்தாரு. எப்படி ஒரு போர் சேவகனை போல தேவனுடைய வார்த்தையில நம்ம கற்றுக்கொண்டே இருக்கணும், தேறினவங்களாக இருக்கணும், ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதன் மூலமாக நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு போர் சேவகனை போல இருக்க முடியும். ஒரு மல்யுத்த வீரன் வந்து எப்படி தினசரி வந்து தன் பயிற்சி பண்ணி கொண்டிருப்பானோ அதுபோல் பண்ணணும். அடுத்து ஒரு ஆசிரியர் எப்படி சொல்லி கொடுப்பாரோ அதுபோல். கடைசியாக ஒரு விவசாயி எப்படி வந்து விவசாயத்தில் விதையை விதைச்சிட்டு உட்காந்துருப்பானோ அதுபோல் இருக்கணும். இப்படி அநேக படங்கள் இருந்தாலும் இங்கே தெசலோனிக்க சபைக்கு எழுதும்போது மட்டும் என்ன சொல்கிறாரு, ஒரு பால் கொடுக்கும் தாயை போல, நர்சிங் மதர். ஆங்கில வேதாகமத்தில் நர்சிங் மதர், தமிழில் வந்து அழகாக பால் கொடுக்கும் தாயை போல. இந்த 1 தெசலோனிக்கேயர் 2:7 சொல்லும்போது நான் வந்து உங்களுக்கு தலைவன், நான் உங்களை வழி நடத்துகிறேன், ஆனால் நான் எப்படி உங்களை இருந்து நடத்துகிறேன்னா ஒரு தாயை போல. அதில் இந்த தாய் எப்படிப்பட்ட ஒரு தாய், தன்னுடைய பிள்ளை பால்குடி மறவாத பிள்ளைகளுக்கு வழி நடத்துகிற தாயை போல ஒப்பிட்டு சொல்கிறார். வெறும் அம்மா சொல்லலை, ரொம்ப அழகாக சொல்கிறாரு. ஏன்னா இதே இது வந்து கலாத்தியருக்கு எழுதும்போது 4:19 சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நான் வந்து எப்படி உங்களுக்காக மீண்டும் கற்ப வேதனைப்படுகிறேன், எதற்காக, கிறிஸ்து உங்களில் உருமாகும் அளவிற்கு. நீங்கள் ஏற்கனவே பிள்ளைகளே, எப்படி பிள்ளைகளே, நீங்கள் மறுபடியும் கிறிஸ்துவ போல உங்களுக்குள்ள ஒரு கிறிஸ்து உருவாகணுன்றதுக்காக ஒரு தாய் கற்ப வேதனை படுவது போல நான் கற்ப வேதனை படுகிறேன், நான் ஒரு தாயாக இருந்து வழி நடத்துகிறேன். கலாத்திய பகுதியில் உள்ள எல்லா சபைகளுக்கு எழுதும்போது அதைத்தான் சொல்கிறார். இங்கேயும் அதே தான் சொல்கிறாரு. இன்னொரு மனம் சொல்கிறார், நம்ம இதிலே பார்க்குறோம். நீங்கள் ஆங்கில வேதாகம்னா 11 வேர்ஸ் 11 இன் இங்கிலீஷ் பைபிள், தமிழ் பைபிளில் 12 நம்ம சொல்லும்போது என்ன பார்க்குறாரு, ஒரு தகப்பனை போல நான் உங்களுக்கு புத்தி சொல்லக்கூடியவனா. ஒன்று வந்து பால் கொடுக்கிற தாய், இன்னொன்று வந்து என்ன, தகப்பன். தாய் என்று சொல்லும்போது அன்பு காட்டக்கூடியதா, அரவணைக்கக்கூடியதா, ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியதா, ஒரு போஷிக்கக்கூடியதா, தன்னுடைய அன்பு முழுவதையும் காட்டக்கூடியதா, தன்னுடைய பிள்ளையை குறித்த ஒரு கரிசனையோடு காட்டக்கூடியதா. தகப்பன் சொல்லும்போது ஒரு கண்டிச்சு, ஒரு அதிகாரத்தோடு, ஒரு அத்தாரிட்டி, அவனை திருத்துவதற்கு புத்தி சொல்லி பையனை வந்து திருத்துவதற்கு என்னென்ன செய்யணுமோ அதை போல இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே போல் அவர் கொரிந்து சபைக்கு எழுதும்போது 1 கொரிந்தியர் 4:15 பாருங்களேன், 1 கொரிந்தியர் 4:15 பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காரு, உங்கள் கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தில் நான் உங்களை பெற்றேன். நான் உங்களுக்கு வாத்தியார் இல்லை. எப்படி, நான் 10,000 பேர் போதிக்கிறவங்க இருக்கிறாங்க, ஆனால் நான் போதிக்கிற அந்த வாத்தியார் இல்லை, நான் யாரு, உங்களை பெற்றெடுத்த தகப்பேன். அப்போ இந்த 2 ஓமானத்தையும் இங்கே சொல்கிறார், 2 படங்களாக சொல்கிறார். ஒன்று வந்து நான் வந்து உங்களுக்கு பால் கொடுக்குற தாயை போல பார்த்து கொண்டேன், இன்னொன்று வந்து உங்களை வழி நடத்துகிற, உங்களை கண்டித்து புத்தி சொல்லுகிற தகப்பனை போல இருந்தேன்னு சொல்லி. அப்போ முதலாவது ஒரு அழைப்பு அப்படின்னு சொல்லும்போது ஒரு தாயை குறித்தது. இந்த தாய் போல பாசக்காரங்க வந்து எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. எப்படி, பிள்ளை என்னதான் மோசமாக இருந்தாலும் சரி, பிள்ளை என்னதான் அசிங்கமாக இருந்தாலும், ஆனால் தாயோட கண்ணுக்கு அவ்வளவு அழகாக வடிவாக தெரியும் புள்ள. எப்படி, என் புள்ள அவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்க, ஆனால் புள்ள அழகாக இருக்கா இல்லையாங்கிறது நம்ம பார்க்கும்போது இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் தாயோட கண்களுக்கு அவங்க புள்ள தான் எல்லாமே. என் புள்ள அவ்வளோ வடிவாக இருப்பா, என் புள்ள அவ்வளோ நல்லா செய்வா அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் மேலே இந்த தாய்மார்கள் வைத்திருக்கிற பாசங்கிறது வந்து நம்மளால் சொல்ல முடியாத ஒரு காரியம். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்து சொல்கிறதுல என்ன சொல்கிறாருன்னா, எத்தனையோ உறவுகள் இருக்குது, கணவன் மனைவி உறவு இருக்குது, தகப்பன் புள்ள உறவு இருக்குது, நண்பர்கள் உறவு இருக்குது, வாத்தியார் உறவு இருக்குது, எத்தனையோ வேறு வேறு விதமான அரசர்கள், எத்தனையோ விதமான இந்த பூமிக்கு அடுத்த உறவுகள் இருக்குது. ஆனால் அவர் தெரிந்தெடுத்து சொல்கிற ஒரு உறவு என்னென்னா, ரொம்ப இன்டிமேட், அதாவது ரொம்ப ஒரு அந்யோன்ய ஒரு அன்பு, அது மாத்திரமல்ல ரொம்ப ஒரு மென்மையான உணர்வுகள் உடையது, அது மாத்திரமல்ல ரொம்ப பாசம் காட்டக்கூடிய ஒரு டெண்டர்னா, அதாவது ரொம்ப ஒரு இதமாக பதமாக பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு உறவை எடுத்து சொல்கிறார். அதாவது நீங்கள் இப்போ பாருங்களேன், ஒரு ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நம்ம இங்கே லண்டனில் இருக்கோம். இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளையை கொண்டு போய் நர்சரியில் விடுறீங்க, நர்சரியில் வந்து ஒரு ரேஷியோ வச்சுருக்கான், எத்தனை பிள்ளைக்கு ஒரு டீச்சர் இருக்கணும், என்ன நிறைய பேர் பிள்ளைங்க பள்ளி ரேஷியோக்கு அனுப்புகிறீங்க உங்களுக்கு தெரியாதா, அஞ்சு பிள்ளைக்கு ஒரு டீச்சர் இருக்கணும், ஒரு ஒரு ஆள் இல்லைன்னா அந்த அது வந்து அவங்க வந்து ஆப்ஸ்டில் வராது, அதுவும் இல்லாமல் ஒரு பிள்ளை கூட ஒரு ஆள் மட்டும் தனியாக இருக்கக்கூடாது, கூட இன்னொரு ஆள் இருக்கணும். அவ்வளவு கட்டுப்பாடுகள், அவ்வளவு தூரம். காரணம் என்ன, சின்ன பிள்ளைங்களை எக்காரணத்தை கொண்டும் எதுவும் அவங்களுக்கு நடந்துடக்கூடாது, அவர்கள் ரொம்ப என்ன சொல்கிறது, தே ஆர் வல்னரபிள், அவங்க வந்து ரொம்ப லெகுவாக அவர்களால் பாதிப்புக்குள்ளாக முடியும், அதனால் நம்ம வந்து அவங்கள வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கொள்ளணும்னு சொல்லி. அப்படி பார்க்கும்போது ஒரு பிள்ளைய பாதுகாத்து ஒரு பிள்ளைய பராமரிக்கிறது தன் பிள்ளை பெற்றெடுத்த பிள்ளையை தவிர தாயை தவிர வேறு யாராலே முடியாது. ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறோம், நிறையா இப்போ செய்திகள் பார்க்குறோம், அந்த டிக்டாக்கை பார்த்துட்டு யார் கூடயே ஓடி போகணும்னு சொல்லி தன்னுடைய பிள்ளையை கொண்டுட்டு போன அம்மாவை நம்ம பார்க்குறோம், காலம் கெட்டு போயிடுச்சு, அதனால என்னமோ சபையிலையும் அம்மாவாக இருக்க வேண்டிய போதவர் மாடை கறந்துடுறாரு, மாடு பால் கறக்கிறதுக்கு போல மாட்டையே கொண்டுடுறாருன்னு பார்க்குறோம். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இப்போ கூட நம்ம சமீபத்தில் யூகேயில் கூட ஒரு நியூஸ் போயிருக்கு இல்லையா, ஒரு பிள்ளை ஒரு ஒரு லேடி வந்து தன்னுடைய ரெண்டு பிள்ளைங்களை கொண்டு போட்டாங்கன்னு சொல்லி இப்போ பரபரப்பாக அந்த ரெண்டு வாரமாக ஒரு நியூஸ் போயிட்டே இருக்குது. அப்போ என்னென்னா, இந்த மாதிரி தாய் கூட மனசு கடினப்படக்கூடிய காலத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவருடைய ஒரு அமைப்பு என்னென்னா, ஒரு தாய் என்பவள் அந்த பிள்ளைய, தன்னுடைய வயிற்றில் வளர்ந்த பிள்ளைய அவள் வந்து பாதுகாத்து பராமரித்து அன்பு செலுத்தி அவளுக்கு சொல்லக்கூடிய நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா, தாய் வந்து தன்னுடைய பிள்ளைய தன்னுடைய மார்போடு அணைத்து வைத்து கொள்ளும்போது அந்த இதமான வெப்பத்திலே பிள்ளை தூங்குறத நம்ம பார்த்துருக்கோம். பிள்ளைய கீழே வச்சா முழிச்சிரும். அந்த மாதிரி பிள்ளைய பராமரிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு உறவை எடுத்து சொல்கிறாரு, நான் உங்களை அப்படி பார்த்துக்கிட்டேன். அப்போ என்னென்னா, நான் வந்து நின்று உங்கள்கிட்ட பிரசங்கம் பண்ணலை, நான் வந்து உங்களுக்கு வந்து போதிக்கிறது மாத்திரம் இல்லை, நான் தேவனுடைய மனுஷன், நான் தேவனுடைய ஞானத்தை சொல்லணும், தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லணும், ஆனால் அதை வந்து நான் வந்து ஒரு இதாக சொல்லலை. நான் எப்படி சொல்கிறேன், ஒரு பிள்ளைய பராமரித்தது போல், அதாவது பால் குடி மறவாத ஒரு பிள்ளைய நான் எப்படி பார்த்து கொள்ளணும். இதில் நீங்கள் ரெண்டு விஷயம் பார்க்க முடியும். ஆங்கில வேதாகமத்தில் சொல்லும்போது நர்சிங் மதருங்கிறதுனால ரெண்டு, அதிலே ரெண்டு வார்த்தை இருக்கு, நர்ஸு மதர். நர்ஸுக்கும் அம்மாவுக்கும் என்ன வித்தியாசம், ரெண்டு பேரும் பிள்ளைய பார்க்குறாங்க. பிள்ளைக்கு சுகம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா ரெண்டு பேரையுமே, ரெண்டு பேருமே பிள்ளைய பார்க்குறாங்க. ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம், அம்மா பாசத்தினால பிள்ளைய பார்க்குறா, நர்ஸு காசுக்காக பிள்ளைய பார்க்குறா. ஹலோ, ஊழியக்காரர் வந்து எதுக்காக தன்னுடைய மந்தையை மேய்க்கிறாருங்கிறத பார்க்கணும். காசுக்காக செய்கிறாரா இல்லை பாசத்தினால செய்கிறாரா, தேவ அன்பு இருக்கிறதுனால, தேவ அன்பு ஏவப்பட்டதுனால செய்கிறாரா. ஏன்னா நம்ம இது நிறைய நேரங்களில் நம்ம இதை சரியாக புரிந்து கொள்ளாததுனால தான் நிறைய பேர் என்னென்னா, ஊழியக்காரர் என்று சொல்லுகிறவர்களும் தங்களுடைய மந்தையை சரியாக மேய்க்காமல் போகிறதுக்கு தான். நான் ஒரு உதாரணத்தில் கூட சொல்லியிருக்கேன் ஒரு பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸில். இப்போ நர்ஸ் வந்து பிள்ளை வந்து ஐசியூவில் இருக்குது, எட்டு மணி நேரம் டியூட்டி, கரெக்டாக வருவா டியூட்டி எட்டு மணிக்குனா, எட்டு மணிக்கு வந்து சாட்டை பார்த்து கையெழுத்து போட்டு பிள்ளையை பார்த்தா ஓகே, பிள்ளைக்கு என்ன பல்ஸு எல்லாம் சாட்டெல்லாம் பார்ப்பா, எல்லாம் பார்ப்பா, ரைட்டு எனக்கு 15 நிமிஷம் பிரேக் இருக்கு, டீ குடிக்க போயிடுவா. ஆனால் அந்த பிள்ளையோட அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்க, அம்மா தூங்கியிருக்காது, பல் விளக்கியிருக்காது, டீ குடிச்சிருக்காது, காஃபி குடிச்சிருக்காது, சாப்பிட்ருக்காது. மூணு நாள் ஆனாலும் அதை விட்டு போகாமல் அங்கேயே உட்காந்துருக்கும். ஆனால் அந்த நர்ஸ் என்ன பண்ணுவாள், போயிட்டு டீ குடிக்கும்போது ஃபோன் எடுத்து வீட்டுக்கு ஃபோனை போட்டு இதை போட்டு என்ன சாப்பிட்டீங்களா, அதை பண்ணிங்களா, இல்லை சினிமாவுக்கு போகுமா, இப்படி எல்லா கதையும் பேசிவிட்டு ஃபோனை வச்சுட்டு வந்து மறுபடியும் பிள்ளைக்கு என்ன பார்க்கணும், ட்ரிப்பு போடணுமா, மருந்து போடணுமா, என்ன போடணுமா போட்டுட்டு மறுபடியும் 8 மணி நேரம் முடிஞ்சது போயிடுவா. அடுத்த நாள் காலையில் வந்தால் பிள்ளை உயிரோடு இருக்கா, டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சா, அதை பற்றி கவலை இல்லை, அடுத்து யார் இருக்காங்களோ அவங்கள பார்ப்பாங்க. அது நர்ஸு. ஆனால் அம்மா அப்படி கிடையாது. இந்த அம்மாங்கிறது எப்படி பார்த்துக்கிறாங்க, தங்களை, அதாவது தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய ரத்தம் தன் பிள்ளைக்கு ஒன்றுன்னு சொன்னால் இவங்களால் தாங்கி கொள்ள முடியாதபடி அந்த பிள்ளைய போஷித்து வளர்க்கக்கூடிய ஒரு காரியம். இந்த உறவை பவுல் தெரிந்தெடுத்து சொல்கிறார், நான் தெசலோனிக்க சபையில் உள்ள மக்களே உங்களை பால் கொடுக்குற தாய் போல நான் உங்களை பராமரித்தேன். எப்படி, உங்களுக்கு என்ன கொடுக்கணும், என்ன வார்த்தை கொடுக்கணும், நீங்கள் எப்படி சத்துள்ள ஆகாரம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்படி பால் கொடுக்கணும். நிறைய சகோதரிகள் இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு ரொம்ப லகுவாக புரியும். இந்த பிள்ளை வளரும்போது பிள்ளைக்கு பால் கொடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக சாப்பிடணும் அம்மா மார். ஏன்னா அம்மா ஏதாவது வித்தியாசமாக சாப்பிட்டா பிள்ளைக்கு வயிற்றுக்கு நோவு வந்துடும், இல்லை பிள்ளைக்கு லூஸ் மோஷன் வந்துடும், இல்லை வயதால் போயிடும், இல்லை பிள்ளைக்கு கோல்டு வந்துடும். எதுவுமே வந்து பிள்ளைக்கு ஏதாவது செய்யணுன்னா அதை தான் கொடுக்கணும். யாராவது பிறந்த பிள்ளைக்கு, 1 மாதம் பிள்ளைக்கு யாராவது பிளேட்டில் சாப்பாடு போட்டு வச்சு சாப்பிடுன்னு சொல்கிறீங்களா, என்ன கிடையாது. என்ன, நீங்கள் எடுத்து சாப்பிட்டு அதை செமிச்சு நீங்கள் அது பண்ணி அதிலிருந்து ஒரு சத்தாக்கி அதிலிருந்து ஒரு பாலை பிள்ளைக்கு கொடுக்குறீங்க. அப்போ ஒரு பிள்ளைக்கு வந்து எந்த அளவுக்கு பராமரித்து கொடுக்குறாரோ அதுபோல் நான் உங்களுக்கு, நீங்கள் வளருவதற்கு தேவையான உங்களுக்கு என்னென்ன உணவு கொடுக்கணுமோ அதை நான் உங்களுக்கு கொடுத்தேன். ஏன்னா அந்த உறவில் வந்து சொல்லும்போது, ஏன்னா இது இந்த பிள்ளையை வளர்க்கும் போது அந்த பிள்ளைக்கு வந்து என்ன வருது, ஒரு தன்னுடைய பாசம், தன்னுடைய நேசம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது. இதில் இந்த 7வது வசனம் வாசிங்களேன் ஒரு நிமிஷம் மறுபடியும், அப்போ தான் உங்களுக்கு புரியும். 1 தெசலோனிக்கே 2:7 முதல் பக்கத்தில் இருக்கு பாருங்க. அதே தான், உங்களிடத்தில்
1: பச்சமாய் நடந்து கொண்டோம், பால் கொடுக்கிற தாயானவள்,
0: பால் கொடுக்கிற தாயானவள்
1: தன் பிள்ளைகளை
0: பக்கத்து வீட்டு பிள்ளைகளை காப்பாற்றுறது போல இல்லை. எது, தாய் பால் கொடுக்கிறவள் தன் பிள்ளைய, நீங்க நல்லா கவனிக்கணும், தான் பிள்ளைக்கு ஒண்ணுன்னா அம்மாவால் தாங்கிக்க முடியாது. என்னதான் உங்க தங்கச்சியா இருந்தாலும், அக்காவா இருந்தாலும், இல்ல தெரிஞ்சவங்களா இருந்தாலும், இல்ல சகோதர சகோதரியா இருந்தாலும், அவங்க பிள்ளைக்கு ஒண்ணுன்னா சரிம்மா கொஞ்ச நேரம் கூட இருப்போம், அப்புறம் கண்ணு நம்மள அறியாமலே அசந்துரும், நம்ம தூங்கிடுவோம். ஆனா அதே இது உங்க பிள்ளைக்கு வந்தா பண்ண மாட்டீங்க. தன் பிள்ளைக்கு கொடுக்கறது போல சர கேட்டு கிடையாது, வேற எங்கேயோ போய் கடன் வாங்கிட்டு வந்த பிள்ளை இல்லை, தன்னோட பிள்ளை. அந்த பிள்ளைகளுக்கு தான் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் இது என்னன்னா, இது ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய கிருபை. அதாவது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ஒரு காரியம் வந்து பிள்ளைகளை வந்து பராமரித்து வளர்க்குற ஒரு சேவைங்கிற ஒரு இதை வந்து தாய்மார்களுக்கு தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அது வந்து ஒரு உன்னதமான பணி. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், யாராவது உங்கள் பிள்ளைய வளர்த்ததுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் நல்ல அம்மா அப்படின்னு சொல்லி யாராவது உங்களை பாராட்டுறாங்களா, இல்லை யாராவது கூட்டு வச்சு உங்களை கொண்டாடுறாங்களா, அம்மா நீங்கள் நல்லா உங்கள் பிள்ளைக்காக ராத்திரி பகலாக கண் விழித்து நீங்கள் அந்த பிள்ளைய பராமரிச்சிங்க, அதுக்காக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த ஊரே சேர்ந்து உங்களை கை தட்டுறோம்னு சொல்லுதா இந்த அம்மாக்காது, இல்லை எதுக்காவது ஒரு பெரிய அவார்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறோமோ, உங்கள் எல்லாரோடைய பிள்ளையும் வளர்ந்து பெரியால் ஆயிடுச்சு, அம்மா இருக்கிறாங்க, பேத்தியும் பேத்தியே பார்த்து, பேத்தியும் பேரப்பிள்ளைகளை பார்த்தாச்சு, அவங்களுக்கு யாராவது சர்டிஃபிகேட் கொடுத்தோமா நீங்கள் நல்ல அம்மான்னு சொல்லி அவங்க பிள்ளை கொடுத்தாங்களா, கிடையாது. யாருமே செலிப்ரேட் பண்ண, எல்லாம் என்ன கிடைச்சது, 30 டைப்பரு, எப்போ பார் மூக்கை சீந்துறது, பாதி நேரம் கக்கா போனால் அது கழுவுறது, எப்போ பார் புல்லை அழுகும், தூக்கம் வராது, என்ன ஒரு சின்ன பிரச்சனைனாலும் ஒன்றும் சொல்ல தெரியாது. ஏன்னா பிள்ளை வளர்க்கும்போது பிள்ளை எப்படா பேசுன்னு இருக்கும், ஏன்னா அழுதுகிட்டே இருக்கும். என்ன பிரச்சனைனாலும் பின்ன என்ன பண்ணோம், அழுகும். அப்போ நமக்கு என்ன தெரியாது, இந்த பிள்ளைக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியாது நமக்கு. எப்படி பிள்ளைக்கு என்ன பிரச்சனைனே தெரியாது, அட வாயை திறந்து சொல்லிடாதான்னு நமக்கே தோணும். எதுக்கு அழுகிறான், ஏன்னா எங்கள் வீட்டில் என் சின்னவன் வந்து அழுவான் அழுவான் ராத்திரி, எதுக்கு அழுகிறான்னே தெரியாது. எறும்பு கடிச்சு அழுகிறானா, வயிற்று வலிச்சு அழுகிறானா, இல்லை காதில் பிரச்சனை அழுகிறானா, இல்லை பல்லு வருதுன்னு அழுகிறானா, ஒன்றும் தெரியாது. அழுவான் அழுவான் அழுவான் அழுதுகிட்டே இருப்பான். பிள்ளைங்க எப்போலும் பசிச்சாலும் பிள்ளை என்ன கக்கா போனால் அழும். பிள்ளை எல்லாத்துக்கும் அழக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இதில் வந்து நம்ம எப்போவுமே வந்து அந்த பிள்ளைகளை பராமரிக்கிறது எப்படா இந்த பிள்ளை நம்மக்கிட்ட பேசும் அப்படின்னு சொல்லக்கூடியதான். அப்போ நமக்கு வந்து யாரும் நம்மளை பாராட்ட போகிறதில்ல, யாரும் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கொண்டாட போகிறதில்ல. ஆனால் நமக்கு கிடைக்கிறதுல என்ன, என்னத்தை பார்த்த, என்ன பெருசாக நீ மட்டும், என்ன புதுசாக நீ மட்டும்தான் பிள்ளை பார்த்தியா, யோசிச்சு பாருங்களேன். அதாவது என்னென்னா ஒரு நன்றியே இல்லாத ஒரு வேலை. நல்லா கவனிங்க, ஒரு நன்றியே இல்லாத வேலை. யாரு, உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் சொல்ல மாட்டாங்க, நல்லா பார்த்தா அவ்வளோதான், அதோட சரி, அதுக்கு மேலே வேற ஏதாவது சொல்லுவாங்களா, கிடையாது. சரி, இந்த பிள்ளை வளருதே, பிள்ளையாவது நன்றியாக இருக்குமா? அதனால தான் இங்கே மதர்ஸ் டே கொண்டு வந்துட்டான், அட்லீஸ்ட் வருஷத்துக்கு முறையாவது அம்மாட்ட பேசுகிறா அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, பிள்ளைங்க வளர்ந்து பெரிய ஆளானதுக்கப்புறம் நான் என் குடும்பம் என் பிள்ளை இப்படி சொல்லக்கூடிய ஒரு பெரிய காரியம், அவங்க லெவலில் போகக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அவங்க யாருமே வந்து நம்மளுடைய காரியங்களில் வந்து இது பண்ணுறதே கிடையாது. இப்போ என்ன ஓல்டேஜ் ஹோமில் வந்து விசிட் பண்ணாங்க, இல்லை உங்களை பராமரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறதே ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை. அப்போ எந்த வகையிலுமே ஒரு பாராட்டு இல்லாத ஒரு காரியம். நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்க, இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பால் கொடுக்குற தாயாக இருந்து பிள்ளைய வளர்க்குறீங்க, அதற்காக உங்களை பாராட்டக்கூடியவங்களும் இல்லை, உங்களுக்கு நன்றி சொல்லக்கூடியவங்களும் கிடையாது. அதனால தான் பவுல் இதை எடுத்து சொல்கிறாரு, நீ வந்து என்ன, உனக்கு என்ன கிடைக்குது, வேற ஒன்றுமே கிடையாது, ஆனால் பால் கொடுக்குற தாய். இதில் என்ன சொல்கிறாரு, நாங்கள் என்ன உங்களுக்கு சுவிசேஷத்தை கொடுக்கறதுக்கு பிரியமாக இருந்தோம். இந்த சுவிசேஷத்தை கொடுக்கறது இம்பார்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப அழகான உபயோகப்படுத்தப்பட்ட வார்த்தை. அது என்னென்னா, என்கிட்ட இருந்து நான் கொடுக்கும்போது உங்களுக்கும் வரும், என்கிட்டையும் இருக்கும். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கும்போது அவ சாப்பிட்றதுனால பிள்ளைக்கும் கொடுக்க முடியும், பிள்ளையும் வளரும், தானும் வளருவா. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காரியம். அது மாத்திரம் இல்லை, நான் வந்து சுவிசேஷத்தை மாத்திரம் கொடுக்கல, என்னுடைய வாழ்க்கையவே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் தயவு செஞ்சு யோசிங்களேன், கல்யாணமாகிறதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரே மேக்கப் தான், எல்லாம் ஒரு என்ன ஒரு கான்சியஸ், பியூட்டி கான்சியஸு, எல்லாம் ஃபியர் கான்சியஸு, எல்லாமே இருக்குது. சரியா, நம்ம எல்லாருக்கும் நல்லா வந்து இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லி. ஆனால் குழந்தை வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை அதுக்கு முன்னாடியும் அதுக்கு பின்னாடியும் பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையே தலையில் மாறி போயிடும். த பேபி கன்சியூம்ஸ் யுவர் லைஃப். நிறைய பேருக்கு எப்படா இந்த பிள்ளையை தூக்கி அங்கே போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் தனியாக இருப்போங்கிற அளவு தோன்ற அளவுக்கு சில பிள்ளைங்க ராத்திரி தூங்கவே தூங்காது. சரி, பகலில் தூங்குதேன்னு இப்படி படுக்க வச்சுட்டு டாய்லெட்டுக்கு போனால் அழுதுரும். சரி, கொஞ்சம் இங்கே படுக்க வச்சுட்டு நம்ம சமைப்போன்னு போனால் அழுவும். தூக்கிக்கிட்டும் சமைக்கவும் முடியாது, இதையும் பண்ண முடியாது, டாய்லெட்டு போக முடியாது, குளிக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கையவே நீங்கள் உங்களால் வேற பக்கம் திரும்பி கூட யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நீங்கள் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்களேன், பிள்ளை வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை வந்து கம்ப்ளீட்டாக முழுமையாக அந்த பிள்ளையை சுற்றி தான் இருக்கும். சிலருக்கு வந்து பிள்ளை, அதுவும் பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னா, எப்படா நகையை வாங்குவோம், கல்யாணத்துக்கு கட்டணும், அவளுக்கு கூட அந்த யோசனை வந்திருக்கும் ஜெபிக்கு ஆல்ரெடி, என்ன ஏன்னா எத்தனை பவுன் நகை போடுறது, என்ன மாப்பிள்ள வரப்போகிறான், என்ன செய்யறது, எங்கே சேர்த்து வைக்கிறது, நகை எங்கே சேர்க்கறது, நட்டை எங்கே சேர்க்கறது, இப்படி அது வேறு. ஏன்னா எல்லாருக்கும் வந்து என்ன பொம்பளை பிள்ளை வந்துச்சுன்னா ஐயோ அம்மா அப்படி, ஏன்னா நம்ம இதில் வரதட்சணையும் ஏறிக்கிட்டே போகுதில்லை, அது நீங்கள் லண்டனில் இருக்கிறீங்கன்னா இன்னும் கூடிக்கிட்டே போகும். யோசிச்சு பாருங்கள். அதாவது என்னென்னா, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய யோசனை, அதாவது எதுக்கு பவுல் இதை சொல்கிறாருன்னா, நான் உங்களுக்கு சுவிசேஷம் சொன்னதுலேருந்து என் எண்ணத்தில் என் சிந்தையில் எப்பவுமே நீங்கள் தான் இருக்கிறீங்க. அதனால தான் சொல்கிறாரு, நான் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபிக்கிறேன்னு சொல்கிறாரு. தெரியுதா, இப்போ உங்களுக்கு நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் உங்கள் பிள்ளையை பற்றி ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பால் கொடுக்குற தாய்க்கு என்ன தான் ஓடினாலும், நீங்கள் என்ன தான் பிஸியாக இருந்தாலும், என்னதாக இருந்தாலும், மண்டையில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கோம், ஐயோ பிள்ளைக்கு பால் கொடுக்கணுமே, 3 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, பசிச்சிரும், புள்ள அழுதுரும், அழுகிறதுக்கு முன்னாடி கொடுத்துருவோம். எப்படி அழுகிறதுக்கு முன்னாடி கொடுத்துருவோம். நிறைய நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க அழணுன்னே அவசியம் இல்லை, ராத்திரியில் படுத்துருப்பாங்க, திடீர்னு எந்திரிச்சு போய் பிள்ளையை தூக்கி பால் கொடுப்பாங்க. கரெக்டாக தெரியும், அவங்களுக்கு தெரியும், அங்கே இவங்க பெட்ரோல் டேங்க் அப்படி இறங்குன மாதிரி இவங்களுக்கு தெரிஞ்சிடும் க்ளீனாக. உள்ளுக்குள்ளே ஒரு சென்சிட்டி, அதாவது என்னென்னா ஒரு கனெக்ஷன் வந்துடும் அவங்கள அறியாமலே. அதாவது நல்லா அப்போ தான் படுத்து டீப்பாக தூங்கிட்டு தூங்குவாங்க, பிள்ளை லேசாக திரும்பி அப்படின்னா முடிச்சிருவாங்க. இல்லை பிள்ளை அழுகுதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா சத்தம் கேட்குது, தூக்கத்தில் அவ்வளோ டயர்டாக இருந்தாலும். எனக்கு தெரியும் நிறையா உங்கள் சகோதரிகளுக்கெல்லாம் இது நல்லா புரிஞ்சு கொள்ள முடியும். பவுல் என்ன சொல்கிறாரு, என் எண்ணத்தில் பூரா நீங்கள் இருந்தீங்க, உங்களுக்காக நான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன், உங்களுக்கு என்ன தேவை, நான் எதை கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும். அப்போ ஒரு பராமரிப்புனா என்னுடைய முழு வாழ்க்கையும் உங்களுக்காக கொடுத்தேன். இப்போ எப்படி தன்னுடைய பிள்ளைக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணுற அம்மாமார்கள் இருக்கீங்களோ, அதே போல் பவுல் என்ன சொல்கிறாரு, நான் என்னுடைய பிள்ளைக்காக நான் என் வாழ்க்கையை மொத்தத்தையும், ஐ லிட்ரலி கேவ் மை லைஃப் டு யூ, அவ்வளோதான், என் மொத்த வாழ்க்கையும் உங்களுக்காக நான் கொடுத்தேன். நான் வந்து சுவிசேஷத்தை பற்றி சொல்லி கொடுக்கல, என் வாழ்க்கையவே உங்களுக்காக கொடுத்தேன். அப்போ அந்த அம்மாவுக்கு என்ன கிடைக்குது, ஒன்றும் கிடைக்கல. ஆனால் அம்மா என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணுறாங்க, மொத்த வாழ்க்கையை தியாகம் ஆகிப்போகுது. ஏன்னா முழுவதும் அவங்க அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய செயல் எல்லாமே தங்களை விட்டுட்டு பிள்ளைகளுக்காக. சுயத்தை விட வேணும், முழுமையாக சுயமே கிடையாது அதில். ஏன்னா நமக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு முத சாப்பிட்றது முதற்கொண்டு நம்ம சாப்பிட முடியாது. பிள்ளைக்கு ஏதாவது ஒரு அலர்ஜின்னு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவு தான், அது வேற இருக்கு. அப்புறம் எப்பொழுதும் ஒரு ஜெனரஸ், ஒரு ஒரு எப்பவும் தாராளமாக பிள்ளைக்காக எதையும் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் அந்த அம்மாவோட வாழ்க்கையை முழுமையாக பாரு. அப்போ அந்த சின்ன பிள்ளையை வளர்த்து வரும்போது என்ன, அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கணும், அந்த பிள்ளையை பராமரிக்கணும், டயப்பரை மாற்றணும், இதை குளிப்பாட்டணும், துணி போட்டு விடணும், சாப்பாடு கொடுக்கணும், இது நிற்குமா, நிற்காது. சரி இப்போ தான் பிள்ளைய குளிப்பாட்டி எல்லாம் பண்ணி சாப்பாடு போட்டு கொஞ்சம் படுக்க வச்சுருப்போன்னு சொல்லி படுக்க வச்ச 5வது நிமிஷத்தில் டடக் புரிச்சுன்னு ஒரு சத்தம் கேட்கும், பார்த்தா கக்கா போயிடும். சரி நான் அதை எடுத்து கழுவி கிழிவி பேரை நாப்பியை கிப்பியை போட்டுட்டு அப்படின்னு படுத்துட்டு உட்காந்து இப்படி உட்காந்து நம்ம சாப்பிடுவோன்னு வைக்கும்போது தான் மெயின் அழுதுறோம், ஏன்னா வயிறு குறைஞ்சிருச்சுன்னு. யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஒரு அதாவது நம்மளால் வேறு காரியம் சிந்திக்க முடியாமல் செய்ய முடியாத அளவுக்கு அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை நம்மளை அப்படியே கன்சியூம் பண்ணிடும். அப்படிப்பட்ட ஒரு உதாரணத்தை சொல்லும்போது தான் நான் என் வாழ்க்கையவே உங்களுக்கு கொடுத்துட்டேன் பவுல். அதனால தான் பாருங்கள், தனக்குன்னு ஒன்றுமே செய்யாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கென்று சபைக்கென்று கொடுத்த காரியம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் பாருங்கள், 14-15 உள்ள வசனங்கள், இதோ உங்களிடத்திற்கு 3வது தர வர ஆயத்தமாக இருக்கிறேன், நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை, நான் உங்களுடையதை அல்ல உங்களையே தேடுகிறேன், பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிச

காரணமாக இருந்தேன் சொல்லக்கூடிய ஒரு காரியம் அதில் 15வது வசனம் பாருங்க. ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டாலும். நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்களேன், உங்கள் பிள்ளைக்கு தெரியுமா நீங்கள் எந்த அளவுக்கு அந்த பிள்ளை மேலே அன்பு செலுத்துறீங்கன்னு? சான்ஸே கிடையாது. அந்த பிள்ளைய வளர்க்கறதுக்கு நீங்க பட்ட பாடு, நீங்க படுற கஷ்டம், நீங்க படுற துன்பம் அந்த பிள்ளையோட எண்ணத்துல கொஞ்சமாவது வருமா? வரவே வராது, தெரியவே தெரியாது. ஏ, நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்படி கஷ்டப்பட்டேன் தெரியுமா, எவ்வளவு தூரம் தான், ஆ அப்படியா, அவ்வளவுதான் போயிடுவான், ஓ இஸ் தட் இஸ் தட் ஆல் அப்படின்ட்டு போயிடுவான். நாங்கள் வந்து உதாரணம் சொல்லுனா என் வாழ்க்கையில் இருந்துச்சு. சின்னவன் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ரொம்ப சபியாகவும் இருப்பான், அழுவான், எதுக்கு அழுவான்னு தெரியாது. சட்டையை கழட்டிட்டு இதை கழட்டிட்டு எல்லாம் வச்சு எல்லாம் பிடிச்சிட்டு கையில் வச்சுட்டு ஒரு கடைசியாக ஒரு பொசிஷனில் தூங்கிடுவான். இப்படியே வச்சுக்கிட்டே நடந்துக்கிட்டே இருப்பேன். சரி, நல்லா தூங்கிட்டான், அரை மணி நேரமாக தூங்குறான், சரின்னு அப்படி கீழே வைப்போம் அப்படின்னு கீழே வச்சான போது வெயின், ஐயோ ஐயோ பொசிஷனை மாற்றாத, மறுபடியும் தூங்கிட்டு நட. அது ராத்திரியில் கரண்ட்டு போயிடுச்சுன்னா காரை ஸ்டார்ட் பண்ணி ஏசியை போட்டு சுற்றிக்கிட்டு இருந்த காலம் இருக்கு. என் பிள்ளைக்கு தெரியுமா? ஓ அவ்வளோதான் போயிடுவான். பிள்ளையோட அவங்களோட எண்ணங்களில் நீங்கள் எந்த அளவுக்கு பாச செய்கிறீங்கன்னு தெரியாது. பவுல் சொல்கிறாரு, நான் உங்கள் மேலே எவ்வளவு அதிகமாக அன்பு கூறுறேன் ஆனால் நீங்கள் எனக்கு என்ன பதிலுக்கு என்ன, குறைவாக தான் கூறுறீங்க, ஆனாலும் கவலை இல்லை. ஏன்னா நான் செய்கிறது காரணம்னா நான் கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை நேசிக்கிறேன். ஏன்னா நீ என்னுடைய பிள்ளை. ஏன்னா ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய கீழே உள்ள மக்களை தன்னுடைய பிள்ளைகளாய் பார்த்து பராமரிக்காத போது இதுதான் நடக்கும். ஏன்னா நான் பராமரிக்கிறது எப்படி, என் பிள்ளைகளை போல என் பிள்ளைகளுக்கு என்ன வேணும், எந்த ஆகாரம் கொடுக்கணும், எப்படி பாதுகாக்கணும், எப்படி பராமரிக்கணும், என்ன போஷிக்கணும், அவங்கள எப்படி இது பண்ணணும், அவங்க பாவம் பண்ணும்போது அவங்கள எப்படி திருத்தணும், அவங்கள எப்படி கழுவணும், அவங்கள எப்படி புது உடை உடுத்தணும், எல்லாம் எப்படி ஆவிக்குரிய முறையில் இதெல்லாம் மாம்ச பிரகாரமாக செய்வது போல ஆவிக்குரிய முறையில் இதெல்லாம் நான் செய்யலைன்னா ஒரு தலைவன் வந்து ஒரு அம்மா போல இருக்க முடியாது. நீங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா நிறைய பேர் கேள்வியும் கேட்பாங்க, இதையும் சொல்லிடுறேன். ஆண்டவர் வந்து ஆம்பளையா பொம்பளையான்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க, கேள்வி எழுதுகிறவங்க. எப்போ பாரு ஆண்டவர் ஆண்ணு, இல்லை இல்லை, ஒரு 26 வசனம் இருக்குது பைபிளில். அவர் வந்து ஒரு தாயின்னு ஒப்பிட சொல்லக்கூடியதான் நம்ம பைபிளில் 26 வசனம் இருக்குது. ஆண்டவர் வந்து ஆணும் கிடையாது பொண்ணும் கிடையாது, அவர் வந்து மஸ்கலினே கிடையாது. ஆனால் நமக்கு புரிஞ்சு கொள்வதற்காக அவருன்னு எழுதிக்க அதுன்னு எழுதியிருக்க வழி, அவர் வந்து ஆவியானவர். எவ்வளோ 4வது அதிகாரம் 20 கர்த்தர் ஆவியானவர், அவர்கிட்ட ஜெண்டரே கிடையாது, அவர் ஆனா பெண்ணாங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து உடனே வந்து இந்த கொஞ்சம் பேர் பெண்கள் உரிமை மக்கள்லாம் வந்து அதுக்கு வேற சண்டை போடுறாங்க. அது எப்படி எப்போ பார் ஆண்டவர் ஓர வஞ்சினியா, எப்போ பார் மகன் மகன்றாரு மகள்னே சொல்ல மாட்டேங்கிறாருன்னு. ஏய் எங்கப்பா அதெல்லாம் இங்கே இருக்குது, ஒரு ஒரு ஓமானத்துக்கு சொல்கிறதே ஒழி அது இது கிடையாது. அப்போ என்னென்னா இங்கே வந்து பவுல் சொல்லும்போது ஒரு தாய் பால் கொடுக்குற தாய் தன் பிள்ளைகளை எப்படி பராமரிப்பா அதுபோல் நான் உங்களை செய்கிறேன். காரணம் என்னென்னா நான் உங்கள் மேலே வச்சுருக்கிற அன்பு, நான் உங்கள் மேலே வச்சுருக்க நேசம், அதனால் நான் உங்கள் மேலே அன்பு வச்சுருக்கிறதுனால நான் சுவிசேஷத்தை கொடுத்தேன். சுவிசேஷத்தை மாத்திரம் இல்லை, என் வாழ்க்கையவே உங்களுக்கு கொடுக்குறேன், என்னுடைய முழு வாழ்க்கையுமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். காரணம் நாங்கள் பேரில் வச்சுருக்கிற அன்பு என்று சொல்லக்கூடியதாக. அப்போ அவர் என்ன, நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப அன்பானவங்க, நீங்கள் எல்லாவற்றுக்கும் மேலே ஒரு மதிப்பு மிக்கவர்கள், உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்யலாம், ஏன்னா எனக்குள்ள எந்த ஒரு பட்சபாதமும் இல்லை, ஏன்னா நீங்கள் விலை மதிப்பற்றவர்கள் என்று சொல்லக்கூடியதாக. இதில் 8வது வசனம் 9வது வசனம் மறுபடியும் வாசிக்கிற பாருங்க. நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். என்ன சொல்கிறாரு, நான் ராத்திரி பகலாக வேலை பார்த்து உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தோம், உங்களுக்கு நாங்கள் பாரமாகவே இல்லை. காரணம் என்ன,
நாங்கள் உங்கள் மேலே

0: மேலே வைத்திருந்த அன்பு. தேவனுடைய வார்த்தையை சொன்னால் எங்கள் ஜீவனையும் கொடுத்தோம், அது மாத்திரமில்ல உங்களுக்கு, நீங்கள் எங்கள் பிள்ளை, அதனால் உங்களுக்கு நான் பாரமாக இல்லாதபடி உங்களுக்காக நான் இரவும் பகலும் வேலை செய்து நான் உங்களுக்கு இதை பிரயாசப்பட்டு நான் எல்லாம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. என்னென்னா இதில் அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது 2 கொரிந்தியர் 6:10 தன்னை பற்றி சொல்லும்போது சொல்கிற பாருங்க, துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவராகவும், தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யங்களாக்குகிறவராகவும், ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாய் எங்களை விளங்க பண்ணுகிறோம். ஒன்றும் இல்லைனாலும் பரவாயில்ல, நாங்கள் உங்களுக்காக எல்லாம் செய்கிறோம். ஏன்னா எங்களுடைய வாழ்க்கை வந்து என்ன, ஏழ்மையில் இருக்குது, மரியாதை இல்லாத வாழ்க்கை. எங்களுக்கு வந்து ஒருத்தரும் கனமும் கொடுக்கல, எல்லா பக்கமும் எங்களுக்கு போராட்டம், எங்களுக்கு நிந்த. ஆனாலும் நாங்கள் உங்கள் முன்னாடி சந்தோஷமாக உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை போதிச்சோம். இப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிங்களேன், உங்களுக்கு பால் கொடுத்த தாய்க்கு நீங்கள் என்ன விலை கொடுத்துட முடியும்? மம்மி, 1 வருஷம் 3 மாதம் நான் பால் குடித்தேன்னு சொன்னீங்க, 15 மந்த்ஸ், 1 நாளைக்கு 3 தடவையா 4 தடவையா, ஓகே 1 நாள் கொடுக்க முடியுமா யாராவது? இஸ் தெர் எனி ப்ரைஸ் யூ கேன் போட்? யோசிச்சு பாருங்கள். யாராவது தன் தாயினுடைய, தன்னை பால் கொடுத்த தாய்க்கு ஒரு கணக்கு பார்த்து காசு கொடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள், ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள். ஜெனரஸாகவே கொடுக்குறேன் மம்மி, கடையில் வந்து 1 லிட்டர் பால் வந்து 1 ரூபா தான், நான் வந்து 2 ரூபாயை கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம கொடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்களேன். தயவு செஞ்சு என்ன கொடுக்க முடியும், என்ன கொடுத்துட முடியும்? அந்த தாயினுடைய அன்புக்கு, அந்த தாய் செய்த காரியங்களுக்கு என்ன கொடுக்க முடியும்? 0, அப்சல்யூட்லி நத்திங், ஒன்றுமே கொடுக்க முடியாது. நம்மளால் எப்படி கொடுக்க முடியும்? அந்த அன்புக்கு நம்ம ஏதாவது கொடுக்க முடியுமா? நம்ம அழும்போது இல்லை ராத்திரி இல்லாமல் இருக்கும்போது நம்மளை எடுத்து மார்பில் வச்சு அரவணைச்சு எப்படி ஒரு அந்த மாதிரி நம்மளை பாதுகாத்து கொண்ட அந்த தாய்க்கு நம்ம என்ன கொடுத்துட முடியும்? யோசிச்சு பாருங்கள், என்ன கொடுத்துட முடியும்? ஒன்றுமே நம்மளால் கொடுக்க முடியாது. அந்த அன்பை ஈடுகட்டவே முடியாது, ஒரு காலம் பண்ண முடியாது, ஒரு காலம் நம்மளுடைய எண்ணங்களில் நம்ம புரிஞ்சுக்கொள்ளவே முடியாது. ஆனால் என்ன புரியும்னா, நமக்கு பிள்ளை வரும்போது தான் நம்ம அம்மா அப்பாவோட அருமை தெரியும். நம்ம பிள்ளை சேட்டை பண்ணும்போது தான் தெரியும், ஐயோ எங்கள் அம்மா என்ன பாடுபட்டிருப்பாங்க, எங்கள் அப்பா என்ன கஷ்டப்பட்டுருப்பாருன்னு தோணும். அது வரைக்கும் தெரியாது. ஏன்னா அது வரைக்கும் நம்ம என்ன ஒரே டாம்பாயா வீட்டில் எல்லாம் பண்ணி, அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் அட்டுழியம் பண்ணுவோம். கடைசியில் பிள்ளை வரும்போது தான் தெரியும், ஐயோ அம்மா நான் எவ்வளோ அக்கிரமக்காரனாக இருந்திருப்பேன், எங்கள் அம்மா நல்லவங்க. அதனால தான் கொஞ்சம் இதுக்கு ஒரு சிலருக்கு அதுக்கப்புறம் பாசம் வருது அம்மா அப்பா மேலே. பிள்ளை வந்து ரொம்ப அட்டுழியம் பண்ணும்போது அம்மா மேலேயும் அப்பா மேலேயும் திடீர்னு ஒரு பாசம் வரும். யோசிச்சு பாருங்கள், ஒன்று நம்மளால் எதுவுமே கொடுக்க முடியாது. அதுக்கான ஒரு அந்த ஒரு அன்புக்கு, அந்த ஒரு அரவணைப்புக்கு, ஒரு தாயினுடைய அரவணைப்பு. நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா பிள்ளை பிறந்த உடனே என்ன செய்யும்னா, பிள்ளை அந்த வயிற்றை விட்டு வெளியே வந்த உடனே அழும். ஏன்னா அந்த தாயினுடைய அந்த சுகத்தில் அந்த இதில் இருந்துட்டு வெளியே வந்தவுடனே, வெளி உலகத்துக்கு வந்தவுடனே அழும். உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த அம்பிளிகல் கார்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு பிள்ளையை குளிப்பாட்டிட்டு கழுவிட்டு முதல்ல கொண்டு வந்து அம்மாவோட வெறும் உடம்பில் மார்பில் போட்டுருவாங்க பிள்ளைய. ஏன்னா அப்போ தான் அந்த பிள்ளை அப்படி அமைதியாக இருக்கும். ஏன்னா அந்த ஒரு இருக்கு பாரு, அந்த உடம்பில் வரக்கூடிய அந்த ஒரு உஷ்ணம் இருக்குது பாருங்கள், அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் வரக்கூடிய அந்த ஒரு பாண்டு இருக்குது பாருங்கள், எதுலேயுமே வராது. எத்தனையோ பிள்ளைங்க சாக கிடக்கிற மாதிரி இல்லை மூச்சு விட முடியாமல் இது பண்ணுற பிள்ளைங்கள தாயோட மார்பில் போட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த புள்ள வரக்கூடியது, ரிவைவாய் வரக்கூடியது. நிறைய கதைகள் நம்ம படிச்சிருக்கோம், நிறைய சம்பவங்களை கேள்விப்பட்டிருக்கோம். காரணம் என்ன? அந்த அரவணைப்பு, அந்த அன்பு. அப்படிப்பட்ட ஒரு அரவணைப்பும் அன்பும் தன்னுடைய சபையை குறித்து ஒரு தலைவனுக்கு இருக்கணும். நம்ம இந்த வீழ்ந்து போன பூமியில் உள்ளவங்க தான், ஒரு பெர்ஃபெக்ட் இது பண்ண முடியாதான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பவுல் சொல்கிறாரு, நான் அப்படி இருந்தேன். யோசிச்சு பாருங்கள், நம்மளால் அப்படிப்பட்ட ஒரு அன்பை காட்ட முடியுதா? அந்த அன்பு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இதமான, ஒரு ரொம்ப ஒரு அந்யோன்யமான, அது மாத்திரமில்ல ஒரு ஒரு நல்லபடியாக வளர்க்கக்கூடிய, நல்லபடியாக அவங்கள இது பண்ணக்கூடிய ஒரு காரியம் நமக்குள்ளே இல்லை. காரணம் என்னென்னா, இது என்னென்னா, அவர் என்ன சொல்கிறாரு, நான் உங்களுக்காக நாங்கள் என்ன பண்ணோம், இரவும் பகலாக நாங்கள் பாடுபட்டோம், இரவும் பகலாக நாங்கள் பாடுபட்டு நாங்கள் வேலை பார்த்து அந்த காசில் நாங்கள் உங்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னோம், ஒருத்தருக்கும் பாரமாக இல்லை. அதனால தான் நாங்கள் வந்து அடிக்கொரு முறை நான் சொல்லும்போது, ஊழியக்காரங்கன்னு வந்து முழு நேர ஊழியக்காரர்னா, முழு நேர ஊழியத்துக்கு வரும்போது உங்கள் வாழ்க்கை தரம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் இருக்கணும். இல்லை நீங்கள் வந்து சொந்தமாக வேலை பார்த்துட்டு நீங்கள் ஊழியம் பாருங்கள், அது மேன்மையான காரியம். நீங்கள் நர்ஸாக மதராங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். வேத வசனத்தில் இருக்குது, நீ போரடிக்கிற மாட்டுக்கு நீ ஊழியம் கொடு, ஊதியம் கொடுன்னு இருக்கு, அதில் இல்லைன்னு சொல்லலை. நீ வந்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவன் சுவிசேஷத்து மூலம் வாழலான் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பவுல் என்ன சொல்கிறாரு, மேலான வழியை சொல்லி கொடுக்குறாரு. நான் யாருக்கும் பாரமாக இல்லை. நான் ஒரு தாய் தன் பிள்ளையை பார்த்து கொள்வது போல. இப்போ மறுபடியும் அதே கேள்வி வரேன், நம்ம ஊரில் நர்சரியில் இருக்கிற பிள்ளைக்கு, அஞ்சு பிள்ளைக்கு ஒரு ஆள் இருக்கணும். இப்போது 1000 பேர் சர்ச்சில் இருந்தால் எப்படி அப்பாவா அம்மாவாக இருக்க முடியும்? ஹலோ, யோசிச்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் 2 பிள்ளை இருக்குது, 3 பிள்ளை இருக்குன்னா நீங்கள் சாப்பாடு போட்டு பராமரித்து எல்லாம் பார்ப்பீங்க. அதே வீட்டில் 15 பிள்ளை இருந்தால் நீங்கள் எப்படி ஜோராகுவீங்க? உப்பு அதெல்லாம் போட்டுக்கோ, பரவாயில்ல. அதே இது 30 பிள்ளைக்கு சோறாக்குனா, நம்மளே 30 பேருக்கு பிரியாணி பண்ணால் குழஞ்சி போயிடுது. இல்லை ஏதோ ஒன்று பண்ணோம்னா, 30 பேருக்கு பண்ணால் ஏதோ ஒன்று தப்பாக போயிடுது இல்லையா? நீ யோசிச்சு பாருங்களேன். அப்போ என்னென்னா, இந்த ஒரு அமைப்பு இல்லாமல் போனதுனால தான் இன்றைக்கு என்ன ஆயிடுச்சு, சபை என்பது ஒரு சினிமா தியேட்டர் போல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஊழியக்காரங்களும் மந்திரவாதி மாதிரி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், இடம் கொள்ளாமல் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி 2 August, ஐயோ அம்மா எத்தனை வாக்குத்தத்தம், அத்தனை வாக்குத்தத்தம், இது முடியவே முடியாதா? எனக்கு ரொம்ப வருத்தமாக, வேதனையாக இருக்குது. நிறைய 40 வருஷம் 30 வருஷம் ஊழியத்தில் இருக்க ஊழியக்காரர் இன்னும் கர்த்தர் உன்னை இன்று முதல் ஆசீர்வதிப்பார், நீ வெக்கப்பட்டு போக மாட்டேன். எப்போதாயா நீங்கள் வந்து வார்த்தையை சொல்லி கொடுப்பீங்க? எப்போதான் மக்களை கிறிஸ்தவ போல் மாத்திர வேலையில் சொல்லுவீங்க? எப்போ தான் நீங்கள் தேவ வசனத்தை போதிப்பீங்க? ரொம்ப வருத்தம், வேதனையாக இருக்குது. எத்தனை ஃபார்வேர்டு, எனக்கு அத்தனை ஃபார்வேர்டு வருது. இத்தனை பேர் எல்லாரும் 40 வருஷம் 30 வருஷம் 35 வருஷம் 50 வருஷம் ஊழியத்தில் இருக்காள், இன்னும் ஆண்டவர் வந்து உனக்கு வாக்குத்தத்தம் அனுப்புகிறாருன்னா என்ன என்ன ஒரு மதியினம்? யோசிச்சு பாருங்கள். நம்ம குறுகிய விஷயமாக பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு பேசாமல் ஒரு கிளியை வச்சு எடுத்துகிட்டு போயிடலாமே. புரியவே மாட்டேங்குது. ஏன்னா நீ வந்து ஒரு சபை எப்படி இருக்கணும், ஒரு சபையினுடைய தலைவர் எப்படி இருக்குன்னு பார்த்து கொண்டு இருக்கிறோம். பவுல் சொல்கிறாரு, நான் ஒரு அம்மா போல இருந்தேன், அம்மா நான் மாதம் மாதம் வாக்குத்தத்தமாக கொடுத்துட்ருப்பா. யோசிச்சு பாருங்க, பூரா பழைய ஏற்பாட்டிலேருந்து வாக்குத்தத்தம், இன்று காணும் எய்த்தனை நீ பார்க்கறது இல்லை, உனக்கு ரெட்டத்தனையாக ஆசீர்வாதம், நீ 1000 மடங்கு ஆசீர்வா, ஈசாக்கு 100 மடங்கு அறுத்தான், அதே வருஷத்தில் இந்த வருஷம் உனக்கு 100 மடங்கு வரப்போகுது, தடைகளை முறிக்கிற ஒரு முன்னாடி போகிறார். இதையே எத்தனை வருஷம்தான், எத்தனை முறை தான் சொல்லுவீங்க? தயவு செய்து கேட்குறவங்களும் திருந்த மாட்டேங்கிறாங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது. யோசிச்சு பாருங்கள், இது வேத வசனத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய காரியமா? ஏன்னா அவர்கள் வியாபாரமாக செய்கிறாங்க, அதான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு ஒரு தாய் அப்படி இருந்தால், தாய் உட்காந்து வாக்குத்தத்தமாக கொடுத்துட்டுப்பா பால் கொடுக்குற பிள்ளைக்கு. என்ன ஒரு சாக்ரிஃபைஸ் அவளால் செஞ்சுருக்க முடியும்? என்னை பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தலைவனாக இருந்தாலும், அவங்களுடைய இருதயத்தினுடைய வாஞ்ச, இருதயத்தினுடைய யோசனை எல்லாம் முதலாவது நான் ஒரு நல்ல ஒரு தாயை போல என் பிள்ளைகள் மேல் அன்பு செலுத்தி அவங்கள போஷித்து பராமரித்து நான் வழி நடத்தணும், அவர்களுக்கு முன்பாக நான் ஒரு சாட்சி உள்ளவனாக வாழணும்னு சொல்லி நான் சொன்னேன். தெசலோ நீங்கள் சபை ரொம்ப அருமையான சபைன்னு சொல்லி, எப்படிப்பட்ட ஒரு சபைங்கிறத இந்த சபைக்கு அவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள். 2வது அதிகாரத்தில் முதல் வசனங்களில் சொல்கிறாரு என்ன, நீங்களே அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் என்ன, நான் யார், நான் எப்படிப்பட்டவன், நான் என்ன செஞ்சேங்கிறது உங்களுக்கு தெரியும். 2வது வசனம் உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி, எப்படி நான் என்ன செய்கிறேன் எப்படி செய்கிறேங்கிறது உங்களுக்கு தெரிந்திருக்கு. 5வது வசனம் அதே உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி. 9வது வசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாங்கள் உங்கள் முன்னாடி எப்படி வாழ்ந்தோம், நாங்கள் என்னென்னலாம் செஞ்சோங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. 10வது வசனம் அதுக்கு நீங்களே சாட்சி. இங்கிலீஷ் பைபிளில் 11வது வசனம், தமிழ் பைபிளில் 12வது வசனம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். என்ன சொல்கிறாரு, நீங்கள் அறிஞ்சிருக்கிறபடி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறபடி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறபடின்னு திரும்ப திரும்ப திரும்ப சொல்கிறாரு. அப்போ என்ன, நான் வந்து என்னுடைய வாழ்க்கை உங்கள் முன்பாக ஒரு திறந்த புஸ்தகமாக இருந்துச்சு. நல்லா கவனிங்க, ஒரு ஊழியக்காரன் ஒரு ஊழியக்காரோட வாழ்க்கைனா ஒரு திறந்த புஸ்தகமாக எல்லாரும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்போ நீங்கள் ஊழியக்காரனை பார்க்கறதே அரிதாக இருக்கு. எப்படி ஒரு பாஸ்டர் பார்க்கணும்னா அதுக்கே காசு கொடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டிய ஒரு அவலமான நிலைமையில் இன்றைக்கு கிறிஸ்தவம் இருக்கு. பிறகு எப்படி நீங்கள் வந்து இந்த வசனத்தை எடுத்து போதிக்க முடியும். நிறைய பேர் நீங்கள் நல்லா போதிக்கக்கூடியவங்க வந்துட்டாங்க, நல்லா அப்படியே இங்கே இங்கே நடந்துக்கிட்டு அப்படி இப்படின்னு போட்டு ஒரே உணர்ச்சி பூர்வமாக இதாக சொல்லக்கூடிய ஆளுங்க நிறைய பேர் வந்துட்டாங்க, உண்மை. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? தெசலோனிக்கே சபையில் சொல்கிறாரு, நீங்கள் அறிந்திருக்கிறபடி, நீங்கள் அறிந்திருக்கிறபடி, உங்களுக்கு தெரிஞ்சபடி, நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, நாங்கள் உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் அறிந்திருக்கிறபடி, நீங்கள் காத்தபடி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறபடி, என்ன திரும்ப திரும்ப என்ன சொல்கிறார், நான் உங்கள் முன்னாடி வாழ்ந்தேன், நீங்களே சாட்சியாக இருக்கிறீங்க என் வாழ்க்கைக்கு, நான் எப்படி இருந்தேங்கிறதுக்கு நீங்கள் தான் சாட்சி. அப்போ என்னென்னா ஒரு நல்ல ஊழியக்காரன்னா அவங்களுக்கு முன்பாக சாட்சி உள்ளவராய், என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி செய்கிறேன், நான் என்னுடைய பணத்தை எப்படி செலவு பண்ணுறேன், என்னுடைய நேரத்தை எப்படி செலவு பண்ணுறேன், என்னுடைய பொருளாதார என்னுடைய காரியங்களை நான் எப்படி செய்கிறேங்கிறத ஒரு திறந்த புஸ்தகமும் மற்றவர்கள் அறிந்து கொள்ளக்கூடியதா, அதன் மூலமாய் அவர்களும் தேவனை பின்பற்றுவதற்கு. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றி வா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன டயலாக மாற்றிட்டாங்க, நீ என்னையே பார்க்காத கிறிஸ்துவை பாரு. அப்போ நீ பின்பற்ற முடியாத நீ எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும், என்னால் முடியாது ஆனால் நீ பண்ணுனா? அது எப்படின்னா ஸ்விம்மிங் பூல் ஓரமாக நின்றுட்டு நீ உனக்கு ஸ்விம்மிங் சொல்லி கொடுக்க, உடனே தண்ணியில் இறக்கி விட்டுட்டு ஸ்விம்மிங் சொல்ல மாதிரி, கையை இப்படி தள்ளுறா காலை இப்படி ஆட்டுறான்னு சொல்கிற மாதிரி, இல்லைன்னா படம் போட்டு இப்படி தான் ஸ்விம்மிங் அடிக்க வேண்டும், காலை இப்படி தள்ள வேண்டும், கையை இப்படி ஆட்ட வேண்டும், உள்ளுக்குள்ளே தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டு இருக்கும்போது நீ எத்தனாவது ஸ்டெப்பில் இருக்கிறாஜா, 3வது ஸ்டெப் அப்படி இல்லை, இரு அந்த மேப்பில் என்ன போட்டிருக்கேன் பாரு 3வது அப்படின்னா என்ன ஆகும் இன்றைக்கு. அதனால தான் நிறையா வந்து ஏட்டு சுரக்காயாக போயிடுச்சு. பவுல் போல் பிரசங்கம் பண்ணுற ஆளுங்களும் இல்லை. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்னை வந்து அறிவீங்க, உங்களுக்கு வேறவங்க உங்களை பற்றி சொல்ல தேவையில்லை, நீங்களே என்னுடைய வாழ்க்கையை பார்த்துருக்கீங்க, நீங்களே அறிஞ்சிருக்கீங்க, நான் செஞ்சேன், அதுதான் ஒரு சரியான ஊழிய அழைப்பு. அப்போது என்னுடைய பிரதான அழைப்பு, ஒரு ஊழியக்காரன் ஒரு தலைவருடைய பிரதான அழைப்பு தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறதா இருந்தாலும், எப்படிப்பட்டவனாக போதிக்கக்கூடியவனாக இருக்கணும், ஒரு தாய் தன் பிள்ளைக்கு போஷிப்பது போல போஷிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். ஒரு சபைக்கு ஒருத்தர் முத முத போதகராக போனார், சாயந்தரம் மீட்டிங் வச்சார், பார்த்தா 3 பேர் தான் வந்தாங்க. இவர் பார்த்தார், இருந்தாலும் பரவாயில்ல வந்தவங்களை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி, அப்போ தான் தியாலஜி காலேஜில் படிச்சுட்டு வந்தவர், அதனால் நல்லா பயங்கரமாக ஒரு 1.5 ஹவர் பயங்கரமாக பிரசங்கம் பண்ணாராம். 2 பேர் தூங்கிட்டாங்க, ஒரே ஒருத்தர் மட்டும் தான் முடிச்சிருந்தார். முடிஞ்சதுக்கப்புறம் அவர் கேட்டாரா, நீ யாருன்னு. அப்போ அவர் சொன்னார், நான் வந்து ஒரு ஃபார்மரு, நான் வந்து ஒரு விவசாயி, நிறைய மாடு இதெல்லாம் வச்சு இது பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. எப்படி இருந்தது என் பிரசங்கன்னு அவர் சொன்னாராம், என் மாடு எவ்வளவு தான் பசியாக இருந்தாலும் மொத்த வைக்கல் படையும் கொண்டு வந்து போட மாட்டேன், அது எவ்வளவு தேவையோ அவ்வளோதான் கொடுப்பேன் அப்படின்னு. அப்போ எப்படின்னா, ஒரு தாயானவள் எப்படி தன் பிள்ளைக்கு கொடுக்கணும், என்ன தேவை, எது தேவைன்னு சொல்லி கொடுத்து அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சியிலிருந்து நல்லா கவனிங்க. எனக்கு எவ்வளோ தெரியுங்கிறது முக்கியம் இல்லை, உங்களுக்கு என்ன தேவை, உங்களை எப்படி வார்த்தையில் பயிற்றுவிக்கணும், நீங்கள் எப்படி கிறிஸ்துவுக்குள்ளே வரணும், நீங்கள் எப்படி கிறிஸ்துவை போல் மாறணுங்கிறது உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறது தான் ஒரு தாயோட வேலை. அந்த அன்பு செலுத்தக்கூடியது ஒரு பாவத்தில் ஒரு காரியத்தில் போகும்போது அவங்கள அன்பு செலுத்தி அவங்கள எடுத்து அரவணைத்து அவங்கள உற்சாகப்படுத்தி அவங்கள போஷித்து அவங்கள கழுவி அவங்களுக்கு புது நீதியின் வஸ்திரத்தை உடுத்தி அவர்களை பராமரித்து தேவனுக்குள்ளே சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல பால் கொடுக்குற தாயாக இருக்கிறமே ஒழிய பணம் சம்பாதிக்கிற நர்ஸாக இருக்கக்கூடாது. அப்போ பிரதான அழைப்பு தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறதா இருந்தாலும் அதை போதிக்கக்கூடிய ஆள் யாராக இருக்கணும், ஒரு நல்ல பால் கொடுக்குற தாயாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து சரியான காரியத்தை தப்பான எண்ணத்தோடு சொல்ல முடியும். We can do the right thing with a wrong motive. சரியாக செய்கிறது போல் இருக்கும், ஆனால் தப்பான எண்ணத்தோடு செய்கிறதா இருக்கும். அதனால் நம்ம அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை அடையாளம் கண்டு கொள்வோம். நீங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு ஊழியக்காரராக இருந்தால் தயவு செய்து நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் ஒரு நல்ல ஒரு பால் கொடுக்குற தாயை போல் உங்கள் காங்கிரிகேஷன் வந்து இந்த மாதிரி எங்கள் பாஸ்டர் வந்து எங்களுக்கு அம்மா மாதிரி அப்படி எங்கள் மேலே அன்பு செலுத்தி எங்களை பராமரித்து எங்களை அன்பு செலுத்தி எங்களை அப்படி இதமாக அரவணைத்து எங்களை அப்படி ஒரு தாய் போல் பாதுகாத்து கொண்டு போகிற தேவனுடைய அன்பை அந்த தாய் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்டோன்னு என்று சொல்லக்கூடியதாக ஒவ்வொருத்தரும் மாறணும்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம்.
1: விளக்கி காத்துக்கொள், சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும், அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது, அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும், அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும்

ஒன்று சாமுவேல் 1:11 மலடியாக இருந்த அன்னாள் மனம் கசிந்து அழுகிறாள். கர்த்தாவே, எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தாரும், உமக்கே அர்ப்பணிப்பேன் என்று ஜெபிக்கிறாள். அவள் அர்ப்பணத்தில் தான் சாமுவேல் பிறந்தார். நாமும் நம்மை முற்றிலும் அர்ப்பணிப்போம், அதிசயம் காண்போம்.

0: பெதஸ்தா வர்ஷிப் சர்ச் வழங்கும் ஆராதனை விழா இரண்டாம் பாகம்.
1: கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, சிடி ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்கள் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார். ஜெபிப்போம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த ஆராதனை விழா இரண்டாம் வாலியம் ஒளிவர உதவி ஸ்தோத்திரம். இந்த பாடல் கேட்க குடும்பங்கள் ஆசிரியப்படட்டும், வியாதிகள் பலவனம் மாறட்டும், அவருடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்தத்தால் கழுவப்படட்டும். இந்த சிடி ஒளிவர உதவி செய்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகோள் செய்கிறோம் பிதாவே.

தண்ணி அவ்வளோ ஒஸ்ட்டாக இருந்தது, அவ்வளோ டர்ட்டியாக இருந்தது. அந்த தண்ணியை காலை கழுவினோடனே எனக்கு மனசு வரல, 30,000 ரூபா கொடுத்து கழுவிருக்கிறோமே இந்த தண்ணி எப்படி விட்டுட்டு வருது அப்படின்னு சொல்லி திரும்ப என்ன பண்ணால் அதை ஒரு சொம்பில் ஊற்றி ஓம் சக்தி பராசக்தின்னு அவன் வாயில் கொஞ்சம் என் வாயில் கொஞ்சம் அப்படி நாரி போன என் வாயை தான். வந்தோடனே தைரியமாக சொல்லி இந்த கத்தியில் தான் உங்கள் அண்ணனை நான் போட போகிறேன், உங்கள் அண்ணனை நான் கொலை பண்ணுவேன், இல்லைன்னா விடமாட்டேன். அந்த ஆவிகளோட பேசுறது எனக்கு நல்லா பரிச்சயமாக இருந்ததுனால அந்த ஆவியோட பேச ஆரம்பிக்கும்போது ஒரு வெறி, இன்னைக்கு எப்படியாவது அவரை வெட்டி ரத்தத்தை பார்க்கணுன்ற ஒரு தீர்மானத்தோடு தான் இருந்தேன்.

0: கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இன்றைக்கும் ஒரு அருமையான சாட்சியை கேட்கப் போகிறோம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அநேகர் இதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து கவனியுங்கள், அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ப்ரைஸ் தி லார்ட்,
1: ப்ரைஸ் தி லார்ட்.
0: இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டும் நிகழ்ச்சியில் உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக வெகு தொலைவு இந்த சென்னையிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களை இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கிறது வரவேற்றுக்
1: கொள்கிறேன்.
0: தொடர்ந்து நம்முடைய சாட்சியை மக்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வோம். இது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். அநேகர் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அநேகர் உங்களை தொடர்பு கொள்வார்கள். ஜபிப்பதற்காக ஊழியங்களை தொடர்பு கொள்வாங்க. நிச்சயமாக இந்த உலகம் முழுசும் உங்களுடைய சாட்சி என்ன செய்ய போகிறது, வரம்ப போகிறது. சரியா? முதலாவது உங்கள் பிறப்பு, உங்களுடைய அதாவது பிறந்த டைமில் உள்ள சூழ்நிலைகள், இதை குறித்து கூட பிறந்தவங்க அப்படிப்பட்ட காரியங்களை லைட்டாக சொல்லுங்கள். அப்புறமா அடுத்த பகுதிக்கு நேராக நம்ம போவோம்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் வாழ்த்துதலை சொல்லுகிறேன். தேவாதி தேவன் என்னை ரட்சித்தார், என்னை ஆளுகை செய்தார், என்னை அவர் தெரிந்து கொண்டார், தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டார். என்னை அழைத்த தேவாதி தேவனுக்கு நான் முதலில் கோடா கோடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நான் ஏறெடுக்கிறேன். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சியில் பேசும்படியாய் எனக்கு அழைப்பு கொடுத்த பாஸ்டருக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும் திருச்சபை மக்களுக்கும் நான் இயேசுவின் நாமத்தில் நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். God bless you.
0: உங்கள் பெயர், உங்கள் குடும்ப சூழ்நிலைகள்?
1: என் பெயர் வந்து முதல்ல சுரேஷ் பாபு, இப்போ ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் ஆண்டனி சுரேஷ்.
0: உங்கள் குடும்பம்?
1: என்னுடைய தகப்பனார் பார்த்தீங்கன்னா அவருடைய பெயர் வெங்கடேஷ், எங்கள் அம்மா பேர் வந்து சரஸ்வதி. நாங்கள் வந்து ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தோம். எனக்கு ஒரு சகோதரி இருக்கிறாங்க. சிறு கை குழந்தையாக இருக்கும்போதே என்னுடைய தகப்பனார் என்னையும் என் தாயாரையும் என் சகோதரியும் அனாதையாக விட்டுவிட்டு ரெண்டாவது திருமணம் செய்து கொண்டு போய்விட்டார். எங்கள் வாழ்க்கையிலே அந்த சிறு பிரயாயத்திலே தகப்பனுடைய அன்பு என்றால் என்ன என்று தெரியாமல் என் வாழ்க்கையிலே நான் வாழ்ந்தேன். எங்கள் அப்பா வந்து இங்கிலீஷ் எலக்ட்ரிக்கலில் ஒரு பெரிய ஆஃபீஸராக இருந்தார். நல்ல கை, நிறைய சம்பளம், நல்லா படிச்சிருக்கிறார். ஆனாலும் என்னுடைய தாயார் சரியாக நடக்க முடியாது. அந்த ஒரு காரணத்தை கொண்டு என்னையும் என் சகோதரியும் என் தாயாரையும் அனாதையாக நடுத்தரிலே அவர் விட்டுவிட்டார்.
0: அந்த டைமில் உங்களுக்கு படிக்க முடிந்ததா? அந்த உதவிகள் எப்படி உண்டாயிற்று? உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி மாறிற்று?
1: அது எப்படி என்று சொல்ல வேண்டும் என்றால், என்னுடைய தாத்தா வீடு வந்து, அவர் பேர் கொண்டா கோவிந்தசாமி நாயுடு. அவர் அந்த மயிலாப்பூரில் ஆல் இண்டியா ரேடியோ பேக் சைடில் கார்னீஸ்வரர் கோவில் என்கிற அந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து மில்க் மர்ச்சன்ட், அதாவது பால் கறந்து பால் வியாபாரம் செய்கிறவராக இருக்கிறார். அவரிடத்துல கிட்டத்தட்ட ஒரு 200-300 மாடுகள்லாம் இருக்குது. காலையில் நான், எங்கள் அம்மா, என்னுடைய சகோதரி வேலை செய்தால் தான் எங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு. கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற மாடெல்லாம் நான் அதிகாலையில் எழும்பி அந்த 40-50 மாடுகளை நான் வாஷ் பண்ணும் அதை கழுவ வேண்டும். அங்கே இருக்கிற அந்த சாணியை அள்ளி அந்த சாணியை தட்டி அவங்க இந்த வேலையெல்லாம் செய்தால் தான் எனக்கு சாப்பாடு போடுவாங்க.
0: உங்கள் சொந்த இடம் சென்னை தான்?

0: சென்னை தான்.
1: சென்னையில் எந்த இடம்
0: பிறந்து வளர்ந்தது எல்லாமே மயிலாப்பூர் ஆல் இண்டியருடைய பேக் சைடில் கார்னேஸ்வரர் கோவில் சீட் நம்பர் 40 அங்கே தான் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே.
1: உங்களது இளமை பருவத்தில் உங்களுக்கு சொந்த வீடங்க இருந்ததா இப்படி?
0: ஆமாம், எங்கள் தாத்தாவுக்கு ஒரு பெரிய அவர் பல கோடிகளுக்கு அதிபதினு சொல்லலாம். பல வீடுகள் மயிலாப்பூரில் நிறைய வீடு இருக்குது. அங்கே மயிலாப்பூரில் அந்த ஆல் இண்டியா ரேடியோவில் போயிட்டு கொண்டா கோவிந்தசாமி நாயுடு வீடு எதுன்னா எல்லாருக்குமே தெரியும், யாருக்கும் எங்கள் தாத்தாவுக்கு தெரியும். ஏன்னா எங்கள் தாத்தாவுக்கு மொத்தம் 9 பிள்ளைங்க, அதில் 6வது மகளாக தான் என்னுடைய தாயார், அவங்க பேர் சரஸ்வதி. தகப்பனார் எங்களை கைவிட்டதுனால எங்கள் தாத்தாவுடைய வீட்டில் தான் நாங்கள் அடைக்கலம் புக வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருந்தது.
1: அவங்க இதெல்லாம் கவனிச்சுட்டு வந்தாங்க,
0: கவனிச்சுட்டானா இந்த வேலை செய்தாதான். அதாவது ஒரு நாய்க்கு கூட நல்ல ஒரு ஸ்டீல் தட்டில் சாப்பாடு போடுவாங்க, எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினிய தட்டில் தான் சாப்பாடு போடுவாங்க. ஒரு தாத்தா அப்படின்னு ஒரு உரிமையாக அவர் போய் கையெல்லாம் வைக்க முடியாது. ஒரு இதுவாக பேரன்ற ஒரு அன்பு கிடையாது. ஒரு தகப்பனுடைய அன்பும் எனக்கு கிடைக்கல, ஒரு தாத்தாவுடைய அன்பும் எனக்கு கிடைக்கல. அன்பு இல்லாமல் தான் என் வாழ்க்கையில் என் வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன்.
1: படிப்புன்னும்
0: போது அங்கே இருக்கிற பக்கத்தில் ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூலில் தான் நான் படித்தேன். என் ஸ்கூல் அந்த எக்ஸாம் அந்த ஃபீஸ்லாம் கட்டணும்னா யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறது கிடையாது. இந்த பால் ஒவ்வொரு வீட்டில் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது என்னுடைய துணியெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே கிழிஞ்சிருக்கும். அந்த பால் வாங்குறவங்க பார்க்கும்போது அங்கே இருக்கிற நிறைய இந்த பிராமின் ஃபேமிலி அதெல்லாம் நான் மறக்கவே முடியாது. அவங்க செய்த உதவிகள்லாம், அவங்க அந்த நாட்களில் இந்த தம்பி இவ்வளோ கஷ்டப்படுறான்னு சொல்லி புது துணிகளை அவங்க வாங்கி தருவாங்க. காலுக்கு செருப்பு இருக்காது, கிழிஞ்ச டவுசரோடு எவ்வளோ வாட்டி ஸ்கூலுக்கு போயிருக்கேன், போஸ்ட் பாக்ஸ் வந்திருக்கேன்னு சொல்லி கிழிஞ்ச டவுசரில் 4 பேப்பரை மடித்து என்னை கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ விதங்களில் நான் நொறுக்கப்பட்டு வேதனைப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு தான் என் வாழ்க்கையில் நான் வாழ்ந்தேன்.
1: சரி, இப்போ அந்த டைமில் உங்களுக்கு தெய்வத்துக்கு மேலே ஏதாவது நம்பிக்கை இருந்ததா? இது எந்த இப்போ இந்த டைம் வந்து எந்த வயசு?
0: அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்போது ஒரு 12 or 13 அந்த ஏஜ் வந்துச்சு. அப்போ எனக்கு என்னன்னா நான் இருக்கிற பகுதி வந்து மயிலாப்பூர் அப்படின்னா மயிலையே கைலை கைலையே மயிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த மயிலாப்பூரில் இருக்கிற அந்த அந்த கோவிலுக்கு அந்த கபாலீஸ்வரர் கோவில்னுவாங்க, அந்த கோவிலுக்கு போனால் விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோவிலில் தான் நான் என்ன பண்ணுவேன், 108 மந்திரம் 108 மந்திரம் கந்தசஷ்டி கவசம் இப்படிப்பட்ட மந்திரங்கள் எல்லாம் நான் அங்கே தான் போய் நான் கற்றுக்கொண்டேன். நான் இருக்கிற பகுதி மயிலாப்பூர் வந்து பயங்கரமான ஒரு விக்கிரக தெய்வங்கள் என்று சொல்லுவாங்க, அதை சார்ந்து தான் அந்த பகுதி இருக்கும். வாரத்தில் 7 நாளைக்கு 7 கோவிலுக்கு நான் போவேன், தொடர்ந்து போவேன். அதாவது என்னை வந்து எல்லாரும் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் வந்து கோவில் மாடு அப்படின்வாங்க. கோவிலையே சுற்றி சுற்றி வருவேன். வேலை முடிஞ்சது, படிப்பு இல்லை, ஈவினிங் நேரத்தில் ஃப்ரீயானா அங்கே தான் இருப்பேன். சனிக்கிழமை சித்ரா பௌர்ணமின்னா அந்த கோவிலில் தான் இருப்பேன். அந்த பூஜை புனஸ்கார காரியம், அம்மனுக்கு அபிஷேகம், அங்கே இருக்கிற அந்த விக்கிரகங்களுக்கு அந்த பூஜை புனஸ்கார காரியங்கள், அந்த பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், பஞ்சாமிரத அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், என்னென்ன சொல்கிறான் அதெல்லாம் நான் போய் செய்யறதுக்கு அவ்வளோ இருதயத்தில் வாஞ்சியோடு அந்த தெய்வங்களுக்கு நான் செய்வேன்.
1: தெய்வ பக்தி உங்களுக்கு இருந்தது?
0: ஆமாம்.
1: சரி, அப்போ உண்மையான தெய்வம் எது, இந்த தெய்வத்தை எப்படியெல்லாம் பூஜை செய்கிறானாலும் நமக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா இல்லையா என்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்ததா?
0: என்னுடைய உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா மெய்யான தெய்வம் இந்த பூமியில் இருக்கிறாருன்னு எனக்கு தெரியுது, ஆனால் அவர் எங்கே இருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. சத்திய வேதம் அழகாய் சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். அப்போது பக்தி இருக்குது, மெய்யான தெய்வம் எங்கே அப்படின்னு சொல்லி அரியன் சுதன ஒன்று அறியாதவன் வாயில் மண் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மெய் தெய்வத்தை தேடி என்னுடைய வாலிப நாட்களெல்லாம் நான் நிறைய புண்ணிய நதிகளில் காசி ராமேஸ்வரம் புண்ணிய நதிகளெல்லாம் நான் போய் குளிச்சிருக்கிறேன். இவ்வளோ காரியங்களை நான் செய்து என் வாழ்க்கையில் கடுகு அளவு சமாதானன்றது கிடையவே கிடையாது. நல்ல வார்த்தைனா என்ன, நல்ல ஆகாரம்னா என்ன, நல்ல துணிமணி, என் வாழ்க்கையில் 23 வயது வரையும் நல்ல ஆகாரத்தை என் வாழ்க்கையில் நான் சாப்பிட்டதே கிடையாது. என் எதிர் வீடு பக்கத்து வீடு அவருடைய தாயார் தகப்பனாரை கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போகும்போது என் உள்ளத்தில் எவ்வளோ வாட்டி நான் அழுதுருக்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு தகப்பன் எனக்கு இல்லையே அப்படின்னு. ஒரு தகப்பனுடைய அன்புக்காக ஏங்கியிருக்கிறேன். எங்கள் அம்மாவும் என்னை எங்கேயும் வெளியே கூட்டிகிட்டு போக மாட்டேன், அவங்களும் நடக்க முடியாது. நான் அந்த வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சாணி எல்லாம் தட்டுறதுனால என் பாடியெல்லாம் பயங்கரமான அந்த சாணி ஸ்மெல் வரும். அதனால் ஸ்கூலில் கூட என்னை யாரும் பக்கத்தில் சேர்க்க மாட்டே, நீ பக்கத்தில் வந்தாலே ஒரே நாத்த அடிக்குது போட அப்படின்னு சொல்லி எட்டி உதைப்பாங்க, கேவலப்படுத்துவாங்க. ஆனாலும் என் வாழ்க்கையில் படிக்கணும், படித்து முன்னேறி யார் எதிர்க்க நம்ம அவமானப்பட்டு தலை குனிகிறோமோ அவங்க முன்பாக நம்ம தாயார் நல்லா வச்சு காப்பாற்றணும், வாழ்க்கையில் நல்ல உயர்ந்த நிலைக்கு வரணும்னு சொல்லி என் உள்ளத்தில் தீராத ஒரு ஆசை எனக்குள்ளே இருந்தது.
1: இந்த விக்கிரகங்கள் எல்லாம் நீங்கள் பக்தியாக வழிபட்டீங்க, அதனால உங்களுக்கு ஏதாவது நன்மைகள் வந்திருக்கிறதா அல்லது நன்மைகள் வரவில்லை என்கிற கேள்வி உங்களுக்குள்ள வந்ததா?
0: நன்மன் பார்த்தா கடுகளவு எதுவுமே கிடையாது. நான் சம்பாதிச்சு நான் தான் போய் அந்த அர்ச்சனை தட்டு வாங்குறது, தேங்காய் வாங்குறது, அந்த ஐயருக்கு கூட அங்கே போய் பூஜை புனஸ்காரம் செய்கிற அவங்களுக்கு போய் தட்டில் காசை போட்டால் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பிரசாதம்னு ஒன்று கொடுப்பாங்க. நிறைய வாட்டி வீட்டில் எனக்கு நல்ல ஆகாரம் இல்லை, கோவிலில் போனால் சக்கரை பொங்கல் கொடுக்குறாங்க, அங்கே வந்து இந்த செதற தேங்காய்லாம் இருக்கும், அதெல்லாம் நான் போய் பொறுக்கி சாப்பிட்டுருக்குறேன். எவ்வளோ வாட்டி பசியிலெல்லாம் நான் இருந்துருக்குறேன். பசினா என்னன்னு எனக்கு தெரியும், அந்த வேதனைனா என்னன்னு தெரியும். என் உள்ளத்தில் கடவுள் கடவுள்னு அவ்வளோ வெறித்தனமாக ஓடினேன், ஆனால் என் உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா கடுகளவு சமாதானம் இல்லை. மத்தியானம் 2 மணிக்கு கோவிலை மூடிட்டு எல்லாம் போயிடுவான், நான் என்ன பண்ணுவேன், செவுறு ஏறி குறித்து கோவிலுக்குள்ளே போய் உக்காந்து கடவுள் அந்த இதுக்கு முன்னாடி உக்காந்து எவ்வளோ நாட்கள் தனிமையில், ஏன்னா நான் கண்ணீர் விட்டு அழுதேன்னா யாருனா பார்த்துட்டு போகிறாங்கன்னு சொல்லி எவ்வளோ முறை நான் தனிமையில் கண்ணீர் விட்டு அழுதுருக்கிறேன். ஒன்று கூட என்னை ஆறுதல் படுத்தும்படி என் கண்ணீரை துடைக்கவே இல்லை.
1: சரி, அப்போ இவ்வளோ நானப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் வரல. அப்போ அந்த தெய்வங்கள் மேலே உங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்ததா அல்ல தெய்வம் உண்டா இல்லையாங்கிற கேள்வி ஏதாவது வந்ததா?
0: வெறுப்பு வந்தது. அது எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால், என் நண்பன் மனோகன் சொல்லி, நான் காலேஜ் போயிட்டேன், ஏர் கண்டிஷன் ரெஃப்ரிஜரேஷன் NCVT 2 வருஷம் அதை படிக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட இருந்த மொத்த சேவிங் பணம் கிட்டத்தட்ட ஒரு 5000 இருந்தது, அதை கொண்டு போய் அந்த காலேஜில் இன்வெஸ்ட் பண்ணி அது எப்படியாவது இந்த 2 வருஷத்தை நான் முடிக்கணும், அப்ராட் போகணும், ஃபாரின் போகணும் அப்படின்ற ஒரு எய்மோட அதை நல்லா படிக்க, நல்ல ஃபஸ்ட் கிளாஸில் நான் பாஸ் பண்ணேன், அதில் நல்லா இது பண்ண. அப்போது அதில் படிக்கும்போது எனக்கும் என் நண்பனுக்கும் ஒரு சண்டை நடந்தது. எனக்கு எப்போவுமே இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது, பாடியை பில்ட் பண்ணுறது ரொம்ப ஆசை. அப்போது எனக்கும் ஒரு நண்பனுக்கும் சண்டை வந்தோடனே நான் என்ன பண்ண, ஃப்ரெண்டை எடுத்தோடனே வாயில் குத்திட்டேன். வாயில் குத்துனேன்னா வாயிலேருந்து பலபலன்னு ரத்தம் வந்துடுச்சு. அப்போ கூட ஒரு நண்பன் மனோகர்னு சொல்லி, எப்போ பார்த்தாலும் நீ ரொம்ப டென்ஷனாக இருக்கிற, கோபமாக இருக்கிற, ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி அவன் என்னை ஒரு நாள் கூப்பிட்டு பேசினான். எனக்கு என்னன்னு தெரியலடா, கோயில் கோயிலாக போகிறேன், எவ்வளோ தெய்வங்களை வணங்குறேன், 108 மந்திரம், 108 மந்திரம் சொல்கிற எல்லா காரியங்களையும் செய்கிறேன், இவ்வளோ செய்தும் என் உள்ளத்தில் சமாதானம் இல்லைடா அப்படின்னும்போது, நீ வந்து இந்த பாதையில் போகாத, உனக்கு நான் உனக்கு ஒரு டைரக்ஷன் காமிக்கிறேன், அந்த டைரக்ஷனில் வரியா, கண்டிப்பாக வரேன், நாளைக்கு காலையில் என் வீட்டுக்கு வா அப்படின்னு. சரி, காலையில் வீட்டுக்கு வர சொல்கிறான்ட்டு இருக்கிறதுலே என்கிட்ட ஒரே ஒரு பேண்ட் ஷர்ட்டு, அதை தான் எந்த கல்யாணம்னாலும் அதை தான் நான் போட்டுட்டு போவேன், வேறு எந்த நல்ல ட்ரெஸ்ஸும் என்கிட்ட கிடையாது. அந்த ட்ரெஸ்ஸை போட்டு காலையில், சரி ஃப்ரெண்டு கூப்பிட்டானே அப்படின்ட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான். போய் கதவை தட்டினோன்னா அவன் பார்த்தோன்னே, என்னடா இந்த ட்ரெஸ்ஸில் வந்திருக்கிறேன், என்னடா அப்படின்னு, இல்லை இந்த ட்ரெஸ்ஸில் வரக்கூடாது, சவுப்பு ஷர்ட்டு சவுப்பு வேஸ்ட்டு என்கிட்ட இருக்குது, நீ இதை போட்டுக்கிறியா? சரி, நாய் வேஷம் போட்டால் குழச்சி தானே ஆகணும், சரி ஓகே, ஏதோ ஒரு புது ட்ரெஸ்ஸு கொடுக்குறானேன்ட்டு போட்டுக்கிட்டேன். இதை எதுக்குடா போடுற, இல்லை கம்முனு அப்படின்ட்டு நெத்தியில் பட்டை போட்டான், கழுத்தில் ஒரு பெரிய உத்ராட்சம் மாலை, இதெல்லாம் போட்டு என்னை ஒரு கோவிலுக்கு கூட்டிகிட்டு போனான். அங்கே ஒரு சாமியார் சேரில் உட்காந்துருக்கார், செங்கல்பட்டு தாண்டி, எல்லாருக்கும் தெரியும் செவ்வாடன்னு சொன்னாலே யாருக்கும் தெரியும் செங்கல்பட்டு தாண்டி அந்த கோவில் இருக்குது. அந்த சாமியார் உட்காந்துருந்தார், இவர் தான் உலகத்தை காக்க வந்த பரம்பொருள், இவர் தான் ரட்சகர், இவர் தான் உன்னுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் உள்ளதுன்னு. அந்த வாலிப நாட்களில் எது சொன்னாலும் நம்ம உடனே அதை ஒபே பண்ணுவோம், ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க மாட்டோம். இதை காசியில் போய் இறங்கி நீ குளித்தா உனக்கு உடனே புண்ணியம் கிடைக்கும்னா அதை செய்யறதுக்கும் நம்ம தயங்க மாட்டோம். 1000 பேரை கூப்பிட்டு அன்னதானம் போட்டால் உன் பாவம்லாம் போயிடும்னா உடனே நம்ம அதெல்லாம் கடனை உடனே வாங்கியாவது அதை செய்துடுவோம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா கடுகளவு சமாதானம் கிடையாது. அப்போது அந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு போனோன்னு அந்த சாமியார்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னு நேராக சாஸ்தாங்கமாக ஒரு காலில் விழுந்தேன். எனக்கு என்னவோ இவ்வளோ நாள் வேதம் சொல்லுது அழகாக, 135வது சங்கீதம் 15வது வசனம், அஞ்ஞானிகளுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷனுடைய கைவேலையுமாக இருக்கிறது, அவைகள் கண்கள் இருந்தும் காணாது. ஆனால் வேதம் சொல்லுது ஆகார் ஆண்டவருக்கு நல்ல ஒரு பேர் வைக்கிறார், நீர் என்னை காண்கிற தேவன். அதே போல் அவைகள் செவிகள் இருந்தும் அவை என்ன பண்ணாது, கேட்காது, கை கால்கள் இருந்து அவைகள் நடவாது. 135வது சங்கீதம் 15வது வசனத்தில் தெளிவாக எழுது. ஆனால் இப்படிப்பட்ட விக்கிரகங்களெல்லாம் வணங்கி ஒரு டைம் வரும்போது இது மேலே இருக்கிற நம்பிக்கை என்ன ஆயிடுச்சு, அப்படியே ஒரு மனுஷன் மேலே என் நம்பிக்கை மாற ஆரம்பித்தது. அப்போ அந்த மனுஷனை எப்படி பூஜிக்க வேண்டும், அங்கே என்ன சொல்லப்படுகிறார்கள்னு சொல்லிட்டு அங்கே அந்த அக்கினி குண்டகங்கள்லாம் வளர்த்து அங்கே யாகங்கள்லாம் வளர்ப்பாங்க. அந்த யாகங்களை மழைக்கு வேண்டுதல் பண்ணி யாகங்களை வளர்க்குறது. அந்த கோவிலில் விசேஷம் என்னென்னா, நம்ம கையினாலேயே அங்கே இருக்கிற விக்கிரகங்களுக்கு நம்ம கையினால் அபிஷேகங்களை செய்யலாம். மற்ற எல்லா கோவிலும் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட சமுதாயத்து மக்கள் தான் உள்ளே போக முடியும், அந்த கருவறைன்னு சொல்லப்படுற அந்த இடத்துக்கு அவங்க தான் போக முடியும், நார்மல் பீப்புள், நான் இந்துவாக இருந்தாலும் சரி, பாரம்பரியமாக எல்லாத்தையும் எல்லா மந்திரங்களையும் நான் கட்டு தேர்ந்தவனாக இருந்தாலும் நான் அது உள்ளே போகிறதுக்கு எனக்கு அனுமதி கிடையாது. ஆனால் இந்த கோவிலில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னால், அந்த கருவறைக்குள்ளே எல்லா விதமான மக்கள் போகலாம். எந்த ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லாரும் அந்த தெய்வத்தை போய் கையினால் அந்த அபிஷேகங்கள் செய்யலாம் அப்படின்ற ஒரு காரியம் எனக்கு ரொம்ப அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பா, இவ்வளோ நாள் நம்ம தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்த அந்த தெய்வத்தை நம்ம கிட்ட போய் நம்ம கையில் இதெல்லாம் செய்யலாமேன்னு சொல்லி அந்த தெய்வத்தை நான் அதிகமாய் ஒரு 6 ஆண்டுகளாக அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா வார வழிபாடு மன்றத்தில் நான் துணை செயலாளராக நான் பணிபுரிந்திருக்கிறேன், வேலை செஞ்சுருக்கிறேன். அநேக என்னோடு கூட படித்த அநேக வாலிப பிள்ளைகளெல்லாம் நான் அந்த கோவிலுக்கு நான் அழைத்து கொண்டு போயிருக்கிறேன்.
1: ஆனாலும் உங்களுக்கு எந்த ஒரு விமர்சனமும் இல்லை?
0: எதுவுமே கிடையாது, கிடையாது. பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நான் நேராக போய் அந்த சாமியார்கிட்டயே போய் கேட்டேன்.
1: இப்போ நீங்கள் சாமியார்னு சொல்றது உண்மையான உயிருள்ள மனுஷனா அல்லது சிலையா?
0: உயிருள்ள ஒரு மனுஷன், நம்மளை போல மனுஷன்தான். அவரும் ஆசாபாசம் உள்ள ஒரு மனுஷன்தான். எல்லாரும் அவரை தெய்வம் தெய்வம்னு சொல்லுவாங்க, குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா அம்மான்னு அவரை சொல்லுவாங்க. அவரை அதிகமாக நான் பூஜித்த நாட்கள் உண்டு. அப்போது ஒரு நாள் நேராக அவர்கிட்ட போய் கேட்டேன். அப்போது அவர்கிட்ட பேசணுன்னா கூட பெர்மிஷன் வாங்கணும். அதுவும் பெரிய பெரிய விஐபிங்களுக்கு தான் பெர்மிஷன் தருவாங்களே தவிர என்னை போல் சாதாரணமாக புறக்கணிக்கப்பட்ட யாரும் அவளை லேஸில் கிட்ட போயிட முடியாது. அது மாதிரி நான் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அவர்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போது அவர் சொன்னார், அடுத்த வாரம் அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணுறாங்க, பாத பூஜை பண்ணால் உன் பாவமெல்லாம் போயிடும் அப்படின்னு. அப்போது நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம், பாத பூஜை பண்ணால் பாவம் போயிடும். என் வீட்டில் என்னுடைய தாத்தா என்னை எப்படி வளர்த்தார்னா, இவன் சபிக்கப்பட்டவன், இவன் பிறந்ததே சாபம், இவனால் தான் என் மக என்னுடைய மகளுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சபித்ததை நான் ஒவ்வொரு நாளும் கேட்டு தான் நான் வளர்ந்துருக்கேன். நல்ல வார்த்தை என் வாழ்க்கையில் கேட்டதே கிடையாது. அப்போது ஒரு நாள் அவருக்கு பாத பூஜை பண்ணணும் போது அந்த கோவிலில் ஒரு அந்த ரேட்டு போட்டிருந்தாங்க, பாத பூஜை பண்ணுறதுக்கு இவ்வளோ, அர்ச்சனை பண்ணுறதுக்கு இவ்வளோ. அப்போ பாத பூஜைன்னு சொல்லும்போது 30,000 ரூபாய் பே பண்ணணும். அந்த டைமில் 30,000 ரூபாய்க்கு எனக்கு ஒரு கிளாஸ் ஒரு சிங்கிள் டீ வாங்கி சாப்பிட கூட எனக்கு வசதி கிடையாது. அப்போது 30,000 ரூபாய் எங்கே நான் போகிறதுன்னும் போது என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் அப்ரோச் பண்ணேன். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, டே நான் உனக்கு ஒரு 500 ரூபாய் தரேன், ஒரு 1,000 ரூபாய் தரேன். கிட்டத்தட்ட அதுவே ஒரு 30,000 ரூபாய் எனக்கு கலெக்ஷன் ஆச்சு. எனக்கு என்ன ஒரு கில்ட்டி கான்ஷியஸ்னா, 30,000 ரூபாய் நான் வாங்கிட்டு வேறு ஏதோ ஒரு காரியத்துக்கு செய்யறதுக்கு தான் இவன் கேட்குறான், தப்பாக நினைக்க போகிறாங்கன்னு சொல்லி என் கூட படிக்கிற நண்பர்கள் என்ன பண்ண, நீங்கள் எல்லாருமே என் கூட வாங்க அந்த கோவிலில் நீங்கள் வாங்க அப்படின்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டபுள் எம்ஏ படிச்சிருக்காங்க, கோல்டு மெடலிஸ்ட்டு, ஸ்ரீதர்ன்னு சொல்லி எல்லோரும் என் கூட வராங்க. எல்லோரும் ஷர்ட்டெல்லாம் கட்டிட்டு பட்டெல்லாம் அடிச்சு பண்டார பசங்க மாதிரி எல்லாம் க்யூவில் நின்று கையில் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளி சொம்பில் மினரல் வாட்டர் மாதிரி கொடுத்தாங்க. எல்லாம் காலை கழுவுறாங்க, நானும் அவர் காலை கழுவுறேன். நான் சொல்கிறேன், ஆறுமுகம் நீ 500 ரூபாய் கொடுத்தல, நீ வந்து கழுவுடா. அப்பா கூட இருக்கிற பிஏ சொல்கிற, இல்லை ஒருத்தர் பே பண்ணால் ஒருத்தர் தான், இல்லைங்க நாங்கள் இவ்வளோ பேர் பே பண்ணியிருக்கோம், நாங்கள் எல்லோரும் தான் கழுவோம். அதை கழுவி அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆறு போயிட்டுருக்கு, அது வந்து கூவ நதி அப்படின்னோம். அந்த கூவ நதியில் இருக்கிற அந்த ஸ்மெல்லை விட இந்த தண்ணி அவ்வளோ ஒஸ்ட்டாக இருந்தது, அவ்வளோ டர்ட்டியாக இருந்தது. அந்த தண்ணியை காலை கழுவினோன்னா எனக்கு மனசு வரலை, 30,000 ரூபாய் கொடுத்து கழுவிருக்கிறோமே, இந்த தண்ணி எப்படி விட்டுட்டு வருது அப்படின்னு சொல்லி திரும்ப என்ன பண்ணால் அதை ஒரு சொம்பில் ஊற்றி எல்லோரும் சொல்கிறேன், இல்லை அதெல்லாம் பண்ணக்கூடாது, இல்லை இல்லை நான் 30,000 கொடுத்து கழுவிருக்கிறேன், இந்த தண்ணியை நான் கீழே விட மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு சொம்பில் ஊற்றிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டேன், என்னடா கோயில் பின்னாடி எல்லாம் வாங்க, டேய் ஸ்ரீதர் நீ 1,000 ரூபீஸ் கொடுத்தல நீ வாடா அப்படின்னு. எல்லோரும் என் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தான். ஓம் சக்தி பராசக்தின்னு அவன் வாயில் கொஞ்சம், என் வாயில் கொஞ்சம், அப்படி நாரி போன என் வாயை தான் இன்றைக்கி ஏசப்பாவை துதிக்கிற நாவா என் நாவை ஆண்டவர் மாற்றிருக்கிறார்.
1: அந்த தண்ணி வந்து அவருடைய காலை கழுவுன்னு இந்த தண்ணி,
0: அந்த தண்ணி,
1: அந்த தண்ணி எல்லாரும் குடிக்க வச்சிங்க,
0: எல்லாரும் குடிக்க வச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் சாப்பிட்ட எச்சை இலையில் சாப்பாடு போட்டு சாப்பிட்டா ஆசீர்வாதம்னு இன்றைக்கும் அது நடந்து கொண்டு இருக்குது. இன்றைக்கும் அதை மக்கள் அறியாமையில் அதை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ என் வாழ்க்கையில் அதை சாப்பிட்ட இலை கூட பார்த்திங்கன்னா ஒருத்தர் கையில் வச்சுருக்கிறார், 50 ரூபா அதை கொடுத்து தான் அந்த 50 ரூபா. இதை நான் எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, தேவ பிள்ளைகள் இதற்காக ஜெபிக்கும்போது கத்தர் இப்படிப்பட்ட காரியத்திலேருந்தெல்லாம் ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும். அதற்காக தான் நான் இந்த காரியத்தை இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் நான்.
1: சரி, அப்புறமா எப்படி இதெல்லாம் தவறுன்னு சொல்லி உணர்ந்தீங்க, எப்படி வாய்ப்பு கிடைத்தது?
0: எப்படி உணர்ந்தேன் அப்படின்னு சொன்னால், நாங்கள் இருக்கிற வீடு வந்து எங்கள் தாத்தா வந்து எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் மாமாவுக்கும் ஷேரு, அது கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி. எங்கள் அம்மா என்ன நினச்சா, அண்ணன் தானே ஏமாற்ற மாட்டார், அப்போ எங்கள் அம்மா கிட்ட நான் சொல்கிறேம்மா, அப்போ தாத்தா சொல்லியிருக்கிறாரு பாதி ஷேர் நமக்குன்னு, அதை ரிஜிஸ்டர் பண்ணலான்னும் போது, டே அப்படிலாம் பண்ணக்கூடாது, பெரியவங்க அவங்க பேசும்போது நீ தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அந்த வார்த்தையை தடை பண்ணிட்டாங்க. சரி ஓகேன்ட்டு நான் கம்மன் வந்துட்டேன். கொஞ்ச நாளில் எங்கள் தாத்தா இறந்துட்டார். இறந்து என்ன ஆச்சுன்னு சொன்னால், ஒரு ஒரு ஒரு ஒரு 15 நாள் கூட இருக்காது, நானும் எங்கள் அம்மாவும் சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். நேராக எங்கள் மாமா வந்தார். என்னடா இங்கே இதுன்னு நான் சொன்னேன். இல்லை மாமா, வெறும் ரசம் சாதம் ஊறுகாய் வச்சுருக்குறீங்க, நீங்கள் டெய்லி சிக்கன் மட்டன் நல்லா ஆகாரமாக சாப்பிட்றீங்க, எங்களுக்கு இப்படிப்பட்ட ஆகாரம்னா எப்படி அப்படின்னு கேட்கும்போது, என்னையும் எங்கள் அம்மாவையும் செருப்பாலே அடித்தார், எட்டி மாரில் உதைச்சார், தொடப்ப கட்டையிலேயே எங்களை அடித்தார். என்னென்ன கேவலமான வார்த்தையை பேசணுமோ அவ்வளோ கேவலமான வார்த்தைகளை பேசி எங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க 9 பேர், யாரும் எங்களுக்கு நீதியோ எங்களுக்காக வந்து எங்கள் சார்பில் நின்று நியாயம் பேசுறதுக்கோ ஒரு நாதியற்ற ஒரு நிலையில் தெருவில் நாங்கள் அனாதையை போல் நாங்கள் கடந்தோம். அப்போது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கணும்னா யாருமே வந்து ஒன்றும், எங்கள் அம்மா கூட பிறந்த 9 பேர் சுற்றி தெருவில் நிற்கிறாங்க, யாருமே என்னடா இப்படி நடக்குது, ஒரு கால் ஊனமான ஒரு பிள்ளை, ஓ கணவனும் இல்லை, பிள்ளை சின்ன பையன், எப்படி இவங்க வாழ்க்கையை வந்து அடுத்த லெவலுக்கு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி யாருமே அதை பற்றி யோசிக்கலை. எங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்துறதுல தான் அவங்க குறியாக இருந்தாங்களே தவிர, அந்த அந்த பணம் அந்த சொத்துன்னும் போது கூட பிறந்த அண்ணன் கூட எங்களுக்கு எதிரியாக மாறிட்டார்.
1: சரி, அப்போ எப்படி நீங்கள்
0: அப்போது எப்படின்னா, அங்கேருந்து ஒரு ஒரு ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி அடையாரில் ஒரு குட்டிகிராமணி ஸ்ட்ரீட்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே என் ஃப்ரெண்டுடைய வீடு அங்கே இருக்குது. நான் என்ன பண்ணேன், எங்கள் வீட்டில் பாத்திரம் எங்கள் தாத்தா எங்கள் மாமா கிட்டே நான் சர்வைல் பண்ணுறதுக்கு துணிமணியெல்லாம் எதுனா எடுக்கணும்னா கூட எதுவுமே கொடுக்க மாட்டேன்ட்டான். ஒரு உடஞ்ச பீரோ, எங்கள் மாமா சொத்துன்னு எங்கள் அப்பா உனக்கு கொடுத்து ஒரு சொத்து வச்சுருக்கிறாரான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் ஒரு உடஞ்ச பக்கெட்டு, ஒரு 4-5 துடப்பம், 4-5 செருப்பு, இது தாண்டா உன் சொத்துன்னு சொல்லி என் கையில் கொடுத்தார். அப்போது என் உள்ளம் உடஞ்சிச்சு. இவ்வளோ நாள் நமக்கு இவர் இருக்கிறாரு, இவங்கெல்லாம் நம்மளை பார்த்துக்குப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நிழலில் இருக்கிறோன்னு நினைக்கும் போது, கடைசியில் அந்த நிழல் இல்லை, இன்றைக்கி நம்ம நடுத்தரில் வந்துட்டோன்னும் போது அதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. என் நண்பனுக்கு நான் பேசும்போது அவன் சொன்னான், நீ கவலைப்படாதடா, எங்கள் வீட்டில் உனக்கு ஒரு இடம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி, அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு 10x10 ஸ்கொயர் ஃபீட் ஒரு சின்ன வீட்டில் எங்களுக்கு அடைக்கலம் கிடச்சிது. காலையில் வேலைக்கு போனால் அந்த வேலையில் வர வருமானத்தில் தான் அன்றைக்கி 1 கிலோ அரிசி வாங்குவேன், காய்கறி வாங்குவேன், அந்த வேலையெல்லாம் நான் செஞ்சு தான் ஆகாரம் கொடுக்கணும், என் வீட்டுக்கு வாடகை கட்டணும். இதெல்லாம் செய்யும்போது என் உள்ளத்தில் இதுக்கு காரணம் யார், எங்கள் மாமா தானே, எங்கள் மாமாவை கண்டந்துண்டமாக வெட்டி போடணும்னு சொல்லி. நான் வந்து வெல்டிங்கில் ரொம்ப ஸ்கில்டு, ஒரு இரும்பு ராடு என் கையில் கொடுத்தீங்கன்னா அதை எப்படி கத்தியாக செய்யணும், அது எவ்வளோ ஷார்ப்பில் வைக்கணும், எவ்வளோ தூரத்துலேருந்து அவரை வெட்ட முடியுன்ற மாதிரி நானே அதுக்கு கைப்பிடியெல்லாம் பித்தளையில் வச்சு வெல்டிங் பண்ணி அவரை 3 முறை நான் அவரை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். அன்றைக்கி மாத்திரம் நான் கொலை பண்ணியிருந்தேன்னு சொன்னால் வேலூர் சென்ட்ரல் ஜெயிலில் நான் ஒரு ஆயுள் தண்டனை கைதியாக இருந்திருப்பேன். இயேசு என்னை ரட்சித்ததுனால, அன்பின் ஊழியக்காரனாக இயேசு என்னை மாற்றினார்.
1: சரி, இப்போ நீங்கள் அந்த டேனான விதத்தை சொல்லலை, சரி இப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்தது.
0: ஆமாம்,
1: அப்படி எப்போ இயேசுவை அறிந்து கொண்டீங்க, அப்படி இயேசப்பா கிட்ட உங்களுடைய லைஃப் எப்படி?
0: நல்ல சூப்பர் கேள்வி கேட்டீங்க, எப்படி யூடர்ன், ஏன்னா பயங்கரமான ஒரு இருளை நோக்கி போயிட்டு இருந்தேன், ஒரு யூடர்ன் அடித்து ஆண்டவர்கிட்ட வர்றதுன்றது உண்மையிலே, அது என் லைஃப்பில் அது உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம் தான், அதை மறக்கவே முடியாது. பசுமரத்து ஆணி போல் என் உள்ளத்தில் அது புதஞ்சிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த அந்த வீட்டில் நாங்கள் இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் லக்ஷ்மி சிஸ்டர்ன்ட்டு நல்லா ஜபிக்கிற ஒரு சகோதரி, அவங்க பாஸ்டர் டி மோகன் ஏஜி சர்ச்சுக்கு அவங்க போகிறாங்க. அவங்க வீட்டில் நிறைய கேசல் ப்ரேயர் செல்லாம் நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த ஏரியாவுக்கு நான் எப்படி போவேன்னா, செவ்வாடையில் தான் நான் போவேன். நான் சிவப்பு ஷர்ட்டு சிவப்பு வேஷ்டி பட்டெல்லாம் அடிச்சுட்டு, எப்போ என்னை அவங்க பார்த்தாங்களோ, எனக்காக ஸ்பெசிஃபிக்காக ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங் பண்ணி எனக்காக அந்த தாயார் ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது எங்களுக்கு தெரியாது. ஒரு நாள் நான் பண்ணி வச்சிருந்த கத்தி பார்த்தீங்கன்னா எப்போவுமே என் வீட்டில் இருக்கும். இந்த கத்தியில் தான் அவங்க எங்கள் மாமாவை வெட்டணும்னு சொல்லி நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு நாள் எங்கள் அம்மாவுக்கு தெரியவே தெரியாது, இது மாதிரி நான் ரகசியமாக ஒரு திட்டம் வச்சுருக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லிட்டேன், வீட்டில் போந்து அவரை வெட்டணுண்டா, ஒன்றும் உங்களால் முடியலனா, நான் எங்கள் அம்மாவை எந்த கையில் அடித்தாரோ அந்த கையை நான் வெட்டுவேன், வெட்டாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி, எனக்குள்ளே பயங்கரமான ஒரு ரத்த வெறி எனக்குள்ளே இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வீட்டில் நான் குளிக்கும்போது எங்கள் அம்மா என்னுடைய பீரோவை இது பண்ணும்போது உள்ளே என்னுடைய அந்த கத்தியை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு ஓன்னு அழுகுறான், டேய் என்னடா இது மாதிரி இவ்வளோ பெரிய கத்தி வச்சுருக்கேன் என்னன்னா, வந்தோன்னே தைரியமாக சொல், இந்த கத்தியில் தான் உங்கள் அண்ணனை நான் போட போகிறேன், உங்கள் அண்ணனை நான் கொலை பண்ணுவேன், இல்லைனா விடமாட்டேன், எப்படி உன்னை அடிப்பான், உன்னை அடித்த ஒவ்வொரு நிமிஷமாக நான் நினச்சி நினச்சி ஒவ்வொரு நாளும் அழுகுறேம்மா அப்படின்னு சொல்லி உள்ளத்தில் ஒவ்வொரு நாளும் அழுதது. எங்கள் அம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க. ஏய் அப்போ ஏற்கனவே அப்பா இல்லைடா, நீயும் இது மாதிரி கொலை பண்ணிட்டேன்னா ஜெயிலுக்கு போயிடுவேன், அப்போ உன் வாழ்க்கை என்ன ஆகும்னு சொல்லி எவ்வளோ காரியங்களை எனக்கு எடுத்து சொல்கிறாங்க. என் மைண்டில் அது ஏறவே இல்லை. ஆனால் ஒரு காரியம் பாருங்கள், தேவன் எவ்வளோ நல்லவராக இருக்கு. எங்கள் அம்மா அந்த பக்கத்து வீட்டில் ப்ரேயர் நடக்கிறத அடிக்கடி மாடியிலேருந்து பார்ப்பாங்க போல இருக்கு. அந்த சிஸ்டர்கிட்ட போய் எங்கள் அம்மா என் பேரை ஒரு பேப்பரில் எழுதி என் மகனுக்காக ஜபம் பண்ணுங்கள். வேதம் சொல்லுது ஜபமே ஜெயத்தை கொடுக்கும், ஜபம் இல்லையே ஜெயம் இல்லை. அந்த தாயார் மூன்று நாள் எனக்காக உபவாசி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா என் பையன் இப்படி ஒரு ரத்த வெறியில் இருக்கிறான், எந்த நேரத்தில் யாரை கொலை பண்ணுவான்னு தெரியல, என் மகனுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்போ அந்த தாயார் சொல், உங்கள் மகனுக்காக நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அப்போ பாருங்கள், அந்த அம்மா ஜெபிக்க ஜெபிக்க தான் என்னால் எங்கள் மாமாவை கொலை பண்ணுறதுக்கு மூணு வாட்டி பிளான் பண்ணேன். என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சும்மா ஆளை காமிச்சாலே போய் இது பண்ணிவிடுவான். அப்படிப்பட்ட நண்பர் என் கூட இருந்த நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அப்போது இப்படி மூணு முறையும் பண்ண முடியலையே. அப்போது ஒரு நாள் ஆவியானவர் அந்த தாயார்கிட்ட பேசி, மேல் அறையில் இருக்கிற இந்த மகனுக்கு என் நாமத்தை பற்றி சொல், உலகமெங்கிலும் கொண்டு போய் அவன் அநேகருக்கு ஒரு ஆறுதலின் மகனாக, தேவனுடைய ராஜ்யத்தை சொல்கிற மகனாய் நான் அவனை ஒரு சுவிசேஷகனாக தெரிந்து கொண்டேன்னு சொல்லி அந்த தாயார் இடத்துல கத்தர் திட்டமும் தெளிவுமாய் தேவன் பேசியிருக்கிறார். அப்போ அதிகாலையில் எனக்கு என்னென்னா, மூணு முறை பண்ண முடியலையே, எப்படியாவது இவரை ஃபைனலில் இவரை பண்ணணும்னு சொல்லி வீட்டுக்குள்ளே நான் ஒரு யாகம், அந்த யாகன்றது அந்த வேள்வின்றோம், அந்த வேள்வியை எப்படி நடத்தணும், அந்த யாகங்களை எப்படி வளர்க்கணும், அந்த ஸ்பிரிட்டோடு எப்படி பேசணுன்ற அந்த காரியங்கள் எல்லாம் நான் கற்றுத்தேர்ந்தவனா. கிட்டத்தட்ட 7-8 வருஷம் அந்த கோவிலில் நான் இருந்ததுனால அந்த ஆவிகளோடு பேசுறது எனக்கு நல்லா பரிச்சயமாக இருந்ததுனால, அந்த ஆவியோட பேச ஆரம்பிக்கும் போது ஒரு வெறி, இன்றைக்கி எப்படியாவது அவரை வெட்டி ரத்தத்தை பார்க்கணுன்ற ஒரு தீர்மானத்தோடு தான் இருந்தேன். அன்னைக்கு தான் அந்த சகோதரிக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறார், நீ போய் என் மகனுக்கு என் நாமத்தை பற்றி சொல்லு. அப்போ காலையில் வந்து கதவு தட்டுறாங்க, என்னடா பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது யாரா இது, இந்துக்களில் சொல்லுவாங்க பூஜை பண்ணி சிவம் பூஜையில் கரடி நுழைஞ்சது அப்படி, ஏதோ அபசகுனமாக இருக்கு, என்னடா இது அப்படின்னு திறந்த அந்த அம்மா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இயேசுவை நேசிக்கிறார், ஜீசஸ் லவ்ஸ் யூ. பாருங்கள், என் வாழ்க்கையில் இயேசுன்ற அந்த நாமத்தை என் வாழ்க்கையில் நான் கேட்டதே கிடையாது, ஒரு மழைக்கு கூட நான் சர்ச்சு பக்கம் ஒதுங்கினது கிடையாது, ஒரு கிறிஸ்துவ நண்பர்கள் கிடையாது, யாருமே இயேசுவை பற்றி என் வாழ்க்கையில் 23 வயது வரையும் எனக்கு யாரும் சொன்னதும் கிடையாது, ஒரு சாங் கூட நான் கேட்டதில்லை, இந்த வேதனை என்னன்னு கூட என் வாழ்க்கையில் தெரியாது. ஃபஸ்ட்டு டைம் அந்த அம்மா இயேசுன்னு சொன்னாங்க பாருங்கள், அந்த பேரை கேட்ட அடுத்த செகண்ட் எனக்குள்ள ஒரு ஜாய், ஒரு உண்மையான ஒரு சமாதானம், இந்த உலகம் தரக்கூடாத சமாதானம், என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு வைத்து போகிறேன்றார் பாருங்கள். அந்த தெய்வீக சமாதானம் எனக்குள்ளே வந்ததை நான் ஃபீல் பண்ண முடியுமே தவிர அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அப்போ சொன்ன உடனே அடுத்த செகண்டு, தம்பி நான் உனக்காக ஜெபம் பண்ணும்ப்பா அப்படின்னா, அந்த சுச்சுவேஷனில் சரி ஜெபம் பண்ணால் ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்கும்ன்றது மட்டும் என் மைண்டில் இருந்தது. உடனே முட்டி போட்டேன், அந்த அம்மா எனக்காக கண்ணீரோடு ஜெபம் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா கண்ணு மூடுனாங்க, எனக்கு கண் மூடி பழக்கமே கிடையாது, விக்கிரகங்களை கண்ணு திறந்து பார்த்தே தான் நான் இது பண்ணியிருக்கேனே தவிர, ஃபஸ்ட்டு டைம் கண்ணை மூடு அப்படின்னும்போது என்னால் மூட முடியல. அவங்க கண்ணீர் அப்படியே தார தாரையாக அழுகுறாங்க, எனக்கு ஜெபம் பண்ணும்போது என் முகத்துலலாம் அந்த கண்ணீர் படுது. அப்போ தான் பார்க்குறேன், இவங்களே என் மேலே யார் இவருன்னு தெரியாது, இவங்க ஃபஸ்ட் டைம் என்னை பார்க்குறாங்க, இவங்க இந்த அளவுக்கு ஒரு மனதுருக்கத்தோடு எனக்காக ஜெபம் பண்ணி நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களே. அப்போ இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னா, அப்போ இவங்க சொல்கிற இந்த ஜீசஸ் எவ்வளோ நல்ல தெய்வமாக இருக்கிறாருன்னு அவங்க மூலியமாக தான் என்னை இயேசுவை அறிந்து கொள்ளும்படியான ஒரு வழியில் கர்த்தர் என்னை நடத்தினார்.
1: நல்லது. இப்போ 3 முறை உங்கள் மாமாவை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் திட்டமிட்டீங்க, முயற்சி பண்ணியிருப்பீங்க.
0: ஆமாம்.
1: இப்போ அதுலேருந்து எப்படி ஆண்டவர் தப்பு வச்சார், எப்படி அவங்க எஸ்கேப் ஆனாங்க?
0: ஒரு முறை பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் அவங்க பக்கத்து வீடுன்றதுனால அந்த சகோதரியை அடிக்கடி பார்ப்பேன், அவங்க பார்க்கும்போது என்ன ஸ்மைல் பண்ணுவாங்க, நானும் ஸ்மைல் பண்ணுவேன், போகும்போது காஃபி என்ன சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்பாங்க, இல்லை ஆண்டி அப்படின்னும், உடனே ஒரு காஃபி கொடுப்பாங்க, காஃபி சாப்பிட்டு அப்போவும் செவ்வாடையில் தான் இருப்பேன், கோவிலுக்கு போவேன். ஒரு முறை என்ன ஆயிடுச்சு, சரி பாத பூஜை பண்ணோம், இவ்வளோ பூஜைலாம் பண்ணோம், ஃபைனலாக நம்ம லைஃப்பில் எல்லாமே இப்போ தெருவுக்கு வந்துட்டோம், சர்வைவ் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது என் லைஃப்பில். எந்த ஒரு ஃபைனான்ஷியலாகவும் சரி எதுவுமே சப்போர்ட் கிடையாது, எந்த ஒரு ஆள் பலமோ எதுவுமே கிடையாது. எப்படி அடுத்த லெவல் நம்ம போகிறோன்ற ஒரு ஸ்ட்ரகிள் என்னுடைய உள்ளத்தில் இருந்தது. அப்போது சரி இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நேராக நம்ம போய் இந்த சாமியார்கிட்ட போய் கேட்போன்ட்டு நேராக அந்த சாமியார்கிட்டயே போய் டீல் பண்ணேன். பர்மிஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. நான் நேராக உள்ளே போயிட்டேன். உள்ளே போய் யார் என்ன பண்ணாலும் சரி இன்றைக்கி உங்ககிட்ட நான் பேசி ஆகணும்னும் போது உள்ளே போனால் அந்த சாமியார் அப்படியே ஸ்டன் ஆகிட்டார். என்னடா இவ்வளோ இதுவாக இவ்வளோ ஜனங்க நிற்கிறாங்க, நேராக உள்ளே வந்துட்டேன். எனக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், என் வாழ்க்கையை எல்லாத்தையும் இழந்துட்டேன். அடுத்த வேலை சாப்பிட்றதுக்கு தெருவில் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். நான் என்ன செய்யணும், எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுங்க அப்படின்னும் போது அவர் சொன்னார், அடுத்த வாரம் உங்கள் வீட்டில் ஒரு யாகம் நடத்தினா நீ பெரிய குபேரன் ஆகிடுவே. யாகம் நடத்தினா குபேரன், அப்போ தாராளமாக நடத்துங்க அப்படின்னு சொன்ன, ஓகே உனக்கு அடுத்த வாரம் 23ஆம் தேதி டேட்டு எல்லாம் குறித்து கொடுத்துட்டாரு. அந்த பேப்பரெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வர அவருடைய பிஏ என்னை கூப்பிட்றாரு, தம்பி இங்கே நில்லுப்பா அப்படின்னு. என்ன மற்றவங்களுக்குன்னா 50,000 ரூபா, இந்த சாமியார் உங்கள் வீட்டுக்கு வரணும்னா மற்றவங்களுக்கு 50,000 ரூபா, நீ வந்து கோவிலில் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறதுனால உனக்கு 50% டிஸ்கவுண்ட், 25,000 நீ பே பண்ணால் தாராளமாக அடுத்த வாரம் அந்த சாமியார் உங்கள் வீட்டுக்கு வருவாருன்னா. எனக்கு அந்த பேப்பரை அப்படியே தூள் தூளாக கீழ்ச்சி போட்டேன். அப்போ தான் அந்த கோவில் எதிர்க்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு தெப்பக்குளம்னு, அந்த தெப்பக்குளத்துக்கிட்ட போய் என்னை அறியாமல் அழுகிறேன். தெய்வம் தெய்வம் சொல்லி எவ்வளோ தெய்வங்களை நம்பி தெருவுக்கு வந்துட்டேன். ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட சாப்பிடக்கூட வழி இல்லை. கடைசியில் இந்த சாமியார் தான் தெய்வம் நம்பி வந்தேன். இவரும் எனக்கு எல்லா விதமான காரியங்களும் செய்வார்னு சொல்லி இவரை நம்பினேன். இவரும் கடைசியில் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு பேரிடியாக 25,000 ரூபா கொடுத்தாதான் உன் வீட்டுக்கு வருவேன்னா, அந்த 25,000 ரூபா என்கிட்ட பணம் இருந்ததுன்னா நான் ஏதாவது ஒரு தொழில் செய்து நான் பொழைச்சிப்பேனே. அந்த பணம் இல்லை, எல்லாமே நான் நஷ்டத்தில் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி தெருவில் இருக்கிறேன். எல்லாராலையும் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு என் தனிமையில் நான் கண்ணீர் விடுற சூழ்நிலையில் அப்போ தான் நான் ஒன்று உணர்ந்தேன், நெத்தியில் இருக்கிற பொட்டை நானே அழித்தேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். யூதையாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் வரை எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். அப்போது நானே என்ன பண்ணேன், செவ்வாடையில் தூள் தூளாக கீழ்ச்சி போட்டேன். நான் போட்டிருந்த உத்ராட்சை மாலையெல்லாம் நானே அறுத்து போட்டேன். அப்போ இது பண்ணிவிட்டு அப்போ தான் ஃபஸ்ட்டு டைமு நான் வானத்தை நோக்கி என்னுடைய மன்றாட்டை நான் ஏற எடுக்கிறேன். எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி வேதத்தை தியானிக்கணும், எப்படி படிக்கணும், சத்தியமாக எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த அம்மா அன்னைக்கு இயேசுன்ற அந்த திவ்ய நாமத்தை தான் எனக்கு சொன்னாங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் அந்த வானத்தை நோக்கி உண்மையான தெய்வம் நீர் இருப்பீர், ஆனால் என்ன போல ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு இப்படிப்பட்ட அவமானப்படுத்தப்பட்ட நிலையில் எவ்வளோ பேர் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க, கைதிகளை போல நன்மையை செய்து எவ்வளோ பேர் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க, மருத்துவமனையில் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க, வீடு இல்லாமல் தெருவுகள்லையும் பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மக்களுக்கு யார் வருவா? அப்போ இப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு தெய்வம், ஒருவேளை இயேசுன்னு சொல்கிறாங்க, எல்லா தெய்வத்தை நம்பினேன், எல்லா தெய்வம் என்னை கைவிட்டுச்சு, ஒருவேளை இந்த இயேசுன்ற இந்த தெய்வம் என்னை தேடி என் வீட்டுக்கு வந்தார்னு சொன்னால், என் வாழ்க்கையில் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் என்னை துண்டு துண்டாக வெட்டி போட்டால் கூட சரி இவருக்காக நான் வாழ்வேன், இவருக்காக நான் சாட்சியாக இருப்பேன்னு சொல்லி எப்படி சொன்னேன், எப்படி ஜெபம் பண்ணேன் எனக்கு தெரியாது. அந்த நேரத்தில் அதை கன்ஃபஸ் பண்ணி நேராக நான் வீட்டுக்கு வந்துட்டேன்.
1: இப்போ என்னென்னா அந்த 3 முறை உங்களை கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணீங்கல்ல,
0: ஆமாம்,
1: அதுலேருந்து ஆண்டவர் எங்களை எப்படி தப்பு வச்சார், அவர் எப்படி எஸ்கேப் ஆனார்?
0: அப்போது என்ன ஒரு நடந்ததுன்னு சொன்னால், நான் நேராக வீட்டுக்கு வந்தேன்னா வீடு பூட்டியிருந்தது. வீட்டோட சாவி எப்போவுமே எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த ஜபிக்கிற சிஸ்டர்கிட்ட கொடுத்துட்டு தான் கோவிலுக்கெலாம் போவாங்க. வீட்டுக்கு வந்தோன்னா பயங்கர பசி, ஏன்னா போகும்போது நான் சாப்பிடல, உபவாசத்தோடவும் போனேன், வரும்போதும் சுத்தமாக சாப்பிடல. சரி வீட்டில் போனால் ஏதாவது அம்மா ஆகாரம் வச்சுருப்பாங்க, சாப்பிட்லாம் தான் வீட்டுக்கு வந்தால் வீட்டில் ஆகாரம் இல்லை. அப்போது அந்த லக்ஷ்மி சிஸ்டர்கிட்ட சாவி இருக்குது. சரி போனால் இவங்க அல்லேலியானுவாங்க, ஆமீனா ஏசப்பானா, எனக்கு ஒரே எரிச்சலை எல்லாத்தையும் இழந்துட்டு வந்துட்டேன். இவங்க ஏதாவது அல்லேலியா ஆமீனா ஒரே அறை அடிக்கணும்னு சொல்லி வெறியில் தான் அந்த வீட்டுக்குள்ளே போகிறேன். அந்த அம்மா அந்த நேரத்தில் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நேராக உள்ளே போனேன், சிஸ்டர் சாவின்னு கேட்கறதுக்கு பதிலாக, சிஸ்டர் இந்த இயேசுன்னு சொன்னீங்களே, இந்த இயேசுவை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னோன்னு, வேதத்தில் ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம், எதுக்காக இயேசு இந்த பூமியில் வந்தார், ஏன் மரித்தார், 3ஆம் நாள் எப்படியோ உயிர்த்தெழுந்தார், திரும்பவுமாய் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், ஜீசஸ் கம்மிங் சூன் எல்லா இடத்துலையும் எழுதப்பட்டு, இயேசு சீக்கிரமாக இந்த பூமியில் நியாயம் தீர்க்கும்படி அவர் வரப்போகிறார், நிறைய காரியங்களை அவங்க எனக்கு சொல்லும்போது என் உள்ளத்தில் சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி. இவ்வளோ நாள் தெய்வம் தெய்வம் என்று எங்கெல்லாம் நான் தேடிக்கொண்டிருந்தேனோ அப்போ இவர் தான் அந்த தெய்வம் போல இருக்குது. ஏன்னா கிமு கிபி என்று சரித்திர நாயகனாக இவரை வைத்து தானே காலங்கள் அளக்கப்படுது. அப்போ இவர் தானே மெய்யான தெய்வம், எல்லா கல்லறையிலையும் எவ்வளோ கல்லறைக்கு நான் போயிருக்கிறேன். ஜீவ சமாதி ஆயிட்டாங்கன்னா மரித்தாங்க, அடக்கம் பண்ணது உண்மை, ஆனால் அவங்க சரீரம் உயிரோடு எழும்பலை. ஆனால் இன்றைக்கும் இயேசு புதைக்கப்பட்ட இடத்துல அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை என்று தான் எழுதப்பட்டு. அந்த காரியங்களெல்லாம் நான் கேட்கும்போது, அப்போ இவ்வளோ நாள் நம்ம தேடின தெய்வம் என்ன, இந்த இயேசுக்கு என்ன, அப்போ இந்த இயேசுவை எப்படி தெரிந்து கொள்ளலாம். இந்த கருப்பாக ஏதோ ஒரு புஸ்தகம் வச்சுருக்குறாங்களே, இதில் தானே இவங்க ஏதோ பார்த்து பார்த்து சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட கேட்ட, ஆண்டி எனக்கு இந்த புக்கு எனக்கு வேணும், இந்த கருப்பாக வச்சுருக்கீங்களே இந்த புக்கு எனக்கு வேணும்னும் போது, நாளைக்கு நீ சர்ச்சுக்கு வாப்பா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் இவங்க என்ன சின்னமலை ஏஜி சர்ச் அங்கே பாஸ்டர் டி மோகன் அவர் சர்ச்சுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போகும்போதே அங்கே பாஸ்டர் பிரசங்கமே, வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரில் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இலைப்பாறலை தருவேன். அப்போது இவர் எங்கே இருக்கிறாரு, ஒரு மரமாக இருந்தால் அந்த நிழலில் போய் நிற்கலாம், வாங்கன்றாரு. வருத்தத்தோடு தான் இருக்கிறேன், வேதனையோடு தான் இருக்கிறேன், எங்கே போனோம் எங்கே வரணும்னு தெரியலையே, சரி வாங்கன்னு சொல்ல உள்ளே போகிறேன். என்னை அறியாமல் பார்த்தீங்கன்னா, நான் லிட்ரலாக என் வாழ்க்கையில் பார்த்தது ஒரு கருப்பாக ஒரு ரத்த வெறி பிடித்த ஒரு ஆவி என்னை விட்டு லிட்ரலாக வெளியே போகிறத கண் கூட நான் பார்த்தேன். இது சத்தியமான வார்த்தை, உண்மையாக நான் பார்க்கும்போது ஒரு சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி. அதுவரையும் அந்த மகிழ்ச்சியை என் வாழ்க்கையில் நான் என்ஜாய் பண்ணதே இல்லை. ஃபஸ்ட்டு டைம் அந்த சர்ச்சில் உள்ளே போய் உட்காரும்போது, அப்போ தான் தேவ பிரசன்னா என்ன, அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை எல்லாமே என் இருதயத்தை ஏற்றாது போல் வருது. அப்போ அந்த பாஸு டி மோகன் அவர் அங்கேருந்து இறங்கி வந்தேன். நான் செவ்வாடையில் தான் போனேன், பட்டெல்லாம் அடிச்சு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸோடு தான் உள்ளே போனேன். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு ஒரு பைபிள் எனக்கு பிரசன்ட் பண்ணார். பைபிளை வாங்கிட்டு நான் திருப்பி வந்துட்டேன். அப்போது நான் அந்த வேதத்தை எடுத்துக்கிட்டு கரெக்டாக அந்த மலர் ஹாஸ்பிட்டல் அந்த பிரிட்ஜு கிட்டே நான் வந்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்னோட பேச ஆரம்பித்தார். உருவாக்குற பட்டயம் வேணுமா, அழைக்கிற பட்டயம் வேணுமா? ஏன்னா என் பேக்கெட்டில் அப்போவும் அந்த கத்தியை நான் பேக்கெட்டை தான் வச்சுட்டு இருந்தேன். உருவாக்குற பட்டயம்னா இதுன்னு எனக்கு தெரியுது, அழிக்கிற பட்டயம்னா என்ன அப்படின்னும் போது, அப்போது நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு இது தான் வேணும், இது எனக்கு வேண்டாம் அப்படின்னும் போது, என்ன செய்ய போகிறேன், இது வேண்டாம் ஆண்டவரே, தூக்கி அந்த கூவை நதியில் தூக்கி போட்டு இந்த வேதத்தை கட்டி பிடிச்சி ஒரே சந்தோஷத்தோடு நான் என் வீட்டுக்கு வந்தேன். அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நான் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறத எங்கள் அம்மா என்னுடைய முகத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.
1: இப்போ அந்த அவரை கொல்ல வேண்டும் என்று சொல்லி முயற்சி பண்ணீங்கல்ல, அதை எப்படி ஆண்டவர் தப்பு வச்சாருங்கிற சொல்ல முடியுமான்னா ஷார்ட்டாக சொல்லுங்கள். இல்லாட்டா
0: கண்டிப்பாக கண்டிப்பாக எப்படி எனக்குள்ளே வந்ததுன்னா, தொடர்ந்து சபைகளுக்கு போக, இந்த வேதாகமங்களை தியானிக்க, வசனம் மூலியமாக கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்குன்னு சொல்லி இந்த வேதம் சொல்லுது. அப்போ நம்ம செய்கிற காரியம்லாம் சக்ஸஸ் ஆகணும்னா இதை படிக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி இரவும் பகலும் இதில் படிக்க படிக்க படிக்க, அப்போ ஆண்டவருடைய அந்த மெய்யான அன்பு, இயேசுடைய வாழ்க்கை வரலாறு, அவர் செய்த நன்மைகள், குஷ்டரோகிகளை தொட்டு சுகமாக்குறது, கண் தெரியாதவங்களுக்கு கண் பார்வை கொடுக்கறது, மரித்து போன எவ்வீருடைய மகனை மரித்து போன அந்த மகனை உயிரோடு எழுப்புனது, இதெல்லாம் நான் படிக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு தெய்வமா, அப்போ இவரை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு பண்ண பண்ண, அப்போ என்ன அறியாமல் யாரை வெட்டணும் யாரை கொலை பண்ணணும்னு நினச்சினோ, எங்கள் மாமா நல்லா இருக்கணும்னு ஃபஸ்ட்டு டைம் என் வாயிலிருந்து, அவர் பேர் மிஸ்டர் ஜெகநாதன், ஜெகநாதன் மாமா நல்லா இருக்கணும்னு சொல்லி அவருக்காக நான் ப்ரே பண்ண ஆரம்பித்தேன்.
1: ஆண்டவர் மாற்றினார்
0: மாற்றினார்
1: சரி, இப்போ நீங்கள் ஆவிகளை கூட பேசக்கூடியதை கற்றுக்கொண்டு பேசணும்னு சொன்னீங்கல்ல,
0: ஆமாம்,
1: அந்த அனுபவத்தை பற்றி லைட்டை சொல்லாமல்.
0: ஆவியில் பேச அந்த ஸ்பிரிட்டில் வந்து எப்படின்னா, அது நைட்டு நேரங்களில் வரும், அதை வந்து சில மந்திரங்களை அந்த இரவு நேரங்களில் சில மந்திரங்கள் எல்லாம் நான் என்ன பண்ணுவோம் உச்சரிக்கும் போது அது லிட்ரலாக எனக்கு முன்னாடி வந்து நிற்கும். அப்போ அதோடு நான் சம்பாஷணை பண்ண ஆரம்பிப்பேன். அது என்னோட பேச ஆரம்பிச்சதுன்னு சொன்னாலே ஒரு 1000 யானை ஒரு பலம் எனக்குள்ளே வந்துடும். அந்த நேரத்தில் யார் எனக்கு முன்னாடி நின்னாலும் அவங்கள அடித்து காலி பண்ணுன்ற ஒரு வெறி எனக்குள்ளே வரும். அதை நான் செய்ய செய்ய செய்ய என் உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு கொலை செய்கிற ஒரு ரத்த வெறி பிடிச்ச ரத்த காட்டேரி அது எனக்குள்ளே இருந்தது.
1: அதுகிட்ட என்ன பேசுவீங்க, அது பதில் தருமா?
0: அது தரும். நான் இப்போ போகிறேன், எனக்கு முன்னாடி இப்படி ஒரு ஆள் வந்திருக்கிறான், இவனை போய் நான் இதான் செய்யணும் அப்படின்னும்போது, நீ போ உன்னோட இருந்து நான் அந்த காரியத்தை நான் சக்ஸஸ் பண்ணுவேன் அப்படின்னு பேசுவேன். அது சில நேரங்களில் தேவையில்லாத அந்த வாலிப நாட்களில் தவறான சிந்தைகள் எல்லாம் பாவ இச்சிக்கிற காரியங்கள், சில தவறான படங்களை பார்க்குற இச்சிக்கிற காரியம் இதெல்லாம் என்னை பார்க்கறதுக்கு தூண்டும். அதில் ரொம்ப இன்வால்வாக அது அப்படிப்பட்ட நண்பர்களும் என்னை தேடி வருவாங்க. நான் எங்கேயோ தான் இருப்பேன், இப்படிப்பட்ட நண்பர்கள் என்னை தேடி வருவாங்க. அப்போ இப்படிப்பட்ட நம்ம போத பழக்கத்துக்கு நம்ம போகலான்னு சொல்லி இங்கே யாருன்னா தண்ணி அடிச்சா பார்த்துட்டு போகிறாங்கன்னு சொல்லி இங்கேருந்து நாங்கள் பாண்டிச்சேரியில் போய் ஃப்ரெண்டு நான் எல்லாம் போய் அங்கே தண்ணி அடித்து நான் என் ஃப்ரெண்டு தலையில் வாமிட் எடுத்து அவன் என் தலையில் வாமிட் எடுத்து அப்படி ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன்.
1: அந்த ஆவி உங்களோட நீங்கள் பேசுகிற மனுஷன் பேசுகிறது படி பேசுமா?
0: ஆமாம்,
1: தமிழ்
0: லிட்ரலாக தமிழ் நம்ம என்ன அழகாக அது நம்ம தமிழோட அது பேசுகிற தமிழ் அவ்வளோ இனிமையாக இருக்கும். அது பேசும்போதே அப்படியே ஃபுல்லாக அதோட நம்ம ஐக்கியம் ஆகிடுவோம்.
1: ஆனால் தீமையான காரியங்கள்,
0: தீமையான காரியங்கள் நன்மைன்னா எனக்கு அதான் சொல்கிறேனே, எங்கள் மாமா நல்லா இருக்கணும்னு என் வாயால் நான் ஜெபிக்கும்போது எனக்கே ஆச்சரியமா, என்னடா அது, நம்ம எப்போவுமே மற்றவங்களுக்கு தீமை தானே செய்வோம், கெட்டது தானே செய்வோம், அடிக்கணும் அவனு அடிக்கணும், ஃப்ரெண்ட்ஸு யாருக்குன்னா யாராவது ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் பணத்துக்காக கிடையாது, அவரை போய் அடிக்கிறதுக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன். நான் சொன்ன பாருங்கள் இந்த சாமியார் அவருக்கு அவரை வந்து அந்த பகுதியில் நிறைய பேர் வெறுப்பாங்க, அவரை யாருனா கொலை பண்ணிட போகிறாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட 7 நாள் அவர் வீட்டு வாசல்லையே 6 அடி பள்ளம் பறித்து கத்தியோடெல்லாம் உள்ளே உக்கா மேலே வந்து வைக்கோல்லாம் செட் பண்ணி நம்ம சாமியாரை யாருனா எதனா பண்ணிட போகிறாங்கன்னு சொல்லி அவருக்கு நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுத்து, அவர் சாமியாராச்சே, சாமியாச்சே, அவரை ப்ரொடெக்ட் பண்ண அவருக்கு தெரியாதா, அவரை நான் போய் ப்ரொடெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் போய் கத்தியெல்லாம் வச்சுட்டு நைட்டெல்லாம் நான் அப்படிப்பட்ட நாட்கள்லாம் என் வாழ்க்கையில் நான் வாழ்ந்துருக்கிறேன்.
1: தெய்வத்துக்கே பாதுகாப்பாக இருந்திருக்கீங்க.
0: ஆமாம்,
1: சரி, ஓகே. வேற ஏதாவது நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ஏதாவது ஆண்டவர் விரும்பாத பெரிய ஏதாவது தவறுகள்லாம் அப்படி செய்ததான் சொல்ல முடியுமா? ஏன்னா எதுக்காக என்ன வேற ஒன்றும் இல்லை, இப்படி இருந்த என்னை ஆண்டவர் ரட்சித்தார்.
0: ஆமாம், அதாவது எப்படின்னு சொன்னால் என் ஃப்ரெண்டு இது மாதிரி என்னை அடிச்சிட்டான், அது நல்ல காரியமோ கெட்ட காரியமோ எடுத்தோன்னா அடி தான். அதே மாதிரி சினிமா நடிகர்களை ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன், சினிமா நடிகர்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வாங்கி போடணும், அவங்க எப்படி ஹேர் ஸ்டைல் வைக்கிறாங்களோ அது மாதிரி ஹேர் ஸ்டைல் வைக்கணும், இப்படிப்பட்ட தீமையான காரியங்களை அதிகமாக ஈடுபடுவேன். ஆனால் எனக்குள்ளே அந்த கடவுள் பயம் ஒரு பக்கம் இருந்ததுனால ரொம்ப டீப்பாக அந்த பாவ பழக்கன்றது பயங்கரமான அந்த போதை பழக்கத்துக்கு ரொம்ப அதிகமாக அடிமையாக நான் இருந்தேன். குடி பழக்கம், கஞ்சா எடுக்கிறது இதெல்லாம் வெளியே தெரியாது, ஆனாலும் உள்ளே அதெல்லாம் நான் இன்டேக் எடுத்துகிட்டு தான் இருந்தேன்.
1: சரி, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோம், இதெல்லாம் கம்ப்ளீட்டாக விட்டுட்டீங்க.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக.
1: ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட அப்புறம் அப்படி ஏதாவது பழைய ஞாபகங்கள் ஏதாவது வருமா?
0: பழைய ஞாபகங்கள்ன்றது சுத்தமாக வராது, ஏன்னா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயினன் வேதம் சொல்லுது. ஒருவன் அந்த கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டு அந்த அன்பை ருசி பார்த்துட்டான்னு சொன்னால் கட்டாயம் அவன் வந்து பழைய காரியத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
1: இப்போ நீங்கள் ஆண்டவர் பின்பற்றவர்களாக மாறிட்டீங்க.
0: ஆமாம்,
1: இப்போ மேரேஜ் ஆச்சு, அதில் அது அந்த
0: நல்ல ஒரு ஜபிக்கிற ஒரு சகோதரியை தேவன் எனக்கு மனைவியாக கொடுத்தார். அவங்க முதல்ல வந்து நான் வந்து என் மனைவி வந்து லவ் பண்ணேன், ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் அவங்க கிறிஸ்டின் ரோமன் கேத்தலிக்கு, ஆனால் அவங்க நான் சொல்லும்போது நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இனி நான் இந்த பாவ பழக்க வழக்கத்துக்கெல்லாம் போக மாட்டேன், நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவருக்கு சித்தமானால் நம்ம ரெண்டு பேரும் திருமணம் செய்து கொள்ளலாம்னு சொல்லி எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருந்தோம். 7 வருஷம் அதுக்காக நாங்கள் காத்திருந்தோம். பெரியவங்களை அவங்க அப்பா அம்மாவும் எங்கள் மம்மி எங்கள் அம்மாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அவங்கள திருமணம் செய்து வைக்க எங்களுக்கு உதவியாக இருந்தாங்க.
1: ஓகே, நல்ல ஒரு காரியம். பிறகு இப்போ இப்படி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் ஆராதிச்சுட்டு இருந்தீங்க, ஃபேமிலி ஆகிட்டீங்க.
0: ஆமாம்,
1: பிறகு இந்த ஆண்டவருக்காக ஊழியஞ்சேனங்கிற ஒரு அழைப்பு அல்லது பாரம் எப்படி வந்தது, யார் மூலமாக வந்தது?
0: எப்படி வந்ததுன்னு சொன்னால் என் வீட்டுக்கு பக்கத்தில் பாஸ்டர் பீட்டர் பாபுன்னு இருப்பார், அவர் வந்து பயங்கரமாக இந்து பின்னணியிலேருந்து ரட்சிக்கப்பட்டவர், அவரும் என்னை போல் ஒரு சாமியார்கிட்ட இருந்து நிறைய மந்திரங்கள் எல்லாம் கற்று தேர்ந்தவர். நான் நிறைய ஒரு 40-50 கேள்வி இந்து இதில் இருக்கும்போது நான் எழுதி வச்சுருக்கேன். அந்த கேள்விகளுக்கெல்லாம் எவ்வளோ பாஸ்டர்கிட்ட நான் கேள்வி கேட்டிருக்கிறேன், இந்த சிவன்னா என்ன, சில விக்கிரகங்களுடைய பேரெல்லாம் சொல்லி இது எப்படி வந்தது, இயேசுனா என்ன, நிறைய கேள்விகள் கேட்கும்போது யாருமே சரியான பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த போதகர் மட்டும் கிட்டத்தட்ட 40 கேள்விக்கு ஒரே நாளில் 35 கேள்விக்கு பதில் சொன்னார். 5 கேள்விக்கு ஓப்பனாக அவர் சொன்னார், எனக்கு இது தெரியல, ஒரு வாரம் கழிச்சு வா, நான் பைபிளை நான் படிச்சுட்டு நான் அதை சொல்கிறேன்னது ரொம்ப எனக்கு சேலஞ்சிங்காக இருந்தது. என்னுடைய எல்லா கேள்விக்கும் தனிப்பட்ட ஏதோ ஒரு புராண கதையோ ஏதோ பாட்டி கதை ஆயா கதைலாம் அவர் சொல்லலை, வேதத்தில் என்ன போடப்பட்டிருக்கோ அவரே என்கிட்ட வேதாகமத்தை கொடுத்து இந்த பக்கம் எடு, லூக்கால் எடு, மத்தையில் எடு, மார்க்கில் எடு, வெளிப்படுத்தின விசேஷம் எடு, இதெல்லாம் சொல்லும்போது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையான சத்தியம் அப்படின்னு சொல்லி, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்ற அந்த சத்திய வார்த்தை என் வாழ்க்கையில் நிரூபணமாச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கழித்து திரும்பி அந்த 5 கேள்விக்கு அவர் என்னை கூப்பிட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணார். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, அடடா இதில் தான் ஏதோ சம்திங் இருக்குன்னு சொல்லி இதை வேதாகமத்தை படிக்க அந்த போதகர் என்ன பண்ணுவார், நிறைய கிராம ஊழியங்களுக்கெல்லாம் போவார். அப்போது நான் சாட்டர்டே சண்டே லீவில் வீட்டில் இருந்தேன்னா வாலண்டரியாக இழுத்துட்டு போவார், நீ வா தம்பி அப்படின்னு. முதல்ல வேண்டாம் விருப்பாக போவேன், என்னடா இந்த பாஸ்டர் சனி ஞாயிறு தான் லீவ், அன்றைக்காவது ஏதாவது படத்தில் எதனா டிவியில் படம் கிடம் பார்க்கலாம், இவர் அடிக்கடி வந்து கூட்டின்னு போகிறாருன்னு சும்மா தான் கூட போவேன். கூட எதுக்கு போவேன்னா, அவர் மைக்கில் டான் பிச் பண்ணுவார், ரோட்டில் நின்று பிரசங்கம் பண்ணுவார், ஒரு பெரிய ஸ்பீக்கர் இருக்கும், அப்போல்லாம் வந்து அந்த வுட்டில் தான் இருக்கும், அந்த வுட்டை என்ன பண்ணுவார், ஷோல்டரில் வச்சுப்பேன், கீழே வச்சா நிறைய பேருக்கு கேட்காதுன்னு சொல்லி நான் ஷோல்டரில் வச்சு பிடிச்சிட்டு இருப்பேன். ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பேசுவார், எனக்கு வலிக்கும், உடனே இந்த ஷோல்டர்லேருந்து இந்த ஷோல்டரில் வச்சுப்பேன், சில நேரத்தில் தலையில் வச்சுக்கிட்டு இருப்பேன், அவர் பேசிகிட்டு இருப்பார். நான் அந்த எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் எனக்கு தெரியுன்றதுனால அந்த கனெக்ஷன்லாம் கொடுத்து அவர் பேசிகிட்டு இருப்பார். அவர் பேச அங்கே இருக்கிற மக்கள் அவர்கிட்ட வந்து ஜெபம் பண்ண அவங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை நான் கண் கூட நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவராக வருவார், இவர்கிட்ட ஜெபம் பண்ணுவார், ஒரு ஆறு மாதம் கழித்து சொந்த ஆட்டோவை எடுத்துகிட்டு வந்து, ஐயா உங்ககிட்ட நான் ஜெபம் பண்ணிட்டு போனேன், சொந்த ஆட்டோ வாங்கினேன், ஐயா நீங்கள் தான் ஏன் ஜெபம் பண்ணோம், உங்களை வச்சு ஒரு ரவுண்ட் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரவுண்ட் அடிப்பார். அதுமாதிரி சில வீடுகள்லாம் ஓலை வீடு இருக்கும், இவர் போவார் ஜெபம் பண்ணுவார், அந்த வீடெல்லாம் கட்டப்படும். அப்போ தான் நான் தெரியும், ஒரு மனுஷனை கொண்டு இந்த அளவுக்கு செய்ய முடியும். நான் கற்று தேர்ந்த எல்லாமே நான் தான் கடவுளுக்கு கொடுப்பேனே தவிர கடவுள்கிட்டேருந்து எதுவும் வாங்கின மாதிரி கிடையாது. ஆனால் இந்த மனுஷன் இந்த பாஸ்டர் போய் ஜெபம் பண்ணும்போது அங்கே அற்புதம் நடக்குதே, இது போல் நம்மளும் உருவாகணும், நம்மளும் இது மாதிரி எல்லாருக்கும் போய் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லணுன்ற ஒரு தாகம் எனக்குள்ள அந்த போதகர் மூலமா ஆவியானவர் எனக்கு கிரியை செய்தார்.
1: வெரி குட். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் ஊழியத்தை ஆரம்பிச்சிங்க.
0: ஆமாம்.
1: இப்போ இப்படிப்பட்ட ஊழியங்கள்லாம் செய்துட்டுருக்கிறீங்க அப்படிங்கிறத லைட்டாக.
0: இப்போது அப்படின்னா மயிலாப்பூரில் நான் வந்து எல்ஷெடாய் கிரேஸ் சர்வீஸ் சென்டர்னு சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கேன். ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாரன் ரோடில், மந்தவெளி ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில் வாரன் ரோடில் நான் என்னுடைய சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கேன். என்னுடைய சர்வீஸ் சென்டரில் யாரெல்லாம் ஃப்ரிட்ஜு ஏசி ரிப்பேர் விஷயமாக வராங்களோ, நிறைய அங்கே பிராமின் ஃபேமிலியில் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்களாம் வருவாங்க, அவங்க வீட்டில் ஏசி ரிப்பேருக்கு போகும்போது கட்டாயம் நான் ஆண்டவரை பற்றி சொல்லாமல் இருந்ததே கிடையாது. என்னுடைய சர்வீஸ் சென்டரில் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அந்த பொருளுக்கு நான் ஜெபம் பண்ணி, நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த பொருளோட இன்னும் நிறைய பொருள் உங்களுக்கு சேரும், ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்புவேன். அதே மாதிரி ரெண்டு மூணு வாட்டி அவங்க ரிப்பீட்டடாக என்கிட்ட வருவாங்க, அப்படி ரிப்பீட்டடாக வர நிறைய பேருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்து அப்படி நிறைய குடும்பங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டு, இதே நம்ம சின்னமலை ஏஜி சர்ச்சில் இன்றைக்கி அவங்கெல்லாம் விசுவாசிகளாக இருக்கிறாங்க, ஊழியம் செய்கிறவங்களாக மாறி இருக்கிறாங்க, நிறைய வாலிப பிள்ளைகள்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த பகுதியில், மயிலாப்பூர் பகுதியில் தேவன் அப்படிப்பட்ட நிறைய காரியங்களை செய்திருக்கிறார். உதாரணமாக அதில் ஒன்று சொல்லணும்னா, ஒரு சிஸ்டர் வீட்டில் வாஷிங் மிஷின் ரிப்பேர், அந்த வீட்டில் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு அட்ரஸ் கொடுத்துட்டாங்க. அட்ரஸ் எப்படி கொடுத்தாங்கன்னா, அவங்க பேர் வந்து மஞ்சுளா, இந்த ஏரியாவில் இருக்கிற தம்பின்னா எப்போவுமே அட்ரஸ் வாங்குவோம், அட்ரஸ் அவங்க கொடுக்கல, என் பேர் ஏரியாவில் வந்து சொல்லு தம்பி, சொன்னாலே என்ன எல்லாருக்கும் தெரியும். அதேமாரி நான் அடுத்த வாரம் போல, ரெண்டு வாரம் கழித்து தான் எனக்கு அதிகால ஜபத்தில் ஆண்டவர் என்னோட பேசுகிறார். அந்த சகோதரியுடைய பேர் எனக்கு அந்த எல்இடியில் லைட்டில் போகும் மாதிரி அந்த அந்த பேர் போயிட்டே இருக்கு. நேராக என்னடா இந்த பேர் வருதேன்னு, சரி அந்த ஏரியாவில் போய் அவங்க பேரை சொன்னேன்னு, ஒரு தம்பி தான் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனான். கூட்டிகிட்டு போய் நான் காலிங் பெல் அமுக்கிறேன், வரவே இல்லை. ஒரு 15 மினிட்ஸ் அந்த அம்மா அந்த வீட்டிலேருந்து வெளியே வந்தாங்க. நான் எப்போ கூப்பிட்டா எப்போ தம்பி வரேன்னு, இல்லைங்க நான் மறந்துட்டேன் சாரின்னு, சரி வாங்க வந்து பாருங்கன்னு ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னை அறியாமல் ஆவியானவர் அந்த தாயாரோடு சில வார்த்தைகளை பேச ஆரம்பித்தார். இயேசு நல்லவர், உங்கள் கண்ணீரை அவர் துடைக்கிறவர், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார், சில காரியங்களை சொல்லும்போது ஓன்னு அழுதாங்க. ஏமா அழுகுறீங்கன்னு, இன்னும் நீங்கள் 5 நிமிஷம் இந்த வீட்டுக்குள்ளே வரதுக்கு நீங்கள் தாமதம் பண்ணியிருந்தீங்கன்னா நான் ஒரு தவறான ஒரு முடிவை நான் செஞ்சேன் தம்பி, நீ வந்து பாருப்பா. அப்போ தான் எனக்கு உள்ள அவங்க பெட்ரூமில் கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. எனக்கு பேர் அதிர்ச்சியாக இருந்தது. என்னென்னா, நான் காலிங் பெல் அமுக்கும் போது அந்த அம்மா என்ன பண்ணிடுறாங்க, ஃபேனில் அவங்களுடைய சாரியை தூக்கு மாட்டுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ஸ்டூல் மேலேயும் ஏறி நின்ட்டாங்க. பாருங்கள், அன்றைக்கி காலையில் தான் அவங்க அந்த இன்றைக்கி நம்ம வாழக்கூடாது மறுச்சிடணுன்ற ஒரு எண்ணத்தோடு இருந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் என்னுடைய தனி ஜெபத்தில் தேவன் அவங்க பேரை எனக்கு காண்பித்து அவங்களுக்காக ஜெபிச்சு அந்த வீட்டுக்கு நீ போகணும்னு சொல்லி ஆண்டர் கொண்டு போனார். அப்போ நான் சொன்னேன், ஏமா இந்த காரியம் நான் வந்து தலையை உள்ளே போடலான்னு நினச்சேன் தம்பி, காலிங் பெல் அடிச்சேன், சரி யாருன்னு தெரியல வந்து பேசிட்டு அப்புறம் நம்ம தூக்கு மாட்டி நம்ம வாழ்க்கையை முடிச்சிக்கலான்னு சொல்லி தான் நான் இன்றைக்கி காலையில் தான் நான் திட்டம் போட்டேன். இன்றைக்கி வந்து இயேசப்பாவை பற்றி நீ சொல்கிற, அப்போ நான் சொன்னேன், அவர் நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் சமாதான பிரபு, அவர் நித்திய பிதாவாக இருக்கிறார். நீங்கள் நல்லா எங்கள் அம்மா மாதிரி இருக்கிறீங்க, நல்லா வாழணும், ஏன் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னும் போது, இல்லை தம்பி, 2 லட்சம் ரூபாய் எனக்கு கடன். அப்போ ஆண்டவருடைய வானமும் பூமியும் கர்த்தருடையது, பொண்ணும் வெள்ளியும் கர்த்தருடையதுன்னு சொல்லிடுது. 2 லட்சம் ரூபாய் கர்த்தருடைய பார்வையில் அற்பமான காசு. கட்டாயம் ஆண்டவர் இந்த கடன் பிரச்சனையிலேருந்து உங்களை விடுதலை தருவார். இதே வீட்டை விட்டு நீங்கள் வெளியே போகணும்னு சொல்லி நிறைய திட்டம் போடுறாங்க. இல்லை, இந்த வீட்டை நீங்கள் நல்லா கட்டி சந்ததி சந்ததியாக இந்த வீட்டில் நீங்கள் வாழ்வீங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அந்த அம்மா முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கும்போது, அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு அசுத்த ஆவி, தற்கொலையை தூண்டுற ஒரு பொல்லாத ஆவி அவர்களை விட்டு விலகி போனது. அப்போ அந்த அம்மா கிட்ட கேட்டேன், என்னம்மா பண்ணுது, எனக்கு இப்போ சொல்ல முடியாத சந்தோஷம், இவ்வளோ நேரம் ஏன் வாழணும்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் இந்த இயேசப்பா பற்றி சொல்லும்போது வாழணுன்ற ஒரு ஆசை எனக்குள்ளே வந்திருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கவலைப்படாதீங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 வீக் கழித்து அந்த அம்மா ஸ்வீட் பாக்ஸோடு என் கடைக்கு வந்தாங்க. தம்பி, இந்த இயேசப்பா பெரியவர் தம்பி, என்னம்மா, என் வீட்டுக்கார் கேன்சரில் இறந்துட்டார், பிஎஃப் பல்லவன் டிரான்ஸ்போர்ட்டில் கண்டக்டர் வேலை செய்கிறாரு, 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணேன், ஆனால் ட்ரீட்மெண்ட் பண்ணி பணம் தான் வீணாக போச்சு தவிர அவரும் இறந்து போயிட்டார். கடன் வாங்கினவங்கெல்லாம் ஒன்று வீட்டை கொடுக்குறியா இல்லை பணத்தை கொடுக்குறியா என் கழுத்தை பிடிச்சாங்க. அன்றைக்கி தான் நான் இந்த தீர்மானம் பண்ணேன். அன்றைக்கி நீ ஜெபம் பண்ணும்போது மீகா 7:15 படி, நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு ஒரு வார்த்தை சொன்ன தம்பி, அந்த வார்த்தையை நான் ஒரு பேப்பரில் எழுதி வச்சு, எனக்கு அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னீங்களே, ஏசப்பா ஏசப்பான்னு. வீட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ முருகர், நிறைய அந்த விக்கிரக தெய்வங்கள்லாம் அவங்க வீட்டில் வச்சுருப்பாங்க. ஏசப்பா ஒரு நாள் கூட அவங்க கூப்பிட்டதே இல்லை. அன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லி அந்த வார்த்தையை அவங்க வச்சு ஜெபிக்கும்போது, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிஎஃப் ஆஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு ஒரு கவரில் எட்டுன்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. திறந்து பார்த்தா அந்த 2 லட்சம் ரூபாய் செக். அன்றைக்கே அவங்களுடைய கடனை எல்லாம் நான் முடிச்சிட்டேன். 1 ரூபா கூட கடன் இல்லை, மீதி என்கிட்ட 150 ரூபா இருந்தது. அந்த 150 ரூபாவில் தான் தம்பி இந்த ஸ்வீட் பாக்ஸ் வாங்கினேன். எனக்கு இனி இந்த தெய்வம்லாம் வேணாம், இனி நான் வாழ்ந்தா இந்த இயேசுக்காக நான் வாழ்வேன் சொல்லி, அந்த அம்மா மட்டும் இல்லை, அவங்க பெரிய மகன், பெரிய மகளுடைய கணவர், அவங்க 2வது மகன், பெரிய மகன், குடும்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் மொத்தமாக குடும்பமே சின்னமலை ஏஜி சர்ச்சில் வந்து ஞானஸ்தானம் எடுத்தாங்க. இருளில் இருக்கிற ஜனங்கள் மகா பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்ற வார்த்தையின்படி, அவங்க அப்படிப்பட்ட இருளில் இருந்த ஜனங்களுக்கு தேவனே தம்முடைய நாமத்தை அவர் வெளிப்படுத்தினார்.
1: வெரி குட், நல்ல ஒரு அருமையான சாட்சி. பக்தி உள்ளவனை கற்று தமக்கென்று தெரிந்து கொண்டார்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல பக்தி வைராக்கியமாக இருந்திருக்கிறீங்க. ஆனால் சூழ்நிலை நிமித்தம் சில பாவ பழக்க வழக்கங்கள், கொலை வரிகள், இப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது. ஆனால் அவற்றில் ஒன்று காண்டூர் ஒப்பு கொடுக்காதபடிக்கு தெரிந்து கொண்டு இன்றைக்கு தமக்கு சாட்சியாக ஆண்டவர் உங்களை நிறுத்தியிருக்கிறார். நிச்சயமாக அது ஒரு ஆச்சரியம். கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய சாட்சி மூலமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுது ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உங்களை பார்க்கிறார்கள், பார்க்க போகிறார்கள். உங்களுடைய சாட்சியை நிமித்தம் இந்த ஜனங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்பினால் 1-2 நிமிஷம் நீங்கள் சொல்லலாம்.
0: யோவான் 1:9 சொல்லுகிறது, இந்த உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. எவ்வளோ ஒளியை தேடி நான் போனேன், எவ்வளோ தெய்வங்களுக்கு நான் தான் போய் இது பண்ணேன், ஆனால் இயேசு என்னை தேடி வந்து என்னை ரட்சித்தார், என் பாவங்களை மன்னித்தார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் என் பாவங்களை அவர் கடலின் ஆழத்தில் போட்டுட்டார். எனக்குள்ளே அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வந்தது பாருங்கள். என்னுடைய தாயார் என்னுடைய சாட்சி. ஒரு நாளும் எங்கள் அம்மாவுக்கிட்ட நான் இயேசப்பா பற்றி சொல்லவே இல்லை. நீங்கள் ஒரு வேளை உங்கள் கனவு ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், ஒரு நாளும் நீங்கள் கவலைப்படாதீங்க. கட்டாயம் அவங்களுடைய ரட்சிப்பு அந்நிய கண்ணினால் அல்ல, உங்கள் சொந்த கண்ணினால் அதை நீங்கள் காண்பீர்கள். ஏன்னா என் தாயாருக்கு ஒரு நாள் கூட இயேசப்பா பற்றி சொன்னதே கிடையாது. என்ன தெரியும் உங்களை பண்ண, எங்கள் அம்மா விக்கிரகங்களுக்கு சில நேரங்களில் பூ வாங்கிட்டு வர சொல்லுவாங்க, குங்குமம் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே எங்கள் அம்மா வைக்கிற கடைசி பூ இதுவாக தான் இருக்கணும், எங்கள் அம்மா கொளுத்துற கடைசி கற்பூரம் இதுவாக தான் இருக்கணும், எங்கள் அம்மா வைக்கிற கடைசி குங்குமம் இதுவாக தான் இருக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணி கொடுப்பேன். ஒரு நாள் எங்கள் அம்மா சொன்னாங்க, எவ்வளோ தெய்வங்களெல்லாம் நான் வணங்கியிருக்கிறேன், போய் தங்கத்தில் பாலாடெல்லாம் நான் செஞ்சு போட்டுருவேன், இந்த தெய்வம்லாம் மாற்றலை, இயேசு உன்னை மாற்றினார், உன் நடவடிக்கை என்னை மாற்றிச்சின்னு சொல்லி. எந்த மனுஷனையும் ரட்சிக்கவே முடியாது, ரட்சிப்பு கர்த்தருடையது மாத்திரம்தான். என் வாழ்க்கையில் என்ன அற்புதங்கள் செய்து என்னுடைய தாயை ரட்சிக்கப்பட்டாங்க, என் சகோதரி, என்னுடைய மனைவி, குடும்பம் மொத்தமாக, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். என்னை ரட்சித்தவர், என்னை ஆட்கொள்ள கொண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே கட்டாயம் அற்புதங்களை செய்வார். மனம் பதறாமல் இருங்கள். இயேசு உங்களை நேசிக்கிறார், நீங்கள் தொடர்ந்து முன்னேறி செல்லுங்க. தேவன் எந்த பாதையில் உங்களை நடத்துகிறாரோ அந்த பாதைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கத்த பெரிய காரியங்கள் செய்வார். மே காட் பிளஸ் யூ.
1: ஓகே, ரொம்ப நன்றி. இனி உங்களுடைய விலாசம், உங்களுடைய ஃபோன் நம்பர்லாம் இதில் நாங்கள் போட்டுருவோம். அநேகர் உங்களை கூப்பிடுவாங்க, அவர்களுக்காக ஜெபியுங்கள்.
0: கண்டிப்பாக,
1: விசேஷமாக சென்னையில் இருக்கிற அப்படின்னா சென்னையில் இருக்கிற ஜனங்களை அநேகர் உங்களை தொடர்பு கொள்வாங்க. கர்த்தருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும். சரியா, கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டுடைய பிள்ளைகளே, இப்பொழுது நல்ல ஒரு அருமையான சாட்சி கேட்டீங்க. மிகவும் பக்தி வைராக்கியம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. இவருடைய இளம் பருவத்தில் மிகவும் வறுமை, எல்லாராலும் உதறி தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அவனுடைய சொந்த தகப்பனாரால் கூட தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை மண்டை வாழ்க்கையில் இருந்தது. அது போய் போய் நிறைய துன்மார்க்க காரியங்கள் இதெல்லாமே நீங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். அப்படி இருந்த ஒரு மகனை கர்த்தர் தமக்கென தெரிந்து கொண்டு, அதுவும் சாதாரண விசுவாசியாக அல்ல, இயேசுவை குறித்து ஜனங்களுடைய வாழ்க்கையில் சொல்லி ஜனங்களெல்லாம் இயேசுவிடத்தில் திருப்புகிற ஒரு கருவியாக ஆண்டவர் வரைந்தெடுத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நான் சொல்லுகிற காரியம், உங்களுடைய குடும்பங்களிலேயோ உங்களுக்கு தெரிந்தவர்களோ ஒருவர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம், இதை விட குறைவான சூழ்நிலையில் தான் இருப்பார்கள் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தால் கூட நீங்கள் விசுவாசிங்கள். சவுலை பவுலாக மாற்றின கர்த்தர், நம்முடைய கர்த்தர், இந்த மகனும் ஆண்டவர் யார் என்று அறியாமல் இருந்த மகனை தெரிந்து கொண்டு ஆண்டவரை பற்றி சொல்லக்கூடிய அளவில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீங்கள் விசுவாசியுங்கள். நீங்கள் இதை கேட்கிறவர்கள் அப்படி இருந்தாலும் இயேசுவை விசுவாசியுங்கள். விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, அவரை மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாக மாறுங்கள். நீங்கள் மற்ற உங்களை சார்ந்தவர்கள் அப்படி இருந்தாலும் அவர்களுக்காக ஜெபியுங்கள். அவர்களும் இந்த நாட்களில் மாற்றப்பட்டு நிச்சயமாக இயேசுவை உலகத்துக்கு அறிவிக்கிறவர்களாக மாறுவார்கள். சந்தேகம் இல்லை, கர்த்தர் நிச்சயம் அந்த சாட்சியம் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமானால் அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஓகே, இந்த நாளிலும் எங்கள் மத்தியில் வந்து உங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டீர்கள். இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காட் பிளஸ் யூ.

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே இந்த உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றாக அதிலே உறுதி இல்லாதவர்களாய் காணப்படுகிறபடியினால சாத்தான் அநேகருடைய வாழ்க்கையை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யார் ஒருத்தர் இந்த உயிர்த்தெழுதலின் சத்தியத்தில் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் காணப்படுகிற பலவிதமான வஞ்சக ஆவிகளை அவர்கள் ஜெயிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேகர் பின்மாற்றத்தில் போவதற்கு காரணம் ஆண்டவர் விட்டு கொஞ்ச தூரம் வந்து பிறகு ஆண்டவர் விட்டு போய்விடுவதற்கு ஊழியத்தினுடைய வாஞ்சை இல்லாதவர்களாக இருக்கிறதுக்கு காரணம் அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு சாட்சியின் ஜீவியம் இல்லாதபடி இருப்பதற்கு காரணம் குன்றி காணப்படுகிறபடியினாலே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையில் சற்று நேரம் நாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உயிர்த்தெழுதலின் உண்மையான அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள நம்முடைய கண்களை கர்த்தர் திறப்பாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் சாத்தான் இன்றைக்கு அதிகமாக ஊழிய சுவாசத்தையும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பலவிதமான பின்மாற்றத்தையும் கொண்டு வருவதற்கு அவன் உபயோகப்படுத்துகிறதான ஆயுதம் என்னவென்றால் பலவிதமான சந்தேகங்கள், பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான சத்தியத்தை குறித்ததான இடரல்கள் அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படும். அதற்கேற்ற போல் அநேகரை பிசாசு பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அநேகரை கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் வந்து அவர்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரா, அது உண்மைதானா, அப்படி என்றால் என்ன அதற்கு ஆதாரம் இருக்கிறது, இப்படி கேட்பார்கள். அநேகருக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியாதபடினாலே அது குறித்த ஒரு நிச்சயம் இல்லாதவர்களாய் அவர்கள் காணப்படுவார்கள். அது மாத்திரமல்ல, பிரியமானவர்கள், இன்னும் அநேகர் என்ன சொல்வார்கள், இந்த கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் ஒரு இகழ்ச்சியாக பேசுவார்கள், ஒரு கட்டுக்கதை என்று சொல்வார்கள். அதை கேட்டு அநேகர் அந்த சத்தியத்தின் மேல் இருக்கிற அந்த உறுதியை அவர்கள் இழந்து விடுவார்கள். இன்னும் அநேகர் இந்த கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை குறித்து நம்பாமல் அதற்கு காரணம் என்னவென்றால் அவர்களுக்குள்ளே ஒரு விதமான குழப்பமும் சந்தேகமும் அவர்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய பரிசு எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சத்தியத்திலே நான் மிகவும் உறுதியாயிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ரிச்சர்ட் உம்பரான்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷனை அந்த கம்யூனிஸ்ட் நாடுகளிலே வைத்து அவரை சித்திரவதை செய்து கொண்டிருந்தார்களாம். சுவற்றோரமாய் வைத்து அவரை இயேசுவை போல நிற்க வைத்து ஆணி அடிக்கிறதும் அவரை சித்திரவதை பண்ணதும் பல விதங்களிலே சித்திரவதை பண்ணி இயேசு உயிர்த்தெழல, நான் அதை நம்பலன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்று விட்டுறோம் என்றெல்லாம் அவரை வேதனைப்படுத்தினார்களாம். அப்போ அவர் தேம்பி தேம்பி அழுவாராம். அப்போ அவங்க சொல்லுவாங்களா, இவ்வளோ நீ வலின்னு கஷ்டப்படுறிய, அப்போ சொல்லிடு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்லுவாராம், நான் வலிக்காகவும் வேதனைக்காகவும் கஷ்டப்படவில்லை, நான் ஒருவேளை ஆண்டவர் மறுதளித்து விடுவேனோ என்கிற ஒரு எண்ணம் வருகிறது என்று சொல்லி அவர் என்ன செய்வாராம், மறுபடியும் கண்ணை மூடி ஜெபிக்க ஆரம்பிச்சு விடுவாராம். அந்த வலியிலும் அந்த வேதனையிலும் நிற்கக்கூட முடியாது. அதன் மத்தியில் அவர் ஜெபிப்பாராம், சத்தம் போட்டு ஜெபிப்பாராம், ஆண்டவரே என்னை அணு அணுவாக சித்திரை செய்தாலும் சரி, சித்திரவதை செய்தாலும் நான் உண்மை மறுதளிக்க மாட்டேன் என்று அவர் போராடுவாராம். எவ்வளோக்கு எவ்வளோ அவரை வேதனைப்படுத்தும பண்ணி பார்த்தார்கள்.
ஆனால் கடைசியிலே ஒன்றும் செய்ய முடியவில்லை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இந்த கடைசி காலங்களிலே இப்பொழுதெல்லாம் பலவிதமான தவறான செய்திகளை பரப்புவது, பொய்யான செய்திகளை பரப்புவது, அதையெல்லாம் சிலர் படித்துவிட்டு அதை அநேகர் நம்புவது, இது சிலர் செய்கிறதான பிசாசுடைய தந்திரமான செயல்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை பல மதத்தை சார்ந்தவர்கள், பல பிரிவை சார்ந்தவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இந்த உயிர்த்தெழுதல் தான். இந்த உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் என்னுடைய பிரசங்கம் விருதா என்று பவுல் சொல்லுகிறார். இந்த உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் நீங்கள் வேதம் வாசிக்கிறது விருதா? இந்த உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்பிக்கை இழந்து காணப்பட்டிருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதி நாட்களிலே பெரிய பெரிய ராஜாக்கள் எகிப்து தேசத்திலே அங்கே அவர்களுக்காக கட்டப்பட்டிருக்கிற பெரிய பெரிய பிரமிடுகள் இருக்கிறது. அந்த பிரமிடுகளினுடைய அளவெல்லாம் பார்க்கும் பொழுது பல விஸ்தீரமான மைல்கணக்கான விஸ்தீரணங்கள் கொண்ட பிரமிடுகள் கட்டி வைத்திருக்கிறார்கள். எதற்காக என்றால், அதற்குள்ளே போய் பார்த்தீர்களானால் அந்த சவத்தை அவர்கள் கந்தவர்க்கமிட்டு அதை பத்திரப்படுத்தி வைத்திருப்பார்கள். என்றாவது ஒரு நாள் உயிர் வந்துடும், எழுந்து வர வேண்டும். வரும் பொழுது அவளுக்கு சாப்பாடு, அங்கே தேன் போன்ற பல காரியங்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே புதைக்க மாட்டார்கள், அதுக்கு பேர் தான் பிரமிடு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அதை பார்க்கிறதற்கு போகிற அங்கே சுற்றுலா பயணிகள் மிக மிக சொற்பமான பேர் தான். அதை பார்க்கறதுல யாருக்குமே ஒரு சந்தோஷமே கிடையாது. என்ன, அதுக்குள்ள ஒரு செத்து போன பணம் தான் இருக்கு. ஆனால் இந்த உலகத்திலேயே ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுகிறது, சுற்றுலா பயணிகள் லட்சக்கணக்கான பேர் போகிற ஒரே ஒரு இடம் எருசலேமில் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை. அல்லேலூயா. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய கட்டடம் ஒன்றும் கிடையாது, சாதாரணமாக தான் இருக்கும். ஒரு பெரிய கட்டடம்லாம் ஒன்றும் கிடையாது, அதை பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன குகை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த குகையை போய் பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். அதில் வேறு ஒன்றும் இருக்காது. ஹீஸ் ரிசன், ஹீஸ் நாட் ஹியர். அவர் உயிர்த்தெழுந்து விட்டார், அவர் இங்கே இல்லை. அந்த ஒரு வார்த்தை தவிர வேறு எதுவும் இருக்காது. அல்லேலூயா. ஆம், இயேசு கல்லறையில் இல்லை என்கிற அந்த கல்லறை, அதாவது உலகத்திலே இருக்கிற எல்லா பெரிய பெரிய மெரினா பீச்சுக்கு போங்க, எல்லா கல்லறையும் மூடி தூங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று எழுதி வைத்திருப்பார்கள். இதுபோல் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா கல்லறையும் போய் பாருங்கள், எல்லாம் மூடி மூடி டைட்டாக வச்சுருப்பாங்க. ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஹல்லேலூயா. ஒரு கல்லறை தான் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது, அங்கே இயேசு இல்லை. ஹல்லேலூயா. அவரை கல்லறை அடைத்து வைக்க முடியாது, மரணம் அவரை அடைத்து வைக்க முடியாது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அந்த கல்வார் சிலுவையிலே அடைந்த பாடுகளை பார்க்கும் பொழுது இவ்வளவு தூரம் ஆண்டவர் அந்த கேடு அடைந்தார். அவரை பார்க்கும் பொழுது அவரை பார்க்கத்தக்க விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாமல் இருந்தது. அப்படிதான் அவர் காணப்பட்டார். சங்கீத புஸ்தகத்தில் 22வது சங்கீதத்தை நீங்கள் முழுவதும் வீட்டில் போய் படித்து பாருங்கள்.
ஆண்டவரை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை அது எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. இயேசுவை ஒரு மனிதனாகவே நீங்கள் பார்க்க முடியும், வெறும் எலும்பு கூடு தான் பார்க்க முடியும். அதில் ஒரு வசனம் இருக்கு, என் எலும்புகளை எண்ணலாம் என்று போடப்படும். என் எலும்புகளை என்ன செய்யலாம், அப்படி பார்த்தா எண்ணலாம், அவ்வளோ எலும்புங்க இருக்கும். எலும்பு தான் தெரியும், அந்த எலும்பு கூட எப்படி இருக்குமா? அந்த சங்கீத 22 அதை அவர்கள் பித்து போட்டிருப்பார்கள், உடைந்து போயிருக்கும், முகமெல்லாம் அப்படியே நொறுங்கி போயிருக்கும், நம்மால் பார்க்கவே முடியாது. உலகத்திலேயே 1000 பேர்களில் சிறந்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அழகில் சிறந்தவர். ஆனால் இப்பொழுது அந்த முகம் வாடி போய், உடைந்து போய், நொறுங்கி போய் காணப்படுது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாரினால் அடிக்கப்பட்டு அந்த தலையிலே வைத்த அந்த முள் முடி, ஒரு அந்த ஆழமான சாதாரண முள் இல்லை, அந்த முள்ளை வைத்து அவர்கள் அடிக்கும் பொழுது அது மூளையெல்லாம் பாய்ந்து சென்று கீழே போகும், அப்படிப்பட்டதான முட்கள். அதெல்லாம் வைத்து அடித்து பலவிதமான காயங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் எவ்வளோ வல்லமையுள்ள ஆண்டவர் என்று சொல்லி யார்கிட்டையும் காமிக்கலை. அவர் முழுவதுமாக ஒரு சாதாரண மனுஷனை துன்புறுத்தும் பொழுது எப்படி அவன் விட்டு கொடுப்பானோ, மனுஷனை போல கூட இல்லை, ஒரு வாய் திறவாமல் இருக்கிற ஒரு ஆட்டு குட்டி. அல்லேலூயா. ஆட்டுக்குட்டி உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டி. முதல்லிருந்தே அவருக்கு பெயர் ஆட்டுக்குட்டியானவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கேடு அறைந்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் இன்றைக்கு சரித்திரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆச்சரியமான ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லும் பொழுது விஞ்ஞானத்தின்படி ஆராய்ஞ்சு பார்த்து இது நடக்கவே நடக்க, எப்படி ஒரு மனுஷன் உயிர் போன பிறகு மறுபடியும் எப்படி உயிரோடு வந்தார் என்று விஞ்ஞானம் அவர்கள் நிரூபிக்கிறார்கள். இதெல்லாம் நடக்காத காரியம், விஞ்ஞானம் நிரூபிக்கிறது. ஆனால் தெரியுமா, இந்த தேதியில், இந்த நாளில், இந்த ஓய்வு நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஹல்லேலூயா, அவர் சிலுவையில் மரித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை யாரும் மறைக்க முடியாது, அது சரித்திரம், சரித்திரம். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சரித்திரம், கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின், அது எவ்வளோ மாற்றி பார்த்தாங்க, என்னென்னமோ செய்து, அந்த எபிரேய கேலண்டர், நிசான் மாதம், அந்த மாதம், நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் மாதம், எல்லாத்தையும் சொல்லி எப்படியா இந்த இதை ஒழிச்சு கட்டணும்னு எவ்வளோ உலகமே பிரயாசப்பட்டால் கூட யாராலும் மாற்ற முடியல. அல்லேலூயா. ஏனென்றால் கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று சரித்திரத்தை ரெண்டாக பிளந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதை யாராலும் மாற்றவே முடியாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவராகிய இயேசு நமக்காக அடைந்த அந்த பாடுகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அந்த சிலுவையிலே அவர் அந்த கேடு அடைந்து தொங்கி அந்த 3வது நாள் அவர் உயிரோடு எழுந்த பின்பு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அவரை பார்ப்பதற்கு அவர்கள் ஸ்திரீகள் அங்கே கல்லறைக்கு போகிறார்கள், சீஷர்கள் போகிறார்கள், யாருக்குமே ஒரு சரியான தெளிவே இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டார் என்கிற நிச்சயம் அநேகருக்கு இல்லை. அல்லேலூயா. ஆம், உயிர் தெழுந்த உடனே ஆண்டவர் அதிகமாக வருத்தப்பட்ட ஒரு காரியம் இருக்குமானால்,
இந்த சத்தியத்தை மக்கள் அறிந்து கொள்ளாமல் காணப்படுகிறார்களே என்றுதான் ஆண்டவர் வருத்தப்பட்டார். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 24 அதிகாரத்தை நீங்கள் திருப்பி வாசித்து பார்க்கும் பொழுது, அந்த இடத்துல எம்மாவூருக்கு போய்கொண்டிருந்த 2 சீஷர்கள் அவர்கள் நடந்து போய்கொண்டிருக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம். 24 அதிகாரத்திலே 17 வசனத்தில், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் துக்கமுகமுள்ளவர்களாய். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களை, சிலுவையை பார்த்து உடையாத நெஞ்சங்கள், உருகாத கல்லான இருதயம் எதுவுமே இருக்க முடியாது, எல்லாம் உருகி போய்விடும். ஆம், இவர்கள் துக்கமுகமாக இருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் இவர்கள் அறியாத ஒரு காரியம் என்னவென்றால், இயேசு மரித்தார். அது உண்மைதான். அல்லேலூயா. ஒரு சில மார்க்கத்தார் என்ன சொல்கிறாங்க, இயேசு மரிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு விதமான தந்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1 அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, அங்கே அவர் மிக தெளிவாக சொல்கிறார். 18 வசனத்தில் வாசிக்கும் பொழுது பாருங்க, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. மரித்தேன், நான் மரிக்காமல் இல்லை, மரித்தேன். அல்லேலூயா. ஆனால் நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். அல்லேலூயா. மரித்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சதா காலம் நான் உயிரோடு இருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மரணமாக இருந்தாலும் சரி, பாதாளமாக இருந்தாலும் சரி, அவைகள் எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரத்தில் தான் இருக்கிறது. அதனால்தான் அவர் அதிபதி. என்ன அதிபதி? ஜீவாதிபதி. அல்லேலூயா. அவர் யாரு? ஜீவாதிபதி, ஜீவனுக்கு அதிபதி. அல்லேலூயா. ஆமென். ஆனால் தான் அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் ஜீவனுக்கு அதிபதி. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ லாசருவை உயிரோடு எழுப்புவதற்காக ஆண்டவராகிய இயேசு லாசருடைய வீட்டிற்கு போகும் பொழுது, அங்கே அந்த மார்த்தாள் சொல்லுகிறாள், நீர் இங்கே இருந்திருந்தானால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, யோவான் 11 அதிகாரத்தில், ஆம், உன் சகோதரன் என்ன செய்வான்? உயிர்த்தெழுவான் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது அவர் சொல்கிற, ஆம் ஆண்டவரே, எனக்கு தெரியும், கடைசி நாளில் உயிர்த்தெழுதலின் நாளில் அவன் உயிர்த்தெழுவான், எனக்கு அது தெரியும். அப்போ ஆண்டவர் சொன்னார், கடைசி நாளில் இல்லை, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் தான் உயிர்த்தெழுதல், நான் தான் ஜீவன், ஜீவனுக்கு அதிபதி. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்தான் ஜீவ ஊற்றுக்கு அதிபதி, ஜீவ தண்ணீருக்கு அதிபதி, ஜீவ வழிக்கு அதிபதி, ஜீவ மார்க்கத்துக்கு அதிபதி, ஜீவ அப்பத்துக்கு அதிபதி. அல்லேலூயா. ஜீவனுள்ள நம்பிக்கைக்கு அதிபதி. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜீவனுள்ளவர், அவர் ஜீவனுக்கு அதிபதி.
அல்லேலூயா. அவர் ஜீவாதிபதி. ஆமென். எல்லாத்தை விட மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, அந்த ஜீவாதிபதி ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பாருங்க, மனுஷன் அவரை ஒரு ஆட்டை அடிக்கிறது போல அடித்து, அவரை துன்புறுத்தி, அவரை கொண்டு போய் சிலுவையில் அறைந்து, அவரை வேதனைப்படுத்தி எவ்வளவு செய்தாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால் அவருக்கு பேரே ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் ஆட்டுக்குட்டியானவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய இந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவன் என்ன செய்ய முடியாது, பரலோகத்துக்குள்ள வர முடியாது. அல்லேலூயா. அவர்கிட்ட ஒரு புஸ்தகம் இருக்குது, அந்த புஸ்தகத்துக்கு பேர் என்ன, என்ன புஸ்தகம், வெளிப்படுத்திய விசேஷம் 21 கடைசி வசனத்தை பாருங்க. ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. நல்ல கவனிங்க, ஆட்டுக்குட்டியானவரின் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம். அல்லேலூயா. ஆதார் கார்டில் உங்கள் பேர் இருக்கா, பத்திரமா வச்சுங்க. அல்லேலூயா. ரேஷன் கார்டில் உங்கள் பேர் இருக்கா, பத்திரமா வச்சுங்க. எல்லாத்தையும் உங்கள் பேர் இருக்குதான்னு பார்த்துங்க. அது எல்லாம் கல்லறைக்கு போகிற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் அதுக்கு வேல்யூ கிடையாது. அதுக்கப்புறமா உங்கள் பேர் எதுலக்கு தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் நிச்சயப்படுத்தி வச்சுக்கங்க, எல்லாத்துலேயும் என் பேர் இருக்குது. ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் இருக்குதா, எத்தனை பேருக்கு அது நிச்சயம் இருக்குது? என்ன புஸ்தகம், ஜீவ புஸ்தகம். ஜீவாதிபதி கையில் ஜீவ புஸ்தகம் இருக்கு. அல்லேலூயா. ரெண்டு வழி, ஒன்று மரண வழி, இன்னொன்று ஜீவ வழி. நீ மரண வழியில் போறியா, ஜீவ வழியில் போறியா? ஜீவ வழியில் போனால் ஜீவ புஸ்தகம் ஆண்டவர் கையில் இருக்கு. அந்த ஜீவ புஸ்தகத்தில் உன் பேர் எழுதப்பட்டிருக்கணும். பரலோகத்துக்கு போகும்பொழுது உன் பேரை படிப்பாங்க. அல்லேலூயா. பேர் இல்லைன்னா அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். அந்த காலத்தில் இந்த பரீட்சை, ஸ்கூல் எக்ஸாம் ஃபைனல் நடக்கும். நடக்கும்பொழுது எல்லாரும் போய் அங்கே, இப்போ இந்த காலம் மாதிரி இல்லை, போய் அங்கே நோட்டீஸ் போர்டில் பேரெல்லாம் போட்டிருப்பாங்க, அதை போய் பார்க்கணும். அதில் ஒரு பையன் சொன்னான், என் ஃப்ரெண்டு தானே, அங்கே போய் உன் பேரை பாரு இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு என் பேர் இருக்குதான்னு பாரு, இருக்குதா இல்லையான்னு மாத்திரம் சொல்லு அப்படின்னா. ஏன்பா நீயே வந்து பார்க்கலாமே அப்படின்ன. இல்லை இல்லை, நீ அங்கே பார்த்து இருக்குதா இல்லையான்னு நீ சொன்னினா சத்தமாக சொல்லு, எனக்கு அது கேட்கணும்னா. அப்போ எங்கே இருப்பேன் நீன்னு கேட்டேன். அல்லேலூயா. அவன் சொன்னா, அங்கே ஒரு பெரிய ஏரி ஒன்று இருக்கு. அல்லேலூயா. அந்த ஸ்கூல் அந்த ஏரி பக்கத்தில் இருந்துச்சு. அவன் சொன்னான், நீ அங்கேருந்து சத்தமாக உன் பேர் இல்லைன்னு சொன்னினா நான் உடனே என்ன செய்திருவேன், அந்த ஏரியில் குதிச்சிருவேன். பேர் இல்லைன்னா எதில் குதிச்சுருவாரா? நிறைய பேர் தற்கொலை பண்ணிடலாம் சாகுறாங்க. அல்லேலூயா. எங்கே போய் எப்படி தற்கொலை பண்ணி செத்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதி இருந்தால் தான் நீ பரலோகம் போக முடியும், இல்லைனா வேதனையுள்ள ஸ்தலத்துக்கு போகணும். நல்ல கவனிங்க. அப்போது என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். அந்த ஜீவ மார்க்கத்தில் நான் நடக்கணும். ஜீவாதிபதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட பிறகு, அவர் நொறுக்கப்பட்ட பிறகு, அவர் உடைக்கப்பட்ட பிறகு, அவரை பார்க்கக்கூடிய ஒரு ரூபம் அவருக்கு இல்லாமல் இருக்கும் பொழுது தான், பெரியமானவர்களே,
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகருக்கு தரிசனம் கொடுத்தார். உயிர் தெழுந்த பின்பு மரியாள் பார்த்தாங்க, சீஷர்கள் பார்த்தார்கள், எல்லாரும் பார்த்தாங்க. அல்லேலூயா. எல்லாரும் பார்க்கும் பொழுது என்ன ஆச்சரியம்! ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பூட்டப்பட்ட அறைக்குள்ளே ஆண்டவர் நிற்கும் பொழுது கூட என்ன ஆச்சரியம்! அவங்க நினைக்கவே இல்லை ஆண்டவராக இயேசு வந்திருக்கிறாருன்னு. இங்கே அந்த லூக்கா எழுதி இப்போ வாஸ்தவம், அதில் நம்ம என்ன வாஸ்தவம் கேட்டி, இந்த சீஷர்கள் சந்தேகப்பட்டுக்கிட்டு துக்கத்தோடு இருக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தங்களோடு உட்கார்ந்து அவர்கள் அப்பத்தை புசித்தார்கள். எல்லாம் ஆண்டவரை அவர்களை கண்ட உடனே அவங்க சொல்கிறாங்க, இவர் வேத வாக்கியங்களை விவரித்து காண்பித்த பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் போய் இந்த சங்கதிகளை மற்ற சீஷர்களுக்கு அறிவிக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க இப்பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 37 வசனம் படிங்க. என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள். ஆமென். அல்லேலூயா. தொட்டு பாருங்க, அந்த விலாவை தொட்டு பார், காயத்தை தொட்டு பார். இது ஒரு ஆவி இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சீஷர்கள் அந்த காட்சியை பார்க்குறாங்க, இயேசுவை பார்க்குறாங்க. காயங்கள்லாம் அப்படியே தான் இருக்குது, ஆனால் அவருடைய பிரசன்னம் அவர்களுக்கு வெளிப்படும் பொழுது எப்படி வெளிப்பட்டாருன்னு கேட்டிங்கன்னா, மகிமையின் சரீரத்தோடு கூட அவர் சீஷர்களுக்கு வெளிப்பட்டார். அல்லேலூயா. வெறும் ஒரு ஆவியாக அல்ல, அந்த உருவத்தை நல்லா பார்க்கலாம், தொடலாம். அதனால தான் அவங்க சந்தேகத்தை போக்குறதுக்காக என்ன செய்ய, அவங்களோட உட்கார்ந்து மீனை சாப்பிட்றார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னாரே, யோவானுக்கு இந்த தரிசனத்தை எப்பொழுது கொடுத்தாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த யோவான் ஸ்தோத்திரம் இரத்த சாட்சியாய் அவரை கொல்லுவதற்காக அவரை கொண்டு போயிருக்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நேரத்தில் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 18 வசனத்தில் நம்ம வாசித்தோம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும். இதை அவர் சொல்லும் பொழுது அதுக்கு மேல் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்னா, நான் அவரை கண்டபோது, அல்லேலூயா, நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அல்லேலூயா. அப்போ தம்முடைய வலதுகரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஏன் செத்தவனை போல விழுந்தாருன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பிறகு, உயிர் தெழுந்த பிறகு இந்த காட்சியை இவனுக்கு கொடுக்கும் பொழுது முகத்தை பார்க்கறான், சரீரத்தை பார்க்கறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வாசிங்க, அதாவது மேலேருந்து வாசிங்க, 13 வசனத்தை படிங்க. ம் ம் ம் ஆ ஆ
நல்லா கவனிங்க, நிறுத்தி வாசிங்க. 13வது வசனம் என்ன வாசிக்கிறீங்க? மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். என்ன குமாரன் சொல்லப்பட்டிருக்கிறது? மனுஷகுமாரன். அல்லேலூயா. இவர் மனுஷகுமாரனா தேவகுமாரனா? அல்லேலூயா சொல்லுங்க. அவர் மனுஷனாக தான் வெளிப்பட்டார், அவர் மனுஷகுமாரன் தான். ஆனால் அதே நேரத்தில் அவர் யாரு? தேவகுமாரன். அல்லேலூயா, ஆமென். ஆனால பிசாசுக்கு எரிச்சல் என்னன்னா, நீ தேவகுமாரனா, நீ தேவகுமாரனே ஆனால், நீ தேவகுமாரனே ஆனால் என்று சவால் விட்டு கொண்டே இருந்தான். இல்லை இல்லை, நான் தான் தேவகுமாரன், ஆண்டவர் ஒரு நாளும் சொல்லவே இல்லை. ஆனால் அவரை அடிக்கும் பொழுது, அந்த சிலுவையில் அவரை காயப்படுத்தும் பொழுது, அவர் முகத்தில் துப்பும் பொழுது, முள்முடி வச்சு அடிக்கும் பொழுது, எல்லாம் அவருடைய வஸ்திரத்தை சீட்டு போடும் பொழுது பரியாசத்தோடு காணப்பட்டாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் என்னெல்லாம் செய்யணுமோ அப்படி, ஏன்னா ஒரு சாதாரண மனுஷன்தான். சிலுவையில் அறைந்த பிறகு அவரை துன்புறுத்தினார்கள். கடைசியாக ஒரு போர் சேவகன் வந்து ஒரு ஈட்டி எடுத்து அவர் உயிரோடு இருக்கிறாரா செத்துட்டாரான்னு பார்க்கறதுக்காக விழாவில் என்ன செய்தானா? குத்தினான். அப்பொழுது ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அல்லேலூயா. அப்போ அவன் என்ன சொன்னான் தெரியுமா? மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் தான். அல்லேலூயா. ஆண்டவர் வாய் திறந்து சொல்லலை, நான் தேவகுமாரன் தான் சொல்லலை. இதை நல்லா கவனிங்க. இது எதுக்காக உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் நான், தேவனுடைய பிள்ளைகளே? இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் இயேசு உடனே உடனே தண்டிக்கிறது இல்லை. அவர் அன்பானவர், பாவத்தை மன்னிக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார். ஆகவே இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க, ஆண்டவர் என்ன ஒன்றாலும் நம்ம தூஷிக்கலாம், என்ன ஒன்றாலும் பேசலாம், ஒன்றும் செய்ய மாட்டார் அப்படின்னு நினைக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நேரம் வரும் பொழுது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த யோவான் காண்கிற இந்த காட்சியை கவனிங்க. இப்பொழுது படிங்க. இப்பொழுது எப்படி இருந்தது? வெண் பஞ்சை போல இருந்தது. அவருடைய கண்கள் எப்படி இருந்துச்சு? அக்னி ஜுவாலை போல் இருந்தது. அல்லேலூயா. இதே காட்சியை ஒருவேளை கல்வார் சிலுவையில் காண்பித்து இருந்திருப்பானால் எவனா கிட்ட வந்திருப்பானா? இல்ல. உயிர்த்தெழுந்த பிறகு கூட ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்திருக்கலாம்? அந்த உயிர்த்தெழுந்த சரீரத்தில் போய் பார்த்தீங்களா யாருன்னு பார்த்தீங்களான்னு சொல்லி சவால் விட்டுருக்கலாம். அதெல்லாம் அவர் செய்யவே இல்லை. அவரை குத்தினவர்களையோ, அவரை பரியாசம் பண்ணினவர்களையோ யாரையும் அவர் பார்க்கல. அவர் பார்த்ததெல்லாம் அவருடைய சீஷர்கள் தான். அல்லேலூயா. அவருடைய சீஷர்களோடு தான் அவர் இருந்தார். அவருடைய சீஷர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை மாத்திரம் சொல்லிவிட்டு அவர் புறப்பட்டு விட்டார். ஏன்னா அவர் பரலோகத்துக்கு போகணும். இன்றைக்கு அநேகருடைய கேள்வி என்னென்றால், இந்த மூன்று கேள்வி தான், ஏன் இவர் மனுஷனாக வந்தார்? ஒன்று, ஏன் இவர் மரித்தார்? ரெண்டு, சரி ஏன் இவர் மறுபடியும் உயிர்த்தெழுந்தார்? அல்லேலூயா. இந்த உலகத்தை நேசிக்கிறார், பிள்ளைகளை நேசிக்கிறார், நம்ம மேலே அன்பு வச்சு தான் இந்த உலகத்துக்கு வந்தார். அப்புறம் பரலோகத்துக்கு போனார். இங்கே இருந்துடலாமே, நம்ம மேலே ஆண்டவர் அன்பு வச்சிருந்தா நம்ம கூட இருந்திருக்கலாமே இங்கே உலகத்தில். இதுதான் அநேகருடைய கேள்வி. ஏன் வந்தார்? ஏன் மரித்தார்? அல்லேலூயா, ஆமென். ஏன் அவர் உயிரோடு எழுந்தார்? அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதற்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிறதான

பவுலப்பத்திரன் சொல்றாரு, இந்த மரணத்தை தினமும் நான் என் சரீரத்தில் சுமந்து கொண்டிருக்கிறேன். மரணம், இயேசுவின் மரணம், அது ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் கொலோசிற்கே நிருபம் 18:18 எடுத்து வாசித்து பாருங்க. முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். அல்லேலூயா. என்ன நடந்துச்சு? அவர் மரித்ததுனாலே என்ன நடந்தது? அதான் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எபிரேயருக்கு நிருபம் 9:14 பாருங்க. தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த ஊழியம் செய்வதற்கு அல்லேலூயா. இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா யாரா இருந்தாலும் சரி, அரசன் முதல் ஆண்டி வரைக்கும் எல்லாரும் பயந்து நடக்கக்கூடிய ஒன்று இருக்குமானா, அது மரணம் தான். அல்லேலூயா. ஆனா அந்த மரணத்தை யாருமே ஜெயிச்சது கிடையாது. அல்லேலூயா. சில பேர் செத்த பிறகு திடீர்னு உயிர் வந்திருக்கிறதா நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். உயிர் வந்துடும், அப்புறம் சில காலம் வாழ்வாங்க, மறுபடியும் செத்து போயிடுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரே தரம் மரித்தார், இனி அவருக்கு மரணம் கிடையாது. அல்லேலூயா. இனி மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. ஆமென். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது அவரை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை. ஏசாயாவின் புஸ்தகத்திலே 25:8 வாசிக்கும் பொழுது, அவர் மரணத்தை ஜெயமாக என்ன செய்வார்? விழுங்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மரணத்தை அவர் என்ன செய்யறாராம்? ஜெயமாக விழுங்குகிறார். எபிரேயருக்கு நிருபத்தில் 2:2 வாசிக்கும் பொழுது, காலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கும்படியாக தன்னுடைய மரணத்தினாலேயே சாத்தானை என்ன செய்தாராம்? வாசிங்க எபிரேயருக்கு நிருபம். யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். ஆமே. இன்னும் அதுக்கு மேல், இன்னும் அதுக்கு மேல் வசத்தை படிங்க. உடையவரானார். மரணத்துக்கும் மரணத்துக்கு அதிகாரியாகிய, நல்ல கவனிங்க எல்லாரும், மரணத்துக்கு அதிபதி அதிகாரி யாரு? பிசாசானவனை தமது மரணத்தினாலே அவனை அழிக்கும்படிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் மரணம், ஆண்டவரே நீங்கள் எங்களுக்காக மரிச்சிங்களேன்னு சொல்லி நம்ம அழறதில்லை. அவருடைய மரணத்தை நாம் நினைக்கும் பொழுதெல்லாம் அது ஒரு வெற்றி, அது ஒரு ஜெயம். அல்லேலூயா. அது ஏன் தெரியுமா? அந்த சாத்தானை அவர் அழித்தார், சாத்தானை அவர் தோற்கடித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சிலுவையிலே அவர் தோல்வி அடையலை, சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. எப்படி அவர் வெற்றி சிறந்தார் அதுதான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். மறுபடி படிங்க பொழுது, கொலோசியருக்கு நிருபத்தில் 2:2 நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொலோசியர் 2:2 படிங்க. பதிமூணுலேருந்து படிங்க. கொலோசியர் 2:11.

0: பெற்றீர்கள். கவனிங்க எல்லாரும், ஞான ஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும், அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல், என்ன செயல்? தேவனுடைய செயல், அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். மரித்தவர்களாயிருந்த உங்களையும் நல்ல கவனிங்க, அவரோட கூட உயிர்ப்பித்து, நல்ல கவனிங்க, உயிர்ப்பித்து மன்னித்து குலைத்து ஆணி அடித்து உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஏன் மரித்தார்? அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் இவ்வளவு நாள் அடிமை பண்ணி வைத்திருந்த அந்த சாத்தானை தோற்கடித்து அந்த மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவு கோள்களை அவங்ககிட்ட இருந்து பிடுங்கி அதிகாரத்தெல்லாம் தான் கையில் எடுத்துட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, சிலுவையில் எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லிட்டு பூமியில் அவருடைய வேலை முடிஞ்சிச்சு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு மனுஷன் செத்துட்டா, ஒரு கர்த்தருடைய பிள்ளை மரிச்சிட்டா என்னன்னு போடுறாங்க? ரெஸ்ட் இன் பீஸ். இங்கே இவர் இளைப்பாறுகிறார், எல்லாரும் என்ன செய்கிறாரு? இளைப்பாறுகிறார்னு போடுவாங்க. உலகத்தார் என்ன போடுவாங்க? இங்கே இவர் தூங்கிட்டு இருக்கிறார்னு போடுவாங்க. ஏதாவது ஒன்று போடுவாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசுக்கு தூங்கவும் இல்லை, இளைப்பாறவும் இல்லை, அவர் இன்னும் ஊழியம் செய்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. என்ன செய்கிறாரு? ஊழியம் செய்துட்டு இருக்கிறாரு. பூமிக்குரிய ஊழியம் முடிஞ்சிருச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்ததினால் நமக்கு உண்டான சாக்கியம் ஒன்று, பிறகு அவர் உயிரோடு எழுந்த பிறகு நமக்கு கிடைச்சிருக்கிற சாக்கியம் அதை விட பெருசு. அல்லேலூயா. அதுதான் இப்பொழுது வாஸ்தவம். அந்த ரெண்டு, அதாவது எபிரேயர் 2வது அதிகாரத்தில் வாசிங்க இப்பொழுது மறுபடியும், அந்த 14வது வசனத்தில் குலைத்து, அது இல்லை, அது இல்லை, அது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 1வது அதிகாரத்தை சாத்தானை அவர் அழித்து, அந்த வசனத்தை படிங்க. மரணத்துக்கு அதிகாரியான ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திலே யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கும் அப்படியானார். அப்புறம் அன்றியும் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக, நல்லா கவனிங்க எல்லாரும், இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராக இருக்கும்படிக்கு இருந்தது. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற, அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் மனுஷனுக்கு வருகிற சோதனை வேதனையா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நடுராத்திரி 12 மணிக்கு, ஐயோ என்னால் வலி தாள முடியல, அம்மா ஜோம் பண்ணுங்க, ஐயா ஜோம் பண்ணுங்க. அதை கேட்டு நானும் அம்மா ரெண்டு பேருமே அழ ஆரம்பிச்சிட்டோம். இப்படியா ஒரு சோதனை வரும்? ஏன்னா அவளுக்கு ஆதரவா யாருமே இல்லை, உதவி செய்ய கூட ஆள் இல்லை. பெரிய சோதனை. உடனே என்னுடைய மைண்ட்ல வந்த ஒரே வசனை தான், அந்த வலியை நான் பார்த்ததில்லை, ஆனா அந்த வலியை ஏற்கனவே அனுபவித்தவர் இருக்கிறார். அவர் தான் கர்த்தராக இயேசு. சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, வல்லவர், வல்லவர், மரணத்தை ஜெயித்த வல்லவர், சாத்தானை ஜெயித்த வல்லவர். ஓ ஹல்லேலூயா, அவர் வல்லவர், உனக்கு உதவி செய்ய வல்லவர். என்ன சோதனையில கஷ்டப்படுற இப்போ? பயப்படாதீங்க. வசனத்தை தியானிக்கும் பொழுது ஒரு பெரிய தைரியம், ஒரு பெரிய தைரியம். என்ன வேணாலும் வரட்டும், நான் பயப்பட மாட்டேன். என்ன வேணாலும் வரட்டும், நான் கலங்க மாட்டேன். ஏன் தெரியுமா? அந்த நேரத்தில் எனக்கு யாராலும் உதவி செய்ய முடியாத அந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஊராபா சந்தர போலியில பாக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே அவர் ஒரு ரட்சகர், இந்த உலகத்திலே அவர் ஒரு மீட்பர், இந்த உலகத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலியாடு. அல்லேலூயா. இந்த உலகத்திலே ஒரு நல்ல மேய்ப்பனாக தன் ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா, ஜீவனை கொடுத்தார். அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்பொழுது அவர் ரட்சகர், மீட்பர் என்றெல்லாம் சொல்வதற்கு இல்லை, அவர் யாரா மாறிட்டாரு? அவர் பெரிய பிரதான ஆசாரியனாக போயிட்டார். அல்லேலூயா. எதுக்கு? இதுக்காக தான். நான் கூட யோசித்தேன், ஆண்டவரே நீங்க உயிர் தெரிஞ்சுட்டு எங்களோடய இருந்து உலகத்திலே இருந்து எங்களுக்கு உதவியா இருந்திருக்கலாமே, எங்களை ஆசீர்வச்சிருக்கலாமே, இந்த உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நாங்கள் எவ்வளோ தைரியமா இருந்திருப்போமே, நீங்க கூட இருந்திருந்தா சவால் விட்டுருப்போமே. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, இல்லை மகனே, நான் கூட தான் இருக்கிறேன், உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்க நான் உங்க கூட இருக்கிறதுக்கு உங்களுக்கு ரெண்டு காரியம் நான் உங்களுக்கு அடையாளமாக கொடுத்துருக்குறேன். அல்லேலூயா. ஒன்று, எப்பொழுதும் நான் உங்களோடு இருக்கும்படியான ஒரு தேற்றரவாளனை, சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அல்லேலூயா. அவர் எப்பயுமே உங்க கூடவே இருப்பார், வேறொரு தேற்றரவாளன். அல்லேலூயா, அல்லேலூயா, உங்க கூட தான் இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க நினைக்காதீங்க நான் எங்கேயோ போயிட்டேன், இல்லை. வேறு உலகம் காணாது, உலகம் அவங்கள பார்க்காது, ஆனால் உங்களுக்கு தெரியணும், உங்க கூட அந்த தேற்றர் வாழ நிறுத்து கொண்டே இருக்கு. என்ன, நான் போகிறபடியினால் அடுத்தது, நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நான் செய்த கிரிகளை தானும் செய்வான், அதை பார்க்கலும் பெரிய பெரிய கிரியைகளை செய்யறதுக்காக தான் உங்களை வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. தைரியமா செய்யுங்க. இல்லை ஆண்டவரே, பயமுறுத்துறாங்க ஆண்டவரே, இப்படி செய்வேன் அப்படி செய்வேன்னு சொல்றாங்களே அப்படின்னு பொழுது, நான் தான் உங்களுக்கு ஏற்கனவே உங்க கையில ஒரு பெரிய லைசன்ஸ் கொடுத்துட்டேன், ஒரு பெரிய ஒரு சர்டிபிகேட் கொடுத்துட்டேன் உங்க கையில, அதை காமிங்க. அது என்ன சர்டிபிகேட்டு? லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 10:18 அதை வாக்கு தத்த வசனத்தை பார்த்தீங்களா? எப்போதும் என் தலைமையிலே நான் உட்கார்ற இடத்துல, என்னுடைய ஆஃபீஸில் படுக்கிற இடத்துல, என் தலைமை எல்லா இடத்துலையும் அது இருக்கும், அந்த வாக்கு தத்த வசனம் இருக்கும். அதை பார்க்கும் பொழுதெல்லாம், இதோ சர்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு என்ன கொடுக்கிறேன், அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்தவில்லை, சேதப்படுத்தாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிற? சர்பம் மாறி வராங்களா? தேள் வடிவத்தில் வராங்களா? வரட்டும், அவங்களெல்லாம் நீ மேற்கொள்வே ஒழிய அது உங்களை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இப்போ ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிற ஊழியம் அப்படிப்பட்ட ஊழியம். பரலோகத்திலே அவர் உனக்காக எனக்காக அவர் நுழைஞ்சிட்டார். அவர் உனக்கு ஒரு வழியை ஏற்படுத்தினார். அதாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன வழின்னு கேட்டீங்களா? எபிரேயர் நிருபம் 10 நீங்க எடுத்து வாசிங்களா? புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கம். அல்லேலூயா. புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கம். படிங்க அந்த வசனத்தை. இயேசுவானவர் தமது மாம்சத்தின் திரை வழியாக புதிதும். அல்லேலூயா. என்னங்க? மாம்சத்தின் மாம்சமாகிய திரை. திரை. அல்லேலூயா. அதாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில ஒரு பெரிய திரை இருக்குது. அல்லேலூயா. பிரதான ஆசாரியை தவிர யாரும் உள்ள போக முடியாது. அல்லேலூயா. யாரும் அங்க போக முடியாது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா சரியா அந்த பஸ்கா பண்டிகையில, எப்படி அந்த பஸ்கா பண்டிகை, அடுத்தது அசைவாட்டம் பண்டிகை, புளிப்பில்லா அப்ப பண்டிகை வரிசையா வரும். அந்த ஒவ்வொரு பண்டிகையின் படி பிரதான ஆசாரியை வந்து இங்க இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கிறார், சாக போறாரு, ஜீவனை கொடுக்க போறாரு. அதே நேரத்தில் அங்கே ஆசாரி என்ன செய்கிறான்? ஒரு ஆட்டை பலியிடுறான். எந்த நேரத்தில் அந்த ஆட்டை அவன் வெட்டுறானோ அதே நேரத்தில் சிலுவையில் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் பிரிந்தது. அல்லேலூயா. அதே நேரத்தில் தேவாலயத்தின் சிறைச்சீலை மேலிருந்து கீழே ரெண்டாக கிழிந்தது. கீழிருந்து மேல இல்ல, மேலிருந்து கீழே. கல்லறைகள் திறந்தது, பரிசுத்தவான்கள் எழுந்தார்கள், பூமி எங்கும் இருள் உண்டாயிற்று, சந்திரன் ரத்தமாய் மாறிற்று. இப்ப கூட இன்னைக்கு கூட நியூஸ் வந்திருக்கு, 17 சந்திரன் ரத்தமாய் மாறுமா? அல்லேலூயா. வருஷத்தில் 3 முறை 4 முறை சந்திரன் ரத்தமாய் மாறுது. அது என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சந்திரனையே ரத்தமாய் மாற்றி விட்டது. அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை உனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். எதுக்காக? இனிமேல் நீ பழைய மனுஷன் அல்ல. பழைய மனுஷன் செத்து போயிட்டான். உனக்கு இப்பொழுது ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? புது ஜீவன் கொடுத்துட்டாரு. புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் ரோமருக்கு நிருபம் 6 அங்க வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? ரோமருக்கு நிருபம் 6 புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி என்று வாசிக்கிறோம். படிங்க யாராவது. ரோமருக்கு நிருபம் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி. அல்லேலூயா. புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி. அல்லேலூயா. அருமையான கர்த்தர், எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க பெரிய சலாக்கியம், கஷ்டப்படுறியா, துன்பப்படுறியா, உன் பிரச்சனை என்ன, ஐயோ யாரை கூப்பிடலாம், அவங்கள கூப்பிடலாமா, இவங்கள கூப்பிடலாமா, எங்க சொல்லலாம், கலங்காதே, தைரியமா இரு. ஏன் தெரியுமா? ஆண்டவர் புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அந்த மார்க்கத்தை இப்பொழுது படிங்க. எபிரேயர் நிருபம் 10 சீக்கிரமா படிங்க. புதிதும் ஜீவனுமான புதிதும் எல்லாம் சொல்லுங்க, புதிதும் ஜீவனுமான, எல்லாம் சொல்லுங்க புதிதும், அல்லேலூயா, புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால் அல்லேலூயா. என்ன எங்கேயாவது பைபிள்ல மதன் போட்டுக்குதோ பாத்தீங்களா, கிறிஸ்தவ மதம் போட்டிருக்கா? எங்கேயுமே போட்டிருக்காது, மதம் கிடையாது. நம்மலாம் மதம் பிடிச்சவங்க இல்லை. அல்லேலூயா. கிறிஸ்தவ மார்க்கம், என்ன மார்க்கம்? ஜீவ மார்க்கம், புதிதும் ஜீவனுள்ள மார்க்கம். அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். இந்த ஜீவ மார்க்கம் எதுக்காக? இப்ப படிங்க அடுத்த வசனம், ரத்தத்தினாலே என்ன உண்டாயிருக்குது? அல்லேலூயா. நீ பயப்படாத, தைரியமாயிருங்க, இனிமேல் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக அவர் உயிர் தெழுந்துட்டு பூமியில அவருடைய ஊழியத்தை முடிச்சுட்டு இப்ப பரலோகத்தில் அவருடைய ஊழியத்தை தொடர்கிறார். பரலோகத்தில் அவர் செய்கிற மிக முக்கியமான ஒரு ஊழியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் உனக்காக எனக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஐயா எனக்காக நீங்க ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்கன்னு கேட்குறீங்கல்ல, நான் ஒருவேளை ஜோம் பண்ணாம தூங்கிடலாம். உனக்காக ஜோம் பண்ணுறேன்னு சொல்லவங்க கூட தூங்கிடுவாங்க. ஆனா ரோமர்கள் நிருபம் 8:34 வசனத்தை பாருங்க, ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர். எல்லாம் சொல்லுங்க, நமக்காக. சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க, நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவரே. கரங்களை தட்டுங்க உற்சாகமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஊழியம் பாருங்க, ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி உன்னை தூக்கி எடுத்து அவனை அவரோடு கூட உட்கார வைத்து உனக்கு எல்லாம் ஆண்டவர் செய்த பிறகு இன்னும் கொஞ்ச நாள் கர்த்தர் வருகையில் நாம் காணப்படும் இந்த நாள் வரைக்கும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிற ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, நாம் அனுபவிக்கிற சில கஷ்டங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கஷ்டத்தின் மத்தியில் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க இப்பொழுது எபிரேயர்கள் நிருபம் 4:14 வசனத்திலிருந்து படிங்க. எப்படி போனார்? அல்லே பாருங்க, உட்காருங்க. இந்த பெரிய பெரிய மண்ட கர்வம் பிடிச்சவனுங்க சொல்கிறாங்க இல்லையா, இயேசு உண்மையாகவே உயிர் தெழுந்தாரா, உண்மையாகவே பண்ணாங்களா, இப்படியெல்லாம் பேசுகிறாங்கல்ல. அதுக்காக தான் பைபிளில் பார்த்தீங்களா, ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் தெளிவாக போட்டிருக்கோம். எங்கேயோ கொண்டு போய் வைக்கல ஆண்டவர். என்ன? ஆண்டவராக இயேசு மரித்த உடனே அவருடைய சரீரத்தை அரிமத்தியா ஊரான யோசேப்பு போய் கேட்டு வாங்கி தனக்காக ஒரு அழகான கல்லறை, புது கல்லறை வச்சிருந்தார் அவர். இனிமேல் எனக்கு எதுக்கே அந்த கல்லறை, என் ஆண்டவருக்கு இந்த கல்லறைன்னு சொல்லி அந்த கல்லறையில் கொண்டு போய். அல்லேலூயா. அது கூட சாட்சி யார் தெரியுமா? அந்த மெல்லிய வஸ்திரங்களை சுற்றினது, கந்தவர்க்கம் இடுவதற்கு கூட இருந்தது நிக்கோதேமோ. ரெண்டு பேரும் சேர்ந்தா வச்சாங்க, அவங்க ரெண்டு பேருடைய பேரும் சரித்திரத்தில் இருக்குது, யாரும் மறைக்க முடியாது. ஏதோ ஒளிச்சு செய்யல எதுவுமே, எல்லாருடைய பார்வையில். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஸ்திரீகள் போய் ஆண்டவரை தேடி கல்லறைக்கு ஓடும்பொழுது கூட கரெக்டா அந்த கல்லறைக்கு போறாங்க. வந்து பாருங்க, இதான் ஆண்டவர் வச்ச கல்லறை தான், வந்து பாருங்க. பார்த்தாங்க ஆண்டவர் இல்லை, சிலைகள் சுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரும் போய் நான் ப்ரூவ் பண்றாரு, எங்க விழாவில் கை போட்டு பாருங்க, என்னுடைய காயங்களை தொட்டு பாருங்க என்று. இப்பொழுது அந்த எம்மாவூர் சீஷரோடு பேசின பின்பு அவர்களை ஆசீர்வதித்து பரலோகத்துக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிறது எல்லாரும் பார்க்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, குறுக்கு வழியிலையோ இங்கேயோ அங்கேயோ ஆண்டவர் போய் எங்கேயோ ஒளியில, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தார், பூமியிலிருந்து பாதாளத்துக்கு போனார், பாதாளத்தை போய் பிரசங்கம் பண்ணிட்டு மறுபடியும் பூமிக்கு வந்தார், எல்லாருக்கும் தன் தரிசனத்தை கொடுத்தாரு. பிறகு மறுபடியும் அவர் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகிறார். எதுக்காக? எதுக்காக? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் உனக்காக எனக்காக ஆண்டவர் அந்த நித்திய மீட்பை சம்பாதித்து கொடுத்து விட்டார். ஆனால் உனக்காக எனக்காக அவர் செய்கிற ஒரு ஊழியம், பரிந்து பேச வேண்டிய ஒரு ஊழியம். அல்லேலூயா, ஆமென். அதை தான் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். ஒன்று யோவானில் நீங்கள் வாசிக்கலாம், 2:1 எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே நீங்கள் படிக்கலாம். நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்ப பாருங்க, எபிரேயருக்கு நிருபம் 4:15 படிங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசா நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற. அல்லேலூயா. ஏயா எப்ப பாரு இயேசு இயேசு இயேசுன்னு ரோடெல்லாம் பிரசங்கம் பண்றீங்க, ஏன் இப்படி? ஏன் வேற எதுவும் இல்லையா? இயேசு மாத்திரம் தான் ஆண்டவர் உங்களுக்கு அப்படின்னு சில பேர் வாக்குவாதம் பண்ணுவாங்க. நான் எல்லாருக்கும், என் கூட வாக்குவாதம் பண்ணவங்க எல்லார்ட்டையும் நான் பேசிட்டேன். இல்லைப்பா வேற யாராவது இருந்தால் சொல்லுங்க, ஏன் இவர் இல்லையா, அவர் இல்லையா, அது இல்லையா, இது இல்லையான்னு எல்லாம் சொல்லுவாங்க, வரிசா சொல்லுவாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன வாஸ்தவம்? பாவம் இல்லாத ஒரு ஆள் இல்லையா? பாவம் இல்லாத ஒரு ஆள் காமியா பார்க்கலாம்? பாவிகளுக்காக வந்தார், பாவத்தை சுமந்தார், ஆனால் அவரோ பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. அல்லேலூயா. பாவம் இல்லாதவர், இப்படிப்பட்ட ஆசாரி தான் எனக்கு வேணும். அல்லேலூயா. உன்னை பார்த்து காப்பி அடிச்சு நானும் பாவம் செய்யற மாதிரி நீ எப்படி பாவம் செய்யாத மாதிரி நான் செய்யணுமா? என் இயேசு பாவம் இல்லாதவர். ஆமென். அது மாத்திரமல்ல, எபிரேயர் 4:16 படிங்க. 16, இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஹல்லேலூயா. இனிமேல் நம்முடைய வேலை இதுதாங்க. ஏனென்றால் நமக்கு ஒரு ஆசாரியர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட ஆசாரியர் என்றால், அவர் செய்கிற ஒரு ஊழியம் ஒரு மத்தியஸ்தர் என்று சொல்லுகிற ஒரு ஊழியம். அல்லேலூயா. பரலோகத்துக்கு ஏன் அவசர அவசரமா போனார்னு கேட்டீங்கன்னா, ஒன்று, அவர் பிரதான ஆசாரியராக இருப்பதற்காக, ரெண்டு, அவர் மத்தியஸ்தராக இருப்பதற்காக. எபிரேயருக்கு நிருபம் 8:2 பாருங்க. பிரதான ஆசாரியரே நமக்கு உண்டு. இப்போ இல்லை, இப்போ வந்து அடுத்த வசனம் இதை படிங்க. இவரோ, அல்லேலூயா, இவரோ ஆறாவது பசங்க விசேஷித்த வாக்கு தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ, முக்கியமான ஆசாரிய ஊழியத்தை பெற்றிருக்கிறார். அல்லேலூயா. இவர் எப்படிங்க ஆசாரியர் ஆனாரு? எபிரேயர் 7:17 சீக்கிரம் படிங்க. எபிரேயர் 7:17. ஆமென். அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசா. அல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவன் என்று சொன்னாரே, அந்த ஜீவன் அழியாத ஜீவன், அந்த ஜீவன் நித்திய ஜீவன், அந்த ஜீவன் இயேசுனுடைய ஜீவன். அல்லேலூயா. இதோ திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். அல்லேலூயா. ஜீவனை கொடுப்பதற்காக வந்தார். இப்போ நமக்கு இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? என் உடம்புல பலம் இல்லை, என் உடம்புல சக்தி இல்லை, என் உடம்புல ஒன்றும் இல்லை. நான் ஒன்று மேன்மை பாராட்ட வேண்டுமானால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். எனக்குள்ளே ஒன்று இருக்கிறது, அவருடைய ஜீவன். அல்லேலூயா. அதனால தான் நாங்கள் மோதிரம் இந்த பேஸ்லெட்டு இது அதெல்லாம் போடுறதில்ல. அது ஜனங்க வந்து அந்த நகையை தான் பார்ப்பாங்களே ஒழிய, இதெல்லாம் காமிச்சு இதெல்லாம் எங்ககிட்ட இருக்குதோ இல்லையோ, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். என்கிட்ட என்ன இருக்கு? ஜீவன் இருக்கிறது. குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாத, உனக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது, அது அழியாத ஜீவன். தேவனுடைய பிள்ளையே, இந்த அழியாத ஜீவன் உனக்குள்ள இருக்கும் வரைக்கும் உனக்கு இருக்கிற ஒரு பெரிய சிலாக்கி என்ன கவனிங்க, இது ஒரு கதை அல்ல, நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சத்தியம். உடைய வாழ்க்கையில நீங்கள் கடந்து செல்கிறதானே போராட்டம் எதுவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? நமக்காக ஜீவன் தந்த இயேசு. இன்றைக்கு பரலோகத்திலே அவர் செய்து கொண்டிருக்கிற மிக முக்கியமான ஊழியம் எபிரேயர் 7:24. இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினால் மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். வேண்டுதல் செய்யும்படிக்கு. அல்லேலூயா. வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை. அல்லேலூயா. என்னங்க நிறைய பேருடைய பிரச்சனை என்ன தெரியுங்களா? ஒரு மாதம் பொறுத்து போய் பார்த்தா அந்த அட்ரஸ் கொடுத்த இடத்துல அட்ரஸே இருக்காது. நாங்கள் சீட்டு கட்டினோம்யா, அங்கே போய் பார்த்தா ஆளே இல்லை, இப்படி ஃபோன் பண்ணாங்க அங்கே போனால் யாரும் இல்லை. இப்படி மனுஷர்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள், மாறிடுறாங்க, பொய் சொல்கிறாங்க. இவரோ மாறி போகாதவர், பர்மனன்ட். உனக்காக எப்பொழுதும், எப்பொழுதும் குறிப்பிட்ட டைம் கிடையாது, எனி டைம் உயிரோடு இருக்கிறவராகையால். எல்லாம் சொல்லுங்க, எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் எங்களை எப்படி ரட்சிக்கிறாரு? எல்லாம் சொல்லுங்க, முற்றுமுடிய. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எப்படி ரட்சிப்பாரு? முற்றுமுடிய, முற்றுமுடிய. அல்லேலூயா. ஏனென்றால் 26 படிங்க, பரிசுத்தர் குற்றமற்றவர் மாசில்லாதவர் பாவிகளுக்கு விலகினவர் வானங்களில் உயர்ந்தவர் இவ்விதமான பிரதாசார ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்காக பிரதான ஆசாரியராக மாத்திரமல்ல, அவர் மத்தியஸ்தம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். 12:24 வாசிக்கும் பொழுது அவர் என்ன பண்றார் பாருங்க. ஆபேல் கொலை செய்யப்பட்ட பிறகு அவனுடைய ரத்தம் என் சகோதரனை கொண்டுட்டான் கொண்டுட்டான் கொண்டுட்டான்னு அது பழிவாங்கு பழிவாங்குன்னு கேட்குது அந்த ரத்தம். ஆனால் இயேசுவின் ரத்தம் என்ன சொல்றான் பாருங்க, புது உடன்படிக்கையின் மத்தியராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவர்களை பேசுகிற ரத்தமாகிய அல்லேலுயா, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உனக்காக எனக்காக முன்னாலே போயிருக்கிறார் பரலோகத்துக்கு. எதற்காக வென்றால் இந்த மத்தியஸ்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக. அவர் ஒரு ஜீவாதிபதியாக உனக்காக எனக்காக அந்த மாம்சத்தின் வழியாக திரையின் வழியாக அவருடைய இரத்தத்தை உனக்காக எனக்காக அவர் அனுப்பியிருக்கிறார். அவருடைய இரத்தம் நம்மை சுத்தம் செய்கிற இரத்தம். ஹல்லேலூயா. அவருடைய வசனம் ஜீவ வசனம், அவருடைய வார்த்தை ஜீவ வார்த்தை. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்படிதானே இப்படிப்பட்டதானே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உயிர்த்தெழுந்தபடியினாலே புதிதும் ஜீவனுமான மார்க்கம் உண்டானது மாத்திரமல்ல, நமக்காக வேண்டுதல் செய்வது மாத்திரமல்ல, அவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் இப்பொழுது உனக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பாவம் இல்லாதவர், அவர் பரிசுத்தமானவர், அவர் நன்மை செய்கிறார். இப்போ இங்கே வாசம் என்ன வாசம், ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும். ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, இயேசு இங்கே இருக்கணுமா பரலோகத்தில் இருக்கணுமா? பரலோகத்தில் இருந்தால் தான் உனக்கும் எனக்கும் நிறைய நன்மை வரப்போகிறது. அதுக்காக தான் அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போறீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் பரலோகத்துக்கு போறது மாத்திரமல்லாமல் அவரோடு கூட நம்மையும் உயிர்ப்பித்திருக்கிறபடியினாலே, ஹல்லேலூயா, அவர் அந்த ஆவி நமக்குள்ளே இப்பொழுது வாசம் பண்ணுகிறபடியினாலே, அது எப்படிப்பட்ட உயிர்த்தெழுதலின் ஆவியாய் நமக்குள்ளே இருக்கிறது. ரோமருக்கு நிருபம் 8:11 வசனம் தேவா படிங்க. ஆவி இயேசுவை மரித்தோர்லிருந்து எழுப்பினவருடைய எல்லாம் சொல்லுங்க, மூணு முறை சொல்லுங்க. எனக்குள்ளே இயேசுவை மரித்தோர்லிருந்து எழுப்பினவருடைய ஆவி வாசம் பண்ணுகிறது. எனக்குள்ளே இயேசுவை மரித்தோர்லிருந்து எழுப்பினவருடைய ஆவி வாசம் பண்ணுகிறது. எனக்குள்ளே இயேசுவை மரித்தோர்லிருந்து எழுப்பினவருடைய ஆவி வாசம் பண்ணுகிறது. இது ஒரு மந்திரம் அல்ல, மந்திரத்தை விட பெருசு. உங்கள் வாழ்க்கையில் இதை மூணு முறை எந்த இடத்துலையாவது நீங்கள் சொல்லி பாருங்க. அங்கே அற்புதம் நடக்கலை, அங்கே உங்களுக்கு நன்மை நடக்கலன்னா உடனே வாங்க என்கிட்ட வந்து கேளுங்க. பாஸ்டர் சொன்னீங்களே ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லாதீங்க, சொல்லு நீங்கள் வந்து என்கிட்ட கேளுங்க. ஏன் தெரியுமா? ஹல்லேலூயா. உனக்குள்ளே அவருடைய ஜீவன் இருக்கிறது, உனக்குள்ளே உயிர்த்தெழுதலின் ஆவி இருக்கிறது. அது கல்லறையை பிளந்தது, பாதாளத்தை ஜெயித்தது, சாத்தானை நசுக்கியது. அந்த ஆவி உனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரோடு கூட நாம் மரித்தோம், அவரோடு கூட எழுந்தோம், அவரோடு கூட நாம் இப்பொழுது வாசம் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்றால் அவர் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். உயிர்ப்பிக்கிற ஆவியாய் இருக்கிறார் அவர், நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் ஒரு செத்து போன ஆண்டவரை அல்ல, உயிர்த்தெழுந்த உயிர்ப்பிக்கிற தேவனை நாம் தொழுது கொள்கிறபடினால். எவ்வளவு ஆபிரகாமை குறித்து வாசிக்கும் பொழுது, ஆபிரகாமை பார்த்து உன் மகனை கொண்டு போய் எனக்கு பலி செலுத்துன்னு சொன்ன உடனே, ஐயோ ஆண்டவரே வேண்டாங்க ஆண்டவரே இதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு அழலை. சொன்ன உடனே போனாரு, கட்டை அடுக்கினாரு, புள்ள கேட்குறான், அப்பா எங்கே ஆட்டுக்குட்டி? அதெல்லாம் கத்தர் பார்த்துக்குவார்ப்பா, நீ படுன்னு போட்டு அவரை போட்டு கட்டுறாரு, கையில் கத்தி எடுக்கிறாரு. ஒரு நிமிஷம்தான் வெட்டிட்டு இருப்பாரு. போடாத நிறுத்து. எனக்கு ஒரு கேள்வி, எங்க இருந்த இந்த ஆபிரகாமுக்கு இவ்வளவு தைரியம் வந்து சொந்த பிள்ளையை கூட பலியிடுற அளவுக்கு எப்படி எங்க இருந்த தைரியம் வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. அவருக்கு ஏன் அந்த தைரியம் வந்துச்சுன்னா, எபிரேயருக்கு ரோமருக்கு நிருபம் 4:17 ஏறப்படிங்க, அநேக ஜாதிகளுக்குள்ளே உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினர் என்று எழுதியிருக்கபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவளை போல் அழைக்கிறவமா இருக்கிற தேவனுக்கு முன்பாக அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுங்க. அது என்ன நம்பிக்கைன்னா, என்ன நம்பிக்கை? மரித்தோரை உயிர்ப்பித்து. எபிரேயர் 11:17 எபிரேயர் 11:18 பதினேழு மேலும் விசுவாசத்தினாலே சோதிக்கப்பட்ட போது ஈசாக்க எப்படி அதுதான் எல்லாம் சொல்லுங்க, மரித்தோர்லிருந்து எழுப்ப தேவன் வல்லவர். சொல்லுங்க, மரித்தோர்லிருந்து எழுப்ப தேவன் வல்லவர், வல்லவர், வல்லவர், வல்லவர். அந்த நிச்சயம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க எதை குறித்து பயப்பட மாட்டீங்க. போட்டோம் பரவாயில்ல, என் கூட வல்லவர் இருக்கிறாரு. நான் பாவனையாக அந்த அந்த ஈசாக்கை எப்படி பெற்றுக்கொண்டானா, பாவனையாக பெற்றுக்கொண்டானா? தைரியமா நீங்க சொல்லலாம், இந்த நம்பிக்கைக்கு பெயர் தான் ஜீவனுள்ள நம்பிக்கை. ரோமருக்கு நிருபம் 1:4 பாருங்க, ரோம் சாரி 1 பேதுரு 1:4 ஒன்று பேதுரு இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியா எல்லாம் சொல்லுங்க, அழியாததும் சொல்லுங்க, மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகுபடி. அல்லேலூயா. என்ன நம்பிக்கை? எப்படிப்பட்ட ஜீவனுள்ள நம்பிக்கை? அழியாதது, மாசற்றது, வாடாதது, சுதந்திரத்துக்கு ஏதுவானது. இது எப்படி கிடைச்சது? இயேசு கிறிஸ்து மரித்தோர்லிருந்து எழுந்ததினாலே கிடைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டு போக முடியும், நேரம் அதிகமாயிடுச்சு. எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து, பாவத்தை ஜெயித்து, சாத்தானை ஜெயித்து, பிரியமானவர்களே, ஜீவனை கொடுத்தார். அந்த ஜீவன் நமக்கு கிடைத்தது ஆண்டவருடைய கிருபை. நாம் ஒரு காலத்தில் செத்து கிடந்தோம், பாவத்திலே செத்து கிடந்தோம். நம்மை ஆண்டவர் இப்பொழுது உயிர்ப்பித்தார். அவருடைய ஜீவன் இப்பொழுது நமக்குள்ளே வந்துவிட்டது. நாம் இனி செத்தவர்கள் அல்ல, நாம் ஜீவனுள்ளவர்களாய், கிறிஸ்துவுக்காக புதிதான ஜீவனுள்ளவர்களாய். அல்லேலூயா. ஜீவனுள்ளவர்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்றால் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். நாம் ஜீவனுள்ளவர்கள், நம்முடைய நம்பிக்கை ஜீவனுள்ள நம்பிக்கை. அல்லேலூயா. நம்முடைய மார்க்கம் ஜீவ மார்க்கம். நம்முடைய அதிபதி ஜீவாதிபதி. அல்லேலூயா. எல்லா கத்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரிங்க, எல்லாம் ஸ்தோத்திரிங்க. ஷபரபரபரபலபா உரகபபபபபா ஷக்குரபரபரபலபா உரகபரபலபரபா மகிமை உண்டாட்ட எல்லாம் கத்துற, எல்லாரும் கத்துற, மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. ஷபரபரபலபா ஹலேலூயா ஹலேலூயா ஹலேலூயா. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ
2: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும், அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும், அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள்

இயேசுவே, உம்முடைய பரிசுத்தம் எனக்குள்ளாக காணப்படுவதாக, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவுங்கப்பா.

அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். உங்களையும் உயர்த்துவார்.